0: டன். இதுவரை முதலிடத்தில் இருந்த ரஷ்யாவை இந்தோனேசியா முந்திவிட்டதாக ஐரோப்பாவின் புகை கண்காணிப்பு அமைப்பு சொல்கிறது. தீயினால் ஆக அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் ஒன்று இந்தோனேசியா. 11 ஆண்டில் இப்போது மீண்டும் அது சிரமமான ஆண்டை சந்திக்கிறது. காசுக்காக நிறுவனங்கள் காட்டை எரிப்பதாக குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் பெரிதாவது போல் தெரிகிறது. ஈரானிய புரட்சிப்படை ஹோமஸ் நீரிணைக்கு அப்பால் புதிய கட்டுப்பாட்டு வட்டாரத்தை நிறுவ திட்டமிடுகிறது. சபஹார் துறைமுக நகர், ஓமான் வளைகுடா, அரபு கடல் வரை அந்த வட்டாரம் விரிவடைகிறது. 2 அமெரிக்க கடற்படை கப்பல்கள் உள்ளிட்ட 10 கப்பல்களை தாக்கியிருப்பதாக ஈரான் சொல்கிறது. அமெரிக்கா அதை மறுக்கிறது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி படை சவுதி அரேபியாவில் ஆகாய தளத்தை தாக்கியிருப்பதாக துணைக்கோள படங்கள் காட்டுகின்றன. இதற்கிடையே அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் நவம்பர் மாதம் இடைத்தவணை தேர்தல் முடிவடைந்ததும் போர் முடிந்துவிடும் என்று கூறுகிறார். தேர்தலை பாதிக்கவே ஈரான் போரை தொடர்கிறது என்றும் அதன் பிறகு நின்றுவிடும் என்றும் அவர் கூறுகிறார். விளையாட்டு கார்பந்து. இன்று காலை நடைபெற்ற சில சாம்பியன்ஸ் லீக் ஆட்ட முடிவுகள். லியோபோல் அட்லெட்டிகோ மட்ரிட் சந்தித்த ஆட்டத்தில் 2-1 என்று லியோபோல் வென்றது. பார்சலோனா ஃபைன்வுட் மோதி ஆட்டத்தில் 5-1 என்று பார்சலோனா வெற்றி பெற்றது. பிரஸ்டிலாவா அணியை 6-1 என்று PSG தோற்கடித்தது. எப்பாலி ஆர்சனல் பொருதி ஆட்டத்தில் 1-0 என்று ஆர்சனல் வெற்றி பெற்றது.
1: சொல்லும் பொருளும். அரோமா, நறுமணம். சுவையான உணவை சமைக்கும் போது அதன் நறுமணம் வீட்டையே நிரப்பும். அரோமா, நறுமணம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
3: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
4: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: வணக்கம் சிங்கே, யுவன் சங்கர் ராஜாவோட இசையில பாடல கேட்டீங்க. ரஞ்சித் ஸ்ரேயா கோஷல் பாடிருந்தாங்க அந்த பாடல. கேடி வரத்துல இருந்து பாட்டு வந்துச்சு. நேரம் இப்பொழுது 8:12 ஆகிவிட்டது. நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. இப்போ வானொலியில மட்டும் கிடையாது, டிக்டாக் லைவ் பக்கமாவும் இருக்கேன். யா, நீங்க வரலாம் மீடியாகோ போலி 968 பக்கமா. காரணம், நான் கேட்க போற கேள்விக்கு உங்களுக்கு பரிசு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. குறிப்பா ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபியை பரிசா கொடுக்க போறேன்னு சொல்லியிருந்தேன். அதை நீங்க வெல்லணும் அப்படின்னு சொன்னா டிக்டாக் லைவ் வரும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? டிக்டாக் லைஃப்ல தான் முதல்ல நான் கேள்வியே கேட்பேன். ஆக முன்கூட்டியே உங்களுக்கு கேள்வி தெரிஞ்சிச்சுன்னா நீங்க முதலாள பதில் சொல்லலாம், பரிச விழலாம். புரியுதா? புரிஞ்சவங்க உடனே கிளம்பி வாங்க. மீடியா காபோலி 968 FM எங்களுடைய டிக்டாக் லைஃப் பக்கமா உங்களை சந்திக்க அவளா காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு அங்க கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்து சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் காலை வணக்கம் அனுப்பிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் கேள்வி கேட்க போறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, அங்க சந்திப்போம். இப்போ அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுப்போம். இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தா. வானிலை நிலவரம் ஆதரவு
1: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
0: ஓர் அமெரிக்க டாலர் 1 வெள்ளி 26 காசு, ஓர் யூரோ 1 வெள்ளி 48 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1 வெள்ளி 72 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 34 காசு, 100 இலங்கை ரூபாய் 35 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 20 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி.
0: கேக்க தவறாதீங்க.
3: தொந்தரவு இல்லாம ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கலாம்.
4: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பணியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த சக்குராவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-79.
5: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
6: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒன்னு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
7: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புண்டகை.

0: வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. ஏ வி பூஜா மற்றும் விஜய் ஜெய்ஸ்தாஸ் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. டி இமானுடைய சில பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. அதுக்கு முன்னால கொடி படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. சந்தோஷ் நாரணன் அவருடைய சில, ஆனந்த் அரவிந்தாக்ஷன் சுவேதா மோகன் பாடிய பாடல் உங்களுக்காகவே வந்தது. இப்ப சிங்கப்பூரின் பல பகுதிகளில் மழை பொஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தகவல்கள்லாம் சொல்லுது. அதுக்கு ஏத்த மாதிரி இதமான பாடல்கள் உங்களை தேடி வருது. வித்யாசாகருடைய சில, ஹரிஹரன் சுஜாதா பாடிய அந்த பாடலும், ஹரிஹரன் பவதாரி பாடிய இந்த பாடல், தாமிரபரணி படத்திலிருந்து வரப்போகுது யுவன் சங்கராஜாவுடைய சில இன்னும் கொஞ்சம் நேரத்துல. ஓகே, டிக்டாக் லைவ் பக்கமா வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா நான் கேட்ட கேள்வி என்னன்னு இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக அதன் வாயிலா எல்லாரும் பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க ஏற்கனவே லேட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிக்டாக் லைவ் பக்கமா வாங்க. மீடியோகோ ஒலி 96.8 FM அந்த பக்கமா வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பரிசு எழுதுறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது. காரணம் டிக்டாக் லைஃப்ல தான் முதல்ல நான் கேள்வியை கேட்பேன். கேள்வி கேட்டு முடிச்சுட்டு அவங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வானொலி வாயிலா இணைந்திருக்கிற உங்களுக்கான அந்த கேள்வி என்னவென்றால், சமீபத்தில் ரொம்ப பிரபலமா இருக்கிற 80s ரெட்ரோ லுக் ட்ரெண்ட். இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம தொடர்ந்து பார்த்தா அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒருத்தர் சொன்னாரு, போய்கிட்டே இருக்குது, எல்லாரும் 80s இருக்காங்க, போய்கிட்டே இருக்குது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு படத்தை AI செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நானும் சஜினியும் பதிவிட்டோம். அண்மையில ஒலி 96 இன்ஸ்டாகிராம் பக்கமா நீங்க அதை பார்த்துருக்கலாம். அந்த படத்தோட ஒரு பாடலையும் நாங்க சேர்த்திருக்கோம். பாடல் என்னன்னு சரியா சொல்ற முதல் நேருக்கு ஜோதி ஸ்டா புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா காத்துக்கிட்டே இருக்குது. வாட்ஸ்அப் அனுப்பலாம் 9678 8 என்ற எண்ணுக்கு. 9 விபத்துக்கள் நேர்ந்துள்ளன. BKE PIE செல்லும் வழியில் புக்கெட் பஞ்சாங் சாலைக்கு பிறகும், சாங்கி நோக்கி செல்லும் PIE KPEக்கு பிறகு மூன்றாம் தடத்திலும் விபத்துகள். நேரம் இப்பொழுது 8:27. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கே.

0: கடலில் திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
1: வணக்கம்.
2: நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
3: இரவன் ஆட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
2: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
4: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா.
3: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
2: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
0: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
3: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
2: ரஃபி
3: நவீன் வழங்கும் நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம், செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
5: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
5: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: குறிப்பிட்டு மழை சார்ந்த இரு வரிகள் வரும். கேக்குறதுக்கே ரொம்ப இதமா இருக்கும். அது எப்படி போகும்னா, எந்த மேகம் இது, எந்த வாசல் வந்து, எங்கும் ஈரமழை தூவுதே. இது குறிப்பிட்டு இரண்டாவது பகுதியில வரும். இந்த பாடலை உன்னிப்பா கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பாடலை எனக்கு கொஞ்ச நேரத்துல இந்த மழை நேரத்துல கேட்கும் போது இதமா இருக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. சரி, ஏற்கனவே டிக்டாக் லைவ் வாயிலா நான் இரண்டாவது கேள்வி என்ன அப்படிங்கறத சொல்லிட்டேன், அவங்களும் பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அந்த கேள்வி என்ன அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்லிடுறேன், அதான் நியாயமா இருக்கும் இல்லையா? அந்த கேள்வி என்னவென்றால், சத்தடே சிங்க குட்டி அப்படின்னு சொல்லி ஒலி 968 படைப்பாளர்கள் நால்வர நாங்க சமீபத்தில் ஒரு காணொலி வாயில அறிமுகப்படுத்திருந்தோம். அந்த நால்வர் யாருன்னு சரியா சொல்ற முதலே இருக்கு. ஜோதி ஸ்டாபர்ஸ் பக்கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா காத்துட்டு இருக்கு. வாட்ஸ்அப் அனுப்பலாம் 9678896 நிலவரம். போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக BKEPIE செல்லும் வழியில் புகேட் பாண்டாங் சாலை, அதற்கு பிறகு விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: வணக்கம் சிங்கே.

0: கூட இருக்கு
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது ஃபைன் கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது சொய்யினு கேக்குமா?
5: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: ஸ்டார்ஹப், we got you.
7: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
8: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
7: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
8: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
7: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
8: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: பாடலை கேட்டீங்க. சாய்ந்தவி ராகுல் நம்பியார் பாடிந்தாங்க யுவன் சங்கர் ராஜாவோட சில அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. ஓகே, ஜோதி சோபுஷ்பகடை வழங்கும் லெவஸ்டா காஃபியை இன்னொரு நேருக்கு பரிசா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதற்கான கேள்வியை மறுபடியும் ஞாபகப்படுத்திடுறேன். சத்தடே சிங்கக்குட்டின்னு சொல்லிட்டு ஒலி 9:06 4 படைப்பாளர்களை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தோம். அந்த நால்வர் யாரு அப்படிங்கறதா என்னுடைய கேள்வியாக இருந்தது. வேகத்துல சரியான பதில சொன்ன நேர் விக்கே, வாழ்த்துகள். வேற யாரு உங்க எல்லாருக்கும் தெரிந்த நான் ரவிஜி, ஹலிமா அஸ்மான், அப்துல் காதர் மற்றும் சஜினி, நாங்க நால்வர் தான் சனிக்கிழமைகள்ல ஒரு மாசத்துல மாறி மாறி மாறி மாறி வர போறோம். அதுவும் குறிப்பா சனிக்கிழமை காலையில 7 ஆரம்பிச்சு 12 வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நாங்க வழங்க போறோம். சுவாரஸ்யமான அங்கங்கள், பாடல்கள் எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வார இறுதியில சனிக்கிழமைகள்ல எங்களோட இணைய தவறாதீங்க. சத்தரே சிங்க குட்டீஸ் உங்களுக்காக ஆவலா காத்துட்டு இருக்கோங்க. ஓகே, மழை சார்ந்த பாடல் கேட்டு இதம்மா இருந்திருப்பீங்க நம்புற. இப்ப வாங்க வானிலை நிலவரத்தை நான் அப்புறம் சொல்றேன். இப்ப போக்குவரத்து நிலவரம்
1: 96 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது AYEMCE செல்லும் வழியில் கேப்பல் சாலைக்கு பிறகு 4 தடத்தில். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.
7: வணக்கம் சிங்கே.

0: ஒளிபரப்பு நிறைவடைகிறது.
1: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
0: அல்லது மீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒளிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
2: ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
4: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: 9:01 ஆகிவிட்டது. யூஸ் பரத்ல இருந்து குஜராத்மணி பாடல கேட்டீங்க. ஜிவி பிரகாஷ் குமாரோட இசையில கென் கருணாஸ் சுராஜ் அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
3: புத்தம் புது மலரே
2: சொல்லவா, அந்த பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. 9:06
3: மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாய் எங்கிருந்த.
2: இத வான பாடல கேட்க போறோம், தொடர்ந்து வானொலியோட இணைந்திருங்க. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. இப்போ அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை நிலவரம். இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸுக்கும் 33 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும். வானிலை நிலவரம் ஆதரவு
1: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணி ரைஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: வணக்கம் சிங்கே.

0: இருக்கே.
1: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நீங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கொஞ்சமே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
2: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 14 தேதி வரை மட்டும்தான்.
3: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கே.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: மே மாதம் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, அதுக்கு முன்னால அமராவதி படத்துல இருந்து பாடல் இடம்பெற்றது. நேரம் இப்பொழுது 9:30 ஆகிவிட்டது.
1: ஒலி 9:00 இந்தியன் போக்குவரத்து நிலவரம்.
3: MCE நோக்கி செல்லும் AYE கேப்பல் சாலைக்கு பிறகு 4 தடத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: உங்களுக்கு தெரியுமா,
3: இதே நாள் செப்டம்பர் 10 1974 போர்ச்சுகலிடமிருந்து சுதந்திரம் பெற்றது கினி பிசாவ். மேற்கு ஆப்பிரிக்க பகுதியில அமைந்திருக்கிற ஒரு சிறிய நாடுதான் கினி பிசாவ். இந்த நாட்டுல கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் மக்கள் இருக்காங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் சுட்டுது. இவங்களுடைய மக்கள் தொகையில வெறும் 10-14 விழுக்காட்டர் மட்டும்தான் போர்ச்சுகீசிய மொழியை பேசுவாங்க. அப்படி இருந்தும் இந்த நாட்டின் தேசிய மொழியாக போர்ச்சுகீஸ் தான் இருக்கு. ரொம்ப வினோதமான ஒரு தகவல் என்னன்னா, 2020 சில தேர்தல் சார்ந்த சர்ச்சைகளின் காரணத்தால ஒரு கட்டத்துல கினி பிசாவுக்கு 2 அதிபர்களோ 2 பிரதமர்களோ இருந்தாங்க அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இத்தகவலை வழங்கியோர்
8: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி,
9: கொஞ்சம் சிந்தனை
10: நிறைந்த புன்னகை.
11: வணக்கம் சிங்கே.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
5: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
4: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல,
6: தங்கமே தேடி வந்த
4: தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
7: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.

0: இசைஞானி இளையராஜாவோட இசையில இரண்டு விதமான பாடல்களை கேட்டீங்க. செந்தமிழ் பாட்டு மரத்திலிருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால பூந்தோட்ட மரத்திலிருந்து பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. அடுத்து வரப்போகுது சித்ரா உன்னிகிருஷ்ணன் பாடிய இந்த பாடல். காதல் கோட்டை மரத்திலிருந்து வரப்போகுது தேனிசி தென்ற தேவாவோட இசையில. அதனை அடுத்து சித்ரா பாடிய இந்த பாடலை கேட்க போறோம். நிலாவே வாபரத்திலிருந்து வித்யாசாகருடைய இசையில இணைந்திருங்க என்னோட. இப்ப உங்களுக்காக ஒலி 9.68 தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 173 வெள்ளி 90 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை, வணக்கம் சிங்கே.

0: Finance in Production வழங்கும் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? அக்டோபர் 10 இரவு 7 மணிக்கு டிமாக்கி டவுன் டவுன் ஈஸ்டில் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவுச்சீட்டுகளுக்கு புக் மை ஷோ .sg.
1: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்று தான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
2: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
3: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வர அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
2: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
3: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க
2: மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASK training.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புண்ணிய

0: 42 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்களில். SLEBKE செல்லும் வழியில் மண்டாய் சாலை ஈஷுனுக்கு உட்பட்ட பகுதியிலும், CTE நோக்கி செல்லும் SLE மண்டாய் அவென்யூ வுட்லண்ட்ஸ் அவென்யூ 2 க்கு உட்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: ஒலி 968
4: சினிமா சினிமா
0: சின்மை. இவங்களோட சேர்ந்து மற்ற பிரபலங்கள் இன்று யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுப்போமா. மகாராஜா அப்படிங்கிற படத்துல வில்லனா நடிச்சிருந்த புகழ்பெற்ற பாலிவுட் தயாரிப்பாளர் இயக்குனர் அனுராக் கஷ்யப் இன்று அவருடைய 54வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு. மஞ்சு வாரியார் அவங்களுக்கும் இன்று பிறந்த நாள்.
5: ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா, நீலா நேரம் எல்லாம் நெஞ்சம் தாங்குமா.
0: 2014 ஆண்டுல வெளிவந்த மெட்ராஸ் அப்படிங்கிற படம் வாயிலா தமிழ் திரையுலகத்திற்கு அறிமுகமான கேத்ரின் த்ரேஸ இன்று அவங்களுடைய 37வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அறிமுகமாகி இப்ப ரவி மோகன் பரவலா அழைக்கப்படுற நடிகர் ரவி மோகன் இன்று அவருடைய 46வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு. இவரோட நடிப்புல அடுத்து கராத்தே பாபு, ப்ரோ கிளப், ஜீனி ஆகிய படங்கள் வெளிவர காத்துக்கிட்டே இருக்குது. அதோட An Ordinary Man அப்படிங்கிற திரைப்படம் வாயிலா இயக்குநராகவும் அறிமுகமாக இருக்காரு ரவி மோகன்.
6: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை. 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
8: வணக்கம் சிங்கே.

0: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
1: அனுபவம் எப்படி?
0: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
2: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ் மூன்று கிளைகள் அனைத்தும் எம்ஆர்டிஆர்ல இருக்கோம். நமக்கு வசதியா போச்சு.
0: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயிர் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921 5363.
3: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வெர்டன் சாலை.
5: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு, ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமைதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
6: We're gonna blow the speakers, baby.
7: Wooly, எங்கேயும் எப்போதும்.

0: ஏஆர் ரஹ்மானோட இசையில இரண்டு பாடல்களை கேட்டீங்க. ஓட்டம் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால ஜோடி பட பாடல் இடம்பெற்றது.
1: 9:06 நிலவரம்,
0: 9:57 ஆகிவிட்டது. போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் PIE புக்கெட் பாட்டோக் அவென்யூ 3 தங்கா பலைவாடுக்கு உட்பட்ட பகுதியில், நகரை நோக்கி செல்லும் ECP ஃபோர்ட் சாலை பிடோக் சவுத் அவென்யூ 1 அங்கே போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசை நோக்கி செல்லும் PIE ஜாலன் பஹார் ஜூரோங் வெஸ்ட் அவென்யூ 2 அங்கே போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: வணக்கம், சிங்கே நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. சமீபத்துல, அதாவது இந்த ஆண்டு ஏப்ரல்ல முழுமையா தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் ரிட்டர்ன் ரைட். நீங்க செய்யறதுல ரொம்ப சுலபம், வாங்குற போத்தல்கள் இருக்கு இல்லையா, அதுல எதுல எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கோ சின்ன இருக்கோ அதை கொண்டு போய் சரியான இடத்துல கொடுத்தீங்கன்னா போட்டலுக்கு 10 காசு உங்களுக்கு கிடைக்கும். இத உங்கள எத்தனை பேர் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத நாளைக்கு வணக்கம் செய்ய நிகழ்ச்சியில அலசி ஆராய போறோம். வானொலி பக்கமா வந்துருங்க, உங்களை சந்திக்க நான் வந்துருவேன் ரவிஜி. நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். பாய்.
5: வணக்கம் சிங்கே.
6: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
7: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
8: ஜோதி ஸ்டார் புஷ்பக.

காலை மணி 10 மிடக்காப்புலி 9:68 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூருக்கு பயங்கரவாத மிரட்டல் கடுமையாக இருப்பதாக உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது. இவ்வாண்டுக்கான சிங்கப்பூர் பயங்கரவாத மிரட்டல் மதிப்பீட்டு அறிக்கையை உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு இன்று காலை வெளியிட்டது. மத்திய கிழக்கில் தொடரும் மோதல், உலகெங்கும் அதிகரிக்கும் பயங்கரவாத அச்சுறுத்தல் ஆகியவற்றை அறிக்கை குறிப்பிடுகிறது. சிங்கப்பூருக்கு எதிராக தாக்குதல் நடக்கப்போகிறது என்பதற்கான துல்லியமான உளவு தகவல் எதுவும் இல்லை என்றாலும் பயங்கரவாத தரப்புகளுக்கு சிங்கப்பூர் கவர்ச்சிகரமான இலக்காக நீடிப்பதாக அறிக்கை சொல்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுடன் நட்புறவு கொண்ட நாடாக சிங்கப்பூர் பார்க்கப்படுவது அதற்கு காரணம் என்கிறது உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு. இளையர்கள் தீவிரவாத போக்கிற்கு கவரப்படுவது கவலை தருவதாக அது எச்சரித்தது. சிங்கப்பூரில் மத்திய வட்டாரத்தில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறது. மத்தியில் காற்று தூய்மை கேட்டு தர குறியீடு காலை 9 நிலவரப்படி 106. மற்ற வட்டாரங்களில் காற்றின் தரம் மிதமாக உள்ளது. மேற்கில் 87, கிழக்கில் 83, தெற்கில் 78, வடக்கில் ஆக குறைவாக 75. தரக்குறியீடு 100 மேல் போனால் ஆரோக்கியமற்ற நிலையாக கருதப்படுகிறது. இந்தோனேசியாவில் காட்டுத்தீயால் ஏற்படும் கரியமில வாயு வெளியேற்றம் உலகில் முதலிடத்தில் இருப்பதாக தரவுகள் காட்டுகின்றன. போர்னியோ, சுமத்ரா தீவுகளில் மிகப்பெரிய காட்டுத்தீ தொடர்கிறது. இம்மாதத்தின் முதல் வாரத்தில் இந்தோனேசியாவில் தீயினால் வெளியேறிய புகை வாயுவின் அளவு கிட்டத்தட்ட 20 மில்லியன் மெட்ரிக் டன். இதுவரை முதலிடத்தில் இருந்த ரஷ்யாவை இந்தோனேசியா முந்திவிட்டதாக ஐரோப்பாவின் புகை கண்காணிப்பு அமைப்பு சொல்கிறது. தீயினால் ஆக அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் ஒன்று இந்தோனேசியா. 11 இப்போது மீண்டும் ஒரு சிரமமான ஆண்டை அது சந்திக்கிறது. காசுக்காக நிறுவனங்கள் காட்டை எரிப்பதாக குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. பிலிப்பீன்ஸில் பயணப்படகு தீப்பற்றியதில் 5 மாண்டனர், மேலும் 87 பேரை காணவில்லை. படகில் மொத்தம் 134 பேர் இருந்ததாக கடலோர காவல்படை அதிகாரி கூறினார். பலவான் மாநிலத்தில் பிரபல சுற்றுலா தலத்துக்கு அருகே படகில் தீ மூண்டது. காவல்படை அதிகாரி பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்ட காணொலியில் அந்த படகு முற்றாக தீக்கிரையாகியிருப்பது தெரிகிறது. இதுவரை 42 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அந்த படகு தலைநகர் மணிலாவிலிருந்து புறப்பட்டதாக கடல் போக்குவரத்தை கண்காணிக்கும் தளம் சொல்கிறது. பங்களாதேஷ் உலகிலேயே மிக மோசமான தட்டம்மை பரவலை சந்திக்கிறது. 1000 அதிகமான பிள்ளைகள் மாண்டதாக அதிகாரிகள் கூறினர். ஆண்டு தொடக்கத்தில் தட்டம்மை நெருக்கடி தொடங்கியது. இதுவரை 187,000 அதிகமான சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளன. தட்டம்மை எளிதில் பரவக்கூடியது, அதற்கு மருந்து இல்லை. போதிய தடுப்பூசி இல்லாததால் பங்களாதேஷில் நெருக்கடி ஏற்பட்டதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் கூறுகிறது. 18 பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டிருப்பதாக அரசாங்கம் சொல்கிறது. இன்னமும் 4 பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போய் சேரவில்லை. நெருக்கடி தொடரும் என்று அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் பெரிதாவது போல் தெரிகிறது. ஈரானிய புரட்சிப்படை ஹோமஸ் நீரிணைக்கு அப்பால் புதிய கட்டுப்பாட்டு வட்டாரத்தை நிறுவ திட்டமிடுகிறது. சாபஹார் துறைமுக நகர், ஓமான் வளைகுடா, அரபு கடல் வரை அந்த வட்டாரம் விரிவடைகிறது. இதற்கிடையே அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவில் நவம்பர் மாதம் இடைத்தவணை தேர்தல் முடிவடைந்ததும் போர் முடிந்துவிடும் என்று கூறுகிறார். தேர்தலை பாதிக்கவே ஈரான் போரை தொடர்கிறது, அதன் பிறகு நின்றுவிடும் என்கிறார் அவர். மற்றொரு நிலவரத்தில் ஈரானிய போர் அதிபர் டிரம்பின் பதவிக்காலம் முடியும் வரை தொடரலாம் என்று அவரது ஆலோசகர்கள் எச்சரித்திருக்கின்றனர். துணை அதிபர் ஜேடி வான்ஸ், வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ போன்ற தலைவர்களுக்கு திரு டிரம்பிடம் அது பற்றி பேசிவிட்டதாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூறியது. 2029 ஜனவரி மாதம் புதிய அதிபர் பொறுப்புக்கு வந்த பிறகும் ஈரான் போரை தொடரக்கூடும் என்று அவர்கள் திரு டிரம்பிடம் சொன்னதாக தகவல்கள் கூறுகின்றன. அனைத்துலக பிரண்ட் கச்சா எண்ணெயின் விலை $100 தாண்டியிருக்கிறது. ஜூலை கடைசிக்கு பிறகு எண்ணெய் விலை $100 கடந்திருப்பது இதுவே முதன்முறை. அமெரிக்க பங்குச் சந்தை இறங்கியது. விலைவாசி உயர்வை சமாளிக்க அமெரிக்க மத்திய வங்கி வட்டியை உயர்த்தக்கூடும் என்ற அச்சத்தில் முதலீட்டாளர்கள் பதறுகின்றனர். நாளை அமெரிக்காவில் விலைவாசி உயர்வு பற்றிய தரவுகள்

பின்னர் நாடாளுமன்றத்தில் பேசிய திரு வாட்டி அலெக்சாண்டர் அந்த கோளாற்றை தவிர்த்திருக்க முடியும் என்றார். உக்ரைனிய அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி சென்ற விமானம் வானூர்தி தாக்குதலில் தப்பியதாக நோர்வே பிரதமர் யோனஸ் காஸ்டோரே கூறியிருக்கிறார். விமானம் புறப்படும் நேரத்தில் அந்த சம்பவம் நடந்ததாக அவர் சொன்னார். அதிபர் ஜெலன்ஸ்கி மொல்டோவிலிருந்து ஆஸ்லோ போய்க் கொண்டிருந்தார். அலீலா வானூர்தி காரணமாக திரு ஜெலன்ஸ்கியின் பயணம் தாமதமடைந்ததாக மொல்டோவா அரசாங்க பேச்சாளர் சொன்னார். ஆயினும் அதிபரின் உயிருக்கு ஆபத்தில்லை என்றார் அவர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

மாலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.

0: நிகழ்ச்சி அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா.
0: அது இல்லங்க,
2: கொஞ்சம்
0: அப்பாட காணும். இந்த அங்க இருக்குது,
2: அது மட்டுமா?
0: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சி நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காதல்
0: ஆனந்தம்
2: ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

0: காலையில நல்ல மழை, மழைனால நிறைய விபத்து. இப்ப சாலையில பயணம் செய்பவர்கள் தயவு செஞ்சு மெதுவா பயணத்தை மேற்கொள்ளுங்க.
1: அதே நேரத்துல அவசரப்படாதீங்க. பல பேரும் அந்த போக்குவரத்து நெரிசல்னால அதே நேரத்துல போக்குவரத்து விளக்கு சிவப்பு விளக்கா இருக்கும் போது அப்பவும் எக்ஸலரேட் பண்ணுவாங்க. ஏன் எக்ஸலரேட் பண்றீங்க? போக்குவரத்து விளக்கு சிவப்புல இருக்கு, நீங்க இப்படியே எக்ஸலரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முன்னால இருக்கிற வாகனத்தை கண்டிப்பா நீங்க இடிப்பீங்க. அப்படி செய்யாதீங்க. எவ்வளவு அவசரமா இருந்தாலும் உங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: இன்னொரு விஷயத்துக்கு மக்கள் பயங்கரமா அவசரப்படுவாங்க. நேற்று ஆப்பிளுடைய இவெண்ட் நடந்தது, அதுல வந்து புதிய புதிய இந்த கைபேசிகளை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதுல ரொம்ப முக்கியமா ஆவல எதிர்பார்த்த ஒரு விஷயம்னா ஐபோன் டுவோ கொஞ்சம் நிதானமா அவசரப்படாம அது எப்படி வேற செய்து என்பதை கொஞ்சம் இல்ல மத்தவங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் வாங்குங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஆப்பிள் வாட்ச்ல ஒரு புதிய விஷயத்து கூட அவங்க பொருத்தி இருக்கிறாங்க. அதாவது ஆப்பிள் ரீகேப், சிரி ரீகேப். இப்ப நம்ம ரொம்ப பேசிட்டு இருக்கோம் வச்சுங்களேன், பேசும்போது சில இடத்துல சில விஷயங்கள் விட்டுவோம். மைண்ட் எங்கேயோ இருக்கும், நம்ம மனசு எங்கேயோ இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு தகவலை விட்டாச்சுன்னா அந்த ஆப்பிள் வாட்ச்ல நீங்க 15 வினாடிகள் பின்னோக்கி போகலாம். நீங்க பேசுறதை வந்து டிரான்ஸ்கிரைப்
1: பண்ணிடுங்க.
0: நிறைய குடுப்பாங்க.
1: வருவோமே, இதை நீங்க வாங்கணும்னா சில பேருடைய ஒரு மாசம் சம்பளத்தை அவங்க முன் வைக்கணும்.
0: ஆமா,
1: 3,099
0: வெள்ளி.
1: ஆனா இது 256 GB மாடல், அதாவது அந்த ஸ்டோரேஜ். அதுவே ஒரு 2 TB டெராபைட் கொண்ட கைபேசியை நீங்க வாங்கணும்னா 4,899 வெள்ளி சிங்கப்பூர் காசுக்கு.
0: அடுத்த வருஷம் போனஸ் தான் வெயிட் பண்ண நினைக்கிறேன்.
1: நீங்களா இப்பவே வாங்கிட்டீங்க?
0: நீங்க என்ன செய்யுங்க, உங்க பணத்தை ஃபோல்ட் பண்ணி உங்க பாக்கெட் வச்சுங்க.

0: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வரங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரி எல்லாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவல உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
2: விக்டரி லா சேம்பர்ஸ் எல்எல்சி.
1: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் எல்எல்சி
2: நம்பகமான சட்ட சேவையை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரையை தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதுனாங்க.
3: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அணியுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் எல்எல்சி 8921-5363.
4: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
4: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
4: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: வழிகாட்டிருக்கிறாரு. நான் வாசிக்கும் போது ஆங்கிலத்தில் போட்டிருந்தாங்க, he not only stole items, he also stole a job.
1: ஐயோ, எனக்கு இதை நீங்க சொல்லும் போது எது ஞாபகம் வருதுடா, மலேசியாவிலயோ இல்ல இந்தோனேசியா ஏதோ ஒரு நாடுல, ஏன்னா ஒரு காணொலியா நான் பாத்திருந்தேன், அங்க ஒருத்தர் வீட்டுல போய் அந்த திருட போயிருக்காரு, வீட்டுக்குள்ள போய் திருட போயிருக்காரு. ஆனா அந்த வீடு கொஞ்சம் அசுத்தமா இருந்ததுனால எல்லாமே சுத்தம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு.
0: மற்றவர்களுடைய
1: பொருள்களை திருடாருங்க.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: புதியதொரு பாகம் என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தான். பிடக் ரசவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: உங்களுக்கு பபிள் டீ பிடிக்குமா?
2: ரொம்ப பிடிக்கும். ஆனா கொங்சா இப்ப சிங்கப்பூர் இல்லையாமே,
0: வேற வேற ஃப்ரெண்ட்ஸ்ல வந்திருக்கு அருந்தலா. சரி, இப்ப இந்த பபிள் டீ அப்படின்னு பாக்கும்போது சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு ஒரு அட்டை மாதிரி, ஒரு லாயல்டி அட்டை மாதிரி கொடுப்பாங்க. அதேதான் இப்ப நீங்க முதல் முறை வாங்கும் போது உங்களுக்கு ஒரு முத்திரை கிடைக்கும். ஆனா நீங்க 5வது முறை அல்லது 10வது முறை நீங்க வாங்கும் போது உங்களுடைய 10வது பானம் இலவசமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அந்த 10வது பானம் அதோட சேர்த்து இன்னொன்னு ஒண்ணு இலவசமா உங்களுக்கு கொடுப்பாங்க. வெளியூர் பயணம் போகலாம். அது மாதிரி
2: கொடுக்க மாட்டாங்க,
0: யோசிக்கிறேன் இருக்கா
2: அப்படின்னு. இல்ல முகத்தை பாத்துக்கணும்,
0: முதல் இரண்டு முறை நம்ம அந்த பானத்தை வாங்கும் போது சரி ரெண்டு முத்திரைகள் தானே அப்படின்னு நமக்கு பெருசா ஒரு ஆர்வம் இருக்காது அந்த 10வது பானத்தை நம்ம அடையணும்னு. ஆனா 8வது முறை நீங்க அந்த முத்திரையை பெறும்போது எனக்கு ரெண்டு முத்திரைகள் தான் இருக்கு, அதை பெற்றுட்டுனா கண்டிப்பா எனக்கு அந்த இலவச பானம் கிடைக்கும், சீக்கிரமா அதை நம்ம அடையணும், இன்னும் நம்ம பபிள் டீ வாங்கணும், நாளைக்கு போய் வாங்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த இலக்கை நம்ம அடைய அடைய அடைய அதை நெருங்க நம்முடைய வேகமும் அதிகரிக்குமா, நம்முடைய ஆர்வமும் அதிகரிக்குமா அப்படின்னு சொல்றாங்க. இது ஆங்கிலத்துல கோல் கிரேடியன் இஃபெக்ட் சொல்றாங்க. அதனால நீங்க 70 விழுக்காடு முடிச்சிட்டீங்கன்னா சோம்பேறித்தனம் படாதீங்க, அந்த தொய்வு ஏற்படும், ஆனா அதை அப்படி விட்டுறாதீங்க, தயவு செய்து அதை முடிச்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியாது எவ்வளவு திருப்தி அது உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு. அந்த சட்டிஸ்பாக்சன் வார்த்தையெல்லாம் நம்மளால வர்ணிக்க முடியாது.
2: நம்ம மூளையும் ரிவார்ட் சிஸ்டம்ல தான் வேலை செய்யுது. இப்ப உதாரணத்துக்கு அடுத்த வருஷம் நமக்கு போனஸ் வர போதுன்னா அதை நோக்கி நம்ம வேலை செய்வோம். அதுவும் ஒரு மாதிரி முத்திரையை கலெக்ட் பண்றதுதான்.
0: ஆமா ஆமா, அந்த வெகுமதிக்கு ஏற்ப நம்ம கண்டிப்பா நம்ம வேலையை செய்வோம். ஆனா என்ன, அந்த 60 விழுக்காடு 70 விழுக்காடு செஞ்ச பிறகு நீங்க அப்படியே சோர்ந்து உட்கார்ந்துட கூடாது. அந்த 100 விழுக்காடு அடையறதுக்கு நீங்க தொடர்ந்து அந்த வேகத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும்.
2: ஹலிமா, ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியிலும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு லாயல்டி சிஸ்டம் உருவாக்கலாமா? தொடர்ச்சியா தொடர்ச்சியா 5 நாட்கள் வேலை செஞ்சனா அந்த முத்திரையை கலெக்ட் பண்ணா ஒரு ரிவார்ட் இருக்கு.
0: கிடைக்காது, இந்த ஜென்மத்துல கிடைக்காது.

இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
3: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.
4: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.

0: இன்று நாம வடக்கை நோக்கி போக போறோம்.
1: இன்றைக்கு நம்ம வடக்கு பக்கம் தான் போக போறோம். வடக்கு பக்கத்துல எங்கே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதல் குறிப்பை வச்சு சில பேர் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு காலத்துல இங்க இயற்கையாக வந்த வெந்நீரை மக்கள் பயன்படுத்தி இருந்தாங்கன்னா, அதன் அருகே ஒரு கிணறும் அமைக்கப்பட்டு இருந்துச்சு.
0: அந்த கிணறு இப்ப மூடப்பட்டிருக்கு. ஏன்னா படையப்பா படத்துல வர மாதிரி ஒரு தம்பதியினர் விருப்பப்படாம அவங்க கல்யாணம் பண்ணாங்களே, அது அவங்க வந்து தற்கொலை பண்றதுக்காக குதிச்சுட்டாங்க. உங்களுக்கு
1: ஆமா, அது வந்து படையப்பா படத்துல. இங்க அப்படி நடக்கல. நீங்க என்ன வரலாற்றை வந்து மாத்தி சொல்றீங்க? கதை இத படைப்பு படத்தோட இயக்குனர் கேஸ் ரொம்ப வருத்தப்படுவாங்க.
0: அந்த கிணறு இப்ப செயல்பாட்டுல இல்ல, அதனாலதான் அவங்க முடிட்டாங்க.
1: ஆனா அதுக்கு எப்படி ஒரு கதை நீங்க உருவாக்கிங்க? டைரக்டருடைய மைண்ட். ரெண்டாவது குறிப்பு ரொம்ப சுலபமான ஒரு குறிப்பு தான். இந்த கிணறு எங்க இருக்குது கதை?
0: உல்டன்ஸ்க்கு பின்னால, ஈஸ்வருக்கு முன்னால.
1: இல்ல, குறிப்படிங்க வந்து குறிப்பா சொல்லணும்.
0: ரொம்ப ஈஸி.
1: சரி, எங்கே அப்படின்னு நேர்களையும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். யோசிச்சு பாருங்க.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும், உள்ளம் மகிழ சமைக்க உதவும், ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: Maverick Events in production வழங்கும் Masala Coffee live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு Masala Coffee மீண்டும் சிங்கப்பூரில். Masala Coffee தனித்துவமான fusion இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 மணிக்கு டிமாகே டவுன்டவுன் ஈஸ்டில் Masala Coffee live in Singapore, the return tour. நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.com.

0: காலை வணக்கம் ரெண்டு பேருக்கும். அன்சல் அண்ட் மாஸ்லிங் மாஸ்லிங் இது இருக்கு
1: மேடம். மாஸ்லிங்ல கிணறு இருக்கா?
2: புது கதையா இருக்கு.
1: கிணறு இருக்கு, கொகை இருக்குன்னு சொல்லி நான் பல வருஷம்
2: ஒரு பாம்பு இருக்கு.
1: பின்னால
2: முன்னால இருக்குது. இங்க ஒரு கிணறு அமைக்கப்பட்டு இருக்கு. அந்த கிணறு மூடிட்டாங்கப்பா. அந்த கிணறு இப்ப செயல்பாட்டுல இல்ல. ஆனா இந்த கிணறு ரொம்ப புகழ் பெற்ற பிரபலமான ஒரு கிணறு. அதுல இருந்து பல பேரும் ஒரு காலத்துல வெந்நீர் எல்லாம் எடுத்தாங்களா?
1: ஆமா, நிறைய பேர் பாப்பாங்க, இந்த இடத்துக்கு போய் பாப்பாங்க. இத பின்னோக்கி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வரலாறு இருக்கு. அது என்னன்னு பதில் சொல்லுங்க.

0: ஆனந்தமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒன்னு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க. வெளிப்படையான விலை 1 கிராம் 100 கிராம் 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் புலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
2: புதிய சாம்சங் கேலக்சி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஸ்டார்ஹப், we got you.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: காலை வணக்கம்.
6: வணக்கம், சொல்லுங்க.
5: ஹலிமா
6: சொல்லுங்க ஐயா.
5: காதர், நல்லா இருக்கீங்களா? நான் திருப்பரங்கல வட்டாரத்துல வருஷம் ஒன்று பேசுறேன். நீங்க கேட்டு இது வந்து சிலத்தா ஸ்பிரிங் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க, அது இப்ப இருக்கா இல்லையான்னு அது தெரியா தெரியல.
7: குட் மார்னிங் ஹலீமா, பிரியா பேசுறேன். நீங்க கேட்டதுக்கான பதில் வந்துட்டு செம்பவாங் ஹாட் ஸ்பிரிங்.
8: வணக்கம், நான் தஞ்சை ராஜா.
6: சொல்லுங்க ராஜா.
8: செம்பவாங் ஹாட் ஸ்பிரிங் ஹாட். காலை வணக்கம் காதரண்ணா மற்றும் அலிமா அக்கா.
6: வணக்கம்.
8: நான் நினைக்கிறேன் இது செம்பவங்கள் இருக்கு, செம்பவங்கள் இருக்குது. நன்றி அக்கா.
9: தோசை கடை இருக்கு, பரோட்டா இருக்கு, டாஸ்லமா இருக்கு, என்ன இருக்கு?
6: ஆனா பெரும்பாலோட நேர்கள் சரியான பதில கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. செம்பவாங் ஹாட் ஸ்பிரிங் ஆன குறிப்புகளை தான் நாங்க வழங்கி
9: இருந்தோம்.
6: இந்த இடத்துக்கு ஆழமான வரலாறு இருக்கு. அந்த வரலாறு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம தெரிஞ்சுப்போம். சரி, இப்ப ஒரு புதிய பாடல் வந்துகிட்டு இருக்கு, அதற்கு காரணம் இவ்வாறு நட்சத்திரமா ஒளியில வலம் வராங்க
9: பாடகி சின்மயி.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: இன்றைக்கான நாணய மாற்று விகிதம் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு அமெரிக்க டாலர்
4: ஒரு வெள்ளி 26 காசு,
3: ஒரு யூரோ
4: ஒரு வெள்ளி 48 காசு,
3: ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட்
4: ஒரு வெள்ளி 72 காசு,
3: ஒரு ஆஸ்திரேலிய டாலர்
4: 91 காசு,
3: ஒரு இந்திய ரூபாய்
4: ஒரு வெள்ளி 34 காசு,
3: ஒரு இலங்கை ரூபாய்
4: 35 காசு,
3: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட்
4: கூடிருச்சு, 3 ரிங்கேட் 20 காசு.
3: ஜேபி போலாவி.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு.
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பகடை, சிங்கப்பூர்.
3: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை
6: சன்செட் ஃபாலிங்
5: ஆனந்தம் அரபம்.

0: எங்கே எங்கே அங்கதுல இன்றைக்கு நாங்க கொடுத்த இடம் சம்பவாங் ஹாட் ஸ்பிரிங் பார்க். சரி, வரலாற்று கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். எங்க இது தொடங்கியது அப்படின்னா 1909 சீன வணிகர் ஒருத்தர் இருந்தாருங்க, சியா லியாங் சியா. அவருடைய மகனும் ஒரு வணிகர் தான், அவர் பெயர் சியா எங் கியோங். இவங்க சம்பவாங்ல இருந்த ஒரு அன்னாசி தோட்டத்தை உருவாக்கி இருந்தாங்க. அந்த தோட்டத்துல இயற்கையான வெந்நீர் ஊற்றுகளை கண்டுபிடிச்சு இருந்தாங்க, ஹாட் ஸ்பிரிங்.
1: இந்த வெந்நீர் ஊற்றுகளை குணப்படுத்தும் தன்மை இருக்கனால இவங்க என்ன பண்ணாங்க, அங்க சுற்றி கிணறு கட்டினாங்க.
0: சரி,
1: அந்த கிணற்றுல இருந்து தண்ணீர் எடுத்தாங்க. அங்க இருக்கும் சம்பவாங் கிராமத்து மக்கள் நாளடைவுல புகழ் பெற்ற இந்த இடம் கம்போங் ஆயே பானாசா அவங்க வந்து கூப்பிட்டிருந்தாங்க.
0: கம்போங் ஆயே பானாஸ், இன ஹாட் ஸ்பிரிங் இல்லையா, மலையாளம் அப்படிதான் சொல்லி அழைப்பாங்க. ஆயே பானாஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல வில்லேஜ் ஆஃப் ஹாட் வாட்டர்னு சொல்றாங்க.
1: சோ சூதாடிகள் என்ன செய்வாங்கன்னா 1960 எனக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க சொல்லி அதை குளிப்பாங்களாம்.
0: இதெல்லாம் வேற இருக்கா, அவன் எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே கதை. அதன் பிறகு இந்த 2nd உலகப் போரின் போது 1942 சிங்கப்பூர் மீது ஜப்பானிய படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலினால அந்த கிணற்றுக்கு அருகே ஒரு குண்டு விழுந்தது. இதனால வெந்நீர் ஊற்றின் நீரோட்டம் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டதா.
1: ஒரு காலகட்டத்துல தினமும் ஒரு 300+ இந்த தண்ணீர் ஊற்ற போய் பாப்பாங்களாம். அப்ப நாளடைவுல ஒரு புகழ் பெற்ற இடமா மாறியது. இப்ப சமீபத்துல தேசிய பூங்கா கழகம் இது வந்து அவங்களுடைய ஒரு முக்கிய இடமா மாத்துறாங்க, செம்பவாங் ஹாட் ஸ்பிரிங் பார்க்னு அழைத்தாங்க. இப்ப அங்க இருக்கிற கிணறு மூடிட்டாங்க அதிகமா, ஆனா பாக்கலாம்,
0: மனதை தொடும் மணமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ருசியா சமைக்கலாம்னு சொல்லி தள்ளதள்ளதள்ளனு தக்காளி பழத்தை வாங்கி வந்து குளிர்பதன பட்டியல வச்சு எடுத்து பார்த்தா என்னது இப்படி அழுகி கெட்டு போச்சே, பணமும் வீணா போச்சே அப்படின்னு ஒரே கவலையா இருக்கும். இந்த பிரச்சனை கையாள ஒரு வழி இருக்குங்க. தக்காளி பழத்தை சந்தையில இருந்து வாங்கி வந்த பிறகு குளிர்பதன பெட்டியில வைக்கிறதுக்கு முன்னால தக்காளி பழத்துடைய இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அது நீக்கிருங்க. அந்த பகுதி சுத்தம் செய்த பிறகு தக்காளிய குளிர்பதன பெட்டியில தலை கீழாக வைங்க. இப்படி வைக்கிறதால தக்காளி பழம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம தள்ளதளன்னு இருக்குமா. அப்புறம் நீங்களும் பழவீங்க.
1: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.

0: போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிக்கா ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
1: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க.
2: மழையோ பெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
3: நண்பகல் 12 மீடியா காப் 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். நாடாளுமன்றம் இன்று அரசியல் பதவி வகிப்பவர்களுக்கான சம்பளம் குறித்து விவாதிக்கவிருக்கிறது. காலை 11 மணிக்கு நாடாளுமன்றம் கூடியது. பிரதமர் லாரன்ஸ் ஓங் 2 நாளுக்கு முன்பு சம்பள உயர்வு குறித்து அறிவித்தார். அரசாங்கம் 15 ஆண்டுக்கு பிறகு அரசியல் பதவி வகிப்பவர்களுக்கான சம்பள உயர்வை அறிவித்திருக்கிறது. புதிய மாற்றம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடப்புக்கு வரும். 3 எதிர்க்கட்சிகள் சம்பள உயர்வை குறை கூறின. நாடாளுமன்றத்தில் இடம் வகிக்கும் ஒரே எதிர்க்கட்சியான பாட்டாளி கட்சி இன்று நாடாளுமன்றத்தில் அது பற்றி பேசப்போவதாக சொன்னது. அது பற்றி பேசுவதற்கு பொருத்தமான இடம் நாடாளுமன்றம்தான் என்று பாட்டாளி கட்சி கூறியது. சிங்கப்பூருக்கு பயங்கரவாத மிரட்டல் கடுமையாகவே இருப்பதாக உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது. இவ்வாண்டுக்கான சிங்கப்பூர் பயங்கரவாத மிரட்டல் மதிப்பீட்டு அறிக்கை உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு இன்று காலை வெளியிட்டது. மத்திய கிழக்கில் தொடரும் மோதல், உலகெங்கும் அதிகரிக்கும் பயங்கரவாத அச்சுறுத்தல் ஆகியவற்றை அறிக்கை குறிப்பிடுகிறது. பயங்கரவாத தரப்புகளுக்கு சிங்கப்பூர் கவர்ச்சிகரமான இலக்காகவே நீடிப்பதாக அறிக்கை சொல்கிறது. இளையர்கள் தீவிரவாத போக்கிற்கு கவரப்படுவது கவலை தருவதாக அது எச்சரித்தது. இந்தோனேசியாவில் காட்டுத்தீயால் உலகிலேயே ஆக அதிக அளவு கரியமில வாயு வெளியேற்றம் காணப்படுகிறது. இம்மாதத்தின் முதல் வாரத்தில் வெளியான தீ தொடர்பான கரிம வெளியேற்றம் சுமார் 20 மெட்ரிக் டன். உலகம் முழுவதும் வெளியேற்றப்பட்ட கரியமில வாயுவில் 1/3 பங்கிற்கு மேல் இந்தோனேசியாவில் வெளியானதாக உலக கண்காணிப்பு அமைப்பு சொல்கிறது. வழக்கத்தை போல் கிட்டத்தட்ட 3 மடங்கு. எல்னினோ வாட்டுகிறது. வெயிலும் வறட்சியும் துரத்துகின்றன. போர்னியோ சுமத்ரா தீவுகளில் 1000 இடங்களில் காடுகள் எரிகின்றன. சுமார் 13,000 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. 1 மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிலைமை மோசமாகலாம். அக்டோபர் முடியும் வரை காடுகள் எரியலாம் என்று அஞ்சப்படுகிறது. சிங்கப்பூரில் மத்திய வட்டாரத்தில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் தொடர்கிறது. மத்தியில் காற்று தூய்மை கேட்டு தர குறியீடு காலை 11 மணி நிலவரப்படி 106. மற்ற வட்டாரங்களில் காற்றின் தரம் மிதமாக உள்ளது. பிலிப்பீன்ஸில் பயணப்படகு தீப்பற்றியதில் 5 மாண்டனர், மேலும் 80க்கும் அதிகமானோரை காணவில்லை. படகில் மொத்தம் 134 பேர் இருந்ததாக கடலோர காவல்படை அதிகாரி கூறினார். பலவான் மாநிலத்தில் பிரபல சுற்றுலா தலத்துக்கு அருகே படகு தீ மூண்டது. காவல்படை அதிகாரி பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்ட காணொலியில் அந்த படகு முற்றாக தீக்கிரையாகியிருப்பது தெரிகிறது. இதுவரை 42 பேர் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளனர். பங்களாதேஷ் உலகிலேயே மிக மோசமான தட்டம்மை பரவலை சந்திக்கிறது. 1000க்கும் அதிகமான பிள்ளைகள் மாண்டதாக அதிகாரிகள் கூறினர். ஆண்டு தொடக்கத்தில் தட்டம்மை நெருக்கடி தொடங்கியது. இதுவரை 187,000க்கும் அதிகமான சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளன. தட்டம்மை எளிதில் பரவக்கூடியது, அதற்கு மருந்து இல்லை. போதிய தடுப்பூசி இல்லாததால் பங்களாதேஷில் நெருக்கடி ஏற்பட்டதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் கூறுகிறது. அனைத்துலக பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை $100 தாண்டியிருக்கிறது. ஜூலை கடைசிக்கு பிறகு எண்ணெய் விலை $100 கடந்திருப்பது இதுவே முதன்முறை. அமெரிக்க பங்குச்சந்தை இறங்கியது. விலைவாசி உயர்வை சமாளிக்க அமெரிக்க மத்திய வங்கி வட்டியை உயர்த்தக்கூடும் என்ற அச்சத்தில் முதலீட்டாளர்கள் பதறுகின்றனர். நாளை அமெரிக்காவில் விலைவாசி உயர்வு பற்றிய தரவுகள் வெளிவரும். கடன் பெறுவதற்கான வட்டியை அடுத்த வாரம் மத்திய வங்கி உயர்த்தக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நவம்பர் மாதம் நடக்கும் தேர்தலில் குடியரசுக் கட்சி வெற்றி பெற்றால் 18 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் $5,000 தரப்போவதாக அறிவித்திருக்கிறார். ட்ரம்ப் ஊக்கத்தொகை என்று அதற்கு பெயர். நவம்பரில் இடைத்தவணை தேர்தல் வருகிறது. அவரது குடியரசுக் கட்சி மக்களவை செனட் சபை இரண்டிலும் பெரும்பான்மையை காப்பாற்ற போராடவிருக்கிறது. பணம் எப்படி தரப்படும், அது சட்டப்படி செல்லுபடியாகுமா என்பது தெரியவில்லை. அமெரிக்காவில் 18 வயதை கடந்தவர்கள் சுமார் 270 மில்லியன் பேர். ஆளுக்கு $5,000 என்றால் $1.35 trillion தேவைப்படும். உக்ரைன் அதிபர் வளடிமிர் ஜெலன்ஸ்கி சென்ற விமானம் ஆளில்லா வானூர்தி தாக்குதலில் தப்பியதாக நோர்வே பிரதமர் கூறியிருக்கிறார். விமானம் புறப்படும் நேரத்தில் அந்த சம்பவம் நடந்ததாக அவர் சொன்னார். அதிபர் ஜெலன்ஸ்கி மொல்டோவாவிலிருந்து ஓஸ்லோ போய்க் கொண்டிருந்தார். ஆளில்லா வானூர்தி பற்றி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் திரு ஜெலன்ஸ்கியின் பயணம் தாமதம் அடைந்ததாக மொல்டோவா அரசாங்க பேச்சாளர் சொன்னார். ஆயினும் அதிபரின் உயிருக்கு ஆபத்தில்லை என்றார் அவர். திரு ஜெலன்ஸ்கி நோர்வேயிலிருந்து புறப்பட்டு ஐஸ்லாந்து, கனடா ஆகிய நாடுகளுக்கு செல்கிறார். இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் அதிகாரிகள் 5 ஓராங்குத்தான் குட்டிகளை மீட்டுள்ளனர். ஓராங்குத்தான் இந்தோனேசியா, மலேசியா ஆகிய நாடுகளில் மட்டுமே உள்ளது. அது எப்படி ஒடிசாவுக்கு போனது என்று அதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர். நெடுஞ்சாலைக்கு அருகே கைவிடப்பட்ட ஓராங் உத்தான் குட்டிகளை கிராம மக்கள் கண்டெடுத்ததாக சொல்லப்படுகிறது. கடத்தல் கும்பல் அவற்றை ஒடிசாவுக்குள் கடத்தி சென்றிருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர்.
4: சொல்லும் பொருளும் அரோமா, நறுமணம். சுவையான உணவை சமைக்கும் போது அதன் நறுமணம் வீட்டையே நிரப்பும். அரோமா, நறுமணம்.
3: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை

0: Akshaya Jewelers,
1: 48 Strangford Road, Little India Arcade.
2: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்கள்.
3: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
4: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
3: அது நான் சமைச்சிட்டு தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கே ஜின்னை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கே ஜின்னை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
6: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: ஆழ்வார் திரைப்படத்திலிருந்து முகமது சலாமத் சாதனா சர்க்கம் பாடி இந்த பாடல கேட்டிருந்தோம். முகமது சலாமத் இந்த பாடல் பாட்டு சலாம் சுட்டு போயிட்டாரு நினைக்கிறேன். எந்த பாட்டும் பாடலையா?
1: என்ன ஒரு லிங்க் பா. சரி, அடுத்ததான் உங்களுக்கு வானிலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற நேரம் வந்தாச்சு. இடியுடன் கூடிய மழையை பல இடங்களில் இன்று நீங்க எதிர்பார்க்கலாம். வெப்பநிலை 24-33 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டு இருக்கும். ஈரத்தன்மை 60-95 விழுக்காண்டிற்கும் இடைப்பட்டு இருக்கும். வெளியே போகிறதா இருந்தீங்கன்னா உங்க கொடைகளை மறந்துடாதீங்க.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ்.
4: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
1: உங்களுக்காக 100 வழி மதிப்புள்ள ஒரு பற்றுச்சிட்டு
0: பயன்படுத்தும் ஒன்று, மூன்றாவது அணியும் ஒன்று.
1: பார்க்கும் ஒன்று, பயன்படுத்தும் ஒன்று, அணியும் ஒன்று. ஆனா என்ன, மூன்று பதில்களும் கா வரிசையில தொடங்கும் பதில்களாக இருக்க வேண்டும். தமிழ் பதில்களாக இருக்க வேண்டும். அனுப்பி வைங்க குரல் பதிவு, குரல் பதிவை எடுத்து அனுப்பி வைங்க. இதற்கு முன்னால இந்த ஒரு புதிரங்கத்துல நீங்க பங்கெடுத்துக்க கூடாது, பங்கெடுத்துக்கலாம் ஆனா ஜெயிச்சிருக்க கூடாது. ஜெயிச்சிருந்தீங்கன்னா புதினர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க.
0: 9 6 7 8 8 9 6 8

0: இந்த பக்கத்துக்கு ஆதரவு வழங்கிருக்காங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.
1: அலிமா, சில பேர் வீட்டுல அவங்களுடைய அலமாரியில இந்த நகைகள் எல்லாம் வந்து அவங்க பூட்டி வச்சிருப்பாங்க. இது வந்து பழைய நகைகளா இருக்கும்.
0: ஆமா ஆமா ஆமா,
1: பல நாட்கள் அணியவும் மாட்டாங்க,
0: பல நாட்கள் திறக்கப்படாத ஒரு பெட்டியாக இருக்கும்.
1: சந்திரமுகி அந்த மாதிரி
0: திறந்து பார்க்கும் போது என்ன இவ்வளவு சிலந்தி வலையெல்லாம் இருக்கு.
1: உங்க நகைகளை அந்த சிலந்தி தான் அணிஞ்சிட்டு இருக்கோம்.
0: ஆனா சிலந்தி அணிற அளவுக்கு எல்லாம் நீங்க காத்துட்டு இருக்க கூடாதுங்க. அவ்வப்போது உங்க நகைகளை நீங்க அணியணும், அதுக்குதான் நகைகள் இருக்குது இல்லையா.
1: புதிய
0: நகைகளை வாங்கிக் கொள்ளலாம், அது ஒரு நல்ல சலுகை. கண்டிப்பா இதற்கு நீங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு போகலாம். ரெண்டாவது, உங்களுக்கு குறிப்பா ஏதாவது ஒரு வடிவம் ரொம்ப பிடிச்ச ஒரு வடிவமா இருக்கலாம், அது நீங்க கூகுள்ல பார்த்து வச்சிருக்கலாம். புகைப்படத்தை எடுத்து நீங்க நிபுணர்கள் கிட்ட காட்டுனீங்கன்னா அதே வடிவத்துல உங்களுக்கு அழகா துல்லியமா செஞ்சு கொடுப்பாங்க. எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம உங்களுக்கு அற்புதமான வடிவத்துல செஞ்சு கொடுப்பாங்க. அதனால நீங்க எதற்கும் கவலைப்பட வேண்டாம், நிபுணர்கள் உங்களுக்கு இருக்காங்க உங்களுக்கு அழகான அறிவுரைகளை கொடுக்கறதுக்கு, ஆலோசனைகளை வழங்குறதுக்கு.
1: ஆனந்தம் ஆரம்பம், அதை வைத்து நான் ஒரு நகை டிசைன் பண்ண போறேன்.
0: ஓ, ஆனந்தம் ஆரம்பம் என்கிற நகை வடிவமா? இது அக்ஷயா ஜுவல்லர்ஸ் உடைய
1: உரிமையா?
0: சரி, நாங்களும் செய்யறோம், நீங்களும் செய்யுங்க.
2: ஒலி 96 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரத்து
3: நிலவரம் ஆதரவு ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
4: புதிய சாம்சங் கேலக்சி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
6: We're gonna blow the speakers, baby.
2: ஒலி எங்கேயும் எப்போதும்.
7: ஒலி 96.

0: ஜுவல்ஸ் ஆதரவில் நிகழ்ச்சி படைக்கப்படுது. அக்ஷய ஜுவல்ஸ்ல என்னென்ன சலுகைகள் இருக்கின்றன அப்படிது அந்த கடையின் உரிமையாளர் செந்தில் குமரன் சொல்றாரு, கேப்போம் வாங்க.
1: நம்ம அக்ஷய ஜுவல்ஸ்ல புதிய நகையெல்லாம் வாங்கணும்னா நிறைய வழிகள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து உங்க பழைய நகையை கொடுத்து புது நகைய மாத்திக்கலாம். உங்க பழைய நகையெல்லாம் எடுத்து வந்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கு ஹையஸ்ட் வேல்யூ நம்மளால கொடுக்க முடியும். அந்த வேல்யூவேஷனுக்கு நீங்க புது நகைய மாத்திக்கலாம். அதே மாதிரி இப்ப கிரெடிட் கார்டுலாம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. சோ அந்த கிரெடிட் கார்டுலயும் நம்ம வந்து ஜுவல்லரி எல்லாம் வாங்கலாம். அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றப்ப நம்ம எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஜீரோ சர்வீஸ் சார்ஜஸ். சோ நீங்க உங்க கிரெடிட் கார்டு பாய்ச்சி நீங்க அந்த புது ஜுவல்லரியில வாங்கிக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்கிறதுனால, திட்டங்கள் இருக்கனால நீங்க உங்களோட புதிய நகைய சுலபமா நம்ம கடையில வாங்கலாம். அது இல்லாம இப்ப $1,000 ஆயிரம் வள்ளிக்கு மேல வாங்கினீங்கன்னா ஒரு லக்கி ட்ரா குப்பான் கிடைக்கும். சோ இந்த லக்கி ட்ரா குப்பான் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த ட்ரா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல வந்து ஒரு 50 கிராம் கோல்ட் பார் வந்து வின் பண்ற வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் சலுகைகள்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க வந்து பாக்கணும்னா கண்டிப்பா நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு வந்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் ஸ்டாஃப் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி என்னன்னு சொல்லுவாங்க. சோ கண்டிப்பா நம்ம கடைக்கு வாங்க.
2: தரமான சேவைகளுக்கு இப்பவே நீங்க போகலாம் அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ட்ராங்கன் ரோட், லிட்டில் இந்தியா.

0: வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. பீட்சா ஹட்டின் புத்த புதிய சீசி 7 கொரிய சோய் கார்லிக் கோடி பீட்சா இதோ வந்துருச்சு. வெறும் 13.95 காசு மட்டும்தான். சுவையான சோய் கார்லிக் சாஸ் சாறு நிறைஞ்ச ருசியான கோடி. நான் ஒரு வைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்று தான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: இன்று அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்கும் 100 வெள்ளி மதிப்புள்ள பட்டுச்சீட்டை பரிசா கொடுக்கிறதுக்கு 3 கேள்விகள். கா வரிசையில நீங்க ஒன்று பார்ப்பது, பயன்படுத்துவது, அணிவது. கேட்டப்போ வந்திருக்கும் பதில்கள்.
1: வணக்கம் காதர் அலிமா, நான் நினைக்கிறேன் காத்திருந்த கண்கள். நன்றி, வணக்கம்.
2: ஐயா, நாங்க கேக்குற கேள்விகளுக்கும் நீங்க சொல்ற பதில்களுக்கும் சம்மந்தமே இல்லையே.
3: பயன்படுத்தும் ஒண்ணு வந்து கால் சட்டை, அணியும் ஒன்று வந்து கண்ணாடி, பார்க்கும் ஒன்று வந்து கண்காட்சி.
0: ஏன் அவங்க இருந்த இடம் ரொம்ப சத்தமா இருக்கு? சம்பவம் ஹாஸ்பிடல் பார்க்ல வந்து முட்டா வச்சிட்டு இருக்காங்களா?
4: நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கடிகாரம், கைக்குட்டை, காலணி.
5: வணக்கம், என் பேர் ஹரி. பார்ப்பது வந்து காகம், பயன்படுத்துவது கத்தி, மற்றும் அணிவது வந்து கை கடிகாரம். நன்றி.
0: என்பதே சரியான பதில் ஹரி. நீங்க தான் முதல்ல சரியா எங்களுக்கு குரல் பதிவு அனுப்பிச்சீங்க.
2: ஆமா, ஹரிக்கு தான் 100 வெள்ளி மதிப்புள்ள அந்த அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்குற பற்றுச்சீட்டு கிடைக்குது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். கா வரிசையில தொடங்கும் அணிவது, அணிவது நீங்க காதணி அப்படின்னு சொன்னாலும் சரிதான், கை கடிகாரம் சொன்னாலும் சரிதான், பயன்படுத்துவது காலணி கூட நீங்க சொல்லலாம், பிரச்சனை இல்லை. இன்னொன்னு
0: கடிகாரம்,
2: கடிகாரம், கடிகாரமும் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா? ஆனா அதை அணியவும் செய்வோம். அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு இருக்குது. பார்க்கிறது கண்ணாடி,
0: கரண்டி,
2: கண்ணணி திரை. பார்க்கிறது கரண்டியா?
0: இல்ல, அதை பயன்படுத்துறது
2: கரண்டி. அதோ நீங்க சொல்லலாம் சாப்பிடறதுக்கு. இப்ப பார்க்கிறது வந்து நம்ம என்ன சொல்லலாம், கண்ணாடி சொல்லலாம், கண்ணணி திரை சொல்லலாம். இப்படி பல பதில்கள் இருக்குது.
0: கியூட்டான ஒரு விஷயம், கால கியூட்டான விஷயம்.
2: கியூட்டான விஷயமா?
0: ஆமா.
2: தெரியலையே.
0: காதர்.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
1: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுகிட்டே போகுது.
2: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
1: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
2: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு இருந்த 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
1: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
2: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
3: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
0: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாணி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாணியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாணி ஆட்டோ 1 மற்றும் பிவாணி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாணி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாணி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாணி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: இதுவரை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: அக்ஷயா ஜுவல்லர்ஸ்,
1: 48 ஸ்ரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆகே. காலை 10 மணி முதல்
4: பிற்பகல் 2 மணி வரை
1: ஆனந்தம் ஆரம்பம். நிகழ்ச்சி படைக்கப்படுது. அக்ஷய ஜுவல்லர்ஸ்க்கு நீங்க ஏன் போகணும், நிறைய சலுகைகள் இருக்குதுங்க. அதுல ஒண்ணுதான் பூஜ்ய விழுக்காடு தவணை முறையில நீங்க பணத்தை செலுத்தலாம். அப்படி நீங்க கிரெடிட் கார்டு பயன்படுத்துற ஒருத்தரா இருந்தீங்கன்னா, அதாவது இந்த கடன் பற்று அட்டையை பயன்படுத்தி நகைகளை வாங்குற ஒருத்தரா இருந்தீங்கன்னா, நீங்க பூஜ்ய விழுக்காடுல உங்களுடைய தவணை முறை கட்டணத்தை செலுத்தலாம். அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்னு உங்களுக்கு தெரியும். வழக்கமா தவணை முறையில நீங்க பணம் செலுத்தினாலே இந்த வட்டின்னு ஒரு விஷயம் அம்சம் இருக்கும். ஆனா இங்க அக்ஷய ஜுவல்லர்ஸ்ல அது கிடையாது. தவணை முறையில நீங்க கடன் பற்று அட்டையை பயன்படுத்தி நீங்க காசு செலுத்தும் போது, கட்டணத்தை செலுத்தும் போது அந்த வட்டி இல்லாம நீங்க செலுத்தினா உங்களுக்கு நிம்மதியாகவும் இருக்கும்.
5: சில பேருக்கு இந்த நவரத்ன கற்களை வாங்க பிடிக்கும், அணிய பிடிக்கும். உதாரணத்துக்கு சஃபாய, எமரல், அமெத்திஸ் மாதிரி பல வகை இருக்கு. இதே மாதிரி கற்கள் பல நாடுகளும் இருக்கு. அங்க அவங்க பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து அக்ஷய ஜுவல்லர்ஸ்ல தரமான நவரத்ன கற்களை விற்பனை செய்யறாங்க. நீங்க நிச்சயமா அவங்க கடைக்கு போயிட்டு இந்த நவரத்ன கற்களை பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்க வாங்கலாம்.
1: உயர்தரமான நவரத்ன கற்கள், அதோட நல்ல சலுகைகள், நல்ல நகைகள், நல்ல சேவை, இவை அனைத்துக்கும் நீங்க செல்ல வேண்டிய இடம் தான் 48 ஸ்ரங்கனூர்ல இருக்கிற
5: அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்க நேர்களே, இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலி. டிஆர்டி தமிழலியிலே இன்றைய காலை பொழுதில் ஒலிக்க வருகின்றது வணக்கம் தமிழலி. வணக்கம் தமிழலியில் வளமை போல் இன்றும் மங்கள வாத்திய இசை.

கேட்டது மங்கள வாத்திய இசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சர்ந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழலியில் தொடர்கின்றது பக்தி பாமாலைகள் வரிசையிலே டி எல் மாராஜன் குழுவினர் பாடிய விநாயகர் துதி.

விநாயகர் துதியாக டி எல் மாராஜன் குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதம் ஒன்று.

எம் ஹனிபா பாடியதை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வடக்கன் தமிழலியில் பக்தி பாமாலைகள் பக்தி பாமாலைகளில் தொடர்கின்றது கிருஷ்ண கானமாக கே ஜி ஜேசுதாஸ் பாடிய

கேட்டது கிருஷ்ணகானம், பாடியிருந்தார் கே யேசுதாஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழடியில் பக்திப்பா மாலைகளில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதம்.

கேட்ட கிறிஸ்தவ கீதத்தை தொடர்ந்து வணக்கம் தமிழில் பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக கஜல் சைக் முகமது குழுவினர் பாடிய

கேட்டது எல்லார் ஈஸ்வரி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக.

கேட்டது கிறிஸ்தவ கீதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமரர்கள் வரிசையில் தொடர்கின்றது இஸ்லாமிய கீதம். இஸ்லாமிய கீதத்தை இங்கே தருகின்றார்கள் மலேசியா ஜெய்லானி ஹாதர் குழுவினர்.

கேட்டது ஜெயலானி காதர் குழுவினர் பாடிய இஸ்லாமிய கீதம். நிகழ்ச்சியின் நிறைவாக வணக்கம் தமிழலியில் வள்ளலார் சுவாமிகள் அருளிய பாடல் ஒன்று.

வள்ளலார் சுவாமிகள் அருளிய அந்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த வணக்கம் தமிழலியில் பக்திப்பா மாலைகள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:01, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:01. புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக வளர எல்லோருக்கும் பொதுவான அகர்வினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தொடர்கின்றது நற்சிந்தனை நேரம்.

0: நச்சிந்தன நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுடைய நலமாக உற்சாகமாக நலப்பாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான நகரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஜீவசூரியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: எல்லோரும்
0: நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள் உங்கள் நச்சந்திரையை.
1: நன்றி உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு மாணிக்கவாசகர் அருளிய சிறுவாசகத்திலிருந்து அனுபவ சுத்தி தொடர் தரப்போம் என்று நன்றி. போரே நின் பொன் நகர்வாய் நீவோ தருளி, நீவோன் தருளி இரு நீங்கி போரேரே போரேரேனின் பொன் நகர்வாய் நீவோன் தருளி இரு நீக்கி வாரேரிளமின் இளையாளோடு உடன்பன் தருள அருள் பெற்ற சீரோறு அடியாரனின் பாதம் தீரக் கண்டும் கண் கெட்ட உயிராய் இங்கி உழல்வீனோ கொடியே உயிர்தான் விழவாதே. உடை போரில் ஏறு போன்ற பெருமானே நீ வீடாகிய உனது அழகிய ஊரினின்றும் புறப்பட்ட அருளி கச்ச நீங்கிய இளமையும் மென்மையுமுடைய நகிலினாகிய திருவருட்சக்தியோடு ஒடுங்கு எழுந்தருளி அடியர் ஆடவையுள்ளை ஒளித்தருள உன் திருவருள் பெற்ற சிறப்பும் இருந்த அன்பர் நினவு திருவடிய அடைகளை நேரே பார்த்திருந்தும் பார்வையற்ற ஊற்பன்றி போல இவ்வுலகிலே பிரிவேனோ தீவினை எனது ஆயுள் முற்றி ஒளியாதோ என்றவாறு உளவாக்காலம் தவமைதி உறுப்பும் வெறுத்து இங்கு உனை காண்பான் பலமா முனிவர் நனிவாட பாவியேனே பணிகொண்டாய் மலமா குரம்பை இருமாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவா நிற்கும் அன்பிலேன் என் கொண்டு எழுகிறேன் எம்மானே. உரை எமது தலைவனே அளவில்லாத காலம் நட்டவன் கிடந்து உடம்பை ஒரு பொருளாக போற்றாது எடுத்த இப்புறையிலே உன்னை காணும் பொருட்டு பல பெரிய முனிவர்கள் மிகவும் கவலுற்று தளர அதற்கு போய் அருள்புரியாது தீவினை ஏனை ஆட்கொண்டனே அழுக்கு மிகுந்த இவ்வுடலை அழித்தொழிக்க மாட்டேன் மாணிக்கமே உன்னை காண்பதற்கு கவலை விட்டு ஆசைப்படும் அன்பில்லாதே இனி அன்பொழிந்த புற இதனை கரியாக கொண்டு செல்லவல்லேன். நன்றி. மீது நாளை சமண சாக்கியர்கள்தம் ஆறு சொல்களைந்து அடியினை அடைந்தேன் பின் கா

0: அங்கனம் கையிலை காக்கும் மகம்படி தொழுமை பூண்டு தங்குரு மரபிற்கெல்லாம் முதற்குரு நாதனாகி பங்கையம் துளவனாரும் வேத்திரப்படை பொறுத்த செங்கையம் பெருமான் நம்பி சீரடி கமலம் போத்தி. திரு சித்தம்பலம் நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: அவர் திருமதி ஜோஸ்ரீ அம்மா அவர்கள் இணைந்து சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. ஜெயமலையிலிருந்து பொங்கையூர் ராஜா.
1: வணக்கம் பொங்கையூர் ராஜா. நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கோம் ராஜா. நீங்கள்
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. தாருங்கள் உங்கள் நச்சினியை.
2: ராஜான தென்னாளுடைய சிவனை போற்றி எண்ணாண்டவருக்கும் இறைவா போற்றி இன்பமே சூழ அனைத்து உறவுகளும் முருகப்பெருமான் அருளோரும் ஆசியோடும் இன்பிற்று ஆரோக்கிய வாழ்வாக வாழ்க வாழ்க வாழ்க. இறைவனுக்கு அடிமையாக இருப்பதே ஆனந்தம். இறைவனை மறந்து வாழ்வது நரகத்தை விட கொடியதாகும். நேராக வளர்ந்தவரம் வட்டுப்படும் போல நேர்வழியில் நடந்தாலும் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுடன் ஒழுங்காய் வளர்ந்தாலும் வாழ்க்கை என்னும் வரமுறைக்குள் வாழ்ந்தாலும் அமைதி பொறுமை புரிந்துணர்வோடு வாழ்ந்தாலும் வாழ்க்கையில் சோதனை வேதனை துன்பங்கள் வந்து வரத்தான் செய்யும். இளமையில் அதை மன வலிமையுடன் மன தைரியத்துடன்

0: நடப்பதும் சுலபமான காரியம் இல்லை. அனைத்தும் அறிவான் இறைவன் ஒருவனே. இதுவரை காலமும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். கடமைகளை செய்யும் போதும் அமைதி பொறுமையோடு வாழும் போதும் இறைவனே காப்பாற்றுவார், ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைப்பார். இறைவன் யாருக்கும் அடிமையாக வாழச் சொல்லி உத்தரவாதம் வழங்கவில்லை. அன்பு இருந்தால் அடிபணிந்து வாழலாம். காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையோடு இறைவனை மனத்துமையோடு வணங்கி வழிபட்டு இறை ஆசியுடன் நலமாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நச்சியோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி வணக்கம் ராஜா.
1: அவர் பொங்கையூர் ராஜ் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து பாலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை. வணக்கம் ராஜாண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா பாலன்?
2: ஓம் ராஜா நன்றி நன்றி. அப்படிங்க எல்லோரும் நலமா இருக்கீங்க?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி, தாருங்கள் உங்கள் சிந்தனையை.
2: ரொம்ப நன்றி ராஜாண்ணா, ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவ குமாரனுக்கு இறுதி நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு எல்லா அவர்களுக்கு இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொண்டு நன்றி நந்திக்க முடிய பரிப்பிள்ளை பாலன். பரிசுத்த வேதாமத்திலிருந்து புனித லூக்காளின் சுவிசேஷம் 20 இறை வார்த்தைகள் 36-47 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாயிருப்பார்கள். அன்றியும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முச்சடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படியெனில் கர்த்தரை ஆபிரகாமின் தேவனென்றும் ஈசாக்கின் தேவனென்றும் யாக்கோபின் தேவனென்றும் சொல்லி இருக்கிறார். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். எல்லோரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்களே என்றார். அப்பொழுது வேதபாரகர்கள் சிலர் அதை கேட்டு போதகரே நன்றாய் சொன்னீர் என்றார்கள். அதன் பின்பு அவர்கள் இயேசுவிடத்தில் வேறொன்றும் கேட்க துணியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று எப்படி சொல்லுகிறார்கள்? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று தாவீது தானே சங்கீத புஸ்தகத்தில் சொல்லுகிறாரே. தாவீது இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவருக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி என்றார். பின்பு ஜனங்கள் எல்லாரும் கேட்கையில் இயேசு தம்முடைய சீசரை நோக்கி நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும் சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும் விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாலகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். நன்றி வணக்கம் ராஜாண்ணா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து பாலனை தொடர்ந்து வானிலையில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கிறீங்களா?
3: ஓம் ராஜா, நலமே இருக்கிறேன். நீங்களும் நலம் தானே?
1: நலமாக இருக்கின்றோம். நன்றி, தாருங்கள் உங்கள் நன்றி.
3: நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களும் இன்றுட்டு வாழகிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு 4 தெய்வ பக்தர்கள் ஒரு மரத்தடியில் அமர்ந்து சொர்க்கத்துக்கு போவது பற்றி விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். சொர்க்கத்துக்கு செல்வதற்கான தகுதி தங்களில் யாருக்கு உண்டு என்பதுதான் வாதத்தின் அடிப்படை. சோமநாதன் என்ற பக்தன் சொன்னான், 4 வேதங்களையும் மந்திரங்களையும் முறையாக கற்று தேர்ந்தவன், ஆகவே சொர்க்கத்துக்கு போகும் தகுதி எனக்குத்தான் உண்டு. வேதபாதன் என்ற பக்தன் அவன் கூற்றை மறுத்து, வேதங்களையும் மந்திரங்களையும் கற்று வைத்திருப்பது போர்க்கருவிகளை உபயோகிக்காமல் வைத்து துருப்பிடிக்க

0: செய்வதற்கு சமம். நான் வேத மந்திரங்களை கற்றிருப்பதோடு அவற்றை என்னால் இயன்றவரையும் மக்களுக்கும் உபதேசிக்கிறேன். அதனால் நான் சொர்க்கத்துக்கு போகும் தகுதி உண்டு. மூன்றாவது பக்தனான குகநாதன் சிரித்தான். கிளிப்பிள்ள மாதிரி வேதங்களை கற்பதனாலும் பிறருக்கு ஒப்பிவிட்டு விடுவதாலும் ஒரு மனிதனுக்கு தகுதிகள் எதுவும் அமைந்து விடாது. வேதங்களும் மந்திரங்களும் சொல்லும் உட்பொருளை கிடைத்து அந்த முறைப்படி வாழ முற்படுவனுக்குத்தான் சொர்க்கத்துக்கு போகும் தகுதி உண்டென்றார். நான்காவது பக்தனான சுந்தர ஆனந்தன் சொன்னான், நான் என் உடலை வாட்டி வதைத்து விரதங்கள் அனுஷ்டிக்கிறேன். இரவு பகல் பார்த்து பூஜை புனஸ்காரத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். நான் உங்கள் மாதிரியான வெளிப்பகட்டு வாய் வேதாந்தி அல்ல. சொர்க்கத்துக்கு போவதற்கான நியாயமான தகுதி என்னிடம்தான் அமைந்திருக்கிறது. இவர்கள் விவாதம் செய்வதை அருகில் மாட்டுச்சாணத்தை கொண்டு வரட்டி தட்டி கொண்டிருந்த ஒரு நரை மூதாட்டி கேட்டு கொண்டிருந்தாள். தன் கை வேத முடித்து கொண்டு எழுந்த அந்த மூதாட்டி, நான் போனால் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போகலாம் என்று கூறிக்கொண்டே நடக்க ஆரம்பித்தாள். அவள் போன விதத்தை பார்த்தால் அவள் நேராக சொர்க்கத்துக்கே போய் விடுவாள் என்று தோன்றியது. பக்தர்கள் நால்வரும் எழுந்து அவள் பின்னால் ஓடினார்கள். அவளை வழிமறித்து, பாட்டி, நாங்கள் இவ்வளவு தகுதிகளை பெற்றிருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். என்றாலும் சொர்க்கத்துக்கு போக முடியும் என்ற உறுதி எங்களுக்கு ஏற்படவில்லை. நான் சொர்க்கத்துக்கு போவேன் என்று உறுதியாக சொல்லுகிறாய், எங்களிடம் இல்லாத தகுதி உன்னிடம் என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். நான் சொர்க்கத்துக்கு போக முடியும் என்று சொல்லவில்லையே என்றால் நரைமூதாட்டி. பின்னே என்னை சொன்னாய்? நான் போனால் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று சொன்னேன் என்றாள். நீ சொல்வதற்கு வேறு ஏதாவது உள் அர்த்தம் இருக்கிறதா என்று பக்தர் வினாவினர். வெளிப்படையாகத்தானே பேசுகிறேன். நான் என்று சொன்னது என்னை பற்றி அல்ல, நான் என்று அகந்தியை பற்றி. அந்த நான் போய்விட்டால், அதாவது அது அகன்று விட்டால் சொர்க்கத்துக்கு நிச்சயம் போய்விடலாம் என்று சொன்னேன் என்றாள் நரை மூதாட்டி. இவ்வாறு சொல்லிவிட்டு பாட்டி போய்விட்டாள். நான் என்ற அகந்தைக்கு ஆளாகி நின்ற நான்கு பக்தர்களும் பெட்கட்டால் தலை குனிந்தனர் என்று கூறி அன்பாக விடப்படுகிறேன். ராஜா நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பீட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி, நன்றி.
1: அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறோம்.
1: நன்றி, தாரங்கள் உங்களாட்சி.
2: ராஜி வணக்கங்கள். என் அன்புறவழி எல்லாம் பல எல்லாம் பல குருபவானி தாமரை வணங்கி கொண்டு குருபிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரன் குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக எல்லாம் மேல ரசிகாய் பவானின் தெய்வீக லபரம் வியாழக்கிழமை ராமர் கிருஷ்ணர் போன்ற அவதாரங்களின் நோக்கம் என்ன, அதை அவர்கள் எவ்வாறு அடைகிறார்கள் என்பதை பகவான் இன்று நமக்கு அன்புடன் வெளிப்படுத்துகிறார். மனிதன் என்பவன் மனிதம் மிருகத்தன்மை மற்றும் தெய்வீகம் ஆகியவற்றின் ஒரு கால கலவியாகும். அவனால் மிருகத்தன்மையை கழிய முடியாவிட்டால் அது ஒரு துயரம். அவனால் தனது தெய்வீகத்தை வளர்த்து கொள்ள முடியாவிட்டால் அது அதைவிட பெரிய துயரம். ராமா மற்றும் கிருஷ்ண அவதாரங்களையும் அவர்களின் லீலைகளை மற்றும் மகிமை மகிமங்களையும் தியானிப்பது மனிதர்களுக்குள் தெய்வீகத்தை வளர்ப்பதற்கான மிக உறுதியான வழியாகும். ஒரு அவதாரத்திற்கு முன்பு அந்த அவதாரம் அந்த நோக்கத்திற்கான இரண்டு துணை சக்திகளும் தோன்றுகின்றன. மாயா சக்தி, அதாவது மயக்கும் சக்தி, மற்றும் யோக சக்தி, தெய்வத்துடன் தொடர்பு கொள்ளும் சக்தி. மாயை தீவிரவாதிகளை எச்சரிக்க மூத்த உற்சாகப்படுத்தவும் சரியான துணையாக இருக்கவும் மூத்த சகோதரனாக வருகிறார். கம்சனின் வீழ்ச்சி மிகவும் பயங்கரமானதாகவும் படிப்பினை தருவதாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக மாயை அவனை மேலும் மேலும் அழிவின் ஆழத்திற்கு தள்ளினாள். ஆனால் இந்த கலியுகத்தில் தீயவர்கள் அன்பு மற்றும் கருணையின் மூலம் சீர்திருத்தப்பட்டு புனரமைக்கப்பட வேண்டும். அதனால்தான் இந்த அவதாரம் ஆயுதம் ஒன்றி வந்துள்ளது. அது அன்பின் செய்தியுடன் வந்துள்ளது. தெளிவானவர்களையும் கொடியவர்களையும் மாற்றக்கூடிய ஒரே ஆயுதம் அன்புடன் உச்சரிக்கப்படும் இறைவனின் திருநாமம் மற்றும் தெய்வீக நாமம் தெய்வீக மகிமையால் நிரம்பியுள்ளது. எனவே அதை மனதில் அசைவோடும் போது அது மனதை மாயையிலிருந்து விடுதலை அளிக்கும் ஒரு கருவியாக ஒரு மாற்றுகிறது என்று பகவான் உரையில் கூறியிருக்கிறான். கூறிக்கொண்டு பத்து மாத சிந்தனை சனிக்கிழமை உங்களை என்பதை நேசிக்கும் சண்மா லாக்குமார். வணக்கம் வணக்கம்.
1: நன்றி சண்முகநாதன், இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி.
1: அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் ராணி சமந்தர் அவர்கள். வணக்கம் ராணி சமந்தர்.
3: காலை வணக்கம் ராஜண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா?
3: ஆமா, நான் நலமா இருக்கிறேன் நன்றியண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு புரட்டாதி மாதம் 10ஆம் தேதி புதுக்காலம் 23 பாரம் வியாழக்கிழமை புனித பவுல் குருந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் 8 வசனங்கள் 1-7 மற்றும் 11-13 வரை. சகோதர சகோதரிகளே, நம் அனைவருக்கும் அறிவு உண்டு. இது நமக்கு தெரிந்தது. இவ்வறிவு இருமாப்படைய செய்யும். ஆனால் அன்பு உறவை வளர்க்கும். தமக்கு ஏதோ அறிவு இருக்கிறது என்று நினைக்கிறவர் அறிய வேண்டிய முறையில் இதையும் அறிந்து கொள்ளவில்லை. கடவுளிடம் அன்பு செலுத்துகிறவரை கடவுள் அறிவார். இப்போது சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை உண்பதை குறித்து பார்ப்போம். இவ்வுலகில் சிலை என்பது ஒன்றுமே இல்லை. கடவுள் ஒருவரே அன்றி வேறு தெய்வங்கள் இல்லை என்று நமக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுபவை பல இருக்கலாம். தெய்வங்கள் பலவும் ஆண்டவர்கள் பலரும் உள்ளார். ஆனால் நமக்கு கடவுள் ஒருவரே. அவரே நம் தந்தை. அவரிடமிருந்தே அனைத்தும் வருகின்றன. அவருக்காக நாம் அனைத்தும் வருகின்றன. அவர் மூலமாகவே அவருக்காகவே நாம் இருக்கின்றோம். அவ்வாறே நமக்கு ஆண்டவர் ஒருவரே. அவர் இயேசு கிறிஸ்து. அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன. அவர் மூலமாகவே நாம் வாழ்கின்றோம். ஆனால் இவ்வறிவு எல்லாரிடமும் இல்லை. இதுவரை சிலைகள் வழிபட்டு பழக்கப்பட்ட சிலர் அவற்றிற்கு படைக்கப்பட்டவரே படையல் பொருள் என எண்ணி உண்கின்றார்கள். அவர்களின் மனச்சான்று வலுவற்றதாய் இருப்பதால் அது கரைப்படுகின்றது. இவ்வாறு இந்த அறிவு வலுவற்றவரின் அழிவுக்கு காரணமாகிறது. இவர் சகோதரிகளுள் ஒருவர் அல்லவா? அவருக்காகவும் கிறிஸ்து இறந்தார் அல்லவா? இவ்வாறு நீங்கள் வலுவற்ற மனச்சான்றை காயப்படுத்தி சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கே எதிரான பாவம் ஆகும். ஆகையால் என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நான் உண்ணும் உணவு ஒரு தடைக்கல்லாக இருக்குமானால் இறைச்சியை ஒரு நாளும் உண்ண மாட்டேன். அவர் பாவத்தில் விழ நான் காரணமாய் இருக்க மாட்டேன். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. சிந்தனைக்கு இயேசுவின் பொன் போன்ற போதனைகள் இன்றைய நற்செய்தியில் மிளிர்கின்றன. அன்பே வடிவான ஆண்டவர் இயேசுவின் அன்பு, இரக்கம், கருணை, கரிசனை, மனிதநேயம் இவைகளையெல்லாம் இன்றைய நற்செய்தியில் ஒளிகின்றன. உலகமே போற்றும் பொன்மொழியான ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தையும் காட்டுங்கள் என்னும் போதனை இன்றைய நற்செய்தியில் தான் காணப்படுகின்றது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்பது பழைய சிந்தனை. பகைவரையும் அன்பு செய்யுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். இது இயேசு தருகின்ற புதிய சிந்தனை. புதிய போதனைகளையும் புதிய சிந்தனைகளையும் வழங்குகின்ற ஆண்டவர் இயேசுவின் பொன்மொழிகள் இன்று உலகெங்கும் வியந்து போற்றப்படுகின்றன. ஆண்டவர் இயேசு புதிய பொன்மொழிகள் இன்று உலகெங்கும் வியந்து போற்றப்படுகின்றார். ஆண்டவர் இயேசு புதிய கலாச்சாரத்தை வழங்குகின்றார். அதுவே அன்பின் கலாச்சாரம், கருணையின் கலாச்சாரம், மனித நேயத்தின் கலாச்சாரம். புனித ஜோபான் கூறுவது போல் அன்பே கடவுள் என்று நினைத்து அன்போடு என்றென்றும் வாழ்வோம். நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ராணி சமந்தர் அவர்கள் இணைந்து கொண்டார். வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ஜியாநடேசன் அவர்கள். வணக்கம் ஜியாநடேசன். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
4: காலை வணக்கம் ராஜா. நேவிஸ் பிலிப்.
1: வணக்கம் நேவிஸ் பிலிப், நலமா இருக்கிறீங்களா?
4: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இதனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது அதிகாரம் 6 திருவசனங்கள் 27 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகின்றேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடைய எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள், உங்களிடம் கேட்கும் இவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன, பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகின்றார்களே, உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன, பாவிகளும் அவ்வாறு செய்கின்றார்களே, திரும்ப பெற்றுக் கொள்ளலாமென எதிர்பார்த்து நீங்கள் மன்னிப்போட திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்று நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன, பாவிகளும் அவ்வாறு செய்கின்றார்களே, திரும்ப பெற்றுக் கொள்ளலாமென எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன, ஏனெனில் முழுவதையும் திருப்பி பெற்றுக் கொள்ளலாமெனும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கின்றார்களே, நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்குமென எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாய் இருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள், ஏனெனில் அவர் நன்றி கேட்போருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கின்றார், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள், மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள், மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள், நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, அன்பு செய்வதற்கு நாம் மற்றவர்களை உதாரணமாக கொள்ளக்கூடாது, ஏனென்றால் மனிதர்களை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அவர்கள் அன்பு செய்கின்ற போதுதான் அவர்கள் அன்பு செய்வதைப் போல் நாமும் அன்பு செய்வோம். ஆனால் அன்பு செய்வதில் நாம் கடவுளை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்று இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஏனென்றால் கடவுள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பொழிய செய்கின்றார். அவரது அன்பு ஒப்பிடுவதற்கு அப்பாற்பட்டது, புரிந்து கொள்வதற்கும் முடியாதது. அந்த அன்புதான் நமக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அத்தகைய அன்பை நமது வாழ்வில் நாம் காட்டுவதற்கு இந்த நற்செய்தி அழைப்பு விடுக்கின்றது. இந்த உலகில் வாழ்கின்ற நாம் நம்மை அன்பு செய்கின்றவர்களை மட்டும் அன்பு செய்கின்றோம், நம்மை வெறுக்கின்றவர்களை நாமும் வெறுக்கின்றோம். இது உலக கண்ணோட்டம். ஆனால் இந்த உலக கண்ணோட்டத்தை தாண்டி நாம் மற்றவர்களை அன்பு செய்ய முயற்சித்து அழைக்கப்படுகின்றோம். அதற்கான முயற்சியை எடுப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலை இந்த இறை வேண்டல் இறை சிந்தனை எழுந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். உலக நாட்டின் மக்களுக்காகவும் இந்த உலகில் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம். திருமதி பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா?
5: நாங்கள் நலம், நீங்களும் அவ்வாறே இருக்கோம் இறைவனை வேண்டிக் கொண்டு.
1: நன்றி தாருங்கள் உங்கள் பட்சிந்தினையை.
5: ஒரு படிக்காத ஓடக்காரனிடம் பாடம் படிப்போம். ராமபிரானை ஊரே உலகமே அறியுமெனும்படி அவன் மகிமை பெருமை எங்கும் பரவியிருந்தது. ராமன் காட்டுக்கு போக உத்தரவு. சீதை லட்சுமணன் அவன் கூட செல்கின்றார்கள். கங்கை நதியை கடந்து அக்கரை செல்ல வேண்டும். அப்போது முதன் முதலாக குகன் ராமனை பார்க்கின்றான். ராமனை பற்றிய சகல விஷயங்களும் அவனுக்கு தெரியும். நாட்டை இழந்து தன் முன் நிற்கும் மர உறுதித்த ராமனை காண முடியாமல் கண்களில் கண்ணீர் திரை. என்னால் உனக்கு என்ன உதவி செய்ய முடியும்ன்றாமா என பக்தியோடு கேட்கிறார். கங்கையை கடந்து அக்கறை செல்ல வேண்டும் குகா. அப்போது ஒரு படகு யாரையோ உறக்கி விட்டு விட்டு புறப்பட தயாராகியது. தேவத் என்பவன் ஓடக்காரன். புகன் அவனை அணுகி, தேவத் உன் படகை இங்கே கொண்டு வா என படகு நெருங்கி வருகிறது. தேவத் நிற்கிறவர்களை யார் தெரியுமா? அயோத்தி மகாராஜா ராமர், அது சீதை சீதாதேவி ராணி அவர் மனைவி, அது லக்ஷ்மணன் அவருடைய வீர சகோதரன். இவர்களை அக்கறை கொண்டு சேர். தேவத் ராம லக்ஷ்மணர்களை சீதாவையும் வணங்குகிறார். அவன் தினமும் காலையில் இருந்திருக்கும் போது இரவில் படுக்கும் முன்பும் ராமநாமம் சொல்பவன். ஐயா குகனே, நான் இவர்களை கங்கையின் மருகரை கொண்டு சேர்க்கின்றேன். ஆனால் முதலில் இந்த ராமனின் கால்களை நன்றாக கழுவி விட வேண்டுமே. தூசு தும்பு இருக்கக்கூடாது. ஓ, அவருக்கு பாத பூஜையா? அதை அப்புறம் மருகரையில் இறக்கி விடும் போது வைத்துக்கொள், குகன் கூறுகிறான். அப்படி இல்லையா, என் படகில் ஏறுவதற்கு முன்னால் தான் அதை செய்ய வேண்டும். குகனின் கண்கள் கோபத்தால் சிவந்தது. என்ன பிடிவாதம் இந்த கேவத்துக்கு? கேவத் இதை கவனித்து விட்டு நேராக ராமனை வணங்கி சொல்கின்றான், மகாராஜா, நான் ஒரு ஏழை ஓடக்காரன். இந்த பழைய சிறிய ஓடம் தான் எனக்கு ஜீவன உபயோகம். இதில் கிடைக்கும் சிறிய வருமானம் என் மனைவியையும் என்னையும் வாழ வைக்கிறது. என்னிடம் வேறு படகு கிடையாது. இன்னொன்று வாங்க வசதியும் இல்லை. எதற்கு இப்படி பேசுகிறாயப்பா? ராமர் கேட்கின்றார். எனக்கு உங்களை பற்றி தெரியும் ஐயா. உங்கள் காலில் உள்ள தூசி பட்டால் போதும், எல்லும் கூட பெண்ணாகும். உங்கள் கால் தூசி பட்டு என் படகும் ஒரு பெண்ணானால் நான் அவளை எப்படி காப்பாற்றுவேன்? என் படகு காணாமல் போய்விடுமே. அந்த ஆபத்து என் படகுக்கு வரக்கூடாது என்பதற்காகவே நீங்கள் என் படகில் கால் வைக்கும் முன்பே உங்கள் கால் தூசிகளை இல்லாமல் முதலில் கழுவ ஆசைப்பட்டேன், கேட்டுக்கொண்டேன். என்னையும் என் படகையும் நீங்கள் தான் ரட்சிக்க வேணும். ராமர், சீதை, லக்ஷ்மணன், குகன் அனைவரும் தேவத்தின் எளிமை, பக்தி, சமயோசிதம் ஆகியவற்றை ரசித்து மனதாரம் அழுகிறார்கள். தேவத், அவன் மனைவி இருவரும் கங்கை ஜலத்தால் ஸ்ரீ ராமரின் பாதங்களை கழுவி வணங்கி அந்த ஜலத்தை சுதோசித்துக் கொள்கின்றார்கள். தேவத் தனது வஸ்திரத்தால் ஸ்ரீராமரின் பாதங்களை தூசி இல்லாமல் துடைத்துக் கொள்கின்றார். அவர்களை கங்கை நதியின் மறுகரையை கொண்டு சேர்க்கின்றான். அவர்கள் மறுகரை சேர்ந்ததும் ராமர் பாதங்களை தனது உள்ளங்கையில் முதலில் வைத்துவிட்டு இறங்க வேண்டும் என்று சொல்கின்றான். இவ்வாறு ஸ்ரீராம பாதம் தேவை முழுவதும் பொருகின்றான் கேவத். கையை பிடித்து எல்லோரையும் படகில் இருந்து கரை இறக்கும் கேவத் சீதாதேவி மனநிறைவோடு தனது மோதிரம் ஒன்றை கலற்றி ராமனிடம் கொடுக்கின்றார். இதை அவருக்கு பெருசாக கொடுங்கள் என்கின்றார். அம்மா, ஸ்ரீராமனுக்கும் உங்களுக்கும் சேவை செய்ய பரிசு வாங்கினால் என் புண்ணியம் குறைந்து விடும் என பெருசை ஏற்க மறுக்கின்றார். ஓ, அப்படியா கேவத், நீ இதை பெருசாக ஏற்க வேண்டாம். எங்களை படகில் ஏற்றி கங்கையை கடக்க செய்ததாக ஏற்றுக்கொள் என சிரித்துக் கொண்டே அந்த மோதிரத்தை அவனிடம் நீட்டுகின்றார் ஸ்ரீராமன். ஸ்ரீராமா, ஒருவேளை நான் பரிசாகவாவது ஏற்றுக் கொண்டிருப்பேன், நிச்சயம் கூலி வாங்க மாட்டேன் ஐயா. என்னப்பா கேவத், நீ பேசுவதே வினோதமாக இருக்கிறதே, ஏன் என்னிடம் கூலி வாங்க மாட்டாய்? தொழில் விசுவாசம் ஐயா. அப்பா கேவத், கொஞ்சம் புரியும்படியாக சொல்லேன். ஒரு நாவிதன் மற்றொரு நாவிதனுக்கு சேவை செய்யும் போது கூலி வாங்க மாட்டான். துணி வெளுப்பவனும் அப்படித்தான். புரியவில்லை, விளக்கமாக சொல். நீ துணி வெளுப்பவனோ நாவிதனோ எனக்கு அவ்வாறு சேவை செய்யவில்லையே. நீ படகோட்டிதானே என்கின்ற ராமர். உங்களுக்கு புரியாது, என்னை சோதிக்கின்றீர்கள். நாம் இருவருமே ஓடக்காரர்கள், படகோட்டிகள். நான் ஒரு கரையில் இருந்து இந்த நீரை மட்டும் கடக்க உதவும் ஓடக்காரன். நீங்களோ எல்லோரையும் ஜனன மரண துன்பங்களிலிருந்து இந்த சம்சார கடலிலிருந்து கரை சேர்க்கும் தாரக ராமன். நாம் இருவரும் படகோட்டிகள் தானே? நான் சின்ன பட ஓட்டி, நீங்கள் பெரிய பட ஓட்டி என்றான் கேவத் என்று கூறி இறைவருக்கு நட்புதாராமையா இறைவரையும் வண்டிபட வைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ராயா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்டி அவர்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜெயா நடேசன்.
6: இனிய காலை உற்சாக வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா?
6: நலமா இருக்கிறேன் ராஜா. நீங்களும்
1: நலமாக இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு தாருங்கள். உங்கள் நட்சத்திரம்
6: இன்று பொது காலத்தின் 23 வாரத்தின் 4 நாள் வியாழக்கிழமை கிறிஸ்த நற்சிந்தனை. ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியறலும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்னும் சட்டங்கள் நாகரிகம் வளர்ச்சியடையாத காலத்தில் தோன்றியமையானதானதாகும். இவற்றால் உலகில் குருடர்களும் பல இல்லாதவர்களும் தான். குருவானவர்களை அன்றி வேறொன்றும் இல்லை. முள்ளை முள்ளால்தான் எடுக்கலாம் என்றால் கண்ணில் விழுந்த முல்லை எப்படி முள்ளால் எடுப்பது? வன்முறைக்கு வன்முறைதான் தீர்வு என்றால் அதனை அனைவரும் வான தந்தையின் பிள்ளைகள் ஆவது பொது. அடித்தவனை திருப்பி அடிப்பது தீர்வு என்றால் நாம் அனைவரும் ஆண்டவரின் அன்புக்கு சொந்தக்காரர்கள் ஆவது பொது. கிறிஸ்தவர்களாகிய நாம் அத்தகையை அரவணைத்து அன்பு செய்ய வேண்டாமோ? பகையின் மீது பாசத்தை பொழிய வேண்டாமோ? குட்ட குட்ட குனிய வேண்டும் என்று இயேசு சொல்லவில்லை. மாறாக குட்டுவனின் கைக்கு மூலம் அணியுங்கள் என்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து நெறி எப்படி இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகின்றார். ஒரு கன்னத்தில் அறவருக்கும் மறு கன்னத்தையும், மேலுடை எடுப்பவருக்கு அங்கேயும் கொடுங்கள் என்று சொல்லி கேட்பவருக்கு கொடுக்க சொல்கின்றார். நாம் இப்படி செய்வதால் உலக போர்க்களமாக அல்லாமல் பூக்களமாக மாறும் அல்லவா? இரத்த நிலமாக அல்லாமல் இரக்க நிலமாக மாறும் அல்லவா? எனவே நாம் கிறிஸ்துவின் போதனைகளில் ஏற்று வாழ்வோம். இம்மண்ணில் அமைதியின் நிலவை இறைவனிடம் என்றாடுவோம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பீட்ட உங்களுக்கு நன்றிகள். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நற்சிந்தனை நேரம். நச்சிந்தன நேர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பேற்ற அத்தனை அன்பு உறவுகளுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வானிலையில் மலர்கின்றது இன்றைய நாள். உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள் இணைந்திருக்கின்றார். இன்று 10 செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமைக்கே உரியது.
7: மேஷராசி நண்பர்களுக்கு, மேஷராசிக்கு இந்த தினத்தில் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இந்த தினத்தில் இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய நல்ல நட்புகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு. சிறு பிராணம், தூர பிராணம், வெளியூர் பிராணம் லாப பிரயாணமாக மாறும். அன்பானவர்கள், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். அதே சமயத்தில் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. குழந்தைகள் மூலமாக ஒரு காரியம் பெருமையாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். வெளியில் கூட்டின்னு போகும்போது கையை பிடிச்சிட்டு கூட்டின்னு போனோம், இடமாற்றம் பண்ணுறது தப்பு கிடையாது. 100க்கு 100 முறை பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. சொந்த பந்தவங்க உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போவீங்க. உற்றார் உறவினர்லாம் இன்றைக்கி சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள். பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றியானவர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். மேஷராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் வரக்கூடியதாக இருக்கும். சில பேர் பார்த்துட்டேன்னா இந்த அடமானம் வைக்கிறது, வச்சு கடன் வாங்கிறது, அதே மாதிரி கடனுக்கு மேலே கடன் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் என்பது தேவை. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். முதலீடு சேர்க்கணும்னா, குரூப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணணும், பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ரிஷபராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருந்துருக்கு. பிரச்சனைக்குள்ளேயே லூப்பா அப்படியே மாட்டின்னு திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி அதையே பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்குள்ளேயே இருந்துருக்கும். ஸோ கம் அவுட் ஃப்ரம் தட். சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள், எண்ணம், சிந்தனை, நொடி பொழுதும் அதை நினச்சிட்டேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. ஸ்கூல் சம்மந்தமான விஷயம், காலேஜ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமானதாக இருக்குது. தொழிலுக்குண்டான முதலீடுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது ரிஷபராசிக்கு. வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, அஜீர்ணம் சம்பந்தமான உபாதை இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இஃப் யூஆர் இன் அ பாசிட்டிவ் மூட், நிச்சயமாக இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி நண்பர்களே, மிதுனராசிக்கு சிறு பிராணம், தூர பிராணம், வெளியூர் பிராணம் வெற்றி பிராணமாக இருந்துட்டு இருக்கும். ரொம்ப அற்புதமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு. ஃபேமிலியோடு எங்கேயானு வெளியில் போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி சினிமாவுக்கு போகலாமா, இன்றைக்கி கோயிலுக்கு போகலாமா, இன்றைக்கி எதாவது பார்க் போயிட்டு வரலாமா, எங்கேயா பீச் போயிட்டு, இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வரலாமேங்கிற மாதிரி ஃபேமிலியோட வெளியில் போயிட்டு வரது சகோதர சகோதரிகளுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். எழுத்துப்பூர்வமாக ஏதாவது இடம் கரையம் பண்ணுறது, இல்லைன்னா அட்வான்ஸ் கொடுக்கறது, வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது போன்ற விஷயங்கள் இன்றைக்கி அமோகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மிதுனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் குழப்பம் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். என்ன சார் குழப்பங்கள்? ஆமாங்க, 10-15 விஷயத்தை மனசில் போட்டோம்னா குழப்பமும் மறதியும் யதார்த்தமாக தானே இருக்கும். மிதுனராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு குடும்பத்தை பற்றிய சிந்தனை இருக்கும், பண விஷயங்களை பற்றி யோசனைகள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல், யார் நம்மக்கிட்ட கொடுத்தோம், யார்கிட்ட வாங்கினோம், யாருக்கு கொடுக்கணுமே அப்படிங்கிற யோசனைகள்லாம் மனசில் இருக்கும். வீடு கட்டுறது, குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர்றது, பணம் பொருளாதாரத்தில் சக்ஸஸ் பண்ணுறது, யாருடைய சப்போர்ட்டும் இல்லை, நான் தான் இருந்துட்டுருக்கேன், எல்லாருக்கும் எல்லோரும் இருக்கா, எனக்கு யார் இருக்கா, நான் எல்லாத்துக்கும் சொல்லித்தரேன், எனக்கு யார் இருக்கான்னு பல நேரங்களில் யோசனை பண்ணுவீங்க. பணம் வரவுகள் கூடி வரும். உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க, நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிடுவாங்க, பிளான் பண்ணுவீங்க, மாற்றுவீங்க, திருப்பி பிளான் பண்ணுவீங்க, மாற்றுவீங்க. இந்த மாதிரிலாம் யோசனை இன்றைய தினத்தில் உண்டு. அதே சமயத்தில் யாராவது சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள சாப்பிட வச்சு பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். கடகராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு. சிம்மராசி நேர்களே, சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் உங்கள் பேரை யாராவது யூஸ் பண்ணி அதை வந்து கேர்ஃபுல்லாக லீட் பண்ணணும். அவங்க எதாவது கெட்ட பேரும் வாங்கி கொடுப்பாங்க, நல்ல பேரும் வாங்கி கொடுப்பாங்க, அது மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு. ஆனால் எல்லாமே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை, எல்லாமே தெரியும், தெரிந்த மாதிரி இருப்பீங்க. ஆனால் சரி ஊடு அப்படின்ற எண்ணம் மனப்பான்மை அப்பப்போ வந்து போகும். சிம்மராசி நண்பர்களே, வெற்றி தோல்வி வாழ்க்கையில் சகஜம். நம்ம வந்து அடுத்த விஷயத்தை நோக்கி நகரணும் அப்படின்னு மற்றவர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கே தெரியும் இல்லை அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருப்பீங்க. இன்றைய தினம் அந்த மாதிரி தான், எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. நட்சத்திர நாள், இரவு நேர பிரயாணம் வேண்டாம், அட்வைஸ் நிறையா வரும், இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுருவீங்க. அதே சமயத்தில் சில பேருக்கு இன்றைக்கி சூப்பர் டூப்பராக இருக்கும், சில பேருக்கு டவுனாக இருக்கும், டிபெண்ட்ஸ் அவங்களுக்கு காலையில் ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்தாலே தெரிஞ்சுவிடும். அதனால் இன்றைய தினத்தில் அருகில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டா முருகப்பெருமான் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும், கொஞ்சம் லாபம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா பிரயாணம், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். தெய்வ நம்பிக்கை கூடி வரும். சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, மருத்துவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி எதையும் ஸ்கேனு, பிளட் டெஸ்ட் இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி ஒன்றும் பயத்துலலாம் எதுவும் இருக்காது, எல்லாம் நார்மலாக இருக்குது, சூப்பர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய தினத்தில் கன்னிராசி நண்பர்களுக்கு சிலது தோல்வி சிலது வெற்றி இரண்டுமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தை பொறுத்து இருந்துருக்கு. மறதி அப்பப்போ வந்து போகும். 100 விஷயத்தை நினச்சா 2 மறதி இருப்பு தானே செய்யும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு. கன்னிராசி நண்பர்கள் காஸ்ட்லியான பொருட்களை வெளியில் கொண்டு போக வேண்டாம். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம், வணங்கக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு நல்ல வெற்றி மீது வெற்றி கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். லாபங்கள் கூடி வரும். நல்லவர்கள் நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். வயசானவர்களை கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அதே சமயத்தில் இன்றைக்கி நீங்கள் நினச்சது நடக்கும். இன்ட்யூஷன் ஒர்க் ஆகும், கனவுகள் பலிதமாகும். நீங்கள் சொன்ன மாதிரியே சில காரியங்கள்லாம், எஸ் நான் சொன்னனா இல்லையா, நடந்ததா இல்லையாங்கிற மாதிரி சொன்ன மாதிரியே சில காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் உற்றார் உறவினர் நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். துளாராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் நீங்கள் யாருக்கா அட்வைஸ் பண்ணலைன்னா அவங்களுக்கு அதே மாதிரி நடக்கும். நீங்கள் யாருக்கா ஹெல்ப் பண்ணலாம், அவங்க இன்னும் 100 மடங்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். துளாராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம், வணங்கக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, விசேஷமான வழிபாடு. ராசி நண்பர்களுக்கு பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சக்ஸஸ்ஃபுல்லான டைமாக இப்போ டைம் இருந்துட்டுருக்கு, பதவி பேர் புகழ்லாம் கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இத்தனை நாள் இருந்த தடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போயிடும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள், பதவி உண்டு. அப்போ கற்றோருக்கு சென்ற இடத்துல சிறப்பு உண்டு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிடிச்சிருக்கோம், ஆடிட்டிங் நீட்டுக்காக எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுங்க. இது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்கு இந்த தினத்தில். ஃபேமிலி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த அதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து தொழிலில் கவனம் செலுத்தினா இன்றைக்கி ரொம்ப நன்னாக இருந்துருக்கும். ஃபேமிலியோட லெகசியை உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. சக்ஸஸான டைம் இன்றைய தினத்தில். நீங்கள் எதனும் ஒரு ஃப்ளாட்டில் இருந்தீங்கன்னா உங்களை தான் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்துருவா. நீங்கள் எதும் ஒரு கிளப் எதாவது போயிருந்ததுன்னா அங்கே தான் உங்களை தான் தேர்ந்தெடுத்துருவா. ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி எதோ ஒன்று கற்றுக்க போனால்னா அதில் வெற்றி பெற்றுடுவில். இன்றைக்கி எதாவது புது கோர்சஸ் எல்லாம் சேர்ந்தல்னா மிகப்பெரிய வெற்றி பெற்றுள். பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறோம், போஸ்ட் கிராஜுவேட்லாம் நடந்துட்டு இருக்க அளவுக்கு சூப்பராக இருக்கும் இன்றைய தினத்தில். விருச்சிகராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அப்பாவுடைய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நன்னாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் நிறையா விஷயங்கள் பெரியவர்களை பார்த்த மாதிரியே உங்கள் முகத்தை பார்த்தாலும் உங்களுடைய செயல்கள் பாடுகளை பார்த்தாலும் குழந்தையில பார்த்து சொல்லுவாள் அப்பா மாதிரியே இருக்கா அம்மா மாதிரியே இருக்கான்னு, அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு. இந்த தினத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, பெரியவங்களை நினச்சி பார்க்கறது, பிரசித்தி பெற்ற எங்களுக்கு போயிட்டு வருது, பிரசித்தி பெற்ற பிரசாதங்கள்லாம் உங்கள் இடத்துக்கு வருது. அதே மாதிரி உங்களுடைய மூதாதர் இருந்த இடம், நீங்கள் சின்ன வயசில் படித்த இடம், அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு மேல் படிப்புக்கு இன்றைக்கி சூப்பராக இருக்குது. வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக இருக்கும். அமெரிக்கா விசா, பாஸ்போர்ட், டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயமெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். மேல் படிப்புக்கு வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மருத்துவ ரீதியாக படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு. ரீசர்ச் சம்மந்தமாக படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு குழப்பமெல்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதிலேருந்து தெளிவாயிடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த தினத்தில் நல்ல நாள், நல்ல அற்புதமான நாள். நாலஞ்சு நாள் அந்த டென்ஷன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும். நாலஞ்சு நாளாக எனக்கு இருந்த குழப்பம் பிரச்சனை, ஐயோ கொஞ்ச நஞ்சத்து பிரச்சனை இல்லை சார், ஒரு ஆள் எத்தனை தான் தாங்கிறது, ரொம்ப சொன்னால் அழுதுடுவேன் சார், அந்த மாதிரி ஒரு வருத்தமெல்லாம் இருந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டவங்களுக்கு மாறிவிடும். கவலைப்பட வேண்டாம். இந்த தினத்தில் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகராசி நண்பர்களே, இன்றைக்கி நாள் நட்சத்திரம் அவ்வளோ சிறப்புகளாக இல்லை. அதனால் இன்றைய தினத்தில் கவனமாக நடக்கணும். பட்ட இடத்துல படும்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் அவசரப்பட வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம், மற்றவர்களை பற்றி காசிப்ஸ் பேச வேண்டாம், மற்றவங்க யாராவது உங்களை பற்றி சொன்னாலும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம், வண்டி வாகனத்தில் வேகம் வேண்டாம், டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் போக வேண்டாம், அரசாங்கம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை கடைபிடிக்கணும், கெட்டவர்கள் பக்கத்தில் போக வேண்டாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், யாராவது தெரியாதவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதில் மாட்டிக்கவும் வேண்டாம். இன்றைய தினத்தில் கவனம் என்பது தேவை. தொழில் ரீதியான, பண ரீதியாக, டாக்குமெண்ட்ஸ் ரீதியாக, கையெழுத்து ரீதியாக, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஃபோன் கால்ஸ், எல்லா விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் கவனமாக இருக்கணும். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். மகரராசிக்கு திடீர் பணவரவுகள் உண்டு, நினைச்சது நடக்கும். பாசிட்டிவான தாட் ப்ராசஸை வைங்க, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைக்கி நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே சமயத்தில் பணவரவுகள் தேடி வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். யாருக்கேனும் உடம்பு செல்லணும்னு இன்னொருத்தங்க கவனிச்சுப்பாங்க. இன்றைய தினத்தில் நிறைய முயற்சிகள் எடுத்து நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். இரண்டாவது குழந்தை வரம் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த சில விஷயங்கள்லாம் கவனமாக செயல்படுத்துறது நல்லது. சில நேரங்கள் வார்த்தையை விட்டு டக்குன்னு பேசிடக்கூடாது, அதுலேயும் கவனம் என்பது தேவை. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் காப்பி கேட்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஒரு விஷயத்தில் தடுமாற்றம் தானே, இவா என்ன பண்ணுறாலும் அதையே பார்த்து காப்பி அடித்து நம்ம தொழிலில் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி காப்பி கேட்டோட இன்றைக்கி சில காரியங்கள் எடுத்து பண்ணுவேல். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும். புதுசான வேலை மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றியும் உண்டு. வழிபடக்கூடிய தெய்வம், வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. வேலை வாய்ப்பு வெற்றி பெறும். அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நினைச்ச காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க, செல்ஃப் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் பொருள் தொலைஞ்சு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள்னு சொல்லுவாங்க. ரொம்ப கவனம். செயினில் போகுது, பப்ளிக் இடங்களில் போகும் பொழுது காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. மறதி அப்பப்போ வந்து போகும். பல யோசனைகளில் இந்த யோசனை மறந்துடும். அதே சமயத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒன்று பண்ணிவிட்டா ஐயோ பண்ணிட்டோமேனு யோசிக்க வேண்டாம். நீங்கள் நினச்சது நடக்கும். எதையும் பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து
1: அந்த உறவுகள் 12 ராசிகளுக்கான பலாபலங்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8 மணி 48 நிமிடம், ஐக்கிய ராஜ்யத்தில் 7 மணி 48 நிமிடம். இந்த வேளையில் இணைப்பில்

0: இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா பத்மராணி? நன்றி.
1: தனராஜ் தம்பதியின் செல்வப் புதல்வன் கௌதம் மற்றும் அமெரிக்க ராஜாவின் இருவரும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் என்றென்றும் சகல வளங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு பேர் போலோடு என்றும் வாழ வாழ்த்தி விடுகிறேன். நன்றி. வணக்கன்றே
0: சகோதரி, உங்கள் அன்பான தகவலுக்கு எங்கள் நன்றிகள். அதாவது அமெரிக்க ராஜாவினுடைய அன்பு மனைவி சத்யவதி அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அதே போல் தேவி தனராஜ் தம்பதிகளுடைய செல்வ புதல்வன் கௌதம் அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இருவரும் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக சகல செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்க்கையை மகிழ்கின்றது. இணைந்திருக்கும் அடுத்த அன்பு உறவு வணக்கம். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமா, நலமா இருக்கிறோம். நீங்கள்
0: நல்லா இருக்கிறோம். நன்றி.
2: நன்றி கதா. இன்று பிறந்த நாளைக்கானும் தனராஜ் தேவி தம்பதிகளின் மகன் கௌதமுக்கும் திருமதி சத்யவதி ராஜா அமெரிக்க ராஜாவின் மனைவி சத்யவதிக்கும் இருவருக்கும் உங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர்கள் இருவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப்போடாக இணைந்திருக்கின்றார் திருமதி புஷ்பவதி அம்மா அவர்கள். வணக்கம் புஷ்பவதி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
3: அன்பா, ஓ அன்பா, அண்ணாவோட உரியாடல் மகிழ்ச்சி. நலமா இருக்கிறேன். நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கௌதம் அவர்களுக்கும் திருமதி சத்யவதி ராஜாவுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இவர்கள் இருவரும் நீண்டாய் நிறை செல்வம் மற்ற ஐஸ்வர்யம் சகல பாக்கியங்களோடு பதினாறு பற்றி பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று என் குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் அருளாசி வேண்டி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க பல்லாண்டு. அண்ணாவும் நல்லா இருங்கோ. நன்றி.
0: நன்றி. இணைந்து கொண்டு வாழ்த்தி உங்கள் வாழ்த்துக்கள் அவர்களை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும். நன்றி. உங்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தரி அவர்கள். நலமா இருக்கீங்களா?
4: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமா இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களும் இனிய அன்பு உறவுகளும் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் திருமதி சத்யவதி ராஜா அவர்களுக்கு எமது குடும்பம் சார்பான மன நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போற்ற வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு அத்தோடு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் தேவி தனராஜ் தம்பதிகளின் செல்வ புதல்வன் கௌதம் அவர்களுக்கும் எமது குடும்ப சார்பான மன நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவரும் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போற்ற வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடவிருகின்றேன் அண்ணா. நன்றி. வணக்கம்.
0: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் நன்றிகள்.
4: நன்றி.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் ராஜா. யுவஜரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் யுவஜரி அம்மா, சொல்லுங்கள். கேப்போம்.
5: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் எங்கள் அமெரிக்கன் ராஜாவின் சத்யவதி அவர்கள் சத்யாவுக்கு நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை மகிழ்வாகவும் ஆரோக்கியமாக வாழ்த்திக் கொண்டு மற்ற தேவி தனராஜின் செல்வன் கௌதம் பிள்ளையையும் நாங்கள் அவர் பல வட்டங்களை பெற்று பல்லாண்டு கால நீரூலி வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன்.
0: நன்றி சகோதரி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
5: நன்றி.
0: அவர் ஜோசரி அம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். வணக்கம் ராஜினி.
6: வணக்கம் ராஜாண்ணா. நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
6: ஓம் ராஜாண்ணா. நலமா இருக்கிறேன். இன்று பிறந்த நாளைக்கானும் அமெரிக்க ராஜாவின் துணைவி திருமதி சத்யவதி ராஜாவுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கென்று பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அத்துடன் தனராஜ் தேவி தம்பதிகளின் புதல்வன் கௌதமுக்கும் எங்கள் குடும்பத்தின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
0: நன்றி சகோதரி. அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதில் நிறைந்த நன்றிகள். அவர் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: வணக்கம் ராஜா, கேமிலிருந்து புங்கையூர் ராஜா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
7: நாங்கள் நலமா இருக்கிறோம் ராஜா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி சௌரம்.
7: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அமெரிக்க ராஜாவின் மனைவி சத்யவதி அவர்களுக்கு சகல ஐஸ்வரம் பெற்று சகல செல்வங்களும் பெற்று தீர்க்க சுமங்கலியாக கரவன் பிள்ளையுடன் இனிதாக கலந்து முருகன் திருவள்ளுவர் பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வேண இடது குடும்ப சார்பில் வாழ்த்திக் கொள்கிறோம். அடுத்தது கௌதமம், அவரும் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார். சகல ஐஸ்வரம் பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் தந்தை தேக்கி நல்ல பிள்ளையாக கல்வியிலும் சிறந்து விளங்கி பல பட்டங்களும் பெற்று முருகப்பெருமான் திருவர் வாழித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கவென எனது குடும்ப சார்ந்து வாழ்த்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் ராஜான.
0: நன்றி சோதரம், உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு உங்கள் நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம் கலாராணி, நலமா? நல்லா இருக்கணும், நன்றி அம்மா. அப்படியே நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு
8: அண்ணா, நீங்களும் எப்போது நலத்தோடு இருக்க வேணும் என்று நானும் இறைவனை வேண்டிக் கொண்டேன்னா, இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ராஜா அண்ணா சத்யாக்காவின் மனைவி ராஜா அண்ணாவின் மனைவி சத்யாக்காவுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா. எனது குடும்பம் சார்பாக அவன்றென்றும் நல்ல ஆரோக்கியத்தோடும் மஞ்சள் குங்குமத்தோடும் தனக்கேற்ற பதிவிரதையாக வாழ்க வாழ்க என்றும் மனதார வாழ்த்துகின்றேன் அண்ணா. மற்றும் இன்று தனராஜ் தேவி தனராஜின் செல்வ புதனுடன் கௌதம் அவர்களும் அவர் நினைத்த வாழ்வு கிடைத்த அந்த பிள்ளைந்த படிப்புகள் பட்டங்கள் எல்லாம் கிடைத்து ஆரோக்கியத்தோடு நீடுழி காலம் வாழ்க வாழ்க என்று மனதார வாழ்த்தி கொள்றமிருந்து அன்பாக விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு மங்கள் நன்றிகள்
8: அண்ணா.
0: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வைபரூடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன் ராசாத்தி அம்மா அவர்கள். வணக்கம்.
9: வணக்கம்,
0: நலமா இருக்கீங்களா திருமதி பாய்க்கநாதன்?
9: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம், நீங்களும் நலமா இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இங்கு திரும்ப இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அமெரிக்க ராஜாவின் அன்பு மனைவி சத்யவதி அவர்களுக்கு நிதான பிறந்த நாளின் வாழ்த்துக்கள். அதற்கு ஈரோடும் சிறப்போடும் நன்றாக இருப்போம் என்று வாழ்த்திக் கொண்டு அத்தோடு தேவி தினராஜின் அன்பு மகன் கௌதத்திற்கும் இனிதான பிறந்த நாளின் வாழ்த்துக்கள். படித்து பட்டங்கள் வில வைத்து
0: அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வயல் உங்களுக்கு நன்றிகள். அந்த பிள்ளை செல்வம் கௌதமம் அவர்களோடு திருமதி சத்யா அவர்களுக்கும் இதய நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்காக நாம் தரும் பாடல்

வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணம் வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மட்டக்களப்பு சத்ருகொண்டானில் 1990 செப்டம்பர் மாதம் 9 படுகொலை செய்யப்பட்டவர்களின் 36 ஆண்டு நினைவு தினம் நேற்று மாலை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. 1990 செப்டம்பர் மாதம் 9 கோக்குவில், பனிச்சியடி, பிள்ளையாரடி, சத்ருகொண்டான் உள்ளிட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த 85 பெண்கள், 10 வயதுக்குட்பட்ட 42 சிறுவர்கள், 22 வயோதிபர்கள் உட்பட 186 அப்பாவி பொதுமக்கள் ராணுவ முகாமுக்கு அழைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவினால் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்பு செல்லுபடியாகாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமைகளை மற்றும் வத செயல்களுக்கு நீதி வழங்குவதில் அர்த்தபூர்வமான முன்னேற்றங்கள் எட்டப்படவில்லை என்று கனடிய சட்டத்தரணிகள் உரிமைகள் கண்காணிப்பகம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தனது கவலையை வெளியிட்டிருக்கிறது. இலங்கைக்கான புதிய சீன தூதுவர் வி ஷுவாயிங் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் இல்லத்தில் நடைபெற்றிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பாதுகாப்பு அதிகாரிகளை கைது செய்து அவர்களுக்கு நீதிமன்றத்தின் ஊடாக தண்டனை வழங்குவதை போன்று யுத்த குற்றம் புரிந்தவர்களை தண்டிப்பதற்கான முயற்சிகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் நேற்று பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியிருந்தார். தரமான உயர்கல்விக்காகவும் இலங்கையின் அரச பல்கலைக்கழக கட்டமைப்பு எதிர்கொண்டுள்ள கடுமையான சவால்களுக்கு தீர்வு கோரியும் வவுனியா பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா பணியாளர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் இணைந்து ஒருநாள் அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டதோடு பல்கலைக்கழக நுழைவாயிலின் முன்பாக போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தார்கள். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 ஆகியுள்ள போதிலும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை நீக்காமல் இருப்பது கவலையாக இருப்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் உதுமாலேபே நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பை இன்னும் வழங்காத நிலையில் முன்மொழியப்பட்ட 22 அரசியலமைப்பு திருத்தத்தை 2/3 பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என்று ஜனாதிபதி ஆந்திரகுமார் திசநாயக்கா எவ்வாறு பகிரங்கமாக கூற முடியும் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். மலேரியா நோயற்ற நிலையை தொடர்ந்து பேணி வருவதோடு ரண ஜன்னி அல்லது ஏற்பு வலி நோயை வெற்றிகரமாக ஒழித்து 10 நிறைவடைந்துள்ளதை முன்னிட்டு உலக சுகாதார அமைப்பால் இலங்கைக்கு விசேட சான்றிதழ் வழங்கி இலங்கை கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறார். அத்துடன் உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை சென்றுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை நாடாளுமன்றத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியாவும் நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். நாட்டின் பொருளாதார சீர்திருத்த திட்டம் மற்றும் பரந்த பொருளாதார கண்ணோட்டம் ஆகியவை குறித்த முக்கிய மதிப்பீட்டை நாடு எதிர்கொண்டுள்ள நிலையில் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் குழுவினர் இன்று இலங்கைக்கு செல்லுகின்றார்கள். தேயிலை பயிற்சிக்கான காணிகளை பயன்தளிப்பது தேயிலை பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும் என்பதால் பெருந்தோட்ட சமூகத்தின் வசதிக்காக அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைப்பதற்கான சாத்திய கூறுகள் குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு சலுகை வட்டி வீதத்தில் வீட்டுக் கடன்களை வழங்கும் எதிர தெரியா புதிய வீட்டுக் கடன் திட்டம் இன்று உத்தியோர்வமாக அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. சர்ச்சைக்குரிய மிக் விமான கொள்வனவு தொடர்பான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக முன்னாள் விமானப்படை தளபதி ஏர்சிப் மார்ஷல் ரோஷன் குடத்திலவுக்காவுக்கு இலங்கை ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட சூழலில் அவர் இன்று ஆஜராகியிருக்கிறார்.
கழுபோவில விமலஸ்ரீ மாவத்தையில் அமைந்துள்ள வீடொன்றை இலக்கு வைத்து கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஊர்காவுத்துறை நீதிமன்றில் சாட்சியம் அளித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த 31 வயதுடைய இளைஞர் ஒருவர் மீது வேலனை அராலி சந்தி பகுதியில் நேற்று பிற்பகல் வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நெடுந்தீவைச் சேர்ந்த இருதரப்பினருக்கிடையிலான ஏற்கனவே இடம்பெற்றிருந்த பிரச்சினை தொடர்பான வழக்கு நேற்று ஊர்காவுத்துறை நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இதன்போது அந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக பாதிக்கப்பட்ட இளைஞர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தார். அவரே தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறார். புலன்றுவை கபரணை பிரதான வீதியின் 7வது கிலோமீட்டர் பகுதியில் பயணிகள் பேருந்தொன்று கால்வாயில் கவிழ்ந்து பெத்துக்குள்ளானதில் காயமடைந்த 20 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். 2023 ஆண்டு முதல் 2025 ஆண்டுக்குள் தந்திவழி பண பரிமாற்றம் மூலம் 80 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு கணக்குகளுக்கு மாற்றியதாக கூறப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காலாவதியான தேயிலைத்தூள் பொதிகளை நுகர்வோருக்கு விற்பனை செய்தமைக்காக நிறுவனம் ஒன்றுக்கு நீதிமன்றம் 2 லட்சம் ரூபாய் அபராதத்தை விதித்திருக்கிறது. அண்மையில் போலீஸ் சேவையின் பல்வேறு தரநிலைகளுக்காக வழங்கப்பட்ட பதவியுயர்வுகளை சவாலுக்கு உட்படுத்தி பதவியுயர்வு கிடைக்கப்பெறாத சுமார் 1050 போலீஸ் அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்களால் தாக்கல் செய்யப்பட்ட சுமார் 40 அடிப்படை உரிமை மனுக்களை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோதபா ராஜபக்சாவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய காலப்பகுதியில் ஜனாதிபதி செலவு தொடர்பான விடியத்தானத்தின் கீழ் 2 பதவிகளுக்கான சம்பளங்களை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சுகீஸ்வர பண்டாராவை எதிர்வரும் 23 தேதி வரை விளக்கமுறையில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவை கைது செய்வதற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சாட்சியங்களவையும் நம்பகத்தன்மை கொண்டவை அல்ல என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவிக்கிறார். தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்காவுக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 7 வருடங்களாக ஸ்தம்பிதமடைந்திருந்த பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய 2015 ஆண்டு இலங்கை மத்திய வங்கி பிணமுறை வெளியீட்டின் மூலம் அரசுக்கு 688 மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியமை தொடர்பில் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை

பெண்களே பட்டப்படிப்புகளுக்கான வெற்றிடங்களை நிரப்பும் இரண்டாம் கட்ட மாணவர் தெரிவு தற்போது நிறைவுக்கு வந்துள்ளது. இந்திய செய்திகளில், தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அரசுமுறை பயணமாக இன்று இரவு லண்டனுக்கு புறப்பட்டு செல்கிறார். முதல்வராக பதவியேற்ற பிறகு அவர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சிமாநாடு டெல்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் பங்கேற்க உள்ளார்கள். மேற்கு வங்கத்தில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் போட்டியிட முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜிக்கு அந்த கட்சியின் அதிருப்தி அணியினர் சவால் விடுத்திருக்கிறார்கள். சிஎம்ஆர்எல் ஊழல் வழக்கில் கேரள எதிர்க்கட்சித் தலைவர் பினராயி விஜயனுக்கு எதிரான அமலாக்கத்துறை நடவடிக்கையை தொடர்ந்து அவர் பதவி விலக வேண்டும் என்று கேரள பாரதிய ஜனதா தலைவர் சந்திரசேகர் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழகத்தில் தமிழக வெற்றி கழக தலைமையில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகள் இணைந்து மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என்ற புதிய கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார்கள். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என்றும் இது தொடரும் என்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் கூறியிருக்கிறார். இந்தியாவின் மேற்கு வங்காளத்தில் கங்க நதிக்கரையில் அமைந்திருந்த ஆலயம் ஆற்றில் மூழ்கிவிட்டது. இயற்கை பேரிடர் ஏற்படுத்தும் மோசமான பாதிப்புகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. உலகெங்கும் இயற்கையின் சீற்றம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதற்கு இது ஆதாரமாக அமைகிறது. இந்தியாவிலிருந்து நேபாளத்துக்கு மேலும் 35 டன் நிவாரணப் பொருட்களை C-17 ராணுவ போக்குவரத்து விமானம் மூலம் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 10 டன்களுக்கு மேல் நிவாரணப் பொருட்கள் மற்றும் உபகரணங்களை இந்தியா நேபாளத்துக்கு வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டுக்கு வினாடி 6000 கனஅடி வீதம் 15 நாளைக்கு காவிரி நீர் திறக்க வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவுக்கு எதிராக கர்நாடக மாநில அரசு உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாக அந்த மாநிலத்தின் நீர்வளத்துறை அமைச்சர் செல்வராயசாமி தெரிவித்திருக்கிறார். வாகனங்களில் பயணிக்கும் போது கட்டாயம் சீட் பெல்ட் அணிவது தொடர்பான போதுமான சட்டங்கள் உள்ளன. அந்த சட்டங்களுக்கு மக்கள் இணங்குவதை உறுதி செய்வது சட்ட அமலாக்க முகமைகளின் கடமை என்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்துள்ளது. கனடா நாட்டில் பஞ்சாபி பாடகர் அம்மி விர்கின் வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவிலே முதல் முறையாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு செல்லும் அனைத்து பக்தர்களுக்கும் காப்பீடு வழங்கப்படும் என்று அறங்காவல் குழு தலைவர் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் என்று, 114,040 ரூபாவுக்கும் கிராமுக்கு 110 ரூபாய் என்று, 1 கிராம் 14,255 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், மறைந்த நோர்வே மன்னர் 3rd மன்னர் ஹராட்டின் இறுதிச் சடங்கில் ஏராளமான நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். நோர்வே நாட்டின் மன்னராக 35 ஆண்டுகளுக்கு மேலாக பதவி வைத்து வந்த 89 வயதான 3rd ஹராட் கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானது நேர்கள் அறிந்ததே. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தை விரைவில் மீண்டும் தொடங்கும் என்று ரஷ்யா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. சவுதி அரேபியாவின் மீதான ஜமனின் ஹவுதி கிளர்ச்சி படையின் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் அரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஈரானுக்கு சொந்தமான 5 கச்சா எண்ணெய் கப்பல்களை தாக்கி அமெரிக்கா மூழ்கடித்துள்ளது. பதிலடி நடவடிக்கையாக கோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் 2 போர்க்கப்பல்கள் உள்ளிட்ட 20 கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை விட அதிக சம்பளம் வாங்கும் ஒரு நாட்டின் தலைவராக சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வொங் வலம் வருகிறார். கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு இருசக்கர வாகனங்கள், மதுபானங்கள் மற்றும் பால் பொருட்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இந்த தடை வருகின்ற செப்டம்பர் 29ஆம் தேதி முதல் முழுமையாக அமலுக்கு வர இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இதுவரை நவம்பரில் நடைபெறும் இடைத்தேர்தலில் குடியரசுக் கட்சியினர் காங்கிரசின் கட்டுப்பாட்டை தக்கவைத்துக் கொண்டால் ஒவ்வொரு அமெரிக்க வயது வந்தவர்களுக்கும் $5,000 உதவித்தொகை தன்னால் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருக்கிறார்.
நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1365 அதிகரித்துள்ளது. இவர்களில் 1147 பேரின் உடல்கள் இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை. மாயமான 5326 பேரை தேடும் பணிகள் நேற்றும் 15வது நாளாக தொடர்ந்திருக்கிறது. தாய்லாந்து பாலர்பள்ளியில் காவல்துறை அதிகாரி தனது மனைவியை சுட்டுக் கொன்றுள்ளார். மனைவி பாலர்பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்கின்றார்.

மலேசியாவின் சாரவாக் மாநிலத்தில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் விமானி உட்பட 5 பேர் இறந்து போனார்கள். பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத கடினமான கணித சிக்கலில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக ஓபன் ஏஐ தெரிவித்திருக்கிறது. செய்யறிவு நிறுவனங்கள் உருவாக்கி வரும் சூப்பர் இன்டெலிஜென்ஸால் 2030க்குள் மனித குலமே அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஆன்ட்ரோபிக் நிறுவனத்திலிருந்து விலகிய வல்லுநர் ஜேக்கப் காக்சன் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். சிங்கப்பூரர் மலோன்லாம் 260 மில்லியன் டாலர் மின்னிலக்க நாணய திருட்டில் சம்பந்தப்பட்டதை அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். 22 வயது லாமுக்கு 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். அந்த வழக்கில் 18 பேர் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்குகின்றார்கள். பிலிப்பைன்ஸின் படகு தீப்பற்றியதில் 5 இறந்தார்கள், 87 பேரை காணவில்லை. ஆப்பிள் நிறுவனத்தின் iPhone 18 Pro மற்றும் 18 Pro Max மாடல்கள் நேற்றிரவு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், சர்வதேச கிரிக்கெட் சபை அறிமுக மகளிர் சாம்பியன் டிராபியை நடத்தும் உரிமையை இழந்ததால் இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்கு 20 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமான இழப்பு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. US ஓபன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் நடப்பு சாம்பியன் கார்லோஸ் அல்காராஸை பென்ஷெல்டன் வீழ்த்தி அரையிறுதிக்கு 2வது முறையாக முன்னேறியிருக்கிறார். US ஓபன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடப்பு சாம்பியன் அரினா சபலங்கா காலிறுதியில் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு லிண்டா நோஸ்கோவை வென்றிருக்கிறார். சீனாவில் நடைபெறும் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா தனது லீக் சுற்றின் கடைசி ஆட்டத்தில் 15-0 கோல் கணக்கில் சீன தைபேயை நேற்று அபார வெற்றி கண்டிருக்கிறது. உலக வில்வித்தை பரா சீரீஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலம் என்று 5 பதக்கங்களை நேற்று முன்தினம் வென்றிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.31 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.84 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.52 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.24 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405.99 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.70 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445.25 ரூபாய், இந்திய பெறுமதியில் 129.08 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.90 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.97 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஜுனா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: பூமிகை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்கு போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோட இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
6: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி, GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
7: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:19 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:19. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. காலவேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை விட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
8: வணக்கம் ராஜா, புங்கையூர் ராஜா.
7: வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க?
8: திரைப்படம் வந்து அன்னி என்ன திரைப்படம் ராஜா. அழகு உன் போல் அழகி பிறக்கவும் இல்லை, இனிமேல் பிறந்தால் அது நம் பிள்ளை. அந்த பாடலை கேட்க விரும்புற ராஜானு.
7: உங்களுக்காக அந்த பாடலை நாங்கள் தருகின்றோம், கேட்டு மகளுங்கள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம்.
8: நன்றி, வணக்கம் ராஜா, மீண்டும் சந்திப்போம்.
7: அவர் புங்கையூர் ராஜா அவர்கள் சிறப்பித்தார்.

0: ஒலித்த பாடலை புங்கையூர் ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:25, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:25. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை பூந்தன்றில், காலை பூந்தன்றில் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சுபாஷினி, நலமா இருக்கீங்களா?
1: நாங்க நான் வந்து பணம் பகை பாசம் படத்துல இருந்து.
0: பணம் பகை பாசம்,
1: எனக்கு பிடித்த ரோசா பூவை எடுத்து செல்லலாமா?
0: அந்த பாட்டை கேக்குறீங்க?
1: அந்த பாட்டை கேக்குறேன்.
0: காரணம் அந்த பாடல்
1: எனக்கு பிடிக்குமான இந்த பாட்டு கேட்டு கனகலமம். அப்ப அதால
0: கேக்குறேன்.
1: ஆமாம்.
0: யார் பாடுது?
1: எஸ்பி சுசிலாமாவும்.
0: உண்மையாவா?
1: ஆமா, சங்கர் கணேஷ் இசையில் பாடல் எழுதிய வேற வருவா தெரியல. வாலியோ சன்னதாசனா இல்ல சுலமை பித்தனா தெரியலே. அப்ப அத நீங்க பாத்து வடியா சொல்லுங்க.
0: பாத்து வடியா சொல்லுடா. எனக்கு பிடித்த பாடல்,
1: எனக்கு பிடித்த ரோஜா பூ.
0: எனக்கு பிடித்த ரோஜா பூ.
1: ஆமா,
0: நீங்க வந்து அந்த பாடல கேக்குறீங்க.
1: நான் வந்து அந்த பாடல கேக்குறேன்.
0: நன்றி. இன்று இரவு நீங்கள் நிகழ்ச்சி கேப்பீங்களா?
1: ஓ, இது கேப்பேன்.
0: திரையரங்கில் காட்சி காண்பிக்கப்படும். அதனுடைய இயக்குனரும் அதில் நடித்தவரும் வந்து இன்று இரவு தர்ஷனோட சுவிஸ் நேரத்தில் உரையாடுகிறார்கள். 10:30 வடிவா கேட்டீங்களா? நீங்க வந்து உடனடியாக கேளுங்க. நஞ்சு தண்ணி அங்கு இருக்கு. ஒரு தமிழ் எங்களுடைய ஈழ தமிழர்கள் இயக்கி இருக்கிறார்கள். அவர் என்னோட படித்தவர், இயக்குனர். சென்னையில இருந்து ஒரு கலை ஆர்வம் உள்ளவர், ஒரு விளையாட்டுத்துறை ஆர்வம் உள்ளவர். கேளுங்க, கேட்டாத்தான் உங்களுக்கு அறிவும் பலன். நீங்களும் ஒரு டைரக்டராக வரலாம். அப்படி அந்த பணியை ஆரம்பித்தார், அப்படி அந்த பணியை பூடி செய்து முடித்தார். இவ்வளோ ஆசையா இருக்கும். இவ்வளோ ஒரு படத்தை நீங்க நான் கண்டு போய் பாக்குறீங்க. இவ்வளோ இவ்வளவு கற்பனா சக்தி அவர் வளர்த்து
1: அதுல
0: 100 பேர் வந்து 100 தடங்கள் சொல்லிக்கிட்டு 100 பேர் நல்லா சொல்லுவோம்.
1: அப்ப
0: நேற்று நாங்கள் சந்தித்தோம். அவரை சந்தித்த பொழுது
1: ரெண்டு
0: நாளுக்கு பிறகு மறக்காம கேளுங்க. 10:30 அளவுக்கு இருந்து கேளுங்களா.
1: நன்றி, வணக்கம்.
0: உங்களுக்கான பாடல் வருகின்றது. கேட்டு மழைகள். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் சகோதரி சுபாசனி பத்மநாதன் அவர்கள். சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசையில் கவிஞானி வாகி அவர்களுடைய கவிதை வரியில் வந்த பாடல் அன்புகளே. அந்த காலத்தில் கொடி கட்டி பறந்த ஒரு பாடல், சுசிலாம்மாவுடைய கண்ணீர் என்ற குரல் அந்த வேறு ஆணி வேறையாக தமிழோடு விளையாடுகின்றார். இந்த நேரத்திலே சாந்தினி வடிவேல் அவர்கள் இணைந்திருக்கின்றார் பாடலை கேட்பதற்காக. வணக்கம் சாந்தினி. நாங்கள் நல்லா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் அப்படியே, நம்மா உண்டால நல்ல சுகமா இருக்கு.
0: அப்படி இருக்கிறார் வடிவேல் அண்ணன். வடிவேல் அண்ணா அப்படி
1: இருக்கோட நலமா இருக்கணும் என்று அந்த தாயை வேண்டிக் கொண்டு அவர் நல்ல சுகமா இருக்கு.
0: அந்த மாதிரி சொல்லி வேலை இல்ல,
1: வேலை இல்ல.
0: ரெடி கேப்பாரா? நல்லா
1: அப்படி சொன்னா தான் உடனே வருவாரு.
0: ராஜா அண்ணன் சொல்ற வர சொல்லி நீங்க என்ன வீட்டுக்கு இருந்து என்ன செய்றீங்க? அப்ப என்ன பாட்டு கேட்க போறீங்க? தேவதை வம்சம் ஆண்டு பெண்களை பார்த்தா தேவதை வம்சம் ஆண்டு சொல்லுவார்கள் பெரியவர்கள். அந்த வடிவான பிள்ளை எல்லானே பெண்களுக்கு என்ன பண்றாலும் அலங்கரிச்சு விட்டா அந்த மாதிரி சொல்லி வேலையில் என்ன. உங்களுக்கு எத்தனை பொம்பளை பிள்ளைகள்? ரெண்டு தங்க கட்டியல். ஒரு தங்க கட்டி தான் ஞாபகத்தில் இருக்கிறா. ஓ, அவட நிறைய கதைச்சினால் அந்த கதையில அப்படியே நல்ல முகத்தில் அப்படியே நெஞ்சில பதிஞ்சிட்டா. உங்களை மாதிரித்தான் நன்றியம்மா. உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மகளுங்கள். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் ஜெர்மனியில் இருந்து சாந்தினி வடிவேல் அவர்கள். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். நேரம் சரியாக 9:40 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:40. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் அன்பு. சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நலமா இருக்கீங்களா சித்ரா? நாங்களும் நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கட்டும். வெடிவு சொல்றது உங்களோட டெலிபோன் தெரியாது. நீங்கள் வேகமாக கதை கேட்க டிக்கி டிக்கெண்டு புக் அடிக்கிறாரு. எல்லாருக்கும் வெடி சுடுவது. ஓகே, அப்ப என்ன பாடல் கேட்க போறீங்க? நாங்கள் எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
1: நல்லமா இருக்க எல்லாம் பிரார்த்திட்டு கொண்டு எல்லாரும் இன்றைக்கு ஏன் இந்த சந்தோஷம் என்ற பாடலே, இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தம்
0: என்ற பாடலை கேக்குறீங்க? வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் வாலிக்குட்டி எழுதின பாடல். ஏ சந்திரன் படிக்கிறா?
1: ஏ சந்திரன் படிக்கிறேன்.
0: அந்த பாடல் உங்களுக்கு நல்லா பிடிக்கும். ஓகே, அதனால் இந்த வாசிய
1: பிடிக்கும். இந்த பாடல் இன்றைக்கு
0: எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும்
1: இன்றைக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்.
0: அப்ப இன்றைக்கு நீங்க எங்க நஞ்சு தின்னை வீதி எங்க இருக்கு சித்ரா?
1: எனக்கு தெரியல.
0: என்ன சித்ரா
1: அவருடைய
0: இயக்கத்துல வாசுதேவன் அவர்கள் நடிக்கிறார்கள். நாங்கள் 13 பாக்குறோம் அந்த படத்தை. தெரியும், நீங்க அப்பாட்ட கேட்டா சொல்லுவார்.
1: நன்றி.
0: அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் விரும்பி

0: ஒலித்த பாடலை சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வையிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகளை இன்று இரவு சுவிஸ் நேரத்தில் தர்ஷன் அவர்களோடு நங்கி திண்ணை வீதி பற்றி அலசியை ஆராய போறார்கள். உங்கள் கலந்துரையாடல் இடம்பெறுகிறது. 13ஆம் தேதி பொபினி அலைஸ் திரையரங்கில் இந்த திரைப்படம் காட்சி, அதாவது 2 காட்சி, 5 மணிக்கு ஒரு காட்சி, 7:30 ஒரு காட்சியாக 2 காட்சிகள் இடம்பெற இருக்கின்றது. அன்புறவுகளே, எங்களுடைய தயாரிப்பில் வந்த, அதாவது இம்மவர் தமிழர்களுடைய தயாரிப்பில் வந்த திரைப்படங்களை பார்த்து மகளுங்கள். டிக்கெட் கைவசம் இருக்கின்றதாக அறிந்தேன் அன்புறவுகளே. அதாவது நீங்கள் சகல தமிழ் வர்த்தக நிறுவனங்களில் நீங்கள் ஆட்சியவரில் கேட்டால் தருவார்கள். நீங்கள் வாங்கி அந்த நிகழ்ச்சிக்கு, அந்த நிகழ்வுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இப்பொழுது இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் சௌதரி.
1: காலை வணக்கம் அண்ணா.
0: உங்களை நான் ரவி என்ன தான் எடுக்கணும் உங்களை எடுத்துட்டு. பரவாயில்ல, சொல்லுங்க, நலமா இருக்கீங்களா?
1: அப்ப மாத்தி எடுக்க?
0: இல்ல இல்ல, பரவாயில்ல, அவர் உங்களுக்கு கூட்டி தருவார், நல்ல இறக்கம் உள்ளவர்.
1: நீங்க
0: நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்கள் எல்லோரும் குடும்பத்தில் எல்லோரும் நலமா இருக்கிறோம்.
0: அப்ப இன்னைக்கு இரவு நஞ்சி தினியை பற்றி கேப்பீங்களா?
1: என்ன தெரியும் பாடல் ரோஜாப்பூ, சின்ன ரோஜாப்பூ.
0: ஓகே, அழகான ரோஜாப்பூ வெறி கேக்குறீங்க.
1: எங்கட
0: ஜெர்மனில இருந்து 4வது நேராக நீங்க வந்திருக்கீங்க. அடுத்து ரவி என்ன நிக்கிறார் ஜெர்மன், ஒரு கொடை
1: எனக்கு
0: வாசதான் எடுக்க என்ன செய்யற நேரம் இல்லையே. விளம்பரமே போடையில், விளம்பரமே போடையில விளம்பரக்காரர்கள் என்ன கொல்ல போறார்கள்.
1: நன்றி.

0: ஒழித்த பாடலை சகோதரியே திருமதி சிவசுந்தரம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலுடைய அழகான கவிவெறியை தந்தவர் இரா ரவிசங்கர் அவர்கள், இசை ராஜ்குமார் அவர்களுடைய இசை. இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கின்றார் டாக்டர் ரவி அவர்கள். வணக்கம் டாக்டர் ரவி அவர்கள். நல்லா சந்தா தைரியமாக அதை எங்கே தேத்தினு குடிச்சிட்டீங்களா? ரஞ்சி தேத்தினு இருந்துட்டாவா? அப்ப என்ன உஷார காணையில் சொல்லுவார்கள் அந்த காலத்துல. ஆகவே ஆண்கள் பிறந்து விட்டால் உரிய மகிழ்ச்சி அரவணை உழைச்சி தருவாங்க, நல்லா படிப்பாங்க, பட்டம் பெறுவாங்கள். தாய் தாய் தாய் அதை வள்ளுவரும் சொல்றார். ஈன்ற பொழுது பெருதுபோக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அவருடைய மகிழ்ச்சி அந்த பரேக்கு இருந்த வலியெல்லாம் அவருடைய மாறிடும். அந்த தண்ட பிள்ளை ஒரு நல்ல பிள்ளையன்று சொன்னால் இவ்வளோ ஆசை ஆசையாக. என்ன ரவி கலைக்கிறீங்கள் இல்லை? ஓம் ஓம் ஓம் ஓம். சரி, என்ன பாடல்?
1: எனக்கு நல்லதொரு குடும்பம்
0: பல்கலைக்கழகம் என்ற பாடலை கேட்குறீங்க தங்கப்பதக்கம் திரைப்படத்தில் இருந்து. நானும் கேட்கிறேன். நன்றி சகோதரம். அதுக்கு முதல் முக்கியமா நல்ல விளம்பரம். இன்றைக்கு நஞ்சு தின்னி கதை இருக்கு, கேளுங்க. உரையாடல் இரவு கேளுங்க, கட்டாயம் கேளுங்க. இங்க கேட்கணும். நன்றி சகோதரம். அதற்கு முதல் இப்பொழுது விளம்பரம்.
2: அப்பா, இந்த ஃப்ரிட்ஜ் வாங்க ஒரு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
3: அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0772-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0772-81-88-14.
0: இவ்வாறான பிரச்சனைகள் வந்துவிட்டால் நீங்கள் உடனடியாக அதாவது குளிர்சாதன பெட்டியோ அல்லது உங்களை சூடாக்கியோ அல்லது வாஷிங் மிஷினையோ நீங்கள் பூவல்ல அடிச்சு விட்றாங்க, குப்பைகள் போட்டு விட்றாங்க. அன்பர்கள் உடனடியாக பிரான்ஸில் இருப்பவர்கள் ஒரு டெலிஃபோன் ஜோய்க்கு அடியுங்க, உடனடியாக வந்து அப்படியே அந்த பொருள் தரமான பொருளாக ஆக்கி தருவார். தொட்டவுடன் அப்படியே துலங்கும் அன்புறவர்களே, மறந்து விடாதீர்கள். ஜோயினுடைய தொலைபேசி இலக்கம் 0772-81-88-14.

பாவம் என்று எதை சொல்வது, பக்தி என்று எதை சொல்வது, அன்னை தந்தை காட்டும் நல்ல சொந்தம் அல்லவா. பிள்ளை என்னும் துணை வந்தது, உள்ளம் எங்கும் இடம் கொண்டது, இல்லம் கண்டு தெய்வம் தந்த செல்வம் அல்லவா. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்பு மணி வழங்கும்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பந்தல் காலை பந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த நேர்களுக்கும் தொலைபேசி அழைப்பு கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்படுகின்ற அன்பு உறவுகளுக்கும் எனது அன்பான மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு நாளை எப்பொழுது நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். இப்பொழுது முதன்மை செய்திகளை கேட்கலாம் அன்பு உறவுகளே.

இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்டா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மட்டக்களப்பு சத்ருகொண்டானில் 1990 செப்டம்பர் மாதம் 9 படுகொலை செய்யப்பட்டவர்களின் 36 ஆண்டு நினைவு தினம் நேற்று மாலை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. 1990 செப்டம்பர் மாதம் 9 கோக்குவில், பனிச்சியடி, பிள்ளையாரடி, சத்ருகொண்டான் உள்ளிட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த 85 பெண்கள், 10 வயதுக்குட்பட்ட 42 சிறுவர்கள், 25 வயோதிபர்கள் உட்பட 186 அப்பாவி பொதுமக்கள் ராணுவ முகாமுக்கு அழைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் அதனை நாளுக்கு நாள் காலதாமதம் செய்வதன் மூலம் தற்போதைய அரசாங்கத்துக்கு மக்கள் ஆதரவு இல்லை என்ற விடயத்தை அரசாங்கமே நாட்டுக்கு வெளிப்படுத்தி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தல்கள் குறித்து ஆராயும் பாராளுமன்ற விசேட செயற்குழு கூட்டத்தை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் புறக்கணித்திருக்கிறார்கள். இந்தியாவுக்கும் புலம்பெயர் அமைப்புகளுக்கும் எமது நாட்டை முழுமையாக கைப்பற்றும் பாரிய சூழ்ச்சிகள் மற்றும் சதி நடவடிக்கைகள் உள்ளதாகவும் தற்போதைய அரசாங்கம் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் மேற்கொள்கின்ற ரகசிய ஒப்பந்தங்கள் மற்றும் அதன் உள்ளடக்கம் என்ன என்பதை நாட்டுக்கு உடனடியாக அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜனசேத பேரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுல்ல சீலரட்ன தேரர் தெரிவிக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவினால் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்பு செல்லுபடியாகாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமைகளை மற்றும் வத செயல்களுக்கு நீதி வழங்குவதில் அர்த்தபூர்வமான முன்னேற்றங்கள் எட்டப்படவில்லை என்று கனடிய சட்டத்தரணிகள் உரிமைகள் கண்காணிப்பகம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தனது கவலையை வெளியிட்டிருக்கிறது. இலங்கைக்கான புதிய சீன தூதுவர் வி ஷுவாயிங் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் இல்லத்தில் நடைபெற்றிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பாதுகாப்பு அதிகாரிகளை கைது செய்து அவர்களுக்கு நீதிமன்றத்தின் ஊடாக தண்டனை வழங்குவதை போன்று யுத்த குற்றம் புரிந்தவர்களை தண்டிப்பதற்கான முயற்சிகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் நேற்று பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியிருந்தார். தரமான உயர்கல்விக்காகவும் இலங்கையின் அரச பல்கலைக்கழக கட்டமைப்பு எதிர்கொண்டுள்ள கடுமையான சவால்களுக்கு தீர்வு கோரியும் வவுனியா பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா பணியாளர்கள், விரிவிரியாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் இணைந்து ஒருநாள் அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டதோடு பல்கலைக்கழக நுழைவாயிலின் முன்பாக போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தார்கள். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் ஆகியுள்ள போதிலும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை நீக்காமல் இருப்பது கவலையாக இருப்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் உதுமாலேபே நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பை இன்னும் வழங்காத நிலையில் முன்மொழியப்பட்ட 22 அரசியலமைப்பு திருத்தத்தை 2/3 பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என்று ஜனாதிபதி ஆந்திரகுமார் திசநாயக்கா எவ்வாறு பகிரங்கமாக கூற முடியும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். மலேரியா நோயற்ற நிலையை தொடர்ந்து பேணி வருவதோடு ரண ஜன்னி அல்லது ஏற்பு வலி நோயை வெற்றிகரமாக ஒழித்து 10 நிறைவடைந்துள்ளதை முன்னிட்டு உலக சுகாதார அமைப்பால் இலங்கைக்கு விசேட சான்றிதழ் வழங்கி இலங்கை கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறார். அத்துடன் உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை சென்றுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை நாடாளுமன்றத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியாவும் நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். நாட்டின் பொருளாதார சீர்திருத்த திட்டம் மற்றும் பரந்த பொருளாதார கண்ணோட்டம் ஆகியவை குறித்த முக்கிய மதிப்பீட்டை நாடு எதிர்கொண்டுள்ள நிலையில் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் குழுவினர் இன்று இலங்கைக்கு செல்லுகிறார்கள்.
தேயிலை பயிர்ச்செய்கைக்கான காணிகளை பயன்தளிப்பது தேயிலை பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும் என்பதால் பெருந்தோட்ட சமூகத்தின் வசதிக்காக அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைப்பதற்கான சாத்திய கூறுகள் குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு சலுகை வட்டி வீதத்தில் வீட்டுக் கடன்களை வழங்கும் எதிர தெரியா புதிய வீட்டுக் கடன் திட்டம் இன்று உத்தியோர்வமாக அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. சர்ச்சைக்குரிய மிக் விமான கொள்வனவு தொடர்பான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக முன்னாள் விமானப்படை தளபதி ஏர்சிப் மார்ஷல் ரோஷன் குடத்திலவுக்காவுக்கு இலங்கை ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட சூழலில் அவர் இன்று ஆஜராகியிருக்கிறார். கழுபோவில விமலசிறி மாவட்டத்தில் அமைந்துள்ள வீடொன்றை இலக்கு வைத்து கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஊர்காவுத்துறை நீதிமன்றில் சாட்சியம் அளித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த 31 வயதுடைய இளைஞர் ஒருவர் மீது வேலனை அராலி சந்தி பகுதியில் நேற்று பிற்பகல் வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நெடுந்தீவை சேர்ந்த இருதரப்பினருக்கிடையிலான ஏற்கனவே இடம்பெற்றிருந்த பிரச்சினை தொடர்பான வழக்கு நேற்று ஊர்காவுத்துறை நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இதன்போது அந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக பாதிக்கப்பட்ட இளைஞர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார். அவரே தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறார். ரத்னபுரி கெடலிய பள்ள பகுதியில் வீடொன்றுக்குள் நாற்காலியில் கட்டி வைக்கப்பட்டு அலவாங்கினால் தலையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நபர் ஒருவரின் சடலத்தை ரத்னபுரி போலீசார் மீட்டிருக்கிறார்கள். புலன்றுவை கபரணை பிரதான வீதியின் 7வது கிலோமீட்டர் பகுதியில் பயணிகள் பேருந்தொன்று கால்வாயில் கவிழ்ந்து பெத்துக்குள்ளானதில் காயமடைந்த 20 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். 2023 ஆண்டு முதல் 2025 ஆண்டுக்குள் தந்திவழி பண பரிமாற்றம் மூலம் 80 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு கணக்குகளுக்கு மாற்றியதாக கூறப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காலாவதியான தேயிலைத்தூள் பொதிகளை நுகர்வோருக்கு விற்பனை செய்தமைக்காக நிறுவனம் ஒன்றுக்கு நீதிமன்றம் 2 லட்சம் ரூபாய் அபராதத்தை விதித்திருக்கிறது. அண்மையில் போலீஸ் சேவையின் பல்வேறு தரநிலைகளுக்காக வழங்கப்பட்ட பதவியுயர்வுகளை சவாலுக்கு உட்படுத்தி பதவியுயர்வு கிடைக்கப்பெறாத சுமார் 1050 போலீஸ் அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்களால் தாக்கல் செய்யப்பட்ட சுமார் 40 அடிப்படை உரிமை மனுக்களை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோதபா ராஜபக்சாவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய காலப்பகுதியில் ஜனாதிபதி செலவு தொடர்பான விடயத்தானத்தின் கீழ் 2 பதவிகளுக்கான சம்பளங்களை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட

ஸ்தம்பிதமடைந்திருந்த பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய 2015 இலங்கை மத்திய வங்கி பிணமுறை வெளியீட்டின் மூலம் அரசுக்கு 688 மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியமை தொடர்பில் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு முந்தைய ஒன்று கூடலுக்கு அழைக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்ற மூவர் கொண்ட நீதிபதிகள் குழாம் நேற்று உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் கஞ்சா போதைப் பொருளை கொண்டு சென்ற 3 இலங்கை பெண் பயணிகள் நேற்றிரவு விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்றிரவு பருத்தித்துறை துணாலையில் கொடூர கொலைச்சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் 3 பிள்ளைகளின் தந்தையான 33 வயதுடைய நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். 2025 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களில் இளங்கலை பட்டப்படிப்புகளுக்கான வெற்றிடங்களை நிரப்பும் 2ஆம் கட்ட மாணவர் தெரிவு தற்போது நிறைவுக்கு வந்துள்ளது. இந்திய செய்திகளில், தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அரசுமுறை பயணமாக இன்றிரவு லண்டனுக்கு புறப்பட்டு செல்கிறார். முதல்வராக பதவியேற்ற பிறகு அவர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சிமாநாடு டெல்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் பங்கேற்க உள்ளார்கள். மேற்கு வங்கத்தில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் போட்டியிட முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜிக்கு அந்த கட்சியின் அதிருப்தி அணியினர் சவால் விடுத்திருக்கிறார்கள். CMRL ஊழல் வழக்கில் கேரள எதிர்க்கட்சித் தலைவர் பினராயி விஜயனுக்கு எதிரான அமலாக்கத்துறை நடவடிக்கையை தொடர்ந்து அவர் பதவி விலக வேண்டும் என்று கேரள பாரதிய ஜனதா தலைவர் சந்திரசேகர் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைமையில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக ஆகிய கட்சிகள் இணைந்து மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என்ற புதிய கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார்கள். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என்றும் இது தொடரும் என்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் கூறியிருக்கிறார். இந்தியாவின் மேற்கு வங்காளத்தில் கங்க நதிக்கரையில் அமைந்திருந்த ஆலயம் ஆற்றில் மூழ்கிவிட்டது. இயற்கை பேரிடர் ஏற்படுத்தும் மோசமான பாதிப்புகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. உலகெங்கும் இயற்கையின் சீற்றம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதற்கு இது ஆதாரமாக அமைகிறது. இந்தியாவிலிருந்து நேபாளத்துக்கு மேலும் 35 டன் நிவாரணப் பொருட்களை C-17 ராணுவ போக்குவரத்து விமானம் மூலம் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 10 டன்களுக்கு மேல் நிவாரணப் பொருட்கள் மற்றும் உபகரணங்களை இந்தியா நேபாளத்துக்கு வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டுக்கு வினாடி 6000 கனஅடி வீதம் 15 நாளைக்கு காவிரி நீர் திறக்க வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவுக்கு எதிராக கர்நாடக மாநில அரசு உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாக அந்த மாநிலத்தின் நீர்வளத்துறை அமைச்சர் செல்வராயசாமி தெரிவித்திருக்கிறார். வாகனங்களில் பயணிக்கும் போது கட்டாயம் சீட் பெல்ட் அணிவது தொடர்பான போதுமான சட்டங்கள் உள்ளன. அந்த சட்டங்களுக்கு மக்கள் இணங்குவதை உறுதி செய்வது சட்ட அமலாக்க முகமைகளின் கடமை என்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்துள்ளது. கனடா நாட்டில் பஞ்சாபி பாடகர் அம்மி விர்கின் வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவிலே முதல் முறையாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு செல்லும் அனைத்து பக்தர்களுக்கும் காப்பீடு வழங்கப்படும் என்று அறங்காவல் குழு தலைவர் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து 1,14,040 ரூபாவுக்கும் கிராமுக்கு 110 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,255 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், மறைந்த நோர்வே மன்னர் 3ஆம் மன்னர் ஹராட்டின் இறுதி சடங்கில் ஏராளமான நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். நோர்வே நாட்டின் மன்னராக 35 ஆண்டுகளுக்கு மேலாக பதவி வைத்து வந்த 89 வயதான 3ஆம் ஹராட் கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி உடல்ல குறைவால் காலமானது நேர்கள் அறிந்ததே. உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலஸ்கி சென்ற விமானம் ஆளில்லா வானூர்தி தாக்குதலில் தப்பியதாக நோர்வே பிரதமர் ஜோன்ஸ் கார்ஸ்தோர் கூறியிருக்கிறார். விமானம் புறப்படும் நேரத்தில் அந்த சம்பவம் நடந்ததாக அவர் தெரிவித்தார். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தை விரைவில் மீண்டும் தொடங்கும் என்று ரஷ்யா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. சவுதி அரேபியாவின் மீதான யமனின் ஹவுதி கிளர்ச்சி படையின் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் அரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஈரானுக்கு சொந்தமான 5 கச்சா எண்ணெய் கப்பல்களை தாக்கி அமெரிக்கா மூழ்கடித்துள்ளது. பதிலடி நடவடிக்கையாக கோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் 2 போர்க்கப்பல்கள் உள்ளிட்ட

20 கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை விட அதிக சம்பளம் வாங்கும் ஒரு நாட்டின் தலைவராக சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வொங் வலம் வருகிறார். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு இருசக்கர வாகனங்கள், மதுபானங்கள் மற்றும் பால் பொருட்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இந்த தடை வருகின்ற செப்டம்பர் 29 முதல் முழுமையாக அமலுக்கு வர இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இதுவரை நவம்பரில் நடைபெறும் இடைத்தேர்தலில் குடியரசுக் கட்சியினர் காங்கிரசின் கட்டுப்பாட்டை தக்க வைத்துக் கொண்டால் ஒவ்வொரு அமெரிக்க வயது வந்தவர்களுக்கும் $5,000 உதவித்தொகை தன்னால் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,365 அதிகரித்துள்ளது. இவர்களில் 1,147 பேரின் உடல்கள் இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை. மாயமான 5,326 பேரை தேடும் பணிகள் நேற்றும் 15வது நாளாக தொடர்ந்திருக்கிறது. தாய்லாந்து பாலர்பள்ளியில் காவல்துறை அதிகாரி தனது மனைவியை சுட்டுக் கொன்றுள்ளார். மனைவி பாலர்பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்கின்றார். மலேசியாவின் சாரவாக் மாநிலத்தில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் விமானி உட்பட 5 பேர் இறந்து போனார்கள். பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத கடினமான கணித சிக்கலில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக ஓபன் AI தெரிவித்திருக்கிறது. செய்யறிவு நிறுவனங்கள் உருவாக்கி வரும் சூப்பர் இன்டெலிஜென்ஸால் 2030 மனிதகுலமே அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஆன்ட்ரோபிக் நிறுவனத்திலிருந்து விலகிய வல்லுநர் ஜேக்கப் காக்சன் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். சிங்கப்பூரில் மலோல்லாம் $260 மில்லியன் மின்னிலக்க நாணய திருட்டில் சம்பந்தப்பட்டதை அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். 22 லாமுக்கு 20 வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். அந்த வழக்கில் 18 பேர் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்குகின்றார்கள். பிலிப்பைன்ஸின் படகு தீப்பற்றியதில் 5 இறந்தார்கள், 87 பேரை காணவில்லை. அப்பிள் நிறுவனத்தின் iPhone 18 Pro மற்றும் 18 Pro Max மாடல்கள் நேற்றிரவு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் சர்வதேச கிரிக்கெட் சபை அறிமுக மகளிர் சாம்பியன் டிராபியை நடத்தும் உரிமையை இழந்ததால் இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்கு $20 மில்லியன் வருமான இழப்பு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. US ஓபன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் நடப்பு சாம்பியன் கார்லோஸ் அல்காராஸை பென்ஷெல்டன் வீழ்த்தி அரையிறுதிக்கு 2வது முறையாக முன்னேறியிருக்கிறார். US ஓபன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடப்பு சாம்பியன் அரினா சபலங்கா காலிறுதியில் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு லிண்டா நோஸ்கோவை வென்றிருக்கிறார். சீனாவில் நடைபெறும் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா தனது லீக் சுற்றின் கடைசி ஆட்டத்தில் 15-0 கோல் கணக்கில் சீன தைபேயை நேற்று அபார வெற்றி கண்டிருக்கிறது. உலக வில்வித்தை பரா சீரீஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலம் என்று 5 பதக்கங்களை நேற்று முன்தினம் வென்றிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.31 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.84 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.52 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.24 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405.99 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.70 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445.25 ரூபாய், இந்திய பெறுமதியில் 129.08 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.90 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.97 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட விடமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டு கிஷன் கறி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
4: 11 13 rue Caille 75 000 Paris
3: Vicky Superstore Gala Gonnet Sassadil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
3: Mélodie et Tordre-Gelke Vicky Cash and Curry Paris Lachapelle Tordre Televisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் நேரம் சரியாக 10:22, ஐக்கியராட்சியத்தில் 9:22. இந்த நேரத்தில் பேராசிரியை பர்வின் சுல்தானா அவர்கள் வழங்கும் முருகன் பற்றிய உரையை கேட்போம்.
7: அதோட பெரியவன் தானே, இந்த ரொம்ப அழகா இருக்கு அந்த பாட்டு. ரொம்ப கூர்மையா கவனிச்சா உங்களுக்கு மனப்பாடம் புரிஞ்சிடும். நான் அப்படி கூர்மையா கவனிச்சா மனப்பாடம் பண்றேன். பெரிது பெரிது புவனம், பெரிது புவனமோ நான் முகன் படைப்பு. சரி, நான் முகன் தான் பெரியவனா? நான் முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன். திருமால் தான் பெரியவனா? அப்போ திருமால் அலைக்கடல் துயின்றோன். அலைக்கடல் தான் தாங்குது, அப்ப கடல் தான் பெருசா? அலைக்கடலோ சிறுமுனி கலசத்துள் அடக்கம். அகத்திய கமண்டலத்தை பிடிச்சிட்டு, சிறுமுனி கலசமோ புவியில் சிறுமண், புவியோ அரவினுக்கு ஒரு தலைவாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவள் ஈசனுள் ஒடுக்கம், ஈசன் தொண்டருள் ஒடுக்கம். தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ? தொண்டுதான் பெருசு. ராம இப்படி நிக்கிறான், ஆஞ்சநேயர் நிக்கிறார். ஆஞ்சநேயர் கிட்ட வந்து ராமன் சொன்னாரா, நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டா நான் பெரிய ஆளு, நீ சின்ன ஆளு, ஒண்ணு செய், நீ என்னை கட்டி பிடிச்சிக்கோ, பொருந்துர புல்லுக அப்படின்னு இப்படி நிற்கிறார் ராமன். ஆஞ்சநேயர் அப்படி கட்டி பிடிச்சிட்டார். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஆஞ்சநேயர் நெஞ்சு திறந்தா ராமன் இருக்கிறார், ராமனோடு சேர்ந்து இருக்கிறார், ஆஞ்சநேயருக்கு விஸ்வரூபம் கிடைக்கிறது. தொண்டரின் பெருமைதான், இந்த உலகம் வாழ்வது தொண்டர்களால் தான், அதிகார வர்க்கத்தினரால் இந்த உலகம் வாழவில்லை, ஆளப்படுகிறது. இந்த உலகம் வாழ்கிறது என்றால் தொண்டுள்ளம் படைத்தவர்களால் மட்டும்தான் இந்த உலகம் வாழ்கிறது என்று உலக்க சொன்னதனால் புராணங்களிலேயே இந்த புராணம் தான் பெரிய புராணம். 63 நாயன்மார்களை பற்றிய குறிப்பு. நான் இதுல ஒரு விஷயத்தை கூடுதலா சொல்றேன். சேக்கிழார் யார் தெரியுமா? நம்ம நாட்டினுடைய மேனாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய மேனாள் முதலமைச்சர், முதலமைச்சராக குலோத்துங்க சோழனிடம் இருந்தவர். பன்னெடும் காலமாக பயணம் செய்தவர். பயணம் செய்து பயணம் செய்து அவர் தேடிய பயண குறிப்புகளும் அங்கே கிடைத்த வரலாறுகளும் தான் அவர் 63 நாயன்மார்களினுடைய வரலாறாக அந்த திருத்தொண்டர் புராணத்தை தொகுத்து கொடுக்கிறார். எனக்கு என்ன தெரியுமா, இந்த உலகத்திலேயே நான் சத்தியமா சொல்றேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயத்தை சொல்றேன். ஆணா பிறந்திருக்குமா, பெண்ணா பிறந்திருக்குமா, இந்தியரா பிறந்திருக்குமா, முஸ்லீமா பிறந்திருக்குமா, தமிழ்நாட்டில் பிறந்திருக்குமா, இதெல்லாம் வரம் தான். ஆக சிறந்த வரம் எது தெரியுமா, எனக்கு எது படித்தாலும் புரியுது. எவ்வளோ பெரிய விஷயம் கல்வி, எவ்வளோ பெரிய விஷயம் சொன்னா புரியுது. இது சரியா, வா படிச்சு பார்க்கலாம், படிச்சா இல்லையே சொன்னது தப்பா இருக்குது, இது சரியா இருக்குது, புரியுது, அதனால படிங்க, படிக்க வைங்க. பெரிய புராணத்தை அண்ணா வந்து எனக்கு இந்த பணி கொடுத்துட்டார். ஒரு 24 நாளாக அதனுடைய ஏறுகிறேன். நான் பேசணுமே, படிக்காம பேச முடியாத, தேடி தேடி படிக்கிறேன். அப்புறம் பேசணுங்கிற எல்லையை கடந்து அதில் கரைய தொடங்குகிறேன். என்ன மதம்ங்க, செத்தா தெரியும் நீங்க யாரு நான் யாருன்னு. உலகத்துக்கு இல்ல, நமக்கு எங்கேயாவது சந்திப்போம்ல, அப்ப பேசுவோம்ல. எவ்வளோ முட்டாள்தனமா இருந்துட்டோம். இந்த பெரிய புராணம் அதை சொல்கிறது, வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்கிறது. 63 நாயன்மார்களை வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கிறாருங்க. எனக்கு இதுல என்ன தெரியுமா, ஆச்சரியத்திலையும் ஆச்சரியங்க, மூணே மூணு பெண்கள் தான். காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார், இசைஞானியார், திலகவதியார் கூட நாயன்மார் இல்லை, தீட்சை கொடுத்தவங்க தான் அவங்க அப்பர் சுவாமிகளுக்கு. இந்த மூணு பேர் தான், இந்த மூணு பேர்ல இசைஞானியார் கூட சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அம்மா விட்டுடுங்க. இந்த மத்த ரெண்டு பேர் இருக்காங்கள, கூன் பாண்டியருடைய மனைவி மங்கையர்க்கரசி, பரஞ்சோதியனுடைய மனைவி காரைக்கால் அம்மை, இந்த ரெண்டு பேருக்குமே சிக்கலே பூச்சந்தான், வீடுதான் சிக்கலே. இந்த சிக்கல்கள் இருந்து வெளியில வந்தவங்க தான் ரெண்டு பேரும். இதை இன்னைக்கு சொன்னா ஏத்துக்குவீங்களா, வீடுதான் சிக்கல், வீட்டுல இருந்து வெளியில வந்தா நாயன்மார் ஆகலாம்னா. அந்த ரெண்டு பேர் என்ன பாடுபட்டு இருக்காங்க, செயற்கரிய செய்தார் மங்கையர்க்கரசி, செயற்கரிய செய்தார் காரைக்கால் அம்மை. நான் இன்னைக்கு வரலாறு சொல்லுகிறேன், நம்முடைய தமிழ்நாட்டின் பக்தி இயக்கத்தை முன்னெடுத்து சைவம் தழைக்க பாடுபட்டவர்களில் முன்னத்தி ஏர் பிடித்தவர்களில் ஒருத்தி காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையாருடைய முயற்சியினால் தான் இன்றைக்கு தமிழகத்தில் பக்தி என்கின்ற ஒன்று இருக்கிறது என்பதை துணிச்சலாக சொல்ல முடியும். இன்னொருவர் திருமூலர். இந்த திருமூலரும் காரைக்கால் அம்மையாரும் கொண்டெடுத்த பக்தி இயக்கம், அதற்கு பிறகு திருஞான சம்பந்தராலும் திருநாவுக்கரசராலும் மாணிக்க வாசகராலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலும் முன்னெடுக்கப்பட்டது சைவக்குறவர் நால்வர். இந்த போராட்டங்களுக்கு பிறகுதான் பாடல் பெற்ற திருத்தலங்களாக பல திருத்தலங்கள் நமக்கு கிடைத்து இன்றைக்கு அன்னார்ந்து பார்க்கக்கூடிய சைவ திருத்தலங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால், இதோ இந்த புராணத்தில் உலா வருகின்ற அத்தனை வரலாற்று புருஷர்களாலும் வரலாற்று பெண்மணிகளாலும் இது நிகழ்ந்தது. நான் திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருந்தேன், அந்த கோபுரத்தை இப்படி பாக்குறேங்க. நான் இன்னைக்கு வரலாறு சொல்றேன், இந்த கோபுரம் இருக்குல்ல, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய புனையப்பட்டிருக்கக்கூடிய அதில் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரலாறுகள் இருக்குல்ல, இன்னும் 100,000 ஆண்டு போனாலும் தமிழ்நாட்டில் இருந்து இந்த சிந்தனையை யாராலும் எடுத்துவிட முடியாது என்கின்றபடிக்கு நிமிர்ந்து நிற்கிறது கோபுரம். இது அரசியல் அல்ல, இது இந்த மக்களின் வாழ்வியல் நெறி, நம் நாட்டு மக்களின் வாழ்வியல் நெறி. சமயம் என்பது ஜாதிக்குத்தான் நாம் எதிராக போராட வேண்டும் தவிர சமயங்களுக்கு எதிராக போராட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறது பெரிய புராணம். பெரிய புராணத்தை வாசித்து வாசித்து உள்ளே போகின்ற பொழுது ஒரு ஆச்சரியமான செய்தி வருகிறது. இப்படிலாம் செய்ய முடியுமா, ஒருவரால் இந்த செயற்கரியதை செய்ய முடியுமா? எங்க வீட்டில் நான் மேல் தளத்தில் குடித்தன இருக்கேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு அம்மா யாரோ ஒருத்தங்க வந்து இந்த பூஜை பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில். அந்த அம்மா உணர்ச்சியப்பட்டு இந்த பூஜை செஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு 15,000 ரூபாய் புடவை புதுசாக வாங்கியிருக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு, அதுவும் பட்டு வேஷ்டியும் அவங்களுக்கு, அவங்க வீட்டுக்காக இருக்கும். அதை எடுத்து அவங்க ரெண்டு பேருக்கும் தட்சணையாக கொடுத்துருச்சு, அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் கொடுத்ததுலேருந்து இந்த அம்மாவுக்கு மனசே சரியில்லை, உணர்ச்சியப்பட்டு கொடுத்துருக்க கூடாதோ, ரெண்டாவது நாளே ஹார்ட் அட்டாக். அதுக்கு தான் கொடுத்துட்டோம் அப்படிங்கறத யோசிச்சு யோசிச்சு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதுக்கு எண்ணியர் எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெரிய, எது செய்தாலும் தன்னுடைய எண்ணத்தின் பலத்தினால் அது செய் என்று சொல்லக்கூடிய பாத்திரங்களை நமக்கு அறிமுகம் செய்கிறது பெரிய புராணம். உலகத்தில் எது ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொன்னா வாக்கு காப்பாத்துறது ரொம்ப பெருசுங்க. அதனால தான் இஸ்லாமியர்களுக்கு தாலியோ மெட்டியோ எதுவுமே கிடையாது, கல்யாணம் அப்படின்னு உடனே வாக்குதான், இந்த வாக்கில் அப்படி நிற்பாங்க, வாக்குதான் பிரியணும்னாலும் வாக்குதான் சொல்றான், சொல்லில்தான் இறைவன் நிற்கிறான். சொல்றாரு பட்டினத்தார், மூணு பேரை சொல்றாரு, மூன்று பேரில் அவர் சொல்லுகின்ற நான் காதலிருந்த ஊசியும் கடை தெருவுக்கு வாராதுன்னு சொன்ன பட்டினத்தார், எல்லாவற்றையும் துறந்த பட்டினத்தார். நான் இங்க நிறுத்துறேன், நமக்கிட்டையும் அந்த துறவு இருக்கு, ஆனா முழுமையா இல்லை. சில பேர் துறவுன்னு சொன்னா கூட என்னால் ஒத்துக்கிறது இல்லை, துறவுன்னா அந்த சாமியார போறது இல்லை. நான் விட்டுட்டேன், நான் இதை விட்டுட்டேன், நான் இதை செய்யறதில்ல, அதை விட்டுட்டேன் அப்படி சொல்றோம்ல. நீங்க உண்மையாவே ஒரு விஷயம் விட்டுட்டீங்கன்னா அதுக்கு ஒரு அளவு கோல் இன்னைக்கு பர்வீன் சுல்தானா கொடுத்துட்டு போறேன். உண்மையாவே ஒரு விஷயம் விட்டுட்டேன் அப்படின்னு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லன். என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப சிம்பிள். இப்படி இப்படி சொன்னா புரியாது. நான் சொன்னேன்ல இப்படி சொன்னாலும் எனக்கு புரியுங்கிறது, அது 30 ஆண்டு கால என்னுடைய பயிற்சி. ஆனா இதுக்கு விளக்கம் சொன்னா இனிப்பாயிருவீங்க. இப்போ என்ன விளக்கம் தெரியுமா? நீ எந்த பொருளை விடுகிறாயோ அந்த பொருளை விட்டதனால் வந்த துன்பம் உன்னை தொடவில்லை என்றால் நீ உண்மையில் அதை விட்டுவிட்டாய் என்று பொருள். எதை துறக்க வேண்டும் என்றால் நீ எதை துறந்தாயோ அதனால் வரக்கூடிய துன்பம் உன்னை அணுகக்கூடாது. ஆனா இந்த அம்மா இருக்குல்ல, கொடுத்துருச்சு தானம், திறந்துருச்சு ஒரு பொருளை, ஆனா துன்பம் வந்துருச்சே, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சே, அப்ப அது திறக்கல. Let it go என்ற சொல் இருக்குல்ல, இதுவும் கடந்து போகும் சொல் இருக்குல்ல, அதுதான் துறவு. நான் ரொம்ப நெகிழ்ந்து இதை சொல்லுகிறேன். பட்டினத்தார் எல்லாவற்றையும் விட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டார். பெரும் பணக்காரர், பெரும் செல்வந்தர், எல்லாத்தையும் விட்டு அவரால் கூட ஒரு விஷயத்தை விட முடியல. ஒரு விஷயத்த இல்ல, என்னால சில விஷயங்களை விட முடியலன்னு பட்டியல் போடுறார். வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், நாளாயில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன். மூணு விஷயம் சொல்ற வந்து ஒருத்தன் குழந்தை கேட்கிறாருங்க, தர முடியுமா? சீரான் விளையாடிட்டு இருக்குது, சிவனடியார் சொல்லிட்டார், சோறு போடுவார், சாப்பாடு போட்டுருவார், அவர் எது கேட்டாலும் கொடுப்பார். சிறு தொண்டர், அந்த சிறு தொண்டர் சிவனடியார் சிவனாகவே வருகிறார். சிவனே வர்றார் சிவனடியார், என்ன சாப்பிடுறீங்க? உள்ளக்கறி. திருவெங்காட்டு நங்கை மனைவி நேரா உள்ள போய் உள்ளக்கறி கேட்கிறாங்க. எனக்கு எங்க தெரியுமா நடுங்குது, இப்ப பேசும்போதே நடுங்குது எனக்கு. ஏன்னா புள்ளக்கறி சமைச்சு கொடுத்தார்ல, அவரு நாயன்மார் பரிமாறினவர், எட்டி சமைச்சால திருவெங்காட்டு நங்கை, அவன் நாயன்மார் இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெண்கள், நம்ம எல்லாம் யாருன்னு சொல்ற தெரியுமா சேக்கிழார்? நம்ம யாருன்னா மண்ணின் வேரணையர் மகளிர். ஒரு மரம் இருக்குன்னா அடிமரம் தெரியும், கிளை தெரியும், இலை தெரியும், காய் தெரியும், கனி தெரியும், எல்லாம் தெரியும். வேர் தெரியுமா? தெரியாதுல்ல. பெண்கள் எல்லாம் வீட்டுல வேர் மாதிரி, வெளியில தெரியாது, ஆனா அதை தாங்கி நிறுத்துறதே வேறுதான் சொல்ற. செயற்கையை செய்தளவு இவர்களால் முடியாது, பெண்களால் முடியும். இவங்க தானே மாலை போடுறாங்க, மலை ஏறது யாரு? இவங்க தானே மாலை போடுறாங்க, விரதம் இருக்கிறாங்க. இவங்க விரதம் இருந்தா வீட்டுல யாரு விரதம் இருக்கிறது? வீட்டுல யாரு சாமி கும்பிடுறது? வீட்டை யார் சுத்தமா வச்சிருக்கிறது? சாமி வருவாரு இன்னைக்கு 48 நாள் நோ நான் வெஜிடேரியன் சொல்றது யாரு? பாருங்க, புள்ளக்கறி வேணும்னு சொல்றாருங்க, குழந்தை வெளியில விளையாடிட்டு இருக்கு, நீங்க அதை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, கொலை நடுங்கிறோங்க. அது அந்த அம்மா கொண்டு வந்த அந்த பிள்ளை அப்படி நிறுத்துது. ஏன்னாங்க 5-6 வயசுங்க, சின்ன பிள்ளை, பேரழகன், இப்படி இந்த தாவா கிட்ட இப்படி தூக்கி இப்படி நிறுத்தி இப்படி முகத்தை பாக்குது. முத்தம் கொடுக்கணும்னு தோணுதுங்க அதுக்கு அந்த அம்மாக்கு. கடைசியா போறானே, முத்தம் கொடுக்கணும்னு தோணுது. பிரசாதம் எச்சில் படக்கூடாது, முத்தம் கொடுக்கலையா? இப்படி சொல்லுதுங்க இலக்கியம். எனக்கு நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அந்த டைம்ல. சரி, நான் அந்த அம்மா சமைச்சிருச்சுங்க, அந்த பையன் கிட்ட கேட்கறாங்க, அந்த பையன் சரின்ட்டான். எனக்கு எங்க தெரியுமா, நான் புகழற ஒரு ஆசிரியரா, ஒரு தாயா, ஒரு பெண்ணா, நாம ஜெயிக்கிறோங்கிறது இல்லைங்க முக்கியம். நாம ஜெயிக்கிறதுக்கு சில பேர் அனுமதி கொடுக்குறாங்க பாருங்க, அவங்கள நம்ம மறந்துடும். அந்த குழந்தை சரின்னு சொல்லிச்சுங்க, வெட்டுப்பட்டது அந்த குழந்தை தான். அந்த குழந்தை சரின்னு சொல்லுது, சரிமா அப்படிங்குது. வெட்டிட்டாங்க, ஐயோ அது சொல்லும் போது சொல்லணும், பார்க்கணும். வெட்டுறது இவர் தான், யாரு? சிறு தொண்டர் தான் வெட்டுறாரு. காலை பிடிச்சது அம்மாவா? அப்ப அடி படி படிச்சு பாருங்க, படிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். இது எல்லாம் என்ன தெரியுமா, இது நடந்ததா நடக்கல, அதெல்லாம் பக்தி என்று ஒன்று வந்து விட்டால், இலக்கு என்று ஒன்று வந்து விட்டால், எதையெல்லாம் அறுக்கணும், எதையெல்லாம் விட்டுக் கொடுக்கணும், விட்டுக் கொடுத்து விடவே முடியாத படிக்காக இருப்பவை எல்லாவற்றையும் விட்டுக் கொடுப்பதுதான் பெரிதினும் பெரிது. விட்டு கொடுக்க முடியாதுங்க. இதுல டாப் ரேஞ்ச் எங்க போறாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு த்ரில்லர் மூவி பாக்குற மாதிரியே இருக்கும். அந்த புராணத்தை படிச்சா லேயர் லேயரா போகுதுங்க. சமைச்சிட்டாங்க, ஆனா அம்மாவால தலை சமைக்க முடியல. அம்மா இல்ல வந்தவன் சிவன் இல்ல பரிமாறி எல்லாம் இலையில பாக்குறாரு. எல்லாம் இருக்கு, தலை தலைக்கறி இல்ல, தலைக்கறி கொண்டு வா. அதாவது கடைசி வினாடி வரைக்கும் விடணுங்க, அப்போதாங்க இறையொருள் கிடைக்கும். பிடிச்சுக்கிட்டே இருந்தா திரௌபதி கிடைச்சதா? கிருஷ்ணான் விட்டால வந்துருச்சு. அலைஞ்சிட்டே இருந்தாங்களே ஹாஜரா, இங்கைக்கும் அங்கைக்கும், சவா மருவா சவா மருவான்னு அலைஞ்சிட்டே இருந்தாங்களே. சை ஏழு முறை அலைஞ்சாங்களே, கடைசியா உயிர் போற நேரத்தில் யாழ்லா அப்படின்னு உடனே அந்த இஸ்மாயில் காலம் அப்படி தட்டினாரு. சம்சம் வந்துச்சு கடைசி நெருப்புல இறங்கி கால் வச்சதுக்கு அப்புறமா தானே நெருப்பு அணைஞ்சுது. இறைவா என்னை ஏன் கைவிட்டீர்னு கடைசி வினாடியில அப்படி போன அப்புறமா தானே உயிர் தெழுந்தார். நான் சொல்றேன், பெரிதினும் பெரிது கேளுங்கின்ற இந்த தலைப்பில் பெரிய புராணத்தை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது ஒரு வினாடி கூட சந்தேகம் இல்லாமல் 100% விடுறீங்களா? அங்கே ஆரம்பிக்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய உன்னதம். 100% விட்டுறணும். ஒரு பாயிண்ட் கூட இல்லாம விடுறாங்க. அவ தலைக்கறி சமைச்சு வச்சு வச்சிடறா. வச்ச உடனே சாப்பிட உட்கார்ந்தவர் கேட்டாரு, எங்க உங்க பிள்ளை எப்படி இருக்கும்? அமைதியா இருக்காங்க ரெண்டு பேரும். கூப்பிடுங்க வருவாங்க. அம்மா அழுறா, எப்படி வருவான்? சீராளா கூப்பிடு, சீராளா கூப்பிட்ட புள்ள ஓடி வந்துருச்சு வெளியில இருந்து. அப்படி சொல்லுது பெரிய புராணம். நீ பெரிதினும் பெரிய விஷயங்களை செய்தால் இறைவன் அதைவிட பெரிய விஷயங்களை உனக்கு செய்வான் என்பது அவனுக்கு முன்னால் நீ தாழ் பணிய வேண்டுமே, முழுமையாக உன்னை ஒப்படைக்க வேண்டுமே. ரூமி சொல்கிறார், சில நேரங்களில் தொழுகையில் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது. அப்படியே அப்பா வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க, தூங்க மாட்டீங்க, இன்னைக்கு தூங்க வராது. தொழுகையெல்லாம் தொழுகை அல்ல, தொழுகையில் சில வினாடிகள் தான் தொழுகை நடக்கிறது. கனெக்ஷன் இருக்குல்ல, அது எப்பவா தான் வரும். சில பெரிய விஷயங்கள் எல்லாம் யோசனை எங்க அப்பாங்க கவிஞர், அவர் ஆணியம் படிக்க அடிக்கடி வந்துட்டு போவார். இங்க நடக்கும் எல்லாம் முஷாயிரா நிறைய நடத்துவீங்களே, அப்பா இங்க வந்துட்டு போவார். எனக்கு சின்ன வயசுல தெரியும், இந்த இனிப்பு மிட்டாய் வாங்கிட்டு வந்தாலே வானம் படிக்க போயிட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம். அவர் சொன்னாருங்க, மரணம் அடைகிற அந்த தருணத்துல சொன்னார். இந்த பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன், 8:10 இருக்கிறார், 7 கவிதை சொன்னாருங்க அப்பா. அப்ப ட்ரூ கவிஞன், உண்மையான கவிஞர். தாரியக் நே மாசி கே தோர் பி தேக்கே ஹே லம்ஹோனே கதா கீ தீ சதியோனே சசா பாயி. ஹே அப்பா, காலம் தன் பேரேட்டில் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது. வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. அர்த்தம் பெரிய விஷயம் புரிஞ்சுக்கிட்டா, யார் ஒருவர் வினாடிகளை காப்பாற்றிக் கொள்கிறார்களோ அவர்கள் யுகங்களை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். முழுமையாக தன்னை ஒப்படைத்தல் அந்த பின் பாயிண்ட்ல நிக்கிறது இருக்குல்ல, வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன் முடியாதுப்பா என்னாலங்கிற. அடுத்தது மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். நான் பெண், எனக்கு அந்த நிலைப்பாட்டில் முழுமையான அறிவு இல்லை, படித்ததை பெற்ற அறிவை பகிர்கிறேன். பெண்களுக்கெல்லாம் அந்த நிலை வேறு, தாய்மை என்கின்ற நிலை உண்டு. எங்களுடைய நிலைப்பாடே பயாலஜிக்கலாவோ சைக்கலாஜிக்கலாவோ பிசியாலஜிக்கலாவோ வேற, ஆண்கள் என்பவர்கள் வேறு, அவர்களுடைய சைக்காலஜி அவர்களுடைய பிசியாலஜி அவர்களுடைய பயாலஜி வேற. திருநீலகண்டன் அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஆனால் பிற பெண்களின் மீது இச்சை. ஒரு முறை அவர்கள் அந்த இச்சையை நுகர்ந்து விட்டு வருகிறார்கள். ஒன்னும் இல்ல, வீட்டுக்கு வந்துட்டு மனைவியை அழைக்கிறார். மனைவிக்கு தெரிந்து போனது இவர் சரியா இல்லை, அவர் தொட அனுமதிக்கல. தொட அனுமதிக்காத பொழுது என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? எம்மை தீண்டு வீராயின் திருநீலகண்டம், என்ன தொடக்கூடாது, சாமி மேல சத்தியம், சிவன் மேல சத்தியம். அவர் அப்படியே நின்னாருங்க, திருநீலகண்டம் தான் நின்னார். என்னைனு சொல்லல அந்த அம்மா, எம்மைன்ட்டாங்க. எம்மைன்னு சொன்னதால் இனிமேல் என் வாழ்க்கையில் பெண்களை தீண்ட மாட்டேன் என்ற சத்தியத்தை அந்த வினாடியில் எடுத்தார் திருநீலகண்டர். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன்ங்கிறாரு பட்டினத்தான். குழந்தை வெட்டி தர முடியாது, இளமையை துறக்க முடியாது. பெரிய புராணத்தில் வந்தவர்கள் எல்லாம் இதையெல்லாம் செய்தார்கள், செயற்கரியதை செய்தார்கள். நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மனிதர்கள் சில சாதனைகளை செய்கிறார்கள். எனக்கு இன்னும் ஒருத்தர் ரொம்ப பிடிக்குங்க, அது திருமூலர் பேரறிஞர் அண்ணா. எப்பவுமே அவருடைய வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டே இருப்பார், ஒன்றே குலம். அவர் சொன்னதுதான், திருமூலர் சொன்னதுதான் திருமந்திரம். ஏன்னா நான் இதை பல இடங்களில் சொல்லியிருக்கேன், இது ஒரு வாய்ப்பு எனக்கு முத்தமிழ் மன்றத்தில் சொல்லுவது என்பது எனக்கான ப்ரிவிலேஜ், எனக்கான பெருமை. எங்க அப்பாக்கு தமிழ் படிக்க தெரியாது, ஃபுல்லா உருது தான், தமிழ் குட்டி குட்டி தான் படிப்பார். எங்க வீட்டில் நாங்க 5 படிக்க வச்சுதுங்க. எங்க அம்மா இவ்வளவு வறுமையா இருந்தாலும் வேலை கண்பல படிக்க வச்சுட்டேன். நீங்க 5 நல்லா இருக்கும், கற்ற கல்வியால் நல்லா இருக்கிறோம். 5 கல்வியை வைத்துதான் நன்றாக இருக்கிறோம், 5 நன்றாக இருக்கிறோம். எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. இந்த 5 கவிதை பாட்டு இதெல்லாம் நான் மட்டும் தான் எங்க அப்பாவோட உட்காந்து கேட்பேன். எங்க அப்பா அப்படின்னாலே கவிதை சொல்றாருன்னு அர்த்தம், எல்லாரும் ஓடிடுவாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன். எங்க அம்மா அப்படின்ட்டு போயிடுவாங்க, நான் மட்டும்தான் கேட்பேன். அப்பாவுக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்பாவுக்கு எனக்குமான அந்த நெருக்கம்ங்கிறது கவிதை தொடர்பானது. நிறைய விஷயங்கள் சொல்வார் அப்பா எனக்கு. அப்பா சொன்ன கவிதைகள் எல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி ஒரு ஒரு புக்கே போட்டுடலாம். நான் மனப்பாடமா அதை யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன்னா போட்டுவேன். வக்சே டர்கர் ரஹோ நா ஜானே கப் பதலேகா உஸ்கா மிசாஜ், வக்சே ஹே தின் வக்சே ஹே ராத். காலத்திற்கு பயந்து கொள்ள அதன் இயல்பு எப்பொழுது மாறும் என்று யாருக்கும் தெரியாது. காலமே இரவு, காலமே பகல். இப்படியா சொல்வாரு குழந்தைகிட்ட? சொல்வாரு எங்க அப்பா எங்க இருந்தாவது ஏதாவது. எங்க அப்பா என்னுடைய அண்ணனுக்கு காலிப் தான் பேர் வச்சாருங்க. என் அண்ணனுக்கு பேர் காலிப். கவிதையில் அவ்வளவு ஆர்வம். மிர்சா காலிப் பேரை தான் அப்பா வச்சார். காலிபனுடைய அடுத்த சிஷ்யர் தான் அல்தாப், ஃபர்ஸ்ட் டிசைபிள். என் அண்ணனுடைய பேரு காலிப் அல்தாப் தான். பாட்டு பிடிக்கும் அப்பாவுக்கு, அதனால என் பேர் பர்வீன் சுல்தானு வச்சார். அந்த அம்மா இருக்குதுல இன்னைக்கும் பாட்டு பாடுறாமா, அசாம்காரங்க, பத்மவிபூஷன் பேகம் பர்வீன் சுல்தானா. நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்பா பாடுறதான் பேர் வச்சார் போல. ஒரு நாள் என்னுடைய 8வது வகுப்பு, நான் நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்கள் ஷீட் வீட்டில் இருக்கோம், டிப்பு ஸ்ட்ரீட். அதில் ஒரு குட்டி பால்கனி இருக்கும். சனிக்கிழமை அப்பா வந்து 50 ரூபாய் கொண்டு வருவார் எக்ஸ்ட்ரா மணி. அன்னைக்கு தான் அடுத்த நாள் வந்து கறி சாப்பாடு கிடைக்கும் எங்களுக்கு. நல்ல கறி வச்சு சமைப்பாங்க அம்மா, அந்த 50 ரூபாய் வச்சு. ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பாடு. அன்னைக்கு அப்பா 50 ரூபாய் கொண்டு வரல வீட்டில். அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டை, எனக்கு நல்ல ஞாபகம். ராத்திரி 11:30 இருக்கும், அம்மா சண்டை போட்டு தூங்கிட்டாங்க. எங்க யாருக்குமே சாப்பாடு கொடுக்கல அன்னைக்கு நைட்டு. நாங்கள் எல்லாருமே அழுது தூங்கிட்டோம். அப்பா நாளைக்கு காலையில் அவள் காசு கொண்டு வரலையேன்னு சொல்லிட்டு சண்டை. அம்மா ராத்திரி 11:30 இருக்கும், என் காலை யார் இப்படி சுரண்ட மாதிரி எழுந்திரிச்சு பார்த்தா அப்பா எந்திரினார். நேர அப்பா பால்கனிக்கு போனார். நானும் பால்கனிக்கு போறேன். ரூம்ல என் ஜோல் நான் பை இருக்கு. அம்மா எழுந்திரிச்சிட போறா, மெதுவா எடுத்துட்டு வந்தார். மெதுவா எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். திறந்து பார்த்தா இதா பெரிய புக்கு. நான் ரத்னா கேஃப்ல இறங்கினா 50 ரூபாய் இருந்துச்சு. கீழே புக்கெல்லாம் போட்டு வித்தானா இந்தோ பெரிய புக்கு 50 ரூபான்னு சொன்னான். என் புள்ள படிக்கிற புள்ள, புக்கு வாங்கினா இவ விட மாட்டா. வாங்கிட்டேன். தமிழ்ல தான் இருக்கு, எனக்கு தெரியாது என்ன புக்குன்னு படி. அந்த லைட் இந்த மாதிரி ஒரு தெரு லைட் விழுது பல்கனியில். 13 வயசு எனக்கு, இப்படி பார்க்குறேன் என்னன்னு. என்ன புக்குன்னு? திருமூலர் அருளிய திருமந்திரம். இன்னைக்கும் அப்பாவுடைய நினைவாக அந்த புக் என்னுடைய ஷெஃப்ல இருக்கு. அப்படிதான் திருமூலர் எனக்கு அறிமுகமாகிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், படமாடும் கோவில் பகவர் கொன்றியில் நடமாடும் கோவில் நம்பருக்கதாக, நடமாடும் கோவில் நம்பர் கொன்றியில் படமாடும் கோவில் பகவர்க்கதாமே. எவ்வளோ சிந்தனை, எவ்வளோ பெரிய சிந்தனை. சாமிக்கு கொடுக்காத, கோயிலுக்கு கொடுக்காத.
6: அன்பு உறவுகளே, பர்வீன் சுல்தானா அவர்கள் ஆற்றிய உரையினை இதுவரை கேட்டிருக்கிறேன்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கண்டுகொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:42, ஐக்கியராட்சியத்தில் 9:42 தமிழொலியில் தொடர்கின்றது. இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளின் நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு பிரதி வியாழக்கிழமை 10:40 11 மணி வரை வானொலியில் நேயர்களின் வாக்கத்தினூடாக வானொலியில் வலம் பெறுகின்றது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சிக்காக பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார்கள் தம்பதிகளாக அமெரிக்க ராஜா சத்யா தம்பதிகள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்க இருப்பவர் யார் என்பதை நீங்களே கண்டுபிடிங்கள். அன்பர்களே, பாடல் தெரிவுகளை எங்களுக்காக எழுதி அனுப்பிய ராஜா சத்யா தம்பதிகளுக்கும் இதயபூர்வ நன்றிகள்.

கேட்கும் உங்களே திரைப்படத்திலிருந்து கவிஞானி வாணி அவர்களுடைய கவிதைகளுக்கு குரல் கொடுத்து பாடியவர் இசையரசி வாணி அம்மா அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் மில்லிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். இன்றைய பாடல் தெரிவுகளை துல்லியமாக எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார்கள். அமெரிக்க ராஜா சத்யா தம்பதிகள் அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல்கள் அருமையான பாடல்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள்.

உள்ளிட்ட பாடல் சிறை திரைப்படத்தில் இடம்பெற்றது. புலவர் புலமைப்பித்தனவர்களுடைய கவிதை வரி, வாணியம்மாவுடைய குரல், மெலிசை மாமன்னருடைய இசை. அன்பர்களே, இன்றைய பாடல் தெரிவுகளை துல்லியமாக எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார்கள். அமெரிக்காவிலிருந்து ராஜா சத்யா தம்பதிகள், அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பர்களே, நீங்களும் உங்களுடைய ரசனைக்கு ஏற்ப இசையமைப்பாளரை தெரிவு செய்யலாம், பாடகரை தெரிவு செய்யலாம், பாடகியை தெரிவு செய்யலாம், நடிகர் நடிகை யாரையும் நீங்கள் தெரிவு செய்து துல்லியமாக எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்கள் பாடல் தெரிவுகள் வானிலையில் வலம் பெறும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு அடுத்த பாடல் தெரிவு இதோ வானிலையில்.

காலங்களில் அவள் வசந்தம் திரையிலிருந்து விஜயபாஸ்கர் அவர்களுடைய இசை, கண்ணதாசனுடைய கவிதை வரை. பாடலை அசற்றுவது இசை அரசி வாணியம்மா.

ஒலித்த பாடலை சேரசை வாணியம் அவர்கள் பாடியிருந்தார். பாடலை இயற்றியவர் கவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் விஜயபாஸ்கர் அவர்கள். காலங்களில் அவள் வசந்தம் என்ற திரைப்படத்திலிருந்து துல்லியமாக பாடல்களை எங்களுக்காக தெரிவு செய்து அனுப்பியிருந்தார்கள். அமெரிக்காவில் இருந்து தம்பதிகளாக ராஜா சத்யரதி தம்பதிகள், அவர்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் தெரிவு செய்திருக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் இதோ.

ஒலித்துக்கொண்டிருக்கும் இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவரை சேர்சியை வாணியம்மா அவர்கள். வாணியம்மா தான் இன்றைய நட்சத்திரம். நான்கு பாடல்களும் அழகான கவி வரியோடு கவிஞர்கள் மாறியிருந்தார்கள், இசையமைப்பாளர்கள் மாறியிருந்தார்கள், பாடகர்கள் நான்கு பாடல்களையும் பாடி எங்கள் எல்லோரையும் மகிழ்வித்தவர் இசையரசி வாணியம்மா அவர்கள். அவர்களுடைய பாடல்களை துல்லியமாக கணவன் மனைவியாக தெரிவு செய்து எங்களுக்காக அனுப்பியிருந்தார்கள். அமெரிக்காவிலிருந்து ராஜா சத்யவதி தம்பதிகள் அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அன்பு உறவுகளை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் துல்லியமாக பாடல்களை இன்றைய நட்சத்திரத்துக்காக எழுதி அனுப்பி வைத்தால் பயபருவோடாகவோ அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் tatamil@godmail.fr என்ற மின்னஞ்சலுக்கு நீங்கள் எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக நான் ஒளிபரப்புவதற்கு தயாராக காத்திருக்கின்றேன். ராஜா சத்யவதி தம்பதிகளுக்கும் இந்திய பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மணித்தியால செய்திகள் வானிலையில் மலர்கின்றது.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மட்டக்களப்பு சத்ருகொண்டானில் 1990 செப்டம்பர் மாதம் 9 படுகொலை செய்யப்பட்டவர்களின் 36 ஆண்டு நினைவு தினம் நேற்று மாலை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. 1990 செப்டம்பர் மாதம் 9 கோக்குவில், பனிச்சியடி, பிள்ளையாரடி, சத்ருகொண்டான் உள்ளிட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த 85 பெண்கள், 10 வயதுக்குட்பட்ட 42 சிறுவர்கள், 25 வயோதிபர்கள் உட்பட 186 அப்பாவி பொதுமக்கள் ராணுவ முகாமுக்கு அழைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் அதனை நாளுக்கு நாள் காலதாமதம் செய்வதன் மூலம் தற்போதைய அரசாங்கத்துக்கு மக்கள் ஆதரவு இல்லை என்ற விடயத்தை அரசாங்கமே நாட்டுக்கு வெளிப்படுத்தி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தல்கள் குறித்து ஆராயும் பாராளுமன்ற விசேட செயற்குழு கூட்டத்தை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் புறக்கணித்திருக்கிறார்கள். இந்தியாவுக்கும் புலம்பெயர் அமைப்புகளுக்கும் எமது நாட்டை முழுமையாக கைப்பற்றும் பாரிய சூழ்ச்சிகள் மற்றும் சதி நடவடிக்கைகள் உள்ளதாகவும் தற்போதைய அரசாங்கம் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் மேற்கொள்கின்ற ரகசிய ஒப்பந்தங்கள் மற்றும் அதன் உள்ளடக்கம் என்ன என்பதை நாட்டுக்கு உடனடியாக அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜனசேத பேரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுல்ல சீலரட்ன தேரர் தெரிவிக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவினால் பொதுபலசேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்பு செல்லுபடியாகாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமைகளை மற்றும் வத செயல்களுக்கு நீதி வழங்குவதில் அர்த்தபூர்வமான முன்னேற்றங்கள் எட்டப்படவில்லை என்று கனடிய சட்டத்தரணிகள் உரிமைகள் கண்காணிப்பகம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தனது கவலையை வெளியிட்டிருக்கிறது. இலங்கைக்கான புதிய சீன தூதுவர் வி ஷுவாயிங் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் இல்லத்தில் நடைபெற்றிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பாதுகாப்பு அதிகாரிகளை கைது செய்து அவர்களுக்கு நீதிமன்றத்தின் ஊடாக தண்டனை வழங்குவதை போன்று யுத்த குற்றம் புரிந்தவர்களை தண்டிப்பதற்கான முயற்சிகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் நேற்று பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியிருந்தார். தரமான உயர்கல்விக்காகவும் இலங்கையின் அரச பல்கலைக்கழக கட்டமைப்பு எதிர்கொண்டுள்ள கடுமையான சவால்களுக்கு தீர்வு கோரியும் வவனியா பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா பணியாளர்கள், விரிவிரியாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் இணைந்து ஒருநாள் அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டதோடு பல்கலைக்கழக நுழைவாயிலின் முன்பாக போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தார்கள். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 ஆகியுள்ள போதிலும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை நீக்காமல் இருப்பது கவலையாக இருப்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் உதுமாலேபே நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பை இன்னும் வழங்காத நிலையில் முன்மொழியப்பட்ட 22 அரசியலமைப்பு திருத்தத்தை 2/3 பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என்று ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா எவ்வாறு பகிரங்கமாக கூற முடியும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். மலேரியா நோயற்ற நிலையை தொடர்ந்து பேணி வருவதோடு ரண ஜன்னி அல்லது ஏற்பு வலி நோயை வெற்றிகரமாக ஒழித்து 10 நிறைவடைந்துள்ளதை முன்னிட்டு உலக சுகாதார அமைப்பால் இலங்கைக்கு விசேட சான்றிதழ் வழங்கி இலங்கை கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறார். அத்துடன் உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை சென்றுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை நாடாளுமன்றத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியாவும் நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். நாட்டின் பொருளாதார சீர்திருத்த திட்டம் மற்றும் பரந்த பொருளாதார கண்ணோட்டம் ஆகியவை குறித்த முக்கிய மதிப்பீட்டை நாடு எதிர்கொண்டுள்ள நிலையில் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் குழுவினர் இன்று இலங்கைக்கு செல்லுகின்றார்கள்.
தேயிலை பயிற்சிக்கான காணிகளை பயன்தளிப்பது தேயிலை பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும் என்பதால் பெருந்தோட்ட சமூகத்தின் வசதிக்காக அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைப்பதற்கான சாத்திய கூறுகள் குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு சலுகை வட்டி வீதத்தில் வீட்டுக் கடன்களை வழங்கும் எதிர தெரியா புதிய வீட்டுக் கடன் திட்டம் இன்று உத்தியோர்வமாக அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. சர்ச்சைக்குரிய மிக் விமான கொள்வனவு தொடர்பான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக முன்னாள் விமானப்படை தளபதி ஏர்சிப் மார்ஷல் ரோஷன் குடத்திலவுக்காவுக்கு இலங்கை ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட சூழலில் அவர் இன்று ஆஜராகியிருக்கிறார். கழுப்போவில விமலஸ்ரீ மாவட்டத்தில் அமைந்துள்ள வீடொன்றை இலக்கு வைத்து கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஊர்காவுத்துறை நீதிமன்றில் சாட்சியம் அளித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த 31 வயதுடைய இளைஞர் ஒருவர் மீது வேலனை அராலி சந்தி பகுதியில் நேற்று பிற்பகல் வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நெடுந்தீவை சேர்ந்த இருதரப்பினருக்கிடையிலான ஏற்கனவே இடம்பெற்றிருந்த பிரச்சினை தொடர்பான வழக்கு நேற்று ஊர்காவுத்துறை நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இதன்போது அந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக பாதிக்கப்பட்ட இளைஞர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார். அவரே தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறார். ரத்னபுரி கெடலிய பள்ள பகுதியில் வீடொன்றுக்குள் நாற்காலியில் கட்டி வைக்கப்பட்டு அலவாங்கினால் தலையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நபர் ஒருவரின் சடலத்தை ரத்னபுரி போலீசார் மீட்டிருக்கிறார்கள். புலன்றுவை கபரணை பிரதான வீதியின் 7வது கிலோமீட்டர் பகுதியில் பயணிகள் பேருந்தொன்று கால்வாயில் கவிழ்ந்து பெத்துக்குள்ளானதில் காயமடைந்த 20 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். 2023 ஆண்டு முதல் 2025 ஆண்டுக்குள் தந்திவழி பண பரிமாற்றம் மூலம் 80 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு கணக்குகளுக்கு மாற்றியதாக கூறப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காலாவதியான தேயிலைத்தூள் பொதிகளை நுகர்வோருக்கு விற்பனை செய்தமைக்காக நிறுவனம் ஒன்றுக்கு நீதிமன்றம் 2 லட்சம் ரூபாய் அபராதத்தை விதித்திருக்கிறது. அண்மையில் போலீஸ் சேவையின் பல்வேறு தரநிலைகளுக்காக வழங்கப்பட்ட பதவியுயர்வுகளை சவாலுக்கு உட்படுத்தி பதவியுயர்வு கிடைக்கப்பெறாத சுமார் 1,050 போலீஸ் அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்களால் தாக்கல் செய்யப்பட்ட சுமார் 40 அடிப்படை உரிமை மனுக்களை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோதபா ராஜபக்சாவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய காலப்பகுதியில் ஜனாதிபதி செலவு தொடர்பான விடியத்தானத்தின் கீழ் 2 பதவிகளுக்கான சம்பளங்களை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சுகீஸ்வர பண்டாராவை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமுறையில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவை கைது செய்வதற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சாட்சியங்களவையும் நம்பகத்தன்மை கொண்டவை அல்ல என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவிக்கிறார். தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்காவுக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 7 வருடங்களாக ஸ்தம்பிதமடைந்திருந்த பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய 2015 ஆண்டு இலங்கை மத்திய வங்கி பிணமுறை வெளியீட்டின் மூலம் அரசுக்கு 688 மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியமை தொடர்பில் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு முன்னே ஒன்று கூடலுக்கு அழைக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்ற மூவர் கொண்ட நீதிபதிகள் குழாம் நேற்று உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் கஞ்சா போதைப்பொருளை கொண்டு சென்ற 3 இலங்கை பெண் பயணிகள் நேற்றிரவு விமானிய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்றிரவு பருத்தித்துறை துண்ணாலையில் கொடூர கொலை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் 3 பிள்ளைகளின் தந்தையான 33 வயதுடைய நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். 2025 ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களில் இளங்கலை பட்டப்படிப்புகளுக்கான வெற்றிடங்களை நிரப்பும் 2ஆம் கட்ட மாணவர் தெரிவு தற்போது நிறைவுக்கு வந்துள்ளது. இந்திய செய்திகளில், தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அரசுமுறை பயணமாக இன்றிரவு லண்டனுக்கு புறப்பட்டு செல்கிறார். முதல்வராக பதவியேற்ற பிறகு அவர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு டெல்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர்

முன்னேற்ற கழக ஆகிய கட்சிகள் இணைந்து மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என்ற புதிய கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார்கள். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என்றும் இது தொடரும் என்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் கூறியிருக்கிறார். இந்தியாவின் மேற்கு வங்காளத்தில் கங்க நதிக்கரையில் அமைந்திருந்த ஆலயம் ஆற்றில் மூழ்கிவிட்டது. இயற்கை பேரிடர் ஏற்படுத்தும் மோசமான பாதிப்புகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. உலகெங்கும் இயற்கையின் சீற்றம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதற்கு இது ஆதாரமாக அமைகிறது. இந்தியாவிலிருந்து நேபாளத்துக்கு மேலும் 35 டன் நிவாரணப் பொருட்களை C-17 ராணுவ போக்குவரத்து விமானம் மூலம் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 10 டன்களுக்கு மேல் நிவாரணப் பொருட்கள் மற்றும் உபகரணங்களை இந்தியா நேபாளத்துக்கு வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டுக்கு வினாடி 6000 கனஅடி வீதம் 15 நாளைக்கு காவிரி நீர் திறக்க வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவுக்கு எதிராக கர்நாடக மாநில அரசு உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாக அந்த மாநிலத்தின் நீர்வளத்துறை அமைச்சர் செல்வராயசாமி தெரிவித்திருக்கிறார். வாகனங்களில் பயணிக்கும் போது கட்டாயம் சீட் பெல்ட் அணிவது தொடர்பான போதுமான சட்டங்கள் உள்ளன. அந்த சட்டங்களுக்கு மக்கள் இணங்குவதை உறுதி செய்வது சட்ட அமலாக்க முகமைகளின் கடமை என்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்துள்ளது. கனடா நாட்டில் பஞ்சாபி பாடகர் அம்மி விர்கின் வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு செல்லும் அனைத்து பக்தர்களுக்கும் காப்பீடு வழங்கப்படும் என்று அறங்காவல் குழு தலைவர் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் என்று 1,14,040 ரூபாவுக்கும் கிராமுக்கு 110 ரூபாய் என்று 1 கிராம் 14,255 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் மறைந்த நோர்வே மன்னர் 3rd மன்னர் ஹராட்டின் இறுதி சடங்கில் ஏராளமான நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். நோர்வே நாட்டின் மன்னராக 35 ஆண்டுகளுக்கு மேலாக பதவி வைத்து வந்த 89 வயதான 3rd ஹராட் கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி உடல்நல குறைவால் காலமானது நேர்கள் அறிந்ததே. உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலஸ்கி சென்ற விமானம் ஆளில்லா வானூர்தி தாக்குதலில் தப்பியதாக நோர்வே பிரதமர் ஜோன்ஸ் கார் ஸ்டோர் கூறியிருக்கிறார். விமானம் புறப்படும் நேரத்தில் அந்த சம்பவம் நடந்ததாக அவர் தெரிவித்தார். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தை விரைவில் மீண்டும் தொடங்கும் என்று ரஷ்யா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. சவுதி அரேபியாவின் மீதான யமனின் ஹவுதி கிளர்ச்சி படையின் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் அரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஈரானுக்கு சொந்தமான 5 கச்சா எண்ணெய் கப்பல்களை தாக்கி அமெரிக்கா மூழ்கடித்துள்ளது. பதிலடி நடவடிக்கையாக கோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் 2 போர்க்கப்பல்கள் உள்ளிட்ட 20 கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை விட அதிக சம்பளம் வாங்கும் ஒரு நாட்டின் தலைவராக சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வங் வலம் வருகிறார். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு இருசக்கர வாகனங்கள், மதுபானங்கள் மற்றும் பால் பொருட்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இந்த தடை வருகின்ற செப்டம்பர் 29ஆம் தேதி முதல் முழுமையாக அமலுக்கு வர இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இதுவரை நவம்பரில் நடைபெறும் இடைத்தேர்தலில் குடியரசுக் கட்சியினர் காங்கிரசின் கட்டுப்பாட்டை தக்கவைத்துக் கொண்டால் ஒவ்வொரு அமெரிக்க வயது வந்தவர்களுக்கும் $5,000 உதவித்தொகை தன்னால் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,365 அதிகரித்துள்ளது. இவர்களில் 1,147 பேரின் உடல்கள் இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை. மாயமான 5,326 பேரை தேடும் பணிகள் நேற்றும் 15வது நாளாக தொடர்ந்திருக்கிறது. தாய்லாந்து பாலர்பள்ளியில் காவல்துறை அதிகாரி தனது மனைவியை சுட்டுக் கொன்றுள்ளார். மனைவி பாலர்பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்கின்றார். மலேசியாவின் சாரவாக் மாநிலத்தில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் விமானி உட்பட 5 பேர் இறந்து போனார்கள். பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத கடினமான கணித சிக்கலில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக ஓபன் AI தெரிவித்திருக்கிறது. செய்யறிவு நிறுவனங்கள் உருவாக்கி வரும் சூப்பர் இன்டெலிஜென்ஸால் 2030க்குள் மனிதகுலமே அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஆன்ட்ரோபிக் நிறுவனத்திலிருந்து விலகிய வல்லுநர் ஜேக்கப் காக்சன் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். சிங்கப்பூரர் மலோல்லாம் $260 மில்லியன் மின்னிலக்க நாணய திருட்டில் சம்பந்தப்பட்டதை அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். 22 வயது லாமுக்கு 20 ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனை விதிக்கப்படலாம். அந்த வழக்கில் 18 பேர் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்குகின்றார்கள்.

பிலிப்பைன்ஸின் படகு தீப்பற்றியதில் 5 இறந்தார்கள், 87 பேரை காணவில்லை. அப்பிள் நிறுவனத்தின் iPhone 18 ப்ரோ மற்றும் 18 ப்ரோ மேக்ஸ் மாடல்கள் நேற்றிரவு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், சர்வதேச கிரிக்கெட் சபை அறிமுக மகளிர் சாம்பியன் டிராபியை நடத்தும் உரிமையை இழந்ததால் இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்கு 20 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமான இழப்பு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. US ஓபன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் நடப்பு சாம்பியன் கார்லோஸ் அல்காராஸை பென்ஷெல்டன் வீழ்த்தி அரையிறுதிக்கு இரண்டாவது முறையாக முன்னேறியிருக்கிறார். US ஓபன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடப்பு சாம்பியன் அரினா சபலங்கா காலிறுதியில் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு லிண்டா நோஸ்கோவை வென்றிருக்கிறார். சீனாவில் நடைபெறும் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா தனது லீக் சுற்றின் கடைசி ஆட்டத்தில் 15-0 கோல் கணக்கில் சீன தைபேயை நேற்று அபார வெற்றி கண்டிருக்கிறது. உலக வில்வித்தை பரா சீரீஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலம் என்று 5 பதக்கங்களை நேற்று முன்தினம் வென்றிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.31 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.84 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.52 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.24 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405.99 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.70 ரூபாய், 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445.25 ரூபாய், இந்திய பெறுமதியில் 129.08 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.90 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.97 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட விடமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனோ மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: Viti Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: Mélodie Todorbrelke Viti Cash and Curry Paris Lachapelle Todorbe Televisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:19, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:20. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: தேனும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவர்களோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு ஒருவரின் நலமாக உற்சாகமாக அளப்பார்க்கிறீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15 to 12 மணி வரை கேட்டு மகிழுங்கள். தேனும்பாலும் தேனும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கடத்து வருகின்றார்கள் பரசலாட்சியப்பெல்லாம் இருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ் ஆசி பூசரி இவர்களுடனிருந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இன்டர்நான் 3 நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகள். அவர்கள் உங்களுடன் ஒரு சில நிமிடங்கள்.
1: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பொது பண்டிகை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டு பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டு பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 Avenue Edouard Bayonne, 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டிகை மார்க்கெட். பண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:23 ஐக்கியராஜ்யத்தில், 10:23 இந்த நேரத்தில் தேனும்பாலும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்.

அவரால் தான் பதவி அடைந்தான். தம்பி நான் படித்தேன்.

நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். நாட்டுக்காக உழைப்பதற்கே

தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதை கொள்ளுவார். தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். தம்பி நான் படித்தேன் காஞ்சியில்.

வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார் தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தம்பி நான் படித்தேன் தான்.

ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய்யத்தனை நாய் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய்யத்தனை நாய் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஒரு நாயின் தனி செய்வதற்கு

0: அல்லது நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி எம் அவர்கள். பாடலை யாத்தவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி. நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பால நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல் இதனை கேட்போம்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலடியாப்பா.
2: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல உள்ள ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா, எங்கட ஆசைவசர ரஜி தான். வெளிநாட்டுல இருந்து வாரவை எல்லாம் ஆசைவசர ரஜியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசி பூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசை பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரி இலக்கம் 195 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 5 73 78.
0: நேரம் சரியாக 11:33 ஆகராட்சி 10:33 30 நிமிடங்கள். இன்று வேளையில் வானிலையில் வலம்பெறும் அடுத்த பாடல்

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் இக்கியோடு இணைந்து பத்மஸ்ரீ பாலா அவர்கள், பாடலை யாற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செந்தமிழ் பாட்டு இந்த படத்துக்கு ரெண்டு பேர் இசையமைத்திருக்கிறார்கள். இவரோடு சேர்ந்து மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வியும் அவர்கள் இசையமைத்திருக்கின்றார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பால் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல்
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சியே.
0: அந்த உறவுகளை மறந்துவிடாதீர்கள். ரன்சியில் அமைந்திருக்கும் சோழன் பல்பொருள் வாணிபம் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மீன் வகைகளையும் வெட்டி சுத்தம் செய்து தருகின்றார்கள். விலையோ 13.99 விற்பனை செய்கின்றார்கள். மறந்து விடாதீர்கள் அன்புறவுகளே. இந்த வேளையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால் நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல்

புலவனும் அவனை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவன்

ஒலித்த பாடலை மூன்று தலைமுறை கண்ட ஜோடிகள் பாடியிருந்தார்கள். பாடலை இயற்றியவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசை அமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் விஸ்வநாதன் அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்பே வா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல்

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ கமல்ஹாசனோடு இணைந்து ஸ்ரேயா கோஷல். பாடலை இயற்றியவர் பத்மஸ்ரீ கமல் அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. விரும்புகின்ற திரையில் வந்து பாடல் ஒலித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேரும்பாலு நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல்
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 சைபர் சைபர்.
0: அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழிலே. தமிழின் நேரம் சரியாக 11:50 ஐக்கியராட்சியத்தில் 10:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலு நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: பெரும்பாலான விஷயங்கள் நீங்கள் கண்ட பாடலை பாடியவர்கள் மூன்று தலைமுறை கண்ட ஜோடிகள். பாடலை ஏற்றியவர் புலவர் புலமைக்கேத்தான். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் ஸ்ரீ அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நேற்று இன்று நாளை. அன்புறவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். அன்புறவர்களே, இன்று இரவு சுவிசு நேரத்தில் நஞ்சு திண்ணி வீதி திரைப்படம் பற்றிய கலந்துரையாடல் இடம்பெற இருக்கின்றது என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திரைப்படம் அதாவது பொமினியில் 13ஆம் தேதி மாலை 5 மணிக்கும் ஒரு காட்சி, அதனை தொடர்ந்து 7.5 மணிக்கும் இன்னொரு காட்சி இடம்பெற இருக்கின்றது. 2 காட்சிகள் 13ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளும். இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் தேவதாசன் அவர்கள். நடிகர்கள் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பெயர்களையும் நீங்கள் அந்த திரையிலே பார்க்கலாம். அன்புறவர்களே, அருமையான ஒரு பாடல் படமாக திரையில் வர இருக்கின்றது. சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பார்த்து மகிழுங்கள் அன்புறவர்களே. அது பற்றிய மேலதிக விவரங்களை இன்று இரவு சுவிஸ் நேரத்தில் தர்சன் அவர்களோடு இயக்குனர் தேவதாசன் அவர்கள் வாசுதேவன் அவர்கள் இணைந்து சிறப்பிக்கின்றார்கள். கேட்க தவறாதீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல் இதனை கேளுங்கள் அன்புறவர்களே. உடனடியாக தொலைபேசி இலக்கத்தையும் குறித்து வையுங்கள்.
1: அப்பா, இந்த ஃப்ரிட்ஜ் வாங்க விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல. சிக், என்ன செய்யறது?
2: அப்பா, இந்த தப்புல பணம் ஒன்றும் வரதில்லை. அப்பா, இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
3: சரி சரி, இந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான்.
4: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782 81 88 14.
0: ஆமாம் அன்புறவர்களே, நாங்கள் ஒரு சின்ன பிள்ளை என்றாலே உடனடியாக இறக்கி போட்டு புதுசை வாங்குவோம். அது எங்களுடைய பழக்க தோஷமாக இருக்கின்றது. அது பற்றிய ஆராய்ச்சி நாங்கள் செய்வதில்லை. ஏன் இந்த ஃப்ரிட்ஜ் வேலை செய்யாமல் இருக்குது? ஏன் இந்த சூடாக்கி வேலை செய்யாமல் இருக்கின்றது? ஏன் இந்த வாஷிங் மிஷின் வேலை செய்யாமல் இருக்கின்றது? நாங்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. உடனடியாகவே புதுசை வாங்கிடுவோம். அப்படி ஏமாறாதீர்கள் அன்புறவர்களே. உடனடியாக நீங்கள் ஜோயோடு தொடர்பு கொள்ளுங்கள் அன்புறவர்களே. பெரிய வேலையையும் சிறிய வேலையாக செய்து தரக்கூடியவர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0782 81 88 14. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு ஜோயோடு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள தொலைபேசி இலக்கம் 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் அன்புறவர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

வைத்து பாடலை சின்னமயில் சித்ரா அவர்கள் பாடியிருந்தார். பாடலை இயற்றவர் கவிஞர் பழனி பாரதி. பாடலுக்கு இசையமைத்தவர் தேனிசை தன்றல் தேவா. நினைத்தேன் வந்தாய் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும்பாலன் நிகழ்ச்சியினை சேவனத்தை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் பரிசில் ஆட்சேபர்கள் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களுடனிந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்செட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவரது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மட்டக்களப்பு சத்ருகொண்டானில் 1990 செப்டம்பர் மாதம் 9 படுகொலை செய்யப்பட்டவர்களின் 36 ஆண்டு நினைவு தினம் நேற்று மாலை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. 1990 செப்டம்பர் மாதம் 9 கோக்குவில், பனிச்சியடி, பிள்ளையாரடி, சத்ருகொண்டான் உள்ளிட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த 85 பெண்கள், 10 வயதுக்குட்பட்ட 42 சிறுவர்கள், 25 வயோதிபர்கள் உட்பட 186 அப்பாவி பொதுமக்கள் ராணுவ முகாமுக்கு அழைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் அதனை நாளுக்கு நாள் காலதாமதம் செய்வதன் மூலம் தற்போதைய அரசாங்கத்துக்கு மக்கள் ஆதரவு இல்லை என்ற விடயத்தை அரசாங்கமே நாட்டுக்கு வெளிப்படுத்தி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தல்கள் குறித்து ஆராயும் பாராளுமன்ற விசேட செயற்குழு கூட்டத்தை எதிர்கட்சி உறுப்பினர்கள் சிலர் புறக்கணித்திருக்கிறார்கள். இந்தியாவுக்கும் புலம்பெயர் அமைப்புகளுக்கும் எமது நாட்டை முழுமையாக கைப்பற்றும் பாரிய சூழ்ச்சிகள் மற்றும் சதி நடவடிக்கைகள் உள்ளதாகவும் தற்போதைய அரசாங்கம் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் மேற்கொள்கின்ற ரகசிய ஒப்பந்தங்கள் மற்றும் அதன் உள்ளடக்கம் என்ன என்பதை நாட்டுக்கு உடனடியாக அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜனசேத பேரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல சீலரட்ன தேரர் தெரிவிக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவினால் பொதுபலசேன அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்பு செல்லுபடியாகாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமைகளை மற்றும் வத செயல்களுக்கு நீதி வழங்குவதில் அர்த்தபூர்வமான முன்னேற்றங்கள் எட்டப்படவில்லை என்று கனடிய சட்டத்தரணிகள் உரிமைகள் கண்காணிப்பகம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தனது கவலையை வெளியிட்டிருக்கிறது. இலங்கைக்கான புதிய சீன தூதுவர் வி ஷுவாயிங் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் இல்லத்தில் நடைபெற்றிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பாதுகாப்பு அதிகாரிகளை கைது செய்து அவர்களுக்கு நீதிமன்றத்தின் ஊடாக தண்டனை வழங்குவதை போன்று யுத்த குற்றம் புரிந்தவர்களை தண்டிப்பதற்கான முயற்சிகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசுக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் நேற்று பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியிருந்தார். தரமான உயர்கல்விக்காகவும் இலங்கையின் அரச பல்கலைக்கழக கட்டமைப்பு எதிர்கொண்டுள்ள கடுமையான சவால்களுக்கு தீர்வு கோரியும் வவுனியா பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா பணியாளர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் இணைந்து ஒருநாள் அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டதோடு பல்கலைக்கழக நுழைவாயிலின் முன்பாக போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தார்கள். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 ஆகியுள்ள போதிலும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை நீக்காமல் இருப்பது கவலையாக இருப்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் உதுமாலேபே நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பை இன்னும் வழங்காத நிலையில் முன்மொழியப்பட்ட 22 அரசியலமைப்பு திருத்தத்தை 2/3 பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என்று ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா எவ்வாறு பகிரங்கமாக கூற முடியும் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். மலேரியா நோயற்ற நிலையை தொடர்ந்து பேணி வருவதோடு ரன ஜன்னி அல்லது ஏற்பு வலி நோயை வெற்றிகரமாக ஒழித்து 10 நிறைவடைந்துள்ளதை முன்னிட்டு உலக சுகாதார அமைப்பால் இலங்கைக்கு விசேட சான்றிதழ் வழங்கி இலங்கை கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறார். அத்துடன் உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை சென்றுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை நாடாளுமன்றத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியாவும் நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். நாட்டின் பொருளாதார சீர்திருத்த திட்டம் மற்றும் பரந்த பொருளாதார கண்ணோட்டம் ஆகியவை குறித்த முக்கிய மதிப்பீட்டை நாடு எதிர்கொண்டுள்ள நிலையில் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் குழுவினர் இன்று இலங்கைக்கு செல்லுகின்றார்கள்.
தேயிலை பயிர்ச்செய்கைக்கான காணிகளை பயன்தளிப்பது தேயிலை பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும் என்பதால் பெருந்தோட்ட சமூகத்தின் வசதிக்காக அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைப்பதற்கான சாத்திய கூறுகள் குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருவதாக பிரதமர் கருணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு சலுகை வட்டி வீதத்தில் வீட்டுக் கடன்களை வழங்கும் எதிரத்திரியா புதிய வீட்டுக்கடன் திட்டம் இன்று உத்தியோர்வமாக அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. சர்ச்சைக்குரிய மிக் விமான கொள்வனவு தொடர்பான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக முன்னாள் விமானப்படை தளபதி ஏர்சிப் மார்ஷல் ரோஷன் குடத்திலவுக்காவுக்கு இலங்கை ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட சூழலில் அவர் இன்று ஆஜராகியிருக்கிறார். களுபோவில விமலசிறி மாவட்டத்தில் அமைந்துள்ள வீடொன்றை இலக்கு வைத்து கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஊர்காவுத்துறை நீதிமன்றில் சாட்சியம் அளித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த 31 வயதுடைய இளைஞர் ஒருவர் மீது வேலனை அராலி சந்தி பகுதியில் நேற்று பிற்பகல் வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நெடுந்தீவைச் சேர்ந்த இருதரப்பினருக்கிடையிலான ஏற்கனவே இடம்பெற்றிருந்த பிரச்சினை தொடர்பான வழக்கு நேற்று ஊர்காவுத்துறை நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இதன்போது அந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக பாதிக்கப்பட்ட இளைஞர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார். அவரே தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறார். ரத்னபுரி கெடலிய பள்ள பகுதியில் வீடொன்றுக்குள் நாற்காலியில் கட்டி வைக்கப்பட்டு அலவாங்கினால் தலையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நபர் ஒருவரின் சடலத்தை ரத்னபுரி போலீசார் மீட்டிருக்கிறார்கள். பொலன்றுவை கபரணை பிரதான வீதியின் 7வது கிலோமீட்டர் பகுதியில் பயணிகள் பேருந்தொன்று கால்வாயில் கவிழ்ந்து பெத்துக்குள்ளானதில் காயமடைந்த 20 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். 2023 முதல் 2025 ஆண்டுக்குள் தந்திவழி பண பரிமாற்றம் மூலம் 80 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு கணக்குகளுக்கு மாற்றியதாக கூறப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காலாவதியான தேயிலைத்தூள் பொதிகளை நுகர்வோருக்கு விற்பனை செய்தமைக்காக நிறுவனம் ஒன்றுக்கு நீதிமன்றம் 2 லட்சம் ரூபாய் அபராதத்தை விதித்திருக்கிறது. அண்மையில் போலீஸ் சேவையின் பல்வேறு தரநிலைகளுக்காக வழங்கப்பட்ட பதவியுயர்வுகளை சவாலுக்கு உட்படுத்தி பதவியுயர்வு கிடைக்கப்பெறாத சுமார் 1050 போலீஸ் அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்களால் தாக்கல் செய்யப்பட்ட சுமார் 40 அடிப்படை உரிமை மனுக்களை தள்ளுபடி செய்து

நாயக்காவுக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 7 வருடங்களாக ஸ்தம்பிதம் அடைந்திருந்த பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய 2015 இலங்கை மத்திய வங்கி பிணமுறை வெளியீட்டின் மூலம் அரசுக்கு 688 மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியமை தொடர்பில் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் நவம்பர் மாதம் 2 வழக்கு விசாரணைக்கு முன்னே ஒன்று கூடலுக்கு அழைக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்ற மூவர் கொண்ட நீதிபதிகள் குழாம் நேற்று உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் கஞ்சா போதைப்பொருளை கொண்டு சென்ற 3 இலங்கை பெண் பயணிகள் நேற்றிரவு விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்றிரவு பருத்தித்துறை துண்ணாலையில் கொடூர கொலைச்சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் 3 பிள்ளைகளின் தந்தையான 33 வயதுடைய நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். 2025 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களில் இளங்கலை பட்டப்படிப்புகளுக்கான வெற்றிடங்களை நிரப்பும் 2 கட்ட மாணவர் தெரிவு தற்போது நிறைவுக்கு வந்துள்ளது. இந்திய செய்திகளில், தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அரசுமுறை பயணமாக இன்றிரவு லண்டனுக்கு புறப்பட்டு செல்கிறார். முதல்வராக பதவியேற்ற பிறகு அவர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சிமாநாடு டெல்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீனா அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் பங்கேற்க உள்ளார்கள். மேற்கு வங்கத்தில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் போட்டியிட முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜிக்கு அந்த கட்சியின் அதிருப்தி அணியினர் சவால் விடுத்திருக்கிறார்கள். CMRL ஊழல் வழக்கில் கேரள எதிர்க்கட்சித் தலைவர் பினராயி விஜயனுக்கு எதிரான அமலாக்கத்துறை நடவடிக்கையை தொடர்ந்து அவர் பதவி விலக வேண்டும் என்று கேரள பாரதிய ஜனதா தலைவர் சந்திரசேகர் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழகத்தில் தமிழக வெற்றி கழக தலைமையில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன், முஸ்லீம் லீக், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக ஆகிய கட்சிகள் இணைந்து மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என்ற புதிய கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார்கள். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என்றும் இது தொடரும் என்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் கூறியிருக்கிறார். இந்தியாவின் மேற்கு வங்காளத்தில் கங்க நதிக்கரையில் அமைந்திருந்த ஆலயம் ஆற்றில் மூழ்கிவிட்டது. இயற்கை பேரிடர் ஏற்படுத்தும் மோசமான பாதிப்புகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. உலகெங்கும் இயற்கையின் சீற்றம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதற்கு இது ஆதாரமாக அமைகிறது. இந்தியாவிலிருந்து நேபாளத்துக்கு மேலும் 35 டன் நிவாரணப் பொருட்களை C-17 ராணுவ போக்குவரத்து விமானம் மூலம் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 10 டன்களுக்கு மேல் நிவாரணப் பொருட்கள் மற்றும் உபகரணங்களை இந்தியா நேபாளத்துக்கு வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டுக்கு வினாடி 6000 கனஅடி வீதம் 15 நாளைக்கு காவிரி நீர் திறக்க வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவுக்கு எதிராக கர்நாடக மாநில அரசு உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாக அந்த மாநிலத்தின் நீர்வளத்துறை அமைச்சர் செல்வராயசாமி தெரிவித்திருக்கிறார். வாகனங்களில் பயணிக்கும் போது கட்டாயம் சீட் பெல்ட் அணிவது தொடர்பான போதுமான சட்டங்கள் உள்ளன. அந்த சட்டங்களுக்கு மக்கள் இணங்குவதை உறுதி செய்வது சட்ட அமலாக்க முகமைகளின் கடமை என்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்துள்ளது. கனடா நாட்டில் பஞ்சாபி பாடகர் அம்மி விர்கின் வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு செல்லும் அனைத்து பக்தர்களுக்கும் காப்பீடு வழங்கப்படும் என்று அறங்காவல் குழு தலைவர் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து 1,14,040 ரூபாவுக்கும் கிராமுக்கு 110 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,255 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், மறைந்த நோர்வே மன்னர் 3 மன்னர் ஹராட்டின் இறுதி சடங்கில் ஏராளமான நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். நோர்வே நாட்டின் மன்னராக 35 ஆண்டுகளுக்கு மேலாக பதவி வைத்து வந்த 89 வயதான 3 ஹராட் கடந்த ஆகஸ்ட் 28 உடல்ல குறைவால் காலமானது நேர்கள் அறிந்ததே. உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலஸ்கி சென்ற விமானம் ஆளில்லா வானூர்தி தாக்குதலில் தப்பியதாக நோர்வே பிரதமர் ஜோன்ஸ்கார் ஸ்தோர் கூறியிருக்கிறார். விமானம் புறப்படும் நேரத்தில் அந்த சம்பவம் நடந்ததாக அவர் தெரிவித்தார். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தை விரைவில் மீண்டும் தொடங்கும் என்று ரஷ்யா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. சவுதி அரேபியாவின் மீதான யமனின் ஹவுதி கிளர்ச்சி படையின் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் அரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஈரானுக்கு சொந்தமான 5 கச்சா எண்ணெய் கப்பல்களை

ரத்தாகி அமெரிக்கா மூழ்கடித்துள்ளது. பதிலடி நடவடிக்கையாக கோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் 2 போர்க்கப்பல்கள் உள்ளிட்ட 20 கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை விட அதிக சம்பளம் வாங்கும் ஒரு நாட்டின் தலைவராக சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வங் வலம் வருகிறார். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு இருசக்கர வாகனங்கள், மதுபானங்கள் மற்றும் பால் பொருட்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இந்த தடை வருகின்ற செப்டம்பர் 29 முதல் முழுமையாக அமலுக்கு வர இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இதுவரை நவம்பரில் நடைபெறும் இடைத்தேர்தலில் குடியரசுக் கட்சியினர் காங்கிரசின் கட்டுப்பாட்டை தக்க வைத்துக் கொண்டால் ஒவ்வொரு அமெரிக்க வயது வந்தவர்களுக்கும் $5,000 உதவித்தொகை தன்னால் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருக்கிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,365 அதிகரித்துள்ளது. இவர்களில் 1,147 பேரின் உடல்கள் இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை. மாயமான 5,326 பேரை தேடும் பணிகள் நேற்றும் 15வது நாளாக தொடர்ந்திருக்கிறது. தாய்லாந்து பாலர் பள்ளியில் காவல்துறை அதிகாரி தனது மனைவியை சுட்டுக் கொன்றுள்ளார். மனைவி பாலர் பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்கின்றார். மலேசியாவின் சாரவாக் மாநிலத்தில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் விமானி உட்பட 5 பேர் இறந்து போனார்கள். பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத கடினமான கணித சிக்கலில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக ஓபன் AI தெரிவித்திருக்கிறது. செய்யறிவு நிறுவனங்கள் உருவாக்கி வரும் சூப்பர் இன்டெலிஜென்ஸால் 2030 மனித குலமே அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஆன்ட்ரோபிக் நிறுவனத்திலிருந்து விலகிய வல்லுநர் ஜேக்கப் காக்சன் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். சிங்கப்பூரர் மலோல்லாம் $260 மில்லியன் மின்னிலக்க நாணய திருட்டில் சம்பந்தப்பட்டதை அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். 22 வயது லாமுக்கு 20 வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். அந்த வழக்கில் 18 பேர் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்குகின்றார்கள். பிலிப்பைன்ஸின் படகு தீப்பற்றியதில் 5 இறந்தார்கள், 87 பேரை காணவில்லை. ஆப்பிள் நிறுவனத்தின் iPhone 18 Pro மற்றும் 18 Pro Max மாடல்கள் நேற்றிரவு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் சர்வதேச கிரிக்கெட் சபை அறிமுக மகளிர் சாம்பியன் டிராபியை நடத்தும் உரிமையை இழந்ததால் இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்கு $20 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமான இழப்பு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. US ஓபன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் நடப்பு சாம்பியன் கார்லோஸ் அல்காராஸை பென்ஷெல்டன் வீழ்த்தி அரையிறுதிக்கு 2வது முறையாக முன்னேறியிருக்கிறார். US ஓபன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடப்பு சாம்பியன் அரினா சபலங்கா காலிறுதியில் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு லிண்டா நோஸ்கோவை வென்றிருக்கிறார். சீனாவில் நடைபெறும் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா தனது லீக் சுற்றின் கடைசி ஆட்டத்தில் 15-0 கோல் கணக்கில் சீன தைபேயை நேற்று அபார வெற்றி கண்டிருக்கிறது. உலக வில்வித்தை பரா சீரீஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலம் என்று 5 பதக்கங்களை நேற்று முன்தினம் வென்றிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.31 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.84 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.52 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.24 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405.99 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.70 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445.25 ரூபாய், இந்திய பெறுமதியில் 129.08 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.90 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.97 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சு பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gala Gonesse Sasseril,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
6: செல்நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன், வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00. பாரிஸ் லாச்சபிலில் ரூல் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பரிஸ்பத்து. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67, அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS Langa 12@gmail.com.
7: ஒரு கவிதை சொல்வாயா?
8: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
9: எத்தனை பேருக்கு?
8: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
9: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
8: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இதை சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
10: என்ன சமையலோ, என்ன சமையலோ.
6: உங்கள் நிலையில் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. நேரம் சரியாக 12:26 ஐக்கியராஜ்யத்தில் 11:26 இந்த நேரத்தில். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மீடியனுடைய மறு ஒலிபரப்பினை கேட்காத அன்புறவுகளுக்காக மறு ஒலிபரப்பாக தருகின்றோம்.

0: கதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன்.
1: சுவிஸ் நேரம்.

0: நாங்கள்
1: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கனை கொள்வதும் கொண்டு கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கின்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
0: இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வானலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ.
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க

0: அரசியல் சமூக மேடையிலே அரசியல் விடயங்களுக்கு முன்பாக நம் மக்களுக்கும் பலருக்கும் உலகிலே தேவையான விடயங்களை பார்த்து பின்னர் அரசியல் விடயங்களுக்குள் வந்து விடுவோம். இங்கே நிலைய கலையகத்திலே இங்கே என்னுடன் காத்திருக்கின்றார். அவருடைய குரலை வைத்து நீங்களே தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இங்கு வணக்கத்தை சொல்லி பார்ப்போம் யாரென்று பார்ப்போம். இங்கே இருவர் இருக்கிறார்கள், சொல்லுங்கள்.
1: வணக்கம். எங்களுடைய
0: ஃபாரூக் அவர்களையும் இணைத்திருக்கின்றோம். ஸ்டீவன் அவர்கள் தான் இப்பொழுது உங்களுக்கு வணக்கம் சொல்லியிருந்தார். ஃபாரூக் அவர்களும் உங்களுக்கு வணக்கம் சொல்லியிருந்தார். அங்கே தங்கவேலு அவர்கள் கனடாவிலிருந்து காத்திருக்கிறார். ஸ்டீஃபன் அவர்கள், அதாவது உங்களுடைய அந்த புதிய கண்டுபிடிப்புகள் மற்றது நீங்களாகவே இப்பொழுது ஒரு புதிய தொழில்துறையை நண்பர்களோடு இணைந்து உருவாக்கி இருக்கிறீர்கள். என்னுடைய விளக்கத்தை தருவீர்களாக இருந்தால் இலகுவாக இருக்கும் எல்லோருக்கும்.
1: ஆமாம், கட்டாயமாக. நன்றி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தரத்துக்கு. என்ற ஒரு ஒரு வருஷத்துக்கிட்ட ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருந்தேன். எப்படி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில், அதாவது ஒரு தவிர்க்க முடியாத அபாயத்தில் சிக்கியிருந்தால் முக்கியமாக தனி இருக்கிறவர்கள் எப்படி,
0: வயது முதிர்ந்தவர்கள்
1: மற்றது
0: நோய்வாய்ப்பட்டு
1: கெமிக்கல் லேபரட்டரி அப்படி எல்லாம் சரியான கொஞ்சம் ஆபத்தான இடங்களில் வேலை செய்வர்களுக்கும் சில சிச்சுவேஷன்ல உதவிக்கு கூப்பிட இல்லாமல் இருக்கும் மக்கள். ஏனென்றால் அவர்கிட்ட அந்த எமர்ஜென்சி கால் பட்டன் கூட பக்கத்தில் இருக்காது, அப்படியான சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ இதை பார்த்துட்டு இங்கே இப்போ எவ்வளோ விஷயங்கள் எங்களை சுற்றி வர இருக்குது. அப்போ அதுகளை நாங்கள் எப்படி ஒரு இலகுவாக செய்யலாம்னு நான் யோசித்து கன கம்பெனிகளை சந்தித்து, ஒரு கிட்டத்தட்ட 10 கம்பெனிகளுக்கிட்ட நான் போய் கதைச்சு சந்தித்து அது ஒவ்வொரு கம்பெனிகளும் செய்கிற ஒவ்வொரு ஒரு பொருட்களை எடுத்து நான் ஒரு பொருள் ஒன்றை தயாரிச்சிருக்கேன். இப்போ அதாவது என்ன மாதிரி இருந்தாலும் இப்போ நீங்கள் இங்கே இந்த ஐரோப்பிய நாடுகளில் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், அமெரிக்காலையும் சரி அங்கே எல்லா நாடுகளில் அப்படி இருக்குது. அதாவது இந்த ஸ்மோக் டிடெக்டர்னு சொல்லுவோம், அதாவது இந்த புகைகளை சமையல் அறைகளிலெல்லாம் பூட்டியிருப்பினான், அது அதில் கணக்கு புயல் வந்தால் எல்லாம் அடிக்கும், அப்படி சிஸ்டம்கள் எல்லாம் இருக்குது தானே. அதே மாதிரி ஒரு சத்தம், அதாவது தனி எங்களை குரல் மட்டும் இல்லை, எந்த குரலும் கொஞ்சம் மாறி போயிட்டு இப்படி கத்தி கத்தி நினைக்கிறேன், குரல் மட்டும் இல்லை, எந்த சத்தம் எந்த இதை என்ன எந்த விதமான சத்தமாக இருந்தாலும் சரி அதை நாங்கள் இந்த ஏஐக்கு சொல்லி கொடுக்கலாம். இதுதான் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், இதுதான் இந்த சத்தம் கேட்டால் எல்லாம் அடிக்க வேணும். உதாரணத்துக்கு இந்த ஸ்மோக் டிடெக்டர் வந்து இப்போ பீப்பன் அடித்ததுண்டா, இந்த ஏஐ மூலமாக நாங்கள் யாருக்கும் ஃபோன் பண்ணலாம், யாருக்கும் எஸ்எம்எஸ் அனுப்பலாம், இமெயில் அனுப்பலாம், இல்லாட்டிக்கு ஒரு ஆப்ஸ் மூலமாக ஒரு அலர்ட் அனுப்பலாம், ஒரு ஆளுக்கு மட்டுமே அது ஒரு குரூப் ஆக்களுக்கும் அனுப்பலாம். அதாவது நீங்கள் எந்தவித பட்டன் அமைத்த தேவையில்லை, நீங்கள் ஃபோன் நீங்களாக ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீங்கள் மயக்கம் போட்டு கீழே விழுந்தால் கூட அந்த சத்தத்தையும் இந்த கருவி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் என்று வழங்கிக் கொள்ளும். அப்போ உடனே நாங்கள் ப்ரோக்ராம் செய்திருக்கிற அந்த லிஸ்ட்டுக்கு மெசேஜ் அனுப்பும். இப்போ கன உதாரணங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ கேஸ் லீக் போடுற சத்தம் கேட்டால் கூட என்னென்ன சத்தம் இருக்கோ, நாங்கள் எங்களோட கணக்கின்படி எங்களை சுற்றி வர ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட,
0: அதாவது வந்து அந்த என்னென்ன அபாய சத்தம் அது தெரிஞ்சு கொள்ளும்,
1: அதுதான் ஏஐன்ற தலைமைன்னு சொல்லலாம். நாங்கள் அதை அதுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். 10,000 விதம் விதமான சத்தங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். அதாவது மொழி கப்பல், அதாவது நாங்கள் எனக்கு அது முக்கியமானதாக இருந்தது. நான் சில செய்திகளும் கேட்டுக்கிறேன், இந்த டிஆர் ரேடியோவில் அந்த செய்திகளை கேட்டுக்கிறேன். ஒரு காலத்தில் என்ன தண்ணி ஒன்று கூட விளங்காமல் தமிழில் கேட்டால் செஞ்சுள்ள சில பிள்ளைகளுக்கு தமிழ் விளங்காமல் ஆபத்தில் சிக்கி வைக்கிற மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி அந்த சிச்சுவேஷன் பாஷை இருந்தால் இந்த கருவி இருந்தால் வராது. நீங்கள் எந்த மொழியில் சொன்னாலும் அது விளங்கிக்கொள்ளும். நீங்கள் அபாயமான ஒரு ஒரு ஒரு இடத்துல இருக்கிறீங்களா, அபாயத்தில் இருக்கிறீங்களா, இல்லாட்டிக்கு நீங்கள் சும்மா கதைக்கிறீங்களான்ட்டு விளங்கும். உதாரணத்துக்கு, ஐயோ எனக்கு நோகுதே, நான் விழுந்துட்டேனே, நான் இப்படி உங்களுக்கு கதை சொல்லி கொண்டிருக்கிற மாதிரியும் இருக்கலாம். அதே நேரத்தில் நான் உண்மையாகவே விழுந்துட்டு ஐயோ விழுந்துட்டேன், யாரும் காப்பாற்றங்க இல்லையாண்ட அப்படி அது அது விளங்க அது உண்மையாக நாங்கள் அதாவது வந்து அந்த எமோஷன் எங்கிற அந்த நாங்கள் என்ன ஃபீலிங் இருக்கோம் அப்படியே அந்த இதை விளங்கிக் கொள்ளும். இது இப்போ நான் சொன்ன வசனங்கள் எல்லாம் இந்த டிவி நீங்கள் இப்போ டிவி பார்த்து கொண்டு வந்தால் கூட இப்போ நீங்கள் ரேடியோ கேட்டு கொண்டு வந்தால் கூட அதில் வந்தாலும் ஆனால் அந்த ஐக்கிய விளங்கம் இது வேறொரு அப்பறாய் அதாவது வேறொரு
0: அது அதுக்கு அதை அறிவிக்க தேவையில்லையென்று அது தானாக முடிவு செய்யும்.
1: அது அது தானாக முடிவு செய்யும். நீங்கள் இது ப்ரோக்ராம் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா, இது கொமெடி, இது ட்ராமா, சினிமா இதெல்லாம் வேறு வந்துட்டு இதெல்லாம் வந்து பல வருஷங்களாக ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வந்தது ஒரு ஃப்ரெஞ்சு கம்பெனி உண்டு. அந்த அந்த கம்பெனியை உருவாக்கினவன் ஒரு பெரிய இந்த சவுண்டு விஞ்ஞானி. அவன் வந்து பெரிய பெரிய பட்டதாரி. அவன் ஜப்பான், அமெரிக்கா, இந்த ஐரோப்பாவில் பல நாடுகளில் போயிட்டு கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ ஒரு நாள் நான் ஒரு ஒரு ஒரு கான்ஃபரன்ஸில் போய் சந்தித்து ஒரு ஒரு ஸ்பெயின் கம்பெனிக்கு போய் கதைச்ச நேரத்தில் அங்கே ஸ்பெயினில் அவன் போய் கான்ஃபரன்ஸ் கொடுத்து அதன் மூலமாக நான் இப்படி இருந்துருக்கான்னு அறிஞ்சினான். அவன் அந்த அந்த விஞ்ஞானி மூலம் அவர்கிட்ட போய் கதைக்க அவன் ஒரு சரியாக சந்தோஷப்பட்டான். இப்படி ஒரு தான் செய்கிற ஆராய்ச்சிக்கு அதை விரும்பி வந்து கதைக்கிறதுக்கு அந்த நேரத்தில் கணாக்கள் இல்லை. அப்போ நான் இது நல்ல சாமான்ட்டு நான் வேறு பெரிய கம்பெனிகளோடையும் போய் கதை
0: உங்களோட இப்போ இணைந்து விட்டாரா?
1: அவர் என்னோட இடையில ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி போய் நல்ல எங்களை அடிக்கடி நாங்கள் ஃபோனில் கதைக்குவோம், சந்திச்சிருக்கோம், நாலஞ்சு தினம். ஆனால் அவர் எங்களுக்கு இந்த ஏஐ மொடல் இன்றைக்கு ஏஐ வந்து ஒரு 1000க்கு மேற்பட்ட மொடல்கள் என்று சொல்லலாம். ஒரு விதவிதமான ஏஐகள் இருக்குது. இது வந்து சத்தத்தை கவனித்து பார்க்குறது, சத்தத்தை ஆராய்ஞ்சு பார்த்து என்னென்ன சத்தங்களில் என்னென்ன வித்தியாசமான விஷயங்கள் இருக்குன்ற அறிகிற ஏஐ தான் இது. அப்போ அதாவது சத்தம் நான் சொல்லுங்க ஒலி, சத்தம் ஒலி தனியாக இந்த குரல் மட்டும் இல்லை, ஆக்கள் இந்த மனிதத்தை குரல் மட்டும் இல்லை. இப்போ நாய் குலைச்சா கூட நாங்கள் ஒரு ஒரு நல்லதுண்டு இல்லை நல்ல ஒரு அபாயம் என்று கூட நாங்கள் சொல்லலாம். இப்போ சில பேர் வீட்டில் கிளி வளர்ப்பினம், அந்த கிளி கத்திர விதங்கள்லேயும் வித்தியாசங்கள் இருக்குது. அதை கூட இது விளங்கி கொள்ளும். எந்த ஒலியை கேட்டாலும் இந்த ஏஐ வந்து விளங்கிக் கொள்ளும். இது நல்லதாக கூடாதுன்ட்டு இது எல்லாம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வரணும் என்னென்னா, எனக்கு எது முக்கியமாக தேவைப்படுதென்றால் இது வந்து இன்டர்நெட்லேயே நெடுகிலும் கொனெக்ட் செய்து கொண்டிருக்கக்கூடாது. அதாவது இந்த டிவைஸ் விருப்பமான நீங்கள் உங்களுக்கு தேவையான உங்களோட சொந்த பெட்ரூம்லேயோ இல்லாட்டிக்கு நீங்கள் வேறு சில லாபத்திலேயோ எங்கே உங்களுக்கு ரகசியமான இடங்கள் எங்கேயும் வச்சிருக்கலாம், நீங்கள் பாத்ரூமில் கூட பாவிக்கலாம். ஆனால் அதால் எந்த காரணத்தை கொண்டும் இப்போ வேறு ஏஐகள் வேலை செய்கிற மாதிரி இன்டர்நெட் அக்சஸ் கட்டாயம் தேவையில்லை.
0: எல்லாமே இது வேலை செய்யும்.
1: அதுதான் இதில் உள்ள பெரிய ஒரு சம்பவம் உண்டு.
0: கூடுதலாக நம்மவர்கள் நீந்த போயே இறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள்.
1: ஆமாம்.
0: அப்போ இதை நீருக்குள்ளே கொண்டு சென்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்லையா?
1: என்னட்டு இன்றைக்கு நான் வந்து இப்போ மூன்று டிவைஸ் உண்டு, மூன்று தயாரிப்புகள் நடந்து கொண்டிருக்குது. நான் இப்போ முதல் வெளியிட்ட என்ன பொருள் ரெடியாக இருக்கு, இப்போ விற்பனைக்கு வரப்போகுது. வாரக்கிழமை பாரிஸில் லீசா சீஸ் நேஷனல் டிசைபார்ட்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது. அதில் போய் 15-16 இது அறிமுகப்படுத்த போகிறேன். அதில் 10 பெரிய கம்பெனிகள் உலக பல நாடுகளில் உள்ள 2 பெரிய கம்பெனிகள் இந்த டெமோன்ஸ்ட்ரேஷன் அதை பார்க்கறதுக்கு என்கிட்ட ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் எடுத்திருக்கிறான். என்னென்ற ஒரு அவைகளுக்கு ஒரு வியப்பாக இருக்குது. இந்த நான் செய்திருக்க விஷயம் என்னென்றால் வேறு ஏதாவது கம்பெனிகள் இந்த எலாம் சிஸ்டங்கள் இல்லாட்டி வேறு வேறு சிஸ்டங்களை விற்குதானே, வேறு ஏற்கனவே இப்போ ஒரு நர்சிங் ஹோம்லேயோ இல்லாட்டிக்கு வீடுகள்லேயோ தனியார் வீடுகளிலேயோ இருந்தாலும் இதை அதில் கொண்டு ஃபிட் பண்ணலாம். இப்போ எல்லாம் ஃபுல் எல்லாத்தையும் மாற்ற வேணும்னு இல்லை. இது அந்த நீங்கள் சின்ன பிள்ளைகள் விளையாடும் இந்த லீகோ விளையாடும் விளையாட்டு மாதிரி சின்ன சின்ன கியூப் கியூபாக இருக்கும், அதே மாதிரி ஒரு கியூப் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இதை உங்கள்கிட்ட இருக்கிற ஏற்கனவே இருக்கிற டிவைஸில் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிற பொருட்களோடு இதை நீங்கள் சேர்த்து பாவிக்கலாம்.
0: ஒருத்தர் வந்து விழுகிறார் என்று வைப்போம், தனியாக போகிறார், விழுகிறார், அந்த அவர் சில நேரம் உடனே மயங்கிட்டாருண்டா குரல் கொடுக்காமலே அந்த விழுந்த சத்தத்தில் இது வேலை செய்யும்.
1: அதுதான், அதாவது வந்து இப்போ நான் இப்போ முதல் வந்திருக்க பொருள் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி தான் இருக்கும். அது நான் என்ன மாதிரி என்னது காசு இருக்கிறேன்டா கூடுதலாக லிவிங் ரூம் இல்லாட்டி பெட்ரூம் இல்லாட்டிக்கு இப்போ கொரிடோர் நான் அப்போ சொன்னேன் இப்போ ஆஃபீஸ் லேபரேட்டரி ஏதாவது தனியே நாங்கள் இருக்கிற இடங்களில் இதுகளை கூட சில வழியில் அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இப்போ ஆரம்பம் வந்து உங்களுக்கு பலவிதமான தொழில்நுட்பங்கள் இருக்கு தானே, அதாவது இப்போ நான் சொன்னேன் தானே இன்டர்நெட்டுக்கு தேவையில்லாண்டு அப்படி இருக்கக்குள்ளே எப்படி நாங்கள் மெசேஜ் அனுப்பலாம், அதுவும் அது மாதிரி கேள்வி தானே. இப்போ அதுக்கு ஏற்கனவே அவைகள்கிட்ட ஃபோன் இருக்கும் என்றால் அவைகள்ட்ட ஏற்கனவே ஒரு என்ன அந்த ஃபோன் ரவுட்டர் அப்படி இல்லாமல் இருக்குது, இந்த நெடுகம் இன்டர்நெட் இல்லாமல் இப்போ அந்த சிக்னல் கொடுக்க நேரம் மட்டும் டயல் பண்ணக்கூடிய சிஸ்டங்கள் அப்படி இருக்குது. இல்லாட்டிக்கு சும்மா அந்த எல்லாம் அடிக்க வைக்கலாம், இப்போ எத்தனையோ விதமான வழிகள் இருக்குது. ஆனால் எல்லாம் வேணும்டா, உதாரணத்துக்கு இப்போ இமெயில் அனுப்ப வேணும், ஃபோன் அதில் அனுப்ப வேணும்டா, அந்த தேவையான நேரத்தில் இன்டர்நெட்
0: கனெக்ஷனை நீங்கள் ஓப்பன்
1: பண்ணலாம். அந்த நேரங்களில் வேணும்டா கட்டாயம் இன்னும் ஒன்று அறிஞ்சு கொள்ள வேணும். அந்த நீங்கள் இப்போ கேட்டீங்களாரம் இப்போ விழுந்தா கூட இப்போ அவள் நடந்து போக்குள்ள விழுந்தாலும் அந்த சத்தம் கூட இதுக்கு கேட்டு கிட்டத்தட்ட இந்த டிவைஸ் இருக்கிறதுலேருந்து ஒரு 10-12 மீட்டர் வரைக்கும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். சும்மா ஒரு ஆட்கீழே விழுந்தால் அந்த சத்தம் அதுக்கு கேட்குது, அதை கேட்டு அது இது ஆள் விழுந்தான்னு அதை விளங்கிக் கொள்ளும். உதாரணத்துக்கு இப்போ இந்த வீல் ஷேர் இருக்குது, இந்த அதில் போய்க்குள்ள அது விழுந்தால் கொஞ்சம் சத்தம் பேச கேட்கும், அது கிட்டத்தட்ட 12 மீட்டர் கங்கால் விழுந்தால் கூட அது கேட்குது. அதே போல இப்போ சில பேர் வந்து இப்போ கண்ணாடி உடைச்சா, இப்போ நீங்கள் ஒரு ரூமில் இருக்கிறீங்களா யாரும் வந்து இந்த கண்ணாடி உடைக்கிற சத்தம் கேட்டாலும் அது உடனே தெரியும் இது நார்மல் சிச்சுவேஷன் இல்லைன்னு சொல்லி எல்லாமே இருப்போம். இப்படி இந்த
0: இவர்கிட்ட நாங்கள் ஃபாரூக் அவர்கள் இதில் சந்தேகங்கள் இருந்தால் அவருடைய அவரிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புவார்ன்னு நினைக்கிறேன். ஃபாரூக் அவர்கள் இவர்கிட்ட இந்த கண்டுபிடிப்பு தொடர்பாக நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்க போகிறீங்களா? ஃபாரூக் அவர்களே, ஃபாரூக் அவர்கள் காத்திருக்கிறீர்களா? ஃபாரூக் அவர்களே, நீங்கள் இதில் வானிலைகளில் இருந்தார், நான் அவருடைய தொடர்பை காணல. ஃபாரூக் அவர்கள் காத்திருக்கிறீர்களா? ஃபாரூக் அவர்களே, அவர் சில நித்திரி ஆகிட்டார் தெரியல, உங்களோட காய்ச்சி கொண்டு இருந்துட்டு சரி அவரோட மீண்டும் தொடர்பு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் விளக்கத்தை தாங்க, நான் அவரோட தொடர்பு எடுத்து ஏற்படுத்துகிறேன். சொல்லுங்கள், அதை கண்டுபிடிச்ச அந்த சாமான்ய மற்ற ஃபாரூக் அவர்கள் காத்திருக்கிறீர்களா? விளக்கம் அளித்திருந்தார், அவர் கண்டுபிடித்திருக்கிற அந்த பொருள் கீழே விழுந்தா தானாகவே அறிவிக்க வேண்டியவர்களுக்கு அறிவிக்கிறது, மற்ற அது இயங்குவதற்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமலே அது வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள் என்று சொல்லி அது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டீங்கன்னா அவர் அதுக்கு விளக்கம் தருவார்.
2: அது வந்து பார்க்கலாம், உதாரணமா முக்கியமா அந்த அதாவது கூட்டு வன்முறை பாதிக்கப்பட்டவங்களுக்கு சயின்ஸ் அண்ட் பார்க்கமா இந்த மாவட்டம் ஒரு சில பேருக்கு வந்து தொலைபேசிய கொடுத்துருக்காங்க.
1: இது வந்து இப்ப என்கிட்ட மூன்று விதமான மாடல் இருக்கு. இந்த முதல் மாடல் வந்து சொல்றேன் சிம்பிளாக, இது இந்த போட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கும், நீங்கள் இப்போ சிவரில் போட்டி விட்டுட்டு அதில் போட்டோக்கள் உங்களோட ஃபேமிலி போட்டோக்கள் அதில் மாதிரி இருக்கும் ஒரு சுமார் திரையாக இருக்கும், ஒருத்தருக்கும் தெரியாது இப்படி ஒரு டிவைஸ் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் உங்களை சுற்றி வர எல்லாம் சிஸ்டம் இருக்குண்டு உங்களை அந்த அக்ரஷன் உங்களை வன்முறை செய்ய வரவைகளுக்கு இது தெரியாமல் இருக்கலாம். மற்றது இப்போ சில பேர் கொஞ்சம் இந்த பலவீனமாக்கள் தாங்கள் பலவீனமாக்கள் என்று மற்றாக்களை காட்டிக்கொள்ள விரும்ப மாட்டினோம். அதாவது இப்போ இந்த கால் பட்டன்ஸ் அதுகள் எல்லாம் இருக்குது, இப்போ எமர்ஜென்சி கால் பட்டன் அதுகள் எல்லாத்தையும் சில பேர் தங்களோடய வச்சுக்கொள்ள இருக்க விரும்ப மாட்டேன். நான் அந்த ஒரு அனுபவங்கள் இருக்குது, எங்களை சுற்றுவரையும் யாக்குறதுக்கு நம்ம இப்படி பலவீனமாக அதுக்கு அந்த பட்டனில் கொடுத்தாலும் அதை கையில் கொண்டு தெரியறதில்லை, விழுந்தாலும் அதை அமைத்தினாலும் கோல் அடிக்கக்கூடிய மாதிரி. இது இந்த நான் செய்யக்கூடிய சிஸ்டம் என்னென்றால் ஒரு ஏஐ வந்து ஒலி என்ன சத்தம் வாக்கோட குரல் மட்டும் இல்லை, வேற என்ன சத்தம் கேட்டாலும் இப்போ கண்ணாடி உடைய சத்தம் கேட்டாலும் சரி, இப்போ நாய் இப்போ உங்களோட வீட்டில் ஒரு நாய் நின்று அது வித்தியாசமாக குலைச்சாலும் அதுக்கும் அதுலேயுமே அபாயம் இருக்கும்னு கண்டுகொள்ளும். இல்லாட்டிக்கு இப்போ நீங்கள் கீழே விழுந்துட்டு ஒரு தடி எடுத்து தட்டினா கூட இதுக்கு தெரியும், இல்லை ஏதோ ஒரு அபாயம் இருக்குது உங்களோட வாயில் கதைக்க எடுக்கும். இல்லாட்டிக்கு நீங்கள் ஐயோ எனக்கு நோவுதாரம் காப்பாற்ற வாங்கன்னு கத்தினாலும் இதுக்கு விளங்கிக் கொள்ளும். இது வந்து இந்த ஏஐ வந்து ஒலிய வடிவாக இந்த ஆழமாக ஆராய்ஞ்சு இது உண்மையான சிச்சுவேஷனா, இது உண்மையான எமர்ஜென்சி சிச்சுவேஷனா இல்லையாண்டு முடிவெடுக்கும்.
2: முடிவெடுத்து தெரிஞ்சவங்களுக்கு
1: தெரிவிப்போம். அதாவது நாங்கள் இதில் மூன்று விஷயம் இருக்கு, இதில் மூன்று பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நாங்கள் சொல்ல என்ன ஆருக்கு என்ன மாதிரி ஆர் இதை பாவிக்க போயினோம் அதை நாங்கள் முடிவெடுக்கணும். ஆறு இதை முதியவர்கள் பாவிக்கணுமா, இல்லாட்டிக்கு ஒரு ஆஃபீஸில் இல்லாட்டிக்கு ஒரு ரிசப்ஷனில் இருக்கிறார்கள் இதை பாவிக்கணுமா, அதுக்கு மாதிரி நாங்கள் செட்டப் செய்யணும் உண்டு. அதுக்கு பிறகு ஆர் அந்த அந்த அதில் வார தகவல்களை நாங்கள் லாக் மாதிரி ஒரு அதாவது நாங்கள் மெமோரியில் வச்சிருக்கலாம். ஒரு ஒரு 10-15 விஷயங்கள் நாங்கள் மெமோரியில் வச்சிருப்போம். அதுக்கு அடுத்தது அந்த மெமோரியில் இருக்கிறத நாங்கள் அனுப்பணும் நீங்கள் எங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கோ இல்லாட்டிக்கு.
0: உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு வயது முதிர்ந்தவர் தனியாக வீட்டிலேயே இருக்கிறார், அப்போ அவரை சுற்றி எல்லோரும் தொடர்ந்து இருக்க முடியாதானே, அவர்கள் இவர்கள் வெளியிடத்துக்கு போயிட்டார்கள், அப்போ அவர் அங்கு என்ன ஏதாவது அவருக்கு ஆபத்துன்னு சொன்னால் எப்படி அதை தொழில்நுட்பம் எப்படி அதை மற்றவர்களுக்கு உடனடியாக அறிவிக்கும்?
1: அதுலேயும் பல விதமான தொழில்நுட்பங்கள் இருக்குது. இப்போ அவர்கிட்ட ஏற்கனவே ஒரு ஃபோன் சிஸ்டம் அலாம் சிஸ்டம் அதெல்லாம் ஏற்கனவே இருக்கும்டா, அதில் இந்த டிவைஸை கொழுவி விடலாம், அதோட கொனெக்ட் பண்ணி விட்டோம்டா, அதன் மூலமாக இது அந்த அவருக்கு தெரிஞ்ச உறவினர்களுக்கு சொந்தங்களுக்கு இல்லாடி பக்கத்து வீட்டுக்காரருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாம், இமெயில் அனுப்பலாம், இல்லாட்டிக்கு ஒரு ஆப்ஸ் ஒன்று நாங்கள் செய்திருக்கோம், அந்த ஆப்ஸ் மூலமாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று அனுப்பலாம். அந்த புஷ் மாதிரி இப்போ நீங்கள் சில விடையில் சூப்பர் மார்க்கெட்டோ அதாவது கடைகளுக்கு போக்குள்ள அந்த ஒரு விளம்பரம் மாதிரி வந்து விழுமே ஃபோனில், அதே மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது, இது எமர்ஜென்சின்னு வந்து விழும். அதை விட இது அவருக்கு ஓகே, அவர்கிட்ட இன்டர்நெட் பாவிக்கிறதுக்கு ஓகேன்னு சொன்னார்ண்டா, அந்த நேரத்தில் நாங்கள் இன்டர்நெட் அக்சஸை வச்சு வேறு யாருக்கும் ஃபோன் பண்ணலாம், இல்லாட்டிக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாம். எங்கே அவற்ற வேறு சிஸ்டம்
0: தானாக அனுப்பும், அவர் அனுப்புறையில் விழுந்தவர் எப்படி அனுப்புவார்
1: அதுதான். அது நல்லது, நான் சொன்னது விளக்கம் விளங்க இல்லாட்டி சரி மன்னிச்சு கொள்ளுங்க. அது விசேஷமே அதுதான், இந்த நான் முக்கியமானது வந்து அது தான் இயங்கி நாங்கள் இப்போ இவர் இந்த
0: அண்மையில் வந்து இந்த காலநில மாற்றத்தால் வெப்பநிலை அதிகரித்து சில பேர் தாங்களாகவே படுக்கையிலேயே விழுந்து போனார்கள். அப்போ அண்மை ஒருவர் தெரிந்த ஒருவருக்கு ஃப்ராங்க்ஃபர்ட்டில் நடந்தது, அவர் கிட்டத்தட்ட 2 நாட்களாக தொலைபேசியிலே அவர்கள் தொடர்பு கொண்டு அவரால் பதில் சொல்ல முடியலை. பின்னர் அவர்கள் காவல்துறையினருக்கு அறிவித்து காவல்துறையினர் வீட்டை உடைத்து போய் பார்த்து தான் அவரை நல்லாலும் 2 நாள் என்றபடியாலே அவர் சாப்பாடு ஒன்றுமே இல்லாமல் படுக்கையிலேயே விழுந்து போய் கிடந்தவர் படுக்கை பக்கத்தில். பின்னர் காவல்துறையினர் தான் பின்னர் மருத்துவமனையை கொண்டு சென்று அவர் காப்பாற்றப்பட்டார். அப்போ இப்படியான ஒரு சூழலில் தனிமையில் இருக்கக்கூடியவர்கள் டகண்டு விழுந்தாலோ அல்லது யாராவது அவர்களை தாக்க முற்பட்டாலோ இப்ப உடனடியாக உறவினர்களுக்கு தகவல் தானாகவே தெரிவித்துவிடும்.
1: ஆமாம், அதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இது கால் கொடுக்கும், எலாம் அலர்ட், ஏதாவது நாங்கள் என்ன மாதிரி ப்ரோக்ராம் செய்யறோமோ அதே மாதிரி செய்யும். அதே நேரத்தில் நீங்கள் இப்போ சொல்றீங்களா, ரெண்டு நாளாக ஒரு பேர் எந்த வித தகவலும் கொடுக்கலண்டு, அப்போ 24 மணி நேரத்துக்கு இருக்க ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கும் இருக்க இது தானாகவே ஒரு பாசிட்டிவ் கால் ஒன்று அனுப்பும். நாங்கள் யாருக்கு அனுப்பணும்ட்டு முடிவு செய்து அனுப்ப வைக்கலாம். அந்த இதை சொல்கிறோம், ஓகே எல்லாம் நல்லா நடக்குது என்று. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட நாங்கள் உங்களுக்கு சொன்னேன் 2000 சத்தத்தை கிட்ட போய் வந்து கொண்டிருக்கோம். இப்போ ஒரு ஆள் உயிரோடு இருந்து வாழ்ந்து கொண்டிருக்காருண்டா, அவற்ற அவர் சுற்றி வர அவருக்கு 2000 சத்தங்களை கிட்ட வந்து கொண்டிருக்கும். அதனால் அவருக்கு பேர் அதுக்கு அவர் ஏதாவது இன்ட்ராக்ஷன் கொடுப்பார். அப்போ இது வந்து அப்படி ஒன்று நடக்காமல் இருந்துட்டுண்டா, இது இதுவும் ஒரு ஒரு ஒரு நார்மல் சிச்சுவேஷன் இல்லை, அதால் இது ஒரு எல்லாமாக வந்துடும். இல்லாட்டிக்கு அப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும்டா, இது வேணும், நாங்கள் செட் வேணும்டா செட் பண்ணலாம், கட்டாயம் தேவை வேண்டியில்லை, வேணும்னு நாங்கள் ஒரு செட்டப் பண்ணி விடலாம். 24 மணி நேரத்துக்கு இருக்கா ஓகே எல்லாம் நல்லா இருக்குது, கொஞ்சம் சொல்லண்டா தூவாபியம் எல்லாம் நன்றாக இருக்குண்டு அனுப்பிவிடலாம். அப்போ ஒரு பக்கத்து கவைகளுக்கு ஒரு ஒரு நிம்மதி கிடைக்கும். இதே நேரத்தில் இப்போ அவருக்கு அந்த முதியவருக்கு ஒரு பிள்ளைகள் இல்லை, பக்கத்தில் ஃப்ரெண்ட்மாரோ ஒருத்தரம் அவரை பார்க்கறதுக்கு இல்லைண்டா, ஒரு சர்வீஸ் ஒன்று நாங்கள் ஒரு ஒரு ஒப்பந்தம் நான் செய்திருக்கலாம் நெஞ்சோள் ஒரு ஒரு கம்பெனியோட, ஃப்ரெஞ்சு கம்பெனியோட, அவங்க அந்த டெலி அசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க நெஞ்சு ஃப்ரெஞ்சில். டெலி அசிஸ்டன்ஸ் வந்து நினைக்கும் ஃபாரோக்கு அந்த சில வழியாக தெரியலாம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு இங்கே மாவட்டங்கள்னு சொல்லலாம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அதுகளுக்கு உதவி உதவி பணம் கூட கொடுக்குது. இப்படி தனியாக உள்ள ஆக்களுக்கு, அதாவது கூடுதலாக முதியோர்களுக்கு, அதால் ஒரு ஒரு சேஃப்டின் ஒரு பாதுகாப்பாக அவர்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கும். எதுவும் பிரச்சனைண்டா அந்த கால் சென்டருக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் போயிடும். அந்த கால் சென்டர் இவர் இந்த பயனாளியோட தொடர்பு கொள்வினம், அவர் அவர் கதைக்கெல்லாம் போயிட்டுண்டா, அப்போ அவைகள் எமர்ஜென்சியாக அனுப்பிவிடும். உதாரணத்துக்கு பொம்பியாதிக்கு சாமி அவைகளை கூட அனுப்பலாம்.
0: பார்க்கவர்கள் இவருடைய அந்த கண்டுபிடிப்பு தொடர்பாக உங்களுடைய அபிப்பிராயம், இது எந்த வகையில் பலருக்கும் உபயோகப்படுத்தக்கூடியதாக செய்யலாம்?
2: அதாவது வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி எப்படிட்டாங்கன்னு தெரியல, வந்து வன்முறைகள் நடக்கும்போது அவங்களால ஃபோன் அடிக்க முடியாத நிலைமை இருக்கும். இப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 4 பட்டனை வச்சு ஒரு ஃபோன் ஒன்று கொடுக்குறாங்க, அது ஏதாச்சும் ஒன்று அடுத்தனா வந்து நேரடியாக தப்புன்னு கிடைக்கிற மாதிரி. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி அந்த இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அனாலிஸ் பண்ணிட்டு இந்த மிஷினு வந்து அவங்களுக்கு நேரடியாக கால் பண்ணிருந்தா நிறையா வன்முறைகளை தடுக்கலான்றது நினைக்கிறேன் நான்.
1: ஆமாம், அதுதான் அதுதான் என்ற குறிக்கோளும். ஏனெண்டா நான் கண்ண சிச்சுவேஷனை அனலைஸ் செய்து பார்த்து, நான் இப்போ ஒரு கையில் ஒரு டிவைஸ் வந்து அதில் கால் பட்டன் அமர்த்த வெளிக்கிட்டா உங்களை தாக்குறவர் வந்து அவருக்கு வடிவாக தெரியும், நீங்கள் ஏதோ ஒரு அலர்ட் ஒன்று கொடுத்து கொண்டிருக்கீங்காண்டு. இப்போ அது அவர் இன்னும் கோவப்பட்டு இன்னும் உங்களை தாக்கலாம், இன்னும் கூட தாக்கலாம். அதால் இது ஒரு தரைக்கும் தெரியாது, இது சுமார் இந்த என்ன ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி தான் இப்போ ஒன்று செய்திருக்கிறேன், அது அப்படி இருக்கும். இன்னும் ஒன்று அடுத்தது 27 ஆண்டு வேறு இருக்கிறது, அது வேறு டிவைஸ் உண்டு, அது இப்போ வீட்டில் கரண்ட் பிளாக் மாதிரியோ இல்லாட்டிக்கு ஒரு லைட் சுவிட்ச் மாதிரி இருக்கும், அவ்வளோ தான், வேறு அது அது பெருசாக ஒன்றும் இருக்காது. பார்க்கவே தெரியாது என்ன, ஒரு ஒரு ரகசியமான சாமானத்தான் இருக்க வழியே இது மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு இலகுவாகவும் மற்றது மலிவாகவும் கிடைக்கும், அதில் கொஞ்சம் விலை கூட இருக்கும். அது அந்த தொழில்நுட்பத்தை இன்னும் சின்னதாக நான் கொண்டு வர வேணும். இப்போ நான் செய்திருக்கிறது வந்து ஒரு நான் ஒன்றும் என்ன சொல்கிறது இருக்கிற சாமான்களை வச்சுக்கொண்டு நான் செய்திருக்கிறேன். நான் என்ட
0: முதலீட்டு வசதிகள் இல்லாதபடியால் இருக்கிறத வச்சு செய்திருக்கிறார்.
1: இனி இன்னொரு பிளான் போட்டிருக்கேன், நாங்களாகவே இங்கே அதாவது இந்த சைனீஸ் இருந்த அந்த ப்ரொடக்ட் அதுகளை வேண்டாமல் ஃப்ரான்ஸில் இருக்கிற இந்த எஸ்டிஎம் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லி ஒரு பெரிய கம்பெனி ஒன்று இருக்குது, அது செய்கிற ப்ரொசஸர், அது செய்கின்ற அது அதுகள் உற்பத்தி செய்கிற மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், அதெல்லாம் வந்து கொஞ்சம் விலகுன சாமான்கள் தான். ஆனால் அதில் நாங்கள் செய்தோம்னா அது இன்னும் சின்னனாக செய்யலாம். இப்போ நான் சேர்க்கிறது ஃபோட்டோ ஃப்ரேம் சைஸில் இருக்குது, இதை விட இன்னும் சின்னனாக ஒரு லைட் ஸ்விட்ச்னு சொல்லுங்களா, இப்போ வீட்டு உங்களோட வால் மவுண்டில் இருக்கும் தானே, இப்போ இந்த பிளாக் கரண்ட் பிளாக் அதுகள் மாதிரி அந்த சைஸில் ஒன்று செய்து ஒரு ஒரு வீட்டில் ஒரு நாலஞ்சு இடங்களில் ஃபிட் பண்ணலாம். அதான் ஐடியா. நான் அதுக்கு கொஞ்சம் விலை கூட வரும் அதுகள். அதுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குன்னு நான் எனக்கு நான் அறிவேன். என்னென்னா கொஞ்சம் இந்த சின்ன சின்ன கேள்விகள் அதுகளெல்லாம் கேட்டுக்கணும். அது இப்படியான சந்த சிச்சுவேஷனில் இருக்கிற ஆக்களோட போய்
0: ஃபாரூக் அவர்களே, யாராவது நம்மவர்கள் இப்படியான ஒரு ஆய்வில் ஈடுபட்டு இப்படியான பொருட்களை கண்டுபிடிக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
2: இதுதான் முதல் தடவை வந்து நான் கேள்விப்பேன். அதாவது வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து கிரியேட்டிவிட்டி வரல, அதாவது வந்து செயலாக்கப்படக்கூடிய கற்பனை சிந்தனை, அதாவது வந்து அந்த அறிவாற்றங்கள். ஒரு ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 100-200 விஷயங்கள் அவங்க மண்டையில் ஓடிருக்கோம். அதுல எல்லாம் தோல்வி அடைஞ்சு ஒரு இந்த கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஒரு அற்புதமான செயல். இத நம்ம அவங்க இறச்சி இல்லாமல் சொன்னா அவங்க செலவிட நேரத்தையும் முதலீடு பண்றதையும் 2 மாசத்துக்குள்ளார காசு திட்டம் அவங்க வந்து ஆசைப்படுவாங்க. இதுல வந்து எவ்வளவு நீங்க ஆரம்பிக்கும் போது தெரியும் எவ்வளவு நாடு நீங்க இதுல செலவிடுவீங்க, செலவிடுறன்னா செலவிடும் போது வெற்றி வருமா வராதாங்கிறது தெரியாது. அந்த அந்த மாதிரி வந்து விஞ்ஞான ரீதியில போய் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறதுங்கிறது எல்லாருக்கும் வராது. அது நம்ம நம்மவங்க வந்து அந்த மாதிரி நடைபெற்றுக்கிறது.
0: மற்றது நம்மவர்கள் இப்படியானவர்களை ஊக்குவிக்குப்பது கிடையாது. ஆனால் இவரை வந்து முதல்ல ஒரு பிரெஞ்சு ஒரு நிறுவனம் உண்டு தான், இவர் தயாரித்த பொருட்களை விற்று பெரும் பணக்காரர்களாகி இவரை சம்பளத்துக்கு வைத்து கண்டுபிடித்திருந்தார்கள். அப்போ அதிலிருந்து இவர் விடுபட்டு என்னடா அவங்க இவருக்கு அங்கே வேலை செய்பவர்கள் இன ரீதியாக வெளிநாட்டுக்காரன் இந்த கலரில் உள்ளவன் இப்படி வரலாமா இதெண்ட மாதிரியான சிக்கல்களால் இவர் அதிலிருந்து வெளியேறித்தான் இப்பொழுது தானாகவே இப்படியான முயற்சியில் இறங்கி இருக்கிறார். உங்களுக்கும் இவரை பற்றி தெரியுமா நினைக்கிறேன், நான் ஏற்கனவே சந்தித்து பேசி இருக்கிறோம்.
2: ஏற்கனவே வந்து நம்ம ஒரு ஒரு கூட்டத்துக்கு வந்து பெற்று திரும்பி வரும்போது ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருக்கேன் சம்பந்தமா. இவங்க சொல்றது வந்து எனக்கு மனப்பூர்வமா வந்து ஏற்றுக்க கொள்ள முடியாது. ஏன் காரணம் சொன்னீங்கன்னா நான் பர ஐடியாக்கள் கொடுத்து வியூகங்கள் அமைச்சு பல மனிதர்களை உருவாக்கி இருக்கும் போது அவங்க வந்து வேற இனத்தை வந்தோம் அப்ப வந்து அதை ஏத்துக்கிட்டாங்க. தனிப்பட்ட முறையில் நம்ம செய்யும் போது அவங்க நம்மளுக்கு வந்து யார் யாரெல்லாம் நம்மளுக்கு எதிரியாக்க முடியுமோ அவ்வளவு பேரையும் எதிரியாச்சு, அதுல அவங்க வெற்றி அடைகிறாங்க. இதுதான் அரசியல் நடக்கிறது இந்த ஊர்ல. விஞ்ஞானம் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து கண்டுபிடிக்கிறதுல இன்னொருத்தவங்க சம்பாதிக்கும் போது நிறைய ஊக்குவிச்சிருப்பாங்க. தனிப்பட்ட முறையில இவங்க ஏதாச்சும் ஒண்ணு தன்னால செய்து தனக்கு வந்து நேரடியா ஒரு விஷயங்களை செஞ்சு காட்டின அப்படிங்கும் போது கம்மியான பெற்றா இதுக்கு ஊக்குவிக்கிட்டு வருவாங்க. அது நம்மவங்க வந்து கம்மியாகத்தான் வருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மவங்களுக்கு வந்து ஒரு முதலீட்டு பண்ண நாளைக்கு லாபம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குற எண்ணத்துல உள்ளவங்க. அதனால இது நம்மள்ட்ட இருந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்கள்ட்ட இருந்து என்னன்னு சொன்னீங்கன்னா இவங்களை கொண்டு எப்படி தொடங்கலாம், ஆனால் நம்ம தனியா வந்து ஃப்ரீடமா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த கூட்டியா ஒரு ஒரு நிலைமை இருக்குது. இது கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து
0: நம்மவர்களுக்கும் தேவையானதானே தனிமையில இப்ப இவ்வளவு பேர் இருக்கிறார்கள்,
2: நிறைய பேருக்கு தேவை. அதாவது வந்து இத கற்பனைக்கு எட்ட முடியாதது. வன்முறைகளை தடுக்கலாம், அசம்பாவிதங்களை தடுக்கலாம், தீ விபத்துல வந்து அந்த புகையினால அமைப்ப வந்து தீ விபத்துல இறக்கிறது இல்ல, அந்த புகையினால மயக்கத்துல கிடப்பாங்க. அந்த நேரத்துல வந்து உதவிகள் நாடுறதுக்கு இந்த மிஷின் தேவைப்படும். அல்ல வந்து திருட வந்துட்டான், ஒரு மற்றவங்களோட ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது போன் எடுத்து பேசினா இவங்க மேங்கொண்டு ஆபத்து வர்றாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு நிலத்திட்ட உயிர் காப்பாத்துறதுக்கு இது உதவும். அதாவது வந்து வயதானவங்க, உடல் நலம் சரியில்லாதவங்க, இவங்களுக்கு அப்படின்னு பிள்ளைகளை பாக்குறது, இந்த மாதிரி அதாவது எண்ணிக்கையில அடங்காத அளவுக்கு உதவுறதுக்கு உள்ள இந்த மிஷினா இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல புரிஞ்சு கொடுக்கிறது.
0: உரங்கள் ஒருவர் அக்கியராஜ்யத்திலிருந்து ஒருவர் இணைந்திருக்கிறார், அவர் இணைத்துக் கொள்வோம். வணக்கம், சொல்லுங்கள்.
3: வணக்கம் தர்சன், மூவருக்கும் வணக்கம் கூறிக்கொண்டு நான் இப்ப என்ன கேட்க வந்தேன் தர்சன், என்ன சொல்ல இப்ப இங்க வந்து எனக்கு அந்த பெண்ணெல்லாம் தந்து இருக்கிறாங்க, நானே அது அமர்த்தினா போகுமா அவங்களுக்கு, அது ரேடியோ மாதிரி அதுல கலைப்பாங்க என்னோட. அதே மாதிரி உங்களோட வீட்டு துணைப்பு இருக்கு தானே தர்சன், வீட்டு துறப்ப வந்து அவங்க வெளியில ஒரு பாக்ஸ் அடிச்சிருக்காங்க கீவே சொல்லி, அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு, செக்யூரிட்டி நம்பர் இருக்கு, அது ஒருத்தரும் கொடுக்க அவங்க இப்ப இந்த காவல்துறை அப்படியான வந்தால்தான் அது அந்த இது கொடுக்கும், அவங்க அந்த இதுக்கு போன் பண்ணி கேட்பாங்க. இப்ப நான் அமர்த்தினா தான் வெறும் அமர்த்தாம அப்படி இருக்கு கதைக்கு அது
4: சொல்லிட்டு. ஆமாம், வணக்கம். இதில் விசேஷம் அதான், நான் வந்து இந்த துறையில் இருபத்தஞ்சு வருஷத்தை கிட்ட வேலை செய்திருக்கிறேன். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கீபாக்ஸ் அதெல்லாம் இருக்குது. நாங்கள் என்ன மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்கிறோம்னா, ஒரு ஸ்மார்ட் கீபாக்ஸ் ஒன்று உருவாக்கியிருக்கிறோம். அது நாங்களாக செய்த விஷயம் இல்லை, இப்போ இருக்கிறதுல வச்சுக்கொண்டு நாங்கள் செய்திருக்கிறோம். அந்த பாக்ஸ் அப்படியெல்லாம் ஏற்கனவே இருக்குது. அதனால் இந்த பாக்ஸ் வந்து இப்போ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இந்த ஏஐ முடிவெடுத்ததுண்டா, அந்த பாக்ஸ் வந்து ஆக்சஸ் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இப்ப வெளியில இருந்து கூட
0: அதே திறந்து விட்டுடும்,
4: அதாவது இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் வந்த எல்லாருக்கும் திறக்காது. நாங்கள் யாராருக்கு ஆக்சஸ் கொடுக்கிறோமோ அவைகளுக்கு மட்டும் அந்த நேரத்தில் வந்தால் மட்டும் திறக்கும். இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு நம்பிக்கை இருக்குது, இப்ப அவர்கள் சொல்வீங்க இப்ப காலமையில வரலாம் நடிக்கிறவர் வரலாம், அவர் 24 மணி நேரம் அவர்கள் வர வேணும் இல்லை, நீங்களும் கூட பாட்டில் நிம்மதியாக வீட்டு கூட வீட்டுக்குள்ள இருக்கலாம், அதுக்காக அவர்கள் விற்பனை நேரத்தில் உள்ளுக்கு வந்து போகிறார். அதை தமிழ் கலாச்சாரத்தில் அப்படி இருக்கலாம், அன்பு தொலைன்னு இருக்குதானே வந்து போகலாம், அப்படி இல்லையது. இது நீங்கள் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருப்பீங்கண்டா அந்த பாக்ஸ் வந்து ஆக்சஸ் ஒன்று ஒன்று கொடுக்கும். அப்படி கொடுத்ததுண்டா அந்த நேரத்தில் மட்டும் அந்த யாராருக்கு ஆக்சஸ் ரைட்ஸ்
3: இருக்குதோ அந்த டைம் பண்ணி கொடுக்கணுமா? இல்லை
4: இல்லை, அந்த டைம் நீங்கள் முடிவெடுக்க தேவையில்லை. முதலே அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்ததென்றால் இந்த பாக்ஸ் வந்து அதுக்கு ஒரு ஒரு ஒரு கொமாண்ட், அது ஆனால் அதுக்கு
0: ஐடென்டிஃபிகேஷனாக கொடுத்து வச்சிருக்கோம்,
4: கொடுத்து வச்சிருக்கோம் ஏற்கனவே. இப்போ பக்கத்து வீட்டுக்கார் வந்தால் ரெண்டாவட்டி ஃபிங்கர் பிரிண்டோ இல்லாட்டி அவற்றை அவருக்கு உள்ள பெர்சனல் கோட் ஏதோ அது ஒன்று பின் கோட் அதை கொடுத்தா
3: அந்த பின் கோட் என்ன நான் வச்சிருக்கேன், சப்போர்ட் பக்கர் வந்தால் மட்டும் அவருக்கு கொடுப்பேன், அவர் வந்து சுரப்படுத்திக்கணும் திறந்து போட்டு போய் வச்சிட்டு கொஞ்சம் தான் போன் பண்ணி வச்சு அதுக்குள்ள வச்சு வச்சுட்டேன்னு கோட் நம்பரை கேட்பேன். கோட் நம்பர் என்ன, அந்த கோட் நம்பர் அடிச்சா அது பக்ஸ் துறக்கும்.
4: இதெல்லாம் உபகரணங்கள், அதாவது வந்து இந்த இந்த இது ஒரு மெயின் சிஸ்டம், இதுகளெல்லாம் வந்து ஒரு சட்டலைட் மாதிரி, அதாவது சுத்தி வர இருக்கிற சாமான்கள் அப்படி கனவு வேற வேற இதில் இருக்குது. இப்போ ஸ்மோக்
0: அவர் கதைக்காமலே அபாயத்தை தெரிந்து கொண்டு அதுக்கான நடவடிக்கைகளை செய்யற கண்டுபிடிப்பு தான் இவற்ற கண்டுபிடிப்பு. இது ஒரு புதிய கண்டுபிடிப்பு, ஏற்கனவே இல்லாத ஒரு கண்டுபிடிப்பு, புதிய கண்டுபிடிப்பு, அதுக்கான பாராட்டுகளை இவர் பெற்றிருக்கிறார்.
3: அவருக்கும் பாராட்டுகளை கூறிக்கொள்ளும் நாங்களே.
4: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்.
0: ஃபாரூக் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த அதாவது நம்மவர்கள் இப்படியானவர்களை ஊக்குவிப்பார்கள், ஆனால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம்.
1: இதில் முக்கியமான எனக்கு திருப்பி திருப்பி சொல்கிறது இல்லை என்றால், ஒரு மொழின்றது வந்து இதில் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் தமிழில் அழைச்சாலும் சரி, சிங்களத்தில் சொன்னாலும் சரி, தெலுங்கில் சொன்னாலும் சரி, ஹிந்தியில்
0: சொன்னாலும் சரி, மலையாளத்தில்
1: மலையாளத்தில்
0: எந்த மொழிகளையும்
1: எந்த மொழி பிரச்சனை இல்லை இதில். அதுதான் முக்கியம், முக்கியமான விஷயம்.
0: சரி, ஃபாரூக் அவர்கள் ஏதாவது இது தொடர்பாக வேறு ஏதாவது உங்களுக்கு அபிப்பிராயங்கள் வருகிறதா?
2: இந்த மாதிரி கண்டுபிடிப்புகளா மேசோன் தேவகத்தை அதாவது வந்து எப்பாக்குங்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
1: ஆமாம், ஆமாம்.
0: ஏற்கனவே இவர் அப்படியான இடங்கள்ல தான் இவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு அந்த நிறுவனத்துக்காண்டி போய் பூட்டி இருக்கிறார்.
2: ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியில என்னத்துக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப போதுமான அளவு செவிலியர்கள் கிடையாது வந்து மருத்துவமனையில்.
1: ஆமா,
2: அப்ப வந்து இவங்க அடிக்கடி வந்து போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. பிரைவேட் கிளினிக்ல மியூச்சுவல் நல்ல விதமான மியூச்சுவல் இருக்கிறவங்க இடத்துல கேமரா வச்சு ஒரே இடத்துல கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னா உடனே போய் பார்த்து என்ன தேவைன்னா போய் கேட்கறதுக்கு இது பண்றாங்க. அந்த மாதிரி கட்டத்துல வந்து இவங்க ஒவ்வொரு ரூம்லயும் பொறுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை அசம்பாவம் எதுன்னு சொன்னீங்கன்னா உடனே போய் வந்து உதவி செய்யறதுக்கு வாய்ப்பா இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வீட்டுல இருக்கிறதோட மருத்துவமனையில வந்து பாதுகாப்பா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஆஸ்பத்திரியில சேர்த்த பிறகு ஒவ்வொரு நர்ஸும் ஒவ்வொரு நோயாளிகளை போய் பாக்குறதுக்குள்ள நேரம் கிடையாது. ஒரு தடவை ரவுண்டு வருவாங்க, ரெண்டு தடவை வருவாங்க, கூப்பிட்டா ஒரு தடவை ஊன்னுவாங்க. அதுக்கு பிறகு வந்து அடிக்கடி கூப்பிட்டு இருந்தா உண்மையா கூப்பிடும் போது வரமாட்டாங்க. அந்த மாதிரி உயிர் போற நோயாளிகள் அதிகமா இருக்கிறாங்க ஆட்கள் குறைத்ததுனால. அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து பொது மருத்துவமனைக்கு தேவைப்படுங்கிறது என்னடா ஒரு ஐடியாவா தெரியுது.
1: நீங்க சொல்றது மற்றது இது வந்து ஒரு லோகவுண்டு தரம் ஆட்டோமேட்டிக்காக ரீகார்ட் ரெண்டு பதிஞ்சு வச்சிருக்கும். அப்போ தெரியும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல ஒரு பேஷண்ட் இருந்திருக்கிறார், எத்தனை தேதி எத்தனை மணிக்கு உண்டு, டைம் எல்லாம் மெமரிக்கு கொடுத்து வைக்கலாம். நாங்கள்
2: இத கார்களுக்கு பொருத்தலாம். ஏன் கார்களுக்கு பொருத்தலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஆபத்தான நேரத்துல அவங்களுக்கு வந்து முதலுதவி உதவி கொடுக்கறதுக்கு இத பயன்படுத்தலாம். இப்ப கொஞ்ச நேரத்துல வந்து வெளியூர்ல இருந்து வந்துட்டு இருந்தான், வந்துகிட்டு இருந்தா என்ன காரணம்னு தெரியல, ஒரு டாக்ஸி ஒரு ரெண்டு குப்பரை ஏத்திட்டு வந்த டாக்ஸி மேல பாம்பி அந்த ஹைவேல விட்டு பக்கத்துல உள்ள மர புதர்ல வந்து உள்ளார பூந்துருச்சு. அவரு டிரைவரா உள்ளார உள்ளவங்க மயக்கத்துல கிடக்குறாங்க. யதார்த்தமா வந்து போனவங்க அந்த வெள்ளை கலர்ல இன்னுமா கிடக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அந்த பாம்பு அகைஞ்ச அதாவது அவசரத்துக்கு உள்ள அந்த இடத்துல வந்து நிறுத்தி போய் பார்க்கும் போதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஒரு பாரு உலரத்தை சென்று கிடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு வந்து அவங்க போலீஸுக்கு எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி வந்துகிட்டு இருந்தாங்க. இத போய் பார்த்தவங்க வந்து ஒரே தமிழ்காரங்க. அந்த அப்படியே போன நேரத்துல என்ன அது ஒரு மரியாதைதா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பார்த்தோமே அப்படின்ட்டு போகாம ஓரத்தில் நிறுத்தி அவங்க போய் பார்த்துருக்காங்க. அப்பதான் தெரிஞ்சிருக்குது காரு இதா இருக்குது, காரு வந்து உள்ளர கூண்டு கிடக்குதுன்னு. அவங்க உள்ளவங்க எல்லாம் மயக்க நடையில இருந்ததுனால அவன் யாரும் வந்து கூப்பிடறதுக்கு இது இல்லை. அப்ப அந்த மாதிரி உள்ள நிலைமைக்கு வந்து கார்களுக்கு பொறுத்திருக்கு தேவைப்படும்.
1: நீங்கள் சொல்றது சரி.
2: ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு கார்லயும் ஒரு பிளைட்ல இருக்கிற மாதிரி இந்த பிளாக் பாக்ஸ் அதாவது போத்மார் மாதிரி வந்து அமைக்கணும்னு வச்சிருந்தாங்க. அதுல வந்து விபத்துகள் நடந்தா, நைட்டு மயக்கம் வந்திருந்தா, இல்லாட்டி அவங்க கூப்பிட முடியாத நிலைமையில இருக்கும் போது வந்து தேவையான வந்து உதவிகளை நாடுறதுக்கு, என் தன்னால நாடுறதுக்கு உள்ளத யோசனை, அதாவது தன்னால செய்யறதுக்கு அது மாதிரி ஒண்ணு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி யோசனை பண்ணி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு அதாவது சட்டம்னா ப்ரொபோசிஷன் கொண்டுட்டு வந்தாங்க. அது வந்து ஒரு 4 வருஷமா இருக்குமா 5 வருஷமா இருக்குமான்னு தெரியல எனக்கு. அது கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து யாரும் அதுக்கு வந்து பதில் சொல்லணும்னா அப்படி விட்டாங்க.
4: உதாரணத்துக்கு இந்த இந்த ஜூலைல இருந்து இந்த ப்ரொஃபஷனல் வெஹிக்கிள் இருக்குதானே, அதாவது கம்பெனி அதுகளுக்கு, அதாவது எல்லாத்துக்கும் இல்லை, அந்த சில இந்த வேன் மாதிரி இருக்கும், அந்த சரக்கு அதுகளுக்கு கொண்டு போற வாகனங்கள் அதுகளுக்கு கட்டாயமா இருக்குது. இப்ப அந்த அந்த ரெக்கார்ட் வந்து கட்டாயம் செய்ய சொல்லி யூரோப்பியன் யூனியன்

0: ஏற்கனவே இருக்குது. ஆனால் சரியான சில கூடுதலாக 60,000-70,000 யூரோக்கு மேல் உள்ள கார்கள்லாம் அப்படி இருக்கும், அதோட சிஸ்டங்கள் பூட்டி வைப்பாங்க.
1: சரி, நாங்கள் கனடாவிலிருந்து தங்கவில்லையா அவர்கள் காத்திருக்கின்றார். அவரிடமும் இந்த இப்பொழுது உரையாடிய விடயம் தொடர்பாக அவருடைய அபிப்பிராயத்தை கேட்டு பார்ப்போம். வணக்கம் தங்கவில்லையா அவர்கள். உங்களோட விக்கி விக்கி வருகிறது, பாருங்கள். என்ன தொலைபேசியை பக்கத்தில் வைத்து பேசுவேன். தங்கவில்லையா, தங்கவில்லையா அவர்களே, காத்திருக்கிறீர்களா அல்லது உங்களோட தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டதா? தங்கவில்லையா அவர்களே, இல்லை அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறான்னு நினைக்கிறேன். திருப்பி அவரை மீண்டும் வானிலைகளிலே இணைத்துக் கொள்ளுகின்றேன். நீங்கள் உங்களுக்குள் உரையாடி கொள்ளுங்கள், நான் அவரை இணைக்கும் விரைவில். தொடர்ந்து இங்கே தங்கவில்லையா அவர்களுடைய இணைப்புக்காக காத்திருக்கின்றோம். அவருடைய இணைப்பில் ஏதோ தவறு அடைந்திருக்கிறது நினைக்கிறேன். சரி, உங்களை பொறுத்தவரையில் ஃபாரூக் அவர்கள் அரசியல் நிலைமை தொடர்பாக பிரான்சிலே அடுத்த தேர்தலிலே யார் வெல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது, என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, தீவிர வலதுசாரிகள் வந்தால் என்ன நடக்கும்?
2: தீவிர வலதுசாரிகள் வந்தா என்ன நடக்குதுங்கிறத வர வைக்கிறதுக்கு வந்து ஒரு எட்டாபிளிஷ்மெண்ட் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அதுக்கு தகுந்தாற் போல் சில மாதங்களுக்கு முன், சில வருடங்களுக்கு முன் மரீன் லெப்பன் அதேமாரி வந்து ஜோர்தான் பர்தலா இந்த ரெண்டு பேரும் இஸ்ரேலுக்கு சாதகமா நாங்க இருக்கிறோம், அவங்களுக்கு என்னைக்குமே எதிரியா இருந்தது கிடையாது எங்க கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரட்டி பிரட்டி சொன்னாங்க. ஜோர்தான் பர்தலா வந்து இஸ்ரேலுக்கும் போயிட்டு வந்தாரு. போயிட்டு வந்த பிறகு அவங்க வந்து இந்த தீவிர வலதுசாரி வந்து இவ்வளவு நாளா வராததுக்கு காரணம் அவங்கள எதிர்ப்பு இருந்ததுனால. இன்னைக்கு வந்து அவங்க வந்தா பிரச்சனை கிடையாதுங்கிறத ஒரு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. மாஸ் மீடியா எல்லாம் வந்து ஊடகங்களும் அதை வந்து ஒரு கருத்துக்கள் கடினமா இருக்கிறத ஒழிஞ்சு அவங்களும் ஒரு அரசியல் நீரோட்டத்துல இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரட்டி பிரட்டி அதை வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்து நிழல் உலகத்துல இருந்து அரசியல்ல யாரு வரணும் யாரு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முடிவு பண்ற நிலைமையில இருக்கக்கூடிய ஷாக்கத்தாலி, ஷாக்கத்தாலிங்கிறவர் வந்து பழைய ஜனாதிபதி பிரான்சுவா மித்தரான் அவர்தான் ஆலோசகர். அப்புறம் அடுத்தடுத்து வலதுசாரி இடதுசாரி அப்படின்னு சொல்லிட்டு பாராம எல்லாருக்கும் ஆலோசகரா இருந்தவர். அதே நேரத்துல ஜனாதிபதி மக்ரோன் அவர்களையும் கொண்டு வந்து பழைய ஜனாதிபதி பிரான்சுவா உள்ளவங்க அவர்கிட்ட வந்து அறிமுகப்படுத்தியதும் அவரு. அவரு வந்து ஒரு 2 வருடத்திற்கு முன் ஒரு ஊடகத்துல வந்து பேட்டி அளிக்கும் போது அவர் சொன்னது என்னன்னா, அடுத்த ஜனாதிபதி ஒரு பெண்ணா இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அத மத்த ஊடகங்கள்ல அது யாரு எவருன்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் ஒரு 4-5 பேரை வந்து சும்மா விளையாட்டுக்கு சொன்னாரு. ஆனா அவங்க சொன்னவங்க யாருமே வந்து ஒரு தேர்தலா அரசியலா தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிற பெண்மணிகள் கிடையாது. அவரு சொன்னபடி வந்து ஒரே ஒரு இது உண்மை, சொன்ன ஆட்கள் எல்லாம் சரி கிடையாது. ஆனா பெண்ணு என்று சொன்னது பெண்ணுன்னா வந்து பொம்பளைங்கிறது. அதே நேரத்துல இவங்க பேரும் மரீன்ல பெண்ணு, இவங்களைத்தான் அவரு குறிவிட்டு சொல்லியிருக்கிறாருங்கிறது தான் என்னுடைய கணிப்பது. அதே மாதிரி வந்து இவங்க வரணும்னா என்ன செய்ய வேணும், என்ன செய்யணும்னா இங்க இருக்கிற வெள்ளக்காரங்க எல்லாரும் இவங்களுக்கு ஓட்டு போடணும், யாருக்கு மரீன் லெப்பனுக்கு. அதாவது வெள்ளக்காரங்க அது இல்லாம வந்து நம்ம என்ன கலர்ல இருக்கிறோம்னு தெரியாம இருக்கிற வெள்ளக்காரங்களும்

0: அதாவது நம்ம தமிழ் மக்களும் சரி, மத்த அரபு அரபு கழகம் கருப்பர்களும் மரின்ல பண்ணி வரக்கூடாது, பாதுகாப்பு சரியில்லைன்னு சொன்னவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப இவங்க வரணும்னா வெள்ளக்காரங்களை வந்து எப்படி திரட்டுறது? அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னீங்கன்னா, வெளிநாட்டுக்காரங்க என்னென்ன விசேஷங்கள் செய்யறாங்களோ எல்லாத்தையும் ஊர்வலத்துக்கு வந்து எளிதிப்படுத்துவாங்க. ஊர்வலம் கூட ஊர்வலம் செஞ்சு அவங்க வந்து வெளியில அவங்கன்ற கலைகளை வந்து கலாச்சாரத்தை வெளிப்படுற மாதிரி வந்து மிகவும் எளிதா வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க, உத்தரவு கொடுப்பாங்க. நீங்க வந்து வெளியில சுத்தலாம், வெளியில ட்ரம் அடிச்சுட்டு அலையலாம், வெளியில வந்து விசேஷங்கள் செய்யலாம், வெளியில வந்து இது பண்ணா விநாயகர் சதுர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அதே மாதிரி கருப்பர்களுக்கும் பெர்மிஷன் கொடுப்பாங்க, அதே மாதிரி அரபுக்காரங்களுக்கும் பெர்மிஷன் கொடுப்பாங்க. அரபுக்காரங்க எதுவும் தப்பு செஞ்சாங்க, கருப்பர்கள் தப்பு செஞ்சாங்கன்னா அதிகமா கண்டிக்க மாட்டாங்க, பஞ்சு கம்பு வச்சு அடிப்பாங்க. அவங்க வந்து எதுவும் வழி இல்லாம வந்து வெளியில வர்ற மாதிரி. இது என்னத்துக்கு செய்யறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடிக்கடி வந்து ஊடகங்கள் காட்டிக்கிட்டே இருக்குங்க. இந்த பாருங்க, வெளியூர்ல இருந்து வந்தாங்க, இந்த மாதிரி வந்து தெரு ஃபுல்லா சுத்தி அதை வந்து பம்பாயை மாத்திட்டாங்க, இல்லாட்டி பங்களாதேஷ மாத்திட்டாங்க, பாருங்க வந்து அல்ஜீரிய மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கிராமத்துல இருக்கிற வெள்ளக்காரங்க ஓட்டு போட்டாவே இவங்க ஜெயிச்சிருவாங்க. அந்த அவங்கள வந்து அதாவது எழுப்புவதற்கு உள்ள ஏற்பாடுகள் தான் சொல்லிட்டு என்னோட கணிப்பு இது. அதே மாதிரி அடிக்கடி இந்த தாள் இல்லாதவங்க வந்து லாசப்பையிலே இங்க பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து தவறு செய்யும் போது அவங்களை வந்து எது போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க பெருசா கண்டிக்கிறதுல திருப்பி விட்டுடுவாங்க. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு மனித இயல்பு என்னன்னா, ஒரு நம்ம ஒண்ணு செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதை யாரும் நம்மளை வந்து தண்டிக்கல இல்லாட்டி வந்து நிறுத்தல அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம். இது மனித இயல்பு, இது வந்து நான் நீங்க அப்படின்னு கிடையாது. இது மனுஷன்ற ஜப்பான்ல இருந்தாலும் சரி, இது அமெரிக்கால இருந்தாலும் சரி, பிரான்ஸ்ல இருந்தாலும் சரி, மனித இயல்பு இது இப்படித்தான். அப்ப அந்த மாதிரி ஒரு நீரோட்டத்தை கொடுக்குறாங்க. அதனாலதான் எல்லாரும் சொல்றாங்க, அந்த பாருங்க சைனா எடுத்துட்டு போறான். ஏன் சைனா எடுத்துட்டு போறான்னா, முதல்ல வந்து லேசா வந்து பிட்பாக்கெட் அடிக்கும் போது அவனை ஒண்ணுமே செய்யல, அடுத்தது சைனுக்கு போறான், அடுத்தது வந்து வீடுகள்ல பூந்து கொள்ளடிக்கிறான், அப்புறம் கார்களை அடிச்சு நொறுக்கிறான். இப்படிங்கும் போது வந்து ஏன் கண்டிக்கிறான்? கண்டிக்க முடியாதா? கண்டிக்கலாம், கண்டிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, வலதுசாரி வந்து இவங்க அதாவது மூஞ்சலிசாசம் உலக மயமாக்குதல வந்து உலகம் எங்க பார்த்தாலும் இந்த ஒவ்வொரு நாடும் வந்து ரொம்ப லாங் ரொம்ப தூரமான நிலைக்கு போயிடுச்சு, அதை திரும்பி கொண்டுட்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. உலகமயமாக்குறதுல என்ன நஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மேலை நாடுகள்ல இருந்த பெரிய பெரிய தொழிற்சாலைகள், பெரிய பெரிய கண்டுபிடிப்பு மையங்கள் எல்லாமே வந்து ஆசியா சைடுல இருக்கிற சைனாக்கு போயிடுச்சு. இப்ப இங்க வந்து இங்க இருக்கிற சோமர் அதாவது வந்து வேலை இல்லாம வந்து காசு வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு சைனால இருக்கிறவங்க வேலை செய்யறவங்க அனுப்பி அங்க உள்ள பொருட்களை இங்க வாங்கிட்டு இருக்காங்க, அதான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. இப்ப வெளிநாட்டுல மேலை நாட்டுகள்ல உள்ள வருமானம் என்ன, பெரும்பாலான வருமானம் என்னன்னு சொன்னீங்கன்னா, சைனால தயாரிக்கிற பொருட்களை இந்த ஊர்ல கொண்டுட்டு வந்து விற்கும் போது அதுல போடுற வரியில தான் வந்து எல்லா நாடுமே இயங்கிக்கிட்டு இருக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எடுத்த முடிவுகள் வந்து இன்னைக்கு அதான் நிலைமை. இன்னைக்கு இப்ப ஆக வந்து சைனால வந்து கடுமையா ராவும் பாவலும் உழைச்சி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க யாருக்காகன்னு சொன்னீங்கன்னா, மேலை நாடுல வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு, பெரும்பாலும் உள்ளவங்களுக்கு தான் அவங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதிகமா பொருட்கள் யாரு வாங்குறான்னு சொன்னீங்கன்னா, பணக்காரங்க வாங்க மாட்டாங்க. ஒரு சட்டையை வந்து ஒவ்வொரு நாளைக்கும் வந்து சட்டையை வாங்கிட்டு தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சட்டைகள் வாங்குறது வந்து பெரும்பாலமா இருக்கிற நடுத்தரவாதிகளும், நடுத்தரவாதிகள் கீழே இருக்கிறவங்க தான் சட்டை வாங்குவாங்க, அது வாங்குவாங்க. நாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நிலைமை, அந்த நிலைமையை எப்படி ரீவர்ஸ் பண்றது? இத வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ரீஇண்டஸ்ட்ரியலைசேஷன், மறு தொழில்மயமாக்குறது, அதாவது மறு தொழில் புரட்சியை உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மானியம்லாம் கொடுத்தாங்க. பிரான்ஸ் பூர்வீக கம்பெனிகளுக்கு, மேலை நாடு பூர்வீக கம்பெனிகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அது நடக்கல, அது ஒண்ணுமே நடக்கல. அதுக்கு தான் வந்து பனோ சோலர், அதாவது வந்து சோலார் பேனல் வந்து எங்க பார்த்தாலும் வைக்கிறதுக்கு மானியம் எல்லாம் கொடுத்தாங்க. பிரான்ஸ்லயே தயாரிச்சு பிரான்ஸ்லயே செய்யற மாதிரி ஆரம்பத்துல அது நடந்துச்சு. அதுக்கு பிறகு சைனால இருந்து கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. இவங்க வந்து 10,000 யூரோ கொடுக்கறத வந்து அவங்க வந்து 400 யூரோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வந்து ஃபெயிலியர். இப்ப எப்படி திருப்பி கொண்டுட்டு வர்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா, புரொடெக்ஷனிசம், அதாவது வந்து நேஷனலிசம் கடந்த கலந்த ஒரு பொருளாதாரம். அப்ப ட்ரம்ப் அதுதான் ஆகுது. மிலை அர்ஜென்டினா வந்து அவர் தான் அந்த கொள்கை கொண்டவங்க தான் இருக்கிறாங்க. இப்ப உலகம் ஃபுல்லா வந்து இப்ப லண்டன்ல கூட வந்து நைஜல் ஃபாரன் சொல்லிட்டு அவரு வந்து கொஞ்சம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து இப்ப ஜெர்மனில நடந்த ரீஜினல் எலெக்ஷன்ல வந்து வலதுசாரி தீவிர வலதுசாரி தான் வெற்றி பெற்று இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நானு. இப்ப அதே மாதிரி வந்து இங்கேயும் கொண்டுட்டு வரணும்னு ஒவ்வொரு நாட்டுலயும். இத்தாலியில பாத்தீங்கன்னா அதே நிலைமை வந்துச்சு. இத்தாலியில வந்தோன்னா ஒரே நாள்ல என்ன செஞ்சாங்க எராஸ்தா பிரான்ஸ்ல இருக்கிற எராஸ்தா மாதிரி இருக்கிறத கேன்சல் பண்ணாங்க. அங்க கேன்சல் பண்ணிட்டு வந்து அங்க வேற மாதிரி அரசியல் கொண்டுட்டு வந்தாங்க. இப்ப அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுலயும் வந்து அந்த மாதிரி கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஒவ்வொரு நாட்டுலயும் அந்த நிலைமை மாறணு, அதாவது வந்து நேஷனலிசம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. அதுக்குதான் வந்து யுக்ரைனை வச்சு ஒரு சண்டையை உருவாக்கி விட்டு ஒரு நேஷனலிசம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. அது நடக்கல. அது ஏன்னா வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க யுக்ரைனும் ரஷ்யா தான் சண்டை நடந்துகிட்டு இருக்காங்க. யுக்ரைன் இது கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 56 நாடு கொண்ட நேட்டோ தான் வந்து ரஷ்யா கூட சண்டை போட்டுட்டு இருக்குது. யுக்ரைன்ல உள்ள நிலத்துலன்னு சொல்லிட்டு இப்ப அதுவும் வந்து சமாதானத்துக்கு வந்து ட்ரம்ப் ஜனாதிபதி வந்து பேச்சுவார்த்தை ரஷ்யாக்கும் யுக்ரைனுக்கும் வந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அவரே சொன்னார், கனவு கண்டாரு 24 மணி நேரத்துல சண்டையை நிறுத்திடுவேன்னு சொல்லிட்டு தான் அவர் வெற்றி பெற்று வந்தாரு. இவ்வளவு நாளாவது நிறுத்த முடியல. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, சொல்ற வார்த்தைக்கும் செயலுக்கும் வந்து ரொம்ப கடினமான வித்தியாசம் இருக்குது.
1: இன்னொருபடியும் இந்த கிழமையிலிருந்து ஆரம்பமாகி இருக்குது. இங்கே டென்மார்க், கிரீஸ், ஆஸ்திரியா, ஜெர்மனி, நெதர்லாந்துல அரசியல் தஞ்சம் கேட்டு அவர்கள் மறுக்கப்பட்டால், அவர்கள் நாட்டுக்கு போக மாட்டோம் என்று சொல்லி சிக்கல் என்று சொன்னால், அவர்களை ருவண்டா அல்லது உவண்டாவில் குடியேற்றத்துக்கான நடவடிக்கையை எடுக்கிறதுக்கு, அதாவது அடுத்த ஜனவரி 1 தேதியில இருந்து இதை செய்கிறதுக்கான வேலை திட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நான் சொன்ன நாடுகள், அந்த 5 நாடுகளும் அதுக்கான நடவடிக்கை எடுத்து விட்டார்கள். உவண்டா ருவண்டா அவற்றோட கதைத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து அரசியல் தஞ்சம் கேட்டு நிராகரிக்கப்பட்டவர்கள் அல்லது விசா இல்லாமல் நாட்டுக்கு போக மாட்டோம் என்று சொல்வோர்களை இந்த நாடுகளுக்கு அனுப்பி விடுறது.
0: இது வந்து அதாவது வந்து ஐரோப்பா சட்டமாகவே கொண்டு வந்துட்டாங்க.
1: அதாவது ஐரோப்பாவில் தங்குவதற்கு சட்டபூர்வ அனுமதி இல்லாத எல்லாரையும் அப்படித்தான் இனி செய்ய போகின்றார்கள்.
0: சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதை வந்து அரசியல் ரீதியா எப்படி மக்களை ஏத்துக்க வைக்கிறதுங்கிறதுக்காகத்தான் நிறைய அந்த கத்தி குத்துக்கள் அடிக்கடி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதை மக்கள் ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு அது எல்லாம வந்து இப்ப அதாவது வந்து சோதனை ஓட்டமா ஈராக்கு, அல்பானி, இன்னொரு ஒரு ஊர் என்னன்னு சொல்லிட்டு மறந்துடுச்சு எனக்கு, 3 ஊர்ல ஏற்கனவே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து கொஞ்சமான பேர், ஒரு 100-150 ரெஃப்யூஜி இது ரெஃப்யூஜிய வந்து ரெஃப்யூஜியை பண்ணதை வந்து அந்த ஊருக்கு அனுப்பி வந்து அந்த ஊர் ஜெயில வச்சிருக்காங்க. இப்ப அங்கேருந்து வந்து என்னத்துக்குன்னு சொன்னீங்கன்னா, அங்க உங்களுக்கு தெரியும் வந்து போலீஸ் மனித உரிமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த ஐரோப்பா விட்டு வெளியாகனா வந்து வித்தியாசமா இருக்கும். அந்த அதுக்காக வந்து அவங்க அந்த கொடுக்குற அடியிலேயே வந்து அவங்களே தன்னால வந்து ஊருக்கு ஓடி பின்னு அடுத்த ஆள் வர, இவங்க 4 பேர்த்த வந்து டிக்டாக்ல போட்டு 4 பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த செயல் செஞ்சிருக்காங்க. இது வரலாம் 100 பேர் 150 பேர் அல்பானியில வந்து செத்து வச்சிருக்காங்க. அல்பானியில இருந்து அவங்க எப்ப வேணுமாலாம் வந்து ஊருக்கு போறேன்னு சொன்னா அவங்களே அனுப்பிடுறதுக்கு ரைட்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து
1: அவர்கள் வெளியில எல்லாம் போகவிட மாட்டார்கள், தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பார்கள். நீங்கள் உங்களோட நாட்டுக்கு நீங்களாகவே போக போறதுண்டா, அதுக்கான ஏற்பாட்டை செய்து அனுப்பி விடுவார்கள்.
0: அது ஒண்ணு. இரண்டாவது,
1: ஐரோப்பிய ஒன்றியம் அதை சட்டமாயே மாற்றி இருக்கிறது.
0: அது ஒண்ணு. இரண்டாவது வந்து இங்கிலாந்து வந்து இடையில வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க, நான் சட்டமா இன்னும் கொண்டுட்டு வரலன்னு நினைக்கிறேன். ரெஃப்யூஜிக்கு தாளுக்கு போட்டு ரெஃப்யூஜி தாள் ஒத்துக்கொள்ற நேரத்துல ரெஃப்யூஜியா தாள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்த காசு அனைத்தையும் வந்து அவங்க திருப்பி கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க
1: அது அதை செய்கிறவர் யார் என்று சொல்லி சொன்னால், உள்நாட்டு அலுவல்களாக அமைச்சராக இருக்கிற பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். குடியுரிமை பெறுறதுல எல்லாம் மாற்றங்களே அந்த பெண்மணி தான், பாகிஸ்தான் பெண்மணி தான் செய்கின்றார். அப்ப அங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஆறாவது இப்படி பிரிட்டிஷ்காரர் செய்யற விட இல்ல இல்ல நாங்கள் செய்யலே, அது பாகிஸ்தான் உங்களோட நாட்டு பெண்மணி தான் அதை செய்யறாருன்ட்டு அவர்ல சாட்டி விடுறார்கள்.
0: ஆமா, அது ஒண்ணு. இது என்னத்துக்கு அதங்க செய்யறாங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு அந்த பாகிஸ்தான் பெண்மணிக்கு தெரியும். இப்ப இந்தியாலயே வந்து பாத்தீங்கன்னா, ஐரோப்பால கொண்டு வந்து விடுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 600,000 ரூபால இருந்து 700,000 ரூபா வரணும் வாங்குறாங்கிறது உண்மை, அது மறுக்க முடியாது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம், அரசு வந்து எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், இவங்க 600,000 எப்படி வாங்கலாம், அதையே நீங்க அரசுக்கு கொடுக்க கூடாதுங்கிறது அவங்கள்ட ஆர்குமெண்ட். இப்ப அதை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாவே வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இப்ப வந்து இந்தியால வந்து இண்டஸ்ட்ரியாவே வச்சு, மற்ற நாட்டுல எப்படின்னு எனக்கு தெரியாது இருக்கு, இந்தியால வந்து இது ஒரு இண்டஸ்ட்ரியாவே நினைச்சிட்டு இருக்காங்க, நடத்திட்டு இருக்காங்க. வந்து ஆளுகளை பிடிக்கிறது, ஆளுகளை கொண்டு வந்து இங்க வந்து கொண்டு வந்து இறக்கி விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க காசு கொடுக்கறத வந்து அந்த பெண்மணி சொன்னது என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்க அவங்களை கொடுக்கறது எங்களுக்கு ஏன் நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு
1: கேக்குறாங்க. அவர்கள் வந்து இந்த பிரிட்டிஷ்காரர்கிட்ட அவர் புகழ் பெறத்துக்கு தாந்தான் வெளிநாட்டுகளை அடக்குறேன் என்று சொல்லி காட்டுறதுக்கு தான் அவர் அப்படியான எல்லா நடவடிக்கைகளையும் செய்கிறார். இப்போ பிரான்ஸோட கடந்த மாதம் பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருந்தார் தானே பிரான்ஸோட.
0: வெள்ளக்காரங்க, அதாவது வந்து அவங்க வந்து வெளிநாட்டுக்காரங்களா இருக்கிறதுனால அவங்க ஒரிஜினல் பிரிட்டிஷ் ப்ரூவ் பண்றதுக்கு எதையாச்சும் செஞ்சாகணும். அவங்க
1: அவர்கிட்ட தாயதப்பன் இதே மாதிரி தான் செய்திருப்பார்கள்.
0: அது உண்மை தான். அதாவது வந்து அவங்க வெள்ளக்காரங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு மந்திரி பதவி இருக்குன்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை செஞ்சுதான் அவங்க, இல்லாக்கிட்டே அவங்களை அந்த இடத்துல போட்டிருக்க மாட்டாங்க.
1: அப்படியே இருங்க, தங்கவேல் ஐயா அவருடைய தொடர்பு கிடைச்சிருக்குது. அவர் அந்த இவருடைய கண்டுபிடிப்புகள் தொடர்பாக அவருடைய அபிப்பிராயங்களையும் கேட்டு பார்ப்போம். ஏனென்றா தங்கவேல் ஐயாவுக்கும் எதிர்காலத்தில் இப்படியான சாமான்கள் தேவைப்படும். அப்படித்தானே தங்கவேல் ஐயா? இது தேவைப்படும், கட்டாயமா உங்களுக்கு தேவைப்படும். அப்ப ஸ்டீவன் உங்களுக்கு கை கொடுத்து உதவி செய்ய.
2: அன்பு உறவுகள், கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது அரசியல் சமூகம் இடையில் இடம்பெற்ற நிகழ்ச்சியை இதுவரை கேட்டீர்கள் அன்புறவுகளே. தொடர்ந்து மதிய பிரதான செய்திகளை அன்புறவுகள் கேட்கலாம்.
3: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க noolulagam.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம், தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4,000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில் noolulagam.com.
4: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் இணையத்தினிய ஊடாக.
5: மேலதிக விவரங்களுக்கு நூலகம் nwlulagam.com.
6: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
7: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
6: விடாது இங்க போங்க போங்க.
8: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
9: 11 à 13 rue Caille 75 000 dix Paris
8: Vicky Superstore Gala Gone Sassanil
9: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
8: Mélodie et Tonobrelke VT Cash and Curry Paris La Chapelle Tonobre Televisi Lacam Cyber Napade Cyber Inde Cyber Padanette சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸே 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-928-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷனாங்கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். மட்டக்களப்பு சத்ருகொண்டானில் 1990 ஆண்டு செப்டம்பர் மாதம் 9 தேதி படுகொலை செய்யப்பட்டவர்களின் 36 ஆண்டு நினைவு தினம் நேற்று மாலை உணர்வுபூர்வமாக அங்கு அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாநகர சபைக்கு உட்பட்ட சத்ருகொண்டான் பனிச்சி அடியில் உள்ள உயிரிழந்தவர்களின் நினைவு தூபி அருகில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. 1990 ஆண்டு செப்டம்பர் மாதம் 9 தேதி கொக்குவில் பனிச்சி அடி, பிள்ளையாரடி, சத்ருகொண்டான் உள்ளிட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த 85 பெண்கள், 10 வயதுக்குட்பட்ட 42 சிறுவர்கள், 25 வயோதிபர்கள் உட்பட 186 அப்பாவி பொதுமக்களை ராணுவ முகாமுக்கு அழைத்து சென்று அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். ராணுவத்தினராலும் முஸ்லிம் ஊர்காவல் படையினராலும் ஒட்டுக்குழுவினராலும் இந்த படுகொலை அரங்கேற்றப்பட்டிருந்தது. இந்த படுகொலையின் 36 ஆண்டு நினைவேந்தல் நேற்று நடைபெற்றது. சத்ருகொண்டான் படுகொலை நினைவேந்தல் குழுவினரால் அந்த நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது. சத்ருகொண்டான் படுகொலை நினைவேந்தல் குழுவின் தலைவர் குழந்தைவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவ பாக்கியநாதன், பிரதி முதல்வர் தினேஷ்குமார், மாநகர சபை உறுப்பினர் ரகுநாதன், சிவில் சமூக செயற்பாட்டாளர்களான அருட்தந்தை ஜெகதாஸ், கண்டுமணி லவகராசா, எஸ் சிவஞோகநாதன், மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி அமலநாயகி உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இதன்போது பிரதான ஈகச்சுடர் கொக்குவில் பனிச்சி அடி, பிள்ளையாரடி, சத்ருகொண்டான் கிராமங்களைச் சேர்ந்த உறவுகளை இழந்தவர்களால் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து நினைவு தூபியில் ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டது. சத்ருகொண்டான் படுகொலைக்கு சர்வதேச பொறிமுறையின் கீழ் நீதி கோரியும், சத்ருகொண்டானில் இருந்த ராணுவ முகாம் பகுதியில் அகழ்வாய்வு முன்னெடுக்குமாறு கோரியும் மகஜர் ஒன்றும் இதன்போது வாசிக்கப்பட்டு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வின் போது பெருமளவான பொதுமக்களும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களும் கலந்து கொண்டார்கள். வவனியா வடக்கு வெடுக்குநாறை மலையில் விசேட பௌத்த வழிபாடுகள் நடைபெற இருக்கின்ற நிலையில் ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய நிர்வாகத்துக்கு எதிராக நெடுங்கணி போலீசார் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார்கள். இந்நிலையில் 1979 ஆண்டு இலக்கம் 15 குற்றவியல் நடவடிக்கை சட்டக்கோவை சட்டத்தின் 106(1) பிரகாரம் வவனியா நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த நீதிமன்ற உத்தரவில் 12/9/2026 தேதி நெடுங்கணி போலீஸ் பிரிவில் நைனாமடு காட்டுப்பகுதியில் அமைந்துள்ள புராதன பெருமதி வாய்ந்த எச்சங்கள் கொண்ட பூமி பிரதேசத்தினுள் இந்து சமய வழிபாட்டாளர்கள் மூலமாகவும் மற்றும் பௌத்த மத வழிபாட்டாளர்கள் மூலமாகவும் சமய வழிபாடுகள் நடத்தப்படுவதாகவும், பூசை நடவடிக்கைகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்து மத வழிபாட்டாளர்கள் மற்றும் பௌத்த மத வழிபாட்டாளர்கள் ஒரே தேதியில் ஒரே நேரத்தில் ஒரே பூமியில் தொல்பொருள் அமைந்துள்ள இடத்தில் சமய வழிபாடுகளில் ஈடுபட இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த காரணங்களை அடிப்படையாக கொண்டு இரு தரப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வன்முறைகள் மற்றும் முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதோடு இருதரப்பினரின் சமய வழிபாடுகளுக்கும் இடையூறு ஏற்படவும் அந்த பிரதேசத்தில் சமாதான சீர்குலைவு ஏற்படவும் இவ்வாறாக இடப்பிரச்சினைகள் தொடர்ந்து ஏற்படுவதால் இந்த தளத்தின் பிரதான மையமாக கொண்டு நாட்டுக்குள் இனமத மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளமையினால் நெடுங்கணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியினால் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் மேலதிக காரணங்கள் தொடர்பான விசாரணைக்கு இன்று மாலை 3 நீதிமன்றத்தில் தோன்றுமாறு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை எதிர்வரும் சனிக்கிழமை வடக்கு மாகாண தலைமை பௌத்த சங்கத்தின் ஏற்பாட்டில் வெடுக்குநாறை மலையில் விசேட பௌத்த வழிபாடுகள் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் அதனை நாளுக்கு நாள் காலதாமதம் செய்வதன் மூலம் தற்போதைய அரசாங்கத்துக்கு மக்கள் ஆதரவில்லை என்ற விடயத்தை அரசாங்கமே நாட்டுக்கு வெளிப்படுத்தி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவிக்கிறார். கட்சியின் அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் நேற்று மல்வத்து மற்றும் ஆஸ்கிரிய பீடங்களின் மாநாயக்க தேர்களை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது சாகர காரியவசம் இதனை தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்துக்கு மக்கள் ஆதரவு இல்லை என்ற கருத்தை நாங்கள் முன்வைக்கவில்லை. மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் நாளுக்கு நாள் காலதாமதம் செய்வதன் மூலம் மக்கள் ஆதரவு தொடர்பான உண்மையான நிலைமையை அரசாங்கமே நாட்டுக்கு வெளிப்படுத்தி வருகிறது. மக்கள் விடுதலை முன்னணிக்கு மக்கள் ஆதரவு அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த கட்சியினால் ஏற்பாடு செய்யப்படும் மக்கள் சந்திப்புகளுக்கு பெருந்திரளான மக்கள் கலந்து கொள்வதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு கூட்டத்துக்கு பெருந்திரளான மக்கள் கலந்து கொள்வதை மாத்திரம் வைத்து அந்த கட்சிக்கு நாடு முழுவதும் அதிகளமான மக்கள் ஆதரவு இருக்கிறது என்று கூற முடியாது. மக்கள் விடுதலை முன்னணி தேர்தல்களில் குறைந்த வாக்குகளை பெற்றிருந்த காலங்களிலும் நாட்டில் மிகப்பெரிய மக்கள் கூட்டங்களை நடத்தியுள்ளது. அந்த கட்சியுடன் நீண்ட காலமாக இணைந்துள்ள உறுதியான உறுப்பினர்கள் ஒரு குழுவினர் உள்ளார்கள். நாட்டின் எந்த பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணியின் கூட்டம் நடைபெற்றாலும் அவர்கள் அங்கு சென்று கலந்து கொள்வார்கள். எனவே ஒரு கூட்டத்துக்கு திரண்டு வரும் மக்களின் எண்ணிக்கையை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு அந்த கட்சிக்கான மக்கள் ஆதரவை மதிப்பிட முடியாது. ஆனாலும் மக்கள் விடுதலை முன்னணி மக்கள் ஆதரவு இல்லை என்பதை நாங்கள் கூற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விடயத்தை மக்கள் விடுதலை முன்னணியே அதன் செயற்பாடுகள் மூலம் நாட்டுக்கு வெளிப்படுத்தி வருகிறது. குறிப்பாக நடத்தப்பட வேண்டிய மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் தொடர்ந்து காலதாமதம் செய்து வருகிறார்கள். மக்கள் ஆதரவு இருப்பதாக அரசாங்கம் நம்புமானால் மாகாண சபை தேர்தலை நடத்தி மக்களின் தீர்ப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். தேர்தலை எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராக இருந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் எந்த அச்சமும் இருக்கக்கூடாது. மக்கள் தமக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்று அரசாங்கம் நம்பினால் தேர்தலை நடத்தி அந்த மக்கள் ஆதரவை நிரூபிக்க முடியும். மாகாண சபைகள் நாட்டின் நிர்வாக கட்டமைப்பில் முக்கியமானவை. அவற்றுக்கான தேர்தல்கள் உரிய காலத்தில் நடத்தப்பட்டு மக்கள் தமது பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் உரிமையை அனுபவிக்க வேண்டும். தேர்தலை தொடர்ச்சியாக பிற்போடுவதன் மூலம் மக்களின் ஜனநாயக உரிமை மட்டுப்படுத்தப்படுகிறது. மக்கள் ஆதரவு தொடர்பில் அரசாங்கம் உண்மையாகவே நம்பிக்கையுடன் இருந்தால் தேர்தலை நடத்துவதற்கு ஏன் தயங்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. தேர்தலை நடத்தாமல் காலம் கடத்துவதன் மூலம் தற்போதைய அரசாங்கத்துக்கு மக்கள் மத்தியில் உள்ள ஆதரவு தொடர்பில் அரசாங்கத்துக்கே அச்சம் ஏற்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் மக்களிடம் உருவாகிறது. எந்தொரு அரசாங்கமும் மக்கள் ஆணையின் அடிப்படையிலே ஆட்சியை முன்னெடுக்க வேண்டும். மக்கள் தமது வாக்குரிமையின் மூலம் தமது விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். எனவே மாகாண சபை தேர்தலை தொடர்ந்தும் காலதாமதம் செய்யாமல் அதனை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். மக்கள் விடுதலை முன்னணிக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். அதற்கான சிறந்த அளவுகோல் தேர்தல். தேர்தலை நடத்தாமல் மக்கள் ஆதரவு தொடர்பில் அரசாங்கம் பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. எனவே அரசாங்கம் தேர்தலை எதிர்கொண்டு மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாகாண சபை தேர்தல் குறித்து ஆராயும் பாராளுமன்ற விசேட செயற்குழு கூட்டத்தை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் இன்று புறக்கணித்துள்ளார்கள். அதன்படி இந்த கூட்டத்தை சாணக்கியன், ராசமாணிக்கம், நிசாம் காரியப்பர், மனு கணேசன் மற்றும் ரஞ்சித் மத்தும பண்டார் ஆகியோர் புறக்கணித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு மற்றும் மலேக பிரதேசங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் இன்று பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் அந்த பகுதி மக்கள் எதிர்கொள்ளும் சமூக பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதார பிரச்சினைகள் குறித்து நேரில் கேட்டறியின் நோக்கிலே இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு காரணமாக வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்களின் குடும்ப வருமானம் மற்றும் வாழ்க்கை தரத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் அந்த பிரதேசங்களில் நிலவும் அடிப்படை பௌதிக வசதிகள் சார்ந்த குறைபாடுகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. தரமான சுகாதார சேவைகளை பெற்றுக் கொள்வதில் உள்ள சிரமங்கள், பாடசாலை கல்வி மற்றும் சிறுவர்களின் போசாக்கு மட்டம் தொடர்பில் நிலவும் நெருக்கடிகள் குறித்து ஆழமாக விவாதிக்கப்பட்டதோடு அவற்றுக்கு நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை காண்பது குறித்தும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் எதிர்கட்சி தொடர்ச்சியாக குரல் கொடுக்கும் என குறிப்பிட்ட சஜித் பிரேம்தாசா களமட்ட தாவல்களை திரட்டி தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க எதிர்கட்சி உறுப்பினர்களிடையே நெருக்கமான ஒருங்கிணைப்பு அவசியம் என்றும் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பில் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களான கதிர்வேலு சண்முகம், கோதாசன், தாகிர், இளைய தம்பி ஸ்ரீநாத், ஞானமுத்து ஸ்ரீநேசன், உதுமா லெப்பை, செல்வம் அடைக்கலநாதன், பத்மநாதன் சத்தியலிங்கம், காதர் மஸ்தான், கவிந்திரன் கோடீஸ்வரன் மற்றும் ரிஷாத் பதிதின் ஆகியோர் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். கிண்ணச்சி பரந்தன் பகுதியில் அமைந்துள்ள பொது மயானம் நீண்ட காலமாக பராமரிப்பின்றி மிகவும் மோசமான நிலையில் காணப்படுவதாகவும் அதனை விரைவாக புனரமைத்து தருமாறும் அந்த பிரதேச பொதுமக்கள் கரைச்சி பிரதேச சபையில் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். தற்போது மயானமானது பரந்தன் கூரக்கண்கட்டு குமரபுரம் உள்ளிட்ட பல கிராமங்களைச் சேர்ந்த மக்களால் தங்களின் உறவினர்களின் இறுதிக்கிரியை நிகழ்வுகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனாலும் தற்போது மயானத்தின் எரிகோட்டகை மற்றும் கூரை பகுதிகள் கடுமையாக சேதமடைந்து காணப்படுவதோடு சுற்றுச்சூழலும் புதர் மண்டி பாழடைந்துள்ளது. இதனால் இறந்த தங்களின் உறவினர்களின் இறுதி நிகழ்வுகளை கூட சுமூகமாகவும் நிம்மதியாகவும் மேற்கொள்ள முடியாத அவநிலை தொடர்வதாக அந்த பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். எனவே கரிச்சி பிரதேச சபைக்கு சொந்தமான இந்த பொதுமயானத்தின் நிலைமையை கருத்தில் கொண்டு சேதமடைந்துள்ள எரிகோட்டையை சீரமைத்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தருவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். அரசியல் இருப்பை உறுதி செய்வதற்காக தேசிய வீடமைப்பு அதிகார சபையை கடந்த கால அரசாங்கங்கள் அரசியல் கருவியாக பயன்படுத்தியுள்ளதாக வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்கே தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ருவான் மாவனல்ல எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை பாராளுமன்றத்தில் தெரிவித்தார்.
1: கம்பா மாவட்டத்தின் நிட்டம்புவ ரன்புக்குனுகம வீட்டுத் திட்டத்தில் எஞ்சியுள்ள வீடமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக 2018 கிராமம் ஒன்று உருவாக்கப்பட்டது. பல்வேறு உடல்நல குறைபாடுகளை கொண்ட ஆசிரியர்களுக்காக குறிப்பாக 20 ஆசிரியர்களுக்கு காணிகள் வழங்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு காணியுடன் வீட்டின் உரிமையும் வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டிருந்தது. எனினும் இன்று வரை அந்த காணிகளில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீடுகள் பாதியிலேயே இருக்கின்றன. அதே போன்று காணியின் உரிமையை பெறுவதற்கு செல்லும் போது அது கடனாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. இதனால் ஆசிரியர்கள் மன அழுத்தத்திற்கும் பொருளாதார நெருக்கடிக்கும் உள்ளாகியுள்ளனர். சிலர் காணியின் உரிமையை பெற்றுக் கொள்வதற்காக 28 முதல் 30 லட்சம் ரூபாய் வரை செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதே ரன்புக்குன வீடு திட்டத்தில் 2019 நடைமுறைப்படுத்தப்பட்ட மற்றொரு வீடமைப்பு திட்டமான ரணித்துகம திட்டத்தில் வீட்டின் உரிமைக்காக அவர்களுக்கு உரிமை பத்திரம் வழங்கப்பட்டிருந்தது. எனினும் அவர்களிடம் வெற்று காகிதங்கள் மாத்திரமே இருக்கின்றன. அந்த காணியின் சட்டப்பூர்வ உரிமையை பெற்றுக் கொள்ளக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு இல்லை.
2: வழங்கப்பட்டுள்ள உறுதி பத்திரத்தில் ஜனாதிபதியின் பெயரும் உள்ளடக்கப்பட்டுள்ளது, பிரதமரின் பெயரும் உள்ளடக்கப்பட்டுள்ளது, அமைச்சரின் பெயரும் உள்ளடக்கப்பட்டுள்ளது.
1: உறுதிப்பத்திரத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பெயரும், பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சராக செயற்பட்ட சஜித் பிரேமதாசவின் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
2: நீங்கள் அங்கிருந்து வரும்போது அவரை சந்தித்து கலந்துரையாடியதை கண்டேன். எனவே சற்று அவரிடம் கேட்டு பாருங்கள். சில விடயங்கள் என்னவென்று எனக்கும் புரியவில்லை. அந்த காலப்பகுதியில் செய்யப்பட்ட சில நடவடிக்கைகள் எமக்கே தெரியவில்லை. 2015-2019 காலப்பகுதியில் உண்மையில் வீடமைப்பு அதிகார சபையின் ஊடாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அவற்றில் பல திட்டங்கள் இடைநடுவில் நிறுத்தப்பட்டுள்ளன அல்லது அவற்றின் நிலைமை என்னவென்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இவ்வாறான சிக்கலான விடயங்களை தீர்க்க முயற்சிக்கும் போது பல பிரச்சனைகள் எழுகின்றன. உண்மையில் சில குடும்பங்களுக்கு பெரும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இன்று மிகவும் நெருக்கடியான நிலையில் இருக்கின்றனர். சில விடயங்களுக்கு இம்மால் சரியான பதிலை கூற முடியவில்லை. வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன, கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன, உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. அதற்போன்று காணிகள் வழங்கப்படும் எனவும் உறுதி பத்திரங்கள் வழங்கப்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. நிலைமை சிக்கலாக மாறியுள்ளது. அதாவது தமது அரசியல் இருப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் வாக்குகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காகவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை மோசமான முறையில் அரசியல் கருவியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அதிகார சபையும் பாதிக்கப்பட்டுள்ளது. வீடமைப்பு திட்டங்களும் பாதிப்பை சந்தித்துள்ளன. இறுதியில் மக்கள் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளனர். எனவே தற்போது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நாம் முயற்சித்து வருகின்றோம். நிலைமை மிகவும் சிக்கலாக மாறியுள்ளது. சில பிரச்சனைகளுக்கு உண்மையில் தீர்வு காண முடியாமல் போகக்கூடும். எனினும் மக்கள் பெரும் எதிர்பார்ப்போடு இருக்கின்றனர். அவர்களுக்கு எம்மால் முடிந்தவரை அதிகபட்ச நியாயத்தை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கின்றோம்.
0: தொடர்ந்து செவித்திறன் குறைபாடுடையவர்கள் அவசர சந்தர்ப்பங்களில் வாட்ஸ்அப் ஊடாக போலீசாரை தொடர்பு கொள்ள விசேட முறைமையொன்று அறிமுகப்படுத்தப்படுகிறது.
3: செவித்திறன் குறைபாடுடையவர்கள் 011-28-09-980 எனும் தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக வாட்ஸ்அப்பில் இந்த சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம் என போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. செவித்திறன் குறைபாடுடையவர்களினால் குறித்த இலக்கத்தின் ஊடாக முன்வைக்கப்படும் முறைப்பாடுகளுக்கு 119 அவசர அழைப்பு பிரிவில் உள்ள சைகை மொழியில் தேர்ச்சி பெற்ற அதிகாரி ஒருவர் காணொலி அழைப்பின் ஊடாக பதிலளிப்பார் என போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது.
0: தொடர்ந்து இலங்கைக்கு உத்தியுர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். 3 விஜயம் மேற்கொண்டு இலங்கை சென்றுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய உள்ளிட்ட உயர்மட்ட அரசியல் பிரதிகளை சந்தித்திருந்தார். இந்த வேளை 38 பிறகு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு உத்தியுர்வ விஜயம் மேற்கொள்வது ஒரு சிறப்பு அம்சமாகும். இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே இந்த விஜயத்தின் முக்கிய நோக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று பாதுகாப்பு அமைச்சுக்கும் அவர் விசேட விஜயம் ஒன்றை மேற்கொண்டு சில நடவடிக்கைகள் தொடர்பாக அங்கு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தார்.
4: இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் அமைந்துள்ள பாதுகாப்பு அமைச்சுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்தார். இதன்போது இந்திய பாதுகாப்பு அமைச்சரை பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜயசேகர வரவேற்றார். இதனையடுத்து அவருக்கு இலங்கை ராணுவத்தின் சம்பிரதாயபூர்வ அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே நிலவும் நீண்டகால நெருங்கிய உறவுகள் மற்றும் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பில் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜயசேகர கருத்து தெரிவித்தார். இலங்கை வழங்கிய சுமூகமான வரவேற்பு தொடர்பில் மகிழ்ச்சி தெரிவித்த இந்திய பாதுகாப்பு அமைச்சர் இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று ரீதியான மற்றும் பிரிக்க முடியாத உறவுகளை மேலும் வலுப்படுத்தி எதிர்காலத்தில் பாதுகாப்பு மற்றும் ஏனைய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக தெரிவித்ததாக பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து இந்தியாவுக்கும் புலம்பெயர் அமைப்புகளுக்கும் எமது நாட்டை முழுமையாக கைப்பற்றும் பாரிய சூழ்ச்சிகள் மற்றும் சதி நடவடிக்கைகள் உள்ளதாகவும் தற்போதைய அரசாங்கம் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் மேற்கொள்ளுகின்ற ரகசிய ஒப்பந்தங்கள் மற்றும் அதன் உள்ளடக்கம் என்ன என்பதை நாட்டுக்கு உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜனசித பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல்ல சீலரட்ன தேரர் தெரிவிக்கிறார். ஜனசித பெரமுன கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், தற்போதைய அரசாங்கம் கடந்த காலங்களில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்ட தலைவர்களை எதிர்த்து வீதிகளில் பதாகைகளை ஏந்தி போராடியவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களை வீதிக்கிறக்கி திசை திருப்பியவர்களும் இன்று எந்தவித தடையுமின்றி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய அரசாங்கத்தின் கீழ் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இலங்கைக்கு ரகசியமாக வருகை தந்துள்ள நிலையில் அரசாங்கம் இது தொடர்பாக எந்தவித வெளிப்படைத்தன்மையையும் மக்களிடம் காட்டவில்லை. குறிப்பாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இந்த விஜயத்தின் போது எத்தகைய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படுகின்றன, அந்த ஒப்பந்தங்களின் உண்மையான உள்ளடக்கம் என்ன என்பது குறித்து நாட்டின் பொதுமக்களாகிய நாம் எவரும் அறியாத ஒரு இருண்ட நிலை காணப்படுகிறது. ஒருவேளை இந்தியா சர்வதேச புலம்பெயர் அமைப்புகளுக்கும் எமது நாட்டை சற்றும் குறைவின்றி அப்படியே தாரவார்த்து முழுமையாக கைப்பற்றும் இத்தகைய ஆபத்தான சூழ்ச்சிகளிலும் சதி நடவடிக்கைகளிலும் தற்போதைய அரசாங்கம் இறங்கியுள்ளதா என்ற நியாயமான சந்தேகம் இப்போது எழுகிறது. இந்தியாவுக்கும் புலம்பெயர் அமைப்புகளுக்கும் நாட்டை கைப்பற்றும் சூழ்ச்சி இருக்கிறது. இலங்கையின் கடல் எல்லைக்குள் அத்துமுறை நுழைந்து எமது நாட்டின் அப்பாவி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை நாளுக்கு நாள் முற்றிலும் நசுக்கும் இந்திய மீனவர்களின் பிரச்சினைக்கு இதுவரை எந்தொரு நிரந்தர தீர்வும் காணப்படவில்லை. அவ்வாறு இருக்கையில் இந்தியாவின் வம்சாவளி குடும்பங்களுக்கு வீடுகளை கட்டித்தரும் திட்டங்கள் மற்றும் புலம்பெயர் அமைப்புகளின் மறைமுக ஊடுருவல்கள் போன்றவற்றுக்கு பின்னணியில் செயற்படும் உண்மையான உள்நோக்கம் என்ன என்பதை நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். நாட்டின் இறையாண்மையையும் சுயநிர்ணய உரிமையையும் முற்றிலுமாக தலிக்கடாவாக்கும் இத்தகைய சந்தேகத்துக்குரிய ஒப்பந்தங்கள் மற்றும் திட்டங்கள் எவை என்பதை அரசாங்கம் உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இல்லையேல் எமது நாட்டின் எதிர்கால சந்ததியினர் கடுமையான அச்சுறுத்தல்களுக்கும் தேசிய பாதுகாப்பு சிக்கல்களுக்கும் முகம் கொடுக்க நேரிடும் என்று தேரர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவினால் பொதுபல சேன அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொதுமன்னிப்பு செல்லுபடியாகாதென்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
3: ஊடகவியலாளர் பிரகீத் இக்னலிகுடவின் மனைவியான சந்தியா இக்னலிகுட உள்ளிட்ட தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சந்தர்ப்பத்திலேயே உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட ஞானசார தேரருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த 2018 ஆறு வருடங்கள் சிறை தண்டனை விதித்தது. அந்த தண்டனையிலிருந்து ஞானசார தேரரை விடுவித்து அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவருக்கு பொதுமன்னிப்பு வழங்கியிருந்தார்.
0: தொடர்ந்து பதுளை மாநகர சபையில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி மற்றும் ஆவண கையாடல் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் பதுளை மாநகர சபையின் முன்னாள் மேயர் ஜனகநிஷாந்த ரட்நாயக்கா கைது செய்யப்பட்டிருக்கிறார். பதுளை விசேட குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் நேற்றிரவு இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மாநகர சபையின் இரண்டு வருமான வரி ஆய்வாளர்கள் மற்றும் பல கிளை ஊழியர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மற்றும் தீவிர விசாரணைகளை தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். அந்த ஊழியர்கள் இதே வழக்கில் பல மாதங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். முன்னாள் நகர மேயர் தற்போது விசேட குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்டு வருகிறார். இலங்கையில் இடம்பெற்ற மனிதுரிமை மீறல்கள் மற்றும் வதச்செயல்களுக்கு நீதி வழங்குவதில் அர்த்தபூர்வமான முன்னேற்றங்கள் எட்டப்படவில்லை என்று கனடிய சட்டத்தரணிகள் உரிமைகள் கண்காணிப்பகம் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையில் கவலை வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் 63rd கூட்டத்தொடரின் 2rd அம்சத்தின் கீழ் கனடிய சட்டத்தரணிகள் உரிமைகள் கண்காணிப்பகம் அமைப்பின் சார்பில் கரணி சிவலிங்கம் முன்வைத்த வாய்மூல அறிக்கையிலே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. செம்மணி புதகுளிய தளத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வாய்வுகள் குழந்தைகள் உட்பட 583 மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட நிலையில் இது நம்பகமான விசாரணைகள் மற்றும் பொறுப்புக்கூறலின் அவசியத்தை வலியுறுத்துவதாக அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. கடந்த 2025 ஜூன் மாதம் அந்த பகுதிக்கு பயணம் மேற்கொண்ட ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் உயர்ஸ்தானிகர் சுயாதீன தடயவியல் நிபுணர்களின் பங்களிப்புடன் வெளிப்படையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியிருந்ததும் இதன்போது நினைவூட்டப்பட்டது. மின்சொட்டா நெறிமுறை உள்ளிட்ட சர்வதேச தரநிலைகளுக்கு அமைய சுயாதீன சர்வதேச தடயவியல் பார்வையாளர்களின் பங்களிப்புடன் பாதிக்கப்பட்டோர் மையப்படுத்தப்பட்ட அகழ்வாய்வு செயற்பாட்டை உறுதிப்படுத்துமாறு சர்வதேச மனிதுரிமை அமைப்புகள் இலங்கையை கேட்டுக் கொண்டுள்ளன. ஆனாலும் அகழ்வாய்வுகளை கண்காணிக்கும் மனிதுரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் உறவினர்கள் மீதான தொடர்ச்சியான கண்காணிப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் குறித்து இலங்கையின் மனிதுரிமைகள் ஆணைக்குழு ஆவணப்படுத்தியுள்ளதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொறுப்புக்கூறல் திட்டம் மற்றும் பேரவையின் ஏனைய தீர்மானங்கள் இருந்த போதிலும் நீதி வழங்குவதில் இலங்கை அரசாங்கம் போதிய ஈடுபாட்டை காட்டவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் உயர்ஸ்தானிகரும் பேரவையும் இலங்கை அரசாங்கத்தை பொறுப்புக்கூறல் திட்டத்துடன் முழுமையாக ஒத்துழைக்குமாறு வலியுறுத்த வேண்டும் என்றும் உள்நாட்டு வெளிநாட்டு அல்லது சர்வதேச நீதிமன்றங்களில் எதிர்கால குற்றவியல் நடவடிக்கைகளுக்காக சாட்சியங்களை சேகரித்து பாதுகாப்பதை உறுதிப்படுத்துமாறும் அதில் கூறப்பட்டுள்ளது. இலங்கைக்கான புதிய சீன தூதுவர் வெய் ஷுவாவியிங் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் இல்லத்தில் நடைபெற்றது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 25rd நற்சான்று பத்திரங்களை கையளித்த பின்னர் இலங்கைக்கான சீன தூதுவராக தனது கடமைகளை உத்தியோர்வமாக தொடங்கிய வெய் ஷுவாவியிங்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதன்போது தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசமும் கலந்து கொண்டிருந்தார். சந்திப்பின் போது சீன நாகரிகத்தை நெருக்கமாக அறிந்து கொள்ள உதவும் பாரம்பரிய சீன ஓவியங்கள் அடங்கிய விசேட நூலொன்று தூதுவரால் முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு நன்றி தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு மற்றும் உபாய மற்றும் ராஜேந்திர பங்காண்மை குறித்தும் சீனா இலங்கைக்கு வழங்கும் தொடர்ச்சியான ஆதரவு குறித்தும் இதன்போது தனது நன்றியை தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பாதுகாப்பு அதிகாரிகளை கைது செய்து அவர்களுக்கு நீதிமன்றத்தின் ஊடாக தண்டனை வழங்குவதே போன்று யுத்த குற்றம் புரிந்தவர்களை தண்டிப்பதற்கான முயற்சிகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் நேற்று பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினார். பாதுகாப்பு பணியாட்டோதியினரின் தலைமை அதிகாரியை நீக்குவது தொடர்பான சட்டமூலம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இது அரசாங்கம் முன்னெடுத்துள்ள சிறந்த நடவடிக்கை. 2000 தொடக்கம், 2009 அதன் பின்னர் 2009 இதுவரையில் பாதுகாப்பு பணியாட்டோதி தலைமை அதிகாரிக்காக பல மில்லியன் ரூபாவை செலவுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயம் நீக்கப்பட வேண்டியதாகும். கடந்த காலத்தில் அரசாங்கம் படை அதிகாரிகளை தளபதிகளுக்காக இந்த நியமனங்களை செய்தது. இதனுடன் தொடர்புடையவர்களை பார்க்கிற போது சவேந்திரடி சில்வா, கமல் குணரட்ன மற்றும் ஜெகத் ஏசூரிய உள்ளிட்ட அனைவரும் யுத்த குற்றங்களை மேற்கொண்டவர்களாகவே பார்க்கப்படுகிறார்கள். இவர்கள் கடந்த காலங்களில் யுத்த குற்றங்களையும் மனித உரிமை மறுக்களையும் புரிந்தவர்களாகவே நாங்களும் பார்க்கிறோம். முள்ளிவாய்க்காலில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு காரணமானவர்களாக இருந்தவர்கள். அதேபோன்று சத்ருகொண்டான் படுகொலை இடம்பெற்று 36 வருடங்கள் கடந்துள்ளது. அங்கு சிறியவர்கள் முதியவர்கள் என்று 185 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். ராணுவத்தினரால் பிடித்து செல்லப்பட்டு கொல்லப்பட்டார்கள். ஐக்கிய நாடுகளிலும் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தப்பி வந்த ஒருவர் இந்த விடயங்களை கூறியுள்ளார். நேற்றைய நாளே அந்த படுகொலை நாளாக உள்ளது. கிழக்கு மாகாணத்தில் வீரமுனை, திராக்கேணி உள்ளிட்ட பல இடங்களில் படுகொலைகள் நடந்துள்ளன. இந்த பணியாட்டோதியில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கான யுத்த குற்றச்சாட்டுகள் மற்றும் மனித உரிமை மறுக்கள் தொடர்பில் என்னத்தை நீங்கள் செய்துள்ளீர்கள்? நல்ல விடயங்கள் பலவற்றை இந்த அரசாங்கம் முன்னெடுக்கிறது. அது வரவேற்கத்தக்க விடயம். லஞ்ச ஊழல் மோசடிக்காரர்கள், பாதாள உலக கும்பலை பிடிப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. அத்துடன் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் எத்தனை படை அதிகாரிகள், எத்தனை ராணுவ அதிகாரிகள் சம்பந்தப்பட்டுள்ளார்கள்? இறந்தவர்களுக்கு இந்த இடத்தில் அஞ்சலி செலுத்துகிறோம். இதில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து எவ்வாறு விசாரணைகளை மேற்கொள்கிறீர்களோ அதேபோன்று யுத்த குற்றங்களை மேற்கொண்டவர்களையும் தமிழின படுகொலை செய்தவர்களையும் நீங்கள் தண்டிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் அதற்காக முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அரச பயங்கரவாதம் என்பது மிகவும் கடுமையாக தலைதூக்கி இருந்த காலகட்டம் இப்போது குறைந்துவிட்டது. ஆனாலும் நீங்கள் இதனுடன் தொடர்புடையவர்களை கைது செய்து அவர்களுக்கான தண்டனைகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பொறுப்பு கூறல், நல்லிணக்கம், பயங்கரவாத தடைச்சட்ட நீக்கம், காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகம் சரியாக இயங்காமை போன்ற விடயங்கள் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொறுப்பு கூறல் விடயத்தில் இந்த அரசாங்கம் மந்த கதியிலே செயற்படுகிறது. அரசாங்கம் செய்யும் நல்ல விடயங்களை பாராட்டினாலும் தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த அநீதிக்கு எதிராகவும் குரல் கொடுக்க வேண்டும். தமிழ் மக்கள் நீதிக்காகவும் உரிமைக்காகவும் போராடியவர்கள். இதன்படி அவர்களின் உரிமையை பாதுகாக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளவாறு பொறுப்பு கூறலை செய்ய வேண்டும். நீங்கள் இதனை செய்யாத காரணத்தினாலேயே உள்ளக பொறிமுறையை எதிர்க்கிறோம். எங்களுக்கு சர்வதேச நீதியே வேண்டும், சர்வதேச பொறிமுறை வேண்டும் என்பதை அழுத்தி கூறுகிறோம். இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து உரிமை சார்ந்த விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் கோருவதாக அவர் தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார். தரமான உயர்கல்விக்காகவும் இலங்கையின் அரச பல்கலைக்கழக கட்டமைப்பு எதிர்கொண்டுள்ள கடுமையான சவால்களுக்கு தீர்வு கோரியும் வவுனியா பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா பணியாளர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் இணைந்து ஒருநாள் அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டதோடு பல்கலைக்கழக நுழைவாயிலின் முன்பாக போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தார்கள். இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அடுத்த தலைமுறையின் கல்விக்கானவை அளிக்காதே, கல்விசார் பணியாளர்களின் பற்றாக்குறைக்கு உடன் தீர்வு காணுங்கள், கல்விக்கான நிதியினை அதிகரிக்கவும் பல்கலைக்கழகங்களை பாதுகாக்கவும் என்ற பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 ஆகியுள்ள போதும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை நீக்காமல் இருப்பது கவலை அளிப்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் உதுமா லெப்பை நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற பாதுகாப்பு பணியாட்டோதியினரின் தலைமை அதிகாரியை நீக்க சட்டமூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அங்கு இதனை குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சிக்கு வந்தவுடன் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை நீக்குவதாகவும் அடக்குமுறை சார்ந்த அனைத்து சட்டங்களையும் இல்லாமல் செய்வதாக அரசாங்கம் வாக்குறுதி அளித்திருந்தது. ஆனால் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 ஆகியுள்ள போதும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை நீக்காமல் இருப்பது கவலையாக இருக்கிறது. அதேபோன்று புதிய அரசியலமைப்பு ஒன்றை தயாரிப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருந்தது. என்றாலும் அது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுத்திருப்பதாக தெரியவில்லை. மேலும் காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் மாகாண சபை தேர்தலை ஒரு வருட காலத்தில் நடத்துவதாக அரசாங்கம் தேர்தல் காலத்தில் தெரிவித்திருந்தது. ஆனால் இரண்டு வருடங்களாகி இருக்கிற நிலையில் தற்போது மாகாண சபை தேர்தல் நடத்துவதை மேலும் பிற்போடுவதற்கு பாராளுமன்ற குழு அமைத்திருப்பதாகவே தெரிகிறது. கடந்த கால அரசாங்கங்கள் போன்று இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தி மாகாணங்களுக்கு அதிகாரங்களை வழங்குவதற்கு அரசாங்கத்துக்கு மனம் இல்லாமல் இருப்பது கவலை அளிக்கிறது. அத்துடன் காணி பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் புதிய காணி சீர்திருத்தம் மேற்கொள்வதாக தெரிவித்திருந்தது. ஆனால் அது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. என்றாலும் கிழக்கு மாகாணத்தில் காணப்படும் காணிகளை பாதுகாப்பதற்காக ஜனாதிபதி விசேட குழுவை அமைத்திருக்கிறார். இது கிழக்கு மாகாண காணிகளை பாதுகாப்பதற்கு மாத்திரமல்ல, அனைத்து மாகாணங்களின் காணிகளை பாதுகாப்பதற்காகவும். கடந்த 30 வருடங்களாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணிகளை இழந்தவர்கள் அதனை பெற்றுக்கொள்ள விசேட ஆணைக்குழுவை ஜனாதிபதி நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். அத்துடன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் எமது நாடு தொடர்பில் தெரிவித்திருக்கும் கருத்து எமக்கு அழகில்லை. அதனால் ஆணையாளர் தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் தொடர்பில் அரசாங்கம் கருத்தில் கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பை இன்னமும் வழங்காத நிலையில் முன்மொழியப்பட்ட 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசநாயக்கா இவ்வாறு பகிரங்கமாக கூற முடியும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் முன்மொழியப்பட்ட திருத்தத்தின் அரசியலமைப்பு சட்டத்தன்மை குறித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிப்பதற்கு முன்பே தேவையான பெரும்பான்மை குறித்து குடியரசுத் தலைவர் முடிவுக்கு வருவது எப்படி என்ற கேள்வியை எழுப்பினார். மேலும் பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கத்தின் கவலைகளை அரசாங்கம் கையாண்ட விதம் குறித்து நீதியமைச்சர் அந்த சங்கத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த நிலையில் பொருளாதாரத்தையும் எண்ணெய் நிறுவனங்களையும் பலவீனப்படுத்தி வரும் அரசாங்கம் சான்றளிக்கப்பட்ட ஊடக வல்லுநர்களுக்கான சட்டம் மூலம் ஊடக சுதந்திரத்தை கட்டுப்படுத்த முற்படுவதாக குற்றம் சாட்டிய அவர் ஊடகங்களை ஒடுக்கும் அத்தகைய நடவடிக்கைகளை அரசாங்கம் திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மலேரியா நோயுற்ற நிலையை தொடர்ந்து பேணி வருவதோடு ரணையன்னி அல்லது ஏற்பு வலி நோயை வெற்றிகரமாக ஒழித்து 10 நிறைவடைந்துள்ளதை முன்னிட்டு உலக சுகாதார அமைப்பால் இலங்கைக்கு விசேட சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. டிமோர் லெஸ்டிவின் டீலி நகரில் நடைபெற்ற உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்காசிய பிராந்திய குழுவின் 79வது அமர்வின் போது உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் ரெட்ரோஸ் அட்டனம் கெப்ரஸ் இந்த சான்றிதழை சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிசாவிடம் உத்தியோகமாக வழங்கி கௌரவித்தார். கடந்த 2016 உலக சுகாதார அமைப்பினால் மலேரியா அற்ற நாடாக சான்றிதழ் பெற்ற இலங்கை நோய் மீண்டும் பரவுவதை தடுத்து இந்த நிலையை தொடர்ச்சியாக பேடி வருகிறது. மாலத்தீவுக்கு அடுத்தபடியாக தென்கிழக்காசிய பிராந்தியத்தில் மலேரியாவை முழுமையாக ஒழித்த 2வது நாடு என்ற பெருமையை இலங்கை பெற்றிருக்கிறது. மேலும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான நாடு தழுவிய ஏற்பு வலி தடுப்பூசி திட்டங்கள் மற்றும் தொடர்ச்சியான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மூலம் ஏற்பு வலி நோயையும் ஒரு தசாப்த காலமாக இலங்கை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியிருக்கிறது. நாட்டின் பலமான முதற்கட்ட சுகாதார பாதுகாப்பு முறைமை, தேசிய அர்ப்பணிப்பு, உயர் தடுப்பூசி வழங்கல் மற்றும் சிறந்த நோய் கண்காணிப்பு வழிமுறைகளே இந்த மைல்கற்களை எட்டுவதற்கு காரணமாக அமைந்ததாக உலக சுகாதார அமைப்பு இலங்கையை பாராட்டியுள்ளது. இத்தகைய சாதனைகள் இலங்கையர்களின் சுகாதாரத்தை பாதுகாப்பதோடு எதிர்கால சந்ததியினருக்கு ஆரோக்கியமான சூழலை உருவாக்கவும் வழிவகுத்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த திட்டம் மற்றும் பரந்த பொருளாதார கண்ணோட்டம் ஆகியவை குறித்த முக்கியமான மதிப்பீட்டை நாடு எதிர்கொண்டுள்ள நிலையில் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் குழுவினர் இலங்கைக்கு சென்றுள்ளார்கள்.
3: இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் ஒருங்கிணைந்த 7வது மீளாய்வு நடவடிக்கைகளுக்காகவே சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு இன்று நாட்டுக்கு வருகை தரவுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை நாட்டில் தங்கவுள்ளனர். இதன்போது அவர்கள் 7வது மீளாய்வை மேற்கொள்ளவுள்ளதுடன் 8வது கடன் தவணையை விடுவிப்பது தொடர்பில் ஆராயவுள்ளனர். மீளாய்வின் பின்னர் நாட்டுக்கு 330 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான கடன் தவணை விடுவிக்கப்படும் என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் வசதி திட்டத்தின் கீழ் 6 மற்றும் 7வது கடன் தவணைகள் கடந்த ஜூலை மாதத்தில் நாட்டுக்கு விடுவிக்கப்பட்டன. இவற்றின் பெறுமதி 695 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும்.
0: தொடர்ந்து தேயிலை பயிர் செய்யக்கான காணிகளை பயந்தளிப்பது தேயிலை பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும் என்பதால் பெருந்தோட்ட சமூகத்தின் வசதிக்காக அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்து வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவித்தார். ஆனாலும் இது தொடர்பில் இதுவரை இறுதி முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் எழுப்பிய கேள்விகளுக்கு பிரதமர் பதிலளித்தார். பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள காணிகள் வரையறுக்கப்பட்டவையாகவும் பல பகுதிகள் மண் சரிவு அபாயத்துக்கு உட்பட்டவையாகவும் உள்ளதால் காணிகள் குறைவாகவே காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் வீட்டுத் திட்டங்கள் மற்றும் ஏனைய அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், கடந்த காலங்களில் பகுதி அளவில் நிர்மாணிக்கப்பட்ட 962 வீடுகளில் 629 வீடுகள் பயனாளிகளுக்கு கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளவற்றை வழங்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மாவட்ட செயலகங்கள் ஊடாக 392 பேரிடர் வீடுகள் கட்டப்பட்டு வருவதோடு 118 வீடுகள் விரைவில் கையளிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்திய நிதியுதவியின் 10,000 வீட்டு திட்டத்தின் 4ஆம் கட்டத்தின் கீழ் 1,300 வீடுகளில் 522 வீடுகளின் பணிகள் நிறைவடைந்திருப்பதோடு இந்த திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டில் 2,529 வீடுகளை கட்டுவதற்கான ஆரம்பகட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. மலைய மக்களுக்கு 10 பேஜ் காணியுடன் கூடிய வீடொன்றை வழங்குவதே அரசாங்கத்தின் கொள்கை. அதற்கமைய முதன்மை தலைமைகளை பூர்த்தி செய்த 2,184 பயனாளிகளுக்காக 129 தோட்டங்களில் வீட்டுத் திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை 2018 ஆண்டின் 32வது இலக்க சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட மலையக அபிவிருத்தி அதிகார சபையை இல்லாதொழிக்க தீர்மானிக்கப்படவில்லை என்றும், இதன் திட்டங்களுக்காக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு மூலம்

0: பொருளாதாரத்துக்கு பாரிய பங்களிப்பை வழங்கிய தோட்ட தொழிலாளர்கள் ஓய்வு பெற்ற பின்னரும் வயது முதிர்வின் போதும் எதிர்நோக்கும் பொருளாதார மற்றும் சுகாதார சவால்களை கருத்தில் கொண்டு செலுத்தப்பட வேண்டிய சேவைக்கான கொடுப்பனவை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது. இந்த திட்டத்துக்காக 4.5 பில்லியன் ரூபாய் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படவுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் கீழ் இயங்கும் இலங்கை அரசு பெருந்தோட்ட கூட்டத்தாபனத்தின் தலைவர் கலாநிதி சிசிர ரணதுங்க தெரிவித்துள்ளார். இலங்கை அரசு பெருந்தோட்ட கூட்டத்தாபனத்தின் 3000 மேற்பட்ட ஊழியர்களுக்காக 1961 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது.
1: தொடர்ந்து வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு சலுகை வட்டி வீதத்தில் வீட்டுக்கடன்களை வழங்கும் எதிர தெரிய புதிய வீட்டுக்கடன் திட்டம் இன்று உத்தியோகமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் முதல் 10 மில்லியன் ரூபாய் வரையில் சலுகை வட்டியில் கடன் வழங்கப்படுகிறது.
2: கடந்த வருடம் ஜூன் மாதம் 26ஆம் தேதிக்கு பின்னர் வெளிநாடுகளில் உயிரிழந்த தொழிலாளர்களுக்கு இந்த இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்தது. இதன் முதற்கட்டமாக இன்று 50 பேருக்காக 70 மில்லியன் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட உள்ளது. வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத்தின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற உள்ளது. 160க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இழப்பீட்டுத் தொகையை பெற உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்தது.
1: தொடர்ந்து விசேட நோய் தடுப்பு திட்டங்களுக்கு தேவையான மருந்துகளை பெற்றுக்கொள்ள கொள்முதல் செயல்முறையொன்று ஆரம்பமாகியிருக்கிறது.
2: பதிவு செய்யப்பட்ட விநியோகத்தர்கள் இல்லாமை மற்றும் விலை மனுக்களுக்கு விண்ணப்பிக்காமை போன்ற பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் காசநோய், குஷ்டநோய் மற்றும் HIV தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருந்துகளை பெற்றுக்கொள்ளும் செயல்முறையை விரைவுபடுத்துவதே இந்த புதிய திட்டத்தின் நோக்கமாகும். இது தொடர்பாக கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டதாகவும் டாக்டர் சம்பத் ரணவீர குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அமைச்சர் மற்றும் துறைசேரி உள்ளிட்ட தரப்பினரின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. இதேவேளை நாட்டில் நிலவிய கடுமையான மருந்து தட்டுப்பாடு குறிப்பிடத்தக்க அளவு குறைந்துள்ளதாக டாக்டர் சம்பத் ரணவீர கூறியுள்ளார். கடந்த ஆண்டு சுமார் 26% இருந்த மருந்து தட்டுப்பாடு தற்போது 15% குறைவடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: தொடர்ந்து கழுபோவில விமலசிறி மாவட்டத்தில் அமைந்துள்ள வீடொன்றை இலக்கு வைத்து கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. ஆனாலும் இந்த தாக்குதலில் எவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உந்துருளியில் பிரவேசித்த இருவரே இந்த தாக்குதலை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் அந்த பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை அடிப்படையாக கொண்டு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஊர்காவுத்துறை நீதிமன்றில் சாட்சியம் அளித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த 31 வயதுடைய இளைஞர் ஒருவர் மீது வேலனை அராலிச்சந்தி பகுதியில் நேற்று பிற்பகல் வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. நெடுந்தீவைச் சேர்ந்த இரு தரப்பினருக்கிடையிலான ஏற்கனவே இடம்பெற்றிருந்த பிரச்சினை தொடர்பான வழக்கு ஊர்காவுத்துறை நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக பாதிக்கப்பட்ட இளைஞர் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தார். வழக்கு நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் அவர் வீடு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது வேலனை அராலிச்சந்தி பகுதியில் அவரை வழிமறித்த மத்திய தரப்பைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படும் சிலர் வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்தார்கள். தாக்குதலாளிகள் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் சிலர் தற்போது கிள்ளச்சி பகுதியில் வசித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தார்கள். தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். புலனறுவை கபரணை பிரதான வீதியின் 7வது கிலோமீட்டர் பகுதியில் பயணிகள் பேருந்தொன்று கால்வாயில் கவிழ்ந்து வெத்துக்குள்ளானது. இந்த வெத்தில் காயமடைந்த 20 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெறாமல் வீட்டிலிருந்த பெண்ணொருவரின் உடலம் உயிரிழந்த சில நாட்களுக்கு பின்னர் மீட்கப்பட்டதாக முருகன காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். அந்த பெண்ணின் வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையின் போதே அவரது உடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. குடா உடுவ கரகதனிய பகுதியில் வசித்து வந்த 51 வயதான நிர்மலா பிரசாதி ஏகநாயக்கா என்பவரே உயிரிழந்ததாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணைகளின்படி மருதான பகுதியில் இடம்பெற்ற பத்தொன்றில் சிக்கிய பின்னர் அவர் பக்கவாதம் போன்ற நோய்நிலைக்கு ஆளாகி இருந்ததாக தெரிய வந்துள்ளது. ஆனாலும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் வீட்டிலே மத வழிபாடுகளில் அவர் ஈடுபட்டு வந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். அவர் தனது கணவருடன்

0: வசிக்கவில்லை என்றும் மற்றொரு நபருடன் வசித்து வந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அந்த இருவரும் மத வழிபாடுகளை மேற்கொண்டு வந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. காவல்துறையினர் உடலத்தை மீட்டபோது அவர் உயிரிழந்து குறைந்தது 2 நாட்களாகி இருக்கலாம் என்று சந்தேகப்படுவதோடு பிரேத பரிசோதனைக்காக உடலம் கோமுகம மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. 2023 முதல் 2025 தந்தி வழி பண பரிமாற்றம் மூலம் 80 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சுமார் 23 மில்லியன் ரூபாய் வெளிநாட்டு கணக்குகளை மாற்றியதற்காக கூறப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறையின் நிதி குற்றப்பிணைவு பிரிவினரால் மருதானையில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார்.
1: சந்தேக நபர் கொழும்பு 2 குறுக்கு தெருவில் அழகு சாதன பொருட்கள் விற்பனை நிலையம் ஒன்றை நடத்தி செல்வதாக போலீசார் தெரிவித்தனர். மருதானையை சேர்ந்த 34 வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 26 போலி நிறுவனங்களின் பெயர்களில் 54 வங்கி கணக்குகளை ஆரம்பித்து அதனூடாக மோசடியில் ஈடுபட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. 2023 அவர் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்படவுள்ளார்.
0: தொடர்ந்து காலாவதியான தேயிலைத்தூள் பொதிகளை நுகர்வோருக்கு விற்பனை செய்தமைக்காக நிறுவனம் ஒன்றுக்கு நீதிமன்றம் 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபை தாக்கல் செய்த வழக்கு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அந்த நிறுவனம் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டது. நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் நடத்தப்பட்ட விசாரணையின் போது கடந்த ஜூலை 15 அன்று காலாவதியாகும் என்று குறிப்பிடப்பட்டிருந்த 400 கிராம் தேயிலைத்தூள் பொதியொன்று 1000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது. இதனிடையே 2014 ஆகஸ்ட் 15 இடப்பட்ட 1875 கீழ் 38 இலக்க விசேட வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்ட 52 இலக்க வழிகாட்டல்களுக்கு இணங்க விற்பனைக்கு தகுதியற்ற அற்ற அல்லது காலாவதியான பொருட்களை விற்பனைக்காக காட்சிப்படுத்துவது தடை செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் பொலிஸ் சேவையின் பல்வேறு தரநிலைகளுக்காக வழங்கப்பட்ட பதவி உயர்வுகளை சவாலுக்கு உட்படுத்தி பதவி உயர்வு கிடைக்கப்பெறாத சுமார் 1050 பொலிஸ் அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்களால் தாக்கல் செய்யப்பட்ட சுமார் 40 அடிப்படை உரிமை மனுக்களை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. பிரதம நீதியரசர் பிரிதி பத்மன் சூரசேன, நீதியரசர்களான ஜெயந்த ஜெயசூரிய மற்றும் சம்பத் விஜயரட்ன, நீதியரசர் மகிந்தா ஆகியோர் நேற்று இந்த தீர்ப்பை வழங்கியிருந்தார்கள். மூவரடங்கிய நீதியரசர்கள் அமர்வின் இணக்கத்துடன் உயர்நீதிமன்ற நீதியரசர் மகிந்த சமயவர்த்தனாவினால் இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. கடந்த 2019, 2020, 2021 மற்றும் 2023 ஆகிய ஆண்டுகளில் அப்போதைய முன்னாள் போலீஸ் மா அதிபர்களான புஜித் ஜெயசுந்தர, சி டி விக்ரமரண்ண மற்றும் தேசப்பத்து தென்னக்கோன் ஆகியோரின் பதவிக்காலத்தில் வழங்கப்பட்ட பதவி உயர்வுகளே இந்த மனுக்கள் மூலம் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. போலீஸ் கான்ஸ்டபிள் பதவியிலிருந்து போலீஸ் சார்ஜென்டாகவும், போலீஸ் சார்ஜன்ட் பதவியிலிருந்து உப போலீஸ் பரிசோதகராகவும், உப போலீஸ் பரிசோதகர் பதவியிலிருந்து போலீஸ் பரிசோதகர் வரை வழங்கப்பட்ட பதவி உயர்வுகளுக்கு எதிராக பதவி உயர்வு கிடைக்கப்பெறாத ஆண் மற்றும் பெண் போலீஸ் அதிகாரிகளால் இந்த 40 அடிப்படை உரிமை மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. தீர்ப்பை அறிவித்து நீதியரசர்கள் அமர்வு தெரிவிக்கையில் பதவி உயர்வுகளை வழங்கும் போது முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக நீதிமன்றம் திருப்தி அடையக்கூடிய வகையிலான சான்றுகளையோ அல்லது தகவல்களையோ சமர்ப்பிக்க மனுதாரர்கள் தவறியுள்ளதாக சுட்டிக்காட்டியது. அதற்கமைய அரசியலமைப்பின் 12(1) உறுப்புரிமையின் பிரகாரம் சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்படுவதற்கான அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்த மனுதாரர்கள் தவறிவிட்டதாக தெரிவித்த உயர்நீதிமன்றம் அதன் அடிப்படையில் அந்த மனுக்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கொத்தபாய ராஜபக்சாவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய காலப்பகுதியில் ஜனாதிபதி செலவு தொடர்பான விடியதானத்தின் கீழ் 2 பதவிகளுக்கான சம்பளங்களை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சுவிஸ்வர பண்டாராவை எதிர்வரும் 23 வரை விளக்கமறியில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த சந்து நபர் நேற்றைய தினம் கோட்டை நீதவான் பசன் அமர சிறிசேன முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். நேற்றைய தினம் விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கையை விசாரணை அதிகாரிகள் மன்றில் சமர்ப்பித்திருந்தார்கள். முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய காலப்பகுதியில் ஜனாதிபதி செலவு தொடர்பான விடியதானத்தின் கீழ் மற்றொரு பதவிக்காகவும் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பெற்றுக் கொண்டவை தொடர்பிலான நிதி சான்றுகளையும் விசாரணை அறிக்கைகளையும் பரிசீலித்த நீதிவான் சந்தனவரின் விளக்கமறியலை நீடிப்பதற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவை கைது செய்வதற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சாட்சியங்கள் எவையும் நம்பகத்தன்மை கொண்டவை அல்ல என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் மீண்டும் தெரிவித்திருக்கிறார். கண்டி அஸ்கிரிய மாநாயக்க தேர்களை நேரில் சந்தித்து ஆசி பெற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு இதனை அவர் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் தனது அரசியல் எதிரிகளை அடக்குவதற்காக ஊழல் தடுப்பு சட்டங்களை தவறாக பயன்படுத்தி வருவதாக குற்றம் சுமத்திய அவர் நாமல் ராஜபக்சாவுக்கு எதிரான சட்ட நடவடிக்கையின் போது முன்வைக்கப்படும் சாட்சியங்கள் குறித்து எந்தவித நம்பிக்கையும் கொள்ள முடியாது என்று சுட்டிக்காட்டினார். முன்னாள் அமைச்சர்களான ரமேஷ் பத்திரன, லக்ஷ்மண் ஜாப்பா அபயவர்த்தன மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மகிந்த அபயகோன் உள்ளிட்ட பல முக்கிய அரசியல் பிரமுகர்களும் இதன்போது கலந்து கொண்டிருந்தார்கள். தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்காவுக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
1: பிரதிவாதிகளான முன்னாள் அமைச்சர் மற்றும் வழக்குடன் தொடர்புடைய பெண்ணை பிணையில் விடுவிக்குமாறு மேல்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். தலா 50,000 ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் 20,00,000 ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பிணைகளில் இருவரையும் விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெள்ளவத்தை ஹவ்லாக் சிட்டி தொடர்மாடி குடியிருப்பில் தங்கமுலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கியொன்று மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடந்த மாதம் 5ஆம் தேதி பிரதிவாதிகளான துமித திசாநாயக்க மற்றும் குறித்த பெண்ணுக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் சட்டம் அதிபரினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் கடந்த வருடம் மே மாதம் 23ஆம் தேதி பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து முன்னாள் வான்படை தளபதி ரோசான் குணத்திலக்க நிதி குற்றப்பிடிவு பிரிவில் முன்னிலையாகியுள்ளார். மிக் வானூர்தி கொள்வனவு ஒப்பந்தம் தொடர்பான விசாரணையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நிதி குற்றப்பிடிவு பிரிவுக்கு அவர் சென்றிருந்தார்.
2: இலங்கை விமானப்படைக்கு மிக் விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்ட போது இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகளுக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காகவே முன்னாள் விமானப்படை தளபதி நிதி குற்ற விசாரணை பிரிவில் ஆஜரானார். நிதி குற்ற விசாரணை பிரிவு விடுத்த அழைப்புக்கு இணங்க அவர் அங்கு வருகை தந்துள்ளார்.
0: தொடர்ந்து சுமார் 7 வருடங்களாக ஸ்தம்பிதமடைந்திருந்த பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய 2015ஆம் ஆண்டு இலங்கை மத்திய வங்கி பிணமுறை வெளியீட்டின் மூலம் அரசுக்கு 688 மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியமை தொடர்பில் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் நவம்பர் 2ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு முன்னைய ஒன்று கூடலுக்கு அழைக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்ற மூவர் கொண்ட நீதிபதிகள் குழாம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள போதைப்பொருள் கடத்தல் சந்தேக நபரான சிரான் பாசிக்கின் நெருங்கிய கூட்டாளி என்று கூறப்படும் நளின் அர்ஜுனாவுக்கு சொந்தமானதாக குறிப்பிடப்படும் 2 வீடுகள் 14 நாட்களுக்கு முடக்கப்பட்டுள்ளதாக சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது. கடவத்தை மற்றும் களனி பகுதிகளில் அமைந்துள்ள இந்த 2 வீடுகளும் சுமார் 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியானவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கட்நாயக்கா விமானத்தில் கஞ்சா போதைப்பொருளை கொண்டு வந்த 3 இலங்கை பெண் பயணிகள் நேற்று இரவு விமானிய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் நேற்றிரவு தாய்லாந்தின் பெங்காக் நகரிலிருந்து தாய் ஏர்வேசிய சேவையின் விமானம் மூலம் கட்நாயக்கா விமானத்தை சென்றடைந்திருந்தார்கள். இவர்கள் கொண்டு சென்ற பயணப் பைகளுக்குள் சுமார் 80 லட்சம் ரூபாய் பெறுமதியான 803 கிராம் எடையுடைய கஞ்சா போதைப்பொருள் 11 உருண்டைகளாக பொது செய்யப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. நேற்றிரவு பருத்தித்துறை துண்ணாலையில் கொடூர கொலைச்சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் 3 பிள்ளைகளின் தந்தையான 33 வயதுடைய நபர் ஒருவரே கொல்லப்பட்டிருக்கிறார். ஒரே ஊரைச் சேர்ந்த இரு தரப்பினரிடையே தொடர்ச்சியான பகை இருந்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கொல்லப்பட்ட நபரை நேற்றிரவு பின்தொடர்ந்த 4 கொண்ட குழுவினர் ஓராங்கட்டை பகுதியில் வைத்து அவர் மீது கொடூர தாக்குதல் சம்பவத்தை மேற்கொண்டார்கள். இதன்போது அந்த நபர் சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார். ரத்னபுரி கெடலியில பள்ள பகுதியில் வீடொன்றுக்குள் நாற்காலியில் கட்டி வைக்கப்பட்டு அலவாங்கினால் தலையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றிருக்கிறது. ரத்னபுரி கங்கம கெடலியன் பள்ள பகுதியைச் சேர்ந்த கல் பாவலகே குளரட்ன என்ற 61 வயதுடைய நபரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த நபர் கொலை இடம்பெற்ற வீட்டை பராமரித்து வந்த காவலாளி என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அந்த காவலாளி நாற்காலியொன்றில் கட்டி வைக்கப்பட்டு அலவாங்கினால் தலையில் பலமாக தாக்கப்பட்டதோடு கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2025 ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களின் இளங்கலை பட்டப்படிப்புகளுக்கான வெற்றிடங்களை நிரப்பும் இரண்டாம் கட்ட மாணவர் தெரிவு தற்போது நிறைவுக்கு வந்திருக்கிறது. தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் தங்களுக்கான பதிவுகளை 2026 செப்டம்பர் 17 தேதிக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருந்தது.
2: ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது.
0: இந்நேரத்தில் அம்பாறை அட்டாளைச்சேனை ஒலுவில் அஸ்டப் நகர் மக்கள் கடும் வறட்சியால் கடுமையாக பாதிப்படைந்துள்ளார்கள்.
1: அம்பாறை அட்டாளச்சேனை ஒலுவில் அஷ்ரப் நகர் மக்களும் கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கால்நடைகளும் குடிநீரின்றி நெருக்கடியை சந்தித்துள்ளன.
3: இந்த கிராமத்தினுடைய தண்ணி வசதிங்கிறது வந்துட்டு கடும் ஒரு பற்றாக்குறையா தான் இருக்கு. இப்பண்டில்ல எப்ப வறட்சி காலம் தொடங்கிச்சோ அன்று முதல் இன்று வரைக்கும் கிணறுகி கிணத்துல தண்ணி இல்ல, ஆடுகி மாடுகி அதுக்கென்று சொல்லி குடிக்கிறதுக்குரிய தண்ணிகள் எதுவும் இல்லை.
1: படாரக்கல் குளத்தின் நீர் வற்றியுள்ளதையும் அவதானிக்க முடிந்தது.
4: அது குடியாட்டம் இருக்கு எங்களுக்கு தண்ணி உண்டு ஆனை காட்டு வாயிலே குஞ்சிக்கிறேன். நாங்க தண்ணி உணர்ந்து ஆரம்பிட்டோம், ஒன்று உணர்ந்து ஆரம்பிட்டு கிணத்துல போய் போய் தண்ணி அள்ளி எனக்கு எடுத்தடுத்து நெஞ்சு பருத்தமாயிடுச்சு. ஒரு பக்கம் இந்த ஒரு கிழங்க சொச்சத்துக்கு என்னத்தை குடிக்கிற என்னத்தை இதைகிற.
0: தொடர்ந்து அலங்கார கந்தன் என்று அகிலம் போற்றும் யாழ்ப்பாண நல்லூர் கந்தசாமி ஆலய பெரும் திருவிழாவின் தீர்த்த உற்சவம் இன்று பக்திபூர்வமாக நடைபெற்றது.
1: நல்லையும் பதிகில் வாழும் ஞான வடிவேல் அழகனுக்கு இன்று காலை சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடத்தப்பட்டன. இதனையடுத்து முதல் கடவுளான விநாயக பெருமான் மூஷிக வாகனத்திலும் வள்ளி மயூர வாகனத்திலும் தேவயானை அன்ன வாகனத்திலும் கந்தி பெருமான் மயூர வாகனத்திலும் சண்டேஸ்வரர் ரிஷப வாகனத்திலும் ஆலய தீர்த்த கேணிக்கு

தொடர்ந்து ஆலய பிரதம சிவாச்சாரியாரால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடை சூழ கந்த பெருமானுக்கும் கரிவார மூர்த்திகளுக்கும் அபிஷேக தீர்த்தம் துடிக்கப்பட்டு பஞ்சாலாத்தி காண்பிக்கப்பட்டது.

0: ரதோற்சவத்தை தொடர்ந்து அஷ்டதிக்கு பாலகர்களும் முருகப்பெருமானும் பரிவார மூர்த்திகளுடன் வெளிவீதி உலா வந்தனர். நல்லூர் கந்தசாமி ஆலய பெருந்திருவிழாவில் இன்று மாலை துவஜ அவரோகணம் எனப்படும் கொடியிறக்கம் நடைபெறவுள்ளது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
3: நேரம் சரியாக 2:32 ஐக்கியராஜ்யத்தில் 1:32 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசலா செப்பலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லிஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கு நன்றிகள். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு டெல்லியில் நாளை மறுநாள் தொடங்குகின்றது. இதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் ஜி ஜிபிங் ஆகியோர் பங்கு பெற்றுகின்றார்கள். மேற்கு வங்கத்தில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் போட்டியிட முன்னால் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜிக்கு அக்கட்சியின் அதிருப்தி அணியினர் சவால் விடுத்துள்ளார். சிஎம்ஆர்எல்ஓ ஊழல் வழக்கில் கேரள எதிர்க்கட்சி தலைவர் பினராயி விஜயனுக்கு எதிரான அமலாக்கத்துறை நடவடிக்கையை தொடர்ந்து அவர் பதவி விலக வேண்டும் என கேரளா பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சிகள் இணைந்து மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என்ற புதிய கட்சி உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என்றும் தொடரும் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொஹிதீன் கூறியுள்ளார். இந்தியாவின் மேற்கு வங்காளத்தில் கங்கை நதிக்கரையில் அமைந்திருக்கும் ஆலயம் ஒன்று ஆற்றில் மூழ்கியுள்ளது. இயற்கை பேரிடர் ஏற்படுத்தும் மோசமான பாதிப்புகளில் ஒன்றாகவே இது கருதப்படுகின்றது. உலகெங்கும் இயற்கையின் சீற்றம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது. இந்தியாவிலிருந்து நேபாளத்துக்கு மேலும் 35 டன் நிவாரணப் பொருட்கள் C-17 ராணுவ போக்குவரத்து விமானம் மூலம் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு வினாடிக்கு 6000 கனஅடி வீதம் 15 நாளைக்கு காவிரி நீர் திறக்க வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவுக்கு எதிராக கர்நாடக மாநில அரசு உயர் நீதிமன்றத்தை நாடப்போவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் செல்வாராஜ் ராயசாமி தெரிவித்துள்ளார். வாகனங்களில் பயணிக்கும் போது கட்டாயம் சீட் பெல்ட் அணிவது தொடர்பாக போதுமான சட்டங்கள் உள்ளன. அந்த சட்டங்களுக்கு மக்கள் இணங்குவதை உறுதி செய்வது சட்ட அமலாக்க மக்களின் முகாமைகளின் கடமை என்று உச்சநீதிமன்றம் நேற்று அறிவித்துள்ளது. கனடா நாட்டில் பஞ்சாபி பாடகர் அம்மி பிக்ரனின் வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டிலேயே முதல் முறையாக திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களும் காப்பீடு வழங்கப்படும் என அறங்காவல் குழுவினர் தலைவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 உயர்ந்து 1,14,040 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 810 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,255 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொண்டிருக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் அவர்களுக்கும் நமது நன்றிகள். மறைந்த நோர்வே மன்னர் 3rd மன்னர் ஹரால்டின் இறுதிச் சடங்கில் ஏராளமான நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ளார்கள். உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சென்ற விமானம் ஆளில்லா வானூர்த்தி தாக்குதலில் தப்பியதாக நோர்வே பிரதமர் ஜோனஸ்கார் இஸ்தோர் கூறியிருக்கின்றார். விமானம் புறப்படும் நேரத்தில் அந்த சம்பவம் நடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தை விரைவில் மீண்டும் தொடங்கும் என்று ரஷ்யா நம்பிக்கையை தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியா மீதான ஏமனின் கவுதி கிளர்ச்சி படையின் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு சொந்தமான 5 கச்சா எண்ணெய் கப்பல்களை தாக்கி அமெரிக்கா மூழ்கடித்துள்ளது. பதிலடி நடவடிக்கையாக ஹோர்மஸ் நீரிணையில் அமெரிக்காவின் 2 போர்க்கப்பல் உள்ளிட்ட 20 கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை விட அதிக சம்பளம் வாங்கும் ஒரு நாட்டின் தலைவராக சிங்கப்பூர் பிரதமர் லோரன்ஸ் வாங் பலம் பெறுகின்றார். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு இருசக்கர வாகனங்கள், மதுபானங்கள் மற்றும் பல்பொருட்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இத்தடை வரும் செப்டம்பர் 29 முதல் அமலுக்கு வர உள்ளது. எதிர்வரும் நவம்பரில் நடைபெறும் இடைத்தேர்தலில் குடியரசுக் கட்சியினர் காங்கிரஸ் கட்டுப்பாட்டை தக்க வைத்துக் கொண்டால் ஒவ்வொரு அமெரிக்க வயது வந்தவருக்கும் $5,000 உதவித்தொகை வழங்குவதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 1365 அதிகரித்துள்ளது. இவர்களில் 1147 பேரின் உடல்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. மாயமான 5326 பேரை தேடும் பணிகள் நேற்றும் 15வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றது. இந்தோனேசியாவில் காட்டுத்தீயால் ஏற்படும் கரியமல வாயு வெளியேற்றம் உலகில் முதலிடத்தில் இருப்பதாக தரவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. தாய்லாந்து பாலர் பாடசாலையில் காவல்துறை அதிகாரி தமது மனைவியை சுட்டுக் கொண்டுள்ளார். மனைவி பாலர் பாடசாலையில் ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார். மலேசியாவின் சாரவாக் மாநிலத்தில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் விமானி உட்பட 5 இறந்துள்ளார்கள். பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத கடினமான கணித சிக்கலில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக ஓபன்ஏஐ தெரிவித்துள்ளது. செய்யறிவு நிறுவனங்கள் உருவாகி வரும் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஜென்சலால் 2030 மனித குலமே அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஆந்தக்ரோபிக் நிறுவனத்திலிருந்து விலகிய வல்லுநர் ஜேக்கப் காக்சன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிங்கப்பூர் $260 மில்லியன் மின்னிலக்கு நாணய திருட்டில் சம்பந்தப்பட்டதை அமெரிக்கா நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். 22 வயது இல்லாமலுக்கு 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிலிப்பைன்ஸில் படகு தீப்பற்றியதில் 5 இறந்தனர், 87 பேரை காணவில்லை. ஆப்பிள் நிறுவனத்தின் iPhone 18 Pro மற்றும் 18 Pro Max மாடல்கள் நேற்றிரவு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். ஐசிசி அறிமுக மகளிர் சாம்பியன்ஷிப் டிராபி நடத்தும் உரிமையை இழந்ததால் இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்கு $20 பில்லியன் வருமானம் இழப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த 2024 ஏற்பட்ட அரசியல் காரணங்களால் ஐசிசி தொடரை நடத்தும் வாய்ப்பை இழந்தது குறிப்பிடத்தக்கது. US ஓபன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியின் நடப்பு சாம்பியன் கார்லோஸ் அல்காராஸை பென் செல்டன் வீழ்த்தி அரையிறுதிக்கு 2வது முறையாக முன்னேறியுள்ளார். US ஓபன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடப்பு சாம்பியனான அரினா ஷபலென்கா காலிறுதியில் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு லிண்டா நோஸ்கோவை வெற்றி வென்றார். சீனாவில் நடைபெறும் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா தனது லீக் சுற்றின் கடைசி ஆட்டத்தில் 15-0 என்ற கோல் கணக்கில் சீன டைபேனாவை நேற்று அபார வெற்றி கண்டுள்ளது. உலக வில்வித்தை பராசீரிசல் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலம் என 5 பதக்கங்களை செவ்வாய்க்கிழமை வென்றுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றுக்கு அரசனை வழங்குகின்றால் tatamilnadu.com. உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையத்தள வானொலியும் வானொலிய மறுவொலிருப்பையும் அத்தோடு தமது வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகளாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 382 ரூபாய் 31% இந்தியாவில் 110 ரூபாய் 84 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 328.52 ரூபா, இந்தியாவில் 95.94 ரூபா. ஒரு சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கையில் 405.99 ரூபா, இந்தியாவில் 114.70 ரூபா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 445.25 ரூபா, இந்தியாவில் 129.08 ரூபா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 137.90 ரூபா, இந்தியாவில் 68.97 ரூபா. இதுவரை மத்திய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மத்திய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் புத்தகங்களை விட்டுவரும் நூலுலகம் .com நிறுவனத்தினர். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் பி டி கேசங்கரி அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்தியை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: நேரம் சரியாக 2:42 ஐக்கியராஜ்யத்தில் 1:42 தொடர்கின்றது. சாயி அருளமுதல் நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள் வழங்கி போல் இன்றும் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன்.
1: வணக்கம் அன்பு நேயர்களே. வணக்கம் ராஜா. ஓம் ஸ்ரீ சாய்ரா. பகவான் பாபா பிரசாந்தியில் ஆற்றிய தெய்வீக அருள் உரையினை இன்று நாம் கேட்டு பார்ப்போம். அன்பின் வடிவங்களே, மனித மேம்பாடுகள் யாவை? மனித மேம்பாடுகள் இல்லாத மனிதன் மனிதன் அல்ல. அவன் வடிவத்தில் மனிதனே தவிர நிஜத்தில் உண்மையில் மனிதன் அல்ல. சத்தியம், தர்மம், சாந்தி, பிரேமை, அஹிம்சை என்பவையே பஞ்சபூதங்கள் என்று கூறத்தகுந்த மனித மேம்பாடுகள். இந்த பஞ்சபூதங்களை மனிதனுக்குரிய பஞ்ச பிராணன்கள் என்று கூறுகின்றது வேதம். பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் என்பவையே பஞ்ச பிராணன்கள். இவ்வைந்தும் ஒன்று இணையும் போது அது தெய்வத்துவம் ஆகின்றது. சத்தியம் தர்மத்திற்கு இட்டுச் செல்ல வேண்டும். தர்மம் சாந்திக்கு இட்டுச் செல்ல வேண்டும். சாந்தி அதாவது அமைதி பிரேமைக்கு அன்புக்கு இட்டுச் செல்ல வேண்டும். பிரேமை அஹிம்சைக்கு இட்டுச் செல்ல வேண்டும். இவை அனைத்தும் ஒன்றே, தனித்தனியானவை அல்ல. இளைஞர்கள் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற நான்கும் தனியாக விதிக்கப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் ஒன்றே. பிரம்மச்சரியம் கிரகஸ்த ஆசிரமத்துக்கு இட்டுச் செல்கின்றது. வானப்பிரஸ்தம் சந்நியாசத்துக்கு இட்டுச் செல்கின்றது. பிரம்மச்சரியத்துக்கு ஒரு வடிவம், கிரகஸ்தனுக்கு ஒரு வடிவம், வானப்பிரஸ்தனுக்கு ஒரு வடிவம், சந்நியாசத்திற்கு ஒரு வடிவம் என்பது அல்ல. ஒரே மனிதன் ஒவ்வொரு ஆசிரமத்தையும் நிலையினையும் கடந்து செல்கின்றான். இவ்வாறு பிரேமை மட்டுமே இதுபோல பல வடிவங்கள் கொள்கின்றது. பிரேமை இருக்கும் இடத்தில் ஹிம்சை துன்பம் விளைவித்தல் என்பது இல்லை. பிரேமை இருக்கும் இடத்தில் அமைதி முழுமையாக இருக்கும். பிரேமை இருக்கும் இடத்தில் தர்மம் வழுவாது இருக்கும். பிரேமை இருக்கும் இடத்தில் சத்தியம் களங்கமில்லாது பிரகாசிக்கும். கீதையும் கூட அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரீதி ஹிதம் சயத் சத்தியம் பிரீதி என்று கூறுகின்றது. அதாவது அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்தும் ஒன்று இணைகின்றன. இது தேச கால பரிச்சின்னம், அதாவது இடம் காலம் போன்ற அடையாளங்கள். இவற்றால் பாதிக்கப்படுவது இல்லை. அன்பு இல்லாத ஜீவராசி இவ்வுலகில் எங்கும் இல்லை. உங்களை நீங்கள் நேசிக்கின்றீர்கள் என்பது உங்களுக்கே தெரிந்திருக்காது. அத்தகைய அன்பே கடவுள். லவ் இஸ் காட், லிவ் இன் லவ், அன்பில் வாழுங்கள். ஆகவே நாம் மனித மேம்பாடுகளை பண்படுத்திக் கொண்டு நமது வாழ்க்கையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். மனித மேம்பாடுகளை கொண்டு நாம் லட்சிய வாழ்வு வாழ்தல் வேண்டும். பிறருக்கு மனித மேம்பாடுகளின் இலட்சியத்தை எடுத்துக்காட்ட வேண்டும். அன்பின் வடிவங்களே, மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? மேம்பாடுகள் இல்லாத மனிதன் மனிதனே அல்ல. மனிதனின் நான்கு நிலைகள் உண்டு. முதலாவது அரக்க நிலை, இரண்டாவது விலங்கு நிலை, மூன்றாவது மனித நிலை, நான்காவது தெய்வீக நிலை. ஒருவன் அரக்க நிலையிலிருந்து தெய்வீக நிலைக்கு பயணம் செய்தல் வேண்டும். அரக்க நிலை என்பது தயை இரக்கம் இல்லாத உக்ரம் இம்சித்தல். இந்நிலையில் தயை கருணை பிரியம் என்பது இல்லை. அடுத்தது விலங்கு நிலை, தான் என்ற அகங்கார நிலை, அகங்கார மமகாரம், நான் எனது என்று பற்றுதல்கள் வளரும் போது அது விலங்கு நிலை ஆகின்றது. இவை இரண்டும் விலக்கப்பட்ட பின்னரே மனித நிலை ஏற்படுகின்றது. மனித நிலையில் இருப்பவன் கடவுளை பற்றி சிந்திக்கின்றான். அவனிடம் விவேகம், அதாவது பிரித்து அறியும் அறிவு உள்ளது. அதுவே மனித நிலை. நித்திய அனித்தியத்தை பற்றி பரிசீலிக்கும் போது எது ஆத்மா அனாத்மா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேகம் அனாத்மா, பிராணன் ஆத்மா. இதுவே கீதையில் ஸ்வதர்மம் பரதர்மம் என கற்பிக்கப்படுகின்றது. ஸ்வ ஆத்ம தர்மம், இதுவே சாலோக்கியம், சாமீப்யம் சாரூப்யம் சாயுஜ்யம் என்ற நிலைகளை பற்றி கூறுகின்றது. ச எனப்படும் சொல் ஆத்மாவை குறிப்பது. ஸ்வ தர்மம் என்பது ஆத்ம தர்மத்தை குறிப்பது. ஸ்வதர்மம் என்பதை சிலர் சத்ரிய தர்மம் போன்ற வர்ண தர்மங்கள் குல தர்மங்கள் இவற்றை குறிப்பது என்று பொருள் கூறுகின்றார்கள். இது தவறு. கிருஷ்ணன் அர்ஜுனனை நோக்கி உனது ஸ்வதர்மத்தை பின்பற்று என்று கூறும்போது அவர் சத்திரிய தர்மத்தை குறிப்பிடவில்லை, ஆத்ம தர்மத்தையே குறிப்பிடுகின்றார். வர்ண தர்மம் என்பது தேக தர்மம், விலங்குத்தன்மைக்கு உகந்தது. தேகம் என்பது ஜடம், அது நிரந்தரமானது அல்ல. ஓம் பூர் புவஸ்ஸுவஹ என்று கூறுகின்றோம். பூ என்பது உடல், இது உலகுடன் சம்பந்தப்பட்டது, இது மெட்டீரியலைசேஷன் எனப்படுகின்றது. இது எவ்வாறு செயற்படுகின்றது, எவ்வாறு நடமாடுகின்றது, எவ்வாறு அறிகின்றது? அன்னமய கோசமான இவ்வுடல் பிராணமய கோசத்தால் ஊடுருவப்பட்டு உள்ளது. அப்பிராணனே வைப்ரேஷன், அதுவே கன்ஷன்ஸ். ஆகவே சைத்தன்ய சக்தி, அந்த சைத்தன்ய சக்தி எங்கிருந்து உதயமாகிறது? அவ்விடமே ரேடியேஷன், அதுவே பிரஜ்ஞானம். வேதம் இதையே பிரஜ்ஞானம் பிரம்மா என்று கூறுகின்றது. ரேடியேஷன் பிரஜ்ஞானம், வைப்ரேஷன் பிராணசக்தி, மெட்டீரியலைசேஷன் ஸ்தூல வடிவம், திவ்ய சக்தி, நான்கும் சேர்ந்ததே மனித வாழ்க்கை.
2: அன்பின் வடிவங்களே,
1: பிரபஞ்சமே மனிதனுள் அடக்கம். மனிதன் சாதாரணம் அல்ல. உருவத்தை மட்டும் கண்டு சாதாரணம் என்று ஏமாறுகின்றோம். அனைத்து ஆற்றல்களும் மனிதனிடம் குடிகொண்டு உள்ளன. இத்தகைய ஆற்றல்கள் நம்மிடம் உள்ளன என்று புரிந்து கொண்ட பின்னரே தெய்வீக உணர்வு நம்மிடம் ஏற்படும். தெய்வீக உணர்வு நிறைந்து இருத்தலே மனித வாழ்க்கையின் நிறைவு ஆகும். பிறகுதான் நமது வாழ்க்கை புனிதம் அடையும். ஜந்தூ நாம் நரஜன்ம துர்லபம், மனிதராக பிறத்தல் மிக அரிது. உணவும் தூக்கமும் பயமும் இனவிருத்தியும் மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் பொது. அத்தகைய வாழ்க்கையை அரிது என்று எவ்வாறு கூறுவோம்? இதில் என்ன சிறப்பு உள்ளது? முழுமையான விழிப்புணர்வுடன், அதாவது டோட்டல் அவேர்னஸுடன் வாழ்க்கையை நடத்துதலே மனித வாழ்க்கையின் சிறப்பு. மனிதன் தன்னிடம் உள்ள தெய்வத்துவத்தை புரிந்து கொள்ள எந்த முயற்சியும் செய்வது இல்லை. சுய நலத்துடன் ஸ்தூல வடிவால் ஈர்க்கப்பட்டு நிலையற்ற உலகியலை ஆதாரமாக கொண்டு வாழ்கின்றார்கள். இது நிரந்தரமான உண்மை அல்ல. இது அனைத்தும் ஒரு வகையான பிரமை, ஓடும் மேகங்கள் போன்றது. தை தை தை தை பொம்மையே, தமாஷுக்காக ஆடும் பொம்மையே, அழகு பிராயம் ஆற்றல் பற்றி கர்வம் கொள்ளாதே, தள்ளாடும் முதுமை பருவம் வரப்போவதை மறவாதே, உடல் அசைய முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது, தலையும் நரைத்து விடும், தோலும் சுருங்கிவிடும், குரங்கன்று அனைவரும் உன்னை கேலியும் செய்வர். தை தை தை பொம்மையே. வாழ்க்கை இதுவல்ல. உடலால் ஆட்டம் போடுவது வாழ்க்கை அல்ல. உள் இருக்கும் ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஜபம், தியானம், தவம், பஜனை இவை அனைத்தும் நமது திருப்திக்காகவே செய்யப்படுகின்றன, கடவுளின் திருப்திக்காக அல்ல. கடவுள் எங்கு இருக்கின்றார்? காசியிலோ, பத்ராச்சலத்திலோ, திருப்பதியிலோ, பிரயாகையிலோ, பத்ரிநாத்திலோ இருக்கின்றார் என்று நினைப்பது அறியாமை. இறைவன் உங்கள் இதயத்தில் குடிகொண்டு இருக்கின்றார். இவரே நிரந்தரமானவர். நமது மன நிறைவுக்காக காசிக்கு செல்கின்றோம். நாராயண மூர்த்தியை காண பத்ரிநாத் செல்கின்றோம். இதுவே மனிதனின் பலவீனம். பித்து பிடித்த இம்மனிதன் கடவுள் இதயத்துள் குடிகொண்டு இருப்பதை நம்ப மறுக்கின்றான். கடவுள் வெளியில் இருக்கின்றார் என்ற உணர்ச்சியால் தூண்டப்படுகின்றான். இறைவன் மனிதனுக்கு இயற்கையின் இரகசியத்தை நிரூபிக்கின்றார். பித்தனே, உனக்கு இரு கண்கள் உண்டு. கண்கள் உலகம் முழுவதையும் காண்கின்றன. கோடிக்கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ள நட்சத்திரங்களையும் காண்கின்றன. ஆனால் அத்தகைய கண் தன்னை கண்டுகொள்ள இயலாது. இது நாம் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற நிரூபணம். பிறவற்றை நாம் நம்புகின்றோம், நம்மை நாம் நம்புவது இல்லை. தன்னை நம்பாதவன் பிறரை நம்புவதால் என்ன பயன்? சுய நம்பிக்கை, அதாவது செல்ஃப் கன்ஃபிடன்ஸ் என்பது அதுவே. அதுவே அடித்தளம். சுய திருப்தி, தன்னிறைவு, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்பது கூரை. ஆத்ம சாட்சாத்காரம், தன்னை அறிதல், செல்ஃப் ரியலைசேஷன் என்பதே வாழ்க்கை. அதுவே மனிதனின் உண்மையான வாழ்க்கை. ஆகவே முதலில் சுய நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நாம் சுய நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளாமல் பிற வெளி விஷயங்களை நம்புவதால் அறியாமையில் மூழ்கி இருக்கின்றோம். அன்பின் வடிவங்களே, இன்றைய மாணவர்கள் நாளைய குடிமக்கள். இந்த உண்மைகளையே பிற்காலத்தில் குடிமக்களாக இருந்து வெளிப்படுத்த வேண்டும். இறைவன் ஒவ்வொருவரின் இதயத்திலும் குடிகொண்டு இருக்கின்றார். அனைத்தும் தெய்வ வடிவம். யாராவது உங்களை நீ யார் என்று வினவினால், தத்துவமசி பிரஜானம் பிரம்மா, அயம் ஆத்மா பிரம்மா போன்ற உண்மைகளை தைரியமாக முழங்க வேண்டும். கடவுள் வேறெங்கும் இல்லை, நானே இறைவன், நானே அது. அத்தகைய தைரியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். கடவுள் வேறெங்கும் இல்லை. கடவுள் காட்டிலோ பிற இடத்திலோ இல்லை. கடவுள் இருப்பது நம் உடலில்தான். பாவம் என்பது பிற இடத்தில் இல்லை. பாவம் என்பது நம் செயலில் உள்ளது. செயலை பொறுத்தவை பாவ புண்ணியங்கள். பாவ புண்ணியங்களுக்கு நமது எண்ணங்களே காரணம். ஆகவே எண்ணங்கள் புனிதமாக சுத்தமாக களங்கமற்று நிச்சலமாக நிலையாக இருத்தல் வேண்டும். இக்காலத்தில் எண்ணங்கள் புனிதமற்று இருக்கின்றன, நிலையில்லாது அலைகின்றன, பித்து பிடித்த குரங்கை விட மோசமாக இருக்கின்றன. உங்களை எவ்வாறு மனிதன் என்று கூறிக்கொள்ள முடியும்? சீச்சி, தெய்வத்தன்மைக்கு உயர்த்தி கொள்ளாது மனித தன்மையையும் இழக்கின்ற நீங்கள் மனிதன் என்று கூறிக்கொள்ளுதல் எத்தகைய வெட்கத்துக்குரியது! ஐ ஆம் மேன், ஐ ஆம் மேன், நான் மனிதன். ஆகவேதான் ப்ராப்பர் ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இஸ் மேன். மனித சமுதாயத்தை புரிந்து கொள்ள மனிதனை ஆராய வேண்டும் என்று காணப்படுகின்றது. எண்ணங்கள், சொல், செயல் இவற்றிற்கிடையே முழுமையான இசைவு இருக்க வேண்டும். எண்ணம் ஒரு விதம், சொல்வது வேறொன்று, செய்வது மற்றொன்று என்று இருப்பது மனித தன்மைக்கு விரோதம். வேதாந்தம் எண்ணம் ஒரு விதமும், சொல் ஒரு விதமும், செயல் ஒரு விதமுமாக இருந்தால் அம்மனிதன் தீயவன் என்று கூறுகின்றது. சொன்ன சொல்லை காப்பாற்ற எந்தவித தியாகமும் செய்ய தயாராக இருக்க வேண்டும். பலி சக்கரவர்த்தி வாமனருக்கு 3 அடி நிலம் தருவதாக வாக்களித்தார். குரு சுக்கராச்சாரியார் வாக்கை நிறைவேற்ற வேண்டாம் என்று எவ்வளவு வாதாடியும் பலி இணங்கவில்லை. பலி கூறினார், குருதேவா, கொடுத்த வாக்கை மீறுதல் மனிதனுக்கு சரியல்ல, இது பாவமான செயல். நான் வாக்கு மீறத் தயாராக இல்லை, அதற்காக எந்த தியாகமும் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்றார். சொன்ன சொல்லை மீறுதல் மிக கொடிய பாவம். இதற்கு எதிராக குருவே கூறினாலும் அவர் கூறியதை ஏற்க வேண்டாம். நாம் இப்போது காப்பாற்ற வேண்டியது நாட்டை அல்ல, நம் நாடு அந்நியாயம் அக்கிரமம் பொய் இவற்றால் சீரழிந்து நிற்கின்றது. நாம் காப்பாற்ற வேண்டுவது நாட்டை அல்ல, நாட்டின் நலன் எதனை ஆதாரமாக கொண்டுள்ளதோ அந்த சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாற்ற வேண்டும். இவற்றை காப்பாற்றினால் நாட்டை காப்பாற்றியது ஆகும். சத்தியத்தை காப்பாற்றுங்கள், தர்மத்தை பின்பற்றுங்கள். தர்மம் எங்கிருந்து கிடைக்கும்? சத்தியம் நாஸ்தி பரோ தர்மஹ. தர்மம் என்ற சுவற்றுக்கு சத்தியம்தான் அடிப்படை. இவை இரண்டையும் காப்பாற்றினால் அந்த மாளிகையில் நீங்கள் குடியிருக்கலாம். ஆகவே சத்தியம் வத, தர்மம் சர, அதாவது உண்மையே பேசுங்கள், தர்மத்தின் வழியில் நடவுங்கள் என்று வேதாந்தம் போதிக்கின்றது. இது மனிதனின் மன நிறைவுக்காக கூறப்படவில்லை, இதுவே பரம சத்தியம், பேருண்மை. இது மிகவும் புனிதமானது. இத்தகைய புனிதமான உண்மையை மக்கள் மறந்து விட்டார்கள். அழியக்கூடியதும் பொய்யானதும் ஆனவற்றில் முழு நம்பிக்கை வைக்கின்றார்கள். இவ்வாறு முடிவில் வாழ்க்கையை வீணாக்குகின்றார்கள். வாழ்க்கை எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது? உண்டு உறங்கி நீர் அருந்தவா வாழ்க்கை அளிக்கப்பட்டது? பசு பட்சி மிருகங்கள் இவ்வாறுதானே வாழ்கின்றன. இது போதுமா? உண்மையை காப்பாற்ற வேண்டும். புனிதமான வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கையின் இலட்சியத்தை நிரூபிக்க வேண்டும். சத்தியம் என்பது என்ன? திரிகரண சுத்தியே சத்தியம். நினைத்ததை சொல்வதும் சொன்னபடி செய்வதும் சத்தியம் அல்ல, அது நிஜம். நிஜத்துக்கும் சத்தியத்துக்கும் மிகுந்த வேறுபாடு உண்டு என்று நீங்கள் குர்தா பைஜாமா அணிந்திருக்கலாம். அடுத்த நாள் நீங்கள் புஷ்கோட் அணியலாம். நேற்று உண்மை எனப்பட்டது என்று உண்மையானது அல்ல, மாறுகின்ற உண்மை நிஜம் எனப்படுகின்றது. முக்காலமும் எந்த சூழ்நிலையிலும் மாறாது இருப்பதே சத்தியம். இது வேதாந்தத்தில் ரிதம் எனப்படுகின்றது. எந்த சூழ்நிலையிலும் அது மாறுவது இல்லை, அதுவே சத் எனப்படுகின்றது. சத் என்றால் இருக்கின்றது, எப்போதும் இருக்கின்றது. இருக்கின்றது என்பது சித்தால் நிரூபணமாகின்றது. இந்த சத் சித் இரண்டும் இணைந்ததே ஆனந்தம். இறைவனின் பல பெயர்களில் சச்சித்தானந்தம் என்ற பெயர் மிகச்சிறந்தது, ஒப்பற்றது, உன்னதமானது. ஏன் மூன்று சொற்கள் தேவை? மூன்று பெயர்கள் இருந்தாலும் அவை ஒன்றே. அவற்றை பகுத்து வகைப்படுத்தி பொருள் கூறுகின்றோம். இது ஆரம்ப கட்டத்தில் புரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தும் செயல்முறை. கற்றுக்கொள்ள தொடங்கும் போது நாம் எழுத்துக்களை உச்சரிக்கின்றோம். ஏ பி சி என்று எழுத்துக்களை உச்சரிக்கின்றோம். இது முடிவுற்ற பிறகு சொற்களை உச்சரிக்கின்றோம். சொற்களை கற்று முடிந்ததும் நாம் வாக்கியங்களை கற்றுக்கொள்கின்றோம். வாக்கியங்களின் அமைப்பை புரிந்து கொண்ட பிறகு அவற்றின் அர்த்தம் நமக்கு புரிகின்றது. சத் சித் ஆனந்தம் என்பது God என்பதை குறிக்கின்றது. God என்பது தெய்வம். G என்பது G என்ற உச்சரிப்பு, ஓவின் உச்சரிப்பு, டியின் உச்சரிப்பு மூன்றும் தனியானவை. ஆனால் நாம் அவ்வாறு கூறுவது இல்லை. அவ்வாறு கூறுபடுத்தி கூறாது ஒன்றுபடுத்தி God என்கின்றோம். அது வேத்ரி குணம், த்ரிதளாகாரம், த்ரிநேத்ரஞ்ச, த்ரியாயுதம், த்ரிஜன்ம பாப சம்ஹாரம், ஏக பில்பம், சிவார்ப்பணம். அடிப்படையான சத்வ ரஜோ தமோ குணங்களை நாம் ஒன்றிணைக்க வேண்டும். விஞ்ஞானம் பயிலும் மாணவர்களுக்கு அனைத்து நிறங்களையும் வேகமாக சுழற்றினால் வெண்மை நிறம் காணலாம். தனியான வெள்ளை நிறம் அங்கு இல்லை. அதுபோல மூன்று குணங்களும் ஒன்றிணையும் போது புனிதமான தெய்வத்துவம் ஆகின்றது. அனைத்தும் பவித்திரம். நிர்குணம், நிரஞ்சனம், சனாதனம், நிகேதனம், நித்திய, புத்த, சுத்த, முக்த, நிர்மல ஸ்வரூபிணம். அன்பின் வடிவங்களே, இன்று புத்தக படிப்பை கொண்டு நாம் பலவற்றை அறிகின்றோம். புத்தகங்கள் மூலம் அறிவது போதாது. இறைவன் இனிமை வடிவம் எத்தகைய இனிமை? கருணையின் இனிமை, பிரேமையின் இனிமை, தயையின் இனிமை. இம்மூன்றின் இனிமை கலந்ததுதான் தெய்வத்துவத்தின் இனிமை. ஆகவே அத்தகைய அன்பை நாம் வளர்க்க வேண்டும். பிரேமைக்கு மிஞ்சிய சத்தியம் இல்லை. அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்தும் உள்ளன. வெறுப்பு, பொறாமை, அகங்காரம், மமகாரம் இவற்றிற்கு இடமில்லை. அன்பு ஒன்றே ஏகத்துவத்திற்கு சாட்சியாக உள்ளது. அந்த ஒருமையே யூனிட்டி, உண்மையான தூய்மை, பியூரிட்டி. தூய்மையிலிருந்து வரப்பெறுவது தெய்வத்துவம். ஆகவே ஒருமை யூனிட்டி தேவைப்படுகின்றது. இந்த ஒருமையில் புனித ஆற்றல் உள்ளது. ஒரு துணி நூல்களால் நெருக்கமாக ஆக்கப்படுவதால் துணியாக இருக்கின்றது. நூல்களை அப்புறப்படுத்தினால் துணியை சுலபமாக வெட்டிவிடலாம். துணி ஒன்று சேர்ந்து இருப்பதால் வலுவாக இருக்கின்றது. ஆனந்தம். அதுபோல மனிதனுக்கு புனிதமே ஆனந்தம் தருவது, தெய்வத்துவமே ஆனந்தம் தருவது. இந்த ஆனந்தத்தை மறந்து தண்ணீரிலிருந்து வெளியே எறியப்பட்ட மீன் போல துடிக்கின்றார்கள். சுவை மிக்க எந்த உணவை அளித்தாலும் மீனுக்கு மகிழ்ச்சி இல்லை. உங்கள் காப்பி பொடி எனக்கு தேவையில்லை, மறுபடி என்னை நீருடன் சேர்த்து விடுங்கள் என்று கேட்கும். அதன் சொந்த இடத்திற்கு சென்றால்தான் அதற்கு அமைதி. மனிதனுக்கும் அவனது சொந்த இடத்திற்கு சென்றால்தான் அமைதி. ஆனந்தமே அவனது சொந்த இடம். பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்தி. பிரம்மானந்தம் ஒப்பற்ற ஆனந்தமே அவனது சொந்த இடம். ஒவ்வொரு மனிதனும் ஆனந்தம் பெற விரும்புகின்றான். உலகியல் மகிழ்ச்சி உண்மையான ஆனந்தம் இல்லை, இவை ஓடும் மேகங்கள் போன்றவை. நீங்கள் பசியுடன் இருக்கின்றீர்கள், கண்டீனுக்கு சென்று இரண்டு சப்பாத்தி உண்கின்றீர்கள், பசியாறும் போது மகிழ்ச்சியுடன் இருக்கின்றீர்கள். 2 மணி நேரம் கழித்து மறுபடி பசிக்கின்றது. ஆக பசியாறுதல் தற்காலிகமான ஆனந்தமே ஆகும். இது செயற்கையான மகிழ்ச்சி. சத்தியானந்தம் பிரம்மானந்தம் யோகானந்தம் பரமானந்தம் அத்வைதானந்தம். அந்த ஆனந்தமே நிரந்தரமான ஆனந்தம். அந்த நிலையில் ஆத்ம பாவனை மட்டுமே இருக்கும். தேகாபிமானத்தை உதறி தள்ளிவிடுங்கள். உங்களது கடமைகளை சரிவர செய்யுங்கள். உடல் தேவை காரணமாக நேரத்தை வீணடிக்காதீர்கள். கர்மங்கள் அனைத்துக்கும் உடலை மையமாக கொண்டிருந்து செய்ய வேண்டுவது இல்லை. தேவையான கர்மங்களை செய்யுங்கள். சமூகத்திற்கும் சேவை செய்யுங்கள். அனைத்து செயல்களையும் கடவுளை மகிழ்விக்க என்று செய்யுங்கள். இது மிகவும் எளிதான வழி. இதைவிட சுலபமான வழி எதுவும் இல்லை.
2: ஜெய் சாய்ராம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். அன்பு நேயர்களே, நன்றி வணக்கம். ராஜா.

0: அன்பு உறவுகள், இதுவரை சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய சாய் அருள்மதன் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தொடர்ந்து வானிலையில் வலம் பெற இருக்கின்றது உங்கள் விருப்பம்.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது

0: 50 கைத்தொலைபேசி இலக்கம்
1: 07 78 58.
2: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
3: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:13 ஐக்கியராஜ்யத்தில் 2:13. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். அப்படி அன்பு உறவுகளின் நலமாக உற்சாகமாக

0: இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சுவிட்டு அகலாத பாடல்களை கேட்டுமாறு அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம். வணக்கம் ஜீவசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நன்றி. என்ன பாடலை கேக்குறீங்க?
1: எனக்கு மாதவி பொன்மயிலால் தோகை விரித்தால் என்ற பாடல் கேக்குறேன்.
0: மாதவி பொன்மயிலால் தோகை விரித்தால் இந்த பாடலை கேக்குறீங்க. என்ன காரணம் இந்த பாடலை தெரிவு செய்தது?
1: கோகுலனுடைய
0: கேர்ள்ஃப்ரெண்ட். அப்படியா? அமைந்த பாடல் சும்மா கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: இதோ கேட்ட பாடல்

0: பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: திருமதி லாலா. நலமா இருக்கிறீங்களா லாலா? நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். அதே போல் நீங்கள் நல்லா இருக்கும் இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு.
1: நான் இன்றைக்கு ஆனந்தமானது அற்புதமானது நான் அந்த மருந்தை கண்டு கொண்டேன்.
0: அந்த பாட்டு கேட்குறீங்க?
1: அந்த பாட்டு கேட்குறேன்.
0: அந்த பாட்டு கேட்க போகின்றீர்கள். பண்டைய ஒரு நாளும் ஒரு முறையான நேற்று வந்து அமெரிப்பா இன்றைக்கு ஆனந்தமானது
1: நேற்று கடவுள்கிட்ட பிரார்த்தனை கடவுளை உணர்ந்து கொண்ட தன்மை ராஜா அண்ணா இந்த பாட்டுல. நிதானத்திலே என்னை அறிந்து கொண்டேன், அந்த ஞானத்திலே உண்மை புரிந்து கொண்டேன். அதுல இன்னொரு வசனம் வருகிறாஜா, பத்தாம் மாதம் பிறப்பது என்பதை பரம்பொருள் யாருக்கும் சொல்லி வைத்தான், இத்தனை நாளில் இறப்போம் என்பதை ரகசியமாக எண் வைத்தான். மரணத்தின் நாளிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பான். அதானே ராஜா அண்ணா?
0: நினைக்க மாட்டானா?
1: எழுதின
0: பாட்டுன்னா நீங்க யோசிச்சு பாருங்களா.
1: அவ்வளவு
0: ஞானம் அவருக்கு கிடைச்சிருக்கு. சரியான ஒரு ஞானம் வேணும் இந்த பாடல் எழுதுறதுக்கு.
1: அதற்குள் எப்படி குடிகொண்டது, சின்ன விதைக்கு இந்த பெரிய மரம் எப்படி குடிகொண்டது, யோசிக்கிறதுக்கும் ஒரு ஆச்சரியம் வேணும். எல்லாம்
0: ஆச்சரியம் வேணும். நீங்க சொல்ற எல்லாம் சரி. நல்லாதான் சிந்திச்சிருக்கீங்க. படுத்து படுத்து கிடந்து அப்ப அற்புதமான படங்கள் பாடல்களோடு வாங்கள். உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். நன்றி சௌதரி. உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மாளுங்கள். அவர் சௌதரி லாலா ரவி அவர்கள்.

0: பாடலை திருமதி லாலா ரவி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சில் இருந்து நேரம் சரியாக 3:27 ஐக்கியராஜ்யத்தில் 2:27 இந்த நேரத்தில் வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் மேரி மேக்டலின் அவர்கள். வணக்கம் மேரி.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீர்கள் மேரி?
1: நான் நலமாக இருக்கின்றேன், நீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. என்ன பாடல்?
1: வெட்டுக்கிளி வட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காற்றோடு ஒட்டி வருது.
0: இவ்வளவு ஸ்பீட்டா சொன்னா நான் எப்படி எடுக்கிறது பாட்டு?
1: வெட்டுக்கிளி வட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காற்றோடு ஒட்டி வருது.
0: வெட்டுக்கிளி வெட்டி வரும் வாசம் என்ன? அப்படியா?
1: ஆமாம்.
0: கேக்குதா நான் கதைக்கிறது?
1: கேக்குது.
0: நல்லா கேக்குது.
1: கொஞ்சம் கேக்குது.
0: கொஞ்சம் ஏன் பிளந்தா கேக்கல?
1: சவுண்டில் காணாது.
0: எனக்கா
1: எனக்கு தெரியாது, சத்தம் வேற இல்ல, குறைவா வருது.
0: குறைவா வருது. எங்கட எங்கட இதுல பிள்ளையா இருக்கு சவுண்ட் சிஸ்டத்துல. நன்றி. உங்களுக்கான பாடல் உங்களை இல்லம் தேடி வருகிறது.

0: ஒலித்த பாடலை மேரி மெக்டலின் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ஏர்மனிலிருந்து நேரம் சரியாக 3:34 ஐக்கியராட்சியத்தில் 2:34 அன்புறவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
1: என்ன
0: பாட்டு
1: மதுரையில் பறந்த மீன் கொடியே?
0: என்ன செலக்ஷன்?
1: பூவா தலையா?
0: பூவா தலையா, எது வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு
0: தலைதான் பூ வேண்டாம். அது என்ன தலையில விசேடம்?
1: தலையில தானே முக்கியமான எல்லாம் அமைஞ்சிருக்கு.
0: அதால தலை வேணும். மதுரையில் பறந்த மீன் கோழியே பாத்திரங்களா? அந்த படம் உண்மையாவா?
1: அது பத்தினியாமண்டு வந்தது. நான் நினைக்கிறேன்
0: 72-75 இயக்கத்தில் வந்த படம். நல்ல படம், நல்ல பாடல். வாலியவர்கள் எழுதிய பாடல், சவுந்தரராஜன் அவர்கள் பாடினார், விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்தார். ஒரு தமிழகத்தோடு ஒரு பெண்ணை அங்கீகரித்து அந்த மாதிரி கொண்டு வந்து எழுதியிருக்கிறார். அப்ப உங்களை அந்த பாடலை தரட்டுமா? நன்றி, வாழ்த்துகள். அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் விரும்பி கேட்ட பாடலை தருவதற்கு முதல் அங்கே அமெரிக்காவில் நித்திர உலா வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: நன்றிகள். எனக்கு ஒரு பாட்டு தாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர்.
0: எஸ், தாலி கட்டுவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர்.
2: நிச்சயம், நிச்சயம் அண்ணா. உண்மையாவே 50-50 ஆள்பால் புரிந்து புரிந்துணர்வு புரிந்து கொண்டு வாழவனும் விட்டு கொடுத்து வாழவனும், நீ பெருசு நாம் பெருசு, அல்லது நீ படிப்பால பெருசு நாம் படிப்பால உறவு, அல்லது இந்த குடும்பம் அந்த குடும்பம் தான் உருவாகுது, எது வந்தாலும் விட்டு கொடுத்து வாழ்றதை பழகவனும்
0: நன்றி. இப்பொழுது குணநாயகி அம்மாவுடைய பாடலை கேட்டு மாளுங்கள். நன்றி.

0: அடுத்த பாடலை திருமதி குணநாக பசுமதி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த நேரத்தில் அடுத்து எங்கள் அமெரிக்க ராஜா அவர்கள் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரும் என்ற பாடல், கவிஞர் சொர்க்கண்டதாசன் அவர்களுடைய கவிதை வரியில் வந்த பாடல், ஜெயசாஸ் அவர்கள் பாடிய பாடல், மெலிசை மாமன் ரமஸ்ரீ அவர்கள் இசையமைத்த பாடல். இதோ வானிலையில் மலர்கின்றது ராஜா, கேட்டு மலங்கள்.
1: மனைவி அமைவதெல்லாம் இறைவன்.

விரும்பி கேட்டவர்கள் குடுவாஞ்சேரி கோபால், புதூர் சுந்தரம், கரூர் காமாட்சி, விம்கோ நகர் ராமன், பெரம்பூர் ராமன் முருகன் நண்பர்கள், மயிலாப்பூர் சுகுணா, ஸ்வர்ணா, அபர்ணா மற்றும் சாந்தோம் விஸ்வநாதன்.

0: தினமும் இப்படி குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறாரு. ஒரு நாள் கார்ல தான் அடிபட்டு சாப போற பாத்துங்க.
1: ரொம்ப நன்றிங்க. நீங்க மேல பாடுங்க, என் கணவர் தான். பாட்டு அவர் ரசிக்கவும் போறதில்ல, பெருக்கவும் போறதில்ல. அறிமுகம் செஞ்சு வச்சா அவர் புரிஞ்சுக்கவும் போறதில்ல. உலகத்தையே மறந்த ஒரு நிலை. நீங்க பாடுங்க.

0: ஹலோ ரேகாவா, ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு சினிமா ப்ரோக்ராம் வேணாமே, என்ன கோவமா?
1: சரி சரி, வேண்டாம், ஒரு டைம் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க.
0: தேங்க்யூ.

0: ஒலித்த பாடலை அமெரிக்காவிலிருந்து ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்
0: மிஸ்டர் ராஜகோபால், நலமா இருக்கீங்களா?
1: சாப்பாடு பாடல் வந்து பாட்டும் படமும் சொல்ல மறந்துட்டேன். அதாவது படம் வந்து சினேகிதி, அதுல பாரதியின் பாட்ட நடிகர் பாரதியின் பாட்டு நான் ஒரே ஒரு பாட்டு தான் கேட்டிருக்கிறேன். அதான் ஒரு பாட்டு தான் படிச்சிருக்கிறாவோ எனக்கு தெரியல, நான் கேட்டது அந்த பாட்டு தான். அந்த படமும் பாத்திருக்கிறேன் வந்து சினேகிதி படம்.
0: அதுல என்ன பாட்டு?
1: தங்க நிலவே நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா என்று ஆரம்பிக்கும்.
0: நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா?
1: ஆனா அந்த சொல்ல அது எனக்கு என்றா சரிப்பட்டு வரல. தனிமை காண முடியுமா இனிமை காண முடியுமா? ஆனா பாட்டு கேட்டா அது தனிமை காணுமா காண முடியுமா என்றுதான் வருது. அது எனக்கு அது விளங்க இல்லை. அந்த சொல்லு
0: சொல்லு விளங்க இல்லை.
1: ஓ, அதாவது தங்க நிலவே நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா? ஓ, அவ நீ இல்லாமல் இனிமை காண முடியுமான்ற அந்த கேள்விதான் சரியா இருக்கும். இது வந்து
0: தனிமை நீ இல்லாமல்
1: தனிமை காண முடியுமா? என்றால் அந்த அந்த எழுத்து அது அந்த அந்த வரி அந்த வரி அந்த என்னக்கு வடிவா எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியல.
0: காதல் மன்னன் ஜெமினி.
1: ஓ, ஜெமினியோட பாரதி நடிச்சிருக்கிற. ஆனா அப்ப வேற பாட்டு படிச்சிருக்கிறா வைராஜா?
0: என்ன தெரியாது சார், பாரதி எனக்கு பெருசா தெரியல.
1: அவன் படம் இந்த ஒரு இந்த சினேகிதி படத்துலதான் நடிச்சதையும் பார்த்தேன். பாட்டும் அதே படத்திலே அவ தானே நடிச்சு தானே தான் நடிச்சிருக்கிறா.
0: சொந்த குரல்ல பாடுறவா?
1: ஓ, அந்த சொந்த குரல். இது சொந்த குரல் அவன்டே?
0: உண்மையாவா?
1: ஓ,
0: என்ன பையன ஒரு புது நான் சொல்றீங்க.
1: இல்ல, பாரதியின் சொந்த குரல். நீங்கள் பாருங்க இதுல கம்ப்யூட்டர்ல அங்க அந்த படிச்ச ஆள் ஆரண்டு போட்டிருக்கு. சுசீலாவோ வேண்டி இல்ல, பாரதி தான் படிச்சிருக்கிறா. ஓ, அது சொந்த குரல். எனக்கு 100 வீதம் தெரியும் ராஜா.
0: சுப்பையா நாயுடு அவருடைய இசை.
1: சுப்பையா நாயுடுவின் இசையில தான் படிச்சிருக்கிறா. நல்ல பாட்டு. ஆனா அவ கொஞ்சம் ஒரு மெதுமையான குரல் தானே, ஒரு வித்தியாசமான குரல் உண்டு. ஆனால் பாட்டுக்கு என்ன சொல்றது, ஒரு மெருமையான ஒரு வித்தியாசமான குரல்ல படிச்சிருக்கிற. ஆனா வேற பாட்டுகளை நான் படிச்சதை நான்
0: கேட்கல. நீங்க சொல்லித்தான் நிறைய மாறுகிறேன்.
1: நான் இந்த படம் தான் முந்தி 200 தடவை பார்த்தேன். நான் நினைக்கிறேன் வின்சி தியேட்டர்ல பார்த்த ஞாபகம் இருக்குது. நல்ல படம், நல்ல படம். ஜெமினியோட நல்ல படம்,
0: நல்ல பாட்டு பண்றது. அழகின் காலடியிலயும்
1: அதே நல்ல பாட்டு தான். அதை விட இதே ஒரு என்ன பாரதியின் குரல்
0: கேட்கணும். பாரதியின் குரல்ல பாடல் வருகின்றது. கேட்டு பாடல்கள். நன்றி சகோதரன்.
1: நன்றி ராஜா.
0: அவர் சகோதரர் ராஜகோபால் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ பாடல் வானொலி.

0: பாடலை ராஜகோபால் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து விரும்பிக் கொண்டிருந்தார். இந்த பாடலை பாடியவர் நடிகை பாரதியோடு டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடியிருந்தார். சிநேகிதி என்ற திரைப்படத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வைஃபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மதனி. நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாவே இருக்கிறோம். நீங்க?
0: நல்லா இருக்கிறோம், நன்றி. வேலையெல்லாம் முடிஞ்சதா?
1: எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து இப்போ உங்களுடைய ஒரு அடிச்சு பார்த்தேன் இருக்க.
0: அடிச்சு விட்டீங்க லைன் பிச்சு கொண்டு கிடைச்சிட்டு.
1: அது கொஞ்சம் இப்போ வைபரம் கொஞ்சம் கஷ்டமே தான் கிடக்குது.
0: வைஃபர் வாட்ஸ்அப் கிடக்குது, வைஃபர் கிடக்குது, அங்கால எல்லாம் இறுக்கி பூட்டிட்டேன்.
1: எல்லாத்துக்கும் மாற்றக்கூடாதுக்கா. உங்களுக்கு ரெண்டு ரெண்டு கால் தானே ரெண்டு நம்பர் இருந்தால் காணும்.
0: ஆனா என்ன பாடலை கேட்க போறீங்க? நிகழ்ச்சியை நீங்க தான் நிறைவு செய்ய போறீங்க.
1: நான் ஒரு பாட்டு கேட்க போறேன். பவள கொடியிலே முத்துக்கள் பூத்தால்.
0: ஓமோ, அந்த பாடல். ஓகே, நல்ல பாடல்.
1: நல்ல பாடல் உண்டு.
0: தெரிய பாடல்.
1: யாரங்கயா இருக்கு அவங்க?
0: ஓமோ ஓமோ. பணம் படைத்தவன்.
1: என்ன படம்?
0: பணம் படைத்தவன்.
1: ஆ, பணம் படைத்த
0: பவள கொடியிலே. வாலி என்ற கவிதை வரிசும் அந்த மாதிரி எழுதி விட்டவர். நீங்கள் பார்த்தீங்களா அந்த படம்? பார்த்தீங்களா?
1: படம் பார்த்தேன், முந்தி பார்த்தேன்னா அந்த பாட்டுகளை சும்மா முழுமுழுக்கிறதுகள் தானே. அப்போ அந்த நேரம் என்ன காட்சி வந்து அது தாஜ்மஹாலோ?
0: தாஜ்மஹால். தாஜ்மஹாலோ. கற்பனை. பெரிய பாடல். உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம். நன்றி அம்மா.
1: நன்றி. நன்றி.
0: அவர் திருமதி வதனி மோகன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல். எல்லாரும் சரியோடு டி எம் சௌந்தரராஜ்.

ஒலித்த பாடலை மதனி மோகன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது உங்கள் விருப்பம்.

வணக்கம் நேர்களே. மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசலாச்சப்பள்ளல் அமைந்திருக்க வி டி கேஷன் கரி. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர். 2025 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கான 2 சுற்று தெரிவு நடவடிக்கையை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு நிறைவு செய்துள்ளது. அரசு சொத்து துஷ்பிரயோகம் தொடர்பில் உங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை சிறப்புரிமை மீறல் பிரச்சினையாக முன்வைத்துள்ளோம். ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளையும் குறிப்பிடும் போது கேட்டுக்கொண்டிருக்க முடியாவிடின் சபையில் இருந்து வெளியேறுங்கள் என சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவை நோக்கி ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரா குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு மற்றும் மலையக பிரதேசங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் இன்று வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு சத்துர்கொண்டானில் 1990 செப்டம்பர் மாதம் 9 தேதி படுகொலை செய்யப்பட்டவர்களின் 36 ஆண்டு நினைவு தினம் நேற்று மாலை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியா வடக்கு வெடுக்கு நாரி மலையில் விசேட பௌத்த வழிபாடுகள் நடைபெற உள்ள நிலையில் ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய நிர்வாகத்துக்கு எதிராக நெடுங்கனி போலீசார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார்கள். இந்தியாவுக்கும் புலம்பெயர் அமைப்புக்கும் எமது நாட்டை முழுமையாக கைப்பற்றும் பாரிய சூழ்ச்சிகள் மற்றும் சதி நடவடிக்கைகள் உள்ளதாகவும் தற்போதைய அரசாங்கம் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் மேற்கொள்கின்ற இரகசிய ஒப்பந்தங்கள் மற்றும் அதன் உள்ளடக்கம் என்ன என்பதை நாட்டுக்கு உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜனசேத பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல்ல சீலரத்ன தீரர் சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பாதுகாப்பு அதிகாரிகளை கைது செய்து அவர்களுக்கு நீதிமன்றத்தின் ஊடாக தண்டனை வழங்குவதை போன்று யுத்த குற்றம் புரிந்தவர்களை தண்டிப்பதற்கான முயற்சிகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். உயர் நீதிமன்றம் தனது தீர்ப்பை இன்னும் வழங்காத நிலையில் முன்மொழியப்பட்ட 22 அரசியல் அமைப்பு திருத்தத்தை 2/3 பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என ஜனாதிபதி அனர குமார திசநாயக்கா எவ்வாறு பகிரங்கமாக கூற முடியும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்பியுள்ளார். கொல்லநறுவை கவர்ன பிரதான வீதியின் 7 கிலோமீட்டர் பகுதியில் பயணிகள் பேருந்தொன்று கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து காயமடைந்த 20 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். அண்மையில் போலீஸ் சேவையில் பல்வேறு தரநிலைகளுக்காக வழங்கப்பட்ட பதவி உயர்வுகளை சவாலுக்கு உட்படுத்தி பதவி உயர்வு கிடைக்கப்பெறாத சுமார் 1050 போலீஸ் அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்களால் தாக்கல் செய்யப்பட்ட சுமார் 40 அடிப்படை உரிமை மனுக்களை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. கர்நாடக விமான நிலையத்தில் கஞ்சா போதைப் பொருளை கொண்டு வந்த 3 இலங்கை பெண் பயணிகள் நேற்று புதன்கிழமை இரவு விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு டெல்லியில் நாளை மறுநாள் தொடங்குகின்றது. இதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் ஜி ஜின்பிங் பங்கேற்க உள்ளார்கள். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என்றும் தொடரும் என இந்திய ஜூனியர் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் கூறியுள்ளார். இந்தியாவில் இருந்து நேபாளத்துக்கு மேலும் 35 டன் நிவாரணப் பொருட்கள் ஷீஸ் 17 ராணுவ போக்குவரத்து விமானம் மூலம் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நாட்டிலேயே முதல் முறையாக திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் காப்பீடு வழங்கப்படும் என அறங்காவல் குழு தலைவர் தெரிவித்துள்ளார். உலக செய்திகள். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தை விரைவில் மீண்டும் தொடங்கும் என ரஷ்யா நம்பிக்கை வெளியிட்டுள்ளது.
ஈரானுக்கு சொந்தமான 5 கச்சா எண்ணெய் கப்பல்களை தாக்கி அமெரிக்கா மூழ்கடித்துள்ளது. பதிலடி நடவடிக்கையாக ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் 2 போர் கப்பல்கள் உள்ளிட்ட 20 கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. எதிர்வரும் நவம்பரில் நடைபெறும் இடைத்தேர்தலில் குடியரசுக் கட்சியினர் காங்கிரசின் கட்டுப்பாட்டை தக்க வைத்துக் கொண்டால் ஒவ்வொரு அமெரிக்க வயது வந்தவருக்கும் $5,000 உதவித்தொகை வழங்குவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து பாலர் பாடசாலையில் காவல்துறை அதிகாரி தமது மனைவியை சுட்டுக் கொண்டுள்ளார். மனைவி பாலர் பாடசாலை ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார். பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத கடினமான கணித சிக்கலில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக ஓபன் ஏஐ தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் மலோன் லம் $260 மில்லியன் மின்னிலக்க நாணய திருட்டில் சம்பந்தப்பட்டதை அமெரிக்கா நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். 22 லாமுக்கு 20 வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐசிசி அறிமுக மகளிர் சம்பியன் டிராஃபிக் நடத்தும் உரிமையை இழந்தால் இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்கு $20 மில்லியன் வருமானம் இழப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. US ஓபன் ஆடவர் ஒற்றியர் காலிறுதி நடப்பு சாம்பியன் கார்லோஸ் அல்கராஸை பென்சல்டன் வீழ்த்தி அரையிறுதிக்கு 2வது முறையாக முன்னேறியுள்ளார். US ஓபன் மகளிர் ஒற்றையர் பிரிவு நடப்பு சாம்பியன் அரிசனா சபலென்கா காலிறுதியில் கட்டுமையான போராட்டத்துக்கு பிறகு லிண்டா நோஸ்கோவாவை வென்றுள்ளார். சீனாவில் நடைபெறும் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹக்கி போட்டியில் இந்தியா தனது லீக் சுட்டின் கடைசி ஆட்டத்தில் 15.0 கோல் கணக்கில் சீன டைபேவை நேற்று அபார வெற்றியை கண்டது. நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்கினால் tatamilali.com இணையற்றலாம். ஒரு யூரோ இலங்கையில் 382.32 இந்தியாவில் 110.84 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 328.52 இந்தியாவில் 95.24 ஒரு சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கையில் 495.99 இந்தியாவில் 114.70 ஒரு ஐக்கியராஜ பவுண்ட் இலங்கையில் 445.25 இந்தியாவில் 129.08 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 137.90 இந்தியாவில் 68.97. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசல் ஆட்சியப்பதில் அமைந்திருக்கும் வீட்டு கேஷ் அண்ட் கரை. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வீட்டு சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தில் 2 நிறுவனங்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolevisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கார்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: பெங்களூருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுவே உள்ளத்து கொண்டு ஐயோ
1: என்ன வாணி சும்மா புரிந்து வந்திருக்க, எந்த நாளும் முன்னாடி இதுக்கு இல்லாதப்ப இந்த நேரம் புரிந்து இப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744

0: பரிசில இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்ணாக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குலேஷன் விழா முகவரி 422-1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடற்பட்டீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-00-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால் வயோன் குற்றூரியே 93120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
4: அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 4:17 ஐக்கிய ராஜ்யத்தில் 3:17 வலிமையாக இந்த நேரத்தில் சபாகேது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் பட்டிமன்றம் வானொலியில் வலம் பெறும். இன்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் அந்த பட்டிமன்றத்தை வழங்க முடியாமல் இருப்பதற்கு மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு, பாரம்பரியத்தை கடைபிடிப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்ற பட்டிமன்றத்தை கேட்கலாம். சாலமன் பாப்பையா தலைமையில்
5: எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு, ஒரு முறை, ஒரு மரபு. இந்த மரபை கலையில், இலக்கியத்தில், வாழ்க்கையின் நடைமுறையில் எல்லாவற்றிலும் பின்பற்றுபவர் யார்? விடாமல் பின்பற்றுவது யாரு அப்படின்னா, ஆண்களை கேட்டா நம்ம தான், நம்ம தான். யாரு இவங்களுக்கு என்ன தெரியும் பாருங்க, நீட்டாக வேட்டியை கட்சி எப்படி வந்திருக்கான், யாராவது ஒரு ஆள் பேண்ட்டு போட்டிருக்கோமா? இங்கே தான், இங்கே மற்றவங்க தான் பண்ண போட்டிருக்காங்க. பேண்ட்டு நம்ம ஆடை இல்லை,

0: விளங்குறதுக்கு சொல்கிறவங்களுக்கு நம்ம மரபணு. இப்போ அவங்க தொழிலுக்கு இது போட்டு ஆகணும். ஏன்னா நானும் கல்லூரிக்கு போகும்போது அப்படி தான் போனேன். இந்த மாதிரி கட்டிட்டு போனால் பையன் அப்படி ஒரு பார்ப்பேன், அடுத்து ஹைஸ்கூல் வந்தாடுறா, ஹைஸ்கூல் வந்தாரு, கல்லூரி ஆசிரியர் வேறு, ஹைஸ்கூல் ஆசிரியர், உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் வேறு, கல்லூரியில் அங்கே விதி வச்சுருந்தாங்க பேண்ட்டு போடணும், அப்புறம் முன்னே அதுக்கு முன்னாடி கோட்டு போடணும்னு. நான் அன்னைக்கு இருந்த சம்பளத்தில் எப்படி உங்கள் கோட்டு தைச்சாங்கன்றது எனக்கு விளங்கலை. ஏன்னா அன்னைக்கு நான் போய் வேலைக்கு போகும்போதே 105 ரூபா சம்பளம், 104 ரூபா. எப்படி அந்த வாத்தியாருக்கு கோட்டு வாங்கி தச்சுருந்தாங்கண்ணே? அதனால தான் எங்கள் வாத்தியார் ஒருத்தர்லாம் கோட்டை ஒரு ஜாதிக்காய் பெட்டி இருந்துச்சு, அந்த ஜாதிக்காய் பெட்டியில் வச்சுருப்பார், அதை ஒரு நாள் எடுக்க மாட்டார். எப்போ எடுப்பார்னா இன்ஸ்பெக்ஷன் வரும் பாருங்க, அப்போ தான் அதை எடுத்து உதறி, அது உதறும் போது பார்க்கணுமே அப்படியேப்பா, அது அங்கங்கே அங்கங்கே தட்டி கிட்டி அவர் அதை போட்டுட்டு அப்படி பவ்யமாக நிற்பார். கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனாலே நம்ம ஒரு மரபு, இந்த மரபை விடாமல் நம்ம உட்கார்ந்துருக்கிறதுக்கு யாருக்க, ஆண்கள் தாயா, பெண்களுக்கு என்னையா தெரியும், பெண்கள் மரபையாக வச்சுருக்காங்க. அவங்க தான் போனால் குருதா பண்ண அது என்ன அது போடுறாங்க, என்ன சுடிதார், சுடிதார் நம்ம ஊர் சளியாது, சுடிதார் நம்ம இதா இல்லை இல்லை, சுடிதாரை போட்டுக்கிட்டு தெரியுறாங்க. எல்லாம் கொடுமை அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. இந்த பக்கம் காஞ்சிபுரமே இங்கே தான் இருக்கு. நம்முடைய பாரம்பரியம்னா காஞ்சிபுரம், காஞ்சிபுரமே இங்கே தானே இருக்கு. நாங்கள் தானே ஒழுங்காக அதை எப்படி நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த மரியாதையாக அழகாக அந்த சேலை இருக்குவாருங்க. உலகத்தில் எல்லா நாடுகளில் இருக்க பொம்பளைகளையும் கவர்றது இந்த சேலை. எந்த நாட்டுக்கு போனாலும் சரி கட்ட முடியாமல் திணறதுங்க, அது எப்படி சொருகிறது தெருக்கு திணகுது. ஆனால் அதை ஒழுங்கா கட்டி அதில் பார்க்கிற போது ஒரு அழகு இருக்கு பார்த்தீங்களா, அதை பின்பற்றுறதே நாங்க தானேயா அப்படின்னு இவங்க இவ்வளவுதாங்க பாரம்பரியம் இப்போ விளங்கியிருக்கோம் உங்களுக்கு. அது நெடுங்காலமாக இருந்து வருகிற மரபுகள், இந்த மரபுகளை விட்டு விடாமல் தொடர்ந்து பின்பற்றுகிறவர்கள் போற்றுகிறவர்கள் யார்? இந்த பக்கத்தில் 3 பேர், முனைவர் குரு ஞானாம்பிகா, அவங்க திருமதி கவிதா ஜவஹர், அடுத்தவங்க முனைவர் ரேவதி சுப்பலட்சுமி. இந்த 3 பேரும் பொதுவாக நம்ம ஊரில் பெண்கள் பேசுறதில்லை, நெடுங்காலமாக அப்படித்தான் வச்சிருந்தோம். அதுவும் ஒரு மரபு இல்லைங்களா, அது ஒரு மரபு. ஹாய், என்ன பேச்சு உங்களுக்கு, என்ன பேச்சு? அந்த ஜன்னலுக்கு இது கதவுக்கு பின்னாடி போய் நின்று இந்த கதவு எட்டி வச்சு நாங்கள் பேசக்கூடாதாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே தான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்களா புதுக்கவிதை, புதுக்கவிதை மரபு மீறிய புதுக்கவிதை. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன வேணாலும் சொல்லியா, அதை பின்பற்றுவதே நாங்கள் தான், போற்றுபவர் நாங்கள் தான் அப்படின்னு இந்த 3 பேர் நிற்கிறாங்க. நான் இவ்வளோ நேரம் பேசுகிறதே இன்னும் கூட்டம் வரும்ன்றதுக்காகத்தான், எனக்கு தெரியும் இங்கே வரும் கூட்டம் வரும் அப்படின்னு. இதை பாருங்கள் எவ்வளோ கூட்டம், இந்த மாதிரி கூட்டத்தில் உட்காந்து பேசுகிறதா இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்கவுங்க சில ஆட்கள்லாம் காசு கொடுத்து கூட்டு போகிறாங்க, காசு கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே காசு இல்லை, போட்டால் இடம் பிடிக்கிறதுக்கு ஆள் ஓடியாருது. அது என்ன காரணம், இது ஒரு ஞான ஆராதனை அவ்வளோதான். இதில் தொழில் இல்லாதபடி சிலவற்றை சிந்திப்பது, நாம் பின்பற்றுகிறோமோ பின்பற்றவில்லையோ இது ஒரு கல்வி, இதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டு இதை தெரிந்து கொண்டோம், ஓ இப்படியெல்லாம் இருக்கா, சரி இதையும் முடிந்தால் பின்பற்றுவோம், என்று சொல்லுகிறார் போல ஒரு ஆராதனைக்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஆகவே பெரியோர்களே, இப்ப உள்ளபடியே பாரம்பரியத்தை பின்பற்றுபவர் போற்றுபவர் ஆண்களா பெண்களா என்ற இந்த தலைப்பில் ஆண்களே என்ற அணி தொடங்குகிறது. நம்பி ராஜ்குமார் அவர்கள் நீங்கள் தான் தொடங்குறீங்க. அவர்கள் ஆண்களுடைய கட்சிக்கு நிறைய ஆண்கள் இருக்காங்க. ஏன்னா சில இடங்களில் அந்த கட்சிக்கு ஆள் இல்லாதபடிக்கு ஓட்டு போன ஆள் இல்லைன்னா அப்புறம் கட்சி என்ன ஆகும்? இங்கே மாதிரி இவருக்கு ஆள் வேணும். நாளுக்கு நாலு சொல்லும்போது கைதட்டவாவது ஆள் வேணும்ல. அதுதான் வேறு வேறு வேறு ஆ அந்த தட்டி ஆச்சு பார்த்தீங்களா, ஆள் இருக்காங்க. அதனால் அவர் இப்போ ஆண்களே என்று சொல்ல வருகிறார். அவரை அன்போடு அழைக்கிறேன்.
1: பேரன்பிற்கும் பெரும் பெருமைக்கும் உரிய பட்டிமன்ற நடுவர் பத்மஸ்ரீ தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, எங்கள் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த பெரியோர்களே, பபாசியை சார்ந்த நண்பர்களே, கொடிசியாவினுடைய செயல் வீரர்களே, இந்த கோவை மாநகரில் தமிழ் கேட்க வருகை தந்திருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நடுவர் அவர்களே, பாரம்பரியத்தை பெரிதும் போற்றுவது ஆண்களா பெண்களா, இதுதான் தலைப்பு. இன்றைக்கு நாம் அந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்து விடுதியில் தங்கியிருந்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஐயா தங்கி இருந்த விடுதிக்கே வந்து ஐயாவை வரவேற்றார்கள். இதுதான் நம்முடைய பண்பாட்டு பாரம்பரியம்.
0: உண்மை, உண்மை. அது
1: விருந்தோம்பலை சொல்லுவதோடு நிறுத்தி கொள்ளாமல் செயலிலும் காட்டுகின்ற ஒரு செயல் வீரர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறார்கள். பொதுவாக பெரியவங்களை வணங்குகிற மதிக்கிற பண்புங்கிறது ஆண்களுக்கே உரித்தான பண்பு என்பதற்கு அவங்க உதாரணம். இதுங்கிற இயல்பு பெண்களுக்கு எல்லா பண்புகளும் பழக்கங்களும் பாரம்பரியத்தை போற்றுகிற நிலையும் பெண்கள் பொதுவாக பின்பற்றதே இல்லை.
0: தெரியாது,
1: தெரியாது, தெரிஞ்சாலும் அவங்களால அது முடியாது. நடுவர் அவர்களே, நீங்க சொன்னதுல இருந்தே நான் எடுத்துக்கிறேன். வேட்டியை பத்தி சொன்னீங்கல்ல நேற்றைக்கு, உலகத்தில் இருக்கிற செஸ் வீரர்கள் எல்லாம் கலந்து கொள்கிற செஸ் ஒலிம்பியாட் நடந்துச்சு சென்னையில். டெல்லியிலிருந்து பிரதமர் வருகை தந்தார், நம்முடைய முதல்வரும் கலந்து கொண்டார். முதல்வர் பட்டு வேட்டி சட்டையில், பிரதமர் வெள்ளை வேட்டி சட்டையில்.
0: கதர் கதர் கதர்ல
1: வந்தாங்கல்ல, அந்த சதுரங்க கட்டம் பறித்த அந்த அடையாளத்தோடு வந்தார். அப்ப என்னன்னா, பிரதமராக இருந்தாலும் தமிழகத்திற்கு வருகிற போது வேட்டியோடுதான் வர வேண்டும் என்கின்ற நிலையை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஏன்னா எந்த ஒரு ஒரு விழாவா இருந்தாலும் சரி, அது கோயில் விழாவா இருந்தாலும் சரி, குடும்ப விழாவா இருந்தாலும் சரி, பெரியவங்க வேட்டி சட்டையில இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. சின்ன பசங்க, 2 வயசு 3 வயசு பசங்களுக்கு வேட்டி கலர் சட்டை போட்டு அழகு பார்க்கிறோம் இல்ல. ஆனா பொம்பளை பிள்ளைகளை பாருங்க,
0: ஒட்டிக்கோ கட்டிக்கோ
1: அது இருக்கு, அது நம்ம வசதிக்காக. பொம்பளை பிள்ளைகளை பாருங்க, சுடிதாரு, மிடி, லெகங்கா, லெகின்ஸ், வெரைட்டியா இருக்குது. பெண் பிள்ளைகளுக்கு நம் பாரம்பரியத்துக்கு தொடர்பே இல்லாத ஆடைகளை கட்டி அழகு பார்க்கிறோம், அது அம்மாதான். ஆனா ஆண் பிள்ளைகள் எப்போதும் பாரம்பரியத்தோடு இருக்கிறார்கள், எந்த விழாவா இருந்தாலும் சரி. இது இயல்புங்க. நடுவர் அவர்களே, நான் என்ன ஒன்று கேட்கிறேனே, புத்தக கண்காட்சி, புத்தகத்தை பதிப்பிக்கிறதே நம்முடைய தமிழ் பண்பாட்டு விழுமியங்களை இளைய தலைமுறைக்கு எடுத்து சொல்லுவது தான். நீங்க புத்தகத்தினுடைய அந்த பேப்பர் விலைக்கும் புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்களின் மதிப்புக்கும் அவங்க வைத்திருக்கிற விலைங்கிறது ரொம்ப குறைவு. ஆனாலும் பதிப்பை ஒரு தவமாக செய்து கொண்டிருக்கிற பதிப்பாளர்கள் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? பண்பாட்டு விழுமியங்களை மற்ற தலைமுறைக்கும் எடுத்து செல்லணுங்கிறதுக்காக. அது என்ன ஒண்ணு கேக்குறனே, புத்தகம் அதிகம் வாங்குறது ஆண்களா பெண்களா?
0: அது பதிப்பகத்தார்தான் கேட்கணும்.
1: எனக்கு தெரிஞ்ச வகையில அதிகமா வாங்கிட்டு போறது ஆண்கள் தான். ஆனா புத்தகத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது
0: கிடைக்கும்
1: பாருங்க, ஒரு மரியாதை. இருக்கிற புக்கெல்லாம் படிச்சிட்டீங்களா? புதுசா வாங்கியிருக்கீங்க? காசை கரியாக்கணும்னே அலையிறீங்க, சொல்றாங்களா இல்லையா? அந்த பண்பு பொதுவா பெண்கள் புத்தகம் படிக்கிறதே இல்லை, படிக்கிறதே இல்லை, அந்த நிலவையில இருக்கிறாங்க. நடுவரவர்களே, நான் அந்த பாரம்பரியம் நம்ம ஆதி பாரம்பரியத்திலிருந்தே எடுத்துட்டு வர்றேன். நம்முடைய தமிழனுடைய உலகத்துக்கு பாரம்பரிய தொழில் என்பது விவசாயம் இல்லைங்களா? சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இந்த உலகமே ஏருக்கு பின்னால் விவசாயத்தை நம்பிதான் வாழ்கிறது. என்ன தெரியுமா, எல்லாருடைய உழைப்பும் பணமாகும், ஆனால் விவசாயியினுடைய உழைப்பு தான் நமக்கு உணவாகிறது. உலகத்துக்கே உணவு தரக்கூடிய உன்னதமான தொழில் விவசாயம். அந்த விவசாயத்திலும் தமிழனுடைய விவசாயம் என்னன்னா பாரம்பரிய இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயம், பூச்சிக்கொல்லி மருந்து மாதிரி போடக்கூடாது, போடாமல் விவசாயம் பண்ணணும். இடைப்பட்ட காலத்தில் விவசாயத்துல புதுமையை புகுத்தினாங்க. அந்த சூழல்ல நம்முடைய மண் இருக்குல்ல, மண் கெட்டுக்கிட்டே இருக்குது, விவசாயமும் மண்ணும் பாழடைந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நினைச்சு பார்த்து ஐயா நம்மாழ்வார் அவர்கள் மிகப்பெரிய புரட்சியை செய்தார்கள். என்ன செய்தாங்கன்னா, இந்த மண்ணை கெடுத்துறாதீங்க, உரத்தை போடாதீங்க, மண்ணில் இயற்கை விவசாயம் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பொதுவாக மனிதனுடைய இயல்பு என்னன்னா இந்த பூமி நமக்கு சொந்தம்னு நினைக்கிறோம். ஆனா நம்மாழ்வார் சொன்னார், பூமி மனிதனுக்கு சொந்தம் இல்ல, மனிதன் தான் பூமிக்கு சொந்தம்னு சொன்னார். நம்மாழ்வார்கிட்ட கேட்டாங்க, இந்த உலகத்திலேயே அதிசயமானது எதுன்னு. பிபிசி கேட்டுச்சு, தாஜ்மஹாலா, ஈஃபில் டவரா, இந்த மாதிரி உலக அதிசயங்கள்ல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா நம்மாழ்வார் சொன்னார், இந்த உலகத்திலேயே அதிசயமானது இந்த பூமி. ஏன்னு கேட்டாங்க, அவங்களுக்கு புரியல. அவர் சொன்னார், இந்த பூமி தான் பூமியில விழக்கூடிய எல்லா பொருட்களையும் மக்க செய்கிறது, ஆனால் அதில் விழுகிற விதையை மட்டும் முளைக்க செய்கிறதுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட இந்த பூமியை கெடுக்காம இயற்கை விவசாயம் செய்யணுங்கிறத அவர் வலியுறுத்தி கிட்டத்தட்ட கடந்த 25-30 ஆண்டுகளாக பிரச்சாரம் பண்ணார். அதனுடைய விளைவு என்னன்னா இன்றைக்கு அங்காடிகள், இயற்கை அங்காடிகள் வந்துகிட்டு இருக்குது. இயற்கை முறையில் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு தலைமுறை உருவாகி இருக்குது. படித்த இளைஞர்கள், மிகப்பெரிய வேலையில இருக்கிறவங்க கூட வேலையை விட்டுட்டு விவசாயத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு சூழல் வந்திருக்குதுன்னா அதை உருவாக்கி வைத்தவர் இயற்கை விஞ்ஞானி, நம்முடைய மரியாதைக்குரிய நம்மாழ்வார் அவர்கள். நன்றியோடு நினைக்கணும். இன்றைக்கு நீங்க சாலை ஓரங்கள்ல எல்லாம் கரும்பு சாறு இருக்குது, இது இளநீ இருக்குது, இதெல்லாம் வருவதற்கு காரணமாக இருந்தது அவர். நான் ஒண்ணு கேட்கிறேனே, இந்த சிறுதானியங்கள் இருக்குதுல்ல, சிறுதானியங்களை மக்கள்கிட்ட பிரபலப்படுத்தினதும் நம்மாழ்வார் தான். அவர் என்ன சொல்லுவாரு, சிறுதானியங்கள்னு நீங்க சொல்லாதீங்க, அதுதான் நம் வாழ்க்கைக்குரிய பெரும் தானியம்னு சொன்னார். பெரும் தானியம்னு சொல்ல நான் ஒன்னு கேட்கிறேனே, இதெல்லாம் சமைக்கிறதுக்கு இவங்களுக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? சிறுதானியங்கள் எல்லாம் இருக்குல்ல, என்ன சமைக்கிறதே இல்லை, எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. நம்முடைய அந்த அடுப்படியில சமையல் அறையில சில பொருட்கள் இருந்துச்சு நடுவர் அவர்களே, அம்மி, குழவி, உரல், உலக்க, திரிகைன்னு ஒண்ணு இருந்தது.
2: ஆமா,
1: திரிகைன்னு ஒண்ணு இருந்தது. இது எல்லாம் இப்ப எங்க போச்சுன்னே தெரியல. இந்த பொருட்கள் பாரம்பரிய தமிழர் சமையல் கருவிகள், இந்த பொருட்கள் எல்லாம் இருந்த இடத்துல இயந்திரங்கள் வந்துடுச்சு. இப்ப கிச்சன் என்ன ஆயிடுச்சு, மாடுலார் கிச்சனா மாறிடுச்சு. பொருட்கள் என்னன்னா ஒட்டாம சமைக்கிறாங்க, நான் ஸ்டிக் அப்படிங்கிறாங்க. அது என்ன ஆகுது, பாத்திரத்திலயும் ஒட்டல்ல, சாப்பிடுற நம்ம உடல்லையும் ஒட்டல்ல, உடல்லையும் ஒட்டாம தான் நீங்க சமைக்கிறீங்க. தானே விஷயம் நடுவர் அவர்களே, பாரம்பரியத்தை சொல்லும் போது நம்ம தமிழ்நாட்டில் 500க்கும் மேற்பட்ட நெல் ரகங்கள் இருந்ததா இலக்கியங்கள் சொல்லுது. ஆனா இன்னைக்கு ஒரு சில நெல் ரகங்கள் தான் இருந்துச்சு. இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தார். அவருடைய பெயர் நெல் ஜெயராமன். வாழ்க்கை முழுவதையுமே அர்ப்பணித்தார். உடம்புல இருந்த நோயையும் பொருட்படுத்தாது சைக்கிள்ல ஊர் ஊரா கிராமம் கிராமமா அலைந்தார். அலைந்து போய் பாரம்பரிய நெல் ரகங்களை எல்லாம் வாங்கி வச்சு அவர் ஊர்ல ஒவ்வொரு வருஷமும் நெல் திருவிழாவை நடத்தினார். விவசாயிகள் எல்லாம் வர சொல்லி என்ன பண்ணுவாரு, வர்ற விவசாயிகளுக்கு 2 கிலோ பாரம்பரிய நெல் விதைய கொடுப்பார். அத அவங்க நிலத்துல போய் விவசாயம் பண்ணிட்டு அடுத்த வருஷம் வரும்போது 4 கிலோவா திருப்பி தரணும். இப்படி தொடர்ந்து அதை ஒரு ஒரு உணவு சங்கிலி மாதிரி அதை தொடர்ந்து பண்ணி அவர் கண்டுபிடித்த நெல் ரகங்கள் எத்தனைன்னா 174 பாரம்பரிய நெல் ரகங்களை இந்த தமிழ் சமூகத்திற்கு கொடுத்தார் நெல் ஜெயராமன். 30,000 விவசாயிகளை இயற்கை விவசாயத்துக்கும் பாரம்பரிய விவசாயத்திற்கும் அதை ஈடுபடுத்தினார்னு சொல்றோம். எத்தனையோ இருக்க நடுவரவர்களே, கலைகள் எவ்வளவு இருக்குங்க, சிற்பக்கலை இருக்குல்ல, நம்முடைய பாரம்பரிய சிற்பக்கலை, கல்லுல சிற்பம் செய்யறது மகாபலிபுரத்திலயும் இருக்குது, எல்லா இடங்கள்லயுமே இருக்குது, வெளிநாட்டிலயும் அதை செய்யறாங்க. ஆனா வெளிநாட்டுல செய்யற சிற்பங்களுக்கும் தமிழ்நாட்டுல செய்யற சிற்பங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. வெளிநாட்டுல செய்யற சிற்பங்கள் அழகு இருக்கும், தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய சிற்பங்களில் அந்த சிற்பத்தில் உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். என்ன ஒண்ணு சொல்றாங்க, ஆடல் கலையினுடைய இலக்கணத்தை சிற்பத்தில் மிக அற்புதமாக புகுத்தியவன் தமிழன். இது உலகத்தில் இருக்கிற எந்த கலைஞனுக்கும் இல்லாதது. அந்த சிற்ப கலைஞர்களில் அதிகமானவர்கள் இருக்கக்கூடியது திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற திருமுருகன் பூண்டி. அதிகமான சிற்ப கலைஞர்கள் இருக்கிறாங்க இந்தியாவில், பல மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சிற்பங்கள் ஏற்றுமதி செய்யறாங்க. அந்த அளவிற்கு சிற்பக்கலை, அது பாரம்பரியமா அவங்க செஞ்சுக்கிட்டே வர்றாங்க சிற்பக்கலையை. நான் ஒண்ணு கேக்குறேனே நடுவரவர்களே, இந்த கோலம் போடுறதுன்னு ஒண்ணு இருக்க,
0: ஆமா,
1: இதையாவது நீங்க செய்யறீங்களா? ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, வெள்ளை நுண்மணல் கொண்டு தெருவணிந்து, நாச்சியார் திருமொழி சொல்லுது. அந்த காலத்துல எல்லாம் கோலம் போட்டிருக்காங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதும் கோலம் போட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா என்னமோ செய்யறாங்க, சில வீடுகள்ல பெயிண்ட்ல கோலத்தை பண்ணி வச்சிடறாங்க. இன்னும் ஒரு வண்டி மாதிரி ஒண்ணு இருக்குங்க, அதை வச்சு உருட்டுற, பெரும்பாலும் ஆம்பளைகள் தான் உருட்டுறாங்க. அதிகாலையில எந்திரிச்சு உருட்டிட்டு போயிருது,
0: அதுக்காக தான் மூங்கில செஞ்சு விக்கிறாங்க.
1: ஆமா, அதை செஞ்சு வச்சிடுறது, வெளியே தெரியாம நம்மால் செஞ்சுக்கிட்டு பேசாம வந்து இருந்துடுறது. பாரம்பரிய விளையாட்டுகள் எத்தனை இருந்தது இந்த மண்ணில், எத்தனையோ பாரம்பரியமான விளையாட்டுகள். என்ன ஏறு தழுவுதல் ஒண்ணு சொன்னோம்ல, அதை ஜல்லிக்கட்டுன்னு நம்ம செய்யறோம். இப்ப கிரிக்கெட், ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் இருக்குல்ல, ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்ல விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு கோடிக்கணக்கில் தொகை கொடுக்கறாங்க, பரிசு கொடுக்கறாங்க, கோடிகளை கொட்டி கொடுக்கறாங்க. ஆனா ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டுல ஈடுபடுற வீரர்களுக்கு அண்டாவும் குண்டாவும் கொஞ்சம் கொஞ்சம் பரிசு கொடுக்கறாங்க. அதை ஒப்புமைப்படுத்தும் போது இது ரொம்ப குறைவு. இந்த குறைந்த பரிசு இருக்கக்கூடிய இந்த விளையாட்டிலும் ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் ஈடுபடுறான்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அந்த மாட்டை அடக்கி கொம்புகளுக்கு இடையில ஒரு மஞ்சள் துணியில உருமா கட்டி இருப்பாங்க, எடுத்து மாட்டை அடக்கி அந்த உருமாவை அவிழ்த்து எடுக்கும் போது ஒரு வீரம் வரும் பாருங்க, அதற்காகவே உயிரையும் கொடுப்பான், உயிரையும் கொடுப்பான். அந்த அளவிற்கு அந்த வீரத்தினுடைய அடையாளத்தை வாடிவாசல் என்கின்ற நாவலாக எழுதியவர் சி. சு. செல்லப்பா. அதை இப்போது திரைப்படமாக எடுக்கிறார் வெற்றிமாறன். அதை நம்முடைய சூர்யா கதாநாயகனாக நடித்து அந்த பாரம்பரியத்தை உலகத்துக்கு கொண்டு வர இருக்கிறார்கள். இப்படி எல்லா நிலையில் பார்க்கிற போதும் ஒரே ஒரு செய்தியோட நிறைவு பண்றேன். பாரம்பரிய இசைக்கலை நாதஸ்வரம் இருக்கு இல்லைங்களா, இந்த நாதஸ்வரத்தை வழி வழியா அதனுடைய சிறப்புகளை எல்லாம் தமிழ் சமூகத்துக்கும் உலகத்திற்கும் வழி வழியாக கொண்டு வந்தவர்கள் அத்தனை பேருமே ஆண்கள் தான். திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அந்த நாதஸ்வர கலைஞர்களுக்கே கௌரவத்தையும் பெருமையையும் பெற்று தந்தவர். அடுத்தது அவருடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய காரக்குறிச்சி அருணாசலம். காரக்குறிச்சி அருணாசலம் நம்முடைய ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் இருக்கும் போது ஜனாதிபதி மாளிகைக்கு நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்காக போறார். அப்படி போகும்போது இவர் போன அந்த காரனுடைய கதவை டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்தியாவினுடைய ஜனாதிபதி இறங்கி வந்து கார் கதவை திறந்து விட்டார். எல்லாரும் கேட்டாங்க நீங்க வந்து இதை ஏன் திறக்கணும்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, காரக்குறிச்சி அருணாசலம் நினைத்தால் ஜனாதிபதியாக ஆகலாம், ஆனால் இந்த ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் நினைத்தால் ஒருபோதும் காரக்குறிச்சி அருணாசலம் ஆக முடியாதுன்னார். இப்படி கலையையும் பாரம்பரியத்தையும் நம்முடைய மரபு தொடர்ச்சியையும் வழி வழியாக பின்பற்றி கொண்டு செலுத்துவது ஆண்களே, பெண்களுக்கு அதுக்கு தொடர்பே இல்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: கோவை மாநகராட்சி ஆணையர் திருமிகு எம். பிரதாப் ஐஏஎஸ் அவர்களுக்கு இங்கே அவர்கள் வந்திருக்கிறார்களோ அவங்க எங்களுக்கு வணக்கம் வணக்கம். ஆண்கள் எப்படி பாரம்பரியத்தை காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள், பின்பற்றி வருகிறார்கள்னு, விவசாயத்தில் தொடங்கி சிற்பத்துக்கு வந்து நாதஸ்வரத்துக்குள்ளே புகுந்து கோலத்தில் கொந்தளிச்சு, என்னங்க நம்ம கோலம்ன்றது எப்படிப்பட்ட விஷயம், அது அதை குனிஞ்சு போட முடியலையா அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கோலத்துக்கு ஒரு குச்சி வச்சு அவன் அதை புள்ளி கிள்ளி அதுவும் போட்டவனும் ஆம்பளை தான், அவன் போட்டு விற்கிறவனும் ஆம்பளை தான். என்ன காரணம், அவன் வீட்டில் என்ன துயரமோ அதை பார்த்துருக்கா, சரி இதாண்டா உலகம் பூரா இருக்கும் கொடுத்துருவோம்டான்னு சொல்லி கொடுத்து அதை போட்டு அதை வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் நம்ம வீட்டு போயிருமா. அதுவும் அப்போவும் நம்ம பொம்பளை பிள்ளைய போடுதுகளா இல்லையா, ஆண் தான் போட வேண்டியிருக்கு. இந்த மரபை காப்பாற்றுறது யார், நாங்கள் தானே அப்படின்னு ஒரு தொடர் போட்டுட்டார். இவ்வளவும் கேட்டுட்டு இந்த மனசு கொந்தளிக்காதா என்னங்க, இல்லை ஒரு பொய்யை ஒரு அளவாக சொல்லணும்ல, இப்படியா பொய் சொல்கிறது, மனுஷன் இப்போ ரொம்ப போய் அதுக்கு அளவுக்கு மீறி போய் கிளம்பிடுச்சு. வாங்க
2: வாசிப்பின் வழியாக வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகிற நோக்கிலே மிக சிறப்பானதொரு புத்தக திருவிழாவை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, இந்த விழாவை மிக சிறப்போடு தொடங்கி வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பெருமைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநகராட்சி ஆணையர் அவர்களே, திறந்து வைக்கப்பட்டிருக்கிற புத்தகத்தை போலவும் அதிலே பதிக்கப்பட்டிருக்கிற பொருள் தருகிற எழுத்துக்களைப் போலவும் இங்கே இருபுறங்களிலும் அமர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கிற வாசக பெருமக்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எதிரணி தலைவர் வந்த உடனே ஏதோ ஆண்கள் மட்டும்தான் பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்கான பிராண்ட் அம்பாசிடர் மாதிரியும், நாங்கள்லாம் ஏதோ இவங்க கொடுத்த சுதந்திரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி போனா போகுதுன்னு பேசிட்டு போயிருக்கிறார்.
0: அப்படிதான் சொல்கிறாரு,
2: பெரியவர்களை மதிக்கிற பண்பு ஆண்களுக்கு மட்டுமே உரியது. எதுக்கு இப்படி கத்துறீங்க, அதுவும் எங்க வந்து கத்துறீங்க, நினைச்சு பார்த்துட்டு பேசணும். கொங்கு நாட்டில் வந்து நீங்க பேசலாமா தைரியமா, இப்படி அடிச்சு போடுவேனு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல வந்து இருந்துகிட்டு வந்து பேசுறாரு பாருங்க. இதுல வந்து என்னது, வேட்டி நாங்கள் தானே வேட்டி கட்டுகிறோம், இப்போ கிளம்பி போகணும் ராஜபாளையத்துக்கு இதே மாதிரி போறீங்களா இல்லை ஜீன்ஸுக்கு மாறி போறீங்களா நாங்கள் பார்க்குறோம்.
0: அதானே, இதெல்லாம் ஒரு வேஷம்,
2: ஒட்டிக்கோ கட்டிக்கோ இல்லைன்னா பொழப்பே முடிஞ்சு போச்சுங்க, அதானே உண்மை. பெண்கள் அப்படி இல்லைங்க, சுடிதார் போட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, இல்லை நாங்கள் சுடிதார் போட்டால் என்ன பிரச்சனை, நாங்கள் பாரம்பரியத்தை தாண்டி வந்துட்டோம்னு அர்த்தமா.
0: இங்கே எங்கள் பாட்டி போடலையா, நீங்க போடுறீங்களா,
2: அப்போ பாட்டி காலத்திலே அவர் இருந்திருக்கணும், எங்க வந்து பேசுறீங்க நீங்க
0: சொல்றாருமா, பாட்டி போடாதது நீங்க போட்டா அது எப்படி பாரம்பரியம்ன்றாருமா.
2: அப்ப உங்க வீட்டம்மா கண்டாங்கி சேல கட்டிட்டு வந்தா நீங்க கூட்டி போவீங்களா கல்யாண வீட்டுக்கு,
0: மாட்டேங்கிறாங்களே.
2: அந்தம்மா மாடனா இருக்கணும், அந்தம்மா சுடிதார் போட்டுக்கலாம், ஊர் விட்டு ஊர் ராஜபாளையத்துல இருந்து இங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து பெண்கள் எல்லாம் சுடிதார் போடுகிறீர்கள், குர்தா போடுகிறீர்கள், லெகின்ஸ் போடுகிறீர்கள், எங்க பத்து முளை வேட்டி கட்ட முடியல, எட்டு முளை சேலையை கட்டிட்டு நாங்க டூ வீலர்ல எப்படிங்க போக முடியும் சொல்லுங்க, எப்படி போக முடியும். சரி, நாங்க வேலைக்காக அவசரமா பயணப்படுறதுக்காக நாங்க போறோம், ஆனா பண்டிகை நாள் விசேஷம் வந்துச்சுன்னா இன்னைக்கும் நாங்க பாரம்பரியமான சேலையை தானே உடுத்துறோம், சேலையை தானே நாங்க உடுத்துறோம். அப்பா கூட மாடர்ன் ட்ரெஸ் வாங்கி தருவாருங்க, ஆனா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏ நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம், ஒழுங்கா சேலையை கட்டிட்டு போன, அழகா சேலையை கட்டிட்டு கூட்டிட்டு போற, ஊர்ல வந்து உட்கார்ந்துகிட்டு
0: அவர் சொன்னாதான் கட்டுவீங்க.
2: ஐயா, அப்படி வழி நடத்தக்கூடிய பெண்கள் வீட்டுல இருக்காங்களா இல்லீங்களா ஐயா, புத்தகம் படிக்கிறதே இல்லை. இல்ல எங்க இத்த பெரிய கூட்டத்துல இவ்வளவு பெண்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க, புத்தகம் படிக்கிறது கிடையாது, என்ன எதுவுமே எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு.
0: தெரியாதவங்க பேசிட்டாருமா.
2: விவசாயம் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நாம எங்க அணிக்கு அப்படி பாயிண்டா எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கிறார், ஏகப்பட்ட பாயிண்ட். பாரம்பரியமான இயற்கை விவசாயம் செய்வதெல்லாம் ஆண்கள் தானே, நம்மாழ்வார் ஐயா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம், கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோவை மாவட்டத்தை சேர்ந்த 106 வயதான பாப்பம்மா பாட்டிக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்ததற்கு காரணமே அவங்க இயற்கை விவசாயம் செய்ததுனால தானங்க ஐயா.
0: இது எதுக்கு இங்க வந்து சொன்னீங்க?
2: ஏங்க இன்னைக்கும் வயல்ல இறங்கி நாத்து நடுறது பெண்களா இல்லையா? அதெல்லாம் விடுங்க, மரத்துல இருக்கிற விதை கீழே விழுந்து அது பயிரா முளைக்குதுங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு அடுத்தடுத்த தலைமுறைக்கு 100 ஆண்டு காலமா கத்து கொடுத்ததே பெண்கள் தானுங்க. நீங்க வந்து பேசுறீங்க, சிறுதானியத்தை சமைக்க பெண்களுக்கு தெரியுமா? இங்க இருக்கிற கல்யாண வீடுகள்ல கம்பஞ்சோறு போடாம கல்யாண வீடு சாப்பாடே கிடையாதுங்க. எல்லா வீடுகள்லயும் சிறுதானியம் இங்க அதிகமா பயன்படுத்தக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம். எல்லா ஊர்கள்லயுமே இன்னைக்கு அந்த விழிப்புணர்வு வந்து எல்லாருமே பெரும்பாலும் கம்பு பயன்படுத்துறாங்க, கேழ்வரகு பயன்படுத்துறாங்க, சோளம் பயன்படுத்துறாங்க. நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்க, சக்கரை நோய், 3 பேருமே சக்கரை நோய் வந்திருக்குது. வீட்டம்மா தினசரி கோதுமை செஞ்சு கொடுக்குறாங்களா இல்லையா?
0: சக்கரை ஆண்களுக்கு மட்டும்தான் வருது, பெண்களுக்கும் வருதுப்பா.
2: ஐயா நாங்களாவது பரவாயில்லைங்க, வீட்டுல இப்ப கல்லூரி படிக்கக்கூடிய பிள்ளைங்க பையங்க இருக்கிறாங்க, இட்லி தோசை அப்படின்னா பிள்ளைங்க அமைதியா சாப்பிட்டுட்டு போயிரும். பையங்கிட்ட இட்லின்னு சொல்லி பாருங்க, ஏதோ கேட்காத வார்த்தையை கேட்ட மாதிரி, என்னது இட்லியா, என்னது தோசையா? எங்க பரோட்டா கடை, பரோட்டா கடை ஒரு கடைக்கு 100 கடை வளர்ந்தது இந்த ஆண்களால தானுங்க. பீசா பர்கர் பானிபூரி கடையில கூட்ட கூட்டமா போய் நின்னுட்டு இருக்கிறாங்க, என்னதுன்னு
0: தெரியல. சரக்கு போடணுமா?
2: இதுல வேற கிச்சன் அவர் சொன்னாரு பாருங்க, கிச்சன் நாங்களாம் மாடுலர் தான் கேட்டிருக்கோம், இவர் என்ன மாடுலார் கிச்சன் அப்படின்னு ஒரு வார்த்தை. மாடுலார் கிச்சன் வந்துருச்சு, மாடுலார் கிச்சன் வந்தா என்ன, நாங்க வேலைக்கு போறோம் இல்ல, எங்களுக்கு மாடுலர் கிச்சன் வருது, சமைக்கிறோமா இல்லையா அதுதான் கேள்வி. சில வெளிநாடுகள்ல எல்லாம் சமையலறையே கிடையாதுங்க, அப்படி ஊர்ல அவங்க எல்லாம் போய் கொடுத்து நடத்த ஒண்ணு, என்ன கதிக்கு ஆளாவீங்கன்னு தெரியும். தோ பரமசிவன் அவர் எழுதின பண்பாட்டு அசைவுகள்ங்கிற நூல்ல எழுதியிருக்காரு, பண்பாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு கால ஓட்டத்துல எப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு குறிப்பு தராருங்க. சமையலறை நவீனங்களை கூட பெண்கள் அரை மனதோடுதான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பெண்களுக்கு இன்னும் கூட அந்த நவீனங்களை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள மனம் இல்லைங்கிறத பதிவு செய்திருக்கிறார். பாரதிதாசன் அழகா குடும்ப விளக்குல சொல்லியிருக்காருங்கய்யா, ஒரு பெண் காலையில் எழுந்ததுல இருந்து எத்தனை வேலைகளை அடுக்கடுக்கா செய்யறா அப்படின்னு. பரந்தனள் பச்சை பசுங்கிளி, மாடு கரந்தனள், வீட்டை நிறம் புரிந்தனள், செம்புத்தவளை செழும்பொன் ஆக்கினள், பைப்புணல் தேக்கினாள், பற்ற வைத்த அடுப்பினில் விளைத்த அப்பம் அடுக்கி, குடிக்க இனிய கொத்துமல்லி நீர் இறக்கி, பாலோடு சர்க்கரை இட்டு நிறக்க அன்பு நிறைய பிசைந்த முத்தான வாயால் முழுநிலா முகத்தாள் அத்தான் என்றனள். அழகியோன் வந்தான், வந்த கணவன் மகிழும் வண்ணம் குளிர்புணல் காட்டி குளிக்க சொல்லி, துளித்தேன் சூழும் களிவண்டு போல அன்பனின் அழகிய பொன்னுடல் சூழ்ந்து, மின்னிடை தவள முன்னின்று உதவி, வெள்ளுடை விரித்து மேனி துடைத்த பின் பிள்ளைகள் என்றனள், பிள்ளைகள் வந்தனர்னு சொல்லி சொல்றாரே பாரதிதாசன்.
0: அவர் நினைச்சதை சொல்லியிருக்காருமா, நடந்ததை சொல்லலதாயி, நடந்ததை சொல்லல.
2: அந்த வாழ்க்கையினை இருக்கு, அதனுடைய தோற்றம் வேணா கொஞ்சம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டு இருக்கலாம், ஆனா அதே மனைவி அதே மாதிரியான வேலைகளை செய்து தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி கணவனை அனுப்பி தானும் பணிக்கு செல்லுகிறாள் அப்படின்னு சொன்னா, பாரம்பரியத்தை மீறுகிறவர்களாக இருந்தால் இதெல்லாம் சரியா செய்ய முடியுங்களா? கலைகள் பத்தி சொன்னாருங்க, நாதஸ்வர கலை பத்தி சொன்னார், சிறப்பான கலை தான். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சஞ்சாரம் நீங்க படிச்சு படிக்கலன்னா போகும்போது வாங்கி படிச்சுட்டு போங்க. நலிந்து கொண்டிருக்க கூடிய நாதஸ்வர கலையை பற்றி தான் அந்த கதை முழுக்க அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொன்னா நாதஸ்வர கலையை வளர்த்தவர்கள் ஆண்கள் தான், அது இன்னைக்கு நலிந்துதான் போயிட்டுருன்னு சொல்லி அணித்தலைவர் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆனா பறை என்கிற ஆதி இசையை இன்றைக்கு தமிழகத்திலே பெண்கள் எத்தனையோ பேர் தலைமை பொறுப்பேற்று இன்றைக்கு அடுத்த மாணவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, கலைகளை வளர்க்கிற இடத்திலே பெண்களும் சிறப்பிடம் வகிக்கிறார்கள் தானுங்க அர்த்தம். கோலத்தை பத்தி வந்து பேசுறீங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் இருந்து வந்துட்டு, எங்க மார்கழி மாசம் ஆச்சுன்னா எத்தனை வேலை இருந்தாலும் ஒரு சின்னதா ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடே இருக்கட்டும்ங்க, மற்ற நாள்ல எல்லாம் கோலம் போட முடியுதோ இல்லையோ, ஒரு செவ்வாய் வெள்ளிக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு நட்சத்திரமாவது போட்டு வராங்களா இல்லையா பெண்கள்? சரி, பாரம்பரியத்தை காப்பாத்துற நீங்க தான் அதை கையில எடுத்துக்க வேண்டியதானே, கோலம் போடல போடலன்னு கவலைப்படுறீங்களே.
0: அதை செஞ்சுக்கிட்டுதானம்மா இருக்கா, இல்லைன்னா சொன்னா
2: கோலம் போட வேண்டியதானே. விருந்தோம்பல் காலம் காலமா பெண்கள் கையில தானங்க அது இருக்கு. சிலப்பதிகாரத்துல அத்தனை துயரப்பட்டா கண்ணகி, அத்தனை துயரப்பட்டதுல அத்தனை நெருக்கடிகளுக்கு இடையிலயும் அவ எதுக்கு தெரியுமா கவலைப்பட்டா, என்னால அறவோர்க்கு அழித்த என்னால வந்து வரக்கூடிய நல்லவங்களுக்கு எதுவும் செய்ய முடியல, அந்தனர்களை ஓம்ப முடியல, விருந்தினர்கள் வரும் பொழுது என்னால செய்ய முடியல, துறவோர்களை கவனிக்க முடியல, இப்படி என்னுடைய நிலைமை ஆயிடுச்சேன்னு சொல்லிதான் கண்ணகி கவலைப்பட்டா அப்படின்னு சொன்னா, அந்த மரபு இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டுதானங்க இருக்கு. பண்டிகை நாட்கள்ல சின்ன சின்ன பண்டிகைகள்ல இருந்து நவராத்திரின்னு ஒரு விழா வரும், எத்தனை வேலைக்கு போனாலும் நாங்க என்ன பண்ணாலும் இன்னைக்கும் அந்த 9 நாட்களும் கொலு வைக்க கூடிய அந்த முழுமையான விழாவை நடத்துறது யாரு? ஆண்களே உள்ள வரவே மாட்டாங்க, முழுக்க முழுக்க
0: விட மாட்டீங்கம்மா,
2: பண்டிகைகளை எல்லாம் பண்பாட்டு அடையாளமாக அப்படியே தக்க வைத்திருப்பவர்கள் பெண்கள், ஆனால் பார்ட்டி கலாச்சாரமாக மாற்றி வைத்திருப்பது ஆண்கள். உண்மையா இல்லீங்களா? வீட்டுல காலையில கோலம் போடுறதுல இருந்து இன்னைக்கும் குழந்தைங்க இருக்க வீட்டுல பெரியவங்க இருக்க வீட்டுல ஒரு நல்ல நாள் அன்னைக்கு ராத்திரி தூங்கும் போது சுத்தி வைக்கிற வரைக்கும் இதை மறக்காம செய்யக்கூடிய இடத்தில் பெண்கள் தான் இருக்கிறார்கள். காலம் மாறலாம், சூழல் மாறலாம், சமூக அமைப்பு கூட மாறலாம், ஆனால் ஒருபோதும் பாரம்பரியத்தை விடக்கூடிய இடத்தில் பெண்கள் இல்லை, கட்டி காக்கக்கூடிய இடத்தில் பெண்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: மேடைக்கு வந்து என்னத்துக்கு, என்னமோ சொல்லிட்டார் தைரியமா, ஆனா இலக்கியத்திலிருந்து கொண்டாராக, இந்த பக்கம் பாரதிதாசன் வர்றாரு, அந்த பக்கம் சிலப்பதிகாரம் வருது, இந்த பக்கம் ராமகிருஷ்ணன் வர்றாரு, ஒரு ஆள் ரெண்டு ஆளா சாட்சிகளை கொண்டு வந்து குவிச்சு எங்க ஊர் அது கோயம்புத்தூர் இங்க கூப்பிடுறதே ஏனுங்க தானுங்க, என்ன அழகா இருக்கும் அதை சொல்லு சொல்லு, அதை கேட்குற போதே மனுஷனுக்கு இங்கே நின்று பேசணும்டா கொஞ்சம் நேரம் அப்படின்னு தோண்டுதா இல்லையா? அப்படிப்பட்ட ஊரில் வந்து பாரம்பரியத்தை நீங்கள் விட்டுட்டோம்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு போடு போட்டு இவரை இனிமே பேச விடாமல் ஆக்கி, அதுக்கு பாரதிதாசன் வந்து கிடைச்சார் ஒரு பாட்டை, என்ன அருமையாக மனப்பாடம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அப்படியே அந்த பாட்டை அப்படியே கடகட கட கட கட கடகடன்னு சொன்னது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு, தமிழை கேட்கறது எவ்வளோ இனிமையாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்படி வர்ணிக்கிறாங்க. இவ்வளோ வேலை நடங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எதையும் நாங்கள் விடலையான்றாங்க. தண்ணியை குடிச்சிட்டீங்களா? ஆமாம், அப்புறம் என்ன செய்யறது, இப்போ பேசுகிற ஒரு பாட்டு தொண்டையெல்லாம் வறண்டு போயிருக்காங்க. வாங்க சேஜாத்திரி, கவலைப்படாமல் பேசுங்க.
3: பெரிய நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, இந்த நல்லதொரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கும் அமைப்பாளர்களே, அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எனக்கு முன்னாடி குரு ஞானாம்பிகை மேடம் பயங்கரமா பேசியிருக்காங்க, அதுல வந்து ராஜ்குமார் கத்தி பேசினாரு, அவர் எப்படி கத்தலாம் அப்படின்னு இவங்க கத்தி பேசினாங்க. ஏன்னா கத்தி பேசுறது பெண்களோட பாரம்பரியம், அதை நாங்க எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு பிடிக்காது. வீட்டிலயும் அவங்க தான் கட்டணும், மேடையிலயும் அவங்க தான் கத்தணும், நாங்க கை தட்டணும், வீட்டுல கை கட்டணும், வெளியில கை தட்டணும், என்ன நிலைமையா இருக்கு. எங்களுக்கு எல்லாம் சுகர் வந்திருக்கோம், எங்களெல்லாம் பார்த்தா சுகர் பேஷண்ட் மாதிரியா இருக்கு. அப்படியே வந்திருந்தாலும் அது வரதுக்கு காரணம் நீங்க தானா? பெண்களுக்கும் சுகருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு தெரியுமா?
0: என்னது?
3: ரெண்டுத்தையுமே இல்லாம செய்ய முடியாது, முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல்ல வைக்கலாம். அவ்வளோ நீங்க காலையில ஒரு மாத்திரை போட்டிருப்பீங்க, கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும், கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு உடனே மத்தியானம் எந்திரிக்கும், திருப்பியும் ஒரு மாத்திரை ரெண்டா போடணும். இப்படி போட்டு போட்டு ஒரு கட்டத்தில் முடியாம இன்சுலின் போடணும். பெண்களின் குணாதிசயம் எல்லாம் சுகருக்கும் இருக்குமா, கஷ்டப்பட்டு இருக்கோம். இதுல வேற
0: தத்துவம், தத்துவம் சொல்லுவோம்.
3: அதுல சைக்கிள் கேப்ல ஒரு வாக்குமூலம் கொடுத்தாங்க பாத்தீங்களா, நாங்க என்ன கோலம் போடாமையா விட்டுட்டோம், ஏதோ செவ்வாய்க்கிழமை மணிக்கு வெள்ளிக்கிழமை மணிக்கு முடிஞ்சப்போ மேடையிலேயே இவ்வளவு தூரம் உண்மையா சொல்றாங்கன்னா, அப்ப வீட்டுல செய்யறது இல்லைன்னு தானே அர்த்தம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மத்த நாள் எல்லாம் கிழமையே இல்லையாமா, மத்த நாள்லாம் கோலம் போடுற கடமையே இல்லையா உங்களுக்கு. இதுல வந்து சூடிதார் போட்டா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அதை பத்தி நாங்க சூடிதார் போடுறத பத்தி எல்லாம் நாங்க ஒன்றும் பெருசா பிரச்சனை பேசல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உடை கலாச்சாரம் ஆணுக்கும் மாறி இருக்கு பெண்ணும் மாறி இருக்கு, ஆனா ஆண்களின் உடையில பிரச்சனை இருக்குன்னு ஏதாவது யாரான்னு பேசியிருக்கோமா? அவன் மிஞ்சி போனா ஜீன்ஸை முட்டிக்கிட்ட கால் கிட்ட கிழிச்சிட்டு இருக்கான் அவ்வளவுதான். பெண் பிள்ளைங்க சட்டைய தோள்பட்டு கிட்ட கிழிச்சிட்டு இருக்கு, கேட்டா கோல்டு ஷோல்டர்ன்றாங்க. இது நான் பெண்களை விமர்சனம் பண்றேன்னு நினைக்காதீங்க, வீட்டுல இருக்கிற அம்மாக்களே திட்டுறாங்க பெண்களை, நம்ம இப்படிதான் வெளில போவியானா ஆமான்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல அப்பதான் லைக் கிடைக்குதா, பாட்டி உட்கார்ந்து பாக்குறாங்க, என்னடா இது, நான் எவ்வளவு கிராமம்
0: கிழிச்சு தைக்கிறதுக்கு காசு கூடையாமல.
3: எப்படி பண்ணாலும் வீட்டுல இருக்கிற பெண்களுக்கே பிடிக்காத உடையதானே அவங்க போடுறாங்க, அததானே நான் பதிவு பண்றேன். வீட்டுல இருக்கிற பாட்டி பாக்குறாங்க இன்ஸ்டாகிராமுங்க, இதேமா நான் பார்க்காத கிராமமா, இதேமா புதுசா ஒரு கிராமம் இருக்கு, முதல்ல வீட்டுல லைக் பண்ற மாதிரி நடந்துக்கமா, அப்புறம் வெளியில இருக்கிறவங்க லைக் பண்ணலான்ற. இதெல்லாம் உங்க நிலைமை வீட்டுல. இதுல வந்து நாள் கிழமைனா மட்டும் நாங்க புடவை கட்டலையா, அரை மணி நேரம் கட்டுவாங்க போட்டோ எடுக்கிற வரைக்கும், போட்டோ ஷூட்டுக்கு மட்டும். சரி, இவங்க சொல்றாங்க ஆண்கள் வெளியில போனா பானிபூரி வாங்கி சாப்பிடறாங்களாம். இந்த மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, பானிபூரி யாருக்கு ஃபேவரட்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற இளம் பெண்களுக்கு தான் ஃபேவரட். இளம் பெண்கள் அதிகமா சாப்பிடுற ஒரு உணவுனா அது பானிபூரி. எனக்கு அந்த தள்ளு வண்டியை பார்க்கும் போதெல்லாம் ரெண்டு கேள்வி என் மனசுல வரும்,
0: என்னது
3: அந்த குட்டியா பூரி மாதிரி ஒன்னு பொறிச்சு பாக்கெட்ல கும்பாச்சியா வச்சிருப்பாங்களே, அந்த பூரியை என்னைக்கு பொறிச்சாங்க, இது முதல் கேள்வி. ரெண்டாவது, அந்த பானைக்குள்ள பச்சை கலர்ல ஒரு தண்ணி வச்சிருக்காங்களே, அந்த தண்ணியை என்னைக்கு கலக்கி வச்சாங்க, இது என்னன்னா, அந்த தண்ணியை குடிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பா தான் இருக்கும், அது ஒரிஜினலா கெட்டு போச்சான்னு கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இப்படி ஒரு பாரம்பரியத்தை அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆண்கள் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு என்னன்னா, இந்தி தெரியாது போடான்னு கத்திட்டு இருக்கோம், இவங்க பானிபூரி வேணும் வாடான்றாங்க. ஏமா கவுண்டர் எஃபெக்ட் எல்லாம் கொடுக்குறீங்க எங்களுக்கு. சமைக்கிறது சிறுதானியங்கள்லாம் இவங்க அமக்கலமா சமைக்கிறாங்களா? நான் ஒன்னு கேக்குறேங்க, கீரை சமைக்கிறீங்களா வீட்டுல?
0: கீரை
3: வீட்டுல சமைக்கிறீங்க?
0: நம்மள சின்ன பையில பார்த்து போன கீரை அப்படின்னு
3: அப்படின்னா என்ன, கீரை மேல அவ்வளவு வெறுப்பு அவங்களுக்கு. இவங்க சிறுதானியத்தை சமைச்சு தராங்களா? ஒண்ணு இல்ல, கீரை ஆழணும், அப்புறம் அதை மண் இல்லாம அலம்பணும், அதுக்கப்புறம் அதை சட்டியில போட்டு கரெக்டா தண்ணியை வச்சு கொதிக்க விட்டு பண்ணணும், இல்லைன்னா புடிச்சுக்கும். இதெல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. இதை செய்யறதுக்கான வீட்டுல மாமியாரை வச்சிருக்கணும், மாமியாரும் வீட்டுல கிடையாது, கீரையும் கிடையாது. வரும்போது வீல் சிப்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கேன், இந்த வீல் சிப்ஸ் ஒன்று பொறிச்சு கொடுப்பாங்களா ஃப்ரையம்ஸ், அது ஊர்க, இது ரெண்டும் இல்லைன்னா வீட்டுல சாப்பிடவே முடியாது. இவங்க என்னமோ பேசிட்டு இருக்காங்க. கண்ணகி கவலைப்பட்டாங்களாம் கோவலன் கிட்ட, நீங்க எங்க கூட இல்லாம எங்களால எந்த மரபையுமே கடைபிடிக்க முடியல, அதனால என்ன நீங்க தான் கண்ணகியோட மரபை கடைபிடிக்கிறீங்கல்ல, கோபம் வரும்போதெல்லாம் எரிக்கிறீங்கல்ல, அது போதாதா?
0: கோபம் வரும்போதெல்லாம் எரிக்கிறாங்களா?
3: எரிக்கிறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இன்னைக்கு குடும்ப சூழலை வச்சு நான் கேட்கிறேன், நான் யாரையும் விமர்சனம் பண்ணல, வாழ்வியல் மாறி போச்சு அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நான் கேட்கிற கேள்வி இதுதான், கடந்த ஒரு 25 ஆண்டுகள்ல நம்ம வீட்டுல கூட்டு குடும்பம்ன்றது மெல்ல மெல்ல கலைஞ்சிடுச்சு இல்ல?
0: ஆமா.
3: இதுக்கு யார் காரணம்? ஆண்களாகவும் ஆண்களாகவும் இருக்கலாம், ஆனால் அதிக காரணம் யார்? பெண்கள் ஒருவேளை முன் வந்து பரவாயில்லைங்க எல்லாம் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சா அவங்களால அதை செய்ய முடியும் இல்ல? இது முதல் கேள்வி. ரெண்டாவது, கூட்டு குடும்பம் இல்ல சரி, பெரியவங்க வீட்டுல இருக்காங்களா, இது ரெண்டாவது கேள்வி. இதுக்கும் யார் வேணா காரணமா இருக்கலாம், ஆண்களும் சரி
0: பெண்களும்.
3: தாய் தகப்பன். ஆனா பெண்கள் முன் வந்து அவங்க இருந்துட்டு போட்டாங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம பெத்து வளர்த்தாங்கல்ல, நம்ம பிடிக்கலனாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்க வீட்டுல இருந்திருப்பாங்க, இது ரெண்டாவது கேள்வி. கூட்டு குடும்பம் இல்ல, தாய் தகப்பன் வீட்டுல இல்ல, இப்ப நியூக்ளியர் ஃபேமிலின்னு சின்ன குடும்பம் ஆயிடுச்சு இல்ல, அந்த சின்ன குடும்பத்திலயும் பிள்ளைகளோட பெண்கள் அதிகமா நேரம் செலவிடுறாங்களா? பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, பிள்ளைகளோட அதிகமா நேரத்தை செலவிடுறாங்களா? இந்த மூணு கேள்வியை நான் ஏன் கேட்கிறேன்னா, குடும்பத்தை பேணுதல் என்பது பெண்களோட பாரம்பரியம் தானே, அப்படிதானே வந்திருக்கு, அதை செய்யறாங்களான்றது அவங்க பதில் சொல்லணும். ஆண்களுக்கு நிறைய கடமைகள் சொல்லியிருக்காரு வள்ளுவர். இல்லறத்துல இருக்கிற ஆண்கள் என்னென்ன செய்யட்டும், முதல்ல அவனை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், யாரான இல்லன்னு வந்தான்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு செய்யணும். அப்புறம் தன் மகனை வந்து சபையில அறிஞர்கள் முன்னாடி அறிமுகப்படுத்தி வாழ வைக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னன்னா, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆண்களுக்கு இருக்கு, கடமை இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுல நாங்க தவறி இருக்கோம் ஐயா. குடும்பத்தை இன்னி வரைக்கும் யாருங்க கஷ்டப்பட்டாலும் கடனை வாங்கியான விளை நிலத்தை வித்தாவது, வாழற வீட்டை வித்தாவது, பசங்களுக்கு படிக்க வைக்கிறது, கல்யாணம் காட்சி செய்யறது ஆண்களா பெண்களா? இது வந்து அறிவு திருக்கோயில். நீங்க எத்தனையோ புத்தகங்களை உள்ள பார்க்கலாம். ரொம்ப குறிப்பா தமிழ் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் நீங்க படிக்கணும்னு வைங்களேன். திருக்குறளாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்த தொகை நூட்களாக இருந்தாலும் சரி, அதை நீங்க படிக்கணும்னா உவே சாமிநாத ஐயருடைய ஒரு பெரிய உழைப்பு இல்லாம உங்களால் படிக்கவே முடியாது. அவர் மட்டும் தமிழ் பாரம்பரியத்தை காப்பாற்றணும்ட்டு அவர் உழைக்கலன்னு வைங்களேன். அவர் தோன்றிய போது தமிழ் இருந்த உயரத்துக்கும், அவர் மறைந்த போது தமிழ் அடைந்த உயரத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. கலையை காப்பாற்ற ஆண்கள் உயிரை கொடுக்கிறாங்க. இவங்க வந்து சொன்னாங்க, நெல் ஜெயராம் ஐயாவை பத்தி ரொம்ப நல்லா சொன்னாரு ராஜ்குமார் சார். அவர்கிட்ட கேக்குறாங்க, ஐயா நீங்க இவ்வளவு செஞ்சிருக்கீங்களே, இருந்தாலும் உங்களுக்கு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பெரிய மரியாதை, பெரிய அவார்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் சொல்றாரு, மக்கள் என் பேர் ஜெயராம், ஆனால் மக்கள் என்னை வந்து நெல் ஜெயராமன் கூப்பிடுறாங்க. இந்த நெல்ன்ற அடைமொழியை எனக்கு கொடுத்துருக்காங்களே, இதை விட எனக்கு என்ன விருது வேண்டும் என்று கேட்டார். ஆண்கள் எப்போதுமே சமூகத்தின் பக்கம் கொஞ்சம் பார்ப்பாங்க, வீட்டின் பொறுப்பு மட்டும் இல்லை சமூகத்துக்கு என்ன செய்யணுன்றதையும் பார்ப்பாங்க. தோப்பாவை பற்றி அவங்க சொன்னாங்க, அவர் சொல்றாரு, மனிதனின் வாழ்க்கையில் தண்ணீர் என்பது நிறைய சடங்குகளில் அவன் கூடவே வரும். பிறப்பது முதல் இறப்பது வரை மனிதனின் வாழ்க்கையில் தண்ணீர் என்பது எல்லா சடங்குலையும் இருக்கு. அந்த நீர்நிலையை பேணி காக்கின்ற ஒரு முயற்சின்றது எப்போ நமக்கு வந்ததுன்னா சோழர் காலத்தில் வந்ததுன்னு சொல்றாங்க. சோழர் காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏர் தழுவும் விஷயங்களுக்கு பயன்படுத்துறத ஏறினாங்க. வெறுமை சேமிச்சு வைக்கிற தண்ணியை வானத்தை பார்த்து ஏந்தி நின்றா ஏந்தல்ன்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு நீர்நிலைக்கும் பெயர் வந்ததே சோழர் காலத்தில் தான். அப்போ சோழர் நீர்நிலைகளை காப்பாற்ற ஆரம்பிச்சது. இன்னி வரைக்கும் சின்ன சின்ன இளைஞர்கள் நீர்நிலைகளை காப்பாத்துறாங்க. ரொம்ப குறிப்பா அருண் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பையன், கூகுளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற பையன், 2010 அவர் அந்த வேலையை விட்டுட்டு ஒரு சின்ன அமைப்பை ஆரம்பிச்சு ஒரு 150-170 நீர்நிலைகளை, ஒண்ணுமே இல்லாத நீர்நிலைகளை உயிர்ப்பித்து அதை வந்து காக்க வச்சிருக்காரு. இது ஏன் நான் சொல்றேன்னா, கூகுள் மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துக்குள்ள போயிட்டோன்னு வைங்களேன், நம்மளால கூகுள்ல எதை வேணா தேடலாம், ஆனா கூகுளுக்குள்ள போயிட்டோம்னா நம்ம தொலைஞ்சு போயிடுவோம். ஆனா அவ்வளவு நல்ல கம்பெனி அது, வசதி எல்லாம் கொடுத்து பார்த்துப்பாங்க. நீங்க வீட்டுல நாய்க்குட்டி வச்சிருந்தா அதை கூட வேலைக்கு கூட்டு போகலாம், அவ்வளவு நல்ல கம்பெனி. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பையன் சமூகத்துக்கு செய்யணும்னு வரான்னா, சோழர் காலத்தில் செய்த ஆண்கள் செய்த ஒரு விஷயம் இன்னும் எங்க மரபுல இருந்துட்டு தானே இருக்கு. இப்படி சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்ப இந்த செஸ் விளையாட்டை பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்கோம் 2-3 நாள். இதுவுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விஸ்வநாதன் ஆனந்தா சரி, இப்போ பிரஜானந்தவா இருக்கட்டும், எப்படி தமிழர்களுக்கும் செஸ் விளையாட்டுக்கும் இவ்வளவு ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற அதே நேரத்தில் சில கண்டுபிடிப்புகள் கீழடியில் நோண்டிட்டு இருக்கும்போது அடியில் வந்து செஸ்ஸுக்கான சில அந்த பக காய்கள் எல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்றாங்க. இந்த செஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம வீட்டுக்குள்ள விளையாடுற இன்டோர் கேம் அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் அது அப்படி இல்லை. இந்த
4: அந்த உறவுகள் இதுவரை பாரம்பரியத்தை காப்பாற்றுவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பிலான பட்டிமன்றத்தினுடைய பட்டிமன்றத்தை கேட்டீர்கள். முழுமையாக ஒலிபரப்ப முடியாமைக்கு மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது
5: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
4: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் தொடர்கின்றது.

ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக்கலாக பார்க்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு செவ்வாய் வியாழன் வெள்ளி ஆகிய மூன்று தினங்களில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். இந்த நிகழ்ச்சியில் வலிமை போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிலிருந்து நாம் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.

பாடலில் இருந்து சொல்லை கண்டுபிடிங்கள் அன்பு உறவுகளை. முதலாவது, இதோ சிலருக்கு நிவாரணம் கேட்க கூச்சமின்றியும், சிலருக்கு நிவாரணம் கேட்க கூச்சமின்றியும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு சங்கடத்தை தரக்கூடியதை, கொடுக்க வேண்டியவர்களுக்கு சங்கடத்தை தரக்கூடியதை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, சிலருக்கு நிவாரணம் கேட்க கூச்சமின்றியும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு சங்கடத்தையும் தரக்கூடிய இதை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து சுத்தமான பயன்படுத்தக்கூடிய வாயினால் நுழையக்கூடியவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். சுத்தமான பயன்படுத்தக்கூடிய வாயினால் நுழையக்கூடியவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம். அது என்ன என்று தான் உங்களிடம் கேட்கின்றேன். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று எப்பொழுது நீங்கள் பதில் சொன்னீர்கள் என்று பார்த்து, எட்டாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை நீங்கள் பதில் கூறியிருக்கிறீர்கள். பிலோமினா அவர்கள் எச்சம் என்ற சொல்லிலிருந்து எச்சில் என்று சொல்லியிருந்தார். தேவி அன்றன் அவர்கள் பதில் கூறவில்லை. வதனா தயாளன் அவர்கள் கூட்டம் கூட்டாக என்றால் புகையிலேயே என்று சொல்லியிருந்தார் வதனா தயாளன். கமலவேணி அவர்கள் நாக்கு நாக்கு நாவுக்கு நாவரட்சி என்று சொல்லியிருந்தார். ராணி சமந்தர் அவர்கள் நம்பி நச்சுப்பால் என்று சொல்லியிருந்தார். தேவி அவர்கள் கூட்டம் கூட்டாக்கென்றால் புகையிலை. குணா அவர்கள் கதபடைப்பு கவலம் என்று சொல்லியிருந்தார். சீற்றா பவன் அவர்கள் கூட்டம் கூட்டாக்கென்றால் புகையிலை. மீனா மகேஸ்வரன் அவர்கள் கதபடைப்பு கஞ்சி என்று சொல்லியிருந்தார். அதனை தொடர்ந்து சுபாசினி பத்மநாதன் கூட்டத்தில் கூட்டாக என்று சொல்லியிருந்தார். உதயன் அவர்கள் கதபடைப்பு கஞ்சி என்று சொல்லியிருந்தார். ஜெயநடேசன் அவர்கள் கதவடைப்பு கஞ்சி என்று சொல்லியிருந்தார். ராதா அவர்கள் முடிவு முளைப்பால் என்று சொல்லியிருந்தார். ஷியாமலா அவர்கள் முடிவு என்று சொல்லியிருந்தார். 14 அன்பு உறவுகள் இணைந்து கொண்டு கூறியிருந்தார்கள். யாரும் சரியான விடையை முன்பகுதியோ பின்பகுதியோ நீங்கள் கூறவில்லை அன்பு உறவுகளே. இப்பொழுது அதற்கான பாடலை தருகின்றேன். அந்த பாடலை கேளுங்கள். பாடலை கேட்டு எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் சரியோ தவறோ விடைகளை கூறும்போது பாடல் உள்ள சொல்லுத்தான் ஒரு விடையாக வரப்போகிறது. அந்த சொல்களை கண்டுபிடித்து நீங்கள் கூறுங்கள் அன்பு உறவுகளே. இதோ பாடல்.

0: சரி, அன்பு ஒருவர்களை ஒழித்த பாடலை கேட்டீர்கள். ஒழித்த பாடல் இருந்து சொல்லை கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளலாம். விடை தெரிந்தால் நீங்கள் விரைவாக இணைந்து கொள்ளுங்கள். அன்பு ஒருவர்கள் எங்கேயும் ஒரு சொல்லு அங்கே ஒழித்திருக்கும், அந்த சொல்லைத்தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அது என்ன சொல்லாக நிற்கும்? நிச்சயமாக நீங்கள் சிலருக்கு நிவாரணம் கேட்க கூச்சமின்றியும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு சங்கடத்தை தரக்கூடியதை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து சுத்தமான பயன்படுத்தக்கூடிய வாயினால் நுழையக்கூடியவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக வந்திருக்கின்றது. விடை தெரிந்தால் விரைவாக இணைந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி தேவி என்ற அவர்கள். நேற்று நீங்க விட சொல்ல இல்லையா? அவள
1: குடும்பத்துல பிரச்சனைக்கு நிவாரணத்துக்கு போறவு தானே, தீர்வு தானே. அப்ப சில பேருக்கு சில பதில் சொல்ல, சில பேர் குச்சமில்லா கேப்பினம், ஆனா அதுக்கு பதில் சொல்றவருக்கு சங்கடம் இருக்கிறது. கேள்விகளுக்கு பதில் தெரியாது, அது வருமோ என தெரியாது. பின் பல்குச்சி என்று வரும்,
0: பின்னுக்கு
1: பல்குச்சியா தெரியாது. பல்குச்சியை எடுத்துதான் பதில கண்டு சொல்றேன், என்னன்னு தெரியல.
0: பதில இருந்து பல்குச்சி. நன்றி, வாழ்த்துக்கள். அவரது தேவி அன்டன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார்.

0: அமலை பல்கலைக்கழகம், இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
1: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: சரியாக 5:14 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:14 கற்றுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனி. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் ராணி சம்பந்தன். நலமா இருக்கீங்களா?
1: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றியா. நான் நீங்க
0: நலமா இருக்கிறோம்.
1: சிலருக்கு நிவாரணம் கேட்க கூச்சம் ஒன்றையும் கொடுக்க வேண்டியவர்களுக்கு சங்கடத்தை தரக்கூடிய சொல்.
0: கொடுக்க வேண்டியவர்களுக்கு நிறைய சங்கடத்தை கொடுக்கும்.
1: சங்கடத்தை கொடுக்கும்.
0: இத்தனை கதை வைப்பார்கள், வாங்குற நிவாரணம் வாங்குவார்கள், சும்மா வைப்பார்கள்.
1: நிம்மதி என்று எடுத்து பாக்குறேன் நான். உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களோ
0: எங்களை கேக்குறீங்க.
1: அப்படி உடல சொல்றதுதானே இப்ப உள்ள கஷ்டத்துக்கு இல்ல, நிம்மதியா இருக்க உங்களுக்கும் மருந்தானா அது? இல்ல ராஜா, அது அப்படி இல்ல. அந்த நெடுக நடுக கொஞ்சம் கேட்டுக்கொண்டு நடுக
0: சொல்லினே
1: ஏன்னு சொல்லி சொன்னா ராஜானா, முந்தின நிலைமை வேற, இப்ப உள்ள இன்னும் பாருங்க. இப்ப கவர்மெண்ட் எல்லாம் மாறுது, எவ்வளவு அதிரச்சனை வேற போகுது.
0: சந்ததியே
1: நல்லா எழுப்பித்தானே விட்டு இருக்கிறோம் ராஜா. அதுக்கு நன்றி ஆண்டவனுக்கு. நான் எங்களுக்கு நாங்களும் நல்லா
0: வந்திருக்கோம்.
1: இல்ல, கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு ராஜானா, நான் இதை நிம்மதி
0: பின்னுக்கு
1: நான் இப்பதானே வந்தேன். நீங்க இப்ப சொன்ன அப்புறம் நான் முன்புட வந்துட்டு ஆகமண்டு. நான் இப்ப திருப்பி ராஜா. நன்றியண்ணா.
0: அவர் சகோதரி ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம் ஜெயா நடேசன்.
2: வணக்கம். வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ஓம் ராஜா. நலமா இருக்கிறோம்.
0: நன்றி.
2: நான் ராஜா நாக்கு எடுக்கிறேன். நாக்கு தானே?
0: நாக்கு நாக்கு வரே இல்லையாம்மா இவ்வளோ நாளும். நாக்கு நாக்கு நாக்கு நாக்கு பொறுங்க பார்த்துச்சோம். நாக்கு வந்துட்டோம்மா. நாக்கு வந்துட்டுது.
2: வந்துட்டுதா?
0: ஓ, நாக்கு கமலவணி சொன்னவா. நாக்கு எடுத்து கொண்டு வந்தீங்களா?
2: நாக்கு எடுத்து நான் நாமம் என்று சொன்னேன். பீரை சொல்றதாலும் சுத்தமான பயன்படுத்தின வாய் நாக்களுக்கு.
0: நாக்கு வந்துட்டுது. சரியா எழுதுகிறேன். நாக்கு மற்றது என்ன சொல்றீங்க
2: பின்னுக்கு?
0: நாமம் என்று சொல்றீங்களா? திருநாமம். சிலர் பொய்யே சொல்லுவார்கள் என்ன? ஓகே, நன்றியம்மா. அவர் சகோதரி திருமதி ஜியா நடேசன் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் பிலோமினா. நலமா இருக்கிறீங்களா?
3: நலமே இருக்கிறோம் ராஜாண்ணா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கிறோம்.
3: இலவம் பஞ்சு எடுத்தேன்.
0: இலவம் பஞ்சு?
3: இலவம் பஞ்சு வந்து காத்து இருக்கிறதானே. அப்ப அந்த கருத்துல எடுத்து
0: இளநீர்
3: வந்து சுத்தமானது பயனுள்ளது.

0: வாயில நுழையக்கூடியது. அவர் சகோதரி பிலோமினா அன்டன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து ஒரு வர்த்தக விளம்பரம்
1: விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782 81 88 14.
0: ஆமாம் அன்பு உறவுகளை, எங்களுடைய வீடுகளில் நாங்கள் உண்மையாகவே ஒரு சின்ன தவறாக இருக்கும், உடனடியாகவே நாங்கள் குப்பைக்குள் இறக்கி விட்டுருவோம். ஆனால் அவ்வாறான தவறுகளை நாங்கள் இனி செய்யாமல் இருப்பதற்கு எங்களுக்கு கடவுள் மாதிரி ஜோய் கிடைத்திருக்கின்றார். அன்பு உறவுகளே, தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஜோய் உடனடியாக வந்து உங்களுடைய பிள்ளைகளை திருத்தருவார்கள். உண்மையாக விலகக்கூடிய குளிர்சாதன பெட்டிகள், மற்றது எங்களுடைய வாஷிங் மிஷின் போன்றவற்றை உடனடியாக செய்யாத ஒரு காரையும் ரிப்பேர் செய்து தருவார். அந்த வகையில் நீங்கள் ஜோயை அலையுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் அன்பு உறவுகளே. இந்த நேரத்தில் திருமதி ஜியா நடேசன் அவர்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஜியா நடேசன். ஜியா நடேசன் வணக்கம். வானொலி என்று செவிக்க வச்சு கேளுங்க போன. அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியாது, அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்பு உறவு வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கீங்களா? நன்றி, நல்லா இருக்கணும். எப்படி இருக்கிறார் உங்களுடைய ராஜா? அந்த மாதிரி ராஜா மாதிரி இருக்கிறார். என்ன என்ன கதையை காணல, ராஜா மாதிரி இருக்கிறார். ஓ நன்றி, அவர் சொல்லுங்க. பயன்படுத்தக்கூடிய வாயினால் நுழையக்கூடியவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம்.
4: சுத்தமான பயன்படுத்தக்கூடிய வாயினால்
0: டீச்சர் சொல்லுங்க. டீச்சர்
4: நான் விட்டு கொடுக்கின்ற சொல்லிடத்த நான் முதல் இதில் வந்தது.
0: விட்டு கொடுக்கன்ற ஒருத்தர் சொல்லல நினைக்கிறேன், பாக்குறேன் பாருங்க. விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க
4: பயன்படுத்தக்கூடிய வாயினாலே என்ன செய்ய வேண்டும் சொல்றீங்க?
0: இலகுவாக நுழையக்கூடிய ஒன்றை
4: இலகுவாக நுழைய
0: எல்லாம் தான்
4: நீங்க
0: விட்டு கொடுத்து சொல்றீங்க, அதுல இருந்து ஓடி வாங்க. அவர் பத்மராணி அவர்கள், பத்மராணியை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம்.
5: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணநாயகி, நலமா இருக்கீங்களா?
5: ஓம் ஓம், நலமே இருக்கிறேன்.
0: இரவு என்ன நிகழ்ச்சி?
5: இன்று வியாழக்கிழமை இப்ப நாடகம் இருக்கு.
0: இன்னைக்கு காலை முழுக்க நான் கத்த கத்த நீங்க கேட்கல.
5: வணக்கமா
0: சுவிஸ் நேரத்தில் என்ன நிகழ்ச்சி?
5: அரசியல் இல்லையா இன்றைக்கு?
0: அரசியல் தான் அன்றைக்கு அவர் வந்து அரசியல் சொல்லி நீங்க அதுதான் அது இன்று நிகழ்ச்சி வியாழன் ஞாயிறு அரசியல். ஆனால் விசேடமாக இன்று சுவிஸ் நேரத்தில் நஞ்சு திண்ணி வீதி திரைப்படம் பற்றிய கலந்துரையாடல் இடம்பெறும்.
5: நேற்று கொஞ்ச நேரம் நடந்தது
0: நீட்டிய கதை விடு போல. இன்றைக்கு இரவு உள்ள
5: இன்றைக்கு
0: இரவு இரவு உள்ள வந்து அவருடைய இயக்குனரும் நடிகரும் பாரார். உங்களை தெரிஞ்சிருக்கும், அவர் வாசுதேவன் என்று சொல்லி அங்க டிரான்ஸ்லேஷன் வச்சிருக்கிறார் பேரிஸ்ல. லாச்சப்பல்ல முதல் சொல்லுங்க.
5: வேலனையாக வந்து கதைக்க போறாங்க
0: கேளுங்க. நினைவுகள் எல்லாம் என்ன மாதிரி பழைய. அப்புறம் அந்த கதையை சுருக்கி ஒரு பையன், என்னோட படிச்ச பையன், அவருடைய சக நண்பன், இயக்குனர் துறையில வந்து எடுத்திருக்கிற அப்பமா அந்த மாதிரி கைவிடுவோம்.
5: வாயில
0: வந்த மாதிரி சொல்லிவிட்டேன் கண்டு. 40 வருஷமா நான் நாட்டுக்கு போறேன்னு தெரியாதுதானே. 40 வருஷத்துக்கு பிறகு போய்
5: கண்டுபிடிக்கிறது. சரி, நான் வந்து விட்டு கொடுப்பா நான் அதை சொல்லல. இன்னும் உண்டு,
0: இன்னும் உண்டு சொல்றீங்களா?
5: இன்னும் உண்டு, அதை சொல்லல. நான் என்னண்டா மூங்கில் எடுக்கிறேன்.
0: மூங்கில்
5: மூங்கில் வந்து நின்று தன்மையில செய்யும்.
0: என்னமா
5: மூங்கில் வந்து 4 வருஷம் வந்து ரெண்டை அடக்கி வச்சு பிறகுதான் வளருவேன்.
0: வளரும் ஒரு நாளைக்கு ரங்கலும் வளருமா?
5: ஓ, டக்குன்னு வளரும். அது கண்ணாலங்க மகள் வீட்டை விதம் விதமான மூங்கில் இந்த இப்ப எல்லாம் அது எல்லாம் வேறு எல்லாம் கிளப்பத்து வாங்கிட்டு
0: எல்லாம் வளரும். என்ன மூங்கில்
5: தென்னமரம் நாங்க புத்தடத்துல இருக்கீங்க. அங்க ஒரு கோயில் பக்கத்துல இருக்கு மூண்டு தனியை விட ரெண்டு கவர் அதுல எல்லாத்திலும் எல்லாம் புதினம் தான். இப்ப அந்த காலமே புதினம் வந்துட்டு. சரி, இதுதான் மூங்கில் எடுத்து பின்னுக்கு கண்டுபிடி. மூங்கிலுக்கு மூலிகை என்று கண்டன் சரி உள்ளது இல்லையா?
0: மூலிகை மூலிகை
5: வேறு என்னத்தை சாப்பிடுறது சொல்றேன் ஒன்று மூவன்னா இல்ல வருகிறது இல்ல
0: கண்டுபிடிங்க சௌகரம்.
5: இதுவும் சரி, ஆனா
0: இதுல வச்சு வருத்தக்கூடாது.
5: இதுவும் வருமானம் இதுவும் வரா அதான்
0: நீங்க இந்த புரிச்சல் எல்லாம் பழுது விட்டா என்ன செய்வீங்க சௌகரி?
5: நன்றி,
0: வாழ்த்துக்கள்.
5: குறிச்சு
0: வைக்கோ.
5: நன்றி, வணக்கம்.
0: அவர் குணநாயகி அவர்கள். குணநாயகியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம். நல்லா இருக்கிறோம் ராதா, நீங்கள்? நன்றி. சாட்சி எடுத்தீங்களா? சாட்சியிலிருந்து சாதம் என்று சொல்றீங்க. சோறு பேஞ்சோத்து நினைவோடு தான் இருக்கிறீங்க. குரக்கன் புட்டா வச்சு சாப்பிடுவோம் யோசிக்காம. சோறு சோறு
6: சோறு
0: சோறு குத்தரிசி சோறு நல்லா டேஸ்டா இருக்கும். என்ன நன்றி. அவர் ராதா கனகராஜா அவர்கள் சாட்சியிலிருந்து சாதம் என்று கூறியிருக்கின்றார். நீ நாளைக்கு உங்களுக்கு வெள்ளிக்கிழமை இந்த நிகழ்ச்சி இல்லாம போக காற்று வேணும். ஆகவே நாளைக்கு உங்களுக்கு இலகுவாக இதற்கான விடையை சொல்லித்தாரன். உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இணைந்திருக்கும் அன்பு உறவு வணக்கம்.
6: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் கமலமணி. நான் வீட்டில் இல்லை என்று நினைச்சேன் கமலமணி. மணிக்கூர் வாங்கிட்டு போவீங்க. என்னையும் கூட்டிட்டு போறீங்களா?
6: நீங்க வர மாட்டேன்னு
0: சொல்றீங்க. நான் வருவேன், நீங்க போய் நில்லுங்க வாரம்.
6: சரியா, என்ன வேற வேற போய் நான் போய்
0: நிக்கேன். உங்களுடையோ
6: அங்க போய் நிக்க எல்லாரும் வரீங்க.
0: உங்களுடையோ இங்க வரங்க. என்ன அது கோவம் வர வீடியோ செய்யா? இப்போ
6: உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் தான் வரீங்க.
0: ஆ ரைட். அப்ப சொல்லுங்க. இப்படி
6: நீங்கிட்டு
0: தேவையில்லாத கதையெல்லாம். பெரிய வீரோத்தர் கோயில் இருக்கு பின்னம்பெரிஸ்.
6: நீங்க வருவீங்க தானே? அப்ப சேர்ந்து போவோம்.
0: ஓகே. எல்லாத்துக்கும் என்ன மற்ற சாயக்கையும் கொண்டு போறீங்களோ? உண்டா?
6: நான் சாயக்கம் கூட கூட்டிட்டு போக மாட்டேன். விட்டுட்டு தான் போவேன். என்ன நீங்க அனுபவிக்கணும்
0: அதுல மாத்திரம் இரக்கம் இருக்கு.
6: அதுல இரக்கம் இருக்குது. அப்ப நானும் ராவாண்ட விடுவாங்க சொல்றேன்.
0: சரிவரமா சரியான கிட்டவே நெருங்குறீங்களா? இல்ல சத்தியமான கஷ்டமான கேள்விதான். நாளைக்கு அவர்கிட்ட கேட்டு என்ன மாதிரி அதில் பாவங்கள் அதில் இருக்கிற கொட்டு சொட்டு மூலையை ஏம்பளதாக போகுது.
6: அந்த முன்னெல்லாம் கொட்டு
0: அம்மாவாச்சு சொல்லவே கவலையா இருக்கு. இந்த கேள்வியால தான், 5 மணி கேள்வியால தான்
6: தலைமை.
0: நீர் நிறுத்தல் வந்து சொல்லு பிள்ள. 5 மணி கேள்வியால எங்களுக்கு அரைவாசி தலைமையில கொட்டு போச்சு. கலசத்தால 5-6 வாசி சொல்லுங்க வந்து. வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். ராணி சொல்லுங்க. ராணி என்னமா
7: இன்னைக்கு
0: நிவாரணமா?
7: பெரிய
0: அந்த கதைக்குண்டே கேக்க போறேன். இயக்குனர் கேளுங்க. அது என்ன நஞ்சு தண்ணி வீதி?
7: நிம்மதியிலிருந்து நிலக்கடலை சொல்லுவோம், அதன் விட நெருங்கிறம் இல்லையா சம்சாரத்தை சொல்லி பார்க்கணும். சம்சாரம் என்றதும் வந்தது
0: சம்சாரம். சம்சாரத்துக்கும் என்னமா கொடுக்கல் வாங்கலுக்கும் இந்த இது
7: எங்களுக்கு வீட்டுல வந்து சம்சாரங்கள் எல்லாம்
0: இருக்குது. வீட்டுல எல்லாரும் தானே சம்சாரம் இருக்கு.
7: அதையெல்லாம்
0: சொல்லுவீனம் தானே எங்கட பேர பிள்ளைகள் இருக்கு. அப்ப நிவாரணத்துல கொஞ்சம் கூட்டிட்டாங்கோ அதானம்மா கொடுக்கறவங்க தானே சிரமம். நீங்க கூச்சம் என்று கேப்பீங்க. ஓ சில பேருக்கு ரெண்டு பஞ்சாயத்து இருப்பார்கள். வாழ்க்கை நல்ல வாழ்க்கை
7: இருந்தேன்னு
0: அரிசி வாங்க இலவச அரிசி இருக்கு, காசு அரிசி இருக்கு.
7: அந்த நேரம் எல்லாம் சந்தோஷம் என்ன
0: உண்மையில
7: அந்த நாங்க உண்மையில இலங்கையில உள்ளவையெல்லாம் கூட சந்தோஷமா தான் இருந்தது. என்ன போய் பாரு சந்தோஷம் நெச்சு பாக்கலாம் சந்தோஷம்.
0: படம் பாக்குறது
7: என்னதான் என்ன
0: பள்ளிக்கூடத்து போற இல்ல
7: சொந்தக்காரெல்லாம் நெடு நெடுக வந்து போவினோம். என்ன இப்ப எல்லாம்
0: தூரத்தூரம்
7: முந்தி எல்லாம் நெடுக கொண்டாட்டங்க சந்தோஷம். இது இப்ப வேணுமெண்டல்ல வைக்கணும் கொண்டாட்டங்களை அந்த ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் போட்டியா
0: போட்டியா.
7: காசு பணம் குறைவா இருக்குதோ அங்கதான் ஒற்றுமையும் அன்பும்
0: அன்பும் கூடும்.
7: உண்மைதான்.
0: சொல்ல போறீங்க ராணி
7: சர்க்கரை என்று சொல்லி பாக்கலாம்.
0: சர்க்கரையா
7: நீங்க
0: சரியான கேட்டிக்காரு. நன்றி வாழ்த்துகள்.
7: இல்ல வந்துட்டு
0: நன்றி
8: நீங்க
0: இருக்கும். இருபது லட்சம் செலவழிச்சு படம் எடுத்து அந்த படத்தை திரையில பார்க்க போறேன். நீங்க நோர்வேல ஓடக்கூடிய எங்க அப்பாவை கேட்டு நோர்வேல ஓடுங்க அவர்கிட்ட படத்தை. அது சரி என்றுவீங்க. காசு இல்ல உங்கள்கிட்ட ஒரு ஓடி விடுங்க நோர்வேல அலௌன்ஸ் பண்ணி விடுறோம் நாங்கள் புரியா. நீங்க நோர்வேல
8: என்னப்பா
0: அப்பா என்ன சொல்ற
8: என்ன
0: சொல்ற படம் ஓடுறேன்னு சொல்றாரு. அதான் அங்க போய் அங்க போக அங்க ஒரு கடற்கரை பக்கத்துல இருக்கு நஞ்சுதினி.
8: அவரு தெரியுமா சொல்ல மாட்டேறான்.
0: அவ வந்து சொல்ல சொல்லுங்க. அதுதானே அங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு அண்டையில இருந்து கேட்டு இருக்கிறேன். அல்ல நீங்க 13 திரைப்படத்தை வந்து பாருங்கள். திரைப்படத்துல சொல்லலாம் அந்த நிகழ்ச்சி இல்லையா.
8: என்ன
0: முக்காவாசி வந்துட்டு கூட கட்டித்தனத்துல
8: என்னது
0: முக்காவாசி வந்திருக்கு.
8: என்ன
0: காவாசி தான் நுழைய இல்ல
8: உண்மையா.
0: நூறு வீதம் சொன்னாத்தான் விட.
8: என்னன்னு
0: சொல்லுங்க பிள்ளை, நீங்க கேட்டீங்க. சாப்பாடு சோறு குத்தரிசி வேணும். அப்ப நல்லா
8: தானே.
0: நன்றி, வாழ்த்துக்கள் சித்ரா.
8: நன்றி.
0: அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேல இருந்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புரோ, வணக்கம். வணக்கம் பத்மராணி, சொல்லுங்க. பத்மராணி
9: தண்ணியோட
0: சம்பந்தப்பட்டது அடுங்க புள்ள, அதான் இலகுவா வயிற்றுக்கு வாய்க்க போறது கிருக்கு. நாளைக்கு இந்த கேள்வியே இல்லாம செய்யுங்க.
9: வினிகரம் தண்ணி தானே கொண்டு போங்க. இப்ப பாப்போம் நாளைக்கு.
0: என்னமா
10: வணக்கம். உங்களோட கலைச்சன அப்படியே இந்த கேள்விக்கு வேற இல்லையோ மோமோ, வெளி இந்த நேரம் வெளியில சென்றிருந்ததால வரி
0: வெளியில போனா இங்க கரத்தில போயிடுவீங்க.
10: வெளியில போனா இப்ப எல்லாம் எங்களுக்கு இப்ப குளிர் எல்லாம் வந்துட்டு தானே. கறக்கீலா
0: கறக்கீலா
10: எந்த வெயிலுக்கு போனாலும் நான் கறக்க மாட்டேனே.
0: உங்களோட உங்களோட படம் பார்த்த நான் பிள்ளை
10: வேலன் மதனாக
0: அனுப்பி விட்டா மதனா பாருங்க ராஜா.
10: சரி சரி, அவையில் வந்தவங்க வந்தார்கள் வீட்டை, சந்தோஷமா இருந்தது. டிஆர்டி உறவுகள் அண்டு வீட்டை வந்தேன்டா இவையெல்லாம் முதல் தரம். எனக்கு சந்தோஷமா இருந்தது. தயாளன் என்ற கனவெட்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே. அப்ப
0: பாத்தீங்களா ரேடியோ கேக்குற 5 மணி கேளியே கேக்குறilla.
10: அவ வதனா போய் இங்க வரவா,
0: எங்க வர திங்கக்கிழமை வெள்ளி வெள்ளிக்கிழமை மட்டும் வருவா, வெள்ளிக்கிழமை மட்டும் வருவா.
10: ஓ நட்ட நிறம் வெளியில போறது
0: வேற. உங்களுக்கு உங்களை யார ஜியா நடேசன் உதைக்கிறா உங்களை
10: நீங்க தர்சன நிகழ்ச்சி இரவு நிகழ்வு ஒரு புதிய என்ன இன்னொரு உரையாடல் என்று சொல்லி
0: கொண்டிருக்கேன். வீதி அந்த திரைப்பட நஞ்சு தின்னி வீதி நஞ்சு
10: தின்னி
0: அந்த படத்தை பற்றி இயக்குனவர் வந்து இன்றைய கதைக்க போறார். இரவு வார நாட்டு படம் ஓடுது, 5 மணிக்கு ஒரு ஷோ வருது.
10: உம்மவர் படங்களுக்கு நாங்கள் ஓடி போய் பார்க்கணும். உம்மவர்கள் இந்த படங்களுக்கு தூட்டி விடணும்
0: கட்டாயம்.
10: இந்த உம்மவர்களுக்கு
0: இந்த கட்டாயம்.
10: அப்ப நாங்களும் போய் கதைக்கலாமா, இவர்கள் கதைக்கிறதை கேட்கணும்.
0: கதைக்கலாம், உங்களை கதைக்க சொல்லி கேட்டா நீங்க லண்டன்ல இருந்து வர மாட்டீங்களே.
10: இல்ல இல்ல கதைக்கிறேன்னு நடக்க நாங்கள் பேவைகளுக்கு வாழ்த்தி உற்சாகம்
0: ஊட்டலாம. சும்மா நித்திரவுள்ளு சொல்லாம கதை வந்து
10: முழிப்பா இருந்தா
0: வந்துடுவேன்.
10: பகல் நித்திரவுள்ளா
0: கடவுள் வேலை தான் நீங்க வேலைக்கு போவீங்களா? ஏன் பகல்ல நித்திரவுள்றீங்க? வெளியில
10: போயிட்டு
0: என்ன
10: பதில் தெரியாம எல்லாரும் திக்கு முக்காடினும். நானும் சித்ரா பத்மராணி சொன்னதை விட சேர்ந்து போவோம். சில போல சாதமா வருமோ
0: சாட்சியில இருந்து சாதம் சொல்ல போறீங்களா?
10: சாதம் வந்து போடுங்க பாப்போம்.
0: சாதம் தான் நல்ல,
10: அதான் நல்லா இருக்கு.
0: நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரி. நன்றி
10: நன்றி அண்ணா. நீங்க தான் பாருங்க வாட்ஸ்அப்.
0: ஓகே, அவரை நிப்பாற்றுகின்றேன். அவர் திருமதி புஷ்பவதி சிவநாதன். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புரோ, வணக்கம்.
11: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம் சுவாசினி. நீங்களும் நல்லமா இருக்கிறீங்களா?
11: ஓ நாங்களும் நல்லா இருக்கிறோம். நீங்களும் அப்படியே நல்லா இருங்கோ.
0: நல்ல, நன்றி.
12: என்ன
0: சொல்ல போறீங்க?
12: இல்ல சாரு, அந்த பழங்களையும் புளிஞ்சு
0: சாப்பிடலாம் நல்லபடியா போகும்.
12: அதுவும்
0: கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு விட சொல்றீங்க.
12: நன்றி,
0: வாழ்த்துக்கள்.
12: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி சுபாஷினி பத்மநாதன், அவரை தொடர்ந்து திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் விளைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் ஜெயா நடேசன்.
13: வணக்கம் ராஜா,
0: நல்லா இருக்கிறீங்களா? என்ன நீங்க டெலிபோன கேடு கதைக்காம அங்க அது வானொலியில் வாரத்துக்கிட்டுதான் நீங்க கதைக்கிறீங்க.
13: அதனால
0: நான் பார்த்து கொண்டிருக்கணும், கூட சவுண்ட் வருது இல்ல.
13: தேவையிலிருந்து
0: தேவை. நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரம்.
13: நன்றி.
0: அவர் சௌதரி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டார் ஜெர்மனியில் இருந்து. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
14: வணக்கம்
0: பத்மராணி, சொல்லுங்க. பத்மராணி
14: கட்டிக்காரி
0: சொல்லுவீங்க. பத்மராணி யோசிக்கிறீங்களா? இல்ல,
14: கண்ணீர்ல இருந்து கஞ்சி சொல்றேன்.
0: அது வந்துடுது இல்ல, கஞ்சி எல்லாம் வந்துடுது, கண்ணீர் எல்லாம் வந்துடுது. நீங்க வரையில எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க கோயில் முருகன்கிட்ட போயிடுவீங்க. முருகன் அந்த மாதிரி நல்லூரான் அந்த மாதிரி நிக்கிறார.
14: என்ன
0: சகோதரம் அது இப்படி?
14: அது
0: என்னதுக்கா கோயில் உண்டா? அதுதான் கோயில் உண்டா? என்ன அர்த்தத்தோடு சொல்றீங்க?
14: இல்ல, நல்ல கூட்டமும்.
0: அது என்ன அவர் அவப்புற முருகன் அவப்புற தானா தான் போதுகள் அவ்வளவு திறமையா இருக்க. வெள்ளக்காரியில எத்தனை லட்சம் நிக்குது? நாடியும் அந்த குறிக்கப்பட்ட வட்டத்துக்கு தான் சகோதரி, எள்ளி போட்டா எள்ளி விழாது. அது ஒரு 30,000-40,000 ஜன நிக்கும். எனக்கு கவனிக்க கல்குலேட் பண்ண முடியாம இருக்கு. அது ஒவ்வொரு வீடியோ காட்சியும் ஒவ்வொரு காட்சியும் உண்மையாக லட்சத்துக்குள்ள. அப்ப அந்த மாதிரி செய்தி வாசிக்கிறவன் அப்படித்தான் வாசிக்கிறான். ஆயிரக்கணக்கானவர்கள் அடியார்கள் இப்படியே சொல்லும் தீர்த்தம் ஆடினாராம் வந்து பிள்ளையாரோட நின்று தான் தீர்த்தம் அண்ணனோட தான் போவேறோம். தண்ட காரியங்களை முடிக்கிறதுக்கு தமையனையே கூட்டிட்டு போவார். ஏன் தனியா மல்லி திவான குளிக்கிறதுக்கு அப்புறம் என்ன திவா அண்ணனை கூட்டினவர் அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அப்ப அந்த அந்த செய்தியில அதுவும் சொல்லுது, விநாயகரோடு சென்று தீட்டமாடினார். கல்யாண கல்யாண பேச்சுக்கும் அண்ணன் தான் கூட்டினவர். மாம்பழம் பறிக்க பேக்கும் அதெல்லாம் சண்டை பிடிக்க சண்டை பிடிக்கிறார். அப்ப விளையாட்டு காட்டுறாரு, சித்து விளையாட்டு எல்லாம் பெரிய ஆள் கூட பெரிய ஆள் தான். நன்றி, வாழ்த்துக்கள். அவர் பத்மராணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார், அவருக்கு நன்றிகள். அன்புகளை வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். சரி, எங்களுடைய
1: அப்பா இந்த ஃப்ரிட்ஜ் வாங்க விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
15: அப்பா இந்த தப்புல படம் ஒன்றும் வரதில்ல அப்பா, இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782-81-88-14.
0: அந்த ஒருவர்களை உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள் அதாவது வேலை செய்யவில்லை என்றால் உடனடியாக நீங்கள் குப்பையில் வீசாதீர்கள். அன்பவர்களே, ஜூவியோடு ஒரு முறையாவது நீங்கள் தொலைபேசி ஊடாக உரையாடி அவர் வந்து பார்த்த பின்பு நீங்கள் பூவல் அடிக்கலாமா அல்லது திருத்தலாமா என்று அவர் சொல்வார். அதாவது உங்கள் வீட்டில் இருப்பது அத்தனை பொறுமதியான பொருட்களாகத்தான் இருக்கும். அத்தனை பொருட்களுக்கும் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள் அன்புறவர்களே, ஜோய் அவர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அன்புறவர்களே, இன்று 12:30 அதாவது இந்த படத்தினுடைய இயக்குனரும் நடிகரும் இணைந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள். அதாவது சிவிச நேரத்தில் 10:30 12 அல்லது 11:30 வரை இந்நிகழ்வு இடம்பெறும். அதாவது நஞ்சு தின்னி வீதி என்ற திரைப்படம் பற்றிய கலந்துரையாடல் இடம்பெற இருக்கின்றது. அன்புறவர்களே, நீங்களும் கேட்டு அந்த பதிலை சொல்லி 11 ரெண்டு காட்சி காண்பிக்கப்படுகின்றது. 5 ஒரு காட்சி, 7:30 ஒரு காட்சி. அந்த 2 காட்சிக்கான டிக்கெட்டுகளை நீங்கள் முற்கூட்டியே வாங்கிக் கொள்ளுங்கள். அன்புறவர்களே, இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
16: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் கமலாமணி. கண்டுபிடிச்சிட்டீங்க?
16: இல்ல, நான் விட அந்த முதல் சொன்ன சாட்சி நின்று கொண்டு
0: என்ன விட
16: மற்றது சாத்துக்குடி என்று சொல்றேன்.
0: என்ன விட முன்னுக்கு வந்து பொருங்க பொருங்க உங்களோட கமலவேணி சாட்சியிலிருந்து சாத்துப்படி
16: சாத்துக்குடி
0: சாத்துக்குடி சாத்துக்குடி
16: சாத்துக்குடி அந்த
0: அந்த அடிச்சு குடிக்கிறது இந்தியாவில் குடிப்பினி போயில இந்தியா எனக்கு
16: தெரியாது.
0: ஓரஞ்சு
16: ரெண்டு
0: என்ன சிலுக்கு போனா 10 பட்டு புட வேலை ஐயா
16: ஆத்தி அள்ளி
0: கொண்டு கொடுங்க
16: இப்ப எல்லாம் மிஞ்சி போச்சு ராஜா. முந்தி தான் ஒரு சாரி ரெண்டு சாரியோட இந்த உலகம் எல்லாம் போய் வந்தாங்க. இப்ப ஒரு ஊரையோட தான் முந்தி கல்யாணங்கள் முடிகிறது.
0: ஒரு சாரி ஆடகட்டி வந்த நிலவோ பாட்டு பாடிக்கிட்டு போகலாம் ரெடிமேட் செய்யறாங்க அதுக்கு ஒரு பின் குத்துறாங்க அது பாவங்கள் எங்களுக்காண்டுதான் இவ்வளவு அழகா வெளிக்கிட்டு வருது.
16: நான்
0: உங்கள கல்யாணம் வீட்டுக்கு வர இல்லையே, ஒருத்தர கல்யாணம் கூட சந்திக்கிற கல்யாணம் கூட வர இல்லையே. அம்மா தண்ணியோட சம்பந்தப்பட்டது இடகுவாக நுழைய கூடியது என்று உங்களுக்கு சொல்லி தந்துட்டல பின்பாதி விட
16: கஞ்சி
0: இல்ல. நாளைக்கு முடிப்போம் இந்த விடைய.
16: முடிக்க
0: வேணும். நீங்க படம் பார்க்க வருவீங்களோ?
16: அவர்தான்
0: தேவதாஸ் நல்ல ஆட் படங்கள் எல்லாம் சின்ன வயதிலே நாடகம் நடிப்பார். பன்முக தன்மை கொண்டவர் கட்டிக்காரம், அறிவிப்பும் செய்வார் நல்ல. அப்ப நாங்கள் ரெண்டு பேரும் அட்டகாசமா செய்வோம் அந்த காலத்துல. படம் நடிக்க தெரியாது எனக்கு.
16: எனக்கு நடிக்க தெரியும்.
0: நீ கட்டிக்காரர் தானே? நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரி. அவர் கமலமணி அவர்கள். கமலமணியை தொடர்ந்து அடுத்த சகோதரி வந்துட்டு அவர் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சகோதரி.
17: வணக்கம் ராஜா.
0: நல்லா இருக்கிறோம். செய்யாமலா என்ன காரைக்கு இருந்தா கதைக்கிறீங்க? அதான் அப்படியே சவுண்ட் கிளியரா வருது.
17: என்னென்னமா
0: ரத்தம் வரும்? ஒரு உயிர்கொலை செய்யற மாதிரி இப்படி சொல்றீங்க.
17: நன்றி,
0: வாழ்த்துக்கள். அவர் ஷியாமலா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் 12வது அன்பூரவாக. அவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். சரி அன்பூரவர்களே, இத்துடன் நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பூரவர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடரும் நிகழ்ச்சிகளோடு இன்றன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிப்பார். அவர்களுக்கும் வணக்கம் தெரிவித்து உங்களிடமிருந்து இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உற்சாக மன பொழுதாக அமைய இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கீங்களா?
0: மனசையும்
1: உழைக்கிற காசு நெஞ்சு இல்ல, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சொண்டு போறோம். முக்கியமா வீடு எண்டிக்க ஓடும், புது வீடு ஒன்று வாங்க ஓடும். ஆறு உங்களை தெரிஞ்சாக்கள் இருக்குமா?
0: போட்டு
1: கடவுள் கைவிடுத்த மாதிரி இருக்கிறதுக்கேமா நான் போறேன். அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எடுத்து புது வீடுன்னு இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
0: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரட்.
1: ஓ, கடைசியரையும் மறக்க மாட்டேன்.
3: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: இந்த 18604 Volkswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GmbH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்த மூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: வணக்கம் அன்பான உறவுகளே, எல்லோரும் நலம்தானே. இப்பொழுது நேரம் சரியாக 6:01. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழொலியில். இன்று ஒரு சிறந்த நாடக கலைஞர், பாடகர், ஒரு சிறந்த கலைஞர், எனது அன்புக்குரியவர் பிரசாத் ரோபர்ட் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். இன்றைய நாடகத்திலே கலந்து கொள்ள இருக்கின்ற நாடகத்தையும் அவர் கேட்க வேண்டும். கலைஞர்களுக்கு என்னத்தை சொல்ல போகிறார் என்று பார்க்கலாம். வணக்கம் ரோபர்ட்.
1: மீந்தரண்ணா வணக்கம். இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நிச்சயமாக உங்களுடைய கலைத்திறமைகளை கண்டு நான் பல இடங்களிலே உங்களை வாழ்த்த வேண்டுமென்று நினைத்திருந்தேன். இப்பொழுது திடீரென்று ஒரு இடத்தை சந்தித்தபடியால் வாருங்கள் தம்பி என்று அழைத்திருந்தேன். இந்த வானொலியில் தொடர்ச்சியாக 2 அம்மாவார்கள் குறுகிய நேரத்தை எடுத்து தாங்களாகவே நாடகத்தை தயார் பண்ணி இந்த வாழ்வில் நடக்கின்ற சிறப்பான விடயங்களை கிரகித்து கொண்டு நாடகமாக தருவது வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையிலே அவர்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அவர்களோடு அவர்களுடைய நாடகத்தை பற்றியும் இவரெல்லாம் அழைப்புக்கான தொலைபேசி இலக்கம் நாடகத்துக்கானவர்கள் 0108-3215-1540 என்ற இலக்கத்தோடும், இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0033-9051-4847-71. இங்கே பிரசாந்த ரோபர்ட் அவர்கள் இணைந்திருக்கின்றார். எம்மோடு வந்திருப்பார் வேறுங்க பறந்து. வணக்கம். வணக்கம். வணக்கம். என்ன அண்டைக்கும் கூட பக்கம் எல்லாம் மிஷில் அடிக்குது.
2: நல்லொரு
0: பிள்ளையம்மா,
2: இளம்
0: பிள்ளை வாதம். அவர் வந்து நாடகத்துறையிலும் இப்பொழுது பாடல் துறையிலும் எல்லோருடைய அன்புக்குரியவர். இந்த ஒளிவிழா காலங்களில் அவருடைய நாடகங்கள் தொடர்ச்சியாக இங்கே மற்ற பெரியவர்களோடு சேர்ந்து நடிப்பதும் எந்த பாத்திரத்தை கொடுத்தாலும் மறுக்காமல் அதை ஏற்று நடக்கின்ற ஒரு அன்புக்குரிய பிள்ளை தான். சரி, இன்றைக்கு நீங்கள் என்ன நாடகம் தர போறீங்க? உங்களுடைய நாடகங்களை கேட்பதற்காக அன்பு சகோதரர் வந்திருக்கிறார் பிரசாத் ரோபர்ட் அவர்கள்.
3: வணக்கம்.
1: வணக்கம். ஆமா,
0: என்ன நாடகத்தின் பேரம்மா? நீங்க சுகந்தான் என்னம்மா?
3: நாங்கள் சுகமாக இருக்கிறோம், நீங்கள் இருவரும் சுகமாக இருக்கணும் வேண்டுகிறேன். வேண்டிக் கொண்டு நாடகத்தின் தலையங்கம் பாசவலை.
0: பாசவலை, பாசவலை, பாசமலர், பாசவலை, பாசத்துக்காக, நட்புக்காக, எத்தனையோ அப்போ அப்போ குடும்ப சம்பந்தமான ஒரு நாடகமாகத்தான் இருக்க போதும்.
3: ஆம்.
0: சரி, அப்போ நீங்கள் நாடகத்தை தாருங்கோ, நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்துட்டு அதை பற்றி கதைப்போம். சரியாம்மா?
3: நன்றி.
4: வணக்கம் அம்மா.
3: ஓ வணக்கம் புத்தா.
4: தொடங்குவோம்.
3: நீங்க தொடங்குங்கோ.
4: அம்மா, அம்மா, ஓ இந்த மாலதிய ஷாப்பிங் போனா தானே அங்க
3: கண்டேன்.
4: 6-7 மாசம் கல்யாணம் வாடி போய் அப்படி இருந்தா உங்களுக்கு தெரியுமே என்னவா?
3: என்ன தெரியும் தானே, அது ஏன் கேக்குவா? என்ன சொல்றது தான், அவ வந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கூட அவளுக்கு. அப்ப கணவர் சொன்னாராம், பாலை குடிக்காதீங்க கொஞ்சம் நாளைக்கு, இந்த உடம்பு கொஞ்சம் வலிதா இருக்கும் தானே சொல்ல அவளுக்கு. அவ கேட்காமல் அவளுக்கு வந்துட்டான். அவ தாப்பு இருந்த போய் சொல்லி
4: இருக்கான்.
3: நீ வேற அவருக்கு பாலை குடி கொண்டே கொடுத்தாராம் அப்பா. அப்ப இப்படி கொடுத்தா அந்த அம்மா அந்த கணவன் மாப்பிள்ளைக்கு என்ன மாதிரி இருக்கும்? என்ன ஆந்தாலும் இந்த பால் வேண்ட காசு இல்லையே அவளுக்கு சொன்னது. என்ன இந்த பிள்ளைக்கு இப்படி பழக்கமா போச்சுது? அதை அப்படித்தான் சொன்னாலும் அந்த தகப்பன் என்றாலும் அதை யோசிக்க வேணும் இல்லை. இதை பண்ணி கொடுத்தா அவளுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும் என்று அதை யோசிக்காமல் இப்படி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து உடனே சொல்லக்கூடாது என்ன?
4: அந்த காலத்துல அப்படித்தான் இப்ப ஒட்டு, அதுவும் ஒரு சின்ன பிள்ளை, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. அப்ப இந்த பிள்ளை சும்மா சொல்லி இருக்கு, குடிக்க வேண்டாம் சொல்ற, பால் கூட வேண்டாம், அது கொஞ்சம் ஃபேக்ட் இருக்குண்டு, அதை மாத்தி தண்ணி போறதார. அவனை பூ மாறி போய் மாறி இருந்தவன். ஆனா பெண் அப்படி செய்யக்கூடாது, கட்டி கொடுத்தா நாங்கள் அவைய பிரச்சனைகள் கூட தலையிடக்கூடாது.
3: அதுதான் அது உள்ளான அந்த பிரச்சனை வருகிறது. இந்த ஒரு பிரச்சனைன்றா தாங்களே அதாவது கதைக்கு அதை ஒரு சரிப்படுத்தினா அது போகும். இது அடுத்ததுக்கு சொன்னால் அவர் பார்க்க, ஐயோ இந்த பிள்ளை அப்ப பால் குடிக்காம விட்டானு என்றாலும் விட்டுட்டாலே அப்படி என்ன செய்கிறாரு, இந்த வேண்டி கொடுக்க வாழ்க்கையில் விட அப்படி சொல்லி ஒரு இது அல்ல தன்மை என்றாலும் என்னத்துக்கு வேண்டா அவரோட கதைக்கு இருக்கலாம் என்ன? அப்படி இல்லை அப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாம் என்ன மாதிரி இந்த நாளையில சண்டை பிடிக்க வழிபட்டே பிள்ளைகள் எல்லாம்
4: என்ன
3: சண்டை பிடிச்சு அது பேருந்து எவ்வளவோ சொல்லி சொல்லி பேருந்து ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அப்ப அதாவது அப்படி இப்படி எத்தனை பேர் எத்தனை பிள்ளைகள் சின்ன சின்ன விஷயத்துக்காக எல்லாம் போயிட்டு போய் எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு அமைதி ஒரு கலாச்சாரத்தை குடி மதிக்கிறீர்கள் இல்லை இங்க இந்த வெளிநாட்டுக்கு வந்த அப்புறம் என்ன?
4: அது சரியம்மா, நீங்க இப்படி சொல்லுங்க ஒற்றுமையா இருக்கணும்னு நான் அவன்கிட்ட கேட்டேன். நான் என்ன நடந்தது ஏதன்னு நீங்க எனக்கு சொல்ல மறைச்சு போட்டீங்க, அதான் நீங்க என்ன சொல்ல போறீங்களு பார்த்தேன். அந்த பிள்ளை அவர் இப்படி தாப்பன் கொண்டு வந்து கேஸ் ஆச்சோன்னு அவர் அந்த நிமிஷமே விட்டை விட்டு போட்டார.
3: நீங்க
4: சொன்னீங்க ஒற்றுமையா இருக்கணும்னு
3: சொன்னாலும் ஒரு பயத்துல மறைஞ்சு விட்டனே நானும். பின்ன
4: ஒரு நாளும் சொல்ல அப்படி செய்ய போக மாட்டேன், அப்படி சொல்ற ஆளும் இல்ல நான்.
3: அப்பாவுக்கு சொல்லக்கூடாது அவர் பெத்த தகப்பன், அவரும் விளங்க வேணும், அவர் விளங்காம கொண்டே அப்படியே கொடுத்தா அப்ப என்ன மாதிரி கோபம் வேணும்னு அப்படியே அந்த சொன்னேன். அப்ப அவ நான் அப்படி சொன்ன அப்படி அவ எனக்கு பேருந்து பேருந்து சும்மா சொன்னா நான் பேருந்து ஒரு சமாளிச்சு போடுறது அப்படி இப்படி என்று.
4: உங்களோட இனிமே பத்திரமா தான் இருக்கணும். நீங்கள் அம்மாவே ஒழிச்சிட்டீங்க அப்புறம் என்ன பரவாயில்ல, நான் அந்த பிள்ளைக்கு சொன்னேன் யோசிக்காதேங்க. ஆனா அப்பா ஒரு பாசம், உங்களோட பாசம்தான் பாச வேலை விட்டு போகாது, பிள்ளை பிள்ளைதான் என்றாலும் யோசிச்சிருக்கணும். அவர் என்னத்துக்காக சொல்லியிருப்பேன், நாங்கள் இது கொண்டு போறது சரியா, வழி இல்லாதனாலும் வழி இல்லாம இருக்கிறதால குடிக்க வேணான்னு அப்படி இப்படி என்று தட்டி கொண்டு அவர் கதைக்காம கொள்ளாம ஓடி விட்டுட்டு போயினவரா அவளா
3: எல்லாத்தையும் சொல்ல நீ வந்து உதாரண கதைக்க போற நீங்கள் சொல்லி என்ன பேசுவா இல்லோ அதுதான் நான் சொல்ல நேரவாதி உனக்கு
4: சரியான கட்டிகாரியா வந்துட்டீங்க, உங்களோட நான் கவனமா தான் இருக்கணும்.
3: சரி போட்டு காய்கறிகளை போய் செய்யற வேலையை செய்து கொண்டு வா, பின்ன சமைப்போம்.
4: நன்றி,
3: வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அதாவது வந்து சில கதைகளை சொல்லுகின்ற பொழுது அதே மாறி சொல்றானே விளங்கப்பன் கேக்குதா?
1: அப்ப
0: அந்த கதைகள் ஒன்று ரெண்டா போய் ரெண்டு மூண்டா போய் வீண் பிரச்சனைகள் வந்துடும். அந்த விஷயங்களை ஒரு சிறிய நேரத்தை எடுத்து தந்திருந்தார்கள் புஷ்பவதி அம்மாவும் யோகேஸ்வரி அம்மா. வணக்கம் புஷ்பவதி அம்மா.
4: வணக்கம்.
0: அது
1: வணக்கம்.
0: பிரசாத் பிரசாத் கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு வானொலியில் இரண்டு பேரும் வேற வேறு நாட்டில் இருக்கணும், ரெண்டு பேரும் தொலைபேசி எடுத்து பக்கத்துல இருந்து நடிக்கல. இது வர சும்மா சாதாரணமா இப்ப பக்கத்துல இருந்து நடிச்சா ஒரு ஆள் சொல்றதை கிரகித்து கொண்டு நடிக்கலாம். அவ புஷ்பவதி அம்மா லண்டன்ல இருக்கிறா, இவ இங்க இருக்கிறா, ரெண்டு பேரும் டெலிபோன் எடுத்து ரெண்டு பேரும் கதைக்கிற என்னன்னு கேட்டு கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கஷ்டம் இல்ல ஐயா பக்கத்துல.
1: நீங்க இப்ப நீங்க சொன்னபடியா எனக்கு வேற வேற நாடன்றது எனக்கு விளங்க, இப்ப நீங்க சொல்லிதான் தெரியுது எனக்கு. ஆனா ரெண்டு பேரும் கதையில எனக்கு விளங்க, நாடகத்துல எனக்கு விளங்கல. நினைக்கிறேன் ஒரே வீட்டுல இருந்து ஏன்டா நீங்க தேத்தனியா குடிங்க, நான் ஆத்தி வச்சுட்டு போயிருக்கேன்னு சொல்ல நான் ஒரே வீட்டுல இருந்தா காய்க்கிறாங்க.
0: கஷ்டம் ஐயா, கஷ்டம். அவை ஏற்கனவே சொல்லி இருப்பினம் இன்றைய பகல் காய்ச்சிருப்பினம் இதுதான் நாடகம் என்னென்ன மாதிரி நீ கதை என்றவுடனே அவை இப்ப கிட்டத்தட்ட 200 தானே என்னம்மா 227 நாடகம் தொடர்ச்சியாக ஒரு வியாழக்கிழமையும் தெரியணும். அப்போ அது நடிக்க நடிக்க நடித்து இப்போ என்னத்தை போட்டால் திருப்பி என்ன வசனம் போடுறேன் இவர் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு ஒரு புரிந்துணர்வாக இந்த நாடகத்தை தொஞ்சு விடாமல் கொண்டு போன வானொலியை சேருன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இவர்களை நம்பி நான் விட்டேன் என்னென்னு கேட்டால் ஒரு வார்த்தை வானொலியில் ரெக்கார்ட் பண்ணி போட்டு தான் போடணும், அதாவது ஒரு ஒரு ஒலிப்பதிவு செய்து போட்டு போட்டால் தான் எங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இவர்கள் நாடகம் செய்கின்ற பொழுது நான் ஆரம்பத்தில் பயந்துருந்தது, ஏன்னா வார்த்தைகள் தடுமாறி வெளியில போய் சென்றா பிறகு எனக்கு தான் இந்திரன் இந்த நாடகத்தை செய்கிற பார்க்கிறார். ஆனால் அவர்கள் அனுபவத்தில் மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார்.
1: இல்லை நான் இன்றைக்கு இப்போ தான் வானொலியில் முதல் முதலாக கேட்குறேன் இப்படி நாடகம் இது நேரலையாக கேட்கும்போது எனக்கு என்ன நான் நீங்கள் சொல்லித்தான் தெரியும் வேறு வேறு நாடகம்னு நான் நினச்ச ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்து ஸ்கிரிப்டை பார்த்து தான் கேட்குறேன்னு இந்த மைண்டில் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது அருமையாக இருக்குது. அது இப்படி சரியான கஷ்டம் வேறு அதுவும் வேறு நாடுகள்லேருந்து இப்போ நாங்கள் கதை எங்களோட கதையிலேயும் சரியான வித்தியாசம் இருக்குது. நாங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க, நாங்கள் ஒரு விதமாக கதைப்போம் தமிழை, அதுக்கு ஃப்ரெஞ்சை கலந்து கதைப்போம், இப்போ லண்டனில் இருக்கிற கதைக்கு இங்கிலீஷை கலந்து கதைப்பினோம். ஆனால் இவர் ரெண்டும் கதை கேட்க ஒரு வித்தியாசமும் தெரியலை. லண்டன்லேருந்து கதைக்கிறாண்ட அந்த வித்தியாசமும் தெரியலை, ஃப்ரான்ஸில் இருந்து கதைக்கிறாட அவட வித்தியாசம் தெரியல.
0: இரண்டு பேரும் உண்மையில யாருங்க. நன்றி புஷ்பவதிமா. அவர் எவ்வளவு தூரம் நாடகத்தை கேட்டு அவர் ஒரு சிறந்த நாடக கட்டிக்காரன்.
4: கட்டாயம்
1: கட்டாயம் கட்டாயம் கட்டாயம்.
0: இங்க விரும்பி இங்க விரும்பி இல்லை நாடகம் போட இல்லையே இங்க பிரான்சுக்கு வருவீங்களா நாடகம் போட இல்லத்தானே
4: போட வர மாதிரி குரலுக்குள்

0: உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
1: நன்றி, வணக்கம். இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். சரி, அன்பார்வர்களே, வணக்கம் தம்பி. அதாவது வந்து நீங்க எத்தனை வயதுல நாடகத்துறைக்கு அல்லது இந்த கலைத்துறைக்கு வந்தீங்க?
2: நான் வந்து என்னுடைய கலைத்துறைன்னா, நான் பாடசாலைகளிலேயே நான் 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு நான் சங்கீதம் தான் படித்தது. இப்போ சங்கீதம் படிக்க வழிக்கிறதுக்குள்ளே ஸ்கூலில் இந்த வாணி உலா, ஒளி உலா, அந்த சரஸ்வதி உலாதைகளுக்கு சரஸ்வதி இதுகள் விழாக்கள், அதுகள்
0: பாடுறது,
2: தேவாரம், கலைவாணி தேவாரம் பாடுறது, மற்றது இசை விழாவுக்கு அதில் பாட்டு பாடுறது. அப்படிந்தே இந்த சங்கீதம் படிக்க விழிக்கிறதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிட்டேன். அது பிறகு வளர்ந்து வளர்ந்து நாடகங்கள், மற்றது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் தபேலா
0: வாசிக்கிறேன், நான் சொல்ல மறந்து விட்டேன். தபேலா வாசிப்பவர், கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் மற்றும்
2: ஒளி விழாக்கள், அது
0: ஒளி விழாக்களுக்குள்ளே என்றது. இன்னொரு விஷயம் இங்கே குறிப்பிட வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இந்த கலைக்குள் நீங்கள் நிற்கின்ற பொழுது எப்படி கூட மனநிலை? அன்று போட்டிகள் அப்படி இப்படின்னா கணக்கு இருக்குத்தானே, அந்த இடங்களில் மௌனமாக இருக்கிறது நல்லமென்ன?
2: ஆமாம், கட்டாயம். அன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது இப்போ நீங்கள் நீங்கள் பிரசித்தி பெற வேணும் என்றால், இப்போ நீங்கள் இன்றைக்கு நீங்கள் இப்போ முந்தைய காலத்தில், இப்போ நாங்கள் இதுக்கு கலை இதுக்கு வரைக்க அப்போல்லாம் எங்களோட மைண்டில் ஒரு ஆள் தான், ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு ரஜினிகாந்த், அதை மாதிரி எங்களை ஈழத்தில் யாழ்ப்பாணத்தில் அதில் அந்த பாடுகளில் ஒரு நடிப்பில் இதுகளில் கூத்துகளில் அதுகளில் ஒரு ஆள் தான் மெயினாக இருப்பினும்.
0: அண்ணாவியார்னு
2: சொல்லி அந்த நாடகம் நடிக்கிறதுல ஒரு ஆள் தான் மெயினாக இருப்பினும். ஆனால் இப்போ இன்றைய காலகட்டத்தில் அது அப்படி, அது
0: எல்லோருமே வந்துட்டார்கள்.
2: ஓ, எல்லாம் இப்போ
0: இன்றைக்கு
2: நான் ஒரு இது ஒரு நாடகம் உண்டு, ஒரு பாடல் உண்டு செஞ்சு நான் ஒரு பதிவு ஒன்று இறக்கினேன்டா இதில், இப்போ தெளிவான இதுகளில் அது
0: ரீச் ஆக
2: பொறுத்தான். ஆனால் முந்தி எங்களுக்கு கொண்டதாக ஒரு ஆள் தான், இப்போ இந்திரன் அண்ணாண்டா, இந்திரன் அண்ணாண்டா எங்களை ஒரு கனவு உண்டு, இந்திரன் அண்ணா மாதிரி வாகனம் உண்டு. ஆனால் இப்போ அந்த இதே மடங்கி, இப்போ நான் ஒரு பாட்டு போடனா, இப்போ இந்தியாவில் நம்ம எடுத்துக்கொண்டால், இப்போ பாருங்கள் அந்த வைதீஸ் கொலவரி அந்த பாட்டு வந்தது, அந்த பாட்டு வந்து ஃபேமஸாக வந்துட்டு அந்த பாட்டு வந்து. அதே மாதிரி தான் இப்போ ஒரு ட்ரெண்டிங் ஒரு நாடகம் போடியினம், ஒரு பாட்டு போடியினம், அது ரெண்டும் கலந்தும் போடியினம், அப்படி ஒன்று போட ட்ரெண்டிங் ஆகுது. அதுகள் பார்த்தா இப்போ ஆமாம், முந்தைய இது மழுங்கி இப்போ புதுசு புதுசாக வந்துட்டுருக்கு.
0: இல்லை, திறமைகளுக்கு ஒரு இடம் இருக்கு ஐயா. இப்போ உங்களோட கையில் வந்து ஊடகங்கள் கணக்க இருக்குது. இப்போ இந்த டிக்டாக் தளமோ ஃபேஸ்புக் தளமோ இருக்கின்ற பொழுது உங்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்துவதற்கு தகுந்த இடம், இன்னொருவரை சார்ந்து இல்லாமல் நீங்களாகவே உங்களோட கை தொலைபேசியிலே ஒரு நாடகத்தை எடுத்து போடலாம், அல்லது தனி நடிப்பு நடிக்கலாம், ஒரு பாட்டை பாடி கரோக்கையிலோ என்னத்துலையோ பாடி விட்ட உடனே அது ஓகே. இன்ன இடத்துல ஆள் இருக்குது. முந்தி அப்படி இல்லை, இசைக்குழு கண்டு கேட்டால் அதில் 2-3 பேர் தான் இருப்பினும், வேறு யாக்களை விடவும் மாட்டினோம். இப்போ உங்கள்கிட்ட திறமையு கண்டு நீங்கள் வெளிப்படுத்தின பிற்பாடு மற்றவை தேடி வரீங்க.
2: கட்டாயம்
0: சரி. அந்த வகையிலே தம்பி, எங்களுடைய வாழ்த்துக்கள் என்றைக்குமே இருக்கும். பாட்டு கேட்பதற்காக இனி வருவார்கள், பாடல் கேட்பதற்காக. இதே தொலைபேசி இலக்கத்தோடு வைபர் இலக்கமும் இருக்கிறது அல்லவா, அதாவது கட்டணம் என்றால் மட்டும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். பாடல் கேட்பதற்கு வந்திருப்பவரை யார் என்று பார்க்கலாமா? வணக்கம். ஓடிவிட்டான். பாடல் கேட்பதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 48 32 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 03 93 51 48 47 71. வணக்கம், வந்திருப்பவர்.
3: வணக்கம் இந்திரன்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: ராணி சம்பந்தர் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. என்ன விசில் அடிச்சு கொண்டு வாரியா? அப்படி போலாம். சோமா இருக்கிறீங்களா அம்மா?
3: நான் நல்ல சோமா இருக்கிறேன். நீங்க?
0: நாங்கள் ரெண்டு பேரும் சோமா இருக்கிறோம்.
3: என்ன பெயர்?
2: எனக்கு பிரசாத் ரோபர்ட்.
0: பிரசாத் ரோபர்ட்.
3: பிரசாத்
2: இல்ல,
0: இத்தனை
3: பிரசாத் ரோபர்ட். உங்களுக்கு முதற்கண் வாழ்த்துக்களை கூட. நான்
0: என்ன பாட்டு வேணும்?
3: பாட்டு வந்து கண்பு.

0: அப்புறம் வீட்டை வரையலாம்.
1: வீட்டை வரையலாம்
0: அதுக்காக தான் அப்படி பாடுங்க. அடுத்து இந்த பாட்டுல உங்களுக்கு பிடிச்ச வரி என்ன?
1: எனக்கா
0: எனக்கு
2: இந்த வரி உங்களுக்கு இல்ல, அநேகமான பலருக்கு இந்த வரி ஆழமாக மனதில் ஊன்றிய
0: பாடல் என்னன்னு வரிகள் வந்தப்பன் மனம் போன போக்கிலே மனிதன் போகலாம், மனம் போற போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமாண்டா என்னென்று கேட்டா அவன் இவ்வளவு காலம் நடந்த இந்த வாழ்க்கையை வந்து மறக்க கூடாது, நாங்கள் இருந்த கஷ்டங்கள் துன்பங்கள் சில பேரை பார்த்தா தெரியும் சோரா, வாட் இஸ் அ சோறு அம்மியா, அது நாங்கள் இல்லைங்க, நாங்கள் டோபத்தி காரி கீட்டு காரி காரி என்ன
2: கஞ்சியா அது எங்க இருந்த
0: அது அது என்னென்று கேட்டா அது எவ்வளவு அற்புதமான பாடல்கள் அன்றைய பாடல்கள். சரி பாடல் கேட்போமா?
1: என்னண்டா அந்த நல்லதங்காலும் பிள்ளைகளும் என்ற கதையில இருக்குது, அவ வந்து போகும்போது இலையில போட்டு கொண்டு போவா, அதுல இருந்தான் அந்த தமையன் வந்து கண்டுபிடிக்கிறாரு அந்த பூனை பாதியே. அது அது வந்து உண்மையில ஒரு அந்த பூனை நீங்க சொன்னது காட்சி சொல்றோம், அந்த பாதியை நாங்க மறந்து போக கூடாதுன்றது.
0: நாளையில இருந்து நாங்க இங்க போய் கூட கொஞ்சம் கீரை வேண்டி ரோடு ரோடா போட்டு கொண்டு போவோம், கேட்டா சொல்லுவான் என்ன தெரியா ராணி சம்பந்தர்தான் சொன்னவா, பின்னால வாரு நாங்க கீரை போட்டு கொண்டு போவப்போ பின்னால ஒரு ஆடு வந்து ஆடு வந்து எல்லாத்தையும் சாப்பிடுவோ பேர் திரும்பி வேணும் என்ன சார்.
2: அது சரி
0: சரி நன்றி அம்மா, பாடல் இருக்குதா?
2: நன்றி நன்றி அம்மா, நன்றி நன்றி,
0: அருமையா நன்றி இல்லையம்மா. சரி பாட்டுக்கு இதோ ராணி சம்பந்தர் அவர்கள் கேட்ட பாடல், கண் போன போக்கிலே கால் போகலாமா, போகலாமா இல்லையான்றது நாங்கள் பார்ப்போம்.

0: ராணி சம்பந்தர் அவர்கள் அந்த பாடலை கேட்டிருந்தார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அடுத்து இங்கே வைவர் ஊடாக நீண்ட நேரமாக காத்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் எங்கள் அன்பு இந்திரன். வணக்கம் ராஜாண்ணா பேசுறேன்.
0: வணக்கம் ராஜாண்ணா, நலமா இருக்கிறீங்களா? சரி பரவாயில்லை, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
1: பாடல் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால்தான் என்ன சொன்னேன்,
2: இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால்தான்
1: என்ன சொல்லு பொண்ணே,
0: இருந்தாலும் இல்ல வேலையை போகணும். வீட்டை வரவே நீங்கள் சொல்லுவீங்க தானே, இன்னும் கொஞ்சம் இருந்துட்டு போறான் இருந்துட்டு போறான் அப்ப வேலையை பாண்டு போட்டு போகணும். என்ன அவசரம், என்ன அவசரம், வாழ்க்கை அவசரம் தானே, என்ன ராஜாண்ணா வாழ்க்கையே அவசரம் தானே. ஒரு தடவாவது நிம்மதியாக ஆறுதல இருந்து சாப்பிட வழி இல்லை. ஒரு கையில் டெலிஃபோன் வச்சு கொண்டு டிக்டாக்கில் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு சோத்துக்கு வாய்க்க சோறு வைக்கிறேன்னு கொண்டு அப்படியே கன்னத்துக்கா காதுக்கா வைக்கிறதுகளும் ஒன்றும் செய்யல. அது என்ன
3: கட்டாயம் கட்டாயம் இப்போ
1: மேலாது கலையத்துக்கு பிரசாந்த் வந்திருக்கிறார்.
3: வணக்கம் சொல்லுவோம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம்.
0: நல்ல ஒரு பிள்ளை ஐயா,
1: நல்ல
0: பணிவும் பக்குவமும். அவருக்கு சொன்ன அப்படியே இறுக்கி பிடிச்சு கொள்ள இந்த பழக்க வழக்கங்கள் தான் முக்கியம். என்ன
3: கட்டாயம்,
0: எவ்வளவு திறமை இருந்தாலும் அது எல்லாம் இங்க வேண்டாம், எங்களோட பண்பு தான் எங்களை உயர்த்தும். ஓம் ஐயா சொல்லுங்க.
1: நீங்கள் வந்து ஓர்டர் குக்கோ அல்லது எப்படியான லைன் குக்கோ, லைன்ல வருவாங்க?
0: கொக்கர குக், நான் வந்து கொமிக் குசினியர். என்னடா நல்லா கொமிக்
1: விடுவேன்.
0: சமையல் நான் சமையல் நான் சமைக்க சமைக்க காசு
1: சட்டி எல்லாம் குக்கா இருக்கிறோம். நான் வந்து ப்ரிப்பேர் இருக்கும், நான் ப்ரிப்பேர் வைக்க வச்சு எடுத்து கொண்டு போவோம்.
0: அப்ப வீட்டை வீட்டுல செய்வா போல, அவ மனைவி சமைச்சு வைக்க நான் இதை கொண்டு போய் சாப்பிட்ற மாதிரி
1: நன்றி.
0: அமெரிக்காவில் இருந்து ராஜாண்ணா கேட்கிறார். தம்பின்ற குரல் இப்ப அமெரிக்கா எல்லாம் ஒலிக்குது, உலகம் எல்லாம் ஒலிக்குது, சாதாரண வானொலி அல்ல. எனவே இப்பொழுது ராஜாண்ணா கேட்ட பாடல் இன்னும் கொஞ்ச நேரம் இல்லை, நான் கொஞ்ச நேரம் இருப்பேன் ஜோதிக்க தேவையில்லை. என்ன
3: கேட்டாங்க
0: இதோ வருகிறது பாடல்.

0: ஏஆர் ரகுமான் அவர்களுடைய இசையிலே வந்த பாடல், நல்லொரு பாடல். இன்னும் கொஞ்சம் அது சாதாரண ஒரு எழுத்து என்ன தம்பி?
1: ஆமாம்,
0: ஒரு இன்னும் கொஞ்சம் நின்றா என்ன, இப்போ நான் கதைக்கிற மாதிரி அந்த பாட்டு வந்து அப்போ அது எல்லாருக்கும் போய் டக்கண்டு பிடிக்கும்.
1: கதை கதைக்கிறவான்
0: அன்றைய பாதுக்கு நான் பேச நினைப்பதில்லை, நீ பேச வேண்டும். இப்போ நின்று கேட்டோம் ஹைர ஹைர ஹைர, அப்போ நாங்கள் ஹைராண்டா என்னண்டு தேடிக்கொண்டு அவனியை கிடக்கு. உனக்கு நான் அந்த எல்லோருக்கும் பிடிக்கின்ற வசனங்கள், பழக்கப்பட்ட வசனங்கள், அது வந்து அன்றைய பாட்டுகள் அப்படித்தான். வீடு வேற உறவு, வீதி வேற மனைவி, காடு வேற பிள்ளை, அந்த பாட்டுகள் எல்லாமே நிற்கிறதுக்கு காரணம் எழுத்தும், அதான மிக இலகுவான சொற்கள். இப்ப சித்ரா ஜெயக்குமார் சகோதரி நலமா இருக்கிறீங்களோ? ஐயோ கவனமா இருக்கணும், கட்டாயினா பேரு சிதல் பிடிச்சிடும். சரி அம்மா,
2: புதிய
0: வணக்கம்.
2: இந்த பாட்டு பாடைக்கு அண்ணா அடுக்கைக்கு நீங்க வந்து கொஞ்சம் பாடினீங்க, கேட்ட நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: பாட்டுக்கா இருந்தேன், ஆளுரை ஆட்டம் ஆடி நிக்க மாட்டேன்.
2: தெரியல, ஆனா நீங்க சொன்னதுல இருந்து அறிஞ்சு கொண்டேன். வாழ்த்துக்கள், மென்மேலும் வளர்ந்து நல்ல கலைகளை செய்ய வேணும். உங்களுக்கு கலைஞர் அவருக்கு செடி சொல்றாருன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்.
1: நான் தான் நாளை வரும்போது கார்ல ஏத்தின்னு வந்தேன். அப்ப நான் கார்ல காய்ச்சல் வந்தேன், நான் கையெல்லாம் நுள்ளி பார்த்துட்டு இருந்தேன். அப்ப என்னடா கையெல்லாம்
2: இந்திரன்,
1: ஓ இந்திரன் தான் நான் உங்களோட, நான் இதுகள்ல நானும் இந்திரன் தான் சரியான ஃபேன். அப்ப இன்றைக்கு நான் வளமையா டிக்டாக் அதுகள்ல பண்ற மேடைகள்ல பாக்கும்போது சரியான இதா இருப்பேன், பக்கத்துல இருந்து பாக்கும்போது. அப்ப இன்றைக்கு இந்திரனாவோட இந்திரனாவோட அருகில இருந்து அவரோட வானத்தை ஏத்தின்ற வரைக்கும் எனக்கு
0: இன்றைக்கு ரொம்ப சந்தோஷம். இல்ல எனக்கு என்ன சரியான சந்தோஷம் என்னன்னு கேட்டா, நீங்கள் வந்து இப்ப வந்த உடனே காத்து வந்தது என்ன ஃபேன் சொன்னீங்களோ, இந்த வெக்கைக்கு ஃபேனுகள் தேவைதான். சொல்லுங்க, என்ன பாட்டம்மா வேணும்?
2: நான் பாட்டுக்கு கேளியன்னா நான் வாழ்த்தத்தான் வந்தேன். ரெண்டு பேரையும் உங்களோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நடிச்ச அம்மாக்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி அம்மா, நன்றி நன்றி. சித்ரா ஜெயக்குமார் தெரிந்தன பாடுவர் ஜெயக்குமார் என்று சொல்லி நாடகம் எல்லாம் நடிப்பார், டைரக்ட் பண்ணிக்கிறார் வேலை கட்டிக்காரன். அவர் இப்பொழுது இல்லை, அவருடைய துணைவியார் தான் காய்ச்சது.
1: நன்றி.
0: சரி, அந்த நேரத்திலே அடுத்து யார் வந்திருக்கிறேன்னு பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் இந்திரன்.
0: புங்கையூர் ராஜா, புங்கையூர் ராஜா நலமா இருக்கிறீங்களோ? என்ன பேரு, குரல் உள்ளு போடு.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
0: அப்படி முன்னுக்கு வையுங்க, மைக்க அங்கஞ்ச பிடிச்சா நாங்கள் எங்கன்னு கேட்கறது.
3: வணக்கம் பிரசாத்.
1: வணக்கம் அண்ணா, வணக்கம். நலமா
3: இருக்கிறீங்களா?
1: நலமா, நாங்கள் நல்ல.
0: அவர் ஒரு பெரிய கூத்துக்கார், பெரிய கட்டிக்காரன். ஓ
1: இந்திரன் தான் தன்னை வச்சேன்னு நான் பெரிய பெரிய.
0: அப்பன் அப்படி இல்லை, எனக்கு ஏன்னு என்னன்னு கேட்டா, அப்பன் இந்த கலைத்துறை என்பது சாகாமல் இருக்கிறது என்று கேட்டால் அடுத்த சந்ததி அதை தாங்க வேணும். இப்போ ஒரு சிலரோடு அந்த பாட்டு, இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சாகந்தனையும் இதைத்தான் சொல்லி கொண்டிருப்போம். ஹரிச்சந்திராண்டா வைரமுத்து ஐயா தான், இப்போ அவர் இல்லாட்டி இல்லையா, அதுக்கு பிறகு இன்னொருத்தர் அதை தூக்கணும். டி எம் சௌந்தரராஜன் பாடினது ஓகே, டி எம் அதுக்கு அடுத்து இன்னொரு ஆள் விரவணும். இதான் மரமுண்டு அழிஞ்சு போச்சுட்டா அதுக்கு அப்புறம் அங்கால கிளையிலேருந்து ஒரு கட்டு கொண்டு கொண்டு விரவணும் அந்த இடத்துக்கு. அது
1: இல்லை, நீங்கள் எல்லாம் ஒரு நாங்கள் இப்போ தான் ஆரம்ப
0: கத்தன்னு சொல்கிறேன். அது வளர்ந்து வரவே நாங்கள் இப்படி கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு இல்லைன்னு கேட்டால் அது நாங்களும் ஒரு குற்றவாளி தானே.
1: நன்றி நன்றி நன்றி.
0: அப்பன் சொல்லையா, என்ன பாட்டு வேணும் ஐயா?
3: நான் கண்டின் சீதை என்ற திரைப்படத்தில் யார் வந்து பூவுக்கு கிச்சு கிச்சு மூட்டியதோ,
1: யார் வந்து பூவுக்குள் கிச்சி கிச்சி முட்டியது,
3: புன்னகம் புரிகிறதோ
1: புரிகிறதோ,
0: யார் வந்து கிச்சி கிச்சி மூடணும், யார் கிச்சி கிச்சி மூடணும், யாரும் ராக்கி கிளீனிட்டு போயிடுங்கண்ணா. ஆள் இந்த பாட்டு பாடுறவர் எங்கடே, இவரும் இவரும் எங்கடே பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில வந்து பாடுற வெள்ளிக்கிழமையில. சரி, ரொம்ப நன்றி புங்கையூர் ராஜாண்ணா.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி சௌரவ். இதோ அவருடைய பாடல் கிச்சு கிச்சு மூட்டினபடி நாங்களும் கேட்போம். உலக பிறப்பங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது டிஆர்டி தமிழ் ஒலி. இது என்றும் உங்கள் தாய் வீடு. பிறகு வெள்ளிக்கிழமை தோறும் பாடுவோர் பாடலாம். வியாழக்கிழமை தோறும் 6 மணியிலிருந்து நாடக நடிகர்களுடைய நாடகம் முடிந்ததும் நீங்கள் பாடல் கேட்கின்ற நேரம். இப்பொழுது புங்கையூர் ராஜா அவர்கள் கேட்ட பாடல்

0: கவிஞர் சினேகன் அவர்கள் எழுதிய பாடல் இந்த பாடல். இந்த பாடல் வந்து உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடியிருக்கின்றார். உங்கையூர் ராஜா அவர்கள் கேட்டிருந்தார். சரி, அடுத்து வைபரோடாக வந்திருப்பவர் ரஜினி அண்ணலிங்கம். வணக்கம் நாகேந்திரன். ரஜினி
1: நாகேந்திரன்,
0: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் பிரசாத். வணக்கம் இந்திரன்.
2: வணக்கம் அக்கா.
0: சுகமா இருக்கிறீங்களோ?
2: என்ன
0: பாட்டு வேணும் அம்மா?
1: சூரியகாந்தி படத்துல இருந்து நான் என்றால் அது அவளும் நானும், அந்த பாட்டை தாங்க எல்லோரும் சேர்ந்து கேட்போம்.
0: அதுல இங்கிலீஷ் பஜனை வருது இல்ல?
1: ஓமாமாம், நல்ல பாடு, நல்ல பாடம்.
0: நான் பாக்கிறேன்.
1: நீங்க பாக்கலன்றதை நான் நம்ப மாட்டேன்.
0: நான் என்றால் அவள், அப்படியா? இந்த திரைப்படத்திலே வந்த இந்த பாடலே வந்து அதனுடைய ஆங்கில வார்த்தைகள் பேசினது வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள்
1: தான்.
0: நேரடியாகவே நல்ல டேலண்டான ஆள், சும்மா சாதாரண ஆள் இல்லை. என்னங்க அப்போ ஒரு ஒரு திறமைக்கு ஒரு வந்துன்றது சும்மா சாதாரண விஷயம் இல்லை.
1: எல்லாரும் நல்ல டேலண்டான ஆக்கள் தான். ஆனா நடிப்புக்கு வந்த பிறகு தான் எல்லாரும்
0: முதலமைச்சர் அதெல்லாம் போகட்டும். நாலு கதை, நாலு பக்க தலைவரும் அது போகட்டும். நாங்க பாட்டு கேப்போமோ? நன்றி அம்மா, நன்றி அம்மா.

0: நேரம் இப்பொழுது 6:52. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் நீங்கள் பாடல் கேட்கும் நேரத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். எல்லோருமே இணைந்திருக்கிறீர்கள். காத்து காத்திருங்கள். இன்று 7:30 இடம்பெறப் போகின்ற உங்கள் நிகழ்வானது உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும் என்ற தலைப்பில். அன்புக்குரியவர்களே, உறவுகளும் நட்பும் அன்றும் இன்றும் என்ற தலைப்போடு, அதாவது உறவுகள் அன்றும் இன்றும் எப்படி இருக்கிறார்கள், எப்படி மாறினார்கள், அல்லது எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்களோ என்ற தலைப்போடு நீங்கள் உரையாட இருக்கிறீர்கள். சரி, பாட்டு கேட்கறதுக்கு ஒரு ஆள் ஆப்பிட்டிருக்கு, பாப்பமா ரெண்டு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரம்மா?
1: நான்
0: ரொக்ஸியா. என்ன ரொக்ஸின்ற ஒரு பேர் கேள்விப்படையில இது பேர். சுகமாக இருக்கிறீங்களோ ரொக்ஸி? நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்க பாடுவீங்களா?
1: நான் பாட மாட்டேன், இந்த கணவர் பாடுவேன்.
0: அவர் நிக்கிறாரு அவங்க
1: உங்களுக்கு பக்கத்துல தான் நிக்கிறேன்.
0: ஆ சரி, அவர் தானே. திருமதி பிரசாத் அவர்கள் இணைந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா. என்னுடைய ஒரு அன்பு தம்பி, கரைகளில் எனக்கு பிடித்தவர். எனவே அப்படிப்பட்டவர்களை இந்த வானொலி ஊடாக கொண்டு வந்து மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் எங்களிடம் இருக்கிறது. அவர் ஒரு நல்ல பிள்ளை. அண்டு நான் சொல்கிறேன், உங்களுக்கு தானே தெரியும் எப்படி. அண்டு இப்போ நாங்கள் என்னம்மா
1: நீங்கள்
0: இல்லை மாதிரி தான் அது அப்போ விஷயம் விளங்கிச்சு. என்ன பாட்டு கேட்க போகிறீங்க?
1: பொக்கிஷம் படத்துல இருந்து நிலா நீ வானம் காற்று.
0: என்ன பாட்டு? நிலா
1: நீ வானம் காற்று.
0: வானம் காற்று அப்படியோ? சரி, நீங்க பாடுவீங்களாம்மா?
1: இல்ல, அவர் மட்டும் தான் பாடுவேன்.
0: அவர் வீட்டை பாடுறது கேக்குறீங்களா?
1: ஓ கேக்குறேன்.
0: அவனும் பறையறியல்ல நீங்க?
1: இல்ல இல்ல, எனக்கு சந்தோஷம் அவர் பாடுறது.
0: ரெண்டா நாங்க வீட்டுல பாடுனா சொல்ல, என்னுடைய துணைவியா சொல்லு, அங்கதான் கத்துறேன்டா, வீட்டை எங்க இருந்து கத்துறியவே ஆகடா பாண்டு. உண்மையம்மா. அதாவது வந்து ஒரு கலைஞனுக்கு துணைவியார் எவ்வளவு தூரம் ஊக்கம் கொடுக்கிறாரோ, அல்லது போனால் நீங்கள் இடம் கொடுக்கிறீர்களோ, அதுதானம்மா அந்த கலை வளர்வதற்குரிய காரணம். நீங்கள் சர்ரா புறான்னு நிற்க, நாங்கள் போய் அங்கே மேடையில் நிற்கவும் உங்களுடைய எண்ணம் தான் வெறும் மேனேஜராக சண்டை பிடிச்சி போட்டு வந்து மேடையில் நின்று பாடும் பொழுதெல்லாம் ஒமோ இல்லையோ ஆசீர்வாதிச்சு போட்டு அனுப்பிவிட்டா விரேக என்ன விரேக. அவர் இந்த கலைக்கு போயிட்டு விரேக ஒரு 50-100 கொண்டு வந்து தந்தாரண்டா, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன உண்மை இல்லையோ? தாரவர் தானே? ஆ நல்லது. அப்போ அது கொண்டு வந்து தெரியக்க தான் நீங்களும் விரும்பின சாரி எடுக்கலாம், அல்லது போனால் சமைக்கலாம், மீன்களை கடலை. இப்போ உங்களோட வாட்டில் மார்க்கெட்டுக்கு போய் இப்போ தானே எல்லா விதமான பெயிண்ட்கள் எல்லாம் கிடக்கு என்ன சிரிக்கிறீர்கள். சந்தோஷமாக இருங்கம்மா. உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய தம்பி இங்கே வந்திருப்பதால் நீங்கள் அவருடைய துணைவியார் வந்து இப்படி உரையாடுவது என்பது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அன்பும் பாசமும் நிலைத்திருக்க வேண்டும். உங்களுடைய பாடல் வருகிறதம்மா. நன்றி அம்மா, நன்றி. சரி, அவர் கேட்ட பாடல் இதோ காற்றலையில் வருகிறது. பிரசாந்த், பிரசாத் நீர் ஒன்றும் கதைக்கல
2: பார்த்துட்டு
0: துணைவியர் வந்து கதைக்கும் பொழுது மக்க எப்படி இருந்தது? இல்லை அவ
2: என்னன்னா பெருசாக கதைக்க மாட்டா. இப்படியான நிகழ்வுகளில் பெருசாக அவள் கதைக்கிறது குறைவு. ஃபஸ்ட் டைம் கூட நஞ்ச நான் இதில் வந்து இருக்கிறேன்னு சொன்னாலும் உங்கள் நம்பர் கேட்டேன், எனக்கு ஷொக் ஆகிட்டேன்னு நம்பர் கேட்குறா. இல்லை கதைக்கிற இப்படி இப்படி வெளிப்படையாக என்னன்னு சொல்கிறது, இப்படி பொது இடங்களில் வானொலிகள் மேடைகளில் ஏறுறது சரியான குறைவு.
0: உண்மையாக சந்தோஷமாக இருந்தேன். என்னென்னு கேட்டால் அப்போ என்னுடைய கனவு
2: எனக்கு இன்றைக்கு நான் காரில் வரைக்கும் சொன்னாதான் இல்லை இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியாமல்
0: கனவா. உங்களை போன்ற ஒரு அன்பான நானும் நாடகத்தில் நடிக்கின்ற பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த பாத்திரமாக நடத்தி நீங்கள் நான் தலையாட்டு நடிக்கிறேங்க, நான் ரசித்தேன். நான் சில வேலை நான் எனக்கு என்னென்னு கேட்டால் நான் எந்த ஆக்கள் இருந்தாலும் பரவாயில்லை, எலும்பு நின்று விசில் அடிப்பேன், எலும்பு நின்று கை தட்டுவேன். ஏன்னா கலையை ரசிக்கிற கூட ஒரு நல்ல கலையை ரசிக்க இல்லைன்னு கேட்டால் நாங்கள் ஒரு குடும்பம் இல்லை, நாங்கள் ஒரு ஊனமுட்ட வேண்டாம் அர்த்தம். ஏன்னா இல்லாட்டி என் மனம் சரியில்லை, என்று எதிரியாக இருந்தாலும் அவனுடைய திறமையை பாராட்டவன் அது முக்கியம் இல்லையா. அப்பன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்போ மனைவியும் வாழ்த்தியிருக்கிறேன், எண்டக்கப்ப நண்டு கறியும் சோறும் தான். பாட்டுக்கப்பன்

0: அருமையான அர்த்தமுள்ள ஒரு பாடல். என்ன பிரசாத்?
1: ஆமாம் ஆமாம்.
0: எப்படி பாட்டு?
1: கணவன் மனைவியை புரிந்துணர்வு கொண்ட பாடல்.
0: பாடல்
1: இந்த திரைப்படமும் மிக அருமையான திரைப்படம் ஒன்று. கணவன் திருமணம் முடித்து வெளிநாடு இருப்பார். அப்போ இருவரும் கடிதம் மூலம்தான் கதை அவங்களோட உரையாடல்கள் நடக்கிறது. அப்போ இந்த கடிதம் ஒன்று லேட்டாக வந்தால் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு முரண்பாடு மாதிரி. அந்த கடிதத்தில் வாரதையே அந்த பாட்டாக
0: வருது. அப்போ நீங்கள் இப்போ லேட்டாக போகிறதும் சிக்கல்தான். அருமையான ஒரு பாடல். அந்த சில பாடல்கள் வந்து சில கருத்துக்களை அள்ளி தெளிக்கும். அதை நாங்கள் அவதானித்து கொண்டிருக்க வேண்டும். சரி, அடுத்து இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் ஐயா.
2: வணக்கம் இந்திரன். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: பார்த்திபன் நலமா இருக்கிறீங்களா அப்பன்? நலமாக இருக்கிறோம். என்ன பாட்டு அப்பன்?
2: எனக்கு சுவந்தமன் படத்துல
0: பட்டத்துராணி
3: பார்க்கும்
0: பார்வை.
2: எண்ணிக்கொள்ள சொல்வார். ஏன்னா இந்த பாட்டு இருவருக்கும் வெற்றிகள், எல்லா முயற்சிகளும் வெற்றி அளிக்க வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு
0: பாட்டை கேட்போம்.
1: நன்றி நன்றி. பார்த்து
2: இந்த பாட்டுல ஒரு சின்ன ஒரு சொல்லப்படுவேன். நான் ஒரு ரெக்கார்ட் பாடலாம் இருக்கலாம் முந்தி இலங்கையில் இருக்கும் போது. அப்ப இந்த பாட்டை அவர் வந்து ஒலிப்பேசிக்கு தன்னை டெய்லி அண்டு. அப்ப நான் நீங்க இனவுன்ஸ் போட்டு அது நான் அவரோட எடுத்து படுத்து ரிவியூ கொடுத்தேன். அப்ப நான் கிட்டே நீங்க எடுக்கிறது அது இசை தட்டில் வர ஒளி நாடால் வந்தா தான் ஒளி நாட பாடல் தான் எடுக்கிறதுல தரம் குறைவண்டு. அதே மாதிரி தான் இந்த பைதேதி காத்தால அழகு மன அந்த பாடலும் இருக்குல்ல, அது தனியா ஒளி நாடால் வந்தா கூறியிருந்தா. நன்றிகள் எல்லா முயற்சிகளும் வெற்றிகளையே
0: வாழ்த்துக்கள். சந்தோஷம் சந்தோஷம். சரி, அவருடைய ஒலி நாடாவில் ஆரம்பத்தில் ஒலி நாடாவில் வந்தது. இதில் வந்து விழப்போது ஜவுக்கடி பார்ப்போம்.

0: சரி, அருமையான ஒரு பாடல். பட்டத்து ராணி சிவந்த மண் என்ற திரைப்படத்தில் அன்று இடம்பெற்ற பாடல். இந்த பாடல் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த கேப்டன் பிரபாகரன் ஒரு பாட்டு வரும் தெரியுமா, அட்டமா தேரோட்டமா, அவ்வளவு ஃபேமஸ் இந்த பாட்டு. அது மாதிரி அந்த காலத்தில் இந்த பாட்டு மிகப்பெரிய பிரபல்யம் வாய்ந்த பாட்டு.
1: நானும்
0: ரொம்ப கஷ்டம்
1: கேட்டிருக்கேன்.
0: எல்ஆர் ஈஸ்வரி அவர்களை தவிர இந்த பாட்டு ரொம்ப பாடுவதுன்றது ரொம்ப கஷ்டம். சரி, இவருடாக வந்திருக்கிறார் ரஜினி நாகேந்திரன். ரஜினி வணக்கம். ராகினி அவர்கள்
1: வணக்கம்.
2: எல்லாம்
0: எல்லாம் மறந்து போச்சு, வயது போகுதுன்றது இதுல இருந்து தெரியுது. சுகமா இருக்கிறீங்களோ?
1: வணக்கம் வணக்கம் நன்றி அம்மா. வணக்கம் வணக்கம்.
0: என்ன பாட்டம்மா வேணும்?
1: ஜீன்ஸ் திரைப்படத்தில் இருந்து
0: சொல்லுங்க. கண்ணோடு
2: கண்ணோடு காண்பதெல்லாம் தலைப்பா கண்களுக்கு தெரியவில்லையோ.
1: ஜீன்ஸ் திரைப்படத்தில் இருந்து என்னமா இந்த பாட?
0: சரியான தமிழ்ல சொல்றேன்டா, காச்சட்டியா?
1: ஜீன்ஸ் திரைப்படம். அதுல பிரசாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்து
2: முதல் முறை கேட்டிருக்கேன்.
0: எந்த பாட்டு?
2: அங்க இருக்கிற துணை வந்து
0: நல்ல பாட்டு கேட்டிருந்தேன்.
2: நீங்க
0: ஒரு பாட்டு பாடுறீங்களே இல்லையா, இவ்வளவு காலம் வந்து ஒரு நாலு வரி எழுத்து விடுங்க.
1: வெள்ளிக்கிழம
0: இப்பொழுதும் கூட பாட்டு வருது என்னம்மா?
2: நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி நன்றி. அவர் ஒரு அன்பு பப்பம் பரகார கிரிகாரி காரிகாரி.

0: நல்ல ஒரு கர்நாடக பாடல் விளங்கு, அதாவது ஒரு டான்ஸ் நடனம் ஆடக்கூடிய பாடலை கண்ணுக்கு குளிர்ச்சியாக தந்திருக்கிறார் ஒழிய அந்த கொம்பி விட்ட டிராஃபிக்கை போட்டு அந்த பாட்டை கெடுத்து போட்டேன். தெரியுமா பண்ண சரியான ஒரு இப்படி எடுக்க மாட்டேன் என்ன கேட்டால் அப்படி போட்டு தண்டாச்சு. எனக்கு ஒரு ஒரு மேடையில் ஒரு கர்நாடக இசோட போட்டிருந்தா அந்த பாட்டு நிகர்வேறு. சரி, கமலவணியம்மா வந்திருக்கிறா. வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: வணக்கம். சோமா இருக்கிறீங்களோ?
1: ஓம் சோமா இருக்கிறேன். நீங்க?
0: நாங்க நிலைமை இருக்கு. நாலஞ்சு பேர் எல்லா தலையும் பேருக்க நீ கரண்டு நிக்கத்தானே வேணும்.
2: நன்றி நன்றி அம்மா. நாங்கள் நிலைமை இருக்கோம், நீங்கள் நிலைமை இருக்க பார்த்திக்கிறோம்.
0: என்ன பாட்டு வேணும் அம்மா?
1: பெண்ணில் வரும்
0: ஓ
1: அந்த பாட்டு.
0: ஏன் காயில விழுந்தீங்க?
1: என்னங்க
0: அந்த பாட்டு விழுந்தீங்க?
1: உங்களுக்கு அந்த பாட்டு விருப்பம் தானே, அப்ப நானும் அந்த பாட்டு விருப்பம் கேட்டு விடுவோம். ரெண்டு பேருக்கும் சேர்த்து
0: சேர்த்து விடுவோம். என்ன
1: பாட்டுல இருந்தாலும் சேர்த்து
0: விடுவோம். இந்த பாட்டு கேட்ட நீங்களா தம்பி?
2: வெண்ணிலா.
0: இந்த பாட்டு சூப்பர் பாட்டு. இதுல வந்து டி எம் சவுந்தரராஜனுடைய ஒரு மிக அரியான என்னம்மா உமா இல்லையா? நல்ல ஒரு அசைவன் இருக்கு. வானவில் நிறம் எடுத்து மேகம் என்னும் திரையில் நான்

0: வெண்ணிலாவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன். அசைவண்டா ஊரில் சொல்லுவேன் தங்க பவுனான பாட்டு, அருமையான பாட்டு. இது அப்படியே பாடுவா கமலமணி அம்மா?
1: எனக்கா ஒரு இது ஒரு இது
2: நல்லா சொல்லுவீங்க.
0: இல்லை அப்படியே பாடுவான்னு சொன்னது சொன்னது. ஓ ஆ நாளைக்கு இருக்கு திருவிழா வெள்ளிக்கிழமை.
1: ஆ ஓகே
0: வெள்ளம்மா
2: நாளைக்கு தேர் திருவிழா. நாளைக்கு தேர் திருவிழா.
0: சரி பாட்டு கேப்போம் என்னம்மா? நன்றி அம்மா, நன்றி நன்றி. எங்களுடைய அன்புக்குரிய சகோதரி கமலமணி அவர்கள்

0: சூப்பர் பாட்டு கேட்டு பாருமா. நேரம் இப்பொழுது 7:20. இனி 10 நிமிடம் இருக்கிறது. இனி யாரும் இணைந்து கொள்ளாதீர்கள். ஏற்கனவே 2 பேர் காவல் நிற்கிறார்கள் வாசல்ல. பாட்டு அங்கார வந்துட்டு பாட்டுல கவனமே. வெண்ணிலாண்டு ஒரு சொல்லு மாத்தி அடிச்சு விட்டா
1: கட்டாயம்
0: வேற பாட்டு வந்துடும். வெண்ணிலாண்ட கணக்க கிடக்கு
1: இருக்க.
0: ஆனா இந்த பாட்டு கேட்டு பாருங்க.

0: நேரம் 7:25 7:30 இடம்பெறப் போகின்றது. உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம் சரி. இறுதியாக வந்திருக்கின்ற நேரை அழைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன பாட்டு வேணும்? நலமா இருக்கிறீங்களானே? கேட்கவில்லை ஐயா, உங்களோட தொலைபேசி இலக்கம் கேட்கவில்லை.
1: நான் கேட்கும் பாடல் பார் மகளே பார் திரைப்படத்தில் இருந்து பார் மகளே பார் என்ற பாடல்.
0: பார் மகளே பார்
1: பாட்டு மாதிரியே பாடலாம்.
0: சரி, வருகிறது பாடல். என்ன ஐயா?
1: நன்றி வணக்கம். பிரசாத்துக்கும் பாராட்டுகள் வாழ்த்துகள். நன்றி
0: நன்றி ஐயா. நன்றி நன்றி. எங்கள் அன்புக்குரிய விபி அவர்கள் இணைந்திருந்தார்கள். பார் மகளே பார், நீ இல்லாத மாளிகையை பார் மகளே பார். பாட்டு கேட்டு தம்பி.
2: என்ன பாட்டு?
0: என்ன பாட்டு?

0: பார் மகளே பார்,
1: பார் மகளே பார் மகளே, நீ இல்லாத மாளிகையை
0: ஃபுல் பிலிமன் சில பாட்டுகள் வந்து ஒன்று அடித்த உடனே வேறு ஏன் வந்துடும் வழங்கப்போ பாட்டுண்டா பாட்டு தானியா வாழ்க்கையோடு நன்றி போன பாட்டு.

பாடல் கேட்கும் நேரத்தில் அன்புக்குரியவர்கள் இணைந்து கொண்டு அருமையான பாடல்களை கேட்டார்கள் என்று அன்புக்குரிய நடிகர் கலைஞர் பிரசாத் அவர்களும் இணைந்து கொண்டது நமக்கு பெருமகிழ்ச்சியை தருகின்றது.

பாடல் வரும் பாடல்கள் அல்ல, பிள்ளைகளுக்கு ஒரு பாடமாகவும் இருக்கும். ஏனென்றால் பெற்றோர்களை விட்டு தனியாக போனாலும் சரி, அல்லது போனால் சொல் கீழாமல் போனாலும் கூட இந்த பாடல் போடுகின்ற பொழுது மனம் வலிக்கும். ஒரு பாடலாக மட்டும் இல்லாமல்

0: ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை தவமிருந்து பருகிறார்கள். ஏனென்றால் தங்களை பார்ப்பார்கள், தங்களுக்கு பிறகு ஒரு ஆறுதலாக இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு இருப்பார்கள். ஆனால் நிச்சயமாக அந்த நம்பிக்கையோடு இருக்கின்ற தாய் தந்தையருக்கு பிள்ளைகள் நம்பிக்கையானவர்களாக இருந்தால் இந்த உலகத்திலே அவர்களுக்கு தான் பெரிய ஒரு சொத்து. ஆம், இந்த உணர்ச்சி வசப்பட்டு காதல் மற்றது கத்தரிக்க புடலங்காண்டு வருகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் தாங்களாகவே எடுக்கின்ற முடிவு, அல்லது போனால் தவறுதலாக வாழ்க்கையில் தவறி போனால் கூட இந்த தாய் தந்தையருடைய மனம் படுகின்ற வேதனை கொஞ்ச நெஞ்சமல்ல. ஏழ்மையாக வாழ்ந்து விடலாம், ஆனால் அந்த பிள்ளைகளால் தாய் தகப்பன் படுகின்ற பலி என்பது அவர்களுடைய வயிற்றில், அவர்களுடைய தோளில், அவர்களுடைய மடியில் சுமந்த அந்த இரத்த வாசை, அந்த வேர்வை துளிகள் தாய் தந்தையரை ஒரு குலுக்கு குலுக்கும். நாங்கள் சொல்லலாம் பிள்ளைகள் போய்த்தாக நமக்கு என்ன பேசாமல் இருக்கலாம் என்று, ஆனால் உண்மையாகவே அந்த வலி என்றது அதுக்காகத்தான் சொல்கிறது. நீங்கள் 1000 கோயிலுக்கு போனாலும் கடவுளை காண முடியாது. கடவுளை கண்டவர் இந்த உலகத்தில் எவருமே இல்லை, யாருமே இல்லை, சும்மா போய் தான் ஐயா. ஆனால் கடவுள் என்பது யார்? நாம் அங்கிருந்து வந்தோம்னா தாய், தாய் தான் சொல்லு, இதான் அப்பாண்டு, அதுக்கு அப்புறம் அப்பா. ஆனப்படியா யார் ஒருவர் தாய் தந்தையரை மதிக்கிறார்களோ, தார் இப்படி இருக்கிறார்களோ, நாங்கள் ஒரு தவறு விட்டால் எங்களுடைய தாய் தகப்பனுக்கு முழுக்கு அப்பா என்னப்பா உண்ட மகன் அப்படி செய்கிறார் என்று இருப்பார். அல்லடி என்னுடைய நண்பர்களுக்கு முழுக்க என்னடாப்பா உண்ட நண்பன் இப்படி குடிக்க வந்துடுறான், இப்படி ஒரு தரதலையாக தெரிகிறான். என்னோட பழகிறவர்களுக்கும் அதுகளுக்கு, என்னுடைய தாய் தந்தையர்களுக்கும், என்னுடைய பிள்ளைகளுக்கும் அதுகளுக்கு என்ன இந்த பிள்ளைகள் டாக்டர் இன்ஜினியராக இருக்கா, அல்லது ஒரு நல்லா இருக்குது, நீ இப்படி இருக்கிறாங்க ஒரு மரியாதை இல்லை, பிள்ளைங்க எவ்வளோ பேருக்கு அந்த பாதிப்பு. அல்லாடி பிறகு நான் மேடையில் நிற்கின்ற பொழுது கூட, ஒரு கலைஞனாக இருந்து மேடையில் நிற்கின்ற பொழுது கூட, இங்கே வேறு நேற்று இன்னும் காயை சுற்றி போட்டார் வந்து மேடையில் நிற்கிறேன், பிள்ளைங்க அப்புறம் அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பாரத்தை சுமந்து ஒன்று இந்த வாழ்க்கையில் ஓட வண்டி கிடக்கு.
1: இப்பொழுதெல்லாம் இப்போ அறிமுகம், இப்போ என்னை வீதியில் கண்டாலும் இன்னாருடைய மகன் தான், இன்னோடைய மகள் என்றுதான் சொல்வார்களே தவிர
0: நிச்சயம்
1: இவருடைய தகப்பன் அப்படி என்று இல்லை.
0: இல்லை அதை மாற்றுறது என்று கேட்டால் எங்களுடைய அப்பன் தான் இவர் அண்ணா, நீங்கள் இவற்றை தகப்பன் தான் என்று சொல்ற அளவுக்கு நாங்கள் எங்களை, இது பெரிய வாழ்க்கின்ற பெரிய பொறுப்பு.
1: நான் இப்போ வரைக்கும் அதிசயப்படுறது, நான் எங்கே கண்டாலும் இன்னாருடைய மகன் தான் நீங்கன்றதான் இப்போ வரைக்கும் என்ன கேட்டாருங்க.
0: அப்பா எவ்வளவு பேரை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார் என்று அதை உடைச்சி போடக்கூடாது. மிகப்பெரிய ஒரு பயணம், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ துயரங்கள், எத்தனையோ படி ஏமாற்றங்கள், நண்பர்கள் சகோதரங்கள் பல பேர் ஏமாற்றிருக்காங்க. இந்த கோயிலில் வந்து அதிகமாக கும்பிட்றாக்களை பார்த்தா கண்ணார கண்ணீர் வடியும். காரணம் என்னவென்று கேட்டால் ஒன்று பிள்ளைகளுடைய வலி, இல்லாட்டி அவர்கள் யாரையாவது கொடுக்கவாங்க இல்லை வலி, அல்லடி போனால் ஏதோ ஒன்று இல்லை தன்னுடைய சொத்து பறி போயிருக்கும். இன்றைய நல்லூரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒரு மனைவி உண்டு தாலிக்குடிய. அப்போ இவர்களுக்கு அடிக்கடி சொல்வேன் கேட்டால் சன நெருக்கடியான இடங்களில் இதுகளை ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, எல்லாத்தையும் அடியை காட்டி கொண்டு போய் வேணுக்குள்ளார் என்ன வினியோசம் முழங்கு அப்பன். என்னென்னா எங்களுக்குரிய பொறுப்புகள், ஒரு ஒரு கலை, எங்களோட கலைகள் வந்து எங்களுடைய மண்ணுக்கும் மக்களுக்குமானதாக தான் இருக்கு.
1: உண்மை
0: அப்படி வருகின்ற பொழுது அவர்கள் கவனித்துக் கொள்ளணும். சும்மா சாதாரணமாக ஒரு கலையல்ல இது, மக்களுக்குரியது. ஒரு கலைஞன் நொந்துவை இருக்கின்ற பொழுது பாட்டு இருக்குது, அல்லடி போனால் இந்த வாழ்க்கைக்கு ஒரு தத்துவமாக பாட்டுகள் இருக்குது, நாடகங்கள் இருக்குது. நாங்களே இந்த கலை களைச்சி விழுந்து வந்தால் ஒரு பாட்டை கேட்டால் மனதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது, சில பாட்டை கேட்டால் இன்னும் களைப்பு வந்துடும்.
1: என்னுடைய அப்பாலாம் என்ன இப்போ வர ஞாபகம் இருக்குது, அவருக்கு செலரோக விருத்தத்தால் பாதிக்கப்பட்டார். அது அந்த அவருடைய வயது இந்த பிற்பட்ட காலத்தில் படுக்கும்போது ஒரு முணுமுணுத்தன்னு பாடுப்பே, அவர் பாடிய மேடைகளில் பாடிய கூத்து பாடல்களை அவர் படுக்கும்போது சுகவீரமாக இருக்கும்போது அந்த பாடல்களை பாடிக்கொண்டே இருப்பேன்.
0: லெபக்கு மனதுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஒரு ஒரு நடிகனுடைய துன்பம் இருக்கலாம், துயரம் இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம், ஆனால் மேடையில் நிற்கும் போல அவன் தான் ஐயா ராசா. அவ்வளோ வேறையும் கட்டி வச்சிருக்கிற அப்போ ரொம்ப எங்களுக்கு கடவுள் தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய. இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஒரு கலைஞனாக இருக்கின்ற பொழுது எத்தனை பேரையும் கீழே விட்டு உங்களை மட்டும் ஒரு படி ஏற்றி மேடையில் வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இது கலையை வந்து தலைக்கணம் கொண்டோ அல்லடி போனால் மற்றவர்களை மட்டம் தட்டியோ எந்த மேடையும் போட்டியாடு அதை போட்டியாடுக்கணும். நீங்கள் உயர பார்க்க வேண்டும், மற்றவர்களை விழுத்து உயரப்பாக்கப்படாது, ஒரு காலம் அது நிலைக்காது. உங்களை நீங்கள் பட்டது கட்டிக்கொண்டு அடிக்கடி சொல்கிறது, நான் எத்தனையோ பேரை வளர்த்துருக்குறேன், எல்லாருக்கும் பாட்டு சொல்லி கொடுத்து எல்லாம் செய்வேன். எனக்கு ஆனால் இந்த அது சிம்பிள் பாட்டை நாளைக்கு இந்த பாட்டு இருக்கா பாரு, அது சிம்பிள் பாட்டு நான் வாழ்ந்து பாடுவேன், அங்கே வந்து நாத்தி போட்டு போகிறேன், அடுத்த நாள் வேற கூப்பிட மாட்டேன். காரணம், கலைக்கு ஒரு பயணம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். எத்தனையோ மேரங்கள் எல்லாருக்கும் இப்போ கலை தெரியும், ஐயா எலிச நாடகம்ன்றா என்னென்று தெரியும், தாளம் சுருதிண்டா என்னென்று தெரியும். அப்போ அவையே நாங்கள் பேக்காட்டே இல்லாது சும்மா வந்து கத்தி குளறி போட்டு போயிடலாம். அந்த பாட்டில் என்னென்ன கிடக்குது, அதில் எப்படி கிடக்குன்னு. அன்றைக்கு இப்பொழுது அறிவிப்பாளராக வரப்போகின்ற ஜெகன் அவர்களுடைய ஒரு சொந்தக்காரர் அவற்ற மாமன் அவையின் பிள்ளைன்ற ஒரு கொண்டாட்டது போனேன். ஒரு பாட்டில் முதல் பகல் ஒரு நிகழ்ச்சி, இரவு ஒரு நிகழ்ச்சி. பகல் நிகழ்ச்சி முடிச்சு அங்கே போய் நாலஞ்சு பாட்டு பாடி போட்டு இப்போ என்ன ஒரு புது பாட்டு பாடியக்க, அது ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் சரக்கல் வந்துட்டோம். எனக்கே தெரியும் பிள்ளைகள் அவர் அறிவிப்பு ஜெயக்கம் அது உடனே வந்து சொன்னார், அந்த இடத்துல கொஞ்சம் புலா விட்டு ஓம் பண்ணி சொன்னேன். அப்போ என்னென்னு கேட்டால் அது தெரியும், ஜனத்துக்கு தெரியும்.
1: அறிவிப்பாளர் கூட இப்போ சிறியவர்களுக்கே இளைய பாடல்கள்
0: என்ன
1: சொல்றது, கடலை போன்றது. ஆமாம், அது பாரு, நிறைய நிறைய நிறைய தேட நிறைய தேட தேட வேண்டிய இருக்கு.
0: ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்றேன், என்னுடைய இந்த கலை வாழ்க்கையில் உங்களுடைய கலைக்கு பெருமதியான நேரத்தை காசாக்க பழகுங்கோ.
1: நன்றி.
0: சும்மா போய் நீங்கள் ஓசியில் பாட வழிக்கிட்டீங்கன்னா அவனை கூப்பிடு, அது பிரச்சனையில் வந்துடும், உங்களுக்கும் பெருமதி இல்லாமல் போடும். நீங்கள் ஏதாவது பத்தோ இருபதோ வீட்டை கொண்டு போனால் தான் அந்த கலைக்கு பெருமதி. என்னுடைய சொந்த வாழ்க்கைன்னு நான் சொல்கிறேன், காசு இல்லாமல் நீங்கள் வியாதியும் செய்யாதீங்க. அது யார் கேட்டாலும் தம்பி காசுதாரியோ பாடவார், காசுதாரியோ நடிக்கவாருங்க. பொது விஷயங்கள் வேறு, இப்போ தேசிய மண் சார்ந்த விஷயங்கள் இருக்குதானே, அந்த நிகழ்வுகள் அது வேறு. மற்றபடி சாதாரண ஒரு ஒரு சங்க விழாவில் இல்லாடி போனோம், இன்னொரு பூப்பிடுதல் விளாண்டு திருமண விழாக்கள் ஏதாவது நடந்தால் தம்பி தாரியோ இல்லை, அப்போ ஏன் கடை
1: கட்டாயம்
0: இல்லைன்னு கேட்டேன். இந்தியாவிலேருந்து வர கலைஞர்கள் அம்மாவியக்கெல்லாம் ஒட்டல் என்ன அது என்ன இதெல்லாம் கொடுக்கணும், எங்களுக்கு காஜ் இல்லையுன்னு கேட்டால் என்ன எல்லாமே கடுவான். அதை கவனமாக இருக்கணும் யாராக இருந்தோம் இல்லையா. அந்த வகையிலே உண்மையிலே சந்தித்தது மகிழ்ந்தது. இன்றைய ஒரு பொழுது உமக்கு என்ன பாட்டு பிடிக்கும், ஒரு பாட்டு சொல்லுங்க.
1: எனக்குன்னு நான் இப்போ ரெண்டு மூணு நாளாக என்னுடைய காதில் அதிகமாக கேட்டுக்க ஒரு அருமையான பாடல் ஒன்று நான் அடிக்கடி நான்
0: பாட்டை சொல்லி போட்டு.
1: ஆமாம், பாடல் வந்து ஏனூர் மதுரை பக்கம் ஜேசுதாஸ், ஜேசுதாசனுடைய பாடல் ஒன்று. நான் என்னுடைய வேலை வந்து மரக்கறி இறைச்சி வகைகளை கொண்ட டெலிவரி
0: டெலிவரி
1: செய்வது. அப்போ நான் தனியாக தான் வாகனத்தில் செல்லும்போது நேற்று இந்த பாட்டு கேட்டேன். நான் அன்றிலிருந்து இந்த காதுக்கு ரீங்காரமாக ஒழிச்சுட்டுருக்கு இந்த பாட்டு, அருமையான பாட்டு.
0: யார் பாடின பாட்டு?
1: ஜேசுதாசன்
0: பாட்டு. அவருடைய பாடல் ஒரு வித்தியாசம்.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்.

நல்லது. அன்புள்ளங்களே, இப்பொழுது முதல் என்னோடு இணைந்திருந்தார் கலைஞர் அவர்கள். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கின்றார் எங்கள் அத்தான அறிவிப்பாளர் ராக்கோலி புகழ். இந்த பாடல் நாங்கள் அடிக்கடி கேட்பது ராக்கோலி நிகழ்ச்சியிலே. அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது என்னுடைய நிகழ்வு. தொடர்ந்து

0: அதை முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழ் இணையதளத்தில் www.trttamilnadu.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் 89 பாக்கியில் 11727 வேட்டிகளில் மற்றும் டிரான்ஸ்லே ஃப்ரீ பாக்ஸ் ஒரே பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழ் உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழ்.
1: நேரம் 7:44 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்ஸிலிருந்து 24 மணி நேரம் வைத்துக் கொண்டிருக்கும் முதல் 24 மணி நேரம் தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலி இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிகளில்

0: உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும். வடக்கண்டிகளை மட்டும் இனிமையான இரவு பொழுதிலே உங்கள் எண்ணங்களும் உங்கள் பிரச்சுடாக ஐரோப்பிய வான்மொழிகளை தாண்டி உங்கள் செல்தேடி வந்து உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்ற மாற்றி அடைகின்றேன். அந்த விலையன்றைய உங்கள் எண்ணத்துக்காக உறவுகளும் நட்புகளும் அன்றும் என்றும், உறவுகளும் நட்புகளும் அன்றும் என்றும் இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் விளைந்து உள்ள அழைப்புகள் தமிழ் தொலைபேசி இலக்கம் 33 1 48 32 15 40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 33 9 51 47 71 அல்லது ஒரு வைபர் இலக்கம் இருக்கிறது, வைபர் இலக்கத்துக்கு கூட நீங்கள் இணைந்துள்ள வைபர் இலக்கம் 33 6 50 7 7 74 27 அல்லது வாட்ஸ்அப் இலக்கத்தில் கூட நீங்கள் இணைந்துள்ளலாம். வாட்ஸ்அப் இலக்கமானது 33 6 89 86 55 29. இன்றும் மலைபோல் நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்க இணையத்திரிவில் ஒரு பாடல், உயர்ந்த மனிதன் திரைக்காக.
1: அந்த நாள்

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லையே.

0: நேரம் 7:51 கட்சி 6:51 தமிழியல் உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம் அதுவே இன்றைய உங்கள் எண்ணத்துக்காக உறவுகளும் நட்புகளும் அன்றும் இன்றும் இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்களும் இணைந்துள்ளலாம். அதுவே நிகழ்ச்சி ஆரம்பிக்க இணைந்திருக்கின்ற முதலாவது நிறைய இப்பொழுது அன்பாக வாழ்நிலையில் இணைத்துக் கொண்டிருக்கின்றேன்.
1: ஆரம்பிக்கலாங்களா?
0: அதுவரை நிகழ்ச்சி ஆரம்பிச்சேக்க வாழ்ந்து இணைந்திருக்கின்ற முதலாவது நேர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் யகன்.
0: வணக்கம் கமலமணி.
2: நாங்கள் முதலாவது நேர் நிற்கிறாரா?
0: சீனியர் நேர் இருக்கிறாரா? நான் உங்களை தான் முதலாவது போக சொல்லி வேறுக்கு முத்தால
2: சரியாதோ
0: கண்ணீர் நிற்க மாட்டா அனுப்பி கொடுக்க ஓட்டுது.
2: நல்ல மனுஷனாக
0: உறவுகளும் நட்புகளும் அண்டைக்கும் உண்டைக்கும் சின்ன வயசுல அவர்
2: ஒரு சிலட்ட இதுல விளங்கும் இதுக்கு போகலாமோ போக கூடாதோண்டும் எங்களுக்கும் விளங்கும் இருக்கணும். அதுக்காண்டி பேர் மாதிரி நாங்க நிக்க
0: கூடாது, யோசிச்சு கண்டுபிடிக்கணும்
2: கண்டுபிடிக்க வேணும். உறவுகள் என்று சொல்றது வந்து இப்ப நாங்கள் இத்தனையோ உறவுகளோடு தானே பிறந்திருப்போம் இருப்போம் பாண்டிருப்போம். அப்ப அந்த உறவுகள்ல நாங்கள் விட்டுட்டு வந்த பிறகு தன்ன பேர் அந்த இல்லாமல் போயிட்டுனவ என்ன அதான் என்ன கேட்க எங்களுக்கு கொஞ்சம் மனவேதனை. நான் எனக்கு ஊருக்கு இப்ப வெளிக்கிட்டாலும் அந்த போகைக்குல
0: போறதுக்கு
2: தனியா
0: இருந்து இருக்கு கொண்டாட்டத்துக்கு வந்தா கூட நிக்க மாட்டார், இன்னும் ஓடிக்கொண்டிருப்பார். நாங்களும் அவர் வந்து நிக்கிறாரோ கலைக்கு வேணும்னு ஆசைப்பட்டு இருந்தா கூட அவர்களும் நிக்க மாட்டார்கள்.
2: முந்தினாங்க வீடோ ஒரு கல்யாணம் வீடுண்டா, இப்படி ஒரு உறவுகள்ண்டா. எங்களை வீட்டுக்கு அந்த 16 நாள் அந்த சித்த ஒண்ணு நடந்தா 16 நாள் அந்த எட்டு பேரும் பெறையும் எங்களை கூட்டிக் கொண்டே அம்மாவை வச்சுக்கொண்டு அங்க
0: நிற்பேன். அந்த அந்த கோழிக்கே நீங்களா படுத்திருப்பாரு, அந்த முந்தி அது நீங்களா படுத்திருக்காங்க. அந்த அந்த அந்த அந்த நெருக்க வந்து அந்நியோன்யம் இப்ப இல்ல. அந்த காலத்து நட்புகள் இப்ப மட்டுமே நெருக்கமா தான் இருந்துருப்பேன். அதுல அந்த நட்புகளுக்குன்றது ஒரு தனி இது இருக்குது.
2: காலத்துல அந்த ஃப்ரெண்ட்ஸ்களை கண்ட உடனே எங்களுக்கு ஒரு
0: உடன்பிறப்புகளுக்கு ஒரு மரியாதை உறவுகளுக்கு ஒரு மரியாதை. அம்மாண்டியிலும் போட்டுதான் அப்பாண்டியிலும் போட்டு மூன்று பேர் தான் இருக்கணும்.
2: அப்ப எங்களுக்கு போனாலும் அந்த சொந்தம் தான் குறைகிற மாதிரியும் வந்து இருக்குது. அப்ப இப்ப போகவும் இந்த
0: நன்றி வணக்கம். அவர் திருமதி கமலமணி இருந்தோண்டு அவருக்காக அனுப்பி கேட்ட அந்த பாடல் வாழ்களில் ரயில் பயணங்கள் திரைக்காக டி ராஜேந்திரன் இசையில் அவருடைய கவிதை வரிகளில்

0: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: உங்கள் எண்ணத்திற்காக உறவுகளும் நட்புகளும் அன்றும் இன்றும் நாலு இணைப்புகள் நேர்கள் காத்திருக்கிற காலத்தில் யாருமே இணைப்புக்கு இப்பொழுது முயற்சிக்காதீர்கள். தொடர்ந்து இணைந்திருக்கின்ற வணக்கம்.
2: நட்புகள் வந்து ஆண்களை விட பெண்கள் தான் அந்த போட்டி நல்லா பழகுவார்கள். இந்த காலத்துக்கு பழகி போட்டு கொஞ்ச காலம் போக தங்களுக்கு இல்ல ஒரு டிஜிட்டல் பிராண்டியல் வந்து இந்த பேஸ்புக் நட்புகளை பாத்தீங்களா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ்கள் நட்புகளை பாத்தீங்களா, கொஞ்ச நாளைக்கு தண்ணி அடிக்கும் லக்ஸ் போராட்டிக்கு கொஞ்சம் எடுக்கிறார்கள் மாதிரி. அதே மாதிரி 1001 நட்புகள் இப்ப என்னன்னு சொல்றது, நல்லா பழகுவார்கள் ஜெகன்.
1: தங்களை
2: விட நீங்கள் கொஞ்சம் மேல வந்துட்டீங்களா, அவர்களுக்கு தக்கன எரிச்சல் பிராப்ளம் வந்துடும். ஆண்களை விட ஆண்கள்
1: இருக்கிறார்கள், ஆண்கள் கூடுதலாக தலைவர் குறைவாக பெண்கள் கூட எல்லாத்தையும் கவனிக்கிறதாலே அவர்களுக்கு அந்த சில உள்ள அந்த பிரச்சனை கூட வராது. அது சொல்லுவாங்களே, எத்தனையோ ஆண்கள் ஒன்றா இருப்பாங்க, ரெண்டு பெண்கள் இடத்துல ஒன்றா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவார்களே. அவர்கள் கூடுதலாக அந்த ஒரு பழக துவங்க, ரெண்டு ஆண்கள் பழகினாலும் சாதாரண ஒரு பழக்கத்திலே முடிஞ்சு விடுவார் பழக்கம். பெண்கள் அப்படி இல்லை, இந்த நெருக்கமாக அந்த சரியான அந்யோன்யமாக பழகுவார்கள். அந்யோன்யமாக பழகுன்ற போது தான் அந்த அவர்களுக்கு அந்த விரிசலும் பேர்ந்து வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது.
2: ஆண்கள் வந்து இப்ப பாருங்க, நட்பா இருந்தாலும் உறவா இருந்தாலும் ஆண்கள் வந்து ஒரு நாளே வந்து பிரிச்சு விட மாட்டார்கள்.
1: நெருக்கமா இருப்பார்கள்
2: அந்த பெண்கள் அந்த பழக்கம் இல்ல. பெண்கள் வந்து பாரு, இப்ப என்னன்னு சொல்றது, இப்ப ஒரு உதவியை செய்து போட்டு சொல்லி காட்டுவார்கள் எல்லாருக்குமே. நான் செய்த, நான் அவருக்கு கொடுத்த, நான் செய்த, நான் அந்த சொல்லி காட்டுற பழக்கம் கிடக்கு. ஆண்கள்ல அந்த அப்படியான பழக்கங்கள் சரியான குறை, நான் பாத்துக்கிறேன் சரியான குறை ஆண்கள். இப்ப இப்படித்தான் எனக்கு ஒரு நண்பரோட, அது கடகாலத்து பழைய கதத்துல தலைப்பு கொண்டபடியா சொல்றேன். அவர் ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு அவசரமா ஒரு கைமாட்டா ஒரு கொஞ்சம் காசு மாறினவர் என்ன, ஆனா குடுக்க பிந்திட்டு தான் அவருடைய இல்லையன்றது, குடுக்க பிந்திட்டு தான் அந்த அந்த குடுத்தத வந்து ஒரு மஜ்ஜால் மாமன் அவையிலோட ஒரு மார்க்கெட்டுக்கு சந்திக்க நேர கண்டிட்டு நம்ம அந்த குடுத்த வாங்கினால ஒரு உதவியை செய்து போட்டு மற்ற சொல்றது அதுக்கு கஷ்டம், அதுக்கு சாப்பிட காசு இல்ல, அதான் கொஞ்சம் சிறப்பு பிந்துது. அதான் அதனால அந்த ஒரு நாளும் இந்த ஒரு தர நாங்கள் இந்த உதவிகள் குறைக்கெல்லாம் பார்த்து பழகணும், பார்த்து எடுக்கணும். இல்ல இந்த அதே மாதிரி இப்ப நீண்ட காலத்து நட்புகள் உறவுகள் அந்த பிரிச்சு உறவை பார்த்துட்டு கனகத்தை பார்த்துருக்கோம். அந்த கன காலத்து நட்புகள் ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம், அந்த பெண்கள் வந்து பிரிச்சு விடுற கூட என்ன பார்த்து சரியா பிரிச்சு விடுறது ஆகல. இந்த பெண்கள் வந்து பிரிச்சு விடுறது நட்புகளை தேவையில்லா கதைகளை சொல்லி குடும்ப அந்த கதை இந்த கதையில கதைச்சு தட்டந்து அதே மீதியை பிரிச்சு விடுறது, பிரிச்சு விட்டு போட்டு இப்ப கடைசியா தாங்களும் இல்ல அதையும் இல்லா பண்ணி போட்டு இப்ப அதை நடந்து கொண்டு நிக்கணும். அப்படி அந்த ஆயிரத்துல ஒன்று இருக்குது. நான் சொல்லுவேன் நட்பா இருந்தா அந்த உறவா இருந்தா நட்பா இருந்தா நான் எல்லாம் இப்ப உண்மையில இப்ப சரியா பழமிருந்து கொட்டையும் போட்டேன். சரியான கவனமா இருக்கிறதா எல்லாம் பழகி போட்டு பெண்ணு டக்கண்டு ஒரு ஒரு எரிச்சல் சாதம் வர்றது என்ன வந்த உடனே டக்கண்டு எடுத்துறது பிரிகிறது. அப்படி தான் என்னுடைய கருத்து. அதனால மத்திய சொல்லியிருந்தா கூடுதலா அந்த பெண்கள் வந்து சரியான எரிச்சல் பான்மைக்காரர் அந்த நல்ல நட்பா இதெல்லாம் பழகுவார்கள். ஆக்களை பிரிச்சு விடுறது, ஆக்களை கொழுகி விடுறது, மற்றது எங்கேயும் கண்டு செய்ய மாதிரி நிக்கிறது பேசு. இப்ப ஒரு நானும் கவர்ச்சி நான் கிட்ட இல்ல விஜய விஜயவர்க்க ஒரு ஒரு விழாவை நம்ம இறுதியா சொல்லிட்டு வைக்கிறேன். விஜயகன் ஒரு விழாவுக்குல கண்டுட்டு ஒரு ஒரு ரேடியோ நேயர் தானா கண்டுட்டு நீங்களா அபிஜி பேஸ்புக்ல இருந்த மாதிரி இருக்கிறீங்களா இல்ல நீட்டு முடியும் அப்படி இப்படி சொல்லி போட்டு இரவுமே பேஸ்புக்ல இருந்து எடுத்து தவளியாலேன்னு அப்படி அந்த பெண்கள்ல வந்து எரிச்சல் போட்டி பிராண்மை இருக்குது. அப்படி பேந்து ஒரு வகையான திரும்பி வந்துருக்கா திரும்பி வந்தவ திரும்பி வரப்ப நான் ஜெயிச்சேன் சரி அது பாவம் வந்து பேந்து பார்த்தா பேந்து ஒரு வகையான பூரா திரும்பி எடுத்துட்டா வழியால். அப்படி அந்த பெண்களுக்கு வந்து அந்த கூடாத மனங்கள் இருக்கு. தாங்கள் என்னன்னு சொல்றேன்னு செய்வாங்க அது அது தங்களையே தாங்கள் நாத்தீரிய மொழிய அந்த அதுகளை வந்து அதை குறைக்கணும். தங்களையே தாங்கள் கூடாது இருக்கணும் அப்ப அப்படி எடுக்கல அவனுக்கு தான் கூடாது என்ன இப்ப என்னவா இருந்தாலும் இப்ப எங்களுக்கு வந்து காசு பணம் இருக்கலாம் ஒரு ஆக்கள் படிவோ படிவில்லையோ கருப்போ இல்லையோ எங்கட மனம்தான் சுத்தமா இருக்கணும் என்ன அதை விட்டுட்டு அந்த எரிச்சல்கள் போட்டிகள் சார்ந்தப்படக்கூடாதுன்னு சொல்லிக்கொண்டு நண்பன் நீங்கள் இந்த மனதை நோக்கடிச்சு விட்டீங்களா என்ன 40 வருஷம் 45 வருஷம் நட்போல் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி போட்டு அந்த அரைவாசிய குறைக்க இல்லையா
1: என்ன. சரி நன்றி நன்றி.
3: தெரியும்

இருந்தா தான் சுண்ட சொல்லும், கண்டவன் வாயை கிண்ட சொல்லும். காசு இருந்தா தான் சுண்ட சொல்லும்.

ஆட்டைக்கு பயந்தா சண்டி குதிரே, சறுக்கி விழுந்தா நொண்டி குதிரே. சாட்டைக்கு பயந்தா சண்டி குதிரே, சறுக்கி

0: பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பள்ளியுடன் பொண்டுபண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால் மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwin Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
1: புதுவெளி வாக்கில் நேரம் 8:18 நேரத்தில் உங்கள் எண்ணங்களும் உங்களுடைய பெண்ணியச்சிக்காக தனது எண்ணத்தோடு அடைந்திருக்கிற திருமதி ராணிசமுந்தர் அவர்களை வாழ இழைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் ஜெகன்.
1: அப்படி நிலமா இருக்கிறீர்களா?
2: ஆமா, நான் நிலமா இருக்கிறேன். நன்றி. நீங்க?
1: நாங்களும் நிலமாக இருக்கிறோம். நன்றி.
2: நல்ல தலைப்பை கொண்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்களை நன்றி கூறிக்கொண்டு. நீங்க சுகமா இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு
1: சொல்லுங்க.
2: நட்பும் உறவுகளும் என்றது அன்றும் இன்றும் என்று கேக்குறீங்க. முதலில நாங்கள் நட்பு எடுத்தால், அப்ப இருந்த நட்பு வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, சரியான உயிரை கொடுக்கக்கூடிய நட்பா இருந்தது. அதோட லாபம் தேட மாட்டி நம்ம
1: எதிர்பார்ப்பு இருக்காது.
2: எதிர்பார்ப்பு இருக்காது, ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது. சுயநலம் சுயநலம் இருக்காது. இந்த பழகிய அந்த விதத்துல பார்த்தால் அவங்க வந்து எப்பவும் எங்களோட இந்த எங்கள்கிட்டயே இந்த கொஞ்சம் என்னன்னு சொல்றது, எங்களுடைய இரக்கம் எங்களுடைய இரக்கத்தோடய இணைந்திருவினம். நான் எங்கட குணத்தை பார்த்தா அதோடய இணைஞ்சுதான் நம்ம போய்கொண்டிருப்பினம், எதிர்க்க மாட்டினம். நான் ஏதாவது ஒரு கதை சொன்னேன், உதாரணத்து சொல்றேன், இப்ப நான் ஒன்று சொன்னேன், அதை எதிர்த்து சொல்ல மாட்டினம். அதோட சேர்ந்தா அப்படி ஒன்றுட்டு எங்கட கருத்தை கேப்பினம், எங்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லுவினம், ஏதாவது ஒன்று நடந்தால் அப்படியே எப்பவுமே ஒரு பிணைப்பொண்டிருக்கும், நல்ல ஒரு பிணைப்பொண்டிருக்கும். ஆனா இப்ப இருக்கிற நட்பு, ஆனா என்னட எங்கள்கிட்ட இருந்த நட்பு இப்ப வந்து பதன தயாளனா, இன்னும் ஒரு மீனகாண்ட ஒரு பிள்ளை இருக்கிறா, அவ டீச்சரா இருக்கிறா, இங்கதான் இருக்கிறா. அவ நான் ஸ்கூல்ல படிக்க இருந்தவா பதனா தயாளனாக்கள் ஆரம்ப பள்ளிக்கூடத்துல இருந்தா, ஆனா சொந்தமும் கூட. இன்று வரையும் நல்ல சொந்தமாயும் இருக்கணும், நல்ல உறவாயும்.
1: சில சில சொந்தங்களா இருந்தா நட்புலா இருக்கிறவர்கள் நல்ல நட்புலா இருப்பார்கள் கூட, நிறைய சொந்தம் தானே.
2: ஆமா, அதோட நல்ல நட்பாயும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைய காலத்துல நாங்க தீபாவளி என்றாலே உரிமைக்குத்தான் கோயிலுக்கு போறது, அவர்தட்ட வீட்டை மாறி மாறி போறோம். அந்த அந்த சந்தோஷம் இப்பவும் அவர்கள் என்னோட கதைச்சு கொண்டிருக்கும் போது அதை நாங்க சொல்லி கதைக்கிறதும் சிரிக்கிறதும், அந்த நட்பும் இப்பவும் இருக்குது, உறவும் அந்த சந்தோஷமா தான் இருக்கிறோம். மெட்டது வந்து இந்த நட்பு வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, சில பேர் பழகிறது ஒரு ஆதாயத்தோட. இப்ப அவ வந்து பழகி பழகி எங்கள்கிட்ட இருக்கிற வீக்னஸ பிடிச்சிருவினம், என்ன பிடிச்சு போட்டு கொஞ்சம் சில பேர் வந்து பணத்தை கேக்குறதுக்கு ஆரம்பிப்பினோம். கொஞ்சம் முதல் நல்லாத்தான் பழங்குவினம், பிறகு போக போகத்தான் கொஞ்சம் பணம் உதவி செய்யறியோ அல்லது பேங்க்ல கடன் எடுத்தாரியோ அந்த இதுக்கு போவினம், அல்லது சில வேளையில வீட்டுல உதவி செய்யறதுக்கு கேப்பினம், பெயிண்ட் பண்றதுக்கு அதுக்கு இதுக்கு, அல்லது இங்க கூட்டி கொண்டு போறதுக்கு அதுக்கு கேப்பினம். ஆனா வெளியில பார்த்தா நல்ல பாம்பு மாதிரி தான் இருக்கும். ஆனா எப்பவும் அந்த விஷம் வந்து எப்பவும் பாம்புக்கு

0: அப்படி அந்த உண்மையானதோட பழகையிலாது சரியான கஷ்டமே இருக்குமே ஆனா நல்லவையா இருந்தவன் முத நல்லவையா இருப்பின முத அது போக போக அவையே மாறி மாறி
1: அவன் தெரியாது
0: எப்ப மாறுவின மட்டும் தெரியாது எப்ப கக்குவின மட்டும் தெரியாதுன்னு அப்படி கொத்துவின மட்டும் தெரியாது அவ்வளவுக்கு சரியான கஷ்டமா தான் இருக்கும். அடுத்தது உறவண்ட எடுத்தா அன்றைய உறவுகளுக்கு வந்து பணம் தேவைப்படையில. இப்ப நாங்க எல்லாம் அங்க இருக்கும்போது
1: செய்ய வேண்டும் பின்பு அந்த காசுக்கு அவர் சொல்லுவாங்க அந்த காசுக்கு ஏதாவது கணக்கு காட்டி விடுவாங்கன்னு சொல்லி இப்ப எந்த தேவை கொடுக்க மாட்டாங்க சொல்லி
0: அங்க உள்ளவையும் சரி சொந்தம் தானே சகோதரங்களோ சொந்தக்காரரோ யாரையாவது கரை சேர்த்தா அதுங்களுக்கும் ஒரு புண்ணியம் தானே செய்தும் நன்மை இல்லை. அதுதான் சரியான ஒரு கவலைக்கிடமான கேள்விக்குறியா இருக்குது. எந்த விதமான நன்மையும் இல்லை. இப்ப நீங்க ஒரு புரத்தியாரன்னு சொல்லி இப்ப நீங்க எடுத்தீங்கன்னாலும் இந்த கஷ்டத்துல இந்த கிரீக் அதாவது இந்த அனர்த்தங்கள் நடந்தா பிறகு சுனாமி வந்தா பிறகு எல்லாம் இது எத்தனையோ பேருக்கு நீங்க உதவி செய்திருப்பீங்க. ஆனா அதுகளை கேட்டு பாருங்க அதுகள் மறந்து
1: அப்படி
0: ஒரு சிரிப்பான இதாத்தான் இருக்குது. அதோட ஒரு அவர் நட்பை பற்றி ஒரு கதை சொல்றேன். என்னன்னா நட்பு ஒரு நல்லா பழகினவர் உண்மையா ஒரு நல்ல ஒரு நண்பர் நண்பரா இருந்தார். அவளா கனகாலமா காசு வைக்கல. அவருக்கு ஒரு ஒரு ஒரு நேரம் காசு தேவைப்பட்டது. அப்ப கடவரை கேட்டார் காசு கொடுத்தோம். எங்களுக்கு வரும்போது அவருக்கு கேட்கல. அவருக்கு கோவம் வந்துட்டு சொன்னார் என்னட்ட இருந்தா தேவன் தானே என்ன அதிக பிறகு தொடர்பே இல்லை என்ன கொஞ்சம் கொஞ்சமா கட்டி அவருக்கு ரந்தும் போயிட்டார். அப்படி என்னன்னு சொல்லி சொன்னா ஆபத்து கண்டு உதவினாலும் கடைசியா அது உபத்திரவமா தான் போகும். அதான் உதவி செய்வதுக்கு தான் உபத்திரவம் கூட ஒரு பழமொழியும் இருக்குது. இதால நட்பையும் உறவுகளும் சரி, நாங்கள் ஒரு அளவா வைத்துக் கொண்டு ஒரு அதிர்ஷ்டம், சில அதிர்ஷ்டங்கள்
1: அந்த உறவு நட்புள்ள அமைகிறதுன்றது ஒரு அதிர்ஷ்டம் தான். உண்மையில
0: அதிர்ஷ்டம், வேலை மனைவி பிள்ளைகள் எல்லாமே ஒரு அதிர்ஷ்டம், கடவுள் அதிர்ஷ்டம். அதே மாதிரிதான் இந்த நட்பும் உறவுகளும் அதிர்ஷ்டமா இருந்து அதுகள் உயிரை கொடுக்குங்கள், நாங்களும் உயிரை கொடுப்போம். ஆனா இன்றைய கட்ட காலகட்டத்துல சரியா ஜோசிக்க வேண்டிய விடியம் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து அவதானமா இருக்கிறத நல்ல நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம் சொன்ன அவசர ராணிசமுந்திரன் அவருக்காக அவர் கேட்ட அந்த பாடல் இதோ எல்லோரும் நல்லவர் ஜெயக்காக

0: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கிறேன் பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளை எல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் பண்ணி கொண்டு வரத?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வார்.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நேரம் 8:30 நேரம் இருப்பது பிரான்ஸ் துணைப்பகம் தமிழி. தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும். உங்கள் எண்ணங்களும் உங்கள் பிணைய சார்ந்து பிரதி வியாழன் தோறும் இடம் 7:30 to 9:00 வரை உங்களை மாநாட்டி தமிழியில். அந்த வருகின்ற உங்கள் எண்ணத்திற்காக உறவுகளும் நட்புகளும் அன்றும் என்றும் இந்த தலைப்பில் தனது எண்ணத்துடன் இணைந்திருக்கின்ற வாட்ஸ்அப் ஊடகங்கள் திருமதி புஷ்பவதி அவர்களை வாழ்ந்து இணைத்துக் கொள்கின்ற வணக்கம்.
4: வணக்கம் அன்பான ஜீவனோடு உரையாடுவது மகிழ்ச்சி.
3: நலமா இருக்கிறீர்களா?
4: ஓ நலமா இருந்தேன்னா கொஞ்சம் நலம் குறைஞ்சு
3: நலம் குறைஞ்சு போச்சு. சரி சொல்லுங்க.
4: கதையில கேட்டு இன்றைக்கு பாலேந்திராவுக்கு வீட்டை சாப்பாடு இல்லை.
3: ஏன் பொம்பளை தாக்கி பேசி போட்டு
4: பெண்களை பற்றி போட்டு தாக்கிட்டு போட்டார் தானே அவங்க விஜய் வேட்டு கொண்டிருப்பாங்க.
3: விஜயை இது பண்ணி விட்டு போனவர்
4: உறவு. அந்த காலத்து உறவு ஒரு வித்தியாசம் தான். ஒன்றா உடனே ஓடி வந்து செய்யறத செய்து
3: எதிர்பார்ப்பு. அன்றைய உறவாட்டே உறவாட்டிய நட்பு எதிர்பார்ப்புகள் இருப்பதில்லை.
4: இருக்கிறேன் இப்ப நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒன்று செய்துட்டேன்னா அத மாதிரி இன்னொன்று செய்தாதான் அடுத்தது செய்யறதுக்கு பயன் முன்னுக்கு வருவினோம். அப்படியா போச்சு. அதுவும் சரியான ஒரு கடினம் மாதிரி. அதை விட என்னமோ போய் சொல்லியும் காட்டிடுறேன். நான் இன்றைக்கு இப்படி இப்படி அப்படி இப்படி எல்லாம் செய்தனா செய்தன்னு சொல்லி ஒரு பத்து பத்துக்கு மேலே மடிச்சு விட்டு தான் செய்யணும் சாப்பிடும். ஆனா நட்புகள்ல மற்ற இந்த இந்த காலத்துல அப்படி அப்போது நட்புகள்ல அவர்கள் அப்படியான எதிர்பார்ப்பு இருக்காது. நீங்க ஒரு நாள் மட்டும்தான் ஒரு பக்கமா உதவியா இருந்து கொண்டே இருப்பார். சொல்லவும் மாட்டேன் தண்ட விருப்பப்படி தண்டிட்டு போயிருந்தோம். நாங்களும் அதில் விட அனுசரிச்சு கொண்டு போவோம். சரி புள்ள என்ன உடனே சொல்லுங்க.
3: அவருடைய எதிர்பார்ப்பு வந்தேன் கூட நட்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் இந்த எதிர்பார்க்க மாட்டார். நாங்கள் உதாரணத்து தாயத்துக்கு போறோம்னு சொன்னா அங்க இருக்க உறவினர்கள் என்னென்றால் எங்கள்கிட்ட என்ன தங்களை என்ன தருவோம் தான் எதிர்பார்ப்பார்கள். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்லாம் இருக்கின்றார். இப்ப நாங்கள் எத்தனை நேரம் போனாலும் அவர் சில வழியில் ஏற்பட்டுக்கு வந்து கூப்பிட்டு போவார். அந்த சாப்பாடு கூட எங்கேயாவது அந்த கூட்டினா அவர்லாம் சாப்பாடு அவர் தான் காசும் கொடுப்பார். நாங்கள் வெளிநாட்டிலேருந்து போராக்க மாட்டாங்க, நாங்களே காசு கொடுக்க வேண்டும். ஆனால் அதுக்கும் அவர் விட மாட்டார். அதுவும் இந்த சும்மா சாதாரண சாப்பாட்டு கடையில் கூட்டிட்டு சாப்பாடு தர மாட்டார். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் கூட்டிட்டு போவார். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உறவினாலும் செய்ய மாட்டாங்க. அந்த நட்புன்றது அதான் அந்த அந்த நட்புன்றது எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு 47 நட்பு. இன்னும் அந்த நட்பு அப்படித்தான்
4: இருக்கிறேன். உங்களை ஆழமா புரிஞ்சிட்டா மாற மாட்டினா எதிர்பார்ப்பு இருக்காதவர்கிட்ட நாங்கள் எவ்வளோத்தை செய்தாலும் அவ எவ்வளோத்த செய்துட்டாருன்ற மனதுக்குள்ள இருக்குமே அந்த அன்பு பாசம் அதுகள் வெளியில மற்றவருக்கு சொல்ல மாட்டினா கடைசி வரைக்கும் அது எங்களுக்குள்ளேயே இருக்கட்டும்.
3: தெரியுமோ அவனுக்கு போன ஷர்ட் வாங்கி கொடுத்தான். அவனை கூட்டிட்டு போனான். அங்க கூட்டிட்டு போனால் நான் மறந்து போனான். அதை பேசுவார்கள் உறவினர் ரெண்டால்
4: அத்தனையும் இந்த மனம் தண்டி செய்த அத்தனையும் செய்ததுக்கு சமமா
3: வராது. எதிர்பார்ப்பை வைத்துக் கொண்டா செய்யறது இப்ப உறவினரை பொறுத்தவரை செய்யறது இந்த எதிர்பார்ப்பை வைத்துக் கொண்டா செய்வார்கள் அவர்கள். நான் இதை செய்தாலும் இவ்வளவு செய்வாரன்னு சொல்லியோ.
4: இப்ப அந்த காலத்துல நீங்க சொல்லாம கூட அந்த காலத்துல போன் இல்ல வசதி அடிச்சு சொல்லி போட்டு போவோம் ஒன்றும் இல்லை. வீட்டை போய் கதவை தட்டினாலும் அடுத்த நிசம் வீட்டை திறந்து வாங்க வாங்கன்ட்டு
3: முதல்ல இருந்தோம்னு சாப்பாடு கூட இப்ப கூடுதலாக சுவைப்பாருன்னா யாராவது விருந்தினர் வருவாரு சொல்லி கூட சுவைப்பாருன்னு சொல்லுவாரு அந்த காலத்துல. இப்ப அவர்களை கடையில வாங்க போறாரு.
4: யாழ்ப்பாணத்துல இருக்கிறபடியா வெளியில இருந்து யாராவது ஷாப்பிங் வந்து பாத்துட்டு போக வருவீங்க. அப்ப அந்த அம்மா இருக்காமல் கூட கூடாண்டு ரெண்டு பேருக்கு கூட தான் சமைப்பா. இப்படி வந்துட்டா நாங்கள் அவையல் சாப்பாடு கொடுத்து பரிமாறிட்டு தான் நாங்கள் இது ஒரு தே தண்ணி கொடுக்கப்படுற மாட்டோம். நீங்க
3: டீ குடிக்கிறீங்க கடையில இல்ல போராம பக்கத்து கடையில விட்டாரே விட்டு சூடா வாங்கிப்பார்களுக்கு.
4: வீட்டுக்கு இருந்து கொண்டே நான் இத்தனையோ உறவுகள் எனக்கு நான் அறிஞ்சிருக்கிறேன். வீட்டுக்கு இருந்து கொண்டே அந்த போனை தான் டோர் பெல்ல அடிச்சா துறக்கா வீட்டுக்கு
3: இருக்கிறவன்.
4: அப்படி இப்ப சரியான உறவுகளுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாங்க போயிட்டோம்டா எல்லாரும் சுத்தி ஓடியாந்து போனா பேக் ரக்கம்னா களைப்புங்கிறக்கம் சுத்தி நின்று கேட்க அவருக்கு சந்தோஷமா இருக்கும். இது அவையிட்ட நாங்கள் போவோம்.
3: ஓ இப்ப அந்த காலம் மாறிட்டது. நாங்கள் எதிர்பார்த்தவர்கள்ட்ட இந்த காலம் போய் விட்டது. இப்ப நாங்களதான் போய் நாங்களதான் ஒரு வகையில வீடு வீடு இடம் ஓட்டல தான் நாங்கள் அடிக்க ஓட்டிலமேதான் இருக்குது. இப்ப
4: சொந்த வீட்டிய உறவுக்காரர் சொந்த வீட்டிய வச்சு கொண்டு நாங்கள் போய் நிக்க நீங்க எப்ப போக போறீங்க வந்த வீட்டுக்கு எப்ப
3: திரும்பி வேலைக்கு வேலையில ஒழிக்கிட்டு வந்துருவீங்க அவர்கள்.
4: அதுதான் சில போன் பண்ணி சொல்லியே சொல்லினா இப்ப இங்க சரியான வெயிலா கிடாது நீங்க இங்க வந்து இந்த வெயில தாங்க
3: போறீங்க வாங்க
4: கொஞ்சம் அப்படி நட்பு நட்புகளாக இல்லாமல் தோளுக்கு தோல் கொடுக்கிற மாதிரி இதா இருக்கிற நட்பு வட்டாரங்கள் உறவு வட்டாரங்களை திருப்பி புதுப்பிக்க வேண்டிய சூழலில் நாங்கள் எல்லோரும் அதை திருப்பி கதைத்து நாங்களே அப்படி இருந்த நாங்கள் என்பதை தெரியப்படுத்தி மாறிக்கொள்ளணும். ஆனா ஆனா இங்கே மேலே சொல்லவனும் என்னன்னு தெரியல. நீங்கள் அந்த ஒரு ரெண்டு வழிய நான் அப்படி காய்ச்சி உடனே இல்லை எங்கட அம்மாண்ட ஒண்ட விட்ட சகோதரங்கள் எல்லாம் நல்ல அகமுகளாக நேற்று போன கிழமை ஒரு நிகழ்வு நடந்தது. இந்த பிள்ளை மூன்று நாளைக்கு முன்னமே அடிச்சு நீங்கள் என்ன மாதிரி வேற போறீங்க வந்து ஏத்தி கொண்டு போயிட்டு அரேஞ்ச் பண்ணட்டான் கேக்குதுகள் தங்க விட்டு நிக்கிறேன் சேர்ந்து வாரன் ரெண்டாவதுக்கு நன்றி. அதை மறக்க முடியாம இருக்குது ஜெகன். இப்படி ஒரு சின்ன சின்ன அலுவல்கள் உங்களோட மனதுக்குள்ள ஒரு அன்பை ஒரு பாசத்தை கூட்டும் அப்படி நாங்கள் பழகி கொள்ள வேண்டும் என்றுதான் நான் கூறிக்கொள்கிறேன்.
3: நன்றி உங்களுக்காக அவர் திருமதி புஷ்பா இணைந்து கொண்டார். அவருக்காக அவர் கேட்ட அந்த பாடல் இதோ சமையல்காரன் திரையில் இருந்து

பேரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 ','','////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////
வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: நேரம் 8:43 கிளச்சி 7:43 நீங்கள் இணைந்திருப்பது பிரான்ஸ் நிலையில் பாம்பட்டி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் அதுவே இன்றைய உங்கள் எண்ணத்திற்காக உறவுகளும் நட்புகளும் அன்றும் என்றும் இந்த தலைப்பில் உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் முடிந்து கொள்ள இந்த வேலை அந்த எண்ணத்தோடு இணைந்திருக்கின்ற அடுத்த அன்புறவை இப்பொழுது அன்பாக வாழ் எழுதிக் கொள்கின்றேன். வணக்கம்
1: அன்று வந்து நட்பாக இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் பணத்தை எதிர்பார்க்கவில்லை. நட்பண்டா நட்பு உறவுண்டா உறவு அப்படியான எல்லோரும் ஒரே அளவான வருமானத்தோட இருந்தாரு. பெரிய எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அளவு வருமானம் இங்காலும் உண்டுதான் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். மற்றபடி அநேகமா கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு மற்ற உறவுகள்லாம் கிட்ட கிட்ட இருந்தார்கள். ஒரு ஒரு ஒரு கிராமம்னா அதுக்கு சுத்தி சொந்தக்காரர் இருப்பா. இப்ப என்ன சொன்னா ஒரு ஆள் இங்க இருந்தா ஒரு ஆள் இங்கே அடுத்த தூரத்துக்கு கல்லி இருக்கு. அப்ப வருவதற்கும் குறைவு, கிட்ட கிட்ட வந்து போவதற்கும் குறைவு. அப்ப அதால அந்த உறவு தள்ளி போய்விட்டது. இப்ப நட்பா இருந்தாலும் நட்பு அப்ப இப்பொழுது அந்த வாட்ஸ்அப் அதுல நட்பு தொடர்ந்து கொண்டு இருக்கு. அதனால அதுல ஒண்ணும் இல்லாத நேரத்துல கூட நட்பு ஒரு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருந்தது. இப்ப நட்பும் நன்றாத்தான் இருந்து உறவு நன்றாத்தான்னா பணத்தை பிடி எதிர்பார்க்கவில்லைன்னு. இப்பொழுது பணம் பணத்தை தான் எதிர்பார்க்கா எல்லா விலைவாசிகள் கூடி பொருட்கள் கூடி எல்லாம் இதான். அப்ப பணத்தை தான் பணம் வந்தபடியால் பணத்தை நம்ம கொடுத்தோம்னு சொன்னா அது எதிர்பார்க்கக்கூடாது. அவர் நட்பிட்ட கொடுத்தா அந்த பணத்தை எதிர்பார்த்து நம்ம கேட்டோம்னா அது நட்பு முடிந்து விடும். அப்பளும் அந்த பணத்தை எதிர்பார்க்க எதிர்பார்க்க முடியாம செய்தவர்கள் அப்போது இப்ப என்னன்னு சொன்னா ஒரு ஆணும் ஆணுமானும் பழகினா இன்னொரு ஆணை கண்டோடனே அவர் கொஞ்சம் கூட அவரை மதித்தா இந்த மற்றவர்கள் பெருசா தூக்கி பிடி போயிடல. ஆனா பெண்கள் என்ன சொல்லுங்க, இப்ப ஒரு பெண் இன்னொரு பெண் நட்டா இருக்கக்குள்ள அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் இன்னொரு ஆளோட கொஞ்சம் இவரை விட கூட பழகிட்டாருன்னா இவருக்கு கோபம் வந்துடும், எரிச்சல் வந்துடும், அப்புறம் வந்து என்னோட இவ்வளவு கூட அவங்களவை அவங்களோட இன்னும் கூட கழிக்க அந்த ஒரு இது வந்துடும். அப்ப ஆண்களுக்கு அந்த இது இருப்பது இல்லையே. நீங்க பழகினா அவருக்கு ஏதோ ஒரு காரணம் என்ன சொல்லிருந்தாரு, அவர் ஏதோ ஒரு காரணம் தானே அவர் கூட பழகுறாரு. அந்த காரணத்தை தெரிய யோசிப்பார்கள் தவிர இல்லாட்டி தெரியாது பரவாயில்ல. அந்த பரவாயில்லைன்ற ஒரு குணத்து இருக்கிறது ஆண்கள்ல. என்ன பெண்கள் அந்த அதான் முன்பு வந்து ஜெகன் சரியா உறவினர்லாம் கிட்ட முந்தி வீட்டை வந்தா வீட்டை கூப்பிட்டு சாப்பாடு குடுக்கறது தண்ணி குடுக்கறோம் அப்படி. இப்பொழுது என்ன பாங்க ரெஸ்டோரண்ட் போக கொண்டு வார்கள்
0: என்ன
1: ரெஸ்டோரண்ட் போய் சிலவங்க சாப்பிடுறோம். நீங்களே அவர்கள் வருவாங்க, அவரை நீங்க அவரை வீட்ட போய் அவரை அவர்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிடுறத நம்ம ரெஸ்டோரண்ட் கொண்டு கூட்டி போய் நம்மட காசை கொடுத்துட்டு வர வேண்டியாரு அப்படியே நீங்க மாறிவிட்டது. ஏன்னா இப்ப மிச்சப்படுத்தணும் சில இப்படி வெளிநாட்டுல வந்து அப்ப சொன்ன பில்லுகள் சொல்லி அங்க ஊர்ல இருக்க போல கரண்ட் பில் இப்பொழுது அந்த கேஸ் எல்லாம் அந்த நாள் அந்த கேஸ் ஒன்றும் இருக்கல
0: தானே
1: இருக்கா சிலிண்டர் நீங்க ஒருக்கா கொடுத்தா அந்த மாதம் முழுக்க பாவிக்கலாம்.
0: என்ன
1: இப்ப நீங்க அங்க வந்து முன்னுக்கு பணத்தை கட்டி கேஸ வாங்கிட்டு பாவிக்கிறது இங்க பாவிச்ச அப்புறம் பில் வரும் பெருசா. அப்ப அது வந்து அங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சிலிண்டர் வாங்கிக்குள்ள ஜெகன் இவ்வளவுதான் போகும் என்று தெரியும்.
0: என்ன
1: இந்த மாதம் மூலம் இவ்வளவு எங்களுக்கு தெரியாது மீட்டர் இவ்வளவு ஓடுதுன்னு எங்களுக்கு தெரியாது.
0: என்ன
1: தெரியா பில் வந்து கூட இவ்வளவு ஓடி இருக்கா என்று சொல்லி பாப்பேன். அங்க கூட இங்க எல்லாம் ஹீட்டர் வாங்கிக்கலாம் கூட பில் போகும் கேஸ். அவங்க அந்த ஹீட்டிங் அதில் ஒண்ணும் இல்ல
0: தானே
1: வெக்க நாட்டுல ஹீட்டர் என்னத்துக்கு. அப்ப ஹீட்டருக்கு குக்கர் எங்களுக்கு அது எலக்ட்ரிக் டைலக்ட்ரிக் கூட போகும் கேஸ் குறைய போகும். ஆனா அங்க வந்து சிலிண்டர் வாங்கினா அந்த அந்த மட்டத்துக்குள்ளே போயிடும்.
0: என்ன தலைப்புக்கு அதான்
1: சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் தலைப்பு நிக்கிறேன் தலைப்போடு மாறவில்லை. ஏன்னா அது அது வந்து நட்பு வந்து போய் நன்றாக இருக்கும். ஆனா பணங்கள் கொடுத்து பணங்கள் கொடுத்தா கொடுத்த பணம் வராதன்னு நினைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களா திரும்பி தர மாட்டேன். நாங்க கேட்க போன மாதிரி இருந்தா அந்த நட்பு முறிய பாக்குவேன்.
0: நட்பா இந்த முறைய பாக்கணும்
1: முறிய பாக்கணும் பணத்தை பணத்தை கொடுத்துட்டு கேட்க கூடாது. அவரால் தந்தா வாங்கி கொள்ள வேண்டியா, இல்லண்டா ஏதா விட வேண்டியா, கேட்க போனவன் சொன்னா முன்பு எல்லாம் ஒரு
0: உறவினருடைய தேவையோடு போவாய்ந்தால் அங்கே இப்பொழுது நாங்கள் ஹோட்டல் எடுத்திருக்க வேண்டிய இல்லை தான் இருக்க, முன்பு அப்படி உறவினர் வீட்டுலதான் போய் நிற்போம். ஆனா இப்ப எல்லாம் அதாவது வசதிகள் வாய்ப்புகள் வந்து கொடுத்தாலே இப்ப நாங்கள் இப்ப ஜெர்மனிக்கோ லண்டனுக்கோ ஒரு தேவைக்கு வாரதாக இருந்தால் அங்கே வந்து நாங்கள் ஒரு ஹோட்டலில் வரலாறு சில வந்து கொண்டாட்டம் செய்வர்களோ செய்வர்களோ ஒரு வீடு எடுத்திருந்தா சரி, இல்லைன்னா நாங்கள் ஒரு ஹோட்டலில் தான் தங்குகிறோம். அது என்ன அந்த அந்த இது இப்பொழுது இந்த மாறிவிட்டது அந்த வாழ்க்கை முறை. ஆமாம், அவர்களுக்கும் வசதி காணாத உண்டு. நாங்கள் எங்களுக்கு நாங்களும் வசதி காணாண்டு நினைக்கின்றோம். நெருக்கடிகளை சந்திக்கிறதுக்கு நாங்க கொஞ்சம் தவித்துக் கொள்ள விரும்புகிறோம். நெருக்கடிகளுக்கு நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம்.
1: சேர்த்துதான் சமைப்பு. அது மாதிரி வீடுகளும் ஆக்கள் வந்தா நிக்கணும் சொல்லி கொஞ்சம் கூடத்தான் வைத்திருப்பாங்க வீடுகள்ல. அந்த அளவு இப்ப இத்தனை பேருக்கு அளந்து செய்யற அளவு இல்ல அந்த நாட்களில். கூடுதலா வீடா இருந்தாலும் கொஞ்சம் பெருசா இருக்கும், வள வள பெருசா இருக்கும். சமைக்கணும்னா கூட சமைப்பாரு. ஏன்னா வருவார்கள்
0: எதிர்பார்ப்பு
1: எதிர்பார்ப்பு வருவார்கள் எதிர்பார்த்து தான் செய்யறோம். இப்ப அப்படி இல்லையே அளவுக்கு அப்ப வாங்க ஹோட்டலுக்கு போவோம் ரெஸ்டாரண்ட் போவோம் அப்படியான நிலைமை மாறி விட்டது.
0: தொடர்ந்து வாழ்க்கை. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ஜெகன், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் சாரி. நீங்க நலம் தானே?
2: எனக்கு வந்து நட்பு என்று நட்பும் உறவும் முஸ்லிம் பெண்கள் நட்பு இருக்குது, இன்னும் இருந்து கொண்டு தானே இருக்குது. அவங்க வீட்டுல போறதுக்கு எந்த விசேஷமா இருந்தாலும் என்ன கூப்பிடுவாங்க. நான் எங்க வீட்டுல எந்த விசேஷமா இருந்தாலும் கூப்பிடுவோம். அவங்க வீட்டுல நான் அவங்க கூட போகக்குள்ள அவங்க முக்காடு போட்டுன்னு போவாங்கல்ல முஸ்லிம், அவங்கள மாதிரி தானம் போட்டுன்னு
0: போவேன்.
2: அதெல்லாம் வந்து அவங்க வந்து மத்தவங்கள மாதிரி செய்ய மாட்டாங்க, வேட்டுமே பார்க்க மாட்டாங்க. இவங்க இந்த பொண்ணு அந்த ஊர்ல பிறந்தது, அந்த இடத்துல பிறந்தது, இந்த இடத்துல அந்த வேட்சியமே பார்க்க மாட்டாங்க. அவங்க நட்பா இருந்தா நட்பாவே இருப்பாங்க. நல்லதும் எல்லாருமே அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்க கூடாது. நான் வந்து அதுதான் நான் வந்து இன்னுமே என் கூட இருக்கிறவங்க வந்து என்னோட பேசுறாங்க, இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருக்கக்குள்ள நான் வந்து முஸ்லிம் பொண்ணா இருக்கிறாங்க, இந்து பொண்ணுங்கள எனக்கு எந்த மதமும் ஜாதி எதுவுமே பார்க்க மாட்டோம். அதெல்லாம் எனக்கு நட்புகள் வந்து நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் நானும் பார்க்க மாட்டேன், எங்க வீட்டுல யாருமே பார்க்க மாட்டாங்க.
3: நான் முந்தி உட்காந்து காய்ச்சிருக்கேன். இந்த வாழ்க்கையில இன்றைக்கு தாயத்திற்கு வந்து இவ்வளவுக்கு சொந்தம் பந்த உறவுகள் அது உண்மையில எப்படி இருந்தாலும் ஒன்று ஓடி பெறதுதான் இந்த வாழ்க்கையில. ஆனால் இன்னைக்கு அந்த இன்றைக்கு என்ன எனக்கு நீங்க சொன்ன மாதிரி 40 வருஷத்துக்கு மேல எனக்கு ஒரு ரெண்டு மூன்று பேர் பள்ளிக்கூடத்து தொடர்பு என்ன படுத்தியவர்களும் நண்பர்கள் சொல்லி சொல்லலாம். 3 பேர் இருக்கணும், அவர் அந்த 3 பேரும் காணலாம் இருக்கணும். அவர் வந்து என்னன்னு சொன்னாலும் அவர் எங்களுக்கு ஒண்ணு கேட்டது, நான் ஒண்ணு கேட்டது இல்லை. ஆனால் ஏதோ உள்ளத்துல எங்களுக்கு பாசம் இருக்கு, அது தொடர்ந்து போய்கொண்டிருக்குது. ஆனால் நான் ஜெர்மனிக்கு வந்த காலத்துல வந்து என்ன தேடி வந்து எத்தனையோ வந்தவை நான் வந்த பிறகு என்ன வந்தவை என உதவி கேட்டு நான் என்னால் இல்லாமல் செஞ்சு கொடுத்தேன். என்ன நான் ஒன்றையும் எதிர்பார்க்கல. ஆனால் என்ன வந்து கழுத்தறுத்து போட்டு போடுவதும் கிணறு ஜெகன் என்ன அனுபவம் இல்லையா?
0: என்ன
3: சொல்றது
0: நட்புகளா?
3: இல்ல இல்ல, இங்க வந்து உறவுகள் நடிச்ச உறவுகள், உறவுகள் சொல்லி நடிச்ச உறவுகள் விளங்குதா? அப்படி வந்து தேவன் மாமா சாப்பாட்டுக்கு இங்கேயும் பெற இல்ல அதோ இதோ சொல்லி சொல்லி சொல்லி தண்டி அந்த ஆசை எல்லாம் அப்படியே எல்லாம் தண்டி வந்து காசு எல்லாம் தொடங்கி தண்டி இந்த மொத்தத்தையும் அழிச்சதுல 2-3 பேர் பங்கு இருக்க முடிஞ்ச காலத்தினால அவன் கஷ்டப்படுறது கேள்விப்பட்ட உடனே என்ன சொல்ல கஷ்டப்படுத்தினவே அவன் நல்லா இருக்க மாட்டோம். நான் அப்படி நோக்க இல்லை ஜெகன். ஆனால் கடவுளை தெரியும் யார் யார் என்ன என்ன சொல்றது அவையத்தில அனுபவிப்பினம். ஆனால் நான் இத்தனை விழுந்து ஒழும்பினான். இப்ப திரும்பி விழுந்து போயிட்டு நான் திருப்பி 23rd ஆண்டுல இருந்து திரும்பி ஒழும்பிட்டேன். அதோட வந்து எல்லாரும் மொத்தமா கட் எல்லாத்தையும் இப்ப நான் இப்ப 1000 கிலோமீட்டர் தள்ளி போய் எடுத்து இருக்கேன். நீமதி இருக்கேன் ஒரு தொலை எல்லாம் மொத்தமா தடை செஞ்சு விடுங்கதா என்ன சொல்லி சொன்னா இப்ப நான் தான் இந்த வழியை தேடணும். ஆனால் இனிமேல் அப்படிப்பட்ட தொடர்பு நான் தேவைப்படுது தேட மாட்டேன். ஆனால் வானிலை வாடுறதுன்னு அது அது வேற அது வேற விதமான உடல் என்ன சொல்ல தொடர்புன்னு சொல்லலாம். ஆனால் ஆனால் வாழ்க்கை பதில இல்ல முடிவெடுக்க நல்லது நாங்களா ஜெகன் கூட செய்த நாங்களா நான் முடிவெடுக்க எங்களை தான் இனிமேல் வந்து என்ன ஏமாத்துறது நான் போக மாட்டேன். ஏமாத்தவன் இல்லை ஜெகன். நான் என்ன சொல்றது உதவி செய்ய போயிட்டு குளிக்க விழுந்தா என்ன அவையில சொல்ல நான் தான் செஞ்சு விட எனக்கு நான் எதை சொல்றது சொல்ல போக்குல ஆளை அறியாம நான் காலை
0: விட்டேன்.
3: ஆனால் நான் இப்ப பிடிச்சிருக்கேன். இப்ப எனக்கு உதவுதேவன் காலை தான் அடிப்பேன். அவங்க கூட மனத்தங்களை கலைப்பேன். எனக்கு ஆறு சொல்லுவாங்க மற்ற வேறு தளத்துல வந்து எனக்கு எத்தனை உதவுகள் இருக்கணும் அவையில. ஆனா வேறு தளத்து உதவுகள் வந்து அது வேற உதவுகள் அது
0: அந்த நட்புன்றது அது உபரிடத்தை பொறுத்தது. இப்ப பாடசாலை நட்புகள்ன்றது ஒரு ரகம். அதை விட எங்களுக்கு மேல்சீரத்தில் வாழ்கிற நட்புன்ற ஒரு ரகம். ரோட்டு வழியை நாங்கள் சந்திச்சில அயல் வீடுகளாக இருக்கு வாழ்கிற நட்புன்றது வேறு ரகம். அது அவை ஒவ்வொன்றிலே ஒரு ரகம் வித்தியாசம் தான் இருக்குது. அதை எல்லாத்தையும் உண்டா பார்க்கக்கூடாது. மேல்சீர நட்பையும்
3: நான் பட்டதுக்கு எனக்கு எனக்கு மேலத்தரத்து சார் உதவ அன்பு நான் புதுசாக வேலைக்கு செஞ்சு போய் கொஞ்ச காலம் தான். ஆனால் 4 வருஷம் அந்த வேலைக்கு போய் ஆனால் அந்த உதவுகள் வந்து உண்மையில
0: இப்போ வானொலியாக நட்பு வரலாம் அல்லது எங்கள் பக்கத்து வீட்டால் நட்புகள் வரலாம் இல்லை மேலிடத்தில் நட்பு வரலாம். ஆனால் எந்த நட்பிலையும் நாங்கள் உரிமை வாராட்ட முடியக்கூடிய நட்புனா இந்த பாடசாலை நட்பில் தான் நாங்கள் உரிமையாக கதைப்போம். நீ என்று கதைக்கிறான்னு சொன்னால் அந்த நட்பு பாடசாலை மட்டும் நட்பில் மட்டும்தான் வரும்.
3: இப்ப நான் பேசுறது வந்து சின்ன கம்பெனி உண்டு. ஆனால் அந்த முதலாளியை வந்து நீ நான் இப்ப என்ன சொல்ற இந்த திருத்திரன்னு சொல்லி காய்க்கும். நாங்க நோமுல சின்னமா அண்ணன் தம்பி மாதிரி தான் நாங்க அவட
0: காய்க்கிறோம். இப்ப நாங்கள் இங்க நாட்டு பழக்கத்துல காய்க்கிறோம். இப்ப நாங்க தாயத்தை எடுத்துக்கணும் சொன்ன வேண்டாம். நாங்கள் ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டாலும் அந்த அவர்களை நாங்கள் இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இருக்கிறார். அந்த ஒரே வயசுக்கார் ரெண்டு பேரும் ஒரே வகுப்புல படித்தவர்கள் இந்த பாடசாலையில. இப்ப ஒரு ஆள் அதிபராக இருக்கிறார், ஆள் உபாதிபராக இருக்கிறார். ஆனால் அந்த உபாதிபராக இருப்பவர் அவரை சேர் போட்டு தான் கலைக்கிறார். ஆனால் ஒரே வயசு ஒரே வகுப்பில் படித்த நண்பர்கள். ஆனால் கலைக்கும் பொழுது அவரை சேர் போட்டு தான் கலைக்கிறார்.
3: ஒரு விஷயம் சுட்டி காட்டணும். அம்மா எல்லாம் சொல்லி அந்த ஆட்பட்ட நாட்கள்ல போலீஸ்கார வந்து சேரு கிட்ட எனக்கு சேரு ஐயா இருந்து எனக்கு கண்ணையும் காட்டுறது சோதனம் வந்து அவை அது அவை வந்து என்ன சொல்ல பணி செய்ய விளங்கு அவை தான் சேர போக வேண்டிய அவசியம் இல்லையே சோதனம் புரியுதா?
0: இலங்கிந்திய போன்ற நாடுகள் அந்த சேர் போடவன்ற ஒரு அந்த பழக்கம் அந்த வெள்ளக்காரன் இது வந்தால் அவர்கள் அதை தொடர்ந்து இன்னும் கடைபிடித்து இருக்கிறார்கள்.
3: அது நாங்க மாத்தோம்னு சொல்ல மக்களுக்கு விழிப்புணர்வு சொல்லி அதை மாத்தணும். எனக்கு இந்த சேர ஐயா சேர்ந்த ஆர்ப்பாடுகளை போய் அந்த அம்மாவை அழகுல சேர ஐயாண்டுகளும் மேல கொதிக்கும் ரத்தமே.
0: சரி, நன்றி இணைந்துமைக்கு.
3: நன்றி
0: சோமாரங்கும் நன்றி சீயாட்டிக்கு. அவர் தேவரோடு நிகழ்ச்சியாளர் கொண்டிருக்கின்ற இப்பொழுது பார்த்தியாளர்கள் கேட்ட பாடல்கள் ஒரு சில வரிகள்.

இந்த பாடலோடு நிறைய காணுன்றது இன்றைய உங்கள் எண்ணங்களும் உங்கள் எழுப்பவும் வழிபட்டு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் இணையத்தினிய ஊடாக
2: விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம் .com.
4: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
7: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
6: Vicky Superstore Gala Gonesse Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
6: Mélodiguer Tordobrelke Vicky Cash and Curry Paris Lachapelle Tordobre Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷனாங்கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். மட்டக்களப்பு சத்ருகொண்டானில் 1990 ஆண்டு செப்டம்பர் மாதம் 9 தேதி படுகொலை செய்யப்பட்டவர்களின் 36 ஆண்டு நினைவு தினம் நேற்று மாலை உணர்வுபூர்வமாக அங்கு அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட சத்ருகொண்டான் பனிச்சியடியில் உள்ள உயிரிழந்தவர்களின் நினைவு தூபி அருகில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. 1990 ஆண்டு செப்டம்பர் மாதம் 9 தேதி கொக்குவில் பனிச்சியடி, பிள்ளையாரடி, சத்ருகொண்டான் உள்ளிட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த 85 பெண்கள், 10 வயதுக்குட்பட்ட 42 சிறுவர்கள், 25 வயோதிபர்கள் உட்பட 186 அப்பாவி பொதுமக்களை ராணுவ முகாமுக்கு அழைத்து சென்று அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். ராணுவத்தினராலும் முஸ்லிம் ஊர்காவல் படையினராலும் ஒட்டுக்குழுவினராலும் இந்த படுகொலை அரங்கேற்றப்பட்டிருந்தது. இந்த படுகொலையின் 36 ஆண்டு நினைவேந்தல் நேற்று நடைபெற்றது. சத்ருகொண்டான் படுகொலை நினைவேந்தல் குழுவினரால் அந்த நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது. சத்ருகொண்டான் படுகொலை நினைவேந்தல் குழுவின் தலைவர் குழந்தைவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவ பாக்கியநாதன், பிரதி முதல்வர் தினேஷ்குமார், மாநகர சபை உறுப்பினர் ரகுநாதன், சிவில் சமூக செயற்பாட்டாளர்களான அருட்தந்தை ஜெகதாஸ், கண்டுமணி லவகராசா, எஸ் சிவஞோகநாதன், மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி அமலநாயகி உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். இதன்போது பிரதான ஈகச்சுடர் கொக்குவில் பனிச்சியடி, பிள்ளையாரடி, சத்ருகொண்டான் கிராமங்களைச் சேர்ந்த உறவுகளை இழந்தவர்களால் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து நினைவு தூபியில் ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டது. சத்ருகொண்டான் படுகொலைக்கு சர்வதேச பொறிமுறையின் கீழ் நீதி கோரியும் சத்ருகொண்டானில் இருந்த ராணுவ முகாம் பகுதியில் அகழ்வாய்வு முன்னெடுக்குமாறு கோரியும் மகஜர் ஒன்றும் இதன்போது வாசிக்கப்பட்டு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வின் போது பெருமளவான பொதுமக்களும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களும் கலந்து கொண்டார்கள். வவனியா வடக்கு வடுக்குநாறை மலையில் விசேட பௌத்த வழிபாடுகள் நடைபெற இருக்கின்ற நிலையில் ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய நிர்வாகத்துக்கு எதிராக நெடுங்கணி போலீசார் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார்கள். இந்நிலையில் 1979 ஆண்டு இலக்கம் 15 குற்றவியல் நடவடிக்கை சட்டக்கோவை சட்டத்தின் 106(1) பிரகாரம் வவனியா நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த நீதிமன்ற உத்தரவில் 12/9/2026 தேதி நெடுங்கணி போலீஸ் பிரிவில் நைனாமடு காட்டுப்பகுதியில் அமைந்துள்ள புராதன பெருமதி வாய்ந்த எச்சங்கள் கொண்ட பூமி பிரதேசத்தினுள் இந்து சமய வழிபாட்டாளர்கள் மூலமாகவும் மற்றும் பௌத்த மத வழிபாட்டாளர்கள் மூலமாகவும் சமய வழிபாடுகள் நடத்தப்படுவதாகவும், பூசை நடவடிக்கைகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்து மத வழிபாட்டாளர்கள் மற்றும் பௌத்த மத வழிபாட்டாளர்கள் ஒரே தேதியில் ஒரே நேரத்தில் ஒரே பூமியில் தொல்பொருள் அமைந்துள்ள இடத்தில் சமய வழிபாடுகளில் ஈடுபட இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த காரணங்களை அடிப்படையாக கொண்டு இரு தரப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வன்முறைகள் மற்றும் முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதோடு இருதரப்பினரின் சமய வழிபாடுகளுக்கும் இடையூறு ஏற்படவும் அந்த பிரதேசத்தில் சமாதான சீர்குலைவு ஏற்படவும் இவ்வாறாக இடப்பிரச்சினைகள் தொடர்ந்து ஏற்படுவதால் இந்த தளத்தின் பிரதான மையமாக கொண்டு நாட்டுக்குள் இனமத மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளமையினால் நெடுங்கணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியினால் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் மேலதிக காரணங்கள் தொடர்பான விசாரணைக்கு இன்று மாலை 3 நீதிமன்றத்தில் தோன்றுமாறு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை எதிர்வரும் சனிக்கிழமை வடக்கு மாகாண தலைமை பௌத்த சங்கத்தின் ஏற்பாட்டில் வெடுக்குநாறி மலையில் விசேட பௌத்த வழிபாடுகள் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது.
மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் அதனை நாளுக்கு நாள் காலதாமதம் செய்வதன் மூலம் தற்போதைய அரசாங்கத்துக்கு மக்கள் ஆதரவில்லை என்ற விடயத்தை அரசாங்கமே நாட்டுக்கு வெளிப்படுத்தி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவிக்கிறார். கட்சியின் அரசியல் விவரங்கள் தொடர்பில் நேற்று மல்வத்து மற்றும் ஆஸ்கிரிய பீடங்களின் மாநாயக்க தேர்களை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது சாகர காரியவசம் இதனை தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்துக்கு மக்கள் ஆதரவு இல்லை என்ற கருத்தை நாங்கள் முன்வைக்கவில்லை. மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் நாளுக்கு நாள் காலதாமதம் செய்வதன் மூலம் மக்கள் ஆதரவு தொடர்பான உண்மையான நிலைமையை அரசாங்கமே நாட்டுக்கு வெளிப்படுத்தி வருகிறது. மக்கள் விடுதலை முன்னணிக்கு மக்கள் ஆதரவு அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த கட்சியினால் ஏற்பாடு செய்யப்படும் மக்கள் சந்திப்புகளுக்கு பெருந்திரளான மக்கள் கலந்து கொள்வதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு கூட்டத்துக்கு பெருந்திரளான மக்கள் கலந்து கொள்வதை மாத்திரம் வைத்து அந்த கட்சிக்கு நாடு முழுவதும் அதிகளமான மக்கள் ஆதரவு இருக்கிறது என்று கூற முடியாது. மக்கள் விடுதலை முன்னணி தேர்தல்களில் குறைந்த வாக்குகளை பெற்றிருந்த காலங்களிலும் நாட்டில் மிகப்பெரிய மக்கள் கூட்டங்களை நடத்தியுள்ளது. அந்த கட்சியுடன் நீண்ட காலமாக இணைந்துள்ள உறுதியான உறுப்பினர்கள் ஒரு குழுவினர் உள்ளார்கள். நாட்டின் எந்த பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணியின் கூட்டம் நடைபெற்றாலும் அவர்கள் அங்கு சென்று கலந்து கொள்வார்கள். எனவே ஒரு கூட்டத்துக்கு திரண்டு வரும் மக்களின் எண்ணிக்கையை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு அந்த கட்சிக்கான மக்கள் ஆதரவை மதிப்பிட முடியாது. ஆனாலும் மக்கள் விடுதலை முன்னணிக்கு மக்கள் ஆதரவு இல்லை என்பதை நாங்கள் கூற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விடயத்தை மக்கள் விடுதலை முன்னணியே அதன் செயற்பாடுகள் மூலம் நாட்டுக்கு வெளிப்படுத்தி வருகிறது. குறிப்பாக நடத்தப்பட வேண்டிய மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் தொடர்ந்து காலதாமதம் செய்து வருகிறார்கள். மக்கள் ஆதரவு இருப்பதாக அரசாங்கம் நம்புமானால் மாகாண சபை தேர்தலை நடத்தி மக்களின் தீர்ப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். தேர்தலை எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராக இருந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் எந்த அச்சமும் இருக்கக்கூடாது. மக்கள் தமக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்று அரசாங்கம் நம்பினால் தேர்தலை நடத்தி அந்த மக்கள் ஆதரவை நிரூபிக்க முடியும். மாகாண சபைகள் நாட்டின் நிர்வாக கட்டமைப்பில் முக்கியமானவை. அவற்றுக்கான தேர்தல்கள் உரிய காலத்தில் நடத்தப்பட்டு மக்கள் தமது பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் உரிமையை அனுபவிக்க வேண்டும். தேர்தலை தொடர்ச்சியாக பிற்போடுவதன் மூலம் மக்களின் ஜனநாயக உரிமை மட்டுப்படுத்தப்படுகிறது. மக்கள் ஆதரவு தொடர்பில் அரசாங்கம் உண்மையாகவே நம்பிக்கையுடன் இருந்தால் தேர்தலை நடத்துவதற்கு ஏன் தயங்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. தேர்தலை நடத்தாமல் காலம் கடத்துவதன் மூலம் தற்போதைய அரசாங்கத்துக்கு மக்கள் மத்தியில் உள்ள ஆதரவு தொடர்பில் அரசாங்கத்துக்கே அச்சம் ஏற்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் மக்களிடம் உருவாகிறது. எந்தொரு அரசாங்கமும் மக்கள் ஆணையின் அடிப்படையிலே ஆட்சியை முன்னெடுக்க வேண்டும். மக்கள் தமது வாக்குரிமையின் மூலம் தமது விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். எனவே மாகாண சபை தேர்தலை தொடர்ந்தும் காலதாமதம் செய்யாமல் அதனை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். மக்கள் விடுதலை முன்னணிக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். அதற்கான சிறந்த அளவுகோல் தேர்தல். தேர்தலை நடத்தாமல் மக்கள் ஆதரவு தொடர்பில் அரசாங்கம் பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. எனவே அரசாங்கம் தேர்தலை எதிர்கொண்டு மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாகாண சபை தேர்தல் குறித்து ஆராயும் பாராளுமன்ற விசேட செயற்குழு கூட்டத்தை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் இன்று புறக்கணித்துள்ளார்கள். அதன்படி இந்த கூட்டத்தை சாணக்கியன் ராசமாணிக்கம், நிசாம் காரியப்பர், மனு கணேசன் மற்றும் ரஞ்சித் மத்தும பண்டார் ஆகியோர் புறக்கணித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு மற்றும் மலேக பிரதேசங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் இன்று பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் அந்த பகுதி மக்கள் எதிர்கொள்ளும் சமூக பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதார பிரச்சினைகள் குறித்து நேரில் கேட்டறியின் நோக்கிலே இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு காரணமாக வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்களின் குடும்ப வருமானம் மற்றும் வாழ்க்கை தரத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் அந்த பிரதேசங்களில் நிலவும் அடிப்படை பௌதிக வசதிகள் சார்ந்த குறைபாடுகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. தரமான சுகாதார சேவைகளை பெற்றுக் கொள்வதில் உள்ள சிரமங்கள், பாடசாலை கல்வி மற்றும் சிறுவர்களின் போசாக்கு மட்டம் தொடர்பில் நிலவும் நெருக்கடிகள் குறித்து ஆழமாக வாதிக்கப்பட்டதோடு அவற்றுக்கு

0: ரவீந்திரன் கோடீஸ்வரன் மற்றும் ரிஷாத் பதிதீன் ஆகியோர் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். கிண்ணச்சி பரந்தன் பகுதியில் அமைந்துள்ள பொது மயானம் நீண்ட காலமாக பராமரிப்பின்றி மிகவும் மோசமான நிலையில் காணப்படுவதாகவும் அதனை விரைவாக புனரமைத்து தருமாறும் அந்த பிரதேச பொதுமக்கள் கரைச்சி பிரதேச சபையில் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். தற்போது மயானமானது பரந்தன் கூரக்கண்கட்டு குமரபுரம் உள்ளிட்ட பல கிராமங்களைச் சேர்ந்த மக்களால் தங்களின் உறவினர்களின் இறுதிக்கிரியை நிகழ்வுகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனாலும் தற்போது மயானத்தின் எரிகோட்டகை மற்றும் கூரை பகுதிகள் கடுமையாக சேதமடைந்து காணப்படுவதோடு சுற்றுச்சூழலும் புதர் மண்டி பாலடைந்துள்ளது. இதனால் இறந்த தங்களின் உறவினர்களின் இறுதி நிகழ்வுகளை கூட சுமூகமாகவும் நிம்மதியாகவும் மேற்கொள்ள முடியாத அவநிலை தொடர்வதாக அந்த பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். எனவே கரிச்சி பிரதேச சபைக்கு சொந்தமான இந்த பொதுமயானத்தின் நிலைமையை கருத்தில் கொண்டு சேதமடைந்துள்ள எரிகோட்டகையை சீரமைத்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தருவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். அரசியல் இருப்பை உறுதி செய்வதற்காக தேசிய வீடமைப்பு அதிகார சபையை கடந்த கால அரசாங்கங்கள் அரசியல் கருவியாக பயன்படுத்தியுள்ளதாக வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்கே தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ருவான் மாவனல்ல எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை பாராளுமன்றத்தில் தெரிவித்தார்.
1: கம்பா மாவட்டத்தின் நிட்டம்புவ ரன்புக்குனகம வீட்டுத் திட்டத்தில் எஞ்சியுள்ள வீடமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக 2018 கிராமம் ஒன்று உருவாக்கப்பட்டது. பல்வேறு உடல்நல குறைபாடுகளை கொண்ட ஆசிரியர்களுக்காக குறிப்பாக 20 ஆசிரியர்களுக்கு காணிகள் வழங்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு காணியுடன் வீட்டின் உரிமையும் வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டிருந்தது. எனினும் இன்று வரை அந்த காணிகளில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீடுகள் பாதியிலேயே இருக்கின்றன. அதே போன்று காணியின் உரிமையை பெறுவதற்கு செல்லும் போது அது கடனாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. இதனால் ஆசிரியர்கள் மன அழுத்தத்திற்கும் பொருளாதார நெருக்கடிக்கும் உள்ளாகியுள்ளனர். சிலர் காணியின் உரிமையை பெற்றுக் கொள்வதற்காக 28 முதல் 30 லட்சம் ரூபாய் வரை செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதே ரன்புக்குண வீடு திட்டத்தில் 2019 நடைமுறைப்படுத்தப்பட்ட மற்றொரு வீடமைப்பு திட்டமான ரணித்துகம திட்டத்தில் வீட்டின் உரிமைக்காக அவர்களுக்கு உரிமை பத்திரம் வழங்கப்பட்டிருந்தது. எனினும் அவர்களிடம் வெற்று காகிதங்கள் மாத்திரமே இருக்கின்றன. அந்த காணியின் சட்டப்பூர்வ உரிமையை பெற்றுக் கொள்ளக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு இல்லை.
2: வழங்கப்பட்டுள்ள உறுதி பத்திரத்தில் ஜனாதிபதியின் பெயரும் உள்ளடக்கப்பட்டுள்ளது, பிரதமரின் பெயரும் உள்ளடக்கப்பட்டுள்ளது, அமைச்சரின் பெயரும் உள்ளடக்கப்பட்டுள்ளது.
1: உறுதி பத்திரத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் பெயரும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சராக செயற்பட்ட சஜித் பிரேமதாசவின் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
2: நீங்கள் அங்கிருந்து வரும்போது அவரை சந்தித்து கலந்துரையாடியதை கண்டேன். எனவே சற்று அவரிடம் கேட்டு பாருங்கள். சில விடயங்கள் என்னவென்று எனக்கும் புரியவில்லை. அந்த காலப்பகுதியில் செய்யப்பட்ட சில நடவடிக்கைகள் எமக்கே தெரியவில்லை. 2015-2019 காலப்பகுதியில் உண்மையில் வீடமைப்பு அதிகார சபையின் ஊடாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அவற்றில் பல திட்டங்கள் இடைநடுவில் நிறுத்தப்பட்டுள்ளன அல்லது அவற்றின் நிலைமை என்னவென்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இவ்வாறான சிக்கலான விடயங்களை தீர்க்க முயற்சிக்கும் போது பல பிரச்சனைகள் எழுகின்றன. உண்மையில் சில குடும்பங்களுக்கு பெரும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இன்று மிகவும் நெருக்கடியான நிலையில் இருக்கின்றனர். சில விடயங்களுக்கு இம்மால் சரியான பதிலை கூற முடியவில்லை. வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன, கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன, உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. அதற்போன்று காணிகள் வழங்கப்படும் எனவும் உறுதி பத்திரங்கள் வழங்கப்படும் எனவும் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. நிலைமை சிக்கலாக மாறியுள்ளது. அதாவது தமது அரசியல் இருப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் வாக்குகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காகவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை மோசமான முறையில் அரசியல் கருவியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அதிகார சபையும் பாதிக்கப்பட்டுள்ளது. வீடமைப்பு திட்டங்களும் பாதிப்பை சந்தித்துள்ளன. இறுதியில் மக்கள் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளனர். எனவே தற்போது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நாம் முயற்சித்து வருகின்றோம். நிலைமை மிகவும் சிக்கலாக மாறியுள்ளது. சில பிரச்சனைகளுக்கு உண்மையில் தீர்வு காண முடியாமல் போகக்கூடும். எனினும் மக்கள் பெரும் எதிர்பார்ப்போடு இருக்கின்றனர். அவர்களுக்கு எம்மால் முடிந்தவரை அதிகபட்ச நியாயத்தை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கின்றோம்.
0: தொடர்ந்து செவித்திறன் குறைபாடுடையவர்கள் அவசர சந்தர்ப்பங்களில் வாட்ஸ்அப் ஊடாக போலீசாரை தொடர்பு கொள்ள விசேட முறைமை ஒன்று அறிமுகப்படுத்தப்படுகிறது.
3: செவித்திறன் குறைபாடுடையவர்கள் 011-28-09-980 எனும் தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக வாட்ஸ்அப்பில் இந்த சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம் என போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. செவித்திறன் குறைபாடுடையவர்களினால் குறித்த இலக்கத்தின் ஊடாக முன்வைக்கப்படும் முறைப்பாடுகளுக்கு 119 அவசர அழைப்பு பிரிவில் உள்ள சைகை மொழியில்

0: பயிற்சி பெற்ற அதிகாரி ஒருவர் காணொலி அழைப்பின் ஊடாக பதிலளிப்பார் என பொலிஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது.
1: தொடர்ந்து இலங்கைக்கு உத்தியுர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். மூன்று நாள் விஜயம் மேற்கொண்டு இலங்கை சென்றுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்கா மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய உள்ளிட்ட உயர்மட்ட அரசியல் பிரதிகளை சந்தித்திருந்தார். இந்த வேளை 38 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு உத்தியுர்வ விஜயம் மேற்கொள்வது ஒரு சிறப்பு அம்சமாகும். இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே இந்த விஜயத்தின் முக்கிய நோக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று பாதுகாப்பு அமைச்சுக்கும் அவர் விசேட விஜயம் ஒன்றை மேற்கொண்டு சில நடவடிக்கைகள் தொடர்பாக அங்கு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தார்.
0: இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் அமைந்துள்ள பாதுகாப்பு அமைச்சுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்தார். இதன்போது இந்திய பாதுகாப்பு அமைச்சரை பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜயசேகர வரவேற்றார். இதனையடுத்து அவருக்கு இலங்கை ராணுவத்தின் சம்பிரதாயபூர்வ அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே நிலவும் நீண்டகால நெருங்கிய உறவுகள் மற்றும் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பில் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜயசேகர கருத்து தெரிவித்தார். இலங்கை வழங்கிய சுமூகமான வரவேற்பு தொடர்பில் மகிழ்ச்சி தெரிவித்த இந்திய பாதுகாப்பு அமைச்சர் இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று ரீதியான மற்றும் பிரிக்க முடியாத உறவுகளை மேலும் வலுப்படுத்தி எதிர்காலத்தில் பாதுகாப்பு மற்றும் ஏனைய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக தெரிவித்ததாக பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: தொடர்ந்து இந்தியாவுக்கும் புலம்பெயர் அமைப்புகளுக்கும் எமது நாட்டை முழுமையாக கைப்பற்றும் பாரிய சூழ்ச்சிகள் மற்றும் சதி நடவடிக்கைகள் உள்ளதாகவும் தற்போதைய அரசாங்கம் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் மேற்கொள்ளுகின்ற ரகசிய ஒப்பந்தங்கள் மற்றும் அதன் உள்ளடக்கம் என்ன என்பதை நாட்டுக்கு உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜனசித பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல சீலரட்ன தேரர் தெரிவிக்கிறார். ஜனசித பெரமுன கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், தற்போதைய அரசாங்கம் கடந்த காலங்களில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்ட தலைவர்களை எதிர்த்து வீதிகளில் பதாய்களை ஏந்தி போராடியவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களை வீதிக்கிறக்கி திசை திருப்பியவர்களும் இன்று எந்தவித தடையுமின்றி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய அரசாங்கத்தின் கீழ் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இலங்கைக்கு ரகசியமாக வருகை தந்துள்ள நிலையில் அரசாங்கம் இது தொடர்பாக எந்தவித வெளிப்படைத் தன்மையையும் மக்களிடம் காட்டவில்லை. குறிப்பாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இந்த விஜயத்தின் போது எத்தகைய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படுகின்றன, அந்த ஒப்பந்தங்களின் உண்மையான உள்ளடக்கம் என்ன என்பது குறித்து நாட்டின் பொதுமக்களாகிய நாம் எவரும் அறியாத ஒரு இருண்ட நிலை காணப்படுகிறது. ஒருவேளை இந்திய சர்வதேச புலம்பெயர் அமைப்புகளுக்கும் எமது நாட்டை சற்றும் குறைவின்றி அப்படியே தாரவார்த்து முழுமையாக கைப்பற்றும் இத்தகைய ஆபத்தான சூழ்ச்சிகளிலும் சதி நடவடிக்கைகளிலும் தற்போதைய அரசாங்கம் இறங்கியுள்ளதா என்ற நியாயமான சந்தேகம் இப்போது எழுகிறது. இந்தியாவுக்கும் புலம்பெயர் அமைப்புகளுக்கும் நாட்டை கைப்பற்றும் சூழ்ச்சி இருக்கிறது. இலங்கையின் கடல் எல்லைக்குள் அத்துமுறை நுழைந்து எமது நாட்டின் அப்பாவி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை நாளுக்கு நாள் முற்றிலும் நசுக்கும் இந்திய மீனவர்களின் பிரச்சினைக்கு இதுவரை எந்தொரு நிரந்தர தீர்வும் காணப்படவில்லை. அவ்வாறு இருக்கையில் இந்தியாவின் வம்சாவளி குடும்பங்களுக்கு வீடுகளை கட்டித்தரும் திட்டங்கள் மற்றும் புலம்பெயர் அமைப்புகளின் மறைமுக ஊடுருவல்கள் போன்றவற்றுக்கு பின்னணியில் செயற்படும் உண்மையான உள்நோக்கம் என்ன என்பதை நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். நாட்டின் இறையாண்மையையும் சுயநிர்ணய உரிமையையும் முற்றிலுமாக தலிக்கடாவாக்கும் இத்தகைய சந்தேகத்துக்குரிய ஒப்பந்தங்கள் மற்றும் திட்டங்கள் எவை என்பதை அரசாங்கம் உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இல்லையேல் எமது நாட்டின் எதிர்கால சந்ததியினர் கடுமையான அச்சுறுத்தல்களுக்கும் தேசிய பாதுகாப்பு சிக்கல்களுக்கும் முகங்கொடுக்க நேரிடும் என்று தேரர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவினால் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொதுமன்னிப்பு செல்லுபடியாகாதென்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
2: ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகுடவின் மனைவியான சந்தியா எக்னலிகுட உள்ளிட்ட தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சந்தர்ப்பத்திலேயே உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட ஞானசார தேரருக்கு மேன்முறட்டு நீதிமன்றம் கடந்த 2018 ஆறு வருடங்கள் சிறை தண்டனை விதித்தது. அந்த தண்டனையிலிருந்து ஞானசார தேரரை விடுவித்து அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவருக்கு பொதுமன்னிப்பு வழங்கியிருந்தார்.
1: தொடர்ந்து பதுளை மாநகர சபையில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி மற்றும் ஆவண கையாடல் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் பதுளை மாநகர சபையின் முன்னாள் மேயர் ஜனகனிஷாந்த ரட்நாயக்கா கைது செய்யப்பட்டிருக்கிறார். பதுளை விசேட குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் நேற்றிரவு இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மாநகர சபையின் இரண்டு வருமான வரி ஆய்வாளர்கள் மற்றும் பல கிளை ஊழியர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மற்றும் தீவிர விசாரணைகளைத் தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். அந்த ஊழியர்கள் இதே வழக்கில் பல மாதங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். முன்னாள் நகர மேயர் தற்போது விசேட குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்டு வருகிறார். இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் வதச்செயல்களுக்கு நீதி வழங்குவதில் அர்த்தபூர்வமான முன்னேற்றங்கள் எட்டப்படவில்லை என்று கனடிய சட்டத்தரணிகள் உரிமைகள் கண்காணிப்பகம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கவலை வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63rd கூட்டத்தொடரின் 2rd அம்சத்தின் கீழ் கனடிய சட்டத்தரணிகள் உரிமைகள் கண்காணிப்பகம் அமைப்பின் சார்பில் கரணி சிவலிங்கம் முன்வைத்த வாய்மூல அறிக்கையிலே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. செம்மணி புதகுல தளத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வாய்வுகள் குழந்தைகள் உட்பட 583 மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட நிலையில் இது நம்பகமான விசாரணைகள் மற்றும் பொறுப்பு கூறலின் அவசியத்தை வலியுறுத்துவதாக அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. கடந்த 2025 ஜூன் மாதம் அந்த பகுதிக்கு பயணம் மேற்கொண்ட ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் சுயாதீன தடயவியல் நிபுணர்களின் பங்களிப்புடன் வெளிப்படையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியிருந்ததும் இதன்போது நினைவூட்டப்பட்டது. மின்சொட்டா நெறிமுறை உள்ளிட்ட சர்வதேச தரநிலைகளுக்கு அமைய சுயாதீன சர்வதேச தடயவியல் பார்வையாளர்களின் பங்களிப்புடன் பாதிக்கப்பட்டோர் மையப்படுத்தப்பட்ட அகழ்வாய்வு செயற்பாட்டை உறுதிப்படுத்துமாறு சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இலங்கையை கேட்டுக் கொண்டுள்ளன. ஆனாலும் அகழ்வாய்வுகளை கண்காணிக்கும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் உறவினர்கள் மீதான தொடர்ச்சியான கண்காணிப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் குறித்து இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆவணப்படுத்தியுள்ளதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொறுப்புக்கூறல் திட்டம் மற்றும் பேரவையின் ஏனைய தீர்மானங்கள் இருந்த போதிலும் நீதி வழங்குவதில் இலங்கை அரசாங்கம் போதிய ஈடுபாட்டை காட்டவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகரும் பேரவையும் இலங்கை அரசாங்கத்தை பொறுப்புக்கூறல் திட்டத்துடன் முழுமையாக ஒத்துழைக்குமாறு வலியுறுத்த வேண்டும் என்றும் உள்நாட்டு வெளிநாட்டு அல்லது சர்வதேச நீதிமன்றங்களில் எதிர்கால குற்றவியல் நடவடிக்கைகளுக்காக சாட்சியங்களை சேகரித்து பாதுகாப்பதை உறுதிப்படுத்துமாறும் அதில் கூறப்பட்டுள்ளது. இலங்கைக்கான புதிய சீன தூதுவர் வெய் ஷுவாவியிங் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் இல்லத்தில் நடைபெற்றது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி நற்சான்று பத்திரங்களை கையளித்த பின்னர் இலங்கைக்கான சீன தூதுவராக தனது கடமைகளை உத்தியோர்வமாக தொடங்கிய வெய் ஷுவாவியிங்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதன்போது தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசமும் கலந்து கொண்டிருந்தார். சந்திப்பின் போது சீன நாகரிகத்தை நெருக்கமாக அறிந்து கொள்ள உதவும் பாரம்பரிய சீன ஓவியங்கள் அடங்கிய விசேட நூல் ஒன்று தூதுவரால் முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு நன்றி தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு மற்றும் உபாயம் மற்றும் ராஜேந்திர பங்காண்மை குறித்தும் சீனா இலங்கைக்கு வழங்கும் தொடர்ச்சியான ஆதரவு குறித்தும் இதன்போது தனது நன்றியை தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பாதுகாப்பு அதிகாரிகளை கைது செய்து அவர்களுக்கு நீதிமன்றத்தின் ஊடாக தண்டனை வழங்குவதே போன்று யுத்த குற்றம் புரிந்தவர்களை தண்டிப்பதற்கான முயற்சிகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் நேற்று பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினார். பாதுகாப்பு பணியாட் தொகுதியினரின் தலைமை அதிகாரியை நீக்குவது தொடர்பான சட்டமூலம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இது அரசாங்கம் முன்னெடுத்துள்ள சிறந்த நடவடிக்கை. 2000 தொடக்கம், 2009 அதன் பின்னர் 2009 இதுவரையில் பாதுகாப்பு பணியாட் தொகுதி தலைமை அதிகாரிக்காக பல மில்லியன் ரூபாவை செலவுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயம் நீக்கப்பட வேண்டியதாகும். கடந்த காலத்தில் அரசாங்கம் படை அதிகாரிகளை தளபதிகளுக்காக இந்த நியமனங்களை செய்தது. இதனுடன் தொடர்புடையவர்களை பார்க்கிற போது சவேந்திரடி சில்வா, கமல் குணரட்ன மற்றும் ஜெகத் ஏசூரிய உள்ளிட்ட அனைவரும் யுத்த குற்றங்களை மேற்கொண்டவர்களாகவே பார்க்கப்படுகிறார்கள். இவர்கள் கடந்த காலங்களில் யுத்த குற்றங்களையும் மனித உரிமை மறுக்களையும் புரிந்தவர்களாகவே நாங்களும் பார்க்கிறோம். முள்ளிவாய்க்காலில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு காரணமானவர்களாக இருந்தவர்கள். அதேபோன்று சத்ருகொண்டான் படுகொலை இடம்பெற்று 36 வருடங்கள் கடந்துள்ளது. அங்கு சிறியவர்கள் முதியவர்கள் என்று 185 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். ராணுவத்தினரால் பிடித்து செல்லப்பட்டு கொல்லப்பட்டார்கள். ஐக்கிய நாடுகளிலும் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தப்பி வந்த ஒருவர் இந்த விடயங்களை கூறியுள்ளார். நேற்றைய நாளே அந்த படுகொலை நாளாக உள்ளது. கிழக்கு மாகாணத்தில் வீரமுனை, திராக்கேணி உள்ளிட்ட பல இடங்களில் படுகொலைகள் நடந்துள்ளன. இந்த பணியாட் தொகுதியில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கான யுத்த குற்றச்சாட்டுகள் மற்றும் மனித உரிமை மறுக்கள் தொடர்பில் என்னத்தை நீங்கள் செய்துள்ளீர்கள்? நல்ல விடயங்கள் பலவற்றை இந்த அரசாங்கம் முன்னெடுக்கிறது. அது வரவேற்கத்தக்க விடயம். லஞ்ச ஊழல் மோசடிக்காரர்கள் பாதாள உலக கும்பலை பிடிப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. அத்துடன் ஈஸ்டர் தாக்குதலில் எத்தனை படை அதிகாரிகள், எத்தனை ராணுவ அதிகாரிகள் சம்பந்தப்பட்டுள்ளார்கள்? இறந்தவர்களுக்கு இந்த இடத்தில் அஞ்சலி செலுத்துகிறோம். இதில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து எவ்வாறு விசாரணைகளை மேற்கொள்கிறீர்களோ அதேபோன்று யுத்த குற்றங்களை மேற்கொண்டவர்களையும் தமிழின படுகொலை செய்தவர்களையும் நீங்கள் தண்டிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் அதற்காக முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அரச பயங்கரவாதம் என்பது மிகவும் கடுமையாக தலை தூக்கியிருந்த காலகட்டம் இப்போது குறைந்துவிட்டது. ஆனாலும் நீங்கள் இதனுடன் தொடர்புடையவர்களை கைது செய்து அவர்களுக்கான தண்டனைகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பொறுப்பு கூறல், நல்லிணக்கம், பயங்கரவாத தடை சட்ட நீக்கம், காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகம் சரியாக இயங்காமை போன்ற விடயங்கள் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொறுப்பு கூறல் விடயத்தில் இந்த அரசாங்கம் மந்த கதியிலே செயற்படுகிறது. அரசாங்கம் செய்யும் நல்ல விடயங்களை பாராட்டினாலும் தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த அநீதிக்கு எதிராகவும் குரல் கொடுக்க வேண்டும். தமிழ் மக்கள் நீதிக்காகவும் உரிமைக்காகவும் போராடியவர்கள். இதன்படி அவர்களின் உரிமையை பாதுகாக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளவாறு பொறுப்பு கூறலை செய்ய வேண்டும். நீங்கள் இதனை செய்யாத காரணத்தினாலேயே உள்ளக பொறிமுறையை எதிர்க்கிறோம். எங்களுக்கு சர்வதேச நீதியே வேண்டும், சர்வதேச பொறிமுறை வேண்டும் என்பதை அழுத்தி கூறுகிறோம். இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து உரிமை சார்ந்த விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் கோருவதாக அவர் தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார். தரமான உயர்கல்விக்காகவும் இலங்கையின் அரச பல்கலைக்கழக கட்டமைப்பு எதிர்கொண்டுள்ள கடுமையான சவால்களுக்கு தீர்வு கோரியும் வவனியா பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா பணியாளர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் இணைந்து ஒருநாள் அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டதோடு பல்கலைக்கழக நுழைவாயிலின் முன்பாக போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தார்கள். இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அடுத்த தலைமுறையின் கல்விக்கானவை அளிக்காதே, கல்விசார் பணியாளர்களின் பற்றாக்குறைக்கு உடன் தீர்வு காணுங்கள், கல்விக்கான நிதியினை அதிகரிக்கவும் பல்கலைக்கழகங்களை பாதுகாக்கவும் என்ற பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் ஆகியுள்ள போதும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை நீக்காமல் இருப்பது கவலை அளிப்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் உதுமா லெப்பை நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற பாதுகாப்பு பணியாட் தொகுதியினரின் தலைமை அதிகாரியை நீக்க சட்டமூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அங்கு இதனை குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சிக்கு வந்தவுடன் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை நீக்குவதாகவும் அடக்குமுறை சார்ந்த அனைத்து சட்டங்களையும் இல்லாமல் செய்வதாக அரசாங்கம் வாக்குறுதி அளித்திருந்தது. ஆனால் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் ஆகியுள்ள போதும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை நீக்காமல் இருப்பது கவலையாக இருக்கிறது. அதேபோன்று புதிய அரசியலமைப்பு ஒன்றை தயாரிப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருந்தது. என்றாலும் அது தொடர்பில் எந்த நடவடிக்கையையும் எடுத்திருப்பதாக தெரியவில்லை. மேலும் காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் மாகாண சபை தேர்தல் தேர்தலை ஒரு வருட காலத்தில் நடத்துவதாக அரசாங்கம் தேர்தல் காலத்தில் தெரிவித்திருந்தது. ஆனால் இரண்டு வருடங்களாகியிருக்கும் நிலையில் தற்போது மாகாண சபை தேர்தல் நடத்துவதை மேலும் பிற்போடுவதற்கு பாராளுமன்ற குழு அமைத்திருப்பதாகவே தெரிகிறது. கடந்த கால அரசாங்கங்கள் போன்று இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தி மாகாணங்களுக்கு அதிகாரங்களை வழங்குவதற்கு அரசாங்கத்துக்கு மனம் இல்லாமல் இருப்பது கவலை அளிக்கிறது. அத்துடன் காணி பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் புதிய காணி சீர்திருத்தம் மேற்கொள்வதாக தெரிவித்திருந்தது. ஆனால் அது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. என்றாலும் கிழக்கு மாகாணத்தில் காணப்படும் காணிகளை பாதுகாப்பதற்காக ஜனாதிபதி விசேட குழுவை அமைத்திருக்கிறார். இது கிழக்கு மாகாண காணிகளை பாதுகாப்பதற்கு மாத்திரமல்ல, அனைத்து மாகாணங்களின் காணிகளை பாதுகாப்பதற்காகவும். கடந்த 30 வருடங்களாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணிகளை இழந்தவர்கள் அதனை பெற்றுக்கொள்ள விசேட ஆணைக்குழுவை ஜனாதிபதி நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். அத்துடன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் எமது நாடு தொடர்பில் தெரிவித்திருக்கும் கருத்து எமக்கு அழகில்லை. அதனால் ஆணையாளர் தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் தொடர்பில் அரசாங்கம் கருத்தில் கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பை இன்னமும் வழங்காத நிலையில் முன்மொழியப்பட்ட 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை 3/2 பங்கு பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்கா இவ்வாறு பகிரங்கமாக கூற முடியும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் முன்மொழியப்பட்ட திருத்தத்தின் அரசியலமைப்பு சட்டத்தன்மை குறித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிப்பதற்கு முன்பே தேவையான பெரும்பான்மை குறித்து குடியரசுத் தலைவர் முடிவுக்கு வருவது எப்படி என்ற கேள்வியை எழுப்பினார். மேலும் பொதுநலவாய சட்டத்தரணிகள் சங்கத்தின் கவலைகளை அரசாங்கம் கையாண்ட விதம் குறித்து நீதியமைச்சர் அந்த சங்கத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த நிலையில் பொருளாதாரத்தையும் ஜனநாயக நிறுவனங்களையும் பலவீனப்படுத்தி வரும் அரசாங்கம் சான்றளிக்கப்பட்ட ஊடக வல்லுநர்களுக்கான சட்டம் மூலம் ஊடக சுதந்திரத்தை கட்டுப்படுத்த முற்படுவதாக குற்றம் சாட்டிய அவர் ஊடகங்களை ஒடுக்கும் அத்தகைய நடவடிக்கைகளை அரசாங்கம் திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மலேரியா நோயுற்ற நிலையை தொடர்ந்து பேணி வருவதோடு ரணஜன்னி அல்லது ஏற்பு வலி நோயை வெற்றிகரமாக ஒழித்து 10 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை முன்னிட்டு உலக சுகாதார அமைப்பால் இலங்கைக்கு விசேட சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. டிமோர் லெஸ்டிவின் டீலி நகரில் நடைபெற்ற உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்காசிய பிராந்திய குழுவின் 79வது அமர்வின் போது உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் டெட்ரோஸ் அட்டனம் கெப்ரஸ் இந்த சான்றிதழை சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிசாவிடம் உத்தியோகமாக வழங்கி கௌரவித்தார். கடந்த 2016 உலக சுகாதார அமைப்பினால் மலேரியா அற்ற நாடாக சான்றிதழ் பெற்ற இலங்கை நோய் மீண்டும் பரவுவதை தடுத்து இந்த நிலையை தொடர்ச்சியாக பேடி வருகிறது. மாலத்தீவுக்கு அடுத்தபடியாக தென்கிழக்காசிய பிராந்தியத்தில் மலேரியாவை முழுமையாக ஒழித்த 2வது நாடு என்ற பெருமையை இலங்கை பெற்றிருக்கிறது. மேலும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான நாடு தழுவிய ஏற்பு வலி தடுப்பூசி திட்டங்கள் மற்றும் தொடர்ச்சியான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மூலம் ஏற்பு வலி நோயையும் ஒரு தசாப்த காலமாக இலங்கை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியிருக்கிறது. நாட்டின் பலமான முதற்கட்ட சுகாதார பாதுகாப்பு முறைமை, தேசிய அர்ப்பணிப்பு, உயர் தடுப்பூசி வழங்கல் மற்றும் சிறந்த நோய் கண்காணிப்பு வழிமுறைகளே இந்த மைல்கற்களை எட்டுவதற்கு காரணமாக அமைந்ததாக உலக சுகாதார அமைப்பு இலங்கையை பாராட்டியுள்ளது. இத்தகைய சாதனைகள் இலங்கையர்களின் சுகாதாரத்தை பாதுகாப்பதோடு எதிர்கால சந்ததியினருக்கு ஆரோக்கியமான சூழலை உருவாக்கவும் வழிவகுத்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த திட்டம் மற்றும் பரந்த பொருளாதார கண்ணோட்டம் ஆகியவை குறித்த முக்கியமான மதிப்பீட்டை நாடு எதிர்கொண்டுள்ள நிலையில் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் குழுவினர் இலங்கைக்கு சென்றுள்ளார்கள்.
2: இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் ஒருங்கிணைந்த 7வது மீளாய்வு நடவடிக்கைகளுக்காகவே சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு இன்று நாட்டுக்கு வருகை தரவுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை நாட்டில் தங்கவுள்ளனர். இதன்போது அவர்கள் 7வது மீளாய்வை மேற்கொள்ளவுள்ளதுடன் 8வது கடன் தவணையை விடுவிப்பது தொடர்பில் ஆராயவுள்ளனர். மீளாய்வின் பின்னர் நாட்டுக்கு 30 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான கடன் தவணை விடுவிக்கப்படும் என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் வசதி திட்டத்தின் கீழ் 6 மற்றும் 7வது கடன் தவணைகள் கடந்த ஜூலை மாதத்தில் நாட்டுக்கு விடுவிக்கப்பட்டன. இவற்றின் பெறுமதி 695 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும்.
1: தொடர்ந்து தேயிலை பயிர் செய்யக்கான காணிகளை பயந்தளிப்பது தேயிலை பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும் என்பதால் பெருந்தோட்ட சமூகத்தின் வசதிக்காக அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்து வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவித்தார். ஆனாலும் இது தொடர்பில் இதுவரை இறுதி முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் எழுப்பிய கேள்விகளுக்கு பிரதமர் பதிலளித்தார். பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள காணிகள் வரையறுக்கப்பட்டவையாகவும் பல பகுதிகள் மண் சரிவு அபாயத்துக்கு உட்பட்டவையாகவும் உள்ளதால் காணிகள் குறைவாகவே காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் வீட்டு திட்டங்கள் மற்றும் ஏனைய அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், கடந்த காலங்களில் பகுதி அளவில் நிர்மாணிக்கப்பட்ட 962 வீடுகளில் 629 வீடுகள் பயனாளிகளுக்கு கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளவற்றை வழங்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மாவட்ட செயலகங்கள் ஊடாக 392 பேரிடர் வீடுகள் கட்டப்பட்டு வருவதோடு 118 வீடுகள் விரைவில் கையளிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்திய நிதியுதவியின் 10,000 வீட்டு திட்டத்தின் 4 கட்டத்தின் கீழ் 1,300 வீடுகளில் 522 வீடுகளின் பணிகள் நிறைவடைந்திருப்பதோடு இந்த திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டில் 2,529 வீடுகளை கட்டுவதற்கான ஆரம்பகட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. மலையக மக்கள் 10 PH காணியுடன் கூடிய வீடொன்றை வழங்குவதே அரசாங்கத்தின் கொள்கை. அதற்கமைய முதன்மை தலைமைகளை பூர்த்தி செய்த 2,184 பயனாளிகளுக்காக 129 தோட்டங்களில் வீட்டு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை 2018 ஆண்டின் 32 இலக்க சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட மலையக அபிவிருத்தி அதிகார சபையை இல்லாதொழிக்க தீர்மானிக்கப்படவில்லை என்றும், இதன் திட்டங்களுக்காக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு மூலம் 2025 ஆண்டு 42.5 மில்லியன் ரூபாவும் 2026 ஆண்டு 85 மில்லியன் ரூபாவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். சுமார் 20 வருடங்களாக தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சேவைக்கால கொடுப்பனவு இன்று முதல் வழங்கப்படுகிறது.
2: பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் கீழ் இயங்கும் இலங்கை அரச பெருந்தோட்ட கூட்டத்தாபனம் 3 அரச பெருந்தோட்ட நிறுவனங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மற்றும் தற்போது சேவையாற்றும் 10,000 மேற்பட்ட ஊழியர்களுக்கான சட்டப்பூர்வ நிலுவைப் பணத்தை செலுத்துவதற்கு இதனூடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாரிய பங்களிப்பை வழங்கிய தோட்ட தொழிலாளர்கள் ஓய்வு பெற்ற பின்னரும் வயது முதிர்வின் போதும் எதிர்நோக்கும் பொருளாதார மற்றும் சுகாதார சவால்களை கருத்தில் கொண்டு செலுத்தப்பட வேண்டிய சேவைக்கான கொடுப்பனவை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது. இந்த திட்டத்துக்காக 4.5 பில்லியன் ரூபாய் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படவுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் கீழ் இயங்கும் இலங்கை அரச பெருந்தோட்ட கூட்டத்தாபனத்தின் தலைவர் கலாநிதி சிசிர ரணதுங்க தெரிவித்துள்ளார். இலங்கை அரச பெருந்தோட்ட கூட்டத்தாபனத்தின் 3,000 மேற்பட்ட ஊழியர்களுக்காக 1,961 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது.
1: தொடர்ந்து வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு சலுகை வட்டி வீதத்தில் வீட்டுக் கடன்களை வழங்கும் எதிர தெரிய புதிய வீட்டுக்கடன் திட்டம் இன்று உத்தியோகமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் 5,00,000 ரூபாய் முதல் 10 மில்லியன் ரூபாய் வரையில் சலுகை வட்டியில் கடன் வழங்கப்படுகிறது.
3: கடந்த வருடம் ஜூன் மாதம் 26 தேதிக்கு பின்னர் வெளிநாடுகளில் உயிரிழந்த தொழிலாளர்களுக்கு இந்த இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்தது. இதன் முதற்கட்டமாக இன்று 50 பேருக்காக 70 மில்லியன் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட உள்ளது. வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத்தின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெறவுள்ளது. 160 மேற்பட்ட குடும்பங்கள் இழப்பீட்டுத் தொகையை பெற உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்தது.
1: தொடர்ந்து விசேட நோய் தடுப்பு திட்டங்களுக்கு தேவையான மருந்துகளை பெற்றுக்கொள்ள கொள்முதல் செயல்முறையொன்று ஆரம்பமாகியிருக்கிறது.
3: பதிவு செய்யப்பட்ட விநியோகத்தர்கள் இல்லாமை மற்றும் விலை மனுக்களுக்கு விண்ணப்பிக்காமை போன்ற பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் காசநோய், குஷ்டநோய் மற்றும் HIV தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருந்துகளை பெற்றுக்கொள்ளும் செயல்முறையை விரைவுபடுத்துவதே இந்த புதிய திட்டத்தின் நோக்கமாகும். இது தொடர்பாக கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. ஏற்பட்டதாகவும் டாக்டர் சம்பத் ரணவீர குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அமைச்சர் மற்றும் துறைசேரி உள்ளிட்ட தரப்பினரின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. இதேவேளை நாட்டில் நிலவிய கடுமையான மருந்து தட்டுப்பாடு குறிப்பிடத்தக்க அளவு குறைந்துள்ளதாக டாக்டர் சம்பத் ரணவீர கூறியுள்ளார். கடந்த ஆண்டு சுமார் 26 வீதமாக இருந்த மருந்து தட்டுப்பாடு தற்போது 15 வீதமாக குறைவடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: தொடர்ந்து கழுபோவில விமலசிறி மாவட்டத்தில் அமைந்துள்ள வீடொன்றை இலக்கு வைத்து கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. ஆனாலும் இந்த தாக்குதலில் இவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உந்துருளியில் பிரவேசித்த இருவரே இந்த தாக்குதலை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஊர்காவுத்துறை நீதிமன்றில் சாட்சியம் அளித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த 31 வயதுடைய இளைஞர் ஒருவர் மீது வேலனை அராளி சந்தி பகுதியில் நேற்று பிற்பகல் வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. நெடுந்தீவைச் சேர்ந்த இரு தரப்பினருக்கிடையிலான ஏற்கனவே இடம்பெற்றிருந்த பிரச்சினை தொடர்பான வழக்கு ஊர்காவுத்துறை நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக பாதிக்கப்பட்ட இளைஞர் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தார். வழக்கு நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் அவர் வீடு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது வேலனை அராளி சந்தி பகுதியில் அவரை வழிமறித்த மத்திய தரப்பைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படும் சிலர் வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்தார்கள். தாக்குதலாளிகள் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் சிலர் தற்போது கிள்ளச்சி பகுதியில் வசித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தார்கள். தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். புலனறுவை கபரணை பிரதான வீதியின் 7வது கிலோமீட்டர் பகுதியில் பயணிகள் பேருந்தொன்று கால்வாயில் கவிழ்ந்து வெத்துக்குள்ளானது. இந்த பத்தில் காயமடைந்த 20 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெறாமல் வீட்டில் இருந்த பெண்ணொருவரின் உடலம் உயிரிழந்த சில நாட்களுக்கு பின்னர் மீட்கப்பட்டதாக முருகன காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். அந்த பெண்ணின் வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையின் போதே அவரது உடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. குடா உடுவ கரகதனிய பகுதியில் வசித்து வந்த 51 வயதான நிர்மலா பிரசாதி ஏகநாயக்கா என்பவரே உயிரிழந்ததாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணைகளின்படி மருதான பகுதியில் இடம்பெற்ற பத்தொன்றில் சிக்கிய பின்னர் அவர் பக்கவாதம் போன்ற நோயின்லைக்கு ஆளாகி இருந்ததாக தெரிய வந்துள்ளது. ஆனாலும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் வீட்டிலே மத வழிபாடுகளில் அவர் ஈடுபட்டு வந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். அவர் தனது கணவருடன் வசிக்கவில்லை என்றும் மற்றொரு நபருடன் வசித்து வந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அந்த இருவரும் மத வழிபாடுகளை மேற்கொண்டு வந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. காவல்துறையினர் உடலத்தை மீட்டபோது அவர் உயிரிழந்து குறைந்தது 2 நாட்களாகி இருக்கலாம் என்று சந்தேகப்படுவதோடு பிரேத பரிசோதனைக்காக உடலம் கோமுகம மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. 2023 ஆண்டு முதல் 2025 ஆண்டுக்குள் தந்தி வழி பண பரிமாற்றம் மூலம் 80 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சுமார் 23 மில்லியன் ரூபாய் வெளிநாட்டு கணக்குகளை மாற்றியதற்காக கூறப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறையின் நிதி குற்றப்பிணைவு பிரிவினரால் மருதானையில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார்.
3: சந்தேக நபர் கொழும்பு 2 குறுக்கு தெருவில் அழகு சாதன பொருட்கள் விற்பனை நிலையம் ஒன்றை நடத்திச் செல்வதாக போலீசார் தெரிவித்தனர். மருதானையை சேர்ந்த 34 வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 26 போலி நிறுவனங்களின் பெயர்களில் 54 வங்கி கணக்குகளை ஆரம்பித்து அதனூடாக மோசடியில் ஈடுபட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. 2023 ஆண்டிலிருந்து அவர் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளார்.
1: தொடர்ந்து காலாவதியான தேயிலைத்தூள் பொதிகளை நுகர்வோருக்கு விற்பனை செய்தமைக்காக நிறுவனம் ஒன்றுக்கு நீதிமன்றம் 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபை தாக்கல் செய்த வழக்கு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அந்த நிறுவனம் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டது. நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் நடத்தப்பட்ட விசாரணையின் போது கடந்த ஜூலை 15 அன்று காலாவதியாகும் என்று குறிப்பிடப்பட்டிருந்த 400 கிராம் தேயிலைத்தூள் பொதியொன்று 1000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது. இதனிடையே இடையே 2014 ஆகஸ்ட் 15 தேதி இடப்பட்ட 1875 கீழ் 38 இலக்க விசேட வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்ட 52 இலக்க வழிகாட்டல்களுக்கிணங்க விற்பனைக்கு தகுதியற்ற அற்ற அல்லது காலாவதியான பொருட்களை விற்பனைக்காக காட்சிப்படுத்துவது தடை செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் போலீஸ் சேவையின் பல்வேறு தரநிலைகளுக்காக வழங்கப்பட்ட பதவியுயர்வுகளை சவாலுக்கு உட்படுத்தி பதவி உயர்வு கிடைக்கப்பெறாத சுமார் 1080 போலீஸ் அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்களால் தாக்கல் செய்யப்பட்ட சுமார் 40 அடிப்படை உரிமை மனுக்களை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. பிரதம நீதியரசர் பிரிதி பத்மந்த் சூரசேன, நீதியரசர்களான ஜெயந்த ஜெயசூரிய மற்றும் சம்பத் விஜயரட்ன, நீதியரசர் மகிந்தா ஆகியோர் நேற்று இந்த தீர்ப்பை வழங்கியிருந்தார்கள். மூவரடங்கிய நீதியரசர்கள் அமர்வின் இணக்கத்துடன் உயர்நீதிமன்ற நீதியரசர் மகிந்த சமயவர்த்தனாவினால் இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. கடந்த 2019, 2020, 2021 மற்றும் 2023 ஆகிய ஆண்டுகளில் அப்போதைய முன்னாள் போலீஸ் மா அதிபர்களான புஜித் ஜெயசுந்தர, சி டி விக்ரமரண்ண மற்றும் தேசப்பத்து தென்னக்கோன் ஆகியோரின் பதவிக்காலத்தில் வழங்கப்பட்ட பதவியுயர்வுகளே இந்த மனுக்கள் மூலம் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. போலீஸ் கான்ஸ்டபிள் பதவியிலிருந்து போலீஸ் சார்ஜென்டாகவும், போலீஸ் சார்ஜன்ட் பதவியிலிருந்து உப போலீஸ் பரிசோதகராகவும், உப போலீஸ் பரிசோதகர் பதவியிலிருந்து போலீஸ் பரிசோதகர் வரை வழங்கப்பட்ட பதவியுயர்வுகளுக்கு எதிராக பதவியுயர்வு கிடைக்கப்பெறாத ஆண் மற்றும் பெண் போலீஸ் அதிகாரிகளால் இந்த 40 அடிப்படை உரிமை மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. தீர்ப்பை அறிவித்து நீதியரசர்கள் அமர்வு தெரிவிக்கையில், பதவியுயர்வுகளை வழங்கும் போது முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக நீதிமன்றம் திருப்தி அடையக்கூடிய வகையிலான சான்றுகளையோ அல்லது தகவல்களையோ சமர்ப்பிக்க மனுதாரர்கள் தவறியுள்ளதாக சுட்டிக்காட்டியது. அதற்கமைய அரசியலமைப்பின் 12(1) உறுப்புரிமையின் பிரகாரம் சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்படுவதற்கான அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்த மனுதாரர்கள் தவறிவிட்டதாக தெரிவித்த உயர்நீதிமன்றம் அதன் அடிப்படையில் அந்த மனுக்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கொத்தபாய ராஜபக்சாவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய காலப்பகுதியில் ஜனாதிபதி செலவு தொடர்பான விடியதானத்தின் கீழ் 2 பதவிகளுக்கான சம்பளங்களை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சுவிஸ்வர பண்டாராவை எதிர்வரும் 23 தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த சந்து நபர் நேற்றைய தினம் கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். நேற்றைய தினம் விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கையை விசாரணை அதிகாரிகள் மன்றில் சமர்ப்பித்திருந்தார்கள். முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய காலப்பகுதியில் ஜனாதிபதி செலவு தொடர்பான விடியதானத்தின் கீழ் மற்றொரு பதவிக்காகவும் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பெற்றுக் கொண்டவை தொடர்பிலான நிதி சான்றுகளையும் விசாரணை அறிக்கைகளையும் பரிசீலித்த நீதிவான் சந்து நபரின் விளக்கமறியலை நீடிப்பதற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவை கைது செய்வதற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சாட்சியங்கள் எவையும் நம்பகத்தன்மை கொண்டவை அல்ல என்று அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் மீண்டும் தெரிவித்திருக்கிறார். கண்டி அஸ்கிரிய மாநாயக்க தேர்தல்களை நேரில் சந்தித்து ஆசி பெற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு இதனை அவர் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் தனது அரசியல் எதிரிகளை அடக்குவதற்காக ஊழல் தடுப்பு சட்டங்களை தவறாக பயன்படுத்தி வருவதாக குற்றம் சுமத்திய அவர், நாமல் ராஜபக்சாவுக்கு எதிரான சட்ட நடவடிக்கையின் போது முன்வைக்கப்படும் சாட்சியங்கள் குறித்து எந்தவித நம்பிக்கையும் கொள்ள முடியாது என்று சுட்டிக்காட்டினார். முன்னாள் அமைச்சர்களான ரமேஷ் பத்திரன, லக்ஷ்மண் ஜாப்பா அபயவர்த்தன மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மகிந்த அபயகோன் உள்ளிட்ட பல முக்கிய அரசியல் பிரமுகர்களும் இதன்போது கலந்து கொண்டிருந்தார்கள். தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்காவுக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
2: பிரதிவாதிகளான முன்னாள் அமைச்சர் மற்றும் வழக்குடன் தொடர்புடைய பெண்ணை பிணையில் விடுவிக்குமாறு மேல்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். தலா 50,000 ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் 20,00,000 ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணைகளில் இருவரையும் விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெள்ளவத்தை ஹவ்லாக் சிட்டி தொடர்மாடி குடியிருப்பில் தங்கமுலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கியொன்று மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடந்த மாதம் 5 தேதி பிரதிவாதிகளான துமித திசாநாயக்க மற்றும் குறித்த பெண்ணுக்கு தெரிவித்ததாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் சட்ட அதிபரினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் கடந்த வருடம் மே மாதம் 23ஆம் தேதி பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: தொடர்ந்து முன்னாள் வான்படை தளபதி ரோசான் குணத்திலக்க நிதி குற்றப்படாய்வு பிரிவில் முன்னிலையாகியுள்ளார். மிக் வானூர்தி கொள்வனவு ஒப்பந்தம் தொடர்பான விசாரணையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நிதி குற்றப்படாய்வு பிரிவுக்கு அவர் சென்றிருந்தார்.
3: இலங்கை விமானப்படைக்கு மிக் விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்ட போது இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகளுக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காகவே முன்னாள் விமானப்படை தளபதி நிதி குற்ற விசாரணை பிரிவில் ஆஜரானார். நிதி குற்ற விசாரணை பிரிவு விடுத்த அழைப்புக்கு இணங்க அவர் அங்கு வருகை தந்துள்ளார்.
1: தொடர்ந்து சுமார் 7 வருடங்களாக ஸ்தம்பிதமடைந்திருந்த பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய 2015ஆம் ஆண்டு இலங்கை மத்திய வங்கி பிணமுறை வெளியீட்டின் மூலம் அரசுக்கு 688 மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியமை தொடர்பில் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் நவம்பர் 2ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு முன்னே ஒன்று கூடலுக்கு அழைக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்ற மூவர் கொண்ட நீதிபதிகள் குழாம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள போதைப்பொருள் கடத்தல் சந்தேக நபரான சிரான் பாசிக்கின் நெருங்கிய கூட்டாளி என்று கூறப்படும் நளின் அர்ஜுனாவுக்கு சொந்தமானதாக குறிப்பிடப்படும் 2 வீடுகள் 14 நாட்களுக்கு முடக்கப்பட்டுள்ளதாக சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது. கடவத்தை மற்றும் களனி பகுதிகளில் அமைந்துள்ள இந்த 2 வீடுகளும் சுமார் 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியானவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கட்நாயக்கா விமானத்தில் கஞ்சா போதைப்பொருளை கொண்டு வந்த 3 இலங்கை பெண் பயணிகள் நேற்று இரவு விமானிய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் நேற்றிரவு தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து தாய் ஏர்வேசிய சேவையின் விமானம் மூலம் கட்நாயக்கா விமானத்தை சென்றடைந்திருந்தார்கள். இவர்கள் கொண்டு சென்ற பயண பைகளுக்குள் சுமார் 80 லட்சம் ரூபாய் பெறுமதியான 803 கிராம் எடையுடைய கஞ்சா போதைப்பொருள் 11 உருண்டைகளாக பொதி செய்யப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. நேற்றிரவு பருத்தித்துறை துன்னாலையில் கொடூர கொலைச்சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் 3 பிள்ளைகளின் தந்தையான 33 வயதுடைய நபர் ஒருவரே கொல்லப்பட்டிருக்கிறார். ஒரே ஊரைச் சேர்ந்த இரு தரப்பினரிடையே தொடர்ச்சியான பகை இருந்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கொல்லப்பட்ட நபரை நேற்றிரவு பின்தொடர்ந்த 4 கொண்ட குழுவினர் ஓராங்கட்டை பகுதியில் வைத்து அவர் மீது கொடூர தாக்குதல் சம்பவத்தை மேற்கொண்டார்கள். இதன்போது அந்த நபர் சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார். ரத்னபுரி கெடலியில பள்ள பகுதியில் வீடொன்றுக்குள் நாற்காலியில் கட்டி வைக்கப்பட்டு அலவாங்கினால் தலையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றிருக்கிறது. ரத்னபுரி கங்கம கெடலியன் பள்ள பகுதியைச் சேர்ந்த கல் பாவலகே குளரட்ன என்ற 61 வயதுடைய நபரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த நபர் கொலை இடம்பெற்ற வீட்டை பராமரித்து வந்த காவலாளி என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அந்த காவலாளி நாற்காலியொன்றில் கட்டி வைக்கப்பட்டு அலவாங்கினால் தலையில் பலமாக தாக்கப்பட்டதோடு கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களின் இளங்கலை பட்டப்படிப்புகளுக்கான வெற்றிடங்களை நிரப்பும் 2ஆம் கட்ட மாணவர் தெரிவு தற்போது நிறைவுக்கு வந்திருக்கிறது. தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் தங்களுக்கான பதிவுகளை 2026 செப்டம்பர் 17ஆம் தேதிக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருந்தது.
3: பூவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது.
1: இதநேரத்தில் அம்பாறை அட்டாளைச்சேனை ஒலுவில் அஸ்டப் நகர் மக்கள் கடும் வறட்சியால் கடுமையாக பாதிப்படைந்துள்ளார்கள்.
3: அம்பாறை அட்டாளச்சேனை ஒளிவில் அஷ்ரப் நகர் மக்களும் கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கால்நடைகளும் குடிநீரின்றி நெருக்கடியை சந்தித்துள்ளன.
4: இந்த கிராமத்தினுடைய தண்ணி வசதிங்கிறது வந்துகிட்டு கடும் ஒரு பற்றாக்குறையா தான் இருக்கு. இப்பண்டில் எப்ப வறட்சி காலம் தொடங்கிச்சோ அன்று முதல் இன்று வரைக்கும் கிணறு இறுகி கிணத்துல தண்ணி இல்ல, ஆடு இறுகி மாடு இறுகி அதுக்கென்று சொல்லி குடிக்கிறதுக்குரிய தண்ணிகள் எதுவும் இல்லை.
3: படாரக்கல் குளத்தின் நீர் வற்றியுள்ளதையும் அவதானிக்க முடிந்தது.
5: அது குடியாட்டம் இருக்கு, எங்களுக்கு தண்ணி உண்டு ஆன காட்டு வாயிலே குஞ்சிக்கிறேன். நாங்க தண்ணி உணர்ந்து ஆரம்பிட்டு ஒன்று உணர்ந்து ஆரம்பிட்டு கிணத்துல போய் போய் தண்ணி அள்ளி நமக்கு எடுத்தடுத்து நெஞ்சு பருத்தமாயி ஒரு பக்கம் இந்த ஒரு கிழமை சொச்சத்துக்கு என்னத்தை குடிக்கிற என்னத்தை இதயிற.
1: தொடர்ந்து அலங்கார கந்தன் என்று அகிலம் போற்றும் யாழ்ப்பாண நல்லூர் கந்தசாமி ஆலய பெரும் திருவிழாவின் தீர்த்த உற்சவம் இன்று பக்திபூர்வமாக நடைபெற்றது.
2: நல்லையும் பகுதியில் வாழும் ஞானவடிவேல் அழகனுக்கு இன்று காலை சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடத்தப்பட்டன. இதனையடுத்து முதல் கடவுளான விநாயகப் பெருமான் மூஷிக வாகனத்திலும் வள்ளி மயூர வாகனத்திலும் தேவயானை அன்ன வாகனத்திலும் கந்த பெருமான் மயூர வாகனத்திலும் சண்டேஸ்வரர் ரிஷப வாகனத்திலும் ஆலய தீர்த்த கேணிக்கு

தொடர்ந்து ஆலய பிரதம சிவாச்சாரியாரால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடை சூழ கந்த பெருமானுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் அபிஷேக தீர்த்தம் தெளிக்கப்பட்டு பஞ்சாலாத்தி காண்பிக்கப்பட்டது.

0: தீர்த்தோற்சவத்தை தொடர்ந்து அஷ்டதிக்கு பாலகர்களும் முருகப்பெருமானும் பரிவார மூர்த்திகளுடன் வெளிவீதி உலா வந்தனர். நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவில் இன்று மாலை துவஜ அவரோகணம் எனப்படும் கொடியிறக்கம் நடைபெறவுள்ளது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ்ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ்ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
1: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷடா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அரசுமுறை பயணமாக லண்டன் புறப்பட்டு சென்றுள்ளார். முதல்வராக பதவியேற்ற பிறகு அவர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இதுவாகும். இந்த பயணத்தில் முதலீட்டாளர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தும் முதல்வர் தமிழகத்தில் முதலீடு செய்ய அவர்களுக்கு அழைப்பு விடுக்க இருக்கிறார். சட்டப்பேரவையில் மாநில கோரிக்கைகளுக்கான பதிலுரையின் போது முதலமைச்சர் விஜய் வெளிப்படுத்திய உடல் மொழி மனித மாண்புகளுக்கு எதிரானது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அவரை கண்டித்திருக்கிறார்.
3: காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலுரை வழங்கிய போது திரு விஜய் வெளிப்படுத்திய உடல் மொழிக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனும் முதலமைச்சரின் செயலை விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இதுபோன்ற உடல் மொழிகள் கண்ணியமான அணுகுமுறை இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருவரின் நன்மதிப்பை குறைத்து மதிப்பிடுவதோ காயப்படுத்துவதோ நாகரீகமாகாது என குறிப்பிட்டுள்ள திரு திருமாவளவன், அகவையில் மூத்தோரை மதிப்பது மனித மாண்புகளில் மிகவும் உயர்ந்ததாகும். எனவே மாண்பு நிறைந்த ஒரு மகத்தான பொறுப்பில் உள்ள முதலமைச்சர் இனிவரும் காலத்தில் தனது உடல் மொழியில் மிகுந்த கவனமுடன் இருத்தல் நலம் பயப்பதாகும் என கூறியுள்ளார். மிசா காலத்து அரசு பயங்கரவாதம் எத்தகையது என்பது நாடறிந்த ஒன்றாகும் என்று தெரிவித்துள்ள அவர், அந்த கொடிய ஒடுக்குமுறைக்குள்ளான திமுக தலைவர் குறித்து முற்றிலும் தவறான கருத்தினை மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் பதிவு செய்தது கண்டனத்திற்குரியது என்பதால் அமைச்சர் அதனை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அதுபோல முதலமைச்சரின் பதிலுரை அரசியலில் நியூ லோ என்று விமர்சனம் செய்துள்ள மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர் வாசுகி, இந்த உரை அவரது ஆட்சியில் காவல்துறை அடித்து நொறுக்க லைசன்ஸா என்றும் வினவியுள்ளார்.
1: இதனிடத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் பேசியவை சர்ச்சைக்கு உள்ளாகியது என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக மீசா காலத்தில் நடந்ததை கூறி அவர் வீடியோவும் வெளியிட்டுள்ளார். அதில் சட்டமன்றத்தில் நடந்த சில சர்ச்சைகள் மக்களுக்கு கோபத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார்.
4: காவல் மற்றும் தீயணைப்புத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மிசா கொடுமையின் போது திரு ஸ்டாலின் தாடை உடைந்ததை சைகை மூலம் விமர்சித்து பேசினார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் திரு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் எமர்ஜென்சியை எதிர்த்து சென்னை மெரினா கடற்கரையில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி விமர்சித்ததற்காக அப்போது இருந்த ஒன்றிய அரசு 1976 ஆண்டு ஜனவரி 30 தேதி திமுக ஆட்சியை கலைத்ததாக தெரிவித்துள்ளார். அப்போது தாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அனுபவித்த கொடுமைகளையும் விளக்கிய அவர், யார் தம்மை கொச்சைப்படுத்தினாலும் வரலாற்றை மாற்ற முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார்.
5: அவங்க அடிச்சதுல என் தாடை எலும்பெல்லாம் உடஞ்சிடுச்சு. நீங்க கூட இப்படி கை வச்சு தாடையை காமிச்சீங்க இல்லையா, அது கரெக்ட் தான். இன்னைக்கும் நான் அடி வாங்கிய தழும்புகள் எனக்கு இருக்கு. யார் என்னை கொச்சைப்படுத்தினாலும் வரலாற மாற்றவே முடியாது. அது காலத்துக்கும் அப்படியே தான் இருக்கும். சந்தேகம்னா நீங்க சட்டமன்றத்தில் ஒரு லைப்ரரி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அங்க எல்லா ஆவணங்களும் இருக்கும். அங்கே போய் என்னுடைய போராட்ட வரலாறு நீங்க படிச்சு பாருங்க.
4: சர்க்காரியா கமிஷன் விவகாரத்தில் கலைஞர் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் சொன்ன பொய்யான குற்றச்சாட்டையே முதலமைச்சர் திரு விஜயும் கூறியுள்ளதாக திரு ஸ்டாலின் கூறினார். திரு விஜய் முதலமைச்சர் ஆனதும் தம்மை சந்திக்க வந்தபோது தேர்தல் பிரச்சாரத்தில் தம்மை விமர்சித்து பேசியதற்காக சாரி சொன்னதை நினைவு கூர்ந்த திரு ஸ்டாலின், ஒரு முதலமைச்சருக்கான கண்ணியத்தோடு உங்களுடைய வார்த்தைகளும் உடல் மொழியும் இருக்க வேண்டும் என்று அப்போதே அறிவுறுத்தியதை மறந்துவிட்டீர்களா என வினவினார். அமலாக்கத்துறை வழக்குகள் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாகவே பதிவு செய்யப்படுவது பாஜகவை கொள்கை எதிரியாக கொண்ட முதலமைச்சருக்கு ஏன் தெரியவில்லை என திரு ஸ்டாலின் வினவினார்.
5: அமலாக்கத்துறை குற்றம் சாட்டிய 95% வழக்குகள்ல இதுவரைக்கும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாம குற்றச்சாட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. பெரும்பாலும் அரசியல் பழிவாங்கலுக்காகவே அமலாக்கத்துறை ஏவப்படுறதுங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா உங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மேல கூட அமலாக்கத்துறை பல வழக்குகளை போட்டிருக்கு. இதெல்லாம் ஒன்றிய அரச கொள்கை எதிரியா சித்தரிக்கிற உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு?
4: தாவிக ஆட்சியில் தினம் தினம் கொலை திருட்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் என்று சட்டம் ஒழுங்கு படுகொழியில் இருப்பதாகவும் திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மாற்றம் வேண்டும் என்று வாக்களித்த மக்கள் இளைஞர்கள் உண்மையிலேயே என்ன மாற்றம் வந்திருக்கிறது, இது சரியான மாற்றமா என்பதை கவனிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: தொடர்ந்து சென்னை பட்டினம்பாக்கம் அருகே புதிய தலைமைச் செயலகம் அமைப்பது தொடர்பான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது.
4: ஆங்கிலேயர் ஆட்சி கால கட்டடமான புனித ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாடு அரசின் தலைமை செயலகமும் சட்டப்பேரவையும் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் புதிய தலைமை செயலகம் 1200 கோடி ரூபாயில் கட்டப்படும் என்று சட்டப்பேரவையில் விதியின் 110 கீழ் முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்தார். பட்டினப்பாக்கம் சாந்தோம் பிரதான சாலையில் இருந்து செல்லும் அணுகு சாலையில் 22 ஏக்கரில் 20 லட்சம் சதுர அடியில் புதிய தலைமைச் செயலக கட்டடம் கட்டுவதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் புதிய தலைமைச் செயலக திட்டத்திற்கு பட்டினப்பாக்கம், முள்ளிக்குப்பம், சீனிவாசபுரம், நம்பிக்கை நகர், நொச்சிக்குப்பம் உள்ளிட்ட 9 மீனவ கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். 19 பள்ளிகள் உள்ள இட நெருக்கடியான இந்த பகுதியில் தலைமை செயலகம் கட்டினால் நிலைமை மேலும் மோசமாகும் என்றும் மீனவர்கள் கூறினர்.
6: 9 மீனவ கிராமங்கள் வந்து தொழில் செஞ்சு காலங்காலமா பாட்டம் முப்பாட்டம் காலத்திலிருந்து வாழக்கூடிய இந்த இடத்துல மிக மிக எந்த வசதியும் இல்லாத ஒரு இடத்துல வந்து புதிய தலைமை செயலகம் வந்து இங்க இருக்கக்கூடிய 9 மீனவர் கிராமங்கள் சார்பில் தமிழக முதல்வருக்கு எங்களோட கண்டனத்தை நாங்கள் முதல்ல நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நல்லாட்சி தருவோம், மாற்றத்தை தருவோம் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஏமாற்றத்தை வந்து இந்த 9 கிராம மக்களுக்கும் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க.
7: 9 மீனவ கிராமம் இருக்கு, கூப்பிட்டு என்ன பேசுனீங்களா? பேசல. இந்த மாதிரி விஷயம் பண்ணப்போ உங்களுக்கு ஆப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்டீங்களா? கேட்கல. ஏன் கேட்க மாதிரி கேட்கலாமே, கேட்டால் எங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் சொல்ல போகிறோம் பிரச்சனைலாம் சொல்லிட்டு.
6: சாந்தம் நெடுஞ்சாலை நீங்கள் அதை போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்கூல் இருக்குது. இப்போ காலையில் ஒரு 8:30 போனால் அவ்வளோ டிராஃபிக் ஆகும். நீங்கள் இந்த தலைமைச் செயலகம் வந்துச்சுன்னா இதே பேட்டர்ன் தான் நடக்கும். நீங்கள் தலைமைச் செயலகம்னா அதுக்கு நீங்கள் பேரிகேடு போடுவீங்க, தடுப்பீங்க, கொள்ளுவீங்க, குழந்தைங்கள் வந்து ஒரு பாதிக்கப்படுவாங்க. அப்படி இந்த பக்கம் பேரலோடு இந்த பக்கம் பீச்சோடு வந்தீங்கன்னா இந்த பக்கம் எங்கள் வியாபாரங்கள் பாதிக்கப்படும். நாங்கள் இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது, இங்கே யாரும் போகக்கூடாது, எங்கள் கடை வைக்கக்கூடாது, மீன் வியாபாரம் வலைக்கு போகக்கூடாது, இதெல்லாம் சொல்லணும்னா சொல்லிட்டு தான். அப்போ எங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் எப்படி மேம்படுத்துறது?
4: பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் அமைத்தால் 1000 மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என தெரிவித்துள்ள அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து வரும் 15ஆம் தேதி ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறியுள்ளனர். இதனிடையே மயிலை மக்கள் வாழ்வை நரகமாக மாற்ற பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகமா என கேள்வி எழுப்பியுள்ள மயிலாப்பூர் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு வேலு, 8 பள்ளிகள், பழமை வாய்ந்த தேவாலயங்கள், 10,000-க்கும் மேற்பட்ட ஏழை நடுத்தர குடும்பங்கள் வாழும் குடியிருப்பு பகுதி, மீனவ மக்களின் உழைப்பும் வாழ்வாதாரமும் இணைந்த கடற்கரைக்கு நடுவே புதிய தலைமை செயலகத்தை அமைப்பது முட்டாள்தனமான திட்டமிடல் என சாடியுள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாட்களில் சாலை தடுப்புகள், பாதுகாப்பு வளையங்கள், வாகன நெரிசல் சுமையை மாணவர்களும் பொதுமக்களும் ஏன் சுமக்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் அமைக்கும் திட்டம் தவறானது என கண்டனம் தெரிவித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன், 9 மீனவ கிராம மக்கள் பாதிக்கப்படுவதுடன் புயல்கள், கடல் எழுச்சி, கடலோர அரிப்பு, கடல் மட்ட உயர்வு போன்ற ஆபத்துகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என எச்சரித்துள்ளார். மாமக தலைவர் திரு ஜவாஹிருல்லா, பள்ளிகள் அதிகமுள்ள போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியில் தலைமை செயலகத்தை கட்டுவது அப்பகுதியில் வீடு வைத்துள்ள திரு விஜய்க்கு வேண்டுமானால் வசதியாக இருக்கலாமே தவிர பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறியுள்ளார். தமது வீடு அருகில் உள்ளதால் திரு விஜய் பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகத்தை அமைக்கிறாரா என்று வினவியுள்ள அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன், இந்த துக்ளக் ஸ்டைல் ஆட்சியை மக்கள் விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவார்கள் என்றார்.
1: தொடர்ந்து அரசியல் உள்நோக்கத்துடன் தன் மீது உரிமை பிரச்சினை எழுப்பப்பட்டுள்ளதாக திராவிட முன்னேற்ற கழக கொறடாவும் முன்னாள் அமைச்சருமான இவானா வேலு தெரிவித்திருக்கிறார்.
4: 2021-26 காலகட்டத்தில் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக பணியாற்றிய திரு ஏவா வேலு மீது சட்டமன்றத்தின் நிதி அதிகாரங்களை மீறி செயல்பட்டதாக புகார் கூறி உரிமை மீறல் பிரச்சினை எழுப்பப்பட்டது. இந்நிலையில் ஒருங்கிணைந்த சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 80 பணிகளுக்கு 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு முன்கூட்டியே நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அதனால் அரசியலமைப்பு சட்ட விதிகள் மீறப்பட்டதாகவும் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியிருப்பது உண்மைக்கு புறம்பான தகவல் என்று திரு ஏவா வேலு மறுப்பு தெரிவித்துள்ளார். 2021-26 காலகட்டத்தில் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தபோது இந்த திட்டங்கள் தொடர்பான அரசாணை ஆளுநரின் பெயரால் அரசு செயலாளரால் தான் வெளியிடப்பட்டுள்ளது என அறிக்கை ஒன்றில் சுட்டிக்காட்டியுள்ள திரு ஏவா வேலு, எனவே இது தனது தனிப்பட்ட முடிவு அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். ஒரு பணிக்கு நிர்வாக அனுமதி வழங்குவது வேறு, அரசின் தொகுப்பு நிதியிலிருந்து பணத்தை எடுத்து செலவிடுவது வேறு என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் டெண்டர் கோரியதாலேயே ஒப்பந்ததாரர்களுக்கு பணம் செலுத்தப்பட்டதாக கருத முடியாது என்றும் திரு ஏவா வேலு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற உரிமை என்பது அரசியல் பழிவாங்கலுக்கான ஆயுதம் அல்ல என தெரிவித்துள்ள அவர், நிர்வாக அனுமதியையும் உண்மையான நிதி செலவினத்தையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.
1: பிரிக்ஸ் அமைப்பின் உச்சிமாநாடு டெல்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். மேற்கு வங்கத்தில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் போட்டியிட முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜிக்கு அந்த கட்சியின் அதிருப்தி அணியினர் சவால் விடுத்துள்ளார்கள். மேற்கு வங்கத்தின் நந்திகிராம் மற்றும் ரஜினகர் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் அக்டோபர் 6 இடைத்தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பவானிபூர் தொகுதியில் போட்டியிட்ட மம்தா பானர்ஜி தற்போதைய முதல்வரும் பாரதிய ஜனதா மூத்த தலைவருமான ஸ்வெந்த் அதிகாரியிடம் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் நந்திகிராம் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி அணியினர் நேற்று சவால் விடுத்துள்ளார்கள். இதுபற்றி திரிணாமுல் காங்கிரஸ் அதிருப்தி அணியின் செய்தி தொடர்பாளர் ரிஜி தத்தா கூறுகையில், நந்திகிராமம் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு மம்தா பானர்ஜி வேட்புமனு தாக்கல் செய்தால் அவருக்கு எதிராக எங்கள் தரப்பிலிருந்தும் நாங்கள் வேட்பாளரை களமிறக்க மாட்டோம். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி என்ற முறையில் நாங்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கிறோம். ஏனென்றால் தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள அனைத்து சட்ட விதிகள் மற்றும் நடைமுறைகளை நாங்கள் பின்பற்றியுள்ளோம். அடுத்த சில நாட்களில் எங்களுக்கு கட்சியின் சின்னம் கிடைக்கும் என்று நம்புகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டார். மேற்கு வங்கத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்ததை தொடர்ந்து உள்கட்சியின் கிளர்ச்சியால் அந்த கட்சியின் பெருவாரியான சட்டப்பேரவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள் இணைந்து அதிருப்தி அணியை உருவாக்கியிருக்கிறார்கள். மேலும் கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் நந்திகிராமம் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி தற்போதைய முதல்வர் சுவேந்த் அதிகாரியிடம் தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது. சிஎம்ஆர்எல் ஊழல் வழக்கில் கேரள எதிர்க்கட்சித் தலைவர் பினராயி விஜயனுக்கு எதிரான அமலாக்கத்துறை நடவடிக்கையை தொடர்ந்து அவர் பதவி விலக வேண்டும் என்று கேரள பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சந்திரசேகர் வலியுறுத்தியிருக்கிறார். கேரளத்தில் கொச்சின் மினரல் டுடைல் நிறுவனம் என்ற நிறுவனத்தின் மூலம் 2.78 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறி முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன், அவரது மகள் வீணா மற்றும் மருமகன் முகமது ரியாஸ் ஆகியோருக்கு எதிராக அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் முக்கிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக கூறி முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு கேரள மாநில காவல்துறைக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கேரள சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் பினராயி விஜயன் பதவி விலக வேண்டும் என்று பாரதிய ஜனதா தலைவர் சந்திரசேகர் நேற்று வலியுறுத்தியிருக்கிறார். இதுபற்றி அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், நான் பினராயி விஜயனிடம் பணிவுடன் கேட்டுக் கொள்வது என்னவென்றால், நீங்கள் கேரளத்தின் எதிர்க்கட்சித் தலைவர்

0: காவியகாவில் இணைந்த திருமதி மரகதம் குமரவேலை இடைத்தேர்தலில் முதலமைச்சர் திரு விஜய் அதே தொகுதிக்கு வேட்பாளராக அறிவித்துள்ளார். இதேபோல் தாராபுரத்தில் அதிமுக சார்பில் களமிறங்கி வென்று பின்னர் கட்சி தாவிய திருமதி சத்யபாமா அதே தொகுதியில் தாவேகா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அக்டோபர் 6 தேதி நடைபெறும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் மதுராந்தகம் திரு ஐ பரந்தாமன், தாராபுரம் திருமதி எஸ் சுகன்யா ஆகியோர் கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி சுகன்யா, தாவேகா ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் எடுத்துக் கூறி வெற்றி பெறுவோம் என்றார்.
1: ஆளுங்கட்சியில தாராபுரம் மக்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாமே இப்ப டிஎம்கே இருக்கிறவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க கழக நிர்வாகிகள் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு இதுமே மாற்றம் மக்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. அதை வந்து நாங்க சரி பண்ணணும். இப்போ ஆளுங்கட்சி அவங்க இருந்தாலும் களத்துல எங்க கழக நிர்வாகிகள் தான் இருக்காங்க.
0: இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திரு ஸ்டாலினை சந்தித்த இந்திய குடியரசுக் கட்சித் தலைவர் திரு சேகு தமிழரசன் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு விஜயின் திரை கவர்ச்சி எல்லாம் அரசியலுக்கு ஒவ்வாது என்பது 100 நாட்களில் தெரிந்துவிட்டதாகவும் இடைத்தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெறும் என்றும் கூறினார். இடைத்தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன், 2 தொகுதிகளிலும் தாவேகாவிற்கு எதிராக பொது வேட்பாளரை நிறுத்துவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
2: ஆளுங்கட்சிக்கு வாக்களிக்கின்ற மனநிலையில் மக்கள் இல்லாமல் உண்மையாக இந்த ஆட்சிக்கு 115 நாள் 120 நாள் எவ்வளவு கொடுமையை கண்டு கொண்டிருக்கிறோம். காவிரி பிரச்சனையை சரியாக அவர்களால் கையாள தெரியவில்லை. இதை விட்டுட்டு பல கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மற்றவர்களை குற்றம் சொல்வதற்காக உங்களை ஆட்சி பொறுப்பில் கொண்டு வரல.
0: இதனிடையே திமுக வேட்பாளர்கள் இருவரும் திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா, மாஜக தலைவர் திரு தமிமுன் அன்சாரி ஆகியோரையும் அவர்கள் சந்தித்து ஆதரவு கோரினர்.
3: தேமுதிக மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் கூட்டம் வருகிற 14 நடைபெற இருப்பதாக அன்பு சகோதரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு பிறகு களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு பிரச்சாரத்தினுடைய அட்டவணையை தயார் பண்ணி அதன்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராகிய எங்கள் இருவருக்கும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள்.
0: திமுக தாவேகா வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு இடைத்தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் அதிமுக வேட்பாளர்கள் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.
4: தொடர்ந்து தமிழகத்தில் தமிழக வெற்றி கழக தலைமையில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகள் இணைந்து மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என்ற புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன.
0: தாவேகா ஆதரவு கட்சிகளின் 2 ஆலோசனைக் கூட்டம் பனையூரில் நேற்று நடைபெற்றது. தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக ஆகிய கட்சிகள் பங்கேற்றன. சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கூட்டணியின் பெயர், ஒருங்கிணைப்பாளர் தேர்வு, ஒருங்கிணைப்பு குழு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது 2 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பாகவும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக்கு பின்னர் தாவேகா தலைமையிலான கூட்டணிக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என பெயர் சூட்டப்பட்டிருப்பதாக திரு விஜய் அறிவித்தார்.
5: மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி.
0: கூட்டத்துக்கு பிறகு திரு வைகோ, திரு திருமாவளவன், திரு மாணிக்கம் தாக்கூர், திரு காதர் மொய்தீன், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். தாவேகா, காங்கிரஸ், பிசிகா, ஐயுஎம்எல், மதிமுக ஆகிய கட்சிகள் கூட்டணியாக தேர்தலை சந்திக்க முடிவு செய்திருப்பதாக திரு திருமாவளவன் தெரிவித்தார்.
6: இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்று பொது தேர்தலுக்கு முன்னதாக நாம் சில தேர்தல்களை சந்திக்க இருக்கிறோம். அந்த தேர்தல்களுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல இது. மதச்சார்பின்மை, சமூக நீதி, சமதர்மம் போன்ற அரசமைப்பு சட்டம் முன்மொழியும் கோட்பாடுகளை பாதுகாக்கும் தொலைநோக்கு பார்வையோடு இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது.
0: இந்நிலையில் இந்த கூட்டத்துக்கு பிறகும் பிரதமர் வேட்பாளராக திரு ராகுல் காந்தியை தாவேகா ஏற்கவில்லை என தெரிகிறது. பிரதமர் வேட்பாளராக திரு விஜயை முன்னிறுத்துவது பற்றிய கேள்விக்கு நேற்று விடை கிடைக்கும் என்று காங்கிரஸ் கூறியிருந்தது. ஆனால் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர், இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக திரு ராகுல் காந்தி இன்னும் தேர்வு செய்யப்படவில்லை என்று மழுப்பலாகவே பதிலளித்தார்.
7: இந்த கூட்டணி தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்குமான கூட்டணி. 2029 பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படும் பொழுது இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். அப்பொழுது இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட திரு விஜய் அவர்கள்

0: முழு அளவில் பிரச்சாரம் செய்வார்.
1: கடந்த முறை ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காத இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இந்த முறையும் தாவேகாவினர் நேரில் சென்று அழைப்பு விடுத்திருந்தனர். ஆனால் இந்த முறையும் அழைப்பை இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நிராகரித்துவிட்டன.
2: தொடர்ந்து தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என்றும் தொடரும் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொஹிதீன் கூறியிருக்கிறார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் கூட்டணி கட்சிகளின் கூட்டம் முதல்வர் விஜய் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றார்கள். இந்த கூட்டத்தின் மூலம் தமிழக வெற்றி கழக தலைமையகத்தில் உருவாக்கப்பட்டுள்ள மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி இன்று போல் என்றும் தொடரும் என்று காதர் மொஹிதீன் குறிப்பிட்டிருக்கிறார். மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதிலிருந்து இந்த ஆண்டு 6ஆம் வகுப்புக்கு விலக்கு அளிப்பது குறித்து மத்திய இடைநிலை கல்வி வாரியம் பரிசீலிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது.
3: தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில் மும்மொழி கொள்கை பின்பற்றப்பட வேண்டும் என அனைத்து மாநிலங்களையும் மத்திய அரசு வலியுறுத்தி வருகிறது. 2026-2027 கல்வியாண்டு முதல் CBSE பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. July 1 முதல் புதிய நடைமுறை அமலுக்கு வருவதாக மத்திய அரசு தெரிவித்தது. இதற்கு கடந்த April 4 அப்போதைய முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் மும்மொழிக் கொள்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பொதுநல வழக்குகள் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அமர்வில் விசாரணைக்கு வந்தன. மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு கோபால் சங்கர நாராயணன் ஆங்கிலத்தை வெளிநாட்டு மொழி பிரிவுக்கு மாற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் தனது தீர்ப்பை அளிக்க வேண்டும் என்று கூறினார். இதுகுறித்து அரசுக்கு ஆட்சேபனை உள்ளது என மத்திய அரசு தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா கூறினார். இதையடுத்து நடப்பு கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கையிலிருந்து ஒருமுறை மட்டும் விலக்கு அளிப்பது தொடர்பாக பரிசீலிக்குமாறு மத்திய அரசுக்கு தலைமை நீதிபதி அமர்வு அறிவுறுத்தியது. இது தொடர்பாக அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தப்படும் என்று திரு துஷார் மேத்தா நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 17 உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்த தகவல் CBSE மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.
2: தொடர்ந்து இந்தியாவின் மேற்கு வங்காளத்தில் கங்கை நதிக்கரையில் அமைந்திருந்த ஆலயம் ஆற்றில் மூழ்கிவிட்டது. இயற்கை பேரிடர் ஏற்படுத்தும் மோசமான பாதிப்புகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. உலகெங்கும் இயற்கையின் சீற்றம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை September 6 மேற்கு வங்க ஆலயம் மூழ்கிவிட்டது. ஆலயம் மால்தா மாவட்டத்தில் 175 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஆலயமாகும். கங்கை ஆற்றில் நீர்மட்டம் உயர்ந்து கரையோரத்தில் மண் சரிந்ததே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. சிறுவயதில் கங்கை ஆறு அந்த கோவிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருந்ததாக அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் நினைவு கூர்ந்தார். அந்த சிவன் ஆலயம் பக்தர்களிடையே மிகவும் பிரபலமானது. மேற்கு வங்காளத்தில் மட்டுமன்றி அண்டை மாநிலங்களிலிருந்தும் 1000 பக்தர்கள் கோவிலுக்கு செல்வது வழக்கமாகும். ஆலயம் கங்கையில் மூழ்கும் காணொளி இணையவாசிகளிடையே அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவிலிருந்து நேபாளத்துக்கு மேலும் 35 நிவாரணப் பொருட்கள் C-17 ராணுவ போக்குவரத்து விமானம் மூலம் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதுவரை 10 மேல் நிவாரணப் பொருட்கள் மற்றும் உபகரணங்களை இந்தியா வழங்கியுள்ளது. இந்தியாவிலிருந்து மருத்துவர்கள், துணை மருத்துவ பணியாளர்கள், சுரங்க மீட்பு நிபுணர்கள் உள்ளிட்டோர் அடங்கிய மீட்புக் குழுக்களும் ஏற்கனவே அனுப்பப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி வீதம், 15 காவிரி நீர் திறக்க வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவுக்கு எதிராக கர்நாடக மாநில அரசு உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாக அந்த மாநில நீர்வளத்துறை அமைச்சர் செல்வராயசாமி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் நெல் கொள்முதலில் அலட்சியம் காட்டுவதா என்று தமிழக வெற்றி கழக அரசுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்.
1: கடந்த சில நாட்களாக டெல்டா மாவட்டங்களில் பெய்த திடீர் மழையால் 2000 நிலத்தில் விளைவித்த நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வந்த 1000 நெல் மூட்டைகள் முழுமையாக கொள்முதல் செய்யப்படாமல் சாலை ஓரங்களில் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் மழையில் நனைந்து வீணாகி விவசாயிகளுக்கு பெருத்த இழப்பு ஏற்பட்டிருப்பதாக திரு பழனிசாமி சாடியுள்ளாா். சட்டப்பேரவையில் குறைகளை சொல்லும் சட்டப்பேரவை உறுப்பினர்களை சமாதானப்படுத்தும் நோக்கில் தாவேக அமைச்சர்கள் பதில்களை சொன்னார்களே தவிர வீணாய்போகும் நெல்மணிகளை பாதுகாப்பதற்கு முறையான நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்மணிகள் வீணாய் போவதை வேடிக்கை பார்க்கும் இந்த அரசின் போக்கை ஏற்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ள எடப்பாடி திரு பழனிசாமி, நெல்மணிகளை முழுமையாக கொள்முதல் செய்து விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.
2: தொடர்ந்து வாகனங்களில் பயணிக்கும் போது கட்டாயம் சீட் பெல்ட் அணிவது தொடர்பான போதுமான சட்டங்கள் உள்ளன. அந்த சட்டங்களுக்கு மக்கள் இணங்குவதை உறுதி செய்வது சட்ட அமலாக்க முகமைகளின் கடமை என்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்திருக்கிறது. காங்கிரசின் தேசிய செய்தி தொடர்பாளர் சக்தி சிங் டெல்லியில் நேற்று செய்தியாளருக்கு அளித்த செவ்வியில், வருமான வரியை செலுத்தாமல் தவிர்ப்பதற்காக நாட்டில் 3260 பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் இதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. வருமான வரி சட்டத்தின் பிரிவு 80GC படி தனிநபர் தான் செலுத்த வேண்டிய வருமான வரி தொகையை அரசியல் கட்சிக்கு நன்கொடையாக அளித்தால் அவரது வரி பூஜ்யமாகிவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
1: நாட்டில் உள்ள 3260 அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் வருமான வரி ஏய்ப்பு செய்ய பாஜக உதவுவதாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு சக்தி சின் கோஹில் குற்றம் சாட்டியுள்ளார். வருமான வரி சட்டத்தின் 80GC பிரிவின்படி ஒரு தனிநபர் தான் செலுத்த வேண்டிய வருமான வரியை ஒரு அரசியல் கட்சிக்கு நன்கொடையாக வழங்கினால் அந்த வரி பூஜ்யமாகிவிடும் என்றும், அதேபோல் 80GGD பிரிவின்படி ஒரு நிறுவனம் தனது வரிப்பணத்தை பதிவு செய்யப்பட்ட எந்தவொரு அரசியல் கட்சிக்கும் நன்கொடையாக வழங்கினால் அதன் வரியும் பூஜ்யமாகிவிடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த மோசடியில் ஈடுபடும் போலி நிறுவனங்களுக்கு 200% அபராதம் விதித்து குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட சட்டத்தில் இடமிருந்தும் இந்த வழக்கில் இதுவரை ஒருவர் கூட தண்டிக்கப்படவில்லை என்று திரு கோஹில் கூறினார்.
2: ஒரு நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிக்கு நன்கொடை கொடுத்தால் வரி செலுத்த வேண்டியதில்லை.
0: तो उस अमाउंट पे उसे कोई टैक्स नहीं भरना है, उसका टैक्स जीरो हो जाएगा. अब फर्जीवाड़ा कैसे हो रहा है?
2: இந்த சலுகை உள்ளது. இதனை முறைகேடாக பயன்படுத்தி நாடு முழுவதும் உள்ள 3260 லெட்டர் பேட் கட்சிகளால்
0: कि जो आरयूपीपी है वो सब फर्जी है. 3260
2: அந்த லெட்டபேட் கட்சிகளால் மொத்தம் 10,000 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடைபெற்றிருக்கிறது.
1: இத்தகைய கருப்பு பணம்தான் நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதுகாப்பையும் பலவீனப்படுத்துவதாக குற்றம் சாட்டிய திரு சக்தி சிங் கோஹில் இந்த மோசடி குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதனிடையே வெளிநாடுகளில் உள்ள கருப்பு பணத்தை மீட்டு வருவதில் பிரதமர் திரு மோடி தோல்வி அடைந்து விட்டார் என விமர்சித்துள்ள காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ், பாஜக அறிவித்தபடி அனைவருக்கும் வங்கிக் கணக்கில் தலா 15 லட்சம் ரூபாய் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பாஜகவின் ஆதரவுடன் கருப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மடைமாற்றி சலவை செய்யும் ஒரு திட்டம் இங்கேயே நடைபெற்று வருவதாகவும், இந்த ஊழலின் உண்மையான சூத்திரதாரி யார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
2: தொடர்ந்து தமிழ்நாட்டில் 3 தொடர்ந்து திட்டங்கள் உட்பட 20,804 கோடி ரூபாய் மதிப்பில் 8 தொடர்ந்து திட்டத்துக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.
3: பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்திய ரயில்வேயின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தை விரைவுபடுத்தவும் 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா ஆகிய 4 மாநிலங்களில் மொத்தம் 17 மாவட்டங்களில் 5 புதிய ரயில் பாதை திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் தமிழ்நாட்டின் அரக்கோணம், ஆந்திராவின் ரேணிகுண்டா இடையே ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருப்பதி, சித்தூர் வழியே 77 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3வது மற்றும் 4வது ரயில்வே வழித்தடம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதேபோல ஓசூர், ஓமலூர் இடையே கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் வழியே 147 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிதாக இரட்டை வழித்தடம் அமைக்கப்பட உள்ளது. சேலம், கரூர், திண்டுக்கல் இடையே நாமக்கல் வழியே 159 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிதாக இரட்டை வழித்தடம் அமைக்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட உள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே உள்ள ஒயிட்ஃபீல்ட் கோலார் மாவட்டத்தில் உள்ள பங்காரப்பேட்டை இடையே 47 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3வது மற்றும் 4வது ரயில்வே வழித்தடம் அமைக்கப்பட உள்ளது. தெலங்கானா மாநிலத்தின் செகந்திராபாத் காசிப்பேட்டை இடையே 110 கிலோமீட்டர் தொலைவிற்கு பல வழித்தடம் உருவாக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த திட்டங்களுக்காக குறைந்த அளவிலான நிலமே கையகப்படுத்தப்படும் என்றும் இதன் மூலம் பாதிக்கப்படும் மக்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கும் என்றும் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: ரயில்வே திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்துவதில் உள்ள சிரமங்களை குறைக்கும் வகையில் இந்த புதிய திட்டங்களுக்கு குறைந்த அளவிலான நிலமே கையகப்படுத்தப்படும். நவீன வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதால் குறைந்த அளவிலான நிலமே எடுக்கப்படும்.
4: கன்வென்ஷனலி ஜிஸ் தர சே லேண்ட் கா ரயில்வே கா ஜோ டிசைன் ஹோதா தா உஸ் டிசைன் சே காஃபி நயே மாடர்ன் டிசைன்ஸ் லேக்கே ஆயே.
3: இந்த 5 புதிய திட்டங்கள் மூலம் சுமார் 52 லட்சம் மக்கள் வசிக்கும் 2121 கிராமங்கள் இணைக்கப்படும் நிலையில் இந்திய ரயில்வே துறையின் சேவை கூடுதலாக 540 கிலோமீட்டர் தொலைவுக்கு விரிவுபடுத்தப்படுகிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் ஒகேனகல், ஓசூர், மேட்டூர், கொடைக்கானல், சத்தியமங்கலம், நாமக்கல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் கூடுதல் ரயில் வசதியை பெறும். மேலும் நிலக்கரி, சிமெண்ட், இரும்பு, கொள்கலன், வாகனம், உணவு தானியங்கள், பெட்ரோலிய பொருட்கள், உரம் போன்ற சரக்குகளின் போக்குவரத்திற்கு புதிய வழித்தடங்கள் பெரும் உதவியாக இருப்பதுடன் கூடுதலாக ஆண்டுக்கு சுமார் 47 மில்லியன் டன் சரக்குகளை கொண்டு செல்ல இயலும் என கூறப்படுகிறது. இதேபோல ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் 14 மாவட்டங்களை இணைக்கும் வகையிலான ரயில்வே திட்டங்களுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.
2: தொடர்ந்து கனடா நாட்டில் பஞ்சாபி பாடகர் அம்மி விர்கின் வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் கடந்த சனிக்கிழமை பஞ்சாபி பாடகர் அம்மி விர்க் அங்குள்ள ராஜாஸ்பூரம் திடலில் இசை கச்சேரி நடத்தினார். கச்சேரி முடிந்து அம்மி விர்க் மற்றும் அவரது குழுவினர் பேரணியாக புறப்பட்டு சென்றார்கள். அப்போது திடீரென மற்றொரு வாகனத்தில் வந்த கும்பல் அம்மி விர்கின் கார் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் அந்த காரின் மீது 7 துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்ததாகவும் நல்ல வாய்ப்பாக யாருக்கும் எந்தொரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கனடா காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்தியாவிலே முதல் முறையாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு செல்லும் அனைத்து பக்தர்களுக்கும் காப்பீடு வழங்கப்படும் என்று அதன் அறங்காவல் குழு தலைவர் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் என்று 1,14,040 ரூபாவுக்கும் கிராமுக்கு 110 ரூபாய் என்று 1 கிராம் 14,255 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 255 ரூபாவுக்கும் 1 கிலோ 2,55,000 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
5: கருங்கடல் துறைமுகமான நோவோரோசிஸ்கில் ரஷ்ய ராணுவ கப்பல்கள் தாக்கப்பட்டதாக யுக்ரேனிய தளபதி கூறினார். ஒரே இரவில் அங்கு 4 பேர் கொல்லப்பட்டதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர். யுக்ரைன் மற்றும் மால்டோவா இடையிலான எல்லை கடவை பகுதியில் ரஷ்ய ட்ரோன்கள் தாக்கியதில் 2 பேர் கொல்லப்பட்டதாக யுக்ரைன் கூறுகிறது. ரஷ்யா இரவில் யுக்ரைன் மீது நடத்திய தாக்குதலில் பல இடங்களில் தீ சம்பவங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. வடகொரியா அதன் முக்கிய யோங்பியான் அணுசக்தி வளாகத்தில் ஒரு புதிய 2 மாடி யுரேனிய செறிவூட்டல் வசதியை கட்டியுள்ளது. இது சர்வதேச அணுசக்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆயுத தரத்தில் உள்ளான பொருட்களை உற்பத்தி செய்வது தீவிர கவலை அளிப்பதாக அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் இயக்குநர் ரஃபேல் கிராசி கூறினார். புதிய கட்டடத்தில் அதிகபட்சம் 28 மைய விலக்கு கருவி தொகுதிகளை அமைக்க முடியும் என்று கூறப்படுகிறது. செயற்கைக்கோள் படங்களிலிருந்து பெறப்பட்ட இந்த கண்டுபிடிப்புகள் வடகொரியாவின் அணுசக்தி உட்கட்டமைப்பு தொடர்ந்து விரிவடைந்து வருவதை காட்டுகின்றன. அமெரிக்கா மற்றும் கனடாவிற்கு இடையிலான பொருளாதார மோதல் தீவிரமடைவதால் கனடா பொருட்கள் மீதான வர்த்தக கட்டுப்பாடுகளை அமெரிக்கா விரிவுபடுத்தி வருகிறது. இது மதுபானங்கள், பால் பொருட்கள், மோட்டர் சைக்கிள்கள் மீதான முழுமையான இறக்குமதி தடைகளை உள்ளடக்கியது. செவ்வாயன்று கனடா டாலருக்கு டாலர் என்ற வகையில் 50% வரிகளை அமல்படுத்திய பின்னர் கனடா அமெரிக்காவிற்கு எதிராக பாகுபாடு காட்டுவதாக அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டினார்.
2: மறைந்த நோர்வே மன்னர் மூன்றாம் மன்னர் ஹராட்டின் இறுதி சடங்கில் ஏராளமான நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றார்கள். நோர்வே நாட்டின் மன்னராக 35 ஆண்டுகளுக்கு மேலாக பதவி வைத்து வந்த 89 வயதான மூன்றாம் ஹராட் கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி உடல்ல குறைவால் காலமானார். அவரின் மறைவை தொடர்ந்து அவரது மகன் 8ஆம் காகோன் நோர்வேயின் புதிய மன்னராக பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் மன்னர் மூன்றாம் ஹராட்டுக்கு நேற்று தன்னகர் ஒஸ்லோவில் இறுதி சடங்கு நடைபெற்றுள்ளது. ஒஸ்லோ நகரம் முழுவதும் 21 குண்டுகள் முழங்க மன்னர் ஹராட்டின் உடல் அடங்கிய சவப்பட்டி அரசு மாளிகையில் ஒஸ்லோ தேவாலயத்துக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. மன்னர் ஹராட்டின் இறுதி ஊர்வலத்தை நேரில் காண ஆயிரக்கணக்கான நோர்வே மக்கள் ஒஸ்லோவின் தெருக்களில் திரண்டு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். இறுதி ஊர்வலத்தில் மன்னர் ஹாகோன் மற்றும் ஏராளமான உலகத் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளும் பங்கெடுத்துக் கொண்டார்கள். உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலஸ்கி சென்ற விமானம் ஆளில்லா வானூர்தி தாக்குதலில் தப்பிவிட்டதாக நோர்வே பிரதமர் ஜோனஸ் கார் ஸ்தோர் கூறியிருக்கிறார். விமானம் புறப்படும் நேரத்தில் அந்த சம்பவம் நடந்ததாக அவர் தெரிவித்தார். அதிபர் செலஸ்கி மோல்டோவாவிலிருந்து நோர்வேயின் ஒஸ்கோ நகருக்கு போய்க் கொண்டிருந்தார். ஆளில்லா வானூர்தி பற்றிய எச்சரிக்கை காரணமாக செலஸ்கியின் பயணம் தாமதமடைந்ததாக மோட்டோவா அரசாங்க பேச்சாளர் தெரிவித்தார். ஆனாலும் அதிபரின் உயிருக்கு ஆபத்தில்லை என்று அவர் குறிப்பிட்டார். நோர்வே மன்னரின் இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக செலஸ்கி ஒஸ்லோ சென்றார். செலஸ்கி நோர்வேயிலிருந்து புறப்பட்டு ஐஸ்லாந்து, கனடா ஆகிய நாடுகளுக்கும் செல்லுகிறார். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தை விரைவில் மீண்டும் தொடங்கும் என்று ரஷ்யா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைனிடையே கடந்த பிப்ரவரிக்கு பிறகு எந்தவித நேரடி பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. ஈரான் போர் காரணமாக முடங்கிய இந்த அமைதி முயற்சியை மீண்டும் தொடங்கும் நோக்கில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தனது பிரதிநிதிகளை மொஸ்கோ மற்றும் கீவ் நகரங்களுக்கு கடந்த வார இறுதியில் அனுப்பி வைத்திருந்தது நேர்கள் அறிந்ததே. அமெரிக்க பிரதிகள் புறப்பட்டதும் தலைநகரங்கள் மீது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தாக்குதல்களை இருதரப்பும் மீண்டும் தொடங்கியுள்ளது. சவுதி அரேபியா மீதான யமனின் ஹவுதி கிளர்ச்சிப்படையின் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் பல்வேறு நகரங்களில் அமைந்துள்ள முக்கிய கட்டமைப்புகளை குறிவைத்து ஹவுதி படையினர் தொடர் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் 73 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள்.
6: ஏமன் சவுதி எல்லையில் ட்ரக்குகள் தீப்பிடித்து எரிகின்றன. சவுதி அரேபியாவிலிருந்து வந்த அந்த வாகனங்களை இலக்கு வைத்ததாக ஹூத்தி குழுவினர் தெரிவித்தனர். உலகின் மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நாடான சவுதி அரேபியா மீது நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களின் ஒரு பகுதியாக இது அமைந்துள்ளது. தேசிய எண்ணெய் நிறுவனமான அராம்கோவிற்கு சொந்தமான முக்கிய இடங்கள் தீப்பிடித்து எரிவதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. ஏமனில் ஹூத்தி கட்டுப்பாட்டில் உள்ள சிறைச்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சவுதி நடத்திய வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஹூத்திகள் கூறுகின்றனர். இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்ட 7 பேரில் ஒரு குழந்தையும் அடங்கும் என்று கூறப்படுகிறது. ஜூலை மாதத்தில் சண்டை நிறுத்தம் முறிந்ததில் இருந்து 100,000+ பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பதற்றம் அதிகரித்ததற்கு சவுதி அரேபியாவே காரணம் என்று ஹூத்திகள் குற்றம் சாட்டுவதுடன் பெரிய அளவிலான பதிலடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அச்சுறுத்தினர். சவுதி அரேபியாவின் ஆதரவு பெற்ற ஏமன் அரசு படைகள் ஈரானின் ஆதரவு பெற்ற ஆயுத குழுவினருடன் சண்டையிட்டு வருகின்றன. 2022ஆம் ஆண்டில் சண்டை நிறுத்தம் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக ஏமன் உள்நாட்டுப் போரினால் 1.5 லட்சம் பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் பஞ்சத்தினால் உயிரிழந்தனர். இந்த சண்டை நிறுத்தம் சிக்கலுக்கு உள்ளாவது மத்திய கிழக்கை மேலும் சீர்குலைக்கும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே தொடர்ந்து நடைபெற்று வரும் போரின் காரணமாக கடந்த சில மாதங்களாகவே ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் சிக்கிக் கொண்டுள்ளன. கடந்த ஆண்டு இந்த நீர்வழிப்பாதையின் வழியாக நாள் ஒன்றுக்கு சுமார் 20 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் நேற்றைய நிலவரத்தை காட்டும் இந்த டிராக்கர் மூலம் கப்பல் போக்குவரத்து இன்னும் குறைந்த அளவிலேயே இருப்பதை பார்க்கலாம். அதனால்தான் இந்த மோதல் முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்கா ஈரான் போரின் பின்னணியில் இது மீண்டும் வெடித்துள்ளது. மேலும் இவை ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. சவுதி அரேபியாவால் இனி இந்த வழியாக தனது எண்ணெயை ஏற்றுமதி செய்ய முடியாததால் அதற்கு பதிலாக செங்கடல் வழியாக பாப் அல் மண்டேப் நீரிணை என்ற இந்த சிறிய நீர்வழிப்பாதையை சார்ந்துள்ளது. ஹூத்திக்கள்ளி பகுதியில் கப்பல்களை தாக்குவது இது முதல் முறையல்ல. ஆனால் இப்போது அவர்கள் சவுதியின் எண்ணெய் கப்பல்களை குறிவைக்கிறார்கள். ஈரான் மீதான போரின் காரணமாக உலகளாவிய எரிசக்தி சந்தைகளுக்கு மிகவும் முக்கியமானதாக மாறியுள்ள ஒரு நீர்வழியின் மீது கூடுதல் கட்டுப்பாட்டை பெறுவதற்காக அவர்கள் சண்டையிட்டு வருகின்றனர். மீண்டும் மோதல்கள் வெடித்துள்ள நிலையில் சமீப நாட்களில் கிட்டத்தட்ட 20,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநா கூறுகிறது. எண்ணெய் விலை மற்றும் உலக பொருளாதாரம் ஆகியவற்றின் மீதான இதனுடைய தாக்கத்தின் காரணமாக இந்த விவகாரம் ஏமன் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளையும் தாண்டி பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது.
2: இதனையில் சவுதி அரேபியா மீதான ஹவுதிகளின் தாக்குதலுக்கு அந்த நாட்டுடன் பாதுகாப்பு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாகிஸ்தான் அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுபற்றி பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ஹவாஜா ஆசிப் கூறுகையில், மக்கா பாதுகாப்பு கூட்டணியின் முத்தரப்பு ஒப்பந்தத்தின் கீழ் கூட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எப்போது வேண்டுமானாலும் தொடங்கப்படும். இது மூன்று நாடுகளும் மற்றொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வன்முறை சார்ந்த ஒப்பந்தம் அல்ல. ஆனால் ஏதேனும் ஒரு கூட்டணி நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் மூன்று நாடுகளும் இணைந்து அதற்கு பதிலடி கொடுக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். ஏற்கனவே பாகிஸ்தான், சவுதி அரேபியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் இணைந்து மக்கா பாதுகாப்பு கூட்டணி உருவாக்கி முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. முன்னதாக ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் உள்ள முக்கிய கட்டமைப்புகளை குறிவைத்து ஈரானிய படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. மேலும் ஈரானின் ஆதரவு பெற்ற யமனின் ஹவுதி படைகளும் இந்த போரில் சவுதி அரேபியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இதையடுத்து சவுதிக்கு ஆதரவாக துருக்கி மற்றும் பாகிஸ்தான் இந்த போரில் களமிறங்க கூடும் என கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு சொந்தமான 5 கச்சா எண்ணெய் கப்பல்களை தாக்கி அமெரிக்கா மூழ்கடித்துள்ளது. பதிலடி நடவடிக்கையாக கோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் 2 போர்க்கப்பல்கள் உள்ளிட்ட 20 கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது.
7: ஹோர்முஸ் நீரிணை மீதான அமெரிக்காவின் முற்றுகை நடவடிக்கை ஈரானின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்து வருகிறது. ஈரானின் எண்ணெய் உற்பத்தி பொருட்களில் 90% அதிகமானவை ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே கொண்டு செல்லப்படுவதால் இதனால் அதிகம் பாதிக்கப்படும் நாடுகளில் ஒன்றாக ஈரான் விளங்குகிறது. ஓமான் கடற்கரைக்கு அருகில் கப்பல்களின் கண்காணிப்பு அமைப்புகளை அணைத்துவிட்டு சில கப்பல்களை அமெரிக்காவால் கடந்து செல்ல வைக்க முடிந்தாலும் எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் ஈரானிய எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா தடுத்து நிறுத்தியுள்ளது. எங்களது எண்ணெயை ஏற்றுமதி செய்ய முடியாவிட்டால் வேறு யாரும் அதை செய்யக்கூடாது என்பதே ஈரானின் உத்தியாக உள்ளது போல தோன்றுகிறது. கடந்த சில மாதங்களாக ஈரானிய புரட்சிகர காவல் படை தளபதிகளிடமிருந்து நாம் கேட்டு வரும் கொள்கையும் எச்சரிக்கையும் இதுவாகவே இருந்து வருகிறது. அதனால்தான் ஹோர்முஸ் நீரிணை மற்றும் ஓமான் வளைகுடா பகுதிகளில் அமெரிக்க கப்பல்கள் மற்றும் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை மட்டுமல்லாமல் 3 தரப்பு நாடுகளின் கப்பல்களையும் ஈரான் குறிவைப்பதை நேற்றும் இன்றும் காண முடிந்தது.
2: தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை விட அதிக சம்பளம் வாங்கும் ஒரு நாட்டின் தலைவராக சிங்கப்பூர் பிரதமர் லோரன்ஸ் வங் வலம் வருகிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புக்கு மாத சம்பளமாக 400,000 அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படுகிறது. 1999 பிறகு அமெரிக்காவில் அதிபரின் சம்பளம் உயர்த்தப்படவில்லை. இந்நிலையில் சிங்கப்பூர் பிரதமர் லோரன்ஸ் வங்கின் மாத சம்பளம் 22,00,000 அமெரிக்க டாலர்களாக இருந்த நிலையில் தற்போது 36,00,000 அமெரிக்க டாலர்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை சிங்கப்பூர் பிரதமர் லோரன்ஸ் வங் நேற்று வெளியிட்டார். வருகின்ற அக்டோபர் 15 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அவரின் முந்தைய சம்பளத்திலிருந்து 60% கூடுதலாகும். திறமையானவர்களை பொதுச் சேவைக்கு ஈர்ப்பதற்கும் சிறந்த நிர்வாகத்தை பேணுவதற்கும் ஒரு வழியாக அரசியல்வாதிகளுக்கான அதிக ஊதிய முறையை சிங்கப்பூர் அரசாங்கம் நியாயப்படுத்தியுள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு இருசக்கர வாகனங்கள், மதுபானங்கள் மற்றும் பால் பொருட்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இந்த தடை வருகின்ற செப்டம்பர் 29 முதல் முழுமையாக அமலுக்கு வர உள்ளது. இரு நாடுகளுக்கிடையே பல சுற்றுகளாக நடைபெற்ற வர்த்தக பேச்சுக்கள் எந்தவித உடன்பாடுமின்றி தோல்வியடைந்ததை தொடர்ந்து கனடாவின் சுமார் 2,000 கோடி டாலர் மதிப்பிலான பொருட்களுக்கு அமெரிக்கா 50% கூடுதல் வரியை விதித்திருந்தது. இதையடுத்து அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் உருக்கு, மரச்சாமான்கள் உள்ளிட்ட 2,000 கோடி டாலர் மதிப்பிலான பொருட்களுக்கு கனடா 15% முதல் 50% வரை விதித்த பதிரடி வரிகள் கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்திருக்கின்றன. இதன் தொடர்ச்சியாக அமெரிக்கா தற்போது இந்த இறக்குமதி தடையை அறிவித்திருக்கிறது. கனடா மீதான பொருளாதார அழுத்தத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறார். புத்தாண்டு முதல் கனடா வாகனங்கள் மீதான வரியை 25%-50% உயர்த்த உள்ளதாக அவர் அச்சுறுத்தியிருக்கிறார். மேலும் கனடாவின் பாம்பாடியர் தனியார் விமானங்கள் அமெரிக்காவிலே உற்பத்தியை தொடங்காவிட்டால் அவற்றுக்கும் தடை விதிக்கப்படும் என்றும் அரசு கொள்முதல் பட்டியலிலிருந்து கனடா பொருட்களை உடனடியாக நீக்குமாறும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எதிர்வரும் நவம்பரில் நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தலில் குடியரசுக் கட்சியினர் காங்கிரசின் கட்டுப்பாட்டை தக்க வைத்துக் கொண்டால் ஒவ்வொரு அமெரிக்க வயது வந்தவருக்கும் $5,000 உதவித்தொகை வழங்குவதாக ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவிக்கிறார். இது வாக்காளர்களை தனது கட்சிக்கு ஆதரவளிக்க சம்மதிக்க வைப்பதற்கான ஒரு அசாதாரண முயற்சியாக பார்க்கப்படுகிறது.
8: அமெரிக்க பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 2 ஆண்டுகளாகும். பிரதிநிதிகள் சபையின் 435 இடங்களுக்கான தேர்தல் நவம்பர் 3 நடைபெறுகிறது. அமெரிக்க அதிபரின் 4 ஆண்டு பதவிக்காலத்தின் நடுவில் வரும் இந்த தேர்தல் இடைக்கால தேர்தல் எனப்படுகிறது. 6 ஆண்டுகள் பதவிக்காலம் கொண்ட செனட் சபையில் 100 உறுப்பினர்கள் உள்ள நிலையில் 1/3 இடங்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்படுகிறது. அதன்படி 35 இடங்களுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் டல்லஸில் நேற்று நடைபெற்ற குடியரசுக் கட்சியின் தேர்தல் மாநாட்டில் கலந்து கொள்ள டிரம்ப் வருகை தந்தார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இடைக்கால தேர்தலுக்கு பின் ஈரான் போர் முடிவுக்கு வரும் என்றார். தேர்தலில் தமது கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்த ஈரான் முயற்சிப்பதாகவும் அது நடக்காது என்றும் டிரம்ப் கூறினார். பின்னர் தேர்தல் மாநாட்டில் உரையாற்றிய டிரம்ப், அடுத்த 250 ஆண்டு வரலாற்றுக்கான நுழைவு வாயிலில் அமெரிக்கா தடுமாறப் போகிறதா அல்லது திரும்பி பார்க்காமல் தொடர்ந்து முன்னேறி செல்ல போகிறதா என்பதை இந்த தேர்தலில் மக்கள் அளிக்கும் வாக்குதான் முடிவு செய்யப் போகிறது என்றார். வாக்குச்சீட்டில் தமது பெயரே இருப்பதாக நினைத்து வாக்களிக்க கோரிய அவர், ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் 476,000 ரூபாய் டிரம்ப் ஈவுத்தொகை தரப்படும் என்ற வாக்குறுதியையும் அளித்தார். தமது ஆட்சியில் அமெரிக்கா பொருளாதாரத்தில் முன்னேறியுள்ளதாகவும் இது புது வரலாறு என்றும் டிரம்ப் கூறினார். ஈரானில் பிக்காட்ஸ் மலைப்பகுதியில் நிலத்துக்கடியில் உள்ள அணுசக்தி மையத்தில் பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் தமது உரையில் ஈரான் பற்றி குறிப்பிட்ட அவர், அந்த அணுசக்தி மையம் விரைவில் தாக்கப்படும் என்று மீண்டும் தெரிவித்தார்.
2: தொடர்ந்து யூத குடியேறிகளால் பலஸ்தீன மக்கள் இன அழிப்புக்கு உள்ளாகுவதாகவும் அதனை இஸ்ரேலிய அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் பிரிட்டன் வெளிநாட்டு அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார்.
9: The British government agrees. மேற்கு கரையின் பகுதிகளில் குடியேறிகளில் உள்ள பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட இன அழிப்புக்கு பாலத்தீனர்கள் உள்ளாகிறார்கள் என்பதை பிரிட்டன் அரசு ஒப்புக்கொள்கிறது. மேலும் அடிக்கடி இஸ்ரேலிய அரசு இதை கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளது. அதைவிட மோசமானதாக அதன் உறுப்பினர்களில் சிலர் பாலத்தீனர்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயரச் செய்வதை ஆதரிக்கும் வகையில் அறிக்கைகள் வெளியிட்டும் நடவடிக்கைகளை மேற்கொண்டும் உள்ளனர். இப்படி கூறுவதன் தீவிரத்தன்மையை நான் உணர்கிறேன். ஆனால் உண்மை என்னவென்றால், இத்தகைய துன்பங்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு குறைந்தபட்சம் இதையாவது செய்ய வேண்டும்.
10: பிரிட்டனின் வெளியுறவு கொள்கையை பொறுத்தவரை இது முக்கிய தருணம் என்று நான் நினைக்கிறேன். மிலிபேண்ட் பயன்படுத்திய வார்த்தைகளும் பிரதமர் அவருக்கு அருகிலேயே அமர்ந்திருந்த விதமும் இந்த விவகாரம் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கம் என்பதை காட்டுகிறது. மேலும் ஐநாவின் ஒரு பெரிய கூட்டம் நடக்க உள்ளது. பிரிட்டன் அதன் பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினராக உள்ளது. அது ஒரு தளத்தை கொண்டுள்ளது. மேலும் அது கூறுவதை மக்கள் கவனித்து கேட்பார்கள். ஆனால் அது களத்தில் விஷயங்களை மாற்றுமா என்பது வேறு விஷயம். நிச்சயமாக அதில் நிறைய விஷயங்கள் அமெரிக்கர்களை பொறுத்தது. ஏனென்றால் அமெரிக்கர்கள் எப்போதும் இஸ்ரேலை ஆதரிக்கின்றனர். குடியேற்றங்கள் சட்ட விரோதமானவை மட்டுமல்ல, முழு ஆக்கிரமிப்பும் சட்ட விரோதமானது. அவை உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் மற்றும் இஸ்ரேல் இழப்பீடு செலுத்த வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றத்தின் ஆலோசனை கருத்தை பிரிட்டன் ஏற்றுக்கொள்வதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நான் நினைக்கிறேன். எனவே இந்த விவகாரம் இப்போது ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டிக்கொண்டிருக்கிறது என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது. பிரிட்டனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இது ராஜ்ய ரீதியிலான ஒரு பெரிய நெருக்கடியாக உள்ளது. 1948 பிறகு பிரிட்டனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஏற்பட்ட மிக தீவிரமான நெருக்கடிகளில் இதுவும் ஒன்று. அப்போது பிரிட்டன் பாலத்தீனத்தில் தனது ஆட்சி பொறுப்புகளை துறந்தது. பின்னர் நடந்த போரில் இஸ்ரேல் வென்றது. ஆனால் அந்த போரை பாலத்தீனர்கள் பேரழிவு என்று அழைக்கிறார்கள்.
2: தொடர்ந்து நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,365 அதிகரித்துள்ளது. இவர்களில் 1,147 பேரின் உடல்கள் இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை. மாயமான 5,326 பேரை தேடும் பணிகள் நேற்றும் 15வது நாளாக தொடர்ந்தது.
6: நேற்று எங்கள் பேரிடர் மதிப்பீட்டு குழுக்களுடன் களத்திற்கு செல்ல முடிந்தது. அங்கு நிலைமை முற்றிலும் பேரழிவுக்கு உள்ளாகியுள்ளது. அப்பகுதி ஒரு பேரழிவுக்கு பிறகான காட்சியைப் போல இருந்தது. அனைத்தும் தரைமட்டமாக்கப்பட்டு அடிக்கப்பட்டுள்ளன. முன்பு வீடுகள் இருந்த இடங்களில் 5 முதல் 8 மீட்டர் உயரத்திற்கு இடிபாடுகள் குவிந்துள்ளன. நீர், சேறு மற்றும் பனிக்கட்டி ஆகியவற்றின் கடும் தாக்கத்தால் வீடுகள் 100 முதல் 150 மீட்டர் வரை அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. இதில் மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், அந்த இடிபாடுகளுக்கு அடியில் பலரின் அன்புக்குரியவர்களின் உடல்கள் இருக்கலாம். இது பொது சுகாதாரத்திற்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் தற்போது நீர் மாசுபடுவதையும் நாங்கள் காண்கிறோம். மிக அவசரமாக நாம் செய்ய வேண்டியவற்றில் ஒன்று, இடம்பெயர்ந்த மக்களுக்கு சுத்தமான நீர், போதுமான சுகாதார வசதிகள் மற்றும் தங்குவதற்கு ஏற்ற இடவசதி ஆகியவற்றை உறுதி செய்வதாகும். ஏனெனில் அவர்களால் விரைவில் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பி வீடுகளை மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது.
2: தொடர்ந்து, இந்தோனேஷியாவில் காட்டுத்தீயால் ஏற்படும் கரியமில வாய் வெளியேற்றம் உலகில் முதலிடத்தில் இருப்பதாக தரவுகள் கூறுகின்றன. போர்னியோ சுமத்ரா தீவுகளில் மிகப்பெரிய காட்டுத்தீ தொடர்கிறது. இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் இந்தோனேஷியாவில் தீயினால் வெளியேறிய புகையும் வாயுவும் கிட்டத்தட்ட 20 மில்லியன் மெட்ரிக் டன் ஆகும். இதுவரை முதலிடத்தில் இருந்த ரஷ்யாவை இந்தோனேஷியா முந்திவிட்டதாக ஐரோப்பாவின் புயமூட்ட கண்காணிப்பு அமைப்பு தெரிவிக்கிறது. மேற்கு கலிமந்தானில் உள்ள பொத்தியானாக் நகர் ஆக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று அங்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு 394 இருந்தது. 300 கடந்தால் அது அபாயகரமான நிலையாக கருதப்படுகிறது. தீயினால் ஆக அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் ஒன்றாக இந்தோனேஷியா விளங்குகிறது. 11 ஆண்டில் இப்போது மீண்டும் ஒரு சிரமமான ஆண்டை அது சந்திக்கிறது. காசுக்காக நிறுவனங்கள் காட்டை எரிப்பதாக குற்றச்சாட்டம் சொல்லப்படுகிறது. தாய்லாந்து பாலர் பள்ளியில் காவல்துறை அதிகாரி தனது மனைவியை சுட்டுக் கொன்றுள்ளார். மனைவி பாலர் பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்தார். தாய்லாந்து நேரப்படி நேற்று காலை சொன்புரி மாநிலத்தில் இந்த சம்பவம் நடந்தது. துப்பாக்கிச் சூடு வகுப்பறைக்கு வெளியே நடந்தது. மாணவர்கள் யாரும் அதை நேரில் பார்க்கவில்லை. பள்ளியில் இருந்த 44 மாணவர்களும் பாதுகாப்பாக பின்னர் வெளியேற்றப்பட்டார்கள். துப்பாக்கிச் சூட்டை நடத்திய பிறகு சந்தனவர் தமது வீட்டுக்கு திரும்பிச் சென்றார். காவல்துறை அதிகாரிகள் சந்தனவரின் வீட்டை சுற்றி வளைத்தார்கள். அவரை சரடியை சொல்லி காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிகிறது. அவரது நோக்கம் என்ன என்று இதுவரை தெரியவில்லை. கடந்த மாதம் இளையவர் ஒருவர் தமது தாத்தா பாட்டியை சுட்டுக் கொன்றுவிட்டு பள்ளியில் துப்பாக்கிச்சூடு நடத்தியது நேர்கள் அறிந்ததே. மலேசியாவின் சரவாக் மாநிலத்தில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் விமானி உட்பட 5 பேர் இறந்தார்கள். மற்றவர்கள் சுகாதார அமைச்சை சேர்ந்தவர்கள். அவர்களில் ஒருவர் மருத்துவர் ஐனுல் பர்வா கமாருதீன். பிறரின் அடையாளம் இதுவரை தெரியவில்லை. அவர்கள் கிராமப்புற அல்லது ஒதுக்குப்புற பகுதிகளுக்கு மருத்துவ உதவி வழங்க புறப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. விபத்து நேற்று லோங் லேலாங்கில் நடந்தது. அங்குள்ள விமானியத்தின் ஓடுபாதையின் அருகே ஹெலிகாப்டர் மோதியதாக தெரிகிறது. விமானியம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத கடினமான கணித சிக்கலில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக ஓபன் ஏஐ தெரிவித்துள்ளது. சுமார் 10,000 செயற்கை நுண்ணறிவு ஏஐ முகவர்களை பயன்படுத்தி 88 மணி நேரத்தில் தீர்வு கண்டதாக நிறுவனம் தெரிவிக்கிறது. திரவங்களின் இயக்கம் தொடர்பான நேவியர் ஸ்டோக்ஸ் சமன்பாடுகளில் உள்ள சிக்கல் அது. அதன் முக்கிய அம்சங்களுக்கு சுமார் 90 ஆண்டுகளாக கணித ஆதாரம் கிடைக்கவில்லை. ஓபன் ஏஐயின் தீர்வு இன்னமும் சுயேட்சையாக சரிபார்க்கப்படவில்லை. மிலேனியம் பரிசை வழங்கும் கிளே கணித கழகமும் அதை ஏற்கவில்லை. தற்போதைய தீர்வு பரிசுக்கு தேவையான 4 அம்சங்களில் 2 மட்டுமே நிறைவேற்றுகிறது. 1 மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசை கோரப்போவதில்லை என்று ஓபன் ஏஐ கூறியது. மற்ற கணிதவியலாளர்களின் பணியை அறிந்த பின்னரே ஓபன் ஏஐ ஆய்வை தொடங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதனை நிறுவனம் மறுத்துள்ளது. சிஎர் நிறுவனங்கள் உருவாக்கி வரும் சூப்பர் இன்டெலிஜென்ஸால் 2030க்குள் மனித குலமே அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஆந்த்ரோபிக் நிறுவனத்திலிருந்து விலகிய வல்லுநர் ஜேக்கப் காக்சன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். உலகின் முன்னணி செய்யறிவு தொழில்நுட்ப நிறுவனமான ஆந்த்ரோபிக் ஏஐ நிறுவனத்திலிருந்து ராஜினாமா செய்துள்ள வல்லுநர் ஜேக்கப் காக்சன் செய்யறிவினங்கள் போட்டி போட்டுக் கொண்டு உருவாக்கி வரும் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் குறித்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நான் அந்தோரோபிக் நிறுவனத்திலிருந்து ராஜினாமா செய்துள்ளேன். கடந்த 3 ஆண்டுகளாக நான் ஓபன் ஏஐ மற்றும் ஆந்த்ரோபிக் ஆகிய 2 நிறுவனங்களிலும் ஆராய்ச்சியாளராக கடமையாற்றியிருக்கிறேன். இந்த 2 நிறுவனங்களும் பொறுப்புடன் செயல்படவில்லை. அவர்கள் மனித கட்டுப்பாட்டை தாண்டி தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்ளும் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் நோக்கி பயணித்து நமது உயிர்களுடன் விளையாடுகின்றார்கள். செய்யறிவை உருவாக்கும் ஆராய்ச்சியாளர்கள் அது 2030க்குள் நம் அனைவரையும் அழித்துவிடும் என்று நம்புகிறார்கள். இது ஒரு சந்தைப்படுத்தல் தந்திரம் அல்ல. சொல்ல போனால் பல ஏஐ நிறுவன நிர்வாகிகளும் மூத்த ஆராய்ச்சியாளர்களும் பத்திரிகைகளில் பேசும்போது தங்கள் வார்த்தைகளை அறிவுபூர்வமாக தோன்றும் வகையில் பேசுவார்கள். ஆனால் அதே நபர்கள் தனிப்பட்ட முறையில் தங்கள் பயத்தை வெளிப்படுத்துவதை நானே கேட்டிருக்கிறேன். ஓபன் ஏஐ மனித நாகரிகத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய அபாயங்களை ஆழமாக உள்வாங்கிக் கொள்ளவில்லை. அந்தோரோபிக்கில் அபாயங்களை நன்கு புரிந்து கொண்டாலும் முதலில் அதை அடைவதற்கான பந்தயத்தில் சிக்கியுள்ளார்கள். அடுத்த சில ஆண்டுகள் உண்மையில் எப்படி இருக்கும் என்பதை பரிசீலிக்குமாறு ஏஐ ஆராய்ச்சியாளர்களை கேட்டுக் கொள்கிறேன். முழுமையான புரிதல் இல்லாமல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சோதனையை தொடங்க விரும்புகிறீர்களா? இது எப்படியும் நடக்கத்தான் போகிறது என்று தலைகுனிய போகிறீர்களா? அல்லது இந்த தருணத்தை பயன்படுத்தி மாறுபட்ட நிபந்தனைகளுக்கு அழைப்பு விடுக்க போகிறீர்களா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். சிங்கப்பூர் மலோன்லாம் 260 மில்லியன் டாலர் மின்னிலக்க நாணய திருட்டில் சம்பந்தப்பட்டதை அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். 22 வயது லாமுக்கு 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். அந்த வழக்கில் 18 பேர் குற்றச்சாட்டை எதிர்நோக்குகிறார்கள். அவர்களில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட 11வது நபர் லாம். குற்றச்செயல் கும்பல் பெரிய அளவிலான மின்னிலக்க நாணய இருப்பை வைத்திருந்த பலரை ஏமாற்றியதாக நம்பப்படுகிறது. கும்பலை திரட்டி அதனை வழிநடத்தியதை லாம் ஒப்புக்கொண்டார். அவர் பல்வேறு வழிகளில் கும்பலில் சம்பந்தப்பட்டிருந்ததாக அரசாங்க வழக்கறிஞர் தெரிவித்தார். அரசாங்க தரப்பின் வாதங்களை ஒப்புக்கொள்வதாக லாம் தெரிவித்தார். மோசடி ஊழல் ஆகியவற்றை முறியடிக்க அமெரிக்க நீதித்துறை ரிகோ சட்டத்தை அறிமுகம் செய்தது. அதன் கீழ் மின்னிலக்க நாணயம் தொடர்பில் விசாரிக்கப்படும் முதல் வழக்கு இது என்று நம்பப்படுகிறது. பிலிப்பைன்ஸில் படகு தீப்பற்றியதில் 5 பேர் இறந்தார்கள், 87 பேரை காணவில்லை. பலவான் மாநிலத்தில் சுற்றுப்பயணிகள் அதிகம் செல்லும் இடத்துக்கு அருகே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. கரைக்கப்பால் சுமார் 2.2 கிலோமீட்டர் தூரத்தில் படகு தீப்பற்றியதாக கடலோர காவல்படை தெரிவித்தது. படகு முழுவதும் தீப்பற்றி எரியும் காணொளியை அது பேஸ்புக்கில் பகிர்ந்துள்ளது. 42 பேர் காப்பாற்றப்பட்டுள்ளார்கள். அவர்களில் 38 பேர் பயணிகள், 4 பேர் படகு ஊழியர்கள். படகில் 134 பேர் இருந்தார்கள். காப்பாற்றப்பட்டவர்களிடம் இன்னமும் ஏதும் பேசவில்லை என்று கடலோர காவல்படை தலைவர் தெரிவித்தார். அதனால் எந்த தகவலும் இல்லை என்று அவர் தெரிவித்தார். படகு மணிலாவில் இருந்து புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் 18 Pro மற்றும் 18 Pro Max மாடல்கள் நேற்றிரவு அறிமுகப்படுத்தப்பட்டன. முதல் முறையாக மடக்கும் வசதி கொண்ட போல்பில் ஐபோனையும் ஆப்பிள் வெளியிட்டுள்ளது. ஆப்பிள் நிறுவனம் தனது வருடாந்த ஐபோன் அறிமுக விழாவை நேற்று நடத்தியது. ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய ஐபோன் மாடல்கள் அறிமுக விழா கலிபோர்னியாவில் நேற்று நடந்தது. கடந்த 1ஆம் தேதி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக பதவியேற்ற ஜோன் டனஸ் கலந்து கொள்ளும் முதல் நிகழ்ச்சி இது. இந்த விழாவில் ஆப்பிள் புதிய தலைமை செயல் அதிகாரி ஜோன் டனஸ் புதிய மாடல்களை அறிமுகம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் ஐபோன் 18 Pro மற்றும் 18 Pro Max மற்றும் ஐபோன் டுயா எனப்படும் மடிக்கக்கூடிய ஐபோன் ஆகியவற்றை அவர் அறிமுகம் செய்தார். அதேபோல் ஆப்பிள் வாட்ச் மற்றும் ஏர்போர்ட்களையும் அவர் அறிமுகப்படுத்தினார். மடிவிழாவில் ஜோன் டேனல் பேசுகையில் ஆப்பிள் ஐபோன் 18 அதிநவீன செயல்திறன் மற்றும் மேம்பட்ட கமரா வசதியுடன் வெளிவந்துள்ளது. ஐபோன் ப்ரோ மேக்ஸ் பெரிய திரை மற்றும் நீண்ட நேரம் உழைக்கும் பேட்டரி கொண்டது. ஆப்பிள் வரலாற்றில் முதல் முறையாக மடக்கும் வசதியுடன் போல்ஃபில் ஐபோன் அல்ட்ரா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய ஐபோன்களின் வேகமான சிப்செட்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. கமரா தரம் மற்றும் பேட்டரி திறன் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஐபோன் 18 Pro ஆரம்ப விலை $1,199. 18 Pro Max ஆரம்ப விலை $1,299. போல்பில் ஐபோன் அல்ட்ரா ஆரம்ப விலை $1,999 என்று குறிப்பிட்டார். இனி விளையாட்டுச் செய்திகளில், சர்வதேச கிரிக்கெட் சபையில் அறிமுக மகளிர் சாம்பியன் டிராபியை நடத்தும் உரிமையை இழந்ததால் இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்கு 20 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமான இழப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 2024 ஏற்பட்ட அரசியல் காரணங்களால் சர்வதேச கிரிக்கெட் சபை தொடரை நடத்தும் வாய்ப்பை இலங்கை இழந்தது குறிப்பிடத்தக்கது. முதல் முறையாக மகளிருக்கான சாம்பியன்ஷிப் ராபி போட்டிகள் நடத்தப்பட இருக்கின்றன. இந்த போட்டிகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 14 முதல் 28 வரை நடைபெற இருக்கின்றன. இலங்கையில் நடைபெற இருந்த போட்டிகள் தற்போது இந்தியாவுக்கு மாற்றப்பட்டுள்ளன. இந்த போட்டிகள் மும்பை மற்றும் வதோராவில் நடைபெற இருக்கின்றன. இலங்கை கிரிக்கெட் வாரியத்தின் நிர்வாகிகள் தேர்வு செய்யாததால் இந்த மாற்றம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 நாடுகள் கலந்து கொள்ளும் இந்த போட்டியை நடத்தும் பணிகளுக்கான ஏற்பாடுகளை இலங்கை வாரியம் நடத்த ஏற்பாடுகள் செய்யவில்லை என்பதால் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. US ஓபன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் நடப்பு சாம்பியன் கார்லோஸ் அல்காராஸை பென் ஷெல்டன் வீழ்த்தி அரையிறுதிக்கு 2வது முறையாக முன்னேறியிருக்கிறார். இந்த போட்டி 4 மணி நேரம் 28 நிமிடங்கள் நடைபெற்றிருக்கிறது. US ஓபனில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடப்பு சாம்பியன் அரினா சபலங்கா காலிறுதியில் கடுமையான போராட்டத்துக்கு பிறகு லிண்டா நொஸ்கோவை வென்றிருக்கிறார். சீனாவில் நடைபெறும் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா தனது லீக் சுற்றின் கடைசி ஆட்டத்தில் 15-0 என்ற கோல் கணக்கில் சீன தைப்பேயை நேற்று அபார வெற்றி கண்டிருக்கிறது. இந்த வெற்றியுடன் குரூப் சுற்றில் தோல்வியை காணாமல் 3 வெற்றி 1 சமநிலையுடன் முதலிடத்தை உறு செய்து அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது. உலக வில்வித்தை பரா சீரீஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலம் என்று 5 பதக்கங்களை நேற்று முன்தினம் வென்றிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.31 ரூபாய் இந்திய பெறுமதியில் 110.84 ரூபாய். 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 328.82 ரூபாய் இந்திய பெறுமதியில் 95.24 ரூபாய். 1 ஸ்விஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 405.99 ரூபாய் இந்திய பெறுமதியில் 117.70 ரூபாய். 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445.25 ரூபாய் இந்திய பெறுமதியில் 129.08 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 237.90 ரூபாய் இந்திய பெறுமதியில் 68.97 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்திருக்கிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: டிஆர்டி தமிழ் ஒலி
1: ஒலி. ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: நேரத்தில் உங்களுடன் நாங்கள்.
1: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கனை கொள்வதும் கொன்று கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதுண்டோ?
0: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை, வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ? தாங்கிட நாடி உண்டோ?
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.

என்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன். சுவிஸ் நேரத்தில் வளமையாக இன்றும் ஒலிக்கிறது இந்த நேரத்திலே.

0: இன்று அரசியல் சமூகம் இடையிலே சமூக ரீதியாக தற்பொழுது அனைவரும் பார்த்து மகிழ வேண்டிய எமது தாயக இங்கே புலம்பெயர்ந்தோர்களுடைய வாழ்வியலை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தயாரிக்கப்பட்டிருக்கிறது நஞ்சு தின்னி வீதி என்ற திரைப்படம். இது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெறும் என்று திரு ராஜா அவர்கள் பல தடவைகள் என்று அறிவித்திருந்தார். அதற்காக நேயர்களாகிய நீங்களும் காத்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே முதலே அந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் வாசுதேவன் அவர்கள். இவரை அனைவருக்குமே தெரிந்தவர். இங்கே பலர் அவரினாலே இங்கே பிரான்சிலே பல்வேறுபட்ட உதவிகள் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதைவிட முக்கியமான விடயம், அதாவது வடக்கு கிழக்கு மனித உரிமை அமைப்பு விடுதலை புலிகள் இருந்த காலகட்டத்திலே அங்கே நடைபெற்ற மனித உரிமைகளை ஆவணப்படுத்த உருவாக்கப்பட்ட அமைப்பாக இருந்தது. அதனால் உருவாக்கப்பட்ட எல்லா விளக்கங்களோடு தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் வன்முறைகள் தொடர்பான அந்த கள பதிவினை ஆங்கில மொழியிலும் தமிழ் மொழியிலும் வெளிக்கொணர்கின்ற நூலினை கொண்டு வந்ததனால் பல வெளிநாட்டவர்கள் இலங்கை பிரச்சனையை கையாளுகின்ற அதிகாரிகள் உண்மையிலே என்ன நடந்ததென்று தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே தமிழிலே இருப்பதை விட வேற்றுமொழிகளிலே கொண்டு வந்ததிலே இவரும் சாத்திரி என்பவரும் பணியாற்றியிருக்கிறார். அதற்கான நிதியுதவிகளையும் கொடுத்து அந்த நூல் வெளியீட்டை வெற்றிகரமாக வந்ததனால்தான் பலரும் அதிலே பதியப்பட்டதன் விடயங்களினூடாக தமிழர்கள் எவ்வாறான மனித உரிமை மீறல்களை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை அறியக்கூடியதாக இருந்தது. சில அதிகாரிகள் அதனால் தங்கள் நிலைப்பாட்டையும் மாற்றக்கூடிய வகையிலே அதற்கான உதவியை செய்தவர் திரு வாசுதேவன் அண்ணா அவர்கள் என்று குறிப்பிட்டு அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றேன். வணக்கம் திரு வாசுதேவன் அவர்களே. திரு வாசுதேவன் அவர்கள் காத்திருக்கிறீர்களா? வணக்கம். சரி, இந்த திரைப்படத்திலே நீங்கள் இதிலே எவ்வாறு நினைக்கிறேன் இதுதான் நீங்க முதல் முதல் நடித்த திரைப்படமா?
1: இல்ல, இதுக்கு முதல்ல இன்னொரு திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறோம். வந்து அந்த அருந்ததி செய்த முகம் அந்த முகத்தில நான் முதலாக நடிச்சிருந்தேன்.
0: அது வந்து வெளிவந்ததா அந்த படம்?
1: அது வெளிவந்தது. அது இலங்கையில திருவண்ணாமலையில யாழ்ப்பாணத்துல இங்க பிரான்ஸ்ல எல்லாம் வந்து வெளிவந்த படம். அது உண்மை சிறப்புனா அதுதான் அந்த முதலாவது அனுபவம். அதை விட நிறைய நாடகங்கள் நடிச்சு
0: நாடகங்கள் இங்க தாயத்தில இருந்த போது நடித்தீர்களா அல்லது இங்க வெளிநாட்டுக்கு வந்து நடித்தீர்களா?
1: பிரான்ஸ்ல வந்து நாடகங்கள் நடிச்சு.
0: இது இந்த திரைப்படத்தினுடைய பெயர் தொடர்பாக பொதுமக்கள் மத்தியிலே என்ன கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள்? நஞ்சு தின்னி வீதி என்று ஒரு வயது போனவர் கேட்டிருந்தார். இலங்கையிலே இங்கே இந்த வீதி இருக்கண்டு நான் படத்துக்கு போனா தான் நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்வீர்கள் என்று சொல்லியிருந்தேன்.
1: இல்ல, அது ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த நஞ்சு தின்னி வீதி என்று ஒரு மர்மமான நாங்கள் வந்து படத்துக்கு பெயர் வைக்கிறதுக்கு இந்த படத்துக்கு பேர் வைக்க முடியாம அந்த நேரத்துல ஷூட்டிங் போயக்குள்ள ஷூட்டிங் நடந்த சிராமத்துல அந்த வீதிக்கு நஞ்சு வீதி உண்மையாகவே பேர் இருந்தது. நாங்க பார்த்தோம் இந்த உண்மையாகவே இந்த வீதிக்கு வச்சிருக்கிற பேர் தான்
0: இடத்துல
1: மேலணையில
0: அந்த வீதிக்கு என்னத்துக்காக எங்களுடைய போராட்டம் சம்பந்தமா அந்த வீதிக்கு பேரை ஞாபகப்படுத்த பேரை வைத்தார்களா?
1: உண்மையை சொல்ல போனா அந்த வீதிக்கு ஏன் அந்த போராட்டம் சம்பந்தமான பேரா அல்லது வேற ஏதாவது கான்ட்ரேஷன் வேற ஏதாவது அர்த்தம் இருக்கானோ உண்மையா தெரியாது. ஆனா நான் உண்மையிலே அந்த வீதியுடைய நிஜமான பேரை மட்டும்தான் நாங்க எடுத்துனாங்க. ஆனா அதுக்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கா மட்டும் இப்ப தெரியும்.
0: எங்களுடைய தமிழர்களுடைய வாழ்க்கையோடு இது சம்பந்தப்பட்ட பெயராகத்தானே இருக்கிறது. இந்த திரைப்படத்திலே தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் அவர்களை எவ்வாறு தேர்ந்தெடுத்தார்கள்?
1: எல்லாமே எதிர்ச்சியாக எடுத்து ஒதுக்கப்பட்ட விடயங்கள். ஒரு ஒரு ஐடியாலஜியும் இல்லாமல், ஒரு கருத்தியலும் இல்லாமல், ஒரு கோட்பாடும் இல்லாமல், உண்மை சொல்ல போனா ஒரு அரசியலும் இல்லாமல்
0: வாழ்வோடு பின்னப்பட்ட கதையா தான் இருக்கும்.
1: நூறு
0: தமிழர்களுடைய உதாரணத்துக்கு இன்று வரையிலே யூதர்களுடைய நீங்கள் வரலாற்றை பார்க்கிற போது அந்த இந்த நாசிகளுடனான அழிவுகளுக்கு பின்னாலே அவர்கள் தயாரித்த படங்கள் பல மட்டத்திலே இப்படியும் நடந்ததா என்ற சிந்திக்க தூண்டியது. அதனுடைய வரலாற்று அழியாமல் வைத்திருக்கிறதுக்கு அவர்களால் தயாரிக்கப்பட்ட படங்கள் ஒரு காரணமாக இருக்கிறது அல்லவா?
1: சரி, நான் ஒரு விஷயம் முக்கியமாக சொல்றேன். யூதர்களையும் பெண்களையும் நல்ல ஜாரையும் நாங்கள் ஒப்பிடக்கூடாது. நாங்கள் மட்டும்தான். யூதர்கள்ன்றது வந்து அவர்களை பற்றி எனக்கு சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா எனக்கு ஒரு 5 நாள் வேணும் எனக்கு, பிளீஸ். நாங்கள் தமிழர்கள், நாங்கள் மட்டும்தான். ஏன் நீங்க யூரோ போலிக்கிறீங்க? பிளீஸ் யூரோ விட்டுருங்க. நீங்க
0: அவர்கள் ஒரு மிகப்பெரிய அழிவை சந்தித்தவர்கள், இன்று அழிவுக்கு காரணமாகவும் இருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தினுடைய கதாபாத்திரங்களிலே கூடுதலாக நடித்தவர்கள் தாயத்தில் உள்ள கலைஞர்களா?

0: செவ்வரத்தில் வந்து வேற வேவில் சேர்ந்துருக்கணும். அப்ப அந்த நேரத்தில் பகுதி நேரமாக இங்கே சந்தர்ப்பம் கிடைச்சா அவை மட்டும் மடக்கி வருகிறது. உங்களுக்கு பெரிய ஆச்சரியம், கஷ்டப்பட தெளிவத்திலும் கிடைக்கலேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாக இருக்கிறோம், எப்படியாக தேடி கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய உண்மையை சொல்ல போனா சத்தியமா சொல்றேன் உங்களுக்கு, அவர்களுக்கு வந்து வெற்றிய பரவலுக்கெல்லாம் கொடுக்கறத விட சம்பளம் தான் கோவ கொடுத்துனாங்க. ஏன்னு சொல்லிச்சுன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் வந்தது உங்கள்ட்ட. அதெல்லாம் வந்து உண்மையை சொல்றேன், எனக்கும் என்னுடைய சக நண்பர்களுக்கும் மிகப்பெரிய திருப்தி என்னன்னா, நாங்கள் வந்து யாரையும் அங்க இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் இல்லை, உண்மையை சொல்ல போனா நாங்க ரெண்டு மூன்று நாலு அஞ்சு பேர் நாங்களும் ஆர்டிஸ்ட் தான் மாத்திருந்தாங்க. ஆனா அவர்கள் யாரையும் நாங்கள் வந்து ஒரு ஒரு இது சொல்றது கீழே வைக்க பார்க்கல. எங்களுக்கு தெரியுமா அவர்கள் உண்மையிலேயே ஆர்டிஸ்ட் உண்டு.
1: தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் காலடி படுகிற இடத்தில் எல்லாம் கலைஞர்களை கண்டுபிடிக்க கூடியதாக இருக்கும். ஆனால் எங்களுடைய தாயக நிலைமை வந்து சற்று வித்தியாசமாக இருக்கிறது. அந்த காலத்திலும் குறிப்பாக அரியாலை அந்த பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் தான் கலை வடிவங்களை மேடியேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஏனைய ஊர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இதில் இந்த அவர்களை உருவாக்குவதற்கான தளங்கள் இல்லாத நிலைமை இன்றும் காணப்படுகிறதா?
0: மிகப்பெரிய சொல்றேன் அவங்களுக்கு, இந்த படம் எடுத்ததுல எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அனுபவம் என்னண்டா, நாங்கள் வந்து கேமராமேன் இங்க இருந்து கொண்டு போயில பிரான்ஸ்ல இருந்து அங்க இருந்து கேமராமேன் அங்க வந்து ஒளிப்பதிவு அதுக்கான உதவி முழு பேரும் அங்கதான் பிடிச்சாங்க. அங்க அந்த நாட்டில இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு தொழில்நுட்பவியாளர்களுக்கு நாங்கள் வந்து சரியான அந்தஸ்து கொடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா நாங்களும் வெல்லுவோம், அவர்களும் வெல்வார்கள். எங்களுக்கு தமிழ்நாட்டு படத்தை பற்றி எந்த தேவையும் கிடையாது, அவர்கள் வந்துட்டு போடும், எல்லா பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் ஒப்படக்கூடாது. நாங்கள் அவள் சிங்கள சினிமா எப்படி வளருதோ, மலையாள சினிமா எப்படி வளருதோ, அதே
1: மாதிரி
0: நாங்கள்
1: சிங்கள சினிமா வளர்ந்ததுக்கு தமிழர்களும் மிக முக்கியமான காரணங்களாக இருந்ததாக சிங்கள கலைஞர்கள் பல இடங்களிலே அவர்களுடைய உரைகளை கேட்கிற போது தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆரம்ப காலத்தில் தமிழர்களுடைய ஒத்துழைப்பு பெரிய அளவில் இருந்ததாக குறிப்பிடுகிறார்கள்.
0: இப்ப ரங்கன், நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப கடைசியா நான் சிங்கள படம் பாப்பேன், கடைசியாக வந்து யஸ்மா ஆதரை என்று சொல்லி ஒரு சீரீஸ் நடந்துருக்கு. நம்பாடுங்க, சிங்கள தமிழ் மக்களுக்கிடையில இப்படி ஒரு ஒற்றுமை வரணும். தெரியாது எப்படி சிங்கள தமிழ் மக்களுக்குள்ள நாங்கள் உண்டாத்தான் இருந்த நாங்கள் எப்படி இடையில இந்த அரசியல் நாசம் பண்ணி போட்டாங்க, எப்படி வந்து அதுல வந்து முக்கியமான விஷயம் வேண்டாம். சத்தியமா சொல்றேன் உங்களுக்கு, அந்த சீரீஸ்ல வந்து இயக்கத்தை பற்றி கேட்கக்குள்ள பயங்கரவாதி என்ற ஒரு பேச்சே கிடையாது. ஆர்கனைசேஷன் சங்விதானே அதுவும் மெச்சு பார்க்க மாட்டீங்க. இந்த பித்தம்பூதிய படத்துல எப்படி வந்து இதுவரைக்கும் ராஜபக்ஷ கவர்மெண்ட்ல இருந்த எல்லா வடிவம் வந்து பயங்கரவாதிகள் அதுல வந்து ஆர்கனைசேஷன் ஆதரவு அடிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 36 எபிசோட் போயிட்டு அது பெண்ணும் பெரிய விஷயம் தலைவர்.
1: இது என்ன எங்களுடைய வானொலியிலே ஒரு சிங்கள நிகழ்ச்சியே ஒரு தினிசா என்ற தூதுராலயத்தைச் சேர்ந்த இரண்டாவது நிலையில இருந்தவர் தொகுத்து தந்திருந்தார். அப்போ அவர் ஒலிபரப்பாகிய சிங்கள பாடல்களிலே அந்த யுத்த காலத்தில் சிங்கள கவிஞர்கள் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்குமான ஒற்றுமையை வலியுறுத்தி சொந்த சகோதரங்களோடு சண்டையிடுவதா என்ற மாதிரியான சிங்கள மொழியில் என்ன பாடல்களை எல்லாம் போட்டிருந்தா ஆச்சரியமாக இருந்தது. அந்த நேரத்தில் அப்படியான பாடல்களை தமிழர்கள் ஒற்றுமையை வலியுறுத்தினால் அவர்களுக்கு என்ன நடந்திருக்கும் என்ற இந்த கேள்விகள் இருக்கிற நேரத்தில் அந்த நேரத்திலே அவர்கள் அப்படியான பாடல்களை கேட்க கேட்க மிக புத்தரியே பேசி அந்த யுத்தத்தை புத்தரியே கண்டித்து சிங்கள கவிஞர்கள் பாடலை இயற்றி இருக்கிறார்கள்.
0: இல்ல, அது ஒரு முக்கியமான சிங்கள கவிஞர் தெரியும், அவர் வந்து தான் வந்து ஒரு ஓபன்

0: நீண்ட நாள் நாம் வந்து தமிழர்களையும் சிங்கம் உண்டா பார்க்கணும் சொல்லி கூட கவிதை எழுதினார். தமிழர்களுக்கு நாங்கள் உரிமையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி
1: அதை வலியுறுத்தின பாடல்களாகத்தான் அந்த பாடல்கள். அவர்
0: அந்த இடத்துல நான் வந்து மின்னசில் இருந்து கலைஞர் சுபாஷ் சுபாஷ் வந்து கலைஞரை பற்றி பேசுறேன். ஐயோ சுப்ப கலைஞரப்பா, தமிழ் உரிமை தான் கொடுக்கணும். கார்ல வந்து பாங்கிங்க அடிச்சு போடுச்சு
1: ஆயிட்டுதான்.
0: தமிழ் உரிமையை கொடுக்கறது நீங்க உண்ட கவிதையை பிள்ளை உண்ட மனோநிலையை பிள்ளை நீ வந்து உண்ட உரிமையை எடுத்துக்கொள், எந்த உரிமையை நான் எடுத்துக்கொள். நீ வந்து எந்த உரிமையை தகவலுக்கு நீ யார் அந்த கவிதையில வெளியிட்டார். அவர் பேரத்து சொல்ல வரும்போது உங்களுக்கு நீ யாரப்பா எந்த உரிமையை தரத்துக்கு. நான் இறைமை உள்ள ஒரு மனிதன், இறைமை உள்ள ஒரு இனம், எங்களுடைய இனம். நீ இறைமை உள்ள இனம் தான், ஆனா நீ வந்து இறைமையுள்ள இனிமல் நினைச்சுக்கொண்டு எந்த இனத்தினுடைய இறைமையை அறிமை கொள்ள முடியுமா? நேரகட்ட கேள்வி.
1: இப்ப இந்த திரைப்படங்கள் இப்ப தமிழ்லேயே தயாரிக்கப்படுகிற திரைப்படங்களை எங்களுடைய சகோதர மொழியிலும் அதை மொழிபெயர்த்து திரைப்பட செய்யக்கூடியதா இருக்குமா?
0: ஐயா, சகோதர மொழியில மட்டும் இல்ல, எனக்கு எனக்கு சிங்கம் தெரியுமே, எனக்கு சிங்கம் தான்
1: நம்மவர்களுடைய படங்கள் தொடர்ந்து தமிழ்லயே வந்து கொண்டிருப்பது.
0: இது வந்து பிரெஞ்சில வரும் சொல்லிருந்தோம், போடுவோம் உங்களுக்கு சிங்கிளாக்கும் சொல்லிட்டு சிங்கிள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தானே எல்லாருக்கும் சொல்லி உங்களுக்கு படம் போடுவேன். என்னுடைய பிரெஞ்சு சிங்கிள மொழிபெயர்ப்பு பொம்மலண்டைக்கு வந்தவள் படம் கொடுத்த சொல்லி இப்ப இது வரைக்கும் என்னுடைய சப்டைட்டில் இந்த சிங்களத்துல, ஆனா சிங்கிள் சப்டைட்டில் போடுவோம் கூப்பிடுவோம் நீ ஃப்ரீயா வருவோம் நீ. ஐயா, இது வந்து நாங்கள் வந்து லீவாலே போக கூடாது. நாங்கள் வந்து மிகப்பெரிய பரந்த மனநிலையோட பாராட்டி நாங்க புழிஞ்சு போயிருவோம்.
1: அங்குள்ள இளம் தலைமுறையினரை நீங்கள் சந்தித்து அதாவது இந்த திரைப்பட காட்சியை நீங்க பதிவு செய்கிற போது இளம் தலைமுறையினர் எல்லாம் வந்து பார்த்திருப்பார்கள், அவர்கள் மத்தியிலே என்ன மாதிரியான உரையாடல்களை நீங்கள் நடத்தினீர்கள்?
0: இல்ல, அப்படி அப்படி உண்மை சொல்ல போனா
1: சந்திக்கலையா?
0: யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு தொலைபேசியை திருத்தம் செய்யக்கூடிய தொலைபேசிய அறிந்து கொண்ட ஒரு ஒரு இளைஞன் இங்க வந்தா ரெண்டாவது வாழ்க்கை இருக்கு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல படிச்சு போட்டுதான் பட்டதாரி வந்தா வச்சுக்கொள்ளுங்க, அவன் லஸ்ட் இந்த ஒரு மண்ணும் கிடையாது அவனுக்கு. அல்ல, அவனுக்கு இதோட முக்கியமான விஷயம் சொல்லணும்ல, யாழ்ப்பாணத்துல இளம் பெண்கள் இருக்கணும், இளம் ஆண்கள் இருக்கணும், எல்லாரும் வந்து கணவனையும் மனைவியையும் தொடிக்கிட்டு இருக்கணும். யாழ்ப்பாணத்துல இருக்க அழகான பெண்களை எல்லாம் வந்து நேரடிய சொல்றேன் உங்களுக்கு, அழகான பெண்கள் எல்லாம் இந்த ஈரப்புல இருந்து பிரான்ஸ்ல ஜெர்மனில எல்லாம் வந்து கொத்தி கொண்டு போறாங்க. அப்படின்னு கொத்தி கொண்டு போறாங்க. ஆனா
1: பல ஏமாற்றங்களும் நடந்திருக்கு. அப்படியான சூழல்ல
0: ஏமாற்றங்கள் எக்கச்சக்கமான கேட்டாங்க ஏமாற்றங்கள். அங்க அவங்க போகட்டா என்ன எல்லாம் இங்க ஊடாக எல்லாம் வந்து கொண்டு போறாங்க வடிவான போட்டு நாங்க என்ன செய்யறது நாங்க இங்க. ஆனா இங்க அந்த பிள்ளைகள் வந்து என்ன செய்யணும் இங்க என்ன செய்யணும்? கக்கூசுகளோ போகணும். அங்க பட்டதாரி எல்லாருமே
1: திரைப்படத்தில் இந்த விடயங்கள் சொல்லப்படுகிறதா? இந்த திரைப்படத்தில் உண்மையான கதை என்ன விடயத்தை வலியுறுத்துகிறார்கள்?
0: ஒரு 30 வருஷமாக பிரான்ஸ்ல ஒரு மனிதன் வாழ்ந்துருக்கான். விசா இல்லை அவனுக்கு. ஒரு லோஸ் கேஸ். அவன் வந்து நாட்டை திரும்பி போறான். அவனுக்கு யுத்தத்துக்கு முதல்ல இங்க வந்தவன், யுத்தத்துக்கு போறது அங்க போறான். முக்கியம் யுத்தத்துக்கு முதல்ல இங்க வந்தவன், யுத்தத்துக்கு போற அவன் என்ன இதோட என்ன செய்யணும்? அவன் அவன் லோஸ்டவன்.
1: நம்மவர்களை பொறுத்தவரையில் திரைப்படத்தை தயாரிக்கிறார்கள், ஆனா பெரிய அளவில் பொருளாதார இழப்பையும் சந்திக்கிறார்கள் அல்லவா? நம்மவர்கள் அங்கு சரியான முறையில் முன்வராத காரணத்தால் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு?
0: ஒரு வழியும் கிடையாது. உங்களை தியாகம் செய்தால் மட்டும்தான் சில கருத்துக்கள் நீங்க வந்து வெளியிடலாம்.
1: கூடுதலான இவ்வாறான திரைப்படங்களை வந்து ஓரளவுக்கு பார்வையிட்டால் தானே அங்கு தாயத்தில் உள்ள கலைஞர்களும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள்.
0: ரங்கன், அந்த முயற்சி தான் இந்த முயற்சி. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த திரைப்படத்தை தயாரிச்ச மூவருக்குமான ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, எங்க சமூகத்தை நிர்வாணமா காட்டணும். நாங்கள் யார், எங்களுடைய தோல்வி என்ன, எங்களுடைய வெற்றி என்ன, எங்களுடைய உளவியல் பலவீனம் என்ன, அல்லது எங்களுடைய உளவியல் பலம் என்ன, நாங்களும் தோற்று போயிட்டோம். இது காட்டுறதுக்காக மட்டும்தான் நாங்க படம் பிடிச்சாங்க தவிர எந்த விதமான ஆதாயம் உங்களுக்கு வராங்க 100 தான் தெரியுமா?
1: நீங்கள் செய்த எல்லா வேலைகளிலும் ஆதாயத்தை எதிர்பார்த்து நீங்கள் செய்யல தானே?
0: நிச்சயமா இல்லை.
1: இப்போ நான் சொன்ன ஏற்கனவே அந்த புத்தக வெளியீடு என்பது பெரிய பெரிய இலங்கை பிரச்சனையை கையாள்ற அதிகாரிகளுக்கு கூட அதை வாசிக்கிற போது தான் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்னென்ன நடந்தது எப்படி என்ன. இப்போ அது அந்த மொழிகளில் வரை இல்லையண்டா என்ன நடந்திருக்கு? மற்ற அந்த புத்தகம் வெளிவந்த போது கூட நீங்கள் எவ்வளோ எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருந்தது.
0: இந்த படத்தை நாங்கள் இலங்கை கொண்டு போறோம் சொல்லி சொன்னா, ஏன் பிரான்ஸ்ல போடுறோம், இலங்கை கொண்டு போறோம் சொல்லி சொன்னா, அது நாங்க சிங்களத்துல மொழிபெயர்க்கணும், அங்க அதுக்கு சென்சார் போர்டுக்கு அனுப்பணும், அதுல அரசியல் புது பண்ணணும். அப்பா உங்களை நினைச்சு பாக்க. ஆனா உண்மை சொல்ல போனா ஒரு துளி அரசியலும் இல்லை. வெளிப்படையாக
1: இந்த திரைப்படம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பிரான்சிலே எந்த பகுதியிலே பார்க்கலாம்? கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் யாராவது மனம் மாறி வர விரும்பினார்?
0: மனம் மாறி வர கூடாதவே, மனம் விரும்பி வரணும். பக்கத்தில் ஒருத்தரும் வந்து கார்ல கூட வர தேவை அவசியம் கிடையாது. பெட்ரோல் வந்துருங்கன்னா போதும். அதுல முதலாவது ஷோ வந்து ஃபுல்லா நிரம்பிக்குது. ரெண்டாவது ஷோவுக்கு இடம் இருக்கணும். அடுத்த ஷோ வந்து நாங்க போடுவோம் பேர் தெரியாது. அது பிரெஞ்சில வந்து சப்டைட்டில் போடுவோம். உண்மையை சொல்ல போனா இந்த படம் வந்து எங்கட மனச்சாட்சியை வந்து உலுக்கும். ஆயிரம் கருத்தியல் இருக்கு, 1000 கருத்தியல் இருக்கு. எங்க நாங்க தோற்றம், எங்க நாங்க உக்காம போனோம், எங்களுக்கு வெற்றி இருந்தது, எங்கட பலவீனம் என்ன, எங்கட பலம் என்ன, எல்லாத்தையும் இந்த படம் காட்டும். ஏன்
1: முன்கூட்டியே பிரவேசிச்சுட்டு பெறுவதற்கு யாரோட எல்லாம் தொடர்பு கொள்ள வேணும்?
0: ஆசிபூஷை பாஸ்கரன் ஸ்ரீபாஸ்கரோட ஒரு கொள்ளுங்க. ஆசி பூஸ்ரீ ஸ்ரீபாஸ்கரோட சொல்லுங்க, அவர் எல்லாம் உங்களுக்கு வழி நடத்துவார்.
1: ஆசிபூஷரி பாஸ்கரன் அவர்களும் காத்திருக்கின்றார். வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர் நீண்ட நேரம் காத்திருந்து விடைபெற்று சென்று விட்டார் போல இருக்கு. அவர் மீண்டும் பாஸ்கரன் அவர்கள் இணைந்து கொள்ளலாம். இந்த படத்திலே எல்லா பல விடயங்களுக்கு அவர் முக்கியமாக இருக்கிறார். அவை அந்த வகையிலே மீண்டும் இணைந்து கொள்வார் என்று நம்புகிறேன், கேட்டுக்கொண்டிருப்பார் என்று நினைக்கிறேன். ஏற்கனவே கலந்து கொண்டிருந்தார். நான் கூட நேரம் உங்களோடு உரையாடியபடியால் அவர் நான் உடுக்கமத்தியிருந்தேன். என்ன நடந்தாண்டு தெரியல அவருடைய சத்தத்தை காணையில். அவரோட மீண்டும் தொடர்பு கொள்ளலாம் நினைக்கிறேன்.

0: அங்கே பாஸ்கரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். பாஸ்கரன் அவர்கள் சொல்லுங்கள்.
1: ஹலோ.
0: ஆமாம், உங்களை தான் வரவேற்றுக் கொள்கிறோம்.
1: வணக்கம். வணக்கம் டி அறிஞர்களே, ரங்கன் அவர்களே, சொல்லுங்கள்.
0: இந்த திரைப்படம் தொடர்பாக பிரவேச சுட்டுகளை பெறுவதற்கு உங்களோட தொடர்பு கொள்ளலாம். அதே நேரம் இந்த திரைப்படம் தொடர்பாக முழுமையாக நீங்களும் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். அவை இந்த திரைப்படம் தொடர்பாக நேயர்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு உங்களுடைய கருத்துக்களை குறிப்பிடலாம்.
1: இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் முக்கியமான கருத்தை சொல்லுவா இருந்தால், ஹலோ
0: கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: எனது நண்பர்கள் இரண்டு பேர், திரு வாசவன், திரு தேவதாசன் அவர்கள். அவர்கள் வந்து உண்மையிலே ஒரு கலையும் ஒரு கலை தமிழ் அந்த எல்லா உணர்வோடும் ஒரு நேர்மையான ஒரு வித்தியாசமான சித்தாந்தத்தோடு செயல்படுவார்கள். அது ஒரு சில சிலருக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், அதையும் கடந்து அவர்களுடைய ஒரு ஒரு நியாயத்தன்மை எப்பயும் இருக்கும். அதை நாம் புரிந்து கொண்டான். எங்களுக்கும் அவர்களுக்கான முரண்பாடுகளும் வந்திருக்கு. அது எல்லாம் கடந்தும்
0: தமிழர்கள்ட்ட முரண்பாடு இல்லை என்றால் அவர்கள் தமிழர்களாக இருக்க மாட்டார்கள்.
1: நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். அந்த இடத்துல அவர் ஜனநாயகவாதிகள், அது உண்டு. எனக்கு எல்லாரும் ஜனநாயகமா இருக்கணும்னு ஒன்று விரும்பணும். ஓகே, அந்த அவர்கள் வந்து அவர்கள் ரெண்டு பேர்கிட்ட கன ஒற்றுமை இருக்கு. ஒரு சித்திர கலைஞர்கள், நாடக நடிகர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், இலக்கியவாதிகள், அரசியல்வாதிகள்,
0: சரித்திரங்கள் தெரிந்தவர்கள்,
1: சரித்திரங்கள் தெரிஞ்சவர்கள், அப்படி எல்லாம் பல பன்முகத்தன்மை கொண்ட இருவரும் எங்கள் உடையும் சேர்ந்தவர்கள், எங்கள் பாடசாலையோட பயணித்தவர்கள், எங்களை பழைய மாசங்களில் இருப்பவர்கள். அப்ப அவர்களுக்கும் எனக்கும் இந்த துறையில இந்த கலை ஆர்வம் கொஞ்சம் ஏதோ இருக்கு. அவர்களையும் எனக்கும் இருக்கிறபடியாக அவர்கள் அந்த படத்தை செய்யும்னு சொல்லி கிடைக்க போய்க்க நானும் சில என்னோட கருத்துக்கள் பரிமாற்றங்கள் நடந்திருக்குது. அப்ப அதை எடுத்துட்டு வந்து இப்ப அதை வெளியிடுறார்கள். அப்ப என்னால நான் அதை வெளியீடு செய்வதற்கு என்னாலான உதவிகள் செய்யணும் என்ற ஒரு நான் பல இதை
0: செய்யப்படியாருக்குமே செய்யற மாதிரி
1: இந்த ஒருவனுக்கும் இந்த ஒரு இது செய்யணும். அது பொதுவான விஷயம்தான் கலைத்துறைக்கு. அதே நேரத்துல இதுல முதல் ஷோ 5 மணி ஷோ வந்து உண்மையிலே 300 சீட்டு வந்து அது எல்லாம் புக்ட் ஆயிட்டுது. சில பேர் எங்கட முகத்துக்காண்டி எடுத்து போட்டு சில பேர் அதுக்கு வராவிட்டு அந்த சீட்டை அடுத்த ஷோ வராக்கள் எங்க போவோம். அடுத்த ஷோ உடனடியாக 7 மணிக்கு அது ஆரம்பிக்கும். 1 மணிக்காலம் 15 நிமிஷம் தான் அந்த படம். 5 மணிக்கு தொடங்கும். முடிஞ்ச கையோட சில ஒரு 6 மணிக்கு 15 நிமிஷம் ஒரு அவர்களே சொல்லிட்டார்கள், இதுல சதி புள்ளியை நீங்க தாராளமா சொல்லுங்க, எங்களை நீங்க பாராட்ட வேண்டாம், புள்ளியைத்தான் நாங்க விரும்புறோம், நியாயம் சரியா விட்ட தவறுகளை மட்டும்தான் சொல்லுங்கள் என்று எல்லாம் கேட்டிருக்கார்கள். அது சொன்னால்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் வந்து உரிமையோட கேட்டிருக்கார்கள். நானே சில போல பார்த்துட்டு நானே அவைகளா புள்ளியந்தான் அடிச்சு நேரம் கேட்பேன். ஆனபடியால் எல்லோரும் நீங்க வந்து பாருங்க, அடுத்த சோகம் இருக்குது. அடுத்தது மக்கள் வரவே பொறுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி தொடர்ந்து நாங்கள் அந்த படத்தை வெளியிடுவார்கள். ஆனால் கொஞ்சம் உள்ள போய் கொஞ்சம் செலவுகள் இருக்குதானே எல்லாரும். ஆனால் அவர்கள் அதை இது பணம் வரமென்று நோக்கம் இல்லை. உண்மையில தேவதாசன் கதை தயாரிப்பா அதை இயக்குனர் கதை வசனம் எழுதினவர் வாசுக்கும் இது ஒரு ஒரு ஒரு பேசு பொருளாக இல்லாட்டி ஒரு இழத்து திரைப்படம் என்றால் எப்படி இருக்கணும், அதன் கதை வசனம் உரையாடல்கள் எப்படி ஈழத்து மொழி எங்கள் வழக்கு மொழியில இருக்கணும் என்றதில் எல்லாம் கவனம் செலுத்தி எந்த ஒரு இந்திய மரபுசார் அந்த அந்த அடுக்கில் போகாமல் எங்களுக்குள்ளேயே மட்டும் நின்று செய்திருக்கிறார்கள்ன்றது மட்டும் தெரியுது. ஆனால் இதை பார்த்தபோது தான் நானும் முழு விவசாயத்தை நானும் செய்வேன் என்றதை இதில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நான் நம்புறேன், என்னை பொறுத்தவரையில் இந்த திரைப்படம் ஈழத்து திரைப்படம் வளர்ச்சியில் ஒவ்வொரு தசாப்தங்களுக்கும் கடந்து 80, 90, 2010, 2020 வளர்ச்சி அடைந்து கொண்டு வருது. அந்த ரீதியில் இது ஒரு இப்போ வர்ற ஒரு 3-4 படங்களோட இதுவும் ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு பேசப்படக்கூடிய படமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இனி வருங்காலங்களில் இன்னும் வளர்ச்சி அடையலாம், அதே நேரத்தில் எங்கள் இந்த படம் திரைப்படம் இல்லத்து திரைப்படம் வெற்றி அடையணும்னு சொன்னால் பொதுவான ஒரு கருத்தை சொல்கிறோம் நான், அது ஆட்டு திரைப்படம் வந்தாலும் எவர் எடுத்தாலும் ஈழத்தவன் ஒரு படம் எடுக்கன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் அதுக்கு ஒரு டைமை செலுத்தி ஒரு 10 ரூபா செலுத்தி எங்கள் அடுத்த தலைமுறை இந்த படங்களை பார்க்குற அளவுக்கு நாங்கள் கொண்டாட்டி நாங்கள் வெற்றியடையலாம். அடுத்த தலைமுறை எப்படி நாங்கள் அடுத்த தலைமுறை எல்லாத்தையும் கொடுக்கணும் கொடுக்கணும் தலைமுறை இந்த இலத்து திரைப்படங்களையும் இந்த விஜய்க்கு 15 ரூபா டிக்கெட் எடுத்து பல பட்டாவசம் பாலாவசம் செய்கிற இந்த இளைஞர் கூட்டம் எங்களவன் நாங்கள் எங்களை பெற்றோர்கள் எங்களை மூதாதைகள் வாழ்ந்த சமூகம் அதை ஒன்றை படைக்குதுன்னு சொல்லி அதுக்கு அந்த உணர்வை ஊட்டி அந்த பிள்ளைகளை இந்த படத்துக்கு கொண்டு வைக்கிற அளவுக்கு எங்கள் எங்கள் நாங்களும் தயாராகணும், எங்கள் பிள்ளைகளும் பெறணும். வந்தால்தான் அடுத்த இந்த கலைஞர்கள் தொழில்நுட்ப ரீதியாகவும் ஒரு தொழில் ரீதியாகவும் வளர்ச்சி அடையலாம். ஒரு முதல போட்டவர் அதை கொஞ்சம் அதை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் சில வேளையில் எனக்கு இந்த ஒரு சின்ன ரங்கம் கட்டன் இருக்கீங்களா, எனக்கு ஒரு சில சின்ன முரண்பாடும் இருக்கு அந்த கலைஞர் இந்த திரையுலக திரையன்று திரைப்படம் எடுக்கிறவர்களும் திரைப்படத்துக்கு போறவர்களும் என்னத்துக்கு போறார்கள் என்றும் ஒரு நோக்கம் இருக்குது. என்ன திரையன்று போய் நான் உங்களுக்கு ரங்கன் நான் இப்போ கிட்டத்தட்ட 25 வருஷம் நான் ரஜினியா நடித்தாலும் விஜய் நடித்தாலும் இங்கே அனைவரும் வந்து எப்போ அந்த இலத்து இந்த படங்களை பார்க்கறதுல திட்டம் போறதும் இல்லை.
0: வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொள்ளுங்கள். அவருடைய தொலைபேசி இலக்கம் ஜெர்மனியில் இருந்து வருகிறது. அவை அவர் வைபர் ஊடாக தொடர்பு கொள்ளுங்கள் தயவு செய்து. மற்ற 2 தொலைபேசிகளிடம் ஒரே ஒரு தொலைபேசி மற்ற வாட்ஸ்அப்பிலே ஒருவர் வந்துவிட்டார். இப்போ வைபரில் ஃப்ரீயாக இருக்கிறது. அந்த இணைய விரும்புவர் வாட்ஸ்அப்பில் முயற்சிக்காமல் வைபரில் முயற்சி செய்யுங்கள். சரி, தொடருங்கள் பாஸ்கரன் அவர்.
1: அப்போ இந்த திரைப்படங்கள் தயாரிக்கிற எங்கள் ஈழத்தவர்கள் இந்தியாவில் தயாரிக்கிறவர்கள் அது வேறு பிரச்சனை. ஈழத்தவர்கள் யாராவது படம் தயாரிப்பால் முதலில் உண்மையான கலை நோக்கம் எங்களோட கலைன்னு சொன்னால் உண்மையிலே எத்தனையோ துறையில் காசை செலுத்தினார் விடுறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஓகே கலையை கொண்டோணும் எங்களாக வேண்டாம் காதை போட்டு படத்தை எடுத்து போட்டு டிக்கெட் எடுத்து பார்க்குற வேறங்கன்னு சொல்லி போட்டு இப்போ நம்ம வாசல் சொன்னார்ல இதில் இந்த காதை நாங்கள் எடுக்க மாட்டோம் லாபத்தை எதிர்பார்த்து நாங்கள் செய்யல ஆனால் ஒரு நோக்கத்தோட நான் செய்யணும்னு சொன்னார்ல அப்படி ஒரு நோக்கத்தோட வந்து செய்யணும். அது அதையும் கடந்து இல்லை நாங்கள் போட்டு ஒரு ஸ்பான்சரை பிடிக்கணும் இல்லை அப்படக்காலம் வந்து ஸ்பான்சர் தான் பிடிக்கணும் பச்சை லாஜபுள் தான் வரணும் கிடக்கா தங்க கோணும் கேட்கணும்னு சொன்னால் லாஜபுள் காரலோ இல்லாடி எங்கே இல்லை எத்தனை வைக்கி எத்தனைக்கு செய்ய முடியும்.
0: அவர்களுடைய வியாபாரங்களும் இப்பொழுது பெரிய தடுமாற்றங்களோடு இருக்கிற நிலைமை தான் இப்போ எல்லா இடங்களும் காணப்படும்.
1: எனக்கு அந்த சிச்சுவேஷனை நான் எல்லாம் அதையும் பார்த்துட்டு இருக்கேன் இதையும் பார்த்தேன் கேட்டேன் ஒட்டு உதவிப்படுத்த அடுத்த நாள் இன்னொரு ஆள் வந்துருப்பேன் இன்னும் கடக்காரர்களுக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்காரர்களுக்கு சம்பளம் கொடுத்து கரவாடகம் கட்டி விசாரணை செய்து அங்கால இது செய்யறேன்னு சொல்கிறீங்க ஒரு பெரிய விஷயம். இப்போ நானே உண்மையாக இருக்கேன் சொல்கிறேன் லாட்சப்பில் கொடுத்துட்டு போகலாமன்ட்டு கூட ஒரு இதாக இருக்குது ஏன்னா அது இருந்தாலே இப்படியான பிரச்சனையாக இருக்குது. அப்போ இப்படி ஒரு நெருக்கடி இருக்குது மற்றவர்களுக்கும் இருக்குது. இந்த துறை சார்ந்த எந்த துறை சார்ந்தாலும் பிரச்சனை இருக்குதான் இல்லையான்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால்
0: எல்லோருமே சேர்ந்து அந்த திரைப்படத்துக்கு பார்த்து ஆதரவு கொடுப்பார்கள் என்றால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணலாம்.
1: உண்மையா நான் சொல்றது இப்ப என்னுடைய கருத்து மன்னிக்கணும் எங்களுடைய சமுதாயம் இந்த இதுலையோ இப்போ எங்களுடையோ அடுத்த ஜென்ரேஷன் உண்மையாக எங்களோட பிள்ளையெல்லாம் நல்லா படித்து நல்ல சம்பளத்தோடு நல்லா வேலை செய்துகள் அன்போக்கு எவ்வளவோ காசை செலவழித்து அன்போக்கு எவ்வளவோ கட்டுதுகள் அப்படி அப்படியானவர்கள்லாம் இந்த படத்துக்கு வந்து ஒருக்கா வந்துட்டு டக்குண்டு 15 ரூபா 10 ரூபா பார்த்து ஆளே அது ஒரு பெரிய விஷயம். அது எப்படி அந்த அந்த சமூகத்தை இதில் கொண்டு வரன்றதான் எனக்கு விளங்கல. இந்தியாவிலேருந்து சில புரோக்கராக கொண்டு வந்து
0: வாசுதேவன் அவர்கள் சொன்ன மாதிரி இப்படியானவர்கள் ஆதரவு கொடுத்தால் தான் தாயத்தில் உள்ளவர்களுடைய மனநிலையும் மாறி அவர்களும் இவ்வாறான செயல்பாடுகளில் இறங்கி அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லது அவர் சொன்ன மாதிரி வெளிநாட்டு மோகம்தான் அவர்களையும் மோதி அடிக்கும்.
1: நிச்சயமாக இந்த படத்தை வாச வீரர் இந்த படத்தில் எந்த ஒரு குழந்தை பிள்ளையும் பார்க்கக்கூடிய மாதிரியான வசனங்களும் இந்த குடும்பத்தோடு இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி தான் அந்த காட்சி அமைப்புகள் எல்லாம் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ இதை வந்து எங்களை அடுத்த தலைமுறை அதை பார்க்கும். அதில் இப்படி இப்படி படங்கள் வரைக்கும் இதை பார்க்க அவைகளுக்கு உற்சாகம் இருக்கும். ஓகே, எங்களுக்குள்ள ஒரு சில மாற்றங்களையும் கொண்டுடலாம். ஆனால் தனியாக நாங்கள் சில அரசியல் இது கூட்டங்களை நடத்துறதும் இல்லாட்டி குத்து ஆட்டத்தை போடுறதும் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து இந்த ஒரே அந்த பழைய பாட்டு பழைய அந்த குத்தாட்ட பாட்டுகளை போட்டு அதுக்கு டான்ஸ் ஆடுறதும்
0: தெரிஞ்ச வரலாற்றை திருப்பி திருப்பி புத்தகமா போடுறது இதனால வந்து அதை விட இப்ப இவர்கள் வாசுதேவன் அவர்களுடைய முயற்சிகள் வந்து பாராட்டக்கூடிய முயற்சிகள்.
1: அவர் அவர் ஒப்பையும் வந்து அவருடைய ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இருக்கு. அது கனசனம் எங்கள் மக்கள் அதை சரியாக புரிஞ்சு கொள்ளல. அவன் ஒரு விசித்திரமான தான். சில பேருக்கு அவர் ஆள் வில்லனாக கூட தெரியலாம். ஒரு தான ஒரு கோபாளி மாதிரி கூட தெரியலாம். அவனே சொல்கிறான் பாசு அடிக்கடி சொல்லுவான் பாசு ஒரு பைத்தியமே சொல்லுவான் பாசு ஒரு சொல்லுவான் அப்படி எல்லாம் மதனமும் எழுதி வைப்பான். இப்படியும் அப்படி இருக்குது தான். ஆனால் இப்போ ஒவ்வொரு மனிதர்கிட்டும் குறைகள் இருக்குது. எங்கள் எல்லாருக்கும் குறை இருக்குது. அவன் என்ன செய்தான், அவன்கிட்ட என்ன நிறை இருக்கு, அவன் என்ன கொடுத்தான், சரியத்தை நாங்கள் முதல் பெற்றுக்கொள்வோம்.
0: முதல்ல இங்கே வாட்ஸ்அப் ஊடாக நீண்ட நேரமாக அருள் அவர்கள் காத்திருக்கிறார். அருள் அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்கலாம். அருள் அவர்கள் நீங்கள் தொடருங்கள்.
2: வணக்கம் சார்.
0: கேட்கிறது அவர்கள் காத்திருக்கிறார்கள்.
2: எனக்கு பாஸ்கரன் திரு பாஸ்கரன் நாகராஜன் எனக்கு ஒரு விலங்கியில் உண்டு.
0: நீங்க வாட்ஸ்அப்ல நின்றபடியால நான் உரையாடி இருந்தேன். அவர் இதை வலியுறுத்தி தான் குறிப்பிட்டிருந்தார். தனியா வர்த்தகர்களை மட்டும் எல்லாத்துக்குமே வர்த்தகர்கள் உதவி செய்திருக்க முடியாது. பொதுமக்கள் எல்லாருமே இதுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். ஆனால் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போவதற்கு துணையாக இருப்பார்கள். அதுக்கு இளம் தலைமுறையினர் முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்.
2: வாசுதேவன் அண்ணாக்கு முதல் நன்றி. இப்படி ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சியை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு நன்றி. வீதி நான் பல இதோட சோசியல் மீடியாவில் நான் தொடர்பில் இருக்கிறேன். டிக்டாக்லேயும் பார்த்துருக்கிறேன். இந்த விளையத்துல ஃபேஸ்புக்லையும் பார்த்துருக்கிறேன். ஆச்சரியப்பட்டேன் வந்து அந்த அவருடைய அவர் இது அவருடைய அந்த பிளஸ் டூ கொண்டு வெளியிடுவார்கள் தெரியுது. அந்த படத்துக்கு
3: விரும்பாமலோ சில விடயங்களை எங்களால மறக்க முடியாது. அது சில இடங்களிலேயே பொறிக்கப்பட்டிருக்கும். இப்படி பல கதைகள் நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். சரி, ஒரு நாடாக இருந்தாலும் கூட அந்த நாட்டின் வளர்ச்சி, அந்த நாடு தான் போராடிய விடயங்கள், அல்லது போராட்டம் இல்லாமலும் கூட தான் வளர்ந்தது எப்படி, அல்லது ஒரு நாடு பல நாடுகளை தான் சென்று தன்னை வளர்த்து கொண்டது, இப்படி சில சில நாடுகளை சாதாரணமாக நாங்கள் பேசிக்கொள்வது வழக்கம். அதிலும் உகண்டா என்றால் உகண்டா ஜனாதிபதியை பற்றி பேசிக்கொள்வோம். அவர் எப்படி இருந்தார், எப்படி ஆண்டு கொண்டார், அவர் எங்க இப்படி பேசுறது வழக்கம். அதேபோல் உலக அழிவுகள் நடந்த நாடுகள் எது, ஜப்பான் எத்தனை தடவை பிரச்சனைகளை சந்தித்திருந்தது, இந்தோனேஷியா சந்திக்கவில்லையா, இப்படி இப்போ நாங்கள் சாதாரண பேசும் பொழுது பேசுவோம். அதிலும் நாங்கள் எம் தேசத்தை பற்றி விரும்பியோ விரும்பாமலோ அல்லது தாய்நிலத்தை பற்றி பேசக்கூடாது, அரசியல் வேண்டாம் என்று சொல்றதையும் கூட அவ்வப்போது ஆங்காங்கே பேசாமல் இருந்தால் விமர்சனங்களை பேசுகிறார். அப்படித்தான் எங்களுக்கும் எங்கள் தேசத்தில் சில விஷயங்கள் நடந்த இடங்கள் மறக்கவே முடியாது. ஒவ்வொரு மனிதனும் கூட அல்லது ஒவ்வொரு குடும்பங்களும் கூட ஏதோ ஒரு வகையில் சில பிரச்சனைகளை மறக்க முடியாமல் இருந்திருக்கிறோம். அது இருக்கிறது மட்டுமல்ல, அந்த இடம் அல்லது அங்கு பேசும் பொழுது அட எங்கள் ஊர்களை இது நடந்திருக்கு, எங்கள் ஊர்கள் இப்படி ஒன்று நடந்தது, இப்படி கதைக்கு நடந்து இருந்திருக்கு. அப்படித்தான் நஞ்சு தின்னி வீதி என்று ஒரு வீதியை பற்றிய ஒரு கதை நல்ல பெயர் வைத்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அது உண்மையாக யதார்த்தமாக அது நஞ்சு தின்னி வீதி தானா. அப்படிப்பட்ட ஒரு கதையை இயக்குனர் தேவதாசன் அவர்கள் எழுதியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, பல பக்க விடயங்களை உற்று நோக்குகின்ற கலைஞரான வாசுதேவன் அவர்களும் நடித்திருக்கின்றார். அதே போன்று இயக்குனரும் எழுத்தாளருமான தேவதாசனுடைய கைவண்ணமாக இருக்கின்றது. இவை தவிர சிறந்த நடிகர்களை தேர்வு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று சிறந்த ஒளிப்பதிவாளர்கள், அதே போன்று படத்தொகுப்பு என நல்ல முறையில் சிறந்த முறையில் முன்னெடுத்ததான தகவல்கள் தெரிந்து கொள்கின்றோம். இந்த தகவலோடு நாம் மறக்காமல் 13/9/2026 பிரான்சில் மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். பார்த்தது மட்டுமல்ல, உங்களுடைய பதிவுகளையும் பதிவு செய்யுங்கள். எம் படைப்பை நாம் தான் முன்னிறுத்த வேண்டும், எம் வழியை நாம் தான் சரியான முறையில் கூற முடியும் என்ற உண்மையை தெளிவுபடுத்த வேண்டிய வேலை எமக்கு ஒவ்வொரு தடவையும் இருக்கின்றது. அதனை மறக்க வேண்டாம். 13/9/2026 நஞ்சு திண்ணி வீதி.
2: என்னோட சொன்னா இந்த முயற்சியில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாரமான விஷயம் இதை சுமக்கிறது. உங்களுக்கு தெரியாது இப்படியான ஒரு வழியில வந்து சும்மா மகப்பேர் என்பார்கள் ஒரு படம் எடுக்கிறது வந்து அது இந்தியாவுக்கு பொறுத்தவரை சில ஒரு வாய்ச்சொல்லி தான் தவிர நம்மவர்களுக்கு அது பெரும் பொறுப்பு. அது உங்களுக்கு தெரியாது என்று சொன்னால் வந்து இந்த வாசனா கதைக்கும் போது சொல்லியிருந்தார் வந்து இந்த கலைஞர்களை தேடி பிடிப்பதும் இந்த கலைஞர்களுக்கு வந்து அதாவது டெக்னீஷியன்களை தேடி பிடிப்பதும் வந்து ஒரு குமரக்கும்பா இருந்த யாழ்ப்பாணத்தின் சொல்லி. ஆனால் நம்மவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அங்கே. ஏனோ அவர்கள் வந்து பின்வாங்கினார்கள் என்று தெரியவில்லை. அவருடைய வாசகர் நான் சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னு சொன்னால் சில இடங்களில் வந்து நான் பல குறும்படங்கள் பார்த்துருக்கின்றேன் வந்து இலங்கையில் யாழ்ப்பாண பகுதியில் இருந்து வாரது நம்மவர்களின் நடனங்களாக இருந்தாலும் சரி. இப்பொழுது பேச்சு வழக்கு கூட வந்து ஒரு இந்திய சினிமாக்கு ஏற்ற மாதிரி தங்களோட மொழிகளை மாற்றி கொண்டு விட்டார்கள். உதாரணத்துக்கு இந்த அதாவது ஜனனி என்ற ஒரு நடிகை வந்திருந்தா வந்து பிக் பாஸ் மூலம் வந்து அவ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பேச்சு வழக்கே மாறிவிட்டது. ஏன்னு சொன்னால் வந்து அது காலத்தின் தேவையாக இருக்கிறது. நம்மவரின் படங்கள் அப்படி ஒரு திருப்பத்துக்கு வரும் பட்சத்தில் அதாவது வந்து எல்லோரும் ரசிக்கும்படி எடுக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் சொன்ன வெற்றி வாகைகள் வந்து அது வந்து எங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். நம்மவர்கள் வந்து நம்மவர்களுக்காக படம் எடுக்கிறத வந்து நம்மவர்கள் தான் ரசிக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நான் இன்னும் எம்மிடத்தை குற்றம் சொல்வேன். காரணம் என்று சொன்னா வந்து இந்த களியாட்டங்கள் அதாவது தேவையற்ற விஷயங்கள் இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆயிரக்கணக்கில் கூடுவார்கள். அவர்களுக்கு அங்கே வேற தேவையில் இருக்கிறபடியா. ஆனா இப்படியான நிகழ்வுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு படைப்பை நாங்கள் ஒரு படைப்பாளியின் தன்னுடைய முயற்சியையும் தன்னுடைய ஆர்வத்தையும் இந்த மக்களிடம் கொண்டு செலுத்தப்பட கொண்டு வரும்போது மாத்திரம் வந்து நாங்கள் அவரிடம் வந்து வலிஞ்சு எடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நம்மவர்கள் வந்து ஏனோ தானோட நிலைக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த புத்திஜீவிகள் இந்த ஒரு ஒரு ஒரு அதாவது வந்து இனத்தையும் மொழியை நேசிக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் இன்னும் நாங்கள் நம்மவர்களை இளையவர்களை விட்டு சென்ற சில பொறுப்புகளை வந்து நாங்கள் எடுத்து ஒரு ஒரு படைப்பின் மூலம் அல்லது ஒரு அரசியல் மூலம் அல்லது ஒரு வேறொரு புது மூலம் காட்டிக்கொள்ளணும்னு நினைக்கிறார்கள் வந்து அது தப்பு கிடையாது. ஆனால் அதை வந்து சரிப்படுத்தி நெறிப்படுத்துறதுக்கு நம்மவர்களுக்கு இந்த அதாவது வந்து நாங்கள் எங்களுடைய படைப்புகளை வந்து கொண்டு சேர்க்கிற வழி அதாவது நம்மவிடம் கொண்டு சேர்க்கிறதுக்கான அந்த வழி தெரியாமல் நாங்கள் நிற்கிறோமோன்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. காரணம்னு சொன்னால் வந்து இந்த நீங்க பார்த்தீர்கள்னு சொன்னா இந்த நஞ்சும் தேவீதின்றது வந்து நான் வேலைசலத்திலே கதைச்சிருக்கேன். இதை பற்றி என்னோட வாசகர் நன்றாவே எனக்கு நிறைய காலம் தெரியும். அவருடைய மோபாவம் பார்க்கும்போதே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்படி அந்த படம் என்ன என்னதை சொல்லும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு ஒரு ஆய்வு இருக்கும். நஞ்சும் தேவீதி என்று சொன்னா நம்மள போராட்டம் வேலை எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்போம் எல்லாத்தையும் சேர்த்து எங்களுக்கு ஒரு வந்து ஓடும். அப்ப நானும் நம்ம சேர்ந்ததும் கலந்தரிச்சிருக்கோம். ஆனா இப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் எத்தனை பேர் இதை கலைக்கிறார்கள், எத்தனை பேர் இதை பற்றி சிந்திக்கிறார்கள் ஒரு கேள்வி இருக்கு. இப்ப வந்து இது ஒரே வட்டம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாசவன்னா இந்த நச்சப்பல் இருக்கிற ஒரு பெரிய வட்டங்கள் வந்து ஒரு ஒரு ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். அடுத்த காட்சிக்கு வந்து வெளியில் இருந்து மக்களை திரட்டுவது எப்படி என்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கான விளம்பர யுத்தி எவ்வளவு தூரம் வந்து இவரை கையாண்டார்கள் தெரியவில்லை. நான் இருக்கும் தேசத்தில் வந்து இடத்துல வந்து கிட்டத்தட்ட 250 குடும்பங்கள் இருக்கின்றன. 250 குடும்பம் சராசரி நீங்கள் ஒரு 3-5 மட்டும் பார்த்தீங்கன்னாலும் சொல்லி எவ்வளவு சிரம்பரம்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இங்கே அந்த அதுக்கான விளம்பர சுத்தியெல்லாம் எங்கேயும் காணவில்லை, எங்கேயும் காணவில்லை. வெறுமனவே நீங்கள் ஒரு ஒரு ஒரு பகுதியை மாத்திரம் வச்சுக்கொண்டு இதுக்குள்ளேயே தான் நாங்கள் அதை எங்களுடைய செய்யணும் என்று நாங்கள் நினைக்கிறது வந்து பிள்ளை இந்த ஒரு படத்தை நாங்கள் வெளியிட வேணும் என்று சொன்னா வந்து பல சுத்திகள் இருக்கின்றன. இன்னைக்கு கையிலேயே தொலைபேசியில நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. மற்றது வந்து இடத்துக்கிடம் மக்கள்கிட்ட போய் சந்திச்சு அல்லது அதை விளம்பரப்படுத்துறதுக்கான ஒரு குழுவை நியமிச்சு அது அதுக்கு நான் இருக்கும் பகுதியில் வந்து ஒரு அதுக்கு அருளை நீங்கள் நியமிக்கின்றன. அருள் அதுக்கான ஒரு போஸ்டர் வேலையில் பார்க்கணும், ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு ஆக்களை திரட்டணும் என்று ஒரு அப்படியான அது கண்டிப்பாக செய்யணும். ஏன்னு சொன்னா மக்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே நாங்க இங்க விழிப்புணர்ச்சி இருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எல்லாரும் தூங்குற இனமா இருக்கிறார்கள், நம்மவர்கள் தூங்குறவரை தான் இருக்கிறார்கள். வேலையை தவிர மற்ற நேரங்களில் வந்து வெட்டி பேச்சுக்கு இடம் கொடுக்குறார்களே தவிர தேவையான பேச்சுக்கு இடம் கொடுப்பதில்லை. அப்ப அவர்களை தட்டியல் போட்டு ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கிறது. ஆனா அதை விளம்பர யுத்தியை வந்து நாங்கள் வடிவாக கையாடம் என்று சொன்னா இன்னும் பிற பல பெட்டிகளும் பெறலாம். மற்றது வந்து இந்த படங்கள் மக்கள் ரசிக்கும்படி இருக்குதா ரசிக்கும்படி இல்லையான்றதை விட எங்களுக்கு என்ன சொல்ல வருது, எங்கட தேசத்தை பற்றி, எங்கட இனத்தை பற்றி, எங்கட மொழியை பற்றி, நடந்து கடந்த கால நிகழ்வுகளை பற்றி ஒரு புரியாதவருக்கு புரியும்படி சொல்ற ஒரு விஷயமா வந்து திரைப்படங்கள் வரும்போது வந்து நாங்கள் அதை உள்வாங்கி கொள்ள வேண்டிய ஒரு ஆர்வம் இருக்குது. அந்த ஆர்வத்தை நாங்கள் ஒரு ஆசிரியர் மாதிரி மற்றவர்களுக்கு புலப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அது எவ்வளவு தூரத்துக்கு இந்த திரைப்படம் அதை செய்திருக்கின்றது எனக்கு ஒரு ஐயப்பாடா தான் இருக்கிறது. ஏன்னு சொன்னா நான் என்னுடைய இப்ப பல பகுதி எனக்கு என்னுடைய உங்களுக்கு தெரியும் நான் இருக்கும் தேசம் தர்ஷன் 94, 97, 78 பகுதிகளில் வந்து நான் வந்து ஒரு சில இடங்கள்ல நான் கதைக்கு இருக்கிற பல பேர் கதைச்சிருக்கார்கள். இந்த விளம்பரங்கள் வந்து இவ்வளவு தூரம் சென்றதாண்டு பாத்தீங்கன்னா இல்லை. ஆனா பல லட்சம் பேர் ஒரு கூத்தாடி ஒரு விஷயங்களுக்கும் இளைஞர்கள் ஜோதிகள் என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன உதாரணத்துக்கு கோயில் தேர்தலுக்குள்ள இவ்வளவு லட்சக்கணக்காக வந்து இறங்குறார்கள் இல்லையா. அப்ப ஒரு நிகழ்வு வேண்டு அப்படியான ஒரு களியாட்டங்கள் வரும்போது வர்ற சரங்கள் வந்து பொது நிகழ்ச்சிகள் பொது விஜயங்கள் நாட்டு தேவைகள் அதாவது நம்முடைய இனத்துக்கு தேவை மொழித்துக்கு தேவையானதுக்கு வந்து இப்பொழுது பின்னோக்கி போறார்கள். அதுக்கு காரணங்கள் வந்து முன்னுக்கு நடந்த சம்பவங்கள் சில பிழையான திசையை காட்டியிருக்கிறது. சரியான திசையில ஒருவர் நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு போய்க்கிற வந்து ஒரு குதிரை கொம்பா இருக்கு, அவருக்கு இடிச்சு திணிக்க வேண்டியிருக்கு சில விஷயங்களை. அது எவ்வளவு தூரம் இந்த வாசவர் அண்ணாவும் இவர் இந்த குழுவும் வந்து அதை கையாண்டார்கள் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. எனவே வந்து நான் வந்து பல இடத்த வந்து இந்த நஞ்சுண்ட வேதி இவருடைய நண்பர் மூலம் எனக்கு அவரே வந்து எனக்கு பேசிட்டு இருப்பார். வாசவன் அண்ணா அப்படி படம் எடுத்திருக்கிறார் அப்படின்னு வாசவன் அண்ணாவை இந்த அறிவை பின்தொடர்ந்து நானும் ஒருத்தன் வந்து நேரடியாக அவருடைய பீரோவில் போய் காரியாலயத்தில் போய் நான் சொல்லியிருக்கேன் வந்து கை கொடுத்து காய்ச்சிருக்கிற வந்து உங்களோட அறிவுக்கு நான் அடிமையுன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அறிவு எங்கே இருந்தாலும் வந்து தேடி அள்ளி சாப்பிட்றத பிறகு கிள்ளியாவது நாங்கள் பார்க்குறோம் மட்டத்தில் வந்து அவரை பின்தொடர்ல அதாவது டிக்டாக்லேயும் சரி என்ன விஷயத்துல வந்து பின்தொடர்ல நானும் பிறகு இருக்கின்றேன். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பரிசை பற்றி பிரான்ஸை பற்றி உலகளவிய அரசியலை பற்றி எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறேன், அவருடைய இதை கேட்டிருக்கின்றேன். ஆனால் அவருடைய படைப்புகளும் அதே தரத்தில் வரும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும்னு சொன்னால் நம்மவர்கள் அந்த படத்தை போய் பார்த்து அவர் அடுத்த படம் எப்படி செய்யலாம்ன்றது உத்வேகத்தை கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் நாங்கள் தமிழ் சமூகம் இருக்குது. இந்த தமிழ் சமூகத்தை சிந்திச்சு அதை பார்த்து அதை வெற்றி பெற செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது கேட்டுக்கொண்டு தர்ஷன் இன்னும் ஒரு ஆக்கள் நீங்கள் லைன்ல நிற்கிறீங்க, அவருக்கு நான் விட தர்ஷன் என்ன நன்றி வணக்கம் தர்ஷன்
4: நன்றி நன்றி. வீட்டிலிருந்து கேளுங்கள். இப்பொழுது வைபரூடாக ஜெர்மனியிலிருந்து இணைந்திருக்கிறார். வணக்கம்
5: வணக்கம் தேவன்
4: தேவன் அவர்கள் சொல்லுங்கள்.
5: ஓ நான் வந்து இந்த படத்தை பற்றி எங்களோட ராஜானந்த காலையில போல நேற்று தான் கேட்டு அறிஞ்சினான்.
4: பல தடவைகள் சொன்னதாக பலரும் சொல்லி இருந்தார்கள் அவர் இந்த படம் தொடர்பு.
5: அது உண்மையில எனக்கு நான் ராஜானந்த கேட்டோட எனக்கு கேட்டல நன்றி என்றால் அவர் இல்லாட்டி எனக்கு அழகக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. இது வந்து ஜெர்மன்ல ஓட இந்த படம் ஓட திட்டம் இருக்கு அவருக்கு.
4: திரு வாசுதேவன் ஐயா அவர்களிடம் அண்ணா அவர்களிடம் கேட்டு பார்ப்போம். ஜெர்மனியிலே ஓடுமா அந்த படம்?
5: ராஜா
4: அவர்கள் எந்த இடம் என்பதை பின்னர் வானொலியில் உங்களுக்கு அறிவிப்பார்.
5: சமுதாயத்திற்கு நாங்கள் உண்மையில இன்றைக்கு எங்களை மக்கள் வந்து இந்தியாவில இருந்து யாரும் வந்தா கொண்டா எல்லாரும் போய் கொண்டு கொண்டாடினோம். எங்களை தாயகத்து உறவு செய்தோம் அதுக்கு ஆதரவு கொடுக்க இல்லை. அப்ப அதை நாம் எங்களை மக்கள் முன்னுக்கு வரணும் என்ன விளங்குது. அப்ப நாங்களும் எங்களை மொழிகளை இல்லாத வளர்க்கறதுக்கு நாங்களும் உதவி செய்ய முடியும். மற்றபடி இந்தியா அப்படின்னு சொன்னோம்னா உடனே ஓடி போயினோம் என்ன. அது சரியா கவலை எனக்கு. ஆனால் எங்களை மக்கள் பிரான்ஸ் இருக்க மக்கள் மேல போயிட்டு ஆதரவு கொடுக்க சொல்லி நான் பண்ணி கொண்டு அண்ணா ஜெர்மனோடனே நான் மேல தெரிஞ்ச உதவ சொல்லி நாங்கள் அதுக்கு அவருக்கு ஆதரவு சொல்லி கொடுப்போம்னு சொல்லி கொண்டு அந்த அவற்றை வளர்ச்சிக்கு நாங்கள்
4: நேரம் நெருங்குகிறது. இனிய நேயர்கள், இன்னொரு சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு சந்தர்ப்பத்தை தருகிறோம். வாட்ஸ்அப்பிலே காத்திருப்பவர் இப்பொழுது விரும்பினால் நீங்கள் உரையாடலாம். வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். சரி, அவரது இணைப்பு இணையவில்லை. இன்னும் ஒருவர் அழைப்புகளால்தான் அவருடைய இணைப்பை இணைக்க முடியாமல் இருக்கிறது போல இடக்கு. அவை அழைப்பவர் அந்த தொடர்பை துண்டித்தால்தான் மற்றவர் இணைக்கக்கூடியது. சரி, நான் விட்டு நேரம் நெருங்குகிறது. வாசன் அண்ணா அவர்கள், உங்களுடைய நிறைவான கருத்துக்களை எதிர்பார்க்குறோம். அதனைத் தொடர்ந்து பாஸ்கரன் அவர்களுடைய கருத்தோடு நிறைவு கொண்டு வருவோம்.
6: நிச்சயமாக உண்மை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த நேசனுடைய ஆதங்கள் அதை நான் புரிஞ்சு கொள்றேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் முக்கியம் என்னன்னு சொல்லால், நாங்கள் யார், எங்களுடைய சாம இது, எங்களுடைய சமூகத்தினுடைய பலவீனங்கள் என்ன, பலம் என்ன, நாங்கள் இதனால் அத்தாலயமாக தோற்று போனோம். இதெல்லாத்தையும் நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்றதுக்கு ஒரு சின்ன உதவியாகத்தான் இந்த படம் இருக்கு.
4: பாஸ்கரன் அவர்கள், உங்களுடைய கருத்துக்களோடு நாங்கள் நிறைவு கொண்டு
7: முதல்ல இந்த திரையிடலை உங்கள் டிஆர்டி வானொலியில் விளம்பரப்படுத்தி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்த எங்கள் அன்பு நண்பன் ராஜா அவர்களுக்கும் உங்களுடைய உங்களுக்கும் நேயர்களுக்கும் முதல் டிஆர்டி வானொலி ஸ்தாபனர் அனைவருக்கும் முதல் நன்றியையும் கூறிக்கொண்டு வாஸ் ஒரு லூசு
4: நீங்க அடுத்த படத்துல இதுக்கு கதாநாயகன நடிக்க உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து
7: யானபடியால் அவன் லூசு சொன்னா நான் ஞானி சொல்லிட்டு போவன், அப்படித்தான் அது போகும். அந்த கடத்த விளங்கும் அங்க இருந்து எங்க வரையும் அது இதையும் ஏற்றுக்கொள்றதுக்கும் இதுதான் உலகம்ன்றதுக்கு அந்த மனப்பக்கம் ஒரு மனுஷனுக்கு வரணும். நான் இதிலும் பெரியவன் இல்லை, நானும் இப்படித்தான் இல்ல. அதுக்கு அடுத்த கட்டம் இது சில ஞானிகளிட்டம் வரும். சரி, அது போட்டுக்கு ரங்கன் உங்களுக்கு நன்றி. இதுல நீங்களோட எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா, அது இவ்வளவு மிகப்படுத்தினாங்களா? நானே அடி நான் தியேட்டர்ல வாசு தேவதாசனுக்கு கிளியர் இருக்கோ தெரியாது. நான் கொஞ்சம் நம்பிக்கையோடு நானும் இருக்கிறேன். நிச்சயம் ஏதோ ஒரு விதத்துல
4: அதுக்கு அந்த அருள் அவர்கள் சொன்ன மாதிரி முன்கூட்டியே ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொருத்தரை நியமித்து அதுக்கான அந்த முன்பு எவ்வாறு வேலை செய்தோமோ அதே மாதிரி செய்திருந்தா கொஞ்சம் வெற்றி அளித்திருக்கோம்.
7: நாங்கள் இது என்ன பிரச்சனை, உண்மையா ஒரு சிக்கலான ஒரு நிலம் வந்துட்டு இந்த படம் வந்து ஒரு படம் பொம்மை வந்து பிரிஞ்சு அதுக்குள்ள இது அதுக்குள்ள இன்னொரு படம் வருது அடுத்தது அது வருது. அப்ப ஒரு கட்டத்துக்கு டக் டக்குன்னு படம் வர, அதை விட இந்த சீசன் வந்து கோயில் தேரு கோபுரம் அந்த ஒரு நிகழ்வு ஒரு குப்புறாங்கல் வெகேஷன் தியேட்டர் இருக்கிறது. ஆனா உண்டை மட்டும் நாங்க புரிஞ்சு கொண்டோம். இந்த என்ன பொருள், நான் இந்த பொம்மை படம் விட்டதுலேருந்து இங்க வந்து எப்படி படத்தை எடுத்து வெளியிட்டார்கள், இதுவரை யார் ஆதிக்கம் செலுத்தினார்கள், எப்படி எப்படி நடந்தார்கள், ஒரு தியேட்டர் எடுக்கிறது உள்ள சிக்கல் என்ன, தியேட்டர் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, எல்லாம் அந்த துறையில போக வைக்க எல்லாம் ஜனரீதியா எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. ஆனால் நாங்கள்
4: அதை வாசுதேவன் அவர்கள் சொன்ன மாதிரி அதனுடைய மொழிபெயர்ப்பு வருகிற போது பிரெஞ்சு மக்கள் மத்தியில கூடுதலாக பாராட்டை பெறலாம். வேறு வேறு மொழிகளில் வருகிற போது அந்த பாராட்டுகள் நடைபெறும்.
7: நிச்சயமா அது அவருக்கு அந்த ஒரு துறைசார் அனுபவம் இருக்கிறபடியால் இவர் வந்து அந்த மொழியையும் அதையும் வேற மாதிரி எல்லாம் கொண்டு போகலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் சந்திப்போம்.
4: ராஜா அவர்கள் தொடர்ந்து சொல்லட்டும். நன்றி
7: நன்றி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.
4: சென்னைகளைத்துடன் டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து அதிகாலை வடக்கம் தமிழொலியில் பக்திப்பா மலைகள் ஆரம்பமாகின்ற வரையில் வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. சிங்கப்பூரிலிருந்து ஒலிக்கிறது சிங்கப்பூர் ஒலியின் நிகழ்ச்சிகள்.

0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நினைத்திருக்கீங்க. தளபதி படத்துல இருந்து முதல் பாடல் உங்களுக்காக வந்துச்சு. எஸ் பி பாலசுப்ரமணியம் சொல்லலதா பாடிருந்தாங்க. இசை ஞானி இளையராஜாவுடைய சில அந்த பாடல் வந்தது. 6:10 ஆகிவிட்டது. நிகழ்ச்சிகளை வழங்கி வந்துட்டேன் நான் ரவி ஜி.
1: என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன், என்னை தெரியுமா.
0: முடிந்த கோவில் படத்துல இருந்து உங்களுக்காக வரும்போது பாட்டு. அடுத்து முருகேசன் கிட்ட அந்த பாடல நாம கேட்க போறோம். அதனை அடுத்து
1: பாடினாள் ஒரு பாட்டு
0: ஒரு தாய் மக்கள் படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. வாசு, நீங்க கேட்ட பாடல நாம கேட்க போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இப்போ நடந்து முடிந்த UEFA சாம்பியன்ஸ் லீக் கார்பந்த ஆட்டங்களின் நிலவரங்களை நாம தெரிஞ்சுக்க போறோம். ஃபெனர்பாச்சே 1 AS ரோமா 1 அப்படிங்கிற கூட இருக்கையில அந்த ஆட்டம் முடிந்தது. PSV ஐண்டோவன் ஷக்டர் டோனஸ் சந்தித்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம் PSV 1 ஷக்டர் டோனஸ் 1. பயர்ன் மியூனிக் போரோ அணியை சந்திச்சாங்க. இந்த ஆட்டத்துல 5-0 அப்படிங்கிற அபார வெற்றியை பயர்ன் மியூனிக் அடைஞ்சிருக்காங்க. கோமோ 4 RB லைப்சிக் 1 அப்படிங்கறதான் அந்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம். ஸ்லாவியா பிராக் 2 லென்ஸ் 3 அப்படிங்கிற இறுதி நிலவரத்துல அந்த ஆட்டம் முடிந்து விட்டது. நிறைவா மான்செஸ்டர் யுனைடெட் சாபா FK சந்தித்த ஆட்டம் இடம்பெற்றது. அந்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம் மான்செஸ்டர் யுனைடெட் 4 சாபா FK 0. 27th நிமிடத்துல குனியா, 42th நிமிடத்துல புருனோ பெர்னாண்டஸ், 45th நிமிடத்துல ஷெஷ்கோ, 68th நிமிடத்துல மார்டினஸ் அடித்த கோலுங்களின் வாயிலா 4-0 அப்படிங்கிற அபார வெற்றியை மான்செஸ்டர் யுனைடெட் பெற்றிருக்காங்க. ஆக முதல் சுற்று ஆட்டங்கள் முடிந்து விட்டன. அதன் அடிப்படையில முதல் 5 இடங்கள்ல இருக்கும் அணிகள்லாம் என்னன்னு பாத்துருவோம். கோமோ 5th இடத்துல இருக்காங்க. 4th இடத்துல மான்செஸ்டர் யுனைடெட், 3rd இடத்துல பார்சலோனா, 2rd இடத்துல பயர்ன் மியூனிக், முதல் இடத்துல பாரிஸ் சென் ஜெர்மான் இருக்காங்க. ஆக இன்னும் 7 ஆட்டங்கள் இந்த தகுதி நிலை ஆட்டங்கள்ல நடக்க போகுது. அதன் இறுதியில தான் யாரு அடுத்த சுற்றுக்கு போறாங்க, யாரு 2nd சுற்றுக்கு போறாங்க, யாரு போட்டிலிருந்து முழுமையா வெளியே வராங்க அப்படிங்கிற தகவல்களை நாம தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு இடையில இந்த சாபா FK அணியை யுனைடெட் சந்திச்சாங்க இல்லையா, குறிப்பிட்டு இந்த அணியை பற்றி அண்மையில நான் படிச்சிருந்தேன், வியந்து போயிட்டேன். அந்த தகவல்களை கொஞ்ச நேரத்துல நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க வானொலி பக்கமா இருங்க. இது உங்க அபிமான ஒலி 968 கேட்டாலே பரவசம்.

0: என்னை தெரியுமா நான் சீரித்து
1: என்ன உன் கணவன் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு. எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
2: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்.
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
2: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
3: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
4: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
1: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ்னு மூன்று கிளைகள், அனைத்தும் எம்ஆர்டிஆர்ல இருக்கோம். நமக்கு வசதியா போச்சு.
0: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயிர் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-5363.
2: வந்துருச்சு பீஸா ஹாட்டின் புத்த புதிய சீசி 7 கொரிய சோய் காலி கோடி பீட்சா இதோ வந்துருச்சு. வெறும் 13.95 காசு மட்டும்தான். சுவையான சோய் காலி சாஸ், சாறு நிறைஞ்ச ருசியான கோடி, ஞாபக வைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
3: நிறைந்த புன்னகை.

0: கதையிருக்கும் மனமும் குளிரும் முகமும் மலரும்.
1: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
2: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: 6:25 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. விறுவிறுப்பான பாடல்களை கேட்கிறோம், காரணம் வெள்ளிக்கிழமைங்க, உற்சாகம் இருக்கணும், வார இறுதி வந்துருச்சுல, அப்படி இப்படி கடந்து வந்துட்டோம்ல, அதை வரவிருக்கிற மாதிரி உங்களுக்காக தொடர்ந்து உற்சாகமான பாடல்களா வரப்போகுது. படத்துல இருந்து அந்த பாடலை கேட்க போறோம். அதனை அடுத்து
0: சொன்னது என்னாச்சு
1: இளமை ஊஞ்சல் அழைக்கிறது பாத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெறும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. சரி, சற்று முன்பு டிஎம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில வந்தது தங்கை படத்துல இருந்து. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உற்சாகமான காதலிகள்லாம் ஒரு சனி சந்தோஷம் ரவி, அதுவும் வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வார இறுதியை நான் எதிர்பார்த்து காத்திருப்பேன். காரணம், என்னுடைய பேரப்பிள்ளைகள்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க, அவங்கள பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருப்பேன் அப்படின்னு பாக்கியம் சொன்னாங்க. அவங்களுக்கான பாடலாக அது இடம்பெற்றது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இருந்திருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது இந்த சாபா எஃப்கே அப்படிங்கிற அணி மேன்செஸ்டர் யுனைடெட் தோத்து இருந்தாலும் இந்த அணியை பத்தின தகவல்களை அண்மையில ஒரு காணொலியில பார்த்து நான் அசந்து போயிட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த சாபா எஃப்கே அப்படிங்கிற அஜர்பைஜான் நாட்டை சேர்ந்த இந்த அணி 2017 தாங்க தோற்றம் கண்டது, 10 கூட ஆகல. அதுலயும் சென்ற ஆண்டு அவங்க அஜர்பைஜான் பிரீமியர் லீக் அஜர்பைஜான் கப்னு 2 கோப்பையும் வென்று சாதனை படைச்சாங்க. இது மேல அவங்க சாம்பியன்ஸ் லீக் போட்டிகளுக்கு தகுதி பெற 4 சுற்றுகள் தாண்டி வந்து இங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்க, அடுத்து நான் சொல்ல போறதை கேட்டீங்க அசந்து போயிடுவீங்க. அதாவது இந்த சாபா எஃப்கே அணியின் பயிற்சியாளர் வால்டேஸ் டாம் பிராக்கஸ்கா, இதுதான் அவருடைய உச்சரிப்புன்னு நம்புறேன். இவரை பத்தின தகவலை அண்மையில வாசிச்சிருந்தேன். இவரு ரொம்ப வித்தியாசமான ஒரு நபர் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், 2002 லித்வேனியன் அந்த நாட்டில் இருக்கிற ஹூ வான்ஸ் டு பி எ மில்லியனர், இது எல்லா நாடுகளையும் வர ஒரு போட்டி இல்லையா, ஆக அந்த நாட்டில் நடைபெற்ற அந்த போட்டியில அபாரமா களமிறங்கி விளையாடி கிட்டத்தட்ட 800 ஜெயிச்சிருக்காரு பிரிட்டிஷ் காசுக்கு. அந்த காசை சும்மா 700 சொல்ல போனாம உடனடியாக அதை பயன்படுத்தி இங்கிலாந்துக்கு போய் எப்படி கார்பந்து பயிற்சி பண்ணற ஆகிறது அப்படிங்கிறத கத்திருக்காரு, அதுவும் கல்லூரியில சேர்ந்து. அதுக்கப்புறம் ஃபுலம் பிராண்ட்ஃபர்ட் ஆகிய இங்கிலீஷ் பிரீமியர் லீக் அணிகளில் அவங்களுடைய அந்த இளையர் பகுதி இருக்கு இல்லையா, அங்கே பணி புரிஞ்சிருக்காரு. அதெல்லாத்தையும் அந்த அனுபவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் அவருடைய சொந்த நாடு லித்வேனியாவுக்கு 2010 போயிருக்காரு. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற எர்கனாஸ் அணியில் பகுதி நேர பயிற்சியாளராக சேர்ந்து அதுக்கப்புறம் இணை பயிற்சியாளராக ஆகி படிப்படியாக பல தகவல்களை பல நுட்பங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் இந்த சாபா எஃப்கே அணிக்கு வந்து வென்று இன்னைக்கு மேன்செஸ்டர் யுனைடெட் கூட மோதுற அளவுக்கு வந்திருக்காருன்னா இது ஒரு பெரிய சாதனை, கைத்தடி தானே ஆகணும். எதனால இந்த வரலாறு நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, உங்களை சில பேர் யோசிக்கலாம், இவ்வளோ பெரிய இமாலய பிரச்சனையா இருக்கே, இவ்வளோ பெரிய சவாலா இருக்கே, நம்ம தாண்டி வருவோமா, நம்மளால முடியுமா அப்படின்னு. அந்த நேரம்லாம் வரும்போது அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் போது இவருடைய கதையை யோசிச்சு பாருங்க, உங்களாலே முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயம் உங்களுக்கு வருங்க.
3: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா AYEMCE செல்லும் அந்த வழியில் ஜாலான் புன்லேக்கு பிறகு முதல் தடத்தில் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கே.

0: மாலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: CENOKICHELUM AYE ஜலன் புன்லே வே அந்த பகுதிக்கு பிறகு முதல் தடத்தில் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: வணக்கம். சிங்கே நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. இன்றைய கூற்ற நமக்கு அனுப்பி வைத்திருக்காங்க நேயர் சு ஸ்வீட்டி. முடியாது என்று நினைத்தால் தடைகள் மட்டும்தான் தெரியும், முடியும் என்று நினைத்தால் பாதை மட்டும்தான் தெரியும். முடியாது என்று நினைத்தால் தடைகள் மட்டும்தான் தெரியும், முடியும் என்று நினைத்தால் பாதை மட்டும்தான் தெரியும். பிரம்மாதமான இந்த சிந்தனையோட இந்த நாடை வெற்றிகரமா கடப்போம் வாங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

0: மதுரையோட மனம் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது முன்பது அப்படிக்சன் சாலை 321 கிளெமென்டி மால் 6 வேர்டன் சாலை.
2: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும்
3: Seven.

0: ஏழாம் அறிவு படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. விஜய் பிரகாஷ், கார்த்திக், பாப் ஷாலினி, ஸ்ருதி ஹாசன் பாடிய பாடல் வந்துச்சு ஹேரஜராஜோட இசையில. அதுக்கு முன்னால விடாமுயற்சி படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. ஆந்திரி தாசன், அனிருத் அந்த பாடலை உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க. உங்களுக்காக சேது படத்திலிருந்து பாட்டு வரப்போகுது. இசை ஞானி இளையராஜாவோட இசையில கோவை கமலா மற்றும் குழுநர் அந்த பாடலோட வராங்க. இன்றைய வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடியுடன் கூடிய மழையை எஸ் இன்று நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ்.
0: ஆரோக்கியமான ஐஸ்கிரீம் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்ல போற, நல்லா குடிச்சு வச்சுக்கோங்க, ஒரு மங்கு எடுத்துக்கோங்க, அதுக்குள்ள 2 மேஜை கரண்டி கிரீக் யோகர்ட் வகையான தயிரை சேர்த்துக்கோங்க, அதுக்குள்ள 1 மேஜை கரண்டி குறைவான கொழுப்பு இருக்கிற பீனட் பட்டரை சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் 2 தேக்கரண்டி தேன். இந்த கலவைக்குள்ள 1 மேஜை கரண்டி சாக்லேட் புரோட்டீன் பவுடர் வகையான தூளை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வேணும்னு சொன்னா, ஒரே ஒரு மேஜை கரண்டி டார்க் சாக்லேட், குறிப்பா குறைவான சீனி குறைவான கொழுப்பு இருக்கிற டார்க் சாக்லேட்டை நீங்க சேர்த்துக்கலாம். இவற்றை நல்லா போட்டு கலக்கி எடுத்து அதுக்கப்புறம் அந்த மங்கோட உங்களுடைய குளிர்பதன பெட்டியில இருக்கிற ஃப்ரீசர் பகுதிக்குள்ள பார்த்து பதமா 20 நிமிடங்களுக்கு வச்சிருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுவையான ஆரோக்கியமான பனிக்குள் தயார்.
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: கிச்சலும் AYE ஜலான் புன்லே வே. அந்த பகுதிக்கு பிறகு முதல் தடத்தில் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: வேகமான வெள்ளிக்கிழமையில நாம் இணைந்திருக்கிறோம்.
5: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பள பள பளன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
6: காசு பண்ணா கொட்டு மணி மணி, காசு பண்ணா கொட்டு மணி மணி, காசு பண்ணும் கொட்டு மணி மணி, காசு பண்ணா

0: வணக்கம். காலை மணி 7. மீடியா காப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். பிரதமர் லாரன்ஸ் வாங் அமைச்சர்களுக்கான சம்பள உயர்வு மக்களை அரசியலில் சேர ஈர்ப்பதற்காக அல்ல என்று கூறியிருக்கிறார். மாறாக சேவையாற்ற வேண்டும் என்ற விருப்பம் முதலில் அவர்களுக்கு வர வேண்டும் என்றார் அவர். புதிய சம்பள கட்டமைப்பை எப்படி செயல்படுத்துவது என்பதற்கான வேறுபாடுகள் இருப்பதாக திரு வாங் கூறினார். சம்பள திருத்தங்களை பற்றி அதிக நேரம் சிந்தித்ததாக அவர் சொன்னார். சிங்கப்பூரர்கள் எதிர்கொள்ளும் சூழலை புரிந்திருப்பதாக அவர் கூறினார். ஆனால் நிர்வாகம் என்பது இன்றைய நெருக்கடிகளை சமாளிப்பது மட்டுமல்ல, எதிர்காலத்திற்கு பொறுப்பேற்பதும் கூட என்றார் அவர். வரும் ஆண்டுகளில் சிங்கப்பூர் தொடர்ந்து திறமையான அரசியல் தலைவர்களை கொண்டிருப்பதை உறுதி செய்வது மிக முக்கிய பொறுப்புகளில் ஒன்று என்று பிரதமர் கூறினார். பிரதமர் அலுவலக அமைச்சர் இந்திராணி ராஜா மேம்பட்ட பிள்ளை பராமரிப்பு விடுப்பின் விவரங்கள் அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் வெளியிடப்படும் என்று கூறியிருக்கிறார். சட்ட திருத்தங்கள் தேவைப்படுவதால் மாற்றங்களை செயல்படுத்த நேரமாகும் என்றார் அவர். மாற்றங்களை செயல்படுத்துவதன் தொடர்பில் அரசாங்கம் முத்தரப்பு பங்காளிகளுடன் இணைந்து பணியாற்றுவதாகவும் திருவாட்டி இந்திராணி கூறினார். மாற்றங்களால் செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை சமாளிக்க முதலாளிகளுக்கும் நேரம் தேவை என்றார் அவர். கலைஞர்கள் அனைத்துலக பூசல்களை பற்றி மனிதாபிமான அக்கறைகளை வெளிப்படுத்தலாம். ஆனால் அவை சிங்கப்பூரில் பொது ஒழுங்கு, பாதுகாப்பு, நிலைத்தன்மை ஆகியவற்றை கீழறுக்கக்கூடாது. தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு மூத்த துணையமைச்சர் தன் கெட் ஹாவ் அதனை தெரிவித்தார். அரசியல் நோக்கங்களை முன்னெடுத்துச் செல்ல வெளிநாட்டவர்கள் சிங்கப்பூரை தளமாக பயன்படுத்தக்கூடாது என்றார் அவர். சிங்கப்பூரராக இருந்தாலோ வெளிநாட்டவராக இருந்தாலோ கலைஞர்கள் சிங்கப்பூரின் சட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்று அவர் கூறினார். கலை பொழுதுபோக்கு உரிமத்தின் நிபந்தனைகளையும் பின்பற்ற வேண்டும் என்று திரு டான் சொன்னார். வெளியுறவு அமைச்சு வெள்ளத்திற்கு பிறகு நேபாளத்திலும் திபெத்திலும் உள்ள சிங்கப்பூரர்கள் நிரந்தரவாசிகள் என சுமார் 100 பேரை தொடர்பு கொண்டிருக்கிறது. வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் அதனை தெரிவித்தார். ஆகஸ்ட் 26 நேர்ந்த வெள்ளப் பேரிடரில் சிங்கப்பூரர்கள் 9 பேரை இன்னமும் காணவில்லை. இதற்கிடையே சிங்கப்பூர் நேபாளத்திற்கு அனுப்பிய சுமார் 500,000 வெள்ளி மதிப்பிலான மனிதாபிமான உதவி அந்நாட்டை சென்றடைந்திருக்கிறது. மரபணு சோதனை கருவிகள், தனிநபர் பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளிட்ட பொருள்கள் அனுப்பப்பட்டன. தேவையுள்ள சமூகங்களுக்கு பொருள்களை நேபாளம் விநியோகிக்கும் என்று வெளியுறவு அமைச்சு சொன்னது. செங்கடலில் உள்ள முக்கிய நீர்வழியை கைப்பற்றியிருப்பதாக ஹவுதி கிளர்ச்சிப்படை தெரிவித்துள்ளது. ஏமனில் உள்ள முக்கிய துறைமுக நகரான மோக்காவை கைப்பற்றியதாக ஈரான் ஆதரவு பெற்ற அந்த குழு கூறுகிறது. மத்திய கிழக்கு போரில் இது ஒரு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் செல்லும் முக்கிய விநியோகப் பாதையாக அந்த பகுதி விளங்குகிறது. அனைத்துலக சரக்கு விநியோகத்துக்கு இடையூறு ஏற்படுத்துவது நோக்கமல்ல என்று கூறிய குழு சவுதி அரேபிய கப்பல்களை குறிவைப்பதாக தெரிவித்தது. கனடா உக்ரைனுக்கு சுமார் 250 மில்லியன் மதிப்புள்ள ஆகாய தற்காப்பு கட்டமைப்பை வழங்க இணங்கியுள்ளது. ரஷ்ய தாக்குதல்கள் கடுமையாகி வரும் நிலையில் உக்ரைனிடம் பேட்ரியட் ரக ஏவுகணைகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. ஆகாய தாக்குதல்களை இடைமறிக்க அவை உதவுகின்றன. ரஷ்யா உக்ரைனின் கடைத்தொகுதி ஒன்றில் நடத்திய தாக்குதலில் 4 கொல்லப்பட்டனர். 60 மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டது. பட்டப்பகலிலும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக உக்ரைனின் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டு இன்றுடன் 25 நிறைவடைகின்றன. சம்பவத்தில் கிட்டத்தட்ட 2,000 அதிகமானோர் கொல்லப்பட்டனர். பயங்கரவாத தாக்குதல் நடந்தபோது அந்த பகுதியில் சுமார் 25,000 பிள்ளைகள் இருந்ததாக மதிப்பிடப்படுகிறது. நச்சு ரசாயனங்கள் காற்றில் கலந்தது, கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் ஏற்பட்ட புகை போன்றவற்றால் அவர்களுக்கு நீண்டகால சுகாதார பிரச்சினைகள் ஏற்பட்டனவா என்பது ஆராயப்படுகிறது. சிலருக்கு புற்றுநோய், இருதய நோய் போன்ற நாள்பட்ட சுகாதார கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்புண்டு. அந்த காலகட்டத்தில் நியூயார்க்கில் வாழ்ந்த இளையர்களை ஆய்வுகளில் கலந்து கொள்ள முன்வருமாறு அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. சீன துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வெளிநாட்டு சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீயில் மாண்டோர் எண்ணிக்கை 25 உயர்ந்துள்ளது. சம்பவம் ஷண்டோங் மாநிலத்தின் சிங்டாவ் நகரில் நேர்ந்தது. உள்ளூர் நேரப்படி நேற்று காலை 11:30 மணிக்கு கப்பல் தீப்பிடித்ததாக சீன ஊடகங்கள் கூறின. தீக்கு எதிரான பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை அனைத்து துறைகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிபர் ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார்.
1: சொல்லும் பொருளும் ஸ்டெகர்ட் கட்டங்கட்டமாக வீடமைப்பு வளர்ச்சிக் கழகத்தின் புதிய வீடுகளின் கட்டுமானப் பணிகள் சுமார் 3 காலத்துக்கு கட்டங்கட்டமாக நடைபெறும். ஸ்டெகர்ட் கட்டங்கட்டமாக.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
3: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
4: ஜோதி ஸ்டோ புஷ்ப
5: கடை.
6: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ் கோல்டன் மைல் டவர் மை சினிமாஸ் காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Movies பிரைவேட் லிமிடெட்.
7: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD. BYD டான்சர் உரிமையாளர்களுக்காகவே பிரத்யேக சலுகைகளையும் தள்ளுபடிகளையும் வழங்குற சிறப்பு உறுப்பினர் அட்டை மூலம் 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன்பெறலாம். இன்றே BYD டான்சர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.

0: வணக்கம். சிங்க நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க. வாரிசு பட்ல இந்த பாடல கேட்டீங்க. தளபதி விஜய் மானசி ஸ்காட் பாடினாங்க பாடல. தமிழுடைய இசையில அந்த பாடல் உங்களுக்காக இடம் பெற்றது. 7:12 ஆகிவிட்டது. நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கேன். நான் ரவி ஜி. ஒரு காதல் ஒரு கண்ணாடி படத்துல இந்த பாடல கேட்க போறீங்க. அதனை எடுத்து கசடர படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற போகுது. இவ்வாறு நட்சத்திரம் சின்மை அவங்களுடைய குரல்ல வந்த இரண்டு பாடல தான் நாம அடுத்து கேட்க போறோம். இதுக்கிடையில இரண்டு பேருக்கு ஜோதிஷ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா காத்துக்கிட்டே இருக்குது. ஆக நீங்க தயார்னா உங்களுக்கான முதல் கேள்விக்குள்ள போயிடுவோமா? இந்த நாட்டுல சமீப காலத்துல காப் நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள தண்ணீர், அதுவும் ஜில்லுன்னு இருக்கிற தண்ணீரை கலந்து சாப்பிடுற பழக்கம் வந்திருக்குது. எந்த நாடுன்னு நினைக்கிறீங்க? இப்பவே சரியா சொல்றேன் இருக்கு. ஜோதிஷ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா காத்துக்கிட்டே இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இந்த நாட்டுல காப் நூடுல்ஸ்குள்ள ஜில்லுன்னு இருக்கிற தண்ணீரை ஊற்றி சாப்பிடுற பழக்கம் இப்ப ரொம்ப பரவலா போயிட்டு இருக்கு அப்படின்னு அண்மையில ஒரு காணொலியில சொல்லியிருக்காங்க. எந்த நாட்டுல இப்படி ஒரு வினோதமான பழக்கம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சரியா சொல்ற முதல்ல இருக்கு காத்துட்டு இருக்கு பரிசு. வாட்ஸ்அப் அனுப்பலாம் 9678 8968.
1: போக்குவரத்து நிலவரம்
0: யோசுகாங் சாலை CTE நோக்கி செல்லும் வழியில் ஆங்மோக்கியோ அவென்யூ 4 பிறகு 2 தடத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது. விபத்தும் நேர்ந்துள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

0: மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 30 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஸ்டார்ஹப், we got you.
4: உங்களுடைய காதணியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழக மட்டும் பாக்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதணிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதணிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப அழகா பொருந்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதணிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதணிகளை தேர்ந்தெடுங்க, சிறப்பான முறையில அது பொருந்தி வரும். சரியான காதணி முகத்தை மறைக்காது, முகத்தின் அழக இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடிய நீங்க முழுமையா பின்னால கட்டி இருந்தீங்கன்னா காதணி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடிய நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயல் காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: நேரம் இப்பொழுது 7:26 ஆகிவிட்டது. சரி, இவ்வாறு நட்சத்திரம் சின்மயி பாடிய பாடலை கேட்டீங்க. நேத்து அவங்களுக்கு பிறந்த நாள், இன்று மற்ற நிகழ்ச்சிகள்லயும் அவங்களுடைய பாடல் இடம்பெறும். அதை நீங்க எதிர்பார்த்து காத்துருங்க. சரியா, வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில அடுத்து நாம 80கள் பக்கமா போக போறோம். நீங்க தயாரா? ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் கூட்டணியில இரண்டு பாடல்கள் வரப்போகுது. என்னோட நான் ரவி ஜி, இது ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
2: ஹலோ, நான் பிரீதா பேசுறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து ஜப்பானா?
0: ஜப்பான்ல இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அசந்து போயிடுவீங்க. அதாவது அங்க ரொம்ப வெப்பமா இருக்கிறதுனால இந்த கப் நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, பொதுவா அதை வந்து நல்லா சுட சுட இருக்கிற தண்ணீரை ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஒரு பக்கமா வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுவோம், சுட சுட இருக்கும் போது இல்லையா. ஆனா ஜப்பான் என்ன பண்றாங்க, ரொம்ப வெப்பமா இருக்குதுங்க, வெயிலா இருக்குதுங்க. அதனால நாங்க என்ன பண்றோம், குளிர் தண்ணியை பயன்படுத்தி கப் நூடுல்ஸ் சாப்பிடுறோம் அப்படின்றாங்க. இது ஆரோக்கியமானதா அப்படின்னு நான் ஆராய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஏன்னா இப்போ இந்த குளிர் தண்ணியை நம்ம பயன்படுத்தும் போது நூடுல்ஸ் வேகுமா, அதனால பாக்டீரியா கிருமிகள் ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு மட்டும் இல்ல, பலருக்கும் இருந்தது. ஆனா அந்த காணொலியில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கோல் கப் நூடுல்ஸ் தயாரிக்கிற நிறுவனம் 5 ஆண்டுகள் ஆராய்ச்சி மேற்கொண்டு சரியான முறையில பாதுகாப்பான முறையில ருசியான கப் நூடுல்ஸ் தயாரிச்சிருக்காங்க. குறிப்பிட்ட அவங்க எதுக்காக தயாரிச்சாங்கன்னா, இப்ப ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்போது திடீர்னு அந்த நேரத்துல நம்ம போய் தேடிட்டு இருக்க முடியாது சுடு தண்ணிக்கு இல்லையா. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையை கையாளுறதுக்கு தான் இந்த கோல் கப் நூடுல்ஸ் தயாரிச்சாங்க. ஆனா இந்த சூழ்நிலைக்கும் மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறதான் இங்க இருக்கிற சுவாரஸ்யமான பகுதியே. சரி, சரியான பதில மின்னல் வேகத்துல சொன்ன நம்ம பிரீதா அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி அவங்களுக்கு பரிசா கிடைச்சிருச்சு. அவங்கள போலவே நீங்களும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அடுத்த கேள்வி இன்னும் கொஞ்ச நேரத்துல. இது வணக்கம் சிங்கை.

0: உங்களால் ஒரங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உறக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரிக்கம் அப்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
1: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு?
2: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
1: அப்ப பொலிவான சர்மத்திற்கு
2: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
1: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
2: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
3: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பகடை, சிங்கப்பூர்.
4: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்ட புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
5: பாயமாத்து ரூட்டடுங்கடா.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
7: வணக்கம் சிங்கே.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். தூங்காதே தம்பி தூங்காதே படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. அதுக்கு முன்னால தங்க மகன் படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. அடுத்து விறுவிறுப்பான பாடல்கள் வரிசையில கே ஜே ஜேசுதாஸ் ஜானகி கூட்டணியில பாடல்களை கேட்போமா?

0: டிஸ்கோ ஃபீவர்ல ஓலி 9:08 இறங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காலம் காத்தாலே ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டோம். நீங்க வானொலி பக்கமா இருங்க, ஏன்னா உங்களுக்கு பரிசும் காத்துட்டு இருக்குங்க. சமீபத்துல ஒரு தகவலை வாசிச்சிருந்தேன். இந்த பெண்மணி அவங்க வேலை இடத்துல அதிகமானோர் புகைப்பிடிக்கிறதுனால வர்ற அந்த சிகரெட் வாசம் இருக்கு இல்லையா, அது பிடிக்காம வேலையை விட்டே போயிட்டாங்க. இந்த சம்பவம் எங்க நடந்தது உங்களுக்கு தெரியுமா? இப்பவே வாட்ஸ்அப் வாயிலா எனக்கு தெரியப்படுத்துங்க. 9678899 வந்து சொல்லுங்க. எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் சரியான பதிலுக்கு. காரணம் பரிசு கொடுக்கணும்ல. மறுபடியும் சொல்றேன், இந்த பெண்மணி அவங்க வேலை இடத்துல அதிகமானோர் புகைப்பிடிக்கிறதுனால வர்ற இந்த சிகரெட் வாசம் பிடிக்காதனாலே இந்த வேலையை விட்டு நான் போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இந்த சம்பவம் சமீபத்துல எங்க நடந்தது சரியா சொல்ற நேருக்கு பரிசு காத்துக்கிட்டே இருக்குது.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. SLECTE செல்லும் வழியில் லெண்டோ அவென்யூ அந்த பகுதிக்கு பிறகு போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

0: production வழங்கும் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? அக்டோபர் 10 இரவு 7 மணிக்கு டிமாகி டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
1: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு
2: போனதானே? விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
1: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
2: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
1: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: பிரமாதமா சமைச்ச மட்டும் போதுமா? சமையல சுலபமாக்க கூடிய சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டா அது இன்னும் சமையல எளிமையாக்கும். உதாரணத்துக்கு, ஆசாசியா சமைச்ச சமையல அதிகமா உப்பாயிருச்சா, அந்த உப்பின் அளவு குறைக்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு வெட்டி போடுங்க. அடுத்ததாக, சமையல் ரொம்ப காரம் ஆயிருச்சா, பிள்ளைங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்களே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா, கொஞ்சம் தயிர் அத உங்க காரமான சமையல சேர்த்துக்கொள்ளுங்க, அல்லது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கொண்டாலும் இது காரத்தை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே சமையல அதிகமான இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துட்டீங்களா, அதன் தன்மையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு எலுமிச்ச சாறு சேர்த்து வச்சுக்கீங்களேன், சாப்பாடு அற்புதமா இருக்குங்க.
4: உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ராணின்னு எப்படி பேர் வந்தது?
5: எங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாலும் இட்லி தோசை முறுக்குன்னு இன்ஸ்டன்டா செய்தா சுத்திடுவேன். என் கையில தான் ஹவுஸ் பிராண்டோட இன்ஸ்டன்ட் மிக்சர்ஸ் இருக்கே.
6: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

சேர்ந்த ஜான்வி சவாடா அப்படிங்கிற பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய வேலை இடத்துல அதிகமானோர் புகைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த வேலை வேண்டாம், காரணம் என்னுடைய ஆரோக்கியம் தான் முக்கியம், இப்படிப்பட்ட சூழல்ல நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை விட்டே போயிட்டாங்க அப்படிங்கிற தகவலை நான் வாசித்திருந்தேன். அதன் அடிப்படையில் தான் என்னுடைய கேள்வி அமைஞ்சது. உங்களை பலர் இந்த தகவலை வாசிச்சிருக்கீங்க, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. அதனால சரியா சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துகள். அந்த உணவு யார் கொடுக்க போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, மின்னல் வேகத்துல முதல்ல வந்து பதில் சொன்ன நேயர்கள்தான். அவருடைய பெயர் செந்தில். வாழ்த்துகள் உங்களுக்கு ஜோதிஷ் டாப் புஷ்பங்களை வழங்கும் பிஸ்டா காஃபி பரிசா கிடைச்சிருச்சு.

0: நாயகன் படத்தில் இருந்து அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது.
1: போக்குவரத்து நிலவரம்
0: விபத்தில் எடுத்துள்ளது, கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. SLECTE செல்லும் வழியில் லேண்டா அவென்யூ எக்ஸிட் அங்கே. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: வணக்கம் சிங்கை. ஆதரவு BYD. BYD டான்ஸர் உரிமையாளர்களுக்காகவே பிரத்யேக சலுகைகளையும் தள்ளுபடிகளையும் வழங்குற சிறப்பு உறுப்பினர் அட்டை மூலம் 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன்பெறலாம். இன்றே BYD டான்ஸர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
5: வணக்கம். காலை மணி 8. மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். பிரதமர் லாரன்ஸ் வாங் அமைச்சர்களுக்கான சம்பள உயர்வு மக்களை அரசியலில் சேர ஈர்ப்பதற்காக அல்ல என்று கூறியிருக்கிறார். மாறாக சேவையாற்ற வேண்டும் என்ற விருப்பம் முதலில் அவர்களுக்கு வர வேண்டும் என்றார் அவர். புதிய சம்பள கட்டமைப்பை எப்படி செயல்படுத்துவது என்பதில்தான் வேறுபாடுகள் இருப்பதாக திரு வாங் கூறினார். சம்பள திருத்தங்களை பற்றி அதிக நேரம் சிந்தித்ததாக அவர் சொன்னார். சிங்கப்பூரர்கள் எதிர்கொள்ளும் சூழலை புரிந்திருப்பதாக அவர் கூறினார். ஆனால் நிர்வாகம் என்பது இன்றைய நெருக்கடிகளை சமாளிப்பது மட்டுமல்ல, எதிர்காலத்திற்கு பொறுப்பேற்பதும் கூட என்றார் அவர். வரும் ஆண்டுகளில் சிங்கப்பூர் தொடர்ந்து திறமையான அரசியல் தலைவர்களை கொண்டிருப்பதை உறுதி செய்வது மிக முக்கிய பொறுப்புகளில் ஒன்று என்று பிரதமர் கூறினார். பிரதமர் அலுவலக அமைச்சர் இந்திரா நீராஜா மேம்பட்ட பிள்ளை பராமரிப்பு விடுப்பின் விவரங்கள் அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் வெளியிடப்படும் என்று கூறியிருக்கிறார். சட்ட திருத்தங்கள் தேவைப்படுவதால் மாற்றங்களை செயல்படுத்த நேரமாகும் என்றார் அவர். மாற்றங்களை செயல்படுத்துவதன் தொடர்பில் அரசாங்கம் முத்தரப்பு பங்காளிகளுடன் இணைந்து பணியாற்றுவதாகவும் திருவாட்டி இந்திராணி கூறினார். மாற்றங்களால் செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை சமாளிக்க முதலாளிகளுக்கும் நேரம் தேவை என்றார் அவர். சிங்கப்பூரில் தொடக்கநிலை முதலாம் வகுப்புக்கான பதிவின் 2C கட்டத்தில் கூடுதல் இடங்கள் ஒதுக்கப்படவிருக்கின்றன. பெரும்பாலான தொடக்கப்பள்ளிகளில் அந்த கட்டத்தில் இனி 60 இடங்கள் இருக்கும். தற்போது அது 40 உள்ளது. மாற்றம் அடுத்த ஆண்டு பதிவிலிருந்து நடப்புக்கு வரும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்தது. குறைவான சேர்க்கை கொண்ட பள்ளிகளில் 2C கட்டத்தில் தொடர்ந்து 40 இடங்கள் ஒதுக்கப்படும். 2C கட்டம் அனைத்து பிள்ளைகளுக்கும் பொருந்தும். அதனால் பள்ளியுடன் தொடர்பு இல்லாதவர்களுக்கும் வாய்ப்பை அதிகரிக்கும் என்று அமைச்சு கூறியது. வெளியுறவு அமைச்சு வெள்ளத்திற்கு பிறகு நேபாளத்திலும் திபெத்திலும் உள்ள சிங்கப்பூரர்கள் நிரந்தரவாசிகள் என சுமார் 100 பேரை தொடர்பு கொண்டிருக்கிறது. வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் அதனை தெரிவித்தார். ஆகஸ்ட் 26 தேதி நேர்ந்த வெள்ளப்பேரிடரில் சிங்கப்பூரர்கள் 9 பேரை இன்னமும் காணவில்லை. இதற்கிடையே சிங்கப்பூர் நேபாளத்திற்கு அனுப்பிய சுமார் 500,000 வெள்ளி மதிப்பிலான மனிதாபிமான உதவி அந்நாட்டை சென்றடைந்திருக்கிறது. மரபணு சோதனை கருவிகள், தனிநபர் பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளிட்ட பொருள்கள் அனுப்பப்பட்டன. தேவையுள்ள சமூகங்களுக்கு பொருள்களை நேபாளம் விநியோகிக்கும் என்று வெளியுறவு அமைச்சு சொன்னது. செங்கடலில் உள்ள முக்கிய நீர்வழியை கைப்பற்றியிருப்பதாக ஹவுதி கிளர்ச்சிப்படை தெரிவித்துள்ளது. ஏமனில் உள்ள முக்கிய துறைமுக நகரான மோக்காவை கைப்பற்றியதாக ஈரான்